0: நோகாம
1: நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களே.
2: கடைசியில
3: கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பாத்திரம் நான் கொடுக்கறேன்.
1: ஒரே பொண்ணு சார், இவரு என் பொண்ண கட்டிக்க போறவரு, என் மருமக பிள்ள. இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு.
3: உங்க பொண்ணா? நம்பவே முடியல.
1: அவங்க அம்மா ஜாடேன்னு சொல்ல போறாங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்ப ஓபன் பண்ண முடியுமா?
3: புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடி படம் பாப்பீங்க போல. சூப்பர் டைரக்டர் அந்த கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி விடுங்க, ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பும். வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின் குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு. எதற்கு பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ண ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ண பாத்ரூம் குள்ள வச்சு காப்பாத்துறான்னு சொல்லுவாங்க.
4: என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான்.
3: இவன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். ஒருவேளை சீனை கேட்டு
1: மிரண்டானோ?
3: இவன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். ஒருவேளை சீனை கேட்டு
1: மிரண்டானோ? எப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க. சப்ஜெக்ட்
4: சூப்பரா இருக்கு மாமா.
5: அப்பா, இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்குதான் வந்திருக்காரு, நானும் விஷ்ணு வெளியில போறோம்.
6: அதானே எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க போலாம்.
3: என்ன சார் நடக்குதுங்க? கதை கேக்குறீங்களா? கடுப்பேத்துறீங்களா? நான் கிளம்பிடுவேன்.
1: கோபப்படாதீங்க, அதான் ஓட்டி விட்டேன். இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இருக்காது.
2: சாரி சார், எங்க டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு.
1: அதெல்லாம் நான் அடக்குறேன் பாரு. அம்மா சோப்னா ரெண்டு எழுதி கொண்டா.
7: இதோ வந்துட்டேன் சார்.
1: ஐயா, இத அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எளநிய டம்ளர்ல ஊத்தி அதை கொடுத்தாதான் எளநி தண்ணின்னு வித்தியாசம் தெரியும். திருப்பி சூடாக்கிடுவா
2: சார். டைரக்டர் நீங்க தான் ஓபனிங் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். தயாரிப்பாளர் அவரே ஓபன் பண்றாரு.
1: உன்ன படம் எடுத்து
2: கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க.
3: பால்வாடி பசங்களுக்கு கூட தெரியும் இது பராசக்தி டைலாக்குன்னு. அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன்.
1: சும்மா இருப்பா.
2: ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, எனக்கு என்ன வேஷம்
3: இதுவரையா?
1: திரும்பிட்டீங்க. கேரக்டர் அங்கேயா இருக்கு?
3: நீங்க வேணா இந்த படத்துல ஒரு மாமா கேரக்டர் பண்ணலாமே.
2: மாமா சார், மாமா கேரக்டர் சார், தாய் மாமா கேரக்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
3: இப்ப அந்த முற பொண்ணு கண்ணு முன்னாடியே ஹீரோ வேற ஒரு பொண்ணு கைபிடிச்சு ஓடுறான்.
8: உனக்கு பிரசாதமே வேண்டாமா?
5: எனக்கு விஷ்ணு தான் பிரசாதம்.
2: ஐயோ வேண்டாம்.
3: இங்க பாத்துட்டு எப்படி சொல்றீங்க?
2: முதலாளி பொண்ணு வாயில வார்த்த வலிச்சுக்குதே.
3: தன்னைத்தான் கட்டிக்குவே நினைச்சிட்டு இருந்த மாமா பொண்ணு இப்போ அனாதையா, பாவமா, சோகமா நடு ரோட்ல நிக்கிறான். ஏன் சார் போன நான் கூப்பிடுறீங்க? தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்குவான்னு.
1: என்ன அமைதி ஆயிட்டீங்க?
3: உங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல ஒரு குண்டூசி கீழே விழுந்துருச்சு.
1: என்ன ஞானம்! ஞானி குடும்பம் இல்லையா?
2: அது ஞானம், இது திமிரு.
3: கட் பண்ணா
5: எடுத்துக்கோங்க.
3: இப்பதானே ஜூஸ் கொடுத்த, இன்னும் நாலு சீனே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பால் தர,
2: பாலை கொடுத்து பிக்கப் பண்ற பாரு.
5: எடுத்துக்கோங்க, பரவாயில்ல.
3: பால் குடிக்கிற வயசுல தாண்டியாச்சு, நீ கிளம்பு.
2: இந்த பாருங்க, பாலை குடிங்க, இல்ல பால் தயிராயிடும்.
5: தயிரானா என்ன? அதுல தண்ணிய கலந்து சில்லுன்னு மோரா கொடுத்துட வேண்டியதான்.
3: போமா, நின்னு
1: அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. போமா போ.

0: அப்புறம் சொல்லு.
1: சொல்ல
0: என்ன ஆச்சுன்னு சொல்லு.
1: பரவாயில்ல, இந்த நேரத்துல ஹீரோட அப்பா மொர பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்றாரு.
0: அதான் போன் பண்ணிட்டானே.
1: பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கிருக்கீங்க.
0: அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு.
1: மேலன்னா மொட்டை மாடியிலயா?
0: கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன்.
1: ஃப்ளோல தான் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும்.
0: டைரக்டர் கோவப்படலாமா?
2: கோவப்படுறது தாங்க டைரக்டர்.
1: ஐயோ, நான் கோவக்குற சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டைரக்டர் எல்லாம் பாக்குறியா? மூடு.
0: சரி, அதை உடைய நீ கதையை சொல்லு.
1: நீயா?
0: அட, உன்னதான் கதையை சொல்லியா? அதான் நீ சொல்றதெல்லாம் ஒன்னா நடக்குத, சொல்லு.
1: சரி, கட் பண்ண. சாங்கல ஜாலியா ஆடி பாடினாலும் சாங்கோட எண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க.
0: நம்ம பசங்களாச்சு மாட்டிக்கிட்டா,
2: கைய ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க.
1: கதையோட ஃபுல்லா ஐக்க மாட்டிங்க சார். வெரி நைஸ். இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட்.
0: என்ன ட்விஸ்ட்?
1: நீங்க முதல்ல போன் பேசிட்டு வாங்க, கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன்
2: சார். அவசரம் இல்ல.
0: ஹலோ,
2: அண்ணா ஜஸ்ட் மிஸ்.
0: என்னடா சொல்ற?
2: கையில கிடைச்சோ கடைசியில
0: கடைசியில
2: தப்பிச்சு போயிட்டாரு.
0: என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மூணு பேர் மாப்பிளையோட இங்க வரல, கல்ல தூக்கி தலையை போட்டு கொண்டுடுவாங்க.
2: என்னவா, எங்கேயும் போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தன்ற மாதிரி எல்லாத்துக்கும் என்னைய போட்டு திட்டா என்ன பண்றது?
3: இந்த அலங்கோலத்தை பார்க்க முடியாம மாயா முன்னாடி ஓடிட்டு இருக்கா.
4: அவதானே அலங்கோலத்துக்கு காரண கத்தா.
5: இவர் பெரிய அர்னால்டு, பாடி காம்சிட்டு போறாரு பாரு, திரும்பி வருதே.
3: டேய் டேய் டேய்,
4: ஏமா நீங்க நயன்தாராங்களா?
3: சீ பாடா.
0: என்ன இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது? இப்ப என்ன சொல்றான் பாப்போம்.
1: போன்ல யாரு?
0: அங்க யாரோ இருக்கட்டும், கதைய சொல்லு.
1: கட் பண்ணா,
0: கட் பண்ணாம சொல்லு. இது எத்தனாவது சீன்?
1: 25.
0: எனக்கு 35 சொல்லு
1: சார். 35-50 கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோல தான் வரும்.
0: ஃப்ளோல தான் வருமா?
1: ஃப்ளோ.
0: சரி, இது காமெடி படமா காதல் படமா?
2: கண்டுபிடிச்சு.
1: அதுவும் ஃப்ளோல தான் சார் வரும்.
0: எனக்கு ஒரு டவுட்.
1: என்ன?
0: கோயம்புத்தூர்ல இருக்கிற ராகுலுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்?
1: அவன் தான் சார் ஹீரோயினோட லவ்வர்.
0: அப்புறம் அவனை லவ் பண்ணிட்டு என் மாப்பிள்ளையோட ஏன் சுத்துறா?
1: என்னது, உங்க மாப்பிள்ளையா?
0: இல்ல, ஏன் ஹீரோ கூட சுத்துறான்னு கேக்குறேன்.
1: அதுதான் சார் திரைக்கதை.
0: என்ன குழப்பமா இருக்கு.
1: அதுதான் சார் திரைக்கதை, லேட்டஸ்ட் ஸ்டைல்.
0: இது உங்க கதை தானே?
1: ஆமா.
0: அப்புறம் எதுக்கு மூலக்கதை திரைக்கதை?
2: அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கும் தெரியாதுங்கிற
1: சார். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க, என்ன டென்ஷன் ஆகிறீங்க. அப்புறம் கதையில ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் சொல்லிட்டேன்.
0: அதெல்லாம் சரி, காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும்.
1: ஆமா.
0: எப்ப இங்க வர போறான்?
1: அது ஃப்ளோல தான் சார் தெரியும்.
2: தெரியாதுங்கிறது இப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு.
0: ஃப்ளோவாது புண்ணாக்காவது. இப்ப இவ போய் அவனை கூப்பிட்டு வரல, நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன்.
1: என்னது, நீங்க போய் கூப்பிட்டு வரீங்களா? கதையில அவரை இன்வால்வ் ஆயிட்டீங்க. அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ்.
2: இவன் கதையே தெரியாம டைரக்ட் ஆயிட்டானே.
0: சரி, அவங்க எப்படியாவது போட்டும். இந்த தீவட்டி தடி எங்க போனாங்களே, என்னாச்சு?
1: தலை கழிச்சிட்டு வர தள்ளி வச்சுட்டேன், கடைசியில மலைகிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் சீன் நம்பர் 29. எக்ஸ்டீரியர் டே எஃபெக்ட். சும்மா ராஜா அண்ணாமலை போற ஐயப்பன் கோயில் வாசல்ல
0: கட் பண்ணி ஓபன் பண்றீங்க.
1: அதான் இல்ல, ஓபன் பண்ணி கட் பண்றோம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வச்சுதான் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர் எல்லாம் கூட தேவைப்படுத்தே. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன். இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே டச் பண்ணாத ஒரு ஆக்ஷன் பிளாக்.
2: ஹாலிவுட்ல திருடிட்டு தமிழ்ல இப்படிதான் சொல்லுவோம்.
0: சும்மா இருடா, அதெல்லாம் இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டே ஏன் வெட்டாங்க?
1: இவர் மண்டையில மூளை இருக்கா, இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே.
0: என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே
1: சார்? அவங்க வெட்ட வந்தது ஹீரோயின் தான், ஆனா கை தவறி ஹீரோட ஃப்ரெண்டு கையில பட்டுடுச்சு.
0: படட்டும் படட்டும், நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல.
1: இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு.
0: அப்படி என்ன முக்கியமான காரணம்?
1: அந்த பொண்ணு ஒரு கொலகாரி.
0: கொலகாரியா? எப்படி சார்? ஏன் யார கொல்றா?
6: அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே.
0: ஐயே, ஒரு கொலகாரி கூட வாய மாப்பிள்ள சுத்துறான்.
1: இந்த ஷாக்கு தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல். சார் இது வரைக்கும் எப்படி சார் போகுது?
0: அதை விட, நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ 3 டிக்கெட் எடுக்க சொல்றான்?
1: சார் அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்?
0: நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு.
1: இல்ல சார், அது ஃப்ளோல வரும், ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்றேன்.
0: சரி, அடுத்தது என்ன சொல்லி தொல்ல? அந்த ராகுல் பைய எப்ப சென்னைக்கு வருவான்?
1: என்னது சொல்லி தொல்லையா? சார் கோழி அதுவும் முட்டை போடணும், நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசர் தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன், நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு.
7: ஏங்க, உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன்.
0: உட்கார்.
1: அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான் எல்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும்.
0: பாக்குற மாதிரி இல்ல, எல்லாமே அப்படியே நடக்குது.
7: கரெக்ட்.
0: உட்கார்.
1: அதெல்லாம் முடியாது சார்.
7: சார் நானு
0: சரி, உன்னை உட்கார வைக்கிறேன்.
1: கிழிச்சிங்க. அஞ்சு ப்ரொடியூசர் போதும், ஆறாவது ப்ரொடியூசரா நீங்க என்ன விளையாடுறது? சொப்பு கொண்டு வரீங்களா? எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல சார். நீங்க வேற
0: டைரக்டர், உன்னை கொன்னுட்டு இவனை வச்சு படம் எடுப்பேன்.
1: சார் என்ன சுட்டுட்டு? நீங்க படம் மட்டும் இல்ல, ஜாமீன் கூட எடுக்க முடியாது சார்.
0: அப்ப உன்னை சுட்டுட்டு வழியை பேர்ல
1: சார், அதோ அது முதல்ல உள்ள வைங்க சார், தெரியாம அனுப்பிட்டு போறீங்க.
0: காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது. இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன், இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கணும். உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறான், நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உச்சா போனா கூட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
1: சார் இதுல சாலுகுடி ஃபால்ஸ் சார் பாத்துக்கிட்டே இருக்க.
0: காமெடி சோல்ஜர் பாத்துக்க, இவனையும் பாத்துக்க.
7: இந்த சீன் குதிரலா இருக்கு சார்.
1: என்ன கவர்த்துக்கு பதில் இவனுக்கு அவன நல்லா இருக்குமே.
5: வேணாமா,
1: அந்த ஆளுக்கு தெரிஞ்சா
5: கொன்றுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா குடிங்க.
1: என்ன மோர் ஒரு மாதிரி இருக்க?
5: இது மோர் இல்ல, கல்லு.
1: கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு?
7: பால் இருந்து தயிர் எடுத்து, தயிர் இருந்து மோர் எடுத்து, மோர் இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க, உருகுங்க.
5: உருக்கிட்டீங்களா?
1: லைட்டா?
7: பாஸ் பாஸ், நான் பாத்துக்கிட்டே இருக்க, அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ்.
5: அப்படிவா வழிக்கு
1: சார். யார் சார் இவரு?
0: நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்ட்
1: வேணும். ஆமா ஆமா,
0: அதுக்காக ஓட்டு வந்த.
1: எப்படி சார், நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன்.
0: என்ன பணம் போடுறவன் நானா? எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு?
1: ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆகும்.
7: ரொம்ப பசிக்குது சார்.
0: என்னடா ராபிச்சக்கார மாதிரி இல்ல, கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு.
7: வேலை, நம்ம மெனு லிஸ்ட் பாக்கல போல இருக்கு.
0: சரி கதையை சொல்லு.
1: கட் பண்ணா?
0: ஐயோ
1: ஐயோ,
0: கட் பண்ணலாம் சொன்ன உன்ன வேரோட கட் பண்ணிடுவேன்.
1: கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே, இதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும்.
0: என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னே, நான் கேட்க வரும்போது கதைய ஃப்ளோ வச்சுக்கன்னு. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு.
1: ஐயோ, கரும்புசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே சார். இப்ப ஹீரோ என்ன பண்றான்? நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்டுல பைப் பிடிச்சி அப்படியே மேல ஏறான்.
0: எந்த வீட்டுல எந்த பைப்ப பிடிச்சி ஏறான்?
1: வேற எந்த வீட்டுல? அவங்க மாமா வீட்டுலதான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான்.
0: ஒழுங்க சொல்லு. பைப்ப புடிச்சு ஹீரோ மேல
1: ஏறான். மாமாக்கு தெரியாம முறப்பொண்ண பாக்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? சாரி சார், சார் ஃப்ளோல வந்துருச்சு, இனிமே கட்டே பண்ண மாட்டேன். சார் எங்க போறீங்க?
0: ஹீரோ மொட்டை மாடியில இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான்.
1: அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
0: எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படிதான் வரும்.
7: சார் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஜாக்கிரதையா இருக்க.
1: இப்ப தம்பி உனக்கு எதாவது புரியுது?
8: இல்ல பாஸ்.
1: உனக்கு
7: உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்பறம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். தயாரிப்பு.
1: ஐயோ, மறுபடியும் திரும்ப வர்றாரு, என்ன கேட்க போறாரோ?
0: வந்தான் போனான்,
1: யார் வந்தா யார் போனா
0: எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ, நீ கதைக்குவ. ஹீரோ இப்ப எங்க போனா?
1: அது எப்படி சார் எனக்கு தெரியும்?
0: அட தம்பி, கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா?
1: சார், ஹீரோக்கு நைட் தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க.
0: எந்த தியேட்டர்?
1: எந்த தியேட்டர்? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார்.
0: அட, பட்ஜெட் பத்தி நீ கவலைப்படாத, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு, எந்த தியேட்டர்னு?
1: ஐயோ, டென்ஷன்ல எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே.
8: ஒரு கமலா தியேட்டர் மாதிரி.
0: கதை அவருக்கு தான்டா தெரியும், சொல்லு ராஜா.
1: கதை அவருக்கு தெரியும் சார், கமலா தியேட்டர்
0: தான்.
1: ஆமா,
0: வர கால் மறுத்து போதரா
1: பாஸ். என்ன அப்பப்போ போறாரு? ஒருவேளை வைரஸ் இல்லையோ? இல்ல, நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா.
9: எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ்.
1: ஐயோ,
0: கட் பண்ணா கட் பண்ணா கட் பண்ணா.
10: ஹலோ,
0: நம்ம மாப்பிள்ளைங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா.
8: இப்ப என்னன்னு பண்றதே?
0: ஒரு பொண்ணோட கமலா தியேட்டர்ல இருக்கானா, போய் பிடிக்க அவன.
8: அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
0: அதுவா நம்ம வீட்டுக்கு?
8: எனக்கு தெரியும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர்எஸ் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க.
0: பின்னி
8: பிசில் எடுத்து பிரித்து
11: பயன்படுத்துறேன்.
10: தியேட்டருக்கு உள்ள போகணுங்கிறாரு.
11: யோ, படப்பட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, தியேட்டருக்கு போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு எல்லாம் தனியா படம் பண்ண மாட்டாங்க.
12: யோ, நாங்க ஒண்ணும் படமாக்க வரல, நாங்களே படம் எடுக்கிறையா?
10: இந்த மாமாவுடைய மூஞ்சிய பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்விய நீ கேட்க
11: மாட்டேன். இந்த மூஞ்சிய இப்பவே பாக்க முடியல, அடுத்த வருஷம் வேற பாக்கணுமா?
10: வீணா பேசாது. என் மாப்பிள்ள உள்ள படம் பாத்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பாக்கணும், அதனால தான் கேட்டு தர்றாங்க.
11: ஓ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சியா? இப்ப போய் மாப்பிள்ளை பாக்கணும், பொண்ண பாக்கணும் சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை எல்லாம் பாக்க முடியாது. போய் மாப்பிள்ளைக்கு போன படி பேசு.
10: அவர் கையில போன் இல்ல.
11: யோ, ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா? போன் இல்லாத மாப்பிள்ளை தேவையா உனக்கு?
10: ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுல.
0: சொல்லுடா,
10: விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்,
0: இதேதான் பொழுது அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிச்சதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறடா.
8: சார் சார் சார், இப்ப என்ன பண்றது?
0: போய் பாரு யார் நல்லா ஓடி வர்றாங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு. போய் தேடி
10: என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க?
12: கற்கால மனிதர்கள் என் பரம்பரையை இழுத்து திட்டாரு.
10: அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜடம் மாதிரி நிக்கிறீங்க.
8: மானம் கட்டவன் மகாராஜாவோட பெரிய
10: யாரு?
8: நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் போது எல்லாம் மறந்துடும்.
5: ஐயோ பாவம், நைட் எல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா?
1: நல்லவேளை பாக்கல, தூங்கிட்டு இருக்கான்.
6: என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க.
1: சும்மாரியா

0: அண்ணன்
1: ரெடி ஆயிட்டார்ல கதை கேக்க, கிளம்புங்க கிளம்புங்க.
0: யோ, மணி என்னாச்சு?
1: அஞ்சு ஆயிடுச்சு, சேவல் கூவிடுச்சுல்ல. வாங்க வாங்க.
0: யோ, அஞ்சு மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்க எதையா வரும்?
1: அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதான் என் டியூட்டி. வா வா.
2: குட் மார்னிங் டைரக்டர், நல்ல தூக்கமா?
0: எங்க,
2: என்ன ஆச்சரியம், குளிச்சுட்டீங்க போல இருக்கு.
0: ஆமா,
2: என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி போடக்கூடாது போல இருக்கு. ஆமா, அந்த பொண்ணுடைய லவ்வர் சென்னைக்கு வந்துட்டானா?
0: எந்த பொண்ணோட லவ்வர் சார்?
2: அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவ்வர், ஆறுல ஆரம்பிக்குமே, ராகுல்.
0: சார், பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா?
2: புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா, ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லிய கதைனா வந்துட்டான் சார், வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்?
0: அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார்.
2: நல்லா தேடட்டும். ஏன் மாப்பிள்ள இப்ப என்ன பண்றான்?
0: அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பான்.
2: எந்த பஸ் ஸ்டாண்ட்?
0: அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு, அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும்.
2: எழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல.
0: இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான்.
2: இதோ வந்துருச்சு இல்ல? அட்டன் பண்ண. இப்ப எங்க இருக்கான்னு
0: கேளு. நோ டே, நானும் மாயோ எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம்டா.
3: எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்?
0: டே, கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன்.
3: என்னது, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா?
0: டே, வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல?
4: ஓகேடா பை.
2: எங்க இருக்காமா?
3: அங்கிள், வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க. அங்கிள்,
2: பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா?
3: ஆமா அங்கிள்.
2: எத்தனை டிக்கெட் எடுத்தான்?
3: மூணு. சீ, ரெண்டு அங்கிள்.
2: ஏண்டா தலையில கொட்டிக்கிற? மூணா ரெண்டா?
3: ரெண்டு டிக்கெட் அங்கிள்.
2: அப்ப அந்த பொண்ணு எங்க?
3: தெரியல அங்கிள்.
0: எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குது இங்க?
5: அவசரப்படாதீங்க,
0: இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட்.
2: என்ன ட்விஸ்ட்?
0: ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு, ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபழனி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றான்.
5: என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க?
6: ஒண்ணு இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல.
0: சார், உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு?
5: எங்க காதல
0: இருக்கீங்க? அவர் பேசினதான நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு.
5: வழக்கமா அடி வாங்குறாள் நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு?
0: சுமார, ஏன் சார் உன போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போனோம்.
2: இப்ப சொல்ற எந்த பஸ் ஸ்டாண்ட்?
3: கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள்.
2: எத்தனை மணிக்கு பஸ்?
3: 10 மணிக்கு அங்கிள்.
2: அங்கிள், அவன் ராமையும் அனுமரு அப்படியே உதவி செய்யறாரு.
7: நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க, இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும். ஒழிய எங்க கிட்ட இருந்து அவங்க மிஸ் ஆக முடியாது, நீங்க தைரியமா இருங்க.
2: அத செஞ்சுட்டு சொல்றேன். அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா
0: சார்? அவர் படத்தோட ஹீரோ சார், அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு.
2: மாட்ட மாட்டானா?
0: கட் பண்ணலாம்.
5: என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கிறீங்க.
3: ஓடி போடி கால் எல்லாம் வலிக்கிறா?
5: ஓடனா கால் தான் வலிக்க, அப்புறம் கையா வலிக்கும்.
3: தூங்க விடாம பண்றேன்.
5: நல்ல மூஞ்சிய பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி.
3: சரி, விடு விடு விடு, நமக்குள்ள தயாரா வேண்டாம். இந்த தடவை மாப்பிள்ளை விட கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது.
8: அண்ணா ஒரு ஐடியா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாமா?
5: ஏய், நம்ம என்ன ஒளிஞ்சு வேட வந்திருக்கோம்? அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப?
3: அப்படி கேளு.
5: அப்படிதான் கேட்டுக்கிட்டு
3: இருக்கேன். ஓகே.

0: இது ரெண்டு டிக்கெட்ட?
1: ஏய், யாரை பார்த்த? மூஞ்சி பாரு.
2: வாயை சும்மா இருக்க மாட்டேன். இன்னேர செருப்படி வாங்கிருப்ப. என்னவோ போய்
0: இந்த பழ வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சானோ?
3: சென்னைக்கு வர்றாரு, அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான்.
4: மச்சான, இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா? வரட்டும் வரட்டும், ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டட்டும்.
3: ஐ திங்க் நீங்க இந்த கேரக்டரோட அப்படியே செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
4: என்ன பண்றது, எல்லாரும் கதைய ரசிப்பாங்க. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், நீ சீக்கிரம் சொல்லி தொலை, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டு.
3: இத
4: அவன் அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுவான். வச்சு தின்னும்ல.
5: ரொம்ப சந்தோஷம் சார்.
3: மரியாதை ரொம்ப குறையுது. இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும் சார். இப்போ அந்த ஹீரோட முறப்பொண்ணு வீட்டு விட்டு அழுதுகிட்டே ஓடுது.
4: என் பொண்ணு எதுக்கு ஓடணும்?
3: உண்மையிலே உங்க பொண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் உங்க பொண்ணு.
1: சௌமி அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நீ இங்க இவங்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா? வா, வந்து அவளை சமாதானம் பண்ணு.
3: ஒன்னும்
6: புரியல பாஸ்.
3: இவர் எப்பவுமே இப்படிதானா?
6: இப்படிதான் எப்பவுமே.
3: அவரே பரவாயில்ல, அவர் வந்து குலகார நகரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்.
1: பெத்த பொண்ணோட உங்களுக்கு படம் எடுக்கிறதா பெருசா போச்சா? ஏய், மாப்பிளைய தேட போறியா இல்லையா? இல்லனா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டைரக்டர் மூஞ்சிலே
4: ஊத்திருவேன். தண்ணி ஊத்த போறியா? அந்த பயலுக்கு தான் தெரியும் எங்க இருக்கா மாப்பிளை.
3: என்ன நீ இப்ப ஒரு மாதிரி இருக்க?
5: ஜுரம் அடிக்குது, வேணா தொட்டு பாரு.
3: ஜுரம் அடிச்சா திரும்ப அடி.
5: அடிக்கணும்னு தான் ஆசை. ஜுரம்
3: சூச்சு.
5: இது கூட இஷ்டம் கம்மா. யோ, நீ கம்மாதியா? இது தாப்புல நாய்க்குட்டிக்கு வந்திருக்க, அதான் பயப்படுறேன்.
3: ஓ,
7: வணக்கம்
3: டைரக்டர் சார். போ சார், எங்க இருக்க?
7: நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி?
3: என்ன கதைய ஃப்ளோவா சொல்ல விடாம ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறான். என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு.
7: ப்ரோ, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன்.
3: நீங்க வந்தா தான் நான் இங்க வர முடியும்.
7: கிரீன் பார்க்ல உட்காந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பாத்ரூம்ல உட்காந்துட்டு பயந்து போயிருக்கேன்.
3: என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பீ ஹாப்பி.
4: எங்கடா உங்க டைரக்டர்?
5: டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார்.
4: பாத்ரூம் போயிருக்காரு? உன்னை
5: நான் இங்கே போயிட்டேன் சார்.
4: கழுவுடா.
5: சாரி சார்.
4: டேய் டைரக்டர், பாத்ரூம்ல என்ன பண்ற
3: சார்? பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும். இதோ வர சார்.
4: டேய், சீக்கிரம் வாயா
3: சார். வர மாட்டேங்க சார், வந்தோடனே வந்துடுற.
4: நீ வரல, பலகாரத்தை நானே பிரிச்சு எடுத்துருவேன். வாயா.
3: ஐயோ,
4: நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்.
3: தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாவணுமா? ஐயோ,
4: தெரியாது. வெளியே வாடா.
3: இதோ வந்துச்சு சார், இதோ வர சார்.
4: இத பாத்து நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு
3: சொல்லு. ஐயோ, இவன் பாத்து ஏதாவது சொல்லிட்டு போறானா?
4: இருக்கடி உங்களுக்கு
3: பாரு சார். ஓகே சார்.
6: அங்கு இத பாருங்க, எவ்வளவு பெருசா
3: ஆகுதுன்னு.
4: என்னடா கேள்விக்குறி! கிளைமேக்ஸ்ல என் மாப்பிள்ள உயிரோட இருக்கா செத்து போறானா?
7: எனக்கு தெரியாது சார்.
4: உனக்கு
7: தெரியாது சார்?
4: நானா டைரக்டர்?
7: நானா சார் டைரக்டர்.
4: அப்புறம் தெரியாதுங்கற?
7: எனக்கு தெரியாது சார்.
4: அப்புறம் என்ன தெரியலங்கற? ஒழுங்கா கிளைமேக்ஸ மாத்த
7: சார். கிளைமேக்ஸ்ல மாத்த முடியாது சார். எனது என் கதை இல்ல சார். ஐ எம் ஒன்லி டைரக்டர். கதையாசிரியர் வேற ஒருத்தர்.
4: எங்கடா இருக்கான் கதாசிரியர்?
7: அவர் ஏதாவது ஈஸியர் பீச் ஹவுஸ்ல உட்காந்து கதை எழுதிட்டு
4: போயிருச்சு. கதாசிரியர் எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிச்சு உடனே இருந்தாலும் இங்க எழுத்துருவாங்க. அது வரைக்கும் இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது.
7: என்னதான் நீங்க என்ன பல்லாக்கல வச்சு பவுனியூர் அளவுக்கு என் கதையில என்ன குற்றம் கண்டுபிடிச்சே? ஐயா நிலைமை தெரியாம நக்கீர் இறைஞ்சு பேசுறேன்னு கன்ஃபார்மா நாக்க வெட்ட போறாங்க.
8: நாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க.
7: அப்புறம்
4: நீயே சொன்னும்
7: வந்து ஓபன் பண்ண. ஹீரோ என்ன காணோம்? ஹீரோ ப்ரோரோடா தெரியுறோம். இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கொலை பண்ண ரவுடியா
5: ரவுண்டா பண்றாங்க.
7: ஐயோ அந்த ஹீரோ எம்எஸ் ஆயி அந்த பத்து பேரையும் ஒத்தால நின்னு வெளுத்து கட்டுறாள.
4: எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. கிளைமேக்ஸ் என்னாச்சு அதை சொல்றா?
7: அதெல்லாம் சொல்லலாம் சார். வரா
4: அட கர்மம் புடிச்சவன்களா? ஃபுளோ ஃபுளோன்னு இவன் ரெண்டு நாளா தாக்கறதான். இப்ப நீமா டேய் அந்த ஹீரோயின் என் மாப்பிள்ளை ஊட்டி இப்ப போனாலா இல்லையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசியில என் மாப்பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணணும். அதான்டா முக்கியம்.
7: இல்ல டைரக்டர் சார் அவரு சொல்ற கதையெல்லாம் மாத்துறாரு.
5: உன் கதை தான் நம்ம சொல்றது. அவருக்கு லைவா நடக்குதான்.
4: நீ மூடு. நீ தொற கிருஷ்ணபுரம் மாத்மா வாய தொடர்கிறான். கதையை சொல்லு.
7: கரெக்டா
4: கட்டுக்கிட்டுனா உங்க ரெண்டு பேரையும் புட்டு புட்டுன்னு சுட்டு போடுவேன்.
9: பவருக்கு பவர் கட்டு போல இருக்கு. ரைட்னு சொல்லிட்டு என்ன ஆட்ட அண்ணன்.
7: ஓகே ஓகே
4: நடக்கும்.
7: எனக்கு
4: அறிமுகப்படுத்தினதே உங்க டைரக்டர் தான். அவர் இல்லன்னா உங்களை கண்டுபிடிச்சிருக்க
7: மாட்டேன்.
4: எவ்வளவு பெரிய ஆள் பேரியம் டைரக்டர் பேரியம் படத்துல போட்டா ஓஹோன்னு ஓடும். பணம் கொட்டும் கொட்டும் கொட்டும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அட்வான்ஸ்.
1: ஓ கையால அட்வான்ஸ் கொடுத்த ரெண்டு படமும் அட்டர் ஃப்ளாப். என் மருமக கையால கொடுக்கட்டா? ஆமாங்க, இந்த படம் என் பேர்ல தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த அட்வான்ஸ் நானே கொடுக்கட்டுமா?
4: ஆமா, அப்படியே டைரக்டர் கிட்ட கொடு.
8: டைரக்டர் சார், கதையில சொன்ன ஃப்ரெண்ட் கேட்டேன்னு கொடுத்துருக்கீங்களா?
7: அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு.
8: சூப்பர் சார்,
7: ஓபன் பண்ணா.

நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி பலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலை ஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லனவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவிரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்துவிடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒருமுறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள். நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள், எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு. தெளிந்த அறிவு தூய சிந்தனை கொண்டவன் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம். உலகிற்கு நன்மை செய்வதே நமது நோக்கம். புகழை எதிர்பார்த்து பணியில் ஈடுபடக்கூடாது. கீழ்ப்படிதலை அறிபவனே கட்டளையிடவும் அறிவான். அதனால் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமையும் சோம்பேறித்தனமும் அடிமையின் இயல்புகள். எப்பாடுபட்டாவது அவற்றை உதறி தள்ளிவிடுங்கள். சுவாமி விவேகானந்தர். உலகம் அழியலாம், ஆனால் பொறுமை மிக்கவரின் புகழ் ஒரு நாளும் அழியாது. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். விதியை வென்றவர்கள் யாரும் இல்லை. விதி வழியே செல்ல மதி தூண்டப்படுகிறது. நல்ல நூல்களை படிப்பதால் மனம் நலம் பெறுகிறது. உலகிலுள்ள ஒரே உண்மை பொருள் கடவுள் மட்டுமே. மற்றதெல்லாம் அர்த்தமற்ற சங்கதிகள். கிருபானந்த வாரியார். பக்தி என்றால் என்ன சொல்கிறார் ஸ்ரீ அன்னை. பக்தி என்பது எதையும் தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொது நலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபோதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். கோபம் எப்பொழுதுமே முட்டாள்தனமானவற்றை மட்டுமே சிந்திக்கும், பேசவும் வைக்கும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அதை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. கடவுளை அறிவது எப்படி வழிகாட்டுகிறார் ஜக்கி வாசுதேவ். இதயத்தில் தேடல் தீவிரமாகும் போதும் அறியாமையால் செய்த தவறுகள் தரும் வலிமையால் மனம் துடிக்கும் போதும் கடவுளை அறியும் வாய்ப்பு கிடைக்கும். உண்மை என்பது என்றோ ஒரு நாள் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. வாழ்வில் பெரிதாக மதித்த விஷயம் கூட அற்பமானதாக மதிக்கப்படும் போதுதான் ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். மனதில் எல்லைகளை கடந்த மனிதனே எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். தைரியமே சிறந்த துணை. தைரியம் ஒன்றே சிறந்த துணையாகும். உலகில் எதையும் சாதிக்கும் வலிமை இதற்கு மட்டுமே உண்டு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை மனிதனுக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்லவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஒருபொழுதும் அவர்களின் உள்ளம் நோகும் விதத்தில் நடப்பது கூடாது. கோபத்தை அறவே கைவிட்டவர்களின் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லை. சுயநலத்தால் பொய் பேசுவது பாபம் ஆகும். கால வெள்ளத்தில் வரும் புதிய மாறுதல்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். நல்லறிவு, குறைவில்லாத செல்வம், மனத்துணிவு மூன்றும் இருந்தால் எல்லா துன்பமும் இன்பமும் உண்டாகும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை விட்டும் வாழாகிவிடும். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகிற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம். ரோஸ்

0: இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது என்ன, வாந்திக்கு 50 லட்சங்களா? இங்கிலாந்தில் லான்காஷியர் என்னும் நகரை சேர்ந்த தம்பதியர் கேரி ஏஞ்சலா வில்லியம்ஸ். வழக்கமாக அங்குள்ள கடற்கரையில் பொழுதை செலவழிக்கும் இவர்களது முக்கிய பணி, திமிங்கிலம் வாந்தி எடுத்த பிறகு கரையில் ஒதுங்கும் கழிவில் ஏதாவது அதிசயமான பொருட்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதுதான். அதாவது, நடுக்கடலில் உள்ள திமிலங்கள் அரிதான மீன்களை உண்டபின் சில மீன்கள் சரியாக செறிக்காமல் திமிங்கிலத்தின் குடல் பகுதியிலேயே தங்கிவிடும். அவை ஒரு பெரிய பந்து போல உருவாகி நீண்ட நாட்களுக்கு பிறகு வாந்தியாக வெளியே வந்துவிடும். இதை அம்பர் கிரீஸ் என்று அழைக்கிறார்கள். வாசனை திரவியங்கள் தயாரிக்க இது முக்கியமாக தேவைப்படுவதால் இதன் மதிப்பும் சந்தையில் மிக அதிகமாக உள்ளது. இந்நிலையில் இத்தம்பதியர் இத்தகைய மெழுகு பந்துகளை சேகரிக்க பழகினர். 157 கிலோ எடை உள்ள இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். 3 ஆண்டுகளுக்கு முன் இதைவிட பெரிதான திமிங்கிலம் வாந்தி எடுத்த இதைவிட சற்று பெரிதான பொருளை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று இத்தம்பதியர் கோடீஸ்வரர் ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிகரம் தொடுவோம், மென் திறன் வளர்ப்போம். இன்றைய சூழலில் மாணவர்களும் சரி, வேலை தேடும் இளைஞர்களும் சரி, தங்களுக்கு என ஒரு பட்டப்படிப்பு போதும் என்று நினைக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வேலைக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தட்டச்சில் அல்லது சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகி வருகின்றனவோ அந்த அளவிற்கு போட்டிகளும் அதிகரித்திருக்கின்றன. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது இந்த சூழலுக்குத்தான் கச்சிதமாய் பொருந்தும். நிலைமை இப்படி இருக்க பெரும் திரளில் தம்மை தனித்தன்மையுடன் காட்டிக் கொள்வது அவசியம். இதற்கு மென்திறன் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். நாம் கற்கும் பட்ட படிப்போ விருப்ப பாடமோ அல்லது தொழில்நுட்ப கலையோ, இவை அனைத்துமே கடினத்திறன் எனப்படும். இதில் போட்டியாளர்கள் எல்லோருமே சமநிலையில் தகுதி பெற்றிருப்பர். இதற்கும் மேல் ஒரு நிறுவன சூழ்நிலைக்கு ஏற்ற தனித்திறனையே மென் திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கிறோம். மென் திறனே ஒருவரின் தன்னம்பிக்கை அளவை காட்டுகிறது. இன்றைய சூழலில் அனைத்து நிறுவனங்களுமே விண்ணப்பதாரர்களிடமிருந்து மென்திறனையும் அதிகம் எதிர்பார்க்கின்றன. பொதுவாக தகவல் தொடர்பு திறன், உடல் அசைவு மொழி, தலைமை பண்பு, நேர மேலாண்மை, செயல் ஈடுபாடு, கூட்டு முயற்சி, முடிவெடுக்கும் திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், உடை நாகரீகம், மேஜை நாகரீகம், பொது இட பேச்சு நாகரீகம் ஆகியவை மென்திறனில் அடங்கும். இதில் தகவல் தொடர்பு திறன்தான் அதிமுக்கியம். இதில் பேச்சு திறனும் எழுத்து திறனும் அடங்கும். இந்த மென்திறனுக்கெல்லாம் அடிப்படை மூலக்கூறு தன்னம்பிக்கைதான். எவரும் பிறக்கும் போதே மென்திறனோடு பிறப்பது இல்லை. தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டாலே மென்திறன் தானாகவே வளர்ந்துவிடும். இன்றைய வியாபார உலகில் பல நிறுவனங்கள் மென்திறன் கற்றுத்தர போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றன. ஆனாலும் மென்திறன் என்பது நமக்கு நாமே பழகிக் கொள்வது என்பது நாம் உணர வேண்டும். ஆகவே மென்திறனை வளர்த்துக் கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலை கேட்கலாம்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோ

இது ஆரோக்கியம் அறியும் நேரம். கால் பாதங்களில் தசை சுருக்கமா? கால் தசைகளில் சுருக்கம் என கவலை வேண்டாம். சிறிதளவு சர்க்கரை எடுத்து எலுமிச்சை சாற்றுடன் கலந்து காலில் தேயுங்கள். இயற்கையான ஸ்க்ரப் அது. இதன் மூலம் இறந்த செல்கள் உதிர்ந்துவிடும். பிறகு கிளிசரின் தடவி வாருங்கள். கால் தசைகள் சுருக்கமின்றி பொலிவாகும். இன்னொரு வழியும் கூட இருக்கிறது. இரண்டு பக்கெட்டுகளில் ஒன்றில் மிதமான வெந்நீரும் இன்னொன்றில் குளிர்ந்த நீரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெந்நீரில் 2 நிமிடங்கள் காலை வைத்துவிட்டு பின் குளிர்ந்த நீரில் 2 நிமிடங்கள் வைத்திருங்கள். மாற்றி மாற்றி பலமுறை இப்படி செய்யலாம். அந்த நீரில் கல் உப்பு சிறிதும் சேர்த்தால் கால்களுக்கு மிகவும் நல்லது. இப்பொழுது ஒரு ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். வேப்பம்பூ கட்லட். என்னென்ன தேவை? வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 10 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 2 அல்லது 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 5 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு. இதை எப்படி செய்வது? வேப்பம்பூவை 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றவும். அதில் வேப்பம்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவையை நன்கு கலந்து உருண்டைகளாக செய்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி கொள்ளவும். நான்ஸ்டிக்குகள் தபாவில் தட்டி இருபுறமும் சிவக்க பொறித்தெடுக்கவும். கொத்தமல்லி இலையை தூவி தக்காளி சாஸுடன் பரிமாறவும். இணைந்திருங்கள். இது NTR FM.

இனி எம்டிஆர் நேரம் பகுதியில் நாம் இணைய இருப்பது நீதி நூல்களில் நிர்வாகம். என்றும் துன்பமில்லை யாருக்கு? அறிவதறிந்தடங்கி அஞ்சுவதுக்கு அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி அறியும் பொழுது அறிந்து கொள்ளுவதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கமுடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழிபாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியனவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான் துன்பமில்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி, அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகள்

அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது, உலகத்திற்கு உவப்பச் செய்வது. காலாடலும் நாளாடலும். காலாடு போழ்திற் கழிக்கிழங்கர் வானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்றா நாட தொடர்புடையோம் என்பார் சிலர். பிறரார் கண்டுகொள்ளப்படாதபடி பொது இடங்களில் சிலரை பார்க்கும் பொழுது அடடா அவரா இப்படி என்று ஆச்சரியப்பட்டு போவோம். அவர் ஒரு காலத்தில் மந்திரியாக இருந்திருப்பார், தொழிலதிபராக இருந்திருப்பார் என்று யாராலும் கவனிக்கப்படாமல் வந்து போவார். மந்திரியாக இருந்ததினால் அவர் பதவியின் காரணமாக எப்பொழுதுமே அவரை சுற்றி கூட்டம் இருந்திருக்கும். பதவி போய் அரசியல் செல்வாக்கும் போய் மாலை மரியாதைகள் எல்லாம் போய் அதே மனிதர் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நுழைந்தார் அவரா இவர் என்று நினைக்க தோன்றும். அதிகாரிகள் விஷயமும் அப்படித்தான். பதவியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க வருபவர்கள் எத்தனை பேர், தயவு நாடுபவர்கள் எத்தனை பேர், எது கேட்டாலும் தரமுன் வந்தவர்கள் எத்தனை பேர். ஓய்வு பெற்றதும் எல்லாம் போய்விடுகிறது. இதையே ஒரு திரைப்படத்தில் பொசிஷன் போனவுடன் பொசஷன் எல்லாம் போயிடுச்சு என்ற வசனம் உணர்த்துகிறது. நொடித்து போன தொழிலதிபர்களின் எதிர்காலமும் அப்படித்தான். ஆனால் முதல் இருவகைக்கும் மூன்றாம் வகைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசியலில் தேர்தல்களில் வெற்றி தோல்வி, கூட்டணி அமைப்புகளை ஒட்டி ஒரு அரசியல்வாதிக்கு பரிதாப நிலை வரும். அதிகாரிக்கு ஓய்வு பெற வயது உண்டு. தொழில் அதிபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நொடித்து போனதற்கு அவர்களே காரணமாக இருந்திருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வசதியாக இருக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் துன்பம் வந்துவிட்டால் அவருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லிக்கொள்ள ஒரு சிலர் கூட இருக்க மாட்டார்கள். இணைந்திருங்கள், இது MTR FM. பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது திருத்தலம் உலாவரும் நேரம். மயிலாடுதுறை செல்ல மறக்காதீங்க. ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி மயிலாடுதுறை மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் சேரும். பார்வதியை மகளாக பெற்ற தட்சன் யாகம் நடத்தினான். அதற்கு மருமகன் சிவனை அழைக்கவில்லை. மேலும் யாகத்திற்கு சென்ற மகளையும் அவமானப்படுத்தினான். வீரபத்ர வடிவெடுத்த சிவன் யாகத்தை அழித்தார். தன் சொல்லை மீறி பார்வதியை மயிலாக பிறக்கும்படி தண்டித்தார். அந்த மயில் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் இருந்தது. சிவனும் மயில் வடிவில் வந்து கௌரி நடனம் ஆடி தேவியை ஆட்கொண்டார். சிவன் மயிலாக வந்த தலம் என்பதால் சுவாமிக்கு மயூரநாத சுவாமி என்ற பெயர் உண்டாயிற்று. மயூரம் என்றார் மயில். காலப்போக்கில் இது மயூரநாதர் ஆயிற்று. ஊரின் பெயர் மயூரம், மாயவரம் என்று இருந்து மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. இங்கு சிவனை அப்பர் சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளனர். துலாஸ்தானம். ஐப்பசியில் காவிரியில் நீராடி மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும். ஐப்பசியை துலா மாதம் என்பர். இதனால் ஐப்பசி நீராடல் துலா ஸ்நானம் எனப்படுகிறது. இந்த தலத்தில் சிவன் நந்தியின் கர்வத்தை போக்கினார். காவிரியின் நடுவில் நந்தி சிலை உள்ளது. நந்தியின் பெயரால் இடபதீர்த்தம் என்கின்றனர். ஐப்பசி 30 நாட்களும் கார்த்திகை முதல் நாளிலும் இங்கு நீராடுவது சிறப்பு. தினமும் சுவாமி தீர்த்தங்கரைக்கு எழுந்தெழுகிறார். கங்கை நதி ஐப்பசி அமாவாசை என்று காவிரி நீராடின பாவத்தை போக்கிக் கொண்டதாக கருதப்படுகிறது. நாத சர்மா என்ற சிவபக்தர் தன் மனைவியுடன் இங்கு வந்து நீராடி சிவனுடன் ஐக்கியம் அடைந்தார். அவர் ஐக்கியமான லிங்கம் மேற்கு பார்த்தபடி அவரது பெயரிலேயே உள்ளது. அவர் மனைவி ஐக்கியமான லிங்கம் அம்மன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அனவித்யாம்பிகை என்ற பெயரில் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு சிவப்பு சேலை அணிவிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் ஆதி மயூரநாதர் சன்னதி உள்ளது. இந்த சுவாமி அருகில் அம்பாள் மயில் வடிவில் இருக்கிறாள். சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ள முருகன் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். கந்தர் சஷ்டியின் போது முருகன் பராசக்தியிடம் வேல் வாங்குவது வழக்கம். ஆனால் இங்கு தந்தையான சிவனிடம் வேல் வாங்குவது மாறுபட்டது. தாண்டவம் ஆடிய நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். தினமும் மாலையில் இவருக்கு முதல் பூஜை நடக்கிறது. ஐப்பசி விழாவில் சிவபெருமான் அம்மனுக்கு நடன காட்சி தந்ததாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தட்சனின் யாகத்திற்கு வந்த ஒரு மயிலை அம்பிகை ஏற்று அருள் புரிந்தாள். மயிலுக்கு அபயம் அளித்ததால் அபயாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. அஞ்சல் நாயகி என்ற பெயரும் உண்டு. இவள் வலது கையில் கிளியுடன் இருக்கிறாள். இவளைத் தவிர ஆடிப்புற அம்மன் என்னும் பெயரில் வீர சக்தியின் வடிவமாக ஒரு அம்பிகை தனி சன்னதியில் இருக்கிறாள். ஆடிப்பூரம் ஆடி வெள்ளியில் இவள் காவிரிக்கரைக்கு எழுந்து அருளுவாள். பிரகாரத்தில் சந்தன விநாயகர் சன்னதி உள்ளது. சந்தன மரத்தால் ஆன இவரை அகத்தியர் வழிபட்டதால் அகத்திய சந்தன விநாயகர் என்கின்றனர். நவகிரக சன்னதியில் உள்ள சனி தலையில் தீப்பிழம்புடன் ஜுவாலை சனியாக இருக்கிறார். இவர் அருகில் தனியாக சனீஸ்வரர் காகத்தின் மீது அமர்ந்து சிவலிங்க பூஜை செய்கிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் நற்பலன் உண்டாகும். சிவ சண்டிகேஸ்வரர், தேஜஸ் சண்டிகேஸ்வரர் என இருவர் ஒரே சன்னதியில் உள்ளனர். அஷ்டலட்சுமி, சட்டைநாதர், சிவ பூஜை செய்யும் விஷ்ணு, குதம்பை சித்தர் ஆகியோருக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணைவோம்.

இனி குட்டி கதை ஒன்று பார்ப்போமா? பத்ரமதி என்றும் அந்தனர் சில காரணங்களால் வறுமைக்கு ஆளானார். குடும்பத்தை காப்பாற்ற வழியில்லாமல் சுகோஷன் என்ற செல்வந்தரின் உதவியை நாடினார். அவரும் பத்ரமதிக்கு ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலையில் பத்ரமதியின் மனைவி தன் கணவரிடம் திருப்பதி வேங்கடமலையிலுள்ள பாபவிநாசம், ஆகாசகங்கை ஆகிய தீர்த்தம் ஆகியவற்றில் புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீராடி நிலதானம் அளித்தால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று தான் கேள்விப்பட்ட தகவலை சொன்னாள். பத்ரமதியும் தனக்கு தானமாக கிடைத்த இருந்த சொற்ப நிலத்தையும் பெருமாளுக்கு தானம் அளிக்க திருப்பதிக்கு புறப்பட்டார். ஏழுமலையான் அவர் முன் தோன்றி, என் மீது கொண்ட பக்தியால் உன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் சிறு நிலத்தையும் காணிக்கையளிக்க விரும்பினாய். இனி நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய் என்று அருள் புரிந்தார். இது கண்டு பத்ரமதி மகிழ்ந்தார். பெருமாள் சொன்னது போலவே இழந்த செல்வத்தை அடைந்தார். இணைந்திருங்கள். இது MTR FM.

0: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு அருமையான அதிகாலை வேளையில் உங்கள் அனைவரையும் வானொலியின் ஊடாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன், தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டு போடுங்க ஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
1: ஜி. கல கலன்னு கல.

மீண்டும் ஒரு புதிய நாள் பிறந்திருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக செழுமையானதாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து வழக்கம் போல வாரத்தினுடைய முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாள் எப்படி இருக்கும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு என்னடா இன்னைக்கு வேலைக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி கவலையாக கூட இருக்கும். இருந்தாலும் பணிகள் வந்து இன்றைக்கு அருமையாக அமைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடு தன்னம்பிக்கை வரிகளை இந்த நாளில் எடுத்து வரப்போகிறது நமது பொதுகை தென்றல்.

இனிமையான பாடல்கள், அதுவும் இல்லாமல் கார்த்திகை தீபங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும் இந்த அருமையான வேளையில் சுடர் வீசும் பாடல்களை உங்களுக்கு இன்றைய புதிய தென்றல் எடுத்து வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்டு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. ரொம்ப அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிய தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி MTR FM. MTR FM நிகழ்ச்சிகளில் நீங்கள் அன்றாடம் 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாது உங்கள் நண்பர்களுக்கும் எங்களது நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை வரிகளை சுமந்து வருகிறது புதிய தென்றல். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. உன் நேரத்தை பாதுகாத்துக்கொள், அவை தீட்டப்படாத வைரங்கள், சொன்னவர் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இந்த அற்புதமான தத்துவத்தோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலும் காத்திருக்கிறது புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த சுடர்.

நேயர்கள் இணைந்திருப்பது புதுகை தென்றல் MTR வானொலி வழியாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தத்துவங்களோடு இன்றைய புதிய தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சூரியனின் ஒளியில் பிரவேசிக்கும் போது அதன் நிழல் உங்களை பிரதிபலிக்கின்றது. நீங்கள் உண்மையை செலுத்தும் போது அதுவே திரும்ப கிடைக்கிறது. கடினமான செயல்களை சிறியதாகவும் புகழ்பெற்ற செயல்களை எளிமையாகவும் கையாள பழக வேண்டும். இதுவே உண்மையான வெற்றிக்கு அறிகுறி. இந்த சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலும் வருகிறது உங்களுக்காக.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு உள்ளங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதுகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. MTR FM நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் கேட்கலாம். நீங்கள் இணையதளத்தின் ஊடாக கேட்பதற்கு www.mtrfm.com என்கிற நம்மளுடைய இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தத்துவ முத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது பொதுகை தென்றல். எந்த முயற்சியில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடுகிறீர்களோ ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் அடைகிறீர்கள். தன்னம்பிக்கை, துணிவு, பயம், இந்த மூன்றில் முதல் இரண்டும் அழகான உயர்வான வாழ்க்கையை அமைத்து தருகின்றன. தன்னம்பிக்கை இருந்தால் துணிந்து காரியத்தில் இறங்கி செயல்பட முடியும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் அது பயத்தை நமக்கு பரிசாக தருகிறது. பயந்தவர்கள் எதிலும் துணிச்சலுடன் காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். துணிச்சலுடன் காரியத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் வானொலி.

இனிய இதயங்கள் இணைந்திருப்பது. இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். புதிய தென்றல் இன்று தத்துவ முத்துக்களாய் மலர்ந்து கொண்டிருக்கிறது. மனம், வாக்கு, உடம்பு மூன்றையும் அடக்கத்தில் வைத்திரு சொன்னவர் கம்பர். அடக்கமே உன்னை அமரனாக செய்யும். அதுவும் இளமையில் அந்த அடக்கம் வருவது பொன்மலர் போன்ற சிறப்பை தரும் சொன்னவர் வாரியார் அவர்கள். நல்ல சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன, நல்ல செயல்கள் நம்மை மௌனமாக்குகின்றன சொன்னவர் பிரான்ஸ். இந்த சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தத்துவ முத்துக்களோடு இனிய சுடர் வீசும் பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்.

தமிழ் சொந்தங்களின் வானொலி பந்தம் MTR MTR FM

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிகை தென்றல். சுகமான இந்த அதிகாலையில் இனிய தத்துவங்களை உங்களுக்காக எடுத்து வருகிறது புதிகை தென்றல். அன்புள்ள இடத்தில்தான் ஆண்டவன் இருக்கிறான், சொன்னவர் காந்தியடிகள். இடர்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான வழியாகும், சொன்னவர் அரவிந்தர். கோபம் என்னும் அமிலம் எரியப்படும் இடத்தை விட அதை வைத்துக் கொண்டிருக்கும் கலத்தையே பெரிதும் நாசப்படுத்திவிடும், சொன்னவர் கிளவுன்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது MTR FM. தன்னம்பிக்கை தரும் வரிகளை ஒவ்வொரு நாளும் நம் மனதிற்குள் அசை போடும் போது நேர்மறை எண்ணங்கள் நமது மனதில் குளிர்விட ஆரம்பிக்கிறது. அப்படி நேர்மறை எண்ணங்களால் நமது மனம் அமைதி வரும் போது நேர்மறை எண்ணங்கள் நமக்கு நல்லனவற்றையே நடத்துகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தத்துவ முத்துக்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல சொத்தாகும், சொன்னவர் வில்லியம் ஹாஸ்விட். ஒருவனுக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லையெனில் அவன் வாழ்வு சிறக்காது, சொன்னது ஷாம்பட். நீ பேசும் வார்த்தைகளின் மீது உனக்குள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், சொன்னவர் அரவிந்தர். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது, சொன்னவர் எமர்சன். காலத்தில் செய்வதை தள்ளி போட வேண்டாம், தாமதத்தால் தீய முடிவுகள் ஏற்படும், சொன்னவர் ஷேக்ஸ்பியர். இந்த தத்துவ முத்துக்களோடு அடுத்த இனிமையான கானமும் வளம் வருகிறது. பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம் சுடராக.

சரி நேர்களே, இது விடைபெறும் நேரம், விடை கொடுங்கள். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேற்று அசாத்தியமாயிருந்தது, இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகிறோம். இந்த அருமையான சிந்தனையோடு மீண்டும் உங்களை மற்றும் ஒரு புதிய திண்டலில் சந்திக்கிறேன் என கூறி, அதுவரை புலந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான், தமிழகத்தின் கலையகத்திலிருந்து உங்கள் அன்பு நண்பன் அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
3: கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
4: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிமேகலை. நாம் இணைந்திருப்பது MTR பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாம இந்த புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில தமிழகத்தில் பிறந்து இந்தியாவில் பிறந்த சாதனைகள் புரிந்த பெண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் நாம ஒரு சாதனை பெண்ணை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாரு அப்படிங்கிறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களை பத்தின சிறு குறிப்பை தெரிஞ்சுப்போம். உழைப்பவனுக்கு நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்ட காந்தியவாதி. பெரும் பணபலம், அதிகார பலமுடைய நில உடைமையாளர்களை துணிந்து எதிர்த்தவர். களத்தில் நின்று போராடிய அவரை பழிவாங்க நிலச்சுவாந்தார்கள் பலர் காத்து கொண்டிருந்தனர். அவற்றையெல்லாம் மீறி நிலமற்ற மக்களுக்கு நிலம் வாங்கி தந்தார். தமிழகத்தின் பூமிதான இயக்கத்தை பரவலாக்கி கீழ் வெண்மணியில் மக்களுக்கு நிலங்களை சொந்தமாக்கி தந்தார். பஞ்சமி நில மீட்பு, சமூக படிநிலையில் கீழ் உள்ள பெண்களுக்கான நில உரிமையை மீட்பது என அவரின் பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமாங்க, மக்கள் நிலம் இல்லாம இருக்கக்கூடாது. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்வதற்கு வீடு இல்லை. ஆனா சில மக்களிடம் மட்டும் அளவுக்கு அதிகமான நிலங்கள் வைத்து கொண்டு ஏழை மக்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம புதுமை பெண்ணுக்கு மனசுல ரொம்ப போராட்டம். நம்ம எப்படியாவது அந்த மக்களுக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய போராட்டங்களை செய்து சாதனை படைத்தவர். அவரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்போம். ரிக்ஷா மாமா படத்திலிருந்து வைகை நதி ஓரம். பிறகு நம்ம புதுமை பெண் யார் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார புதுமை பெண்கள் நிகழ்ச்சியின் சாதனையாளராக நாம தெரிஞ்சுக்க போறது கிருஷ்ணமால் ஜெகநாதன். அவங்கள பத்தி தான். அவங்க தொடங்கிய எண்ணற்ற சமூக பணிகளில் மிக முக்கியமான ஒன்று லாஃப்டி அமைப்பு, லேண்ட் ஃபார் தி டில்லர்ஸ் ஃப்ரீடம். உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்பதை கொள்கையாக கொண்ட அமைப்பு தாங்க இந்த லாஃப்டி. இந்த அமைப்பின் மூலம் 1982 முதல் 1986 வரை சுமார் 175 நிலச்சுவாந்தார்களிடம் இருந்து 5000 ஏக்கர் நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி 5000 குடும்பங்களுக்கு அளித்தவர். 1981 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 19 கிராமங்களில் 1112 ஏக்கர் நிலத்தை வங்கி கடனில் பெற்று 1112 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தார். இளம் பருவத்தில் தொடங்கிய அவரது அளப்பரிய பணிகள் இப்போது 94 தாண்டியும் கடந்து செல்கின்றன. பல விருதுகளுக்கு மத்தியில் சமீபத்தில் அவருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, நம்மளுடைய சிறந்த மிகச்சிறந்த புதுமை பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏழை மக்களுக்காகவே அவங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றதை விட கடந்து சென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஒரு பாடல் கேட்போம். பிரம்மா படத்திலிருந்து எங்கிருந்தோ இளங்குயில் என்ற ஜானகியின் பாடலை கேட்போம். மறுபடியும் நாம இந்த புதுமை பெண்ணான கிருஷ்ணமால் ஜெகநாதனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகி மற்றும் போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணம்மாளும் அவங்களுடைய கணவர் சங்கர்லிங்கம் ஜெகநாதன் இருவரும் சமூக அநீதிகளுக்கு எதிராக காந்திய வழியில் போராடினார்கள். உழைக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு நிலத்தை பெற்றுத் தருவதிலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் போராடி ஏழை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் கிருஷ்ணம்மாள். ஆரம்பத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற இவர் தன் கணவருடன் வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தில் பங்கு கொண்டார். தன்னுடைய உயரிய சேவைக்காக 2008 ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் விருதினை பெற்றார். இவ்வளோ விருது, இவ்வளோ உயரத்துக்கு போய் அவங்க விருது வாங்கினாலும் அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி இந்த போராட்டங்களை கையாண்டாங்க, அவங்களுடைய பிறப்பு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1926 ஜூன் மாதம் 16 திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பட்டிவீரன்பட்டி கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் குடும்பத்தில் ராமசாமி நாகம்மாள் தம்பதிக்கு பிறந்தார் கிருஷ்ணம்மாள். இவருடன் சேர்ந்து மொத்தம் 12 குழந்தைகள் பிறந்தன. பட்டிவீரன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 7 வரை படித்தார். மதுரையில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். அங்கு ஆங்கில கல்வி பயின்றார். டிவிஎஸ் ஐயங்காரின் மகளான சௌந்தரம்மாளின் இலவச இல்லத்தில் சேர்ந்தார். அதன் பிறகு அமெரிக்கன் கல்லூரியில் படித்தார். அப்போது மதுரை மாவட்டத்தின் முதல் பெண் பட்டதாரியாக கிருஷ்ணம்மாள் இருந்தார். பாருங்க, ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து தன்னுடைய முயற்சினாலும் தன்னுடைய விடாத அந்த முயற்சி, விடாமுயற்சி தான் சொல்லணும், அதனால அவங்க வந்து பெண் பட்டதாரியாக மதுரை மாவட்டத்திலேயே வந்திருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய அரிய சாதனை தான் அந்த காலத்துல. சரி, ஒரு பாடல் கேட்போம், மறுபடியும் நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். நடிகன் படத்திலிருந்து தேவ மல்லிகை பூவே அந்த பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வாரம் நாம சமூக சீர்திருத்தவாதி லாப்டியின் தலைவர் திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்களை பத்தி நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏழ்மை மற்றும் சமூக நீதி பற்றிய ஆர்வம் வர இவரது தாயார் நாகம்மாளின் பேறுகால இன்னல்கள் காரணமாக இருந்துள்ளன. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த போதிலும் அவர் பல்கலைக்கழக கல்வி பெற்று காந்தியம் மற்றும் சர்வோதய இயக்கத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்கு சர்வோதயாவில் பணி செய்த சங்கரலிங்கம் ஜெகநாதனை கண்டார். பின்னாளில் அவரது மனைவியானார். சங்கரலிங்கம் ஜெகநாதன் வளமையான குடும்பத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் 1930 காந்தியின் ஒத்துழையாமை இயக்க அறைகூவலுக்கு செவிமடுத்து அதில் பங்கு பெற்றார். ஒரு கட்டத்தில் கிருஷ்ணம்மாள் காந்தியுடன் மேடையை பகிர்ந்து கொண்டுள்ளார். காந்தி கூட ஒரு பெண்மணி மேடையில அமர்ந்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்திருக்கணும், எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும், எவ்வளவு போராட்ட குணம் இருந்திருக்கணும், இதெல்லாம் நம்ம நிச்சயமா நினைச்சு பார்க்கணும். மேலும் அவர் 1958 மார்ட்டின் லூதர் கிங்கை சந்தித்துள்ளார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சேர்ந்து பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சுதந்திர இந்தியாவில் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்த சங்கரலிங்கம் மற்றும் கிருஷ்ணம்மாள் 1950 ஜூலை மாதம் 6 நாள் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அவர் 2006 வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தின் பவள விழாவிற்கு தலைமை தாங்கினார். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். மறுபடியும் நாம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். தெற்கு தெருமச்சான் படத்திலிருந்து தென்னமர தொப்புக்குள்ளே என்ற பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நாம சமூக சீர்திருத்தவாதி, போராளி, பூமி தாய் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க 1950 மற்றும் 1952 இடையே 2 ஆண்டுகளாக இவருடைய கணவரான சங்கரலிங்கம் ஜெகநாதன் வட இந்தியாவில் வினோபா பாவே இன் பூமி தான இயக்கத்தில் பங்கு கொண்டார். அப்போது 1/6 பகுதியினை நிலமற்றவர்களுக்கு தங்கள் நிலங்களில் இருந்து நிலக்கொடையாக வழங்க நிலப்பிரபுக்களை கேட்டுக்கொண்டு வினோபா பாவாவுடன் பாத யாத்திரை சென்றார். இதற்கிடையில் கிருஷ்ணம்மாள் தனது ஆசிரியர் பயிற்சியினை சென்னையில் முடித்தார். முடித்து கொண்டு மக்களுக்காக மறுபடியும் பாத யாத்திரை, சத்தியாகிரகம் என்று போராட்டங்களை தொடர்ந்தார். ஒரு பாடல் கேட்போம், மறுபடியும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் கல்யாணராமன் படத்திலிருந்து சின்னப்பூ சின்னப்பூ என்ற பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்துல நாம பூமி தாய் என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க சிறு வயது முதலே நிறைய ஏழை உழைப்பாளிகளை பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களோட உழைப்புகள் நில சுவாந்தார்களால உறிஞ்சப்படுது. அவங்க அவ்வளோ கடுமையான உழைப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நில சுவாந்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுப்பதில்லை. அந்த ஏழை மக்களுக்கு இருப்பதற்கு நல்ல வீடு கிடையாது, நல்ல உடை கிடையாது, உணவு கிடையாது. ஆனால் ஒரு நேரம் கூட ஓய்வில்லாமல் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதனால ஒரு புறம் வறுமை, ஒரு புறம் பலத்தை மட்டும் பணக்காரர்கள் சேர்த்து கொண்டே போகிறார்கள். இது இந்த நிகழ்ச்சி வந்து அவங்க மனசை வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டுடுச்சு. கிராமத்தில் உள்ள ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதும் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதன் மூலம் காந்திய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் முழுவதுமாக நம்பினார்கள். உழுபவர்களுக்கு நிலம் என்ற திட்டத்தை 1981 துவங்கினார்கள். இது ஒரு பக்கம் அவங்க நடைமுறை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, வயல் நல்ல வயல்வெளிகள் எல்லாம் ரால் பண்ணைகளுக்காக எடுத்துக்கிறாங்க. அதனால நிலம் வந்து சீர்கேட்டு அடையுது, சுற்றுப்புற சூழல் மாசுபடுகிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். இதே தாமரை படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை, அந்த பாடலை கேட்போம். மறுபடியும் நம்ம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம பூமித்தாய் என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க மனச ரொம்ப பாதிச்ச ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, நாகை மாவட்டத்தில் கீழ வெண்மணி என்னும் சிற்றூரில் 42 தாழ்த்தப்பட்ட உழவு தொழிலாளர்கள் உயிருடன் வைத்து கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சி 25/12/1968 நடந்தது. அக்கொடுமையை கண்டு உலகமே மிகவும் நொந்து போனது. ஏழை மக்கள் என்றால் கேட்பதற்கு யாருமே இல்லையா? அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தா அவங்களை யாருமே கேட்க கூடாதா? அவர்கள் மனிதர்களே இல்லையா? அவர்களும் ஒரு உயிருடைய ஜீவன்கள் தானே? அவர்களுக்கு பசி வலி எல்லாமே உண்டு தானே? அவர்களுக்காக யாருமே போராட மாட்டேன் என்கிறார்களே, எதற்காக? இந்த நிகழ்ச்சி அவர் மனதை மிகவும் பாதித்ததனால் அவர் உழுபவனின் நில உரிமை இயக்கம் என்னும் அமைப்பை தொடங்கினார். தொடங்கி ஏழை தாழ்த்தப்பட்ட விவசாய நிலங்கள் இல்லாத மக்களுக்காக போராடி சண்டையிட்டு நிறைய துன்பங்களை அனுபவித்து அவமான பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் கேட்டு ஆனால் அவர் அதை விட்டுவிடவில்லை. போராடி வெற்றி பெற்றார். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். மறுபடியும் நாம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூமி தாய் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூப்பூவா போத்திருக்கு படத்திலிருந்து வாசம் சிந்தும் வண்ணச்சோலை அப்படிங்கிற பாட்டை கேட்போம். மறுபடியும் நாம தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம பூமி தாய் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்களும் இவங்களுடைய கணவர் சங்கரலிங்கம் ஜெகநாதன் இருவரும் சேர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க. மக்களுக்காக நிறைய போராட்டங்களை சந்திச்சாங்க. நில ஜமீன்தார்களை சந்தித்து அவர்களிடம் பேசி ஏழை மக்களுக்காக நிறைய நிலங்களை வாங்கி மக்களுக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவியும் கணவரும் ஒத்த எண்ணங்களுடனேயே போராடியவர்கள். ஒரு சிறந்த தம்பதிகளுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் தான். மனைவிக்குள் கணவனும் கணவனுக்குள் மனைவியுமாக இருந்து மக்களுக்கு தங்களுடைய கடமை வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஏழை மக்களுக்கான ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட சிறந்த கணவனான சங்கரலிங்கம் ஜெகநாதன் அவர்கள் 2013 பிப்ரவரியில இறந்துட்டாங்க. தன்னுடைய கணவர் இறந்ததற்கு பிறகும் கூட அவங்க மக்களுக்கான அந்த வாழ்க்கையை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் சிறந்த விருதான நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த விருது அவங்களுக்கு கிடைக்கல, ஆனாலும் அந்த விருது அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பணும், கிடைக்கணும். அதுவே நம்மளுக்கு மிக பெருமையான ஒன்று. சரி, அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். அறுவடை நாள் படத்தில் இருந்து தேவனின் கோயில் அப்படிங்கிற பாட்டை கேட்போம். மறுபடி நம்ம கிருஷ்ணம்மாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இவ்வளவு நேரமும் லாப்தி அமைப்பின் தலைவி திருமதி கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நிச்சயமா ஒரு தகுதியான புதுமை பெண் தான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. அவங்க சாதனை பெண்மணி அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வாங்கின பத்மஸ்ரீ அவார்டும் பத்மபூஷன் அவார்டும் தான் நம்மளுக்கு அதை தெரிவிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்களுக்காக போராடி வெற்றி பெற்று மக்களை ஓரளவுக்கு நல்ல நிலைமையில கொண்டு வந்தாங்க, ஏழை மக்களை. அதற்காக அவங்களுக்கு நம்மளுடைய இந்திய அரசு மட்டும் இல்லாம உலக நாடுகளை சேர்ந்த சில நாடுகளிலிருந்து அவங்களுக்கு விருது வழங்கப்பட்டது. 1987 சுவாமி பிரணவானந்தா அமைதி விருது அவங்களுக்கு கிடைச்சது. 1988 ஜம்னலால் பஜாஜ் விருது கிடைச்சது. 1989 இந்திய அரசின் மிக பெரிய விருதான பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அதன் பிறகு பகவான் மகாவீர் விருதுங்கிறது வந்து 1996 கிடைச்சிது. சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு விருது அவங்களுக்கு கிடைச்சிதுங்க 1999 வருடத்துல. அந்த அவார்டு என்னன்னா சம்மிட் ஃபவுண்டேஷன் விருது. அதற்கு பிறகு ஓப்ஸ் பரிசு அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிது. அது எங்க இருந்துன்னா சியாட் பல்கலைக்கழகம் கொடுத்தது 2008. அப்புறம் உலக நாடுகள் சேர்ந்து மாற்று நோபல் பரிசு அப்படிங்கிற ஒரு பரிசை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ரைட் லவ்லிஹுட் விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு 2020 மிக சிறந்த பரிசான பத்ம பூஷன் விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ விருது வாங்கியிருக்காங்கன்னா அவ்வளோ எளிதாகவா இந்த விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? எவ்வளவு உழைப்பு அவங்க போட்டிருந்தா இந்த விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்கள கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினரின் சேவையை மைய கருத்தாக கொண்டு அரவிந்த் மார்க் அப்படிங்கிறவங்க இயக்குன ஒரு தி ஃபயர்டு சோல் அப்படிங்கிற குறும்படம் 2014 வருஷம் சென்னை சர்வதேச குறும்பட விழாவில் திரையிடப்பட்டது. இவ்வளவு சிறந்த பெண்மணியாக இருந்ததனால்தான் அவங்களுக்கு இத்தனை விருதுகள் வழங்கப்பட்டது. சரி, ஒரு பாடல் கேட்போம். பொங்கியதே காதல் வெள்ளம் என்று தொடங்கும் பாடல் மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம பூமித்தாய் என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை பத்தின விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் வாரங்கள்ல இன்னும் சாதனை படைத்த புதுமை பெண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எம்டிஆர் இயக்குனர் மீரா அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் உறவுகளே.
1: புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம் நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பொன்னுமணி என்ற படத்திலிருந்து ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மனோ.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசாவே உன்னை நம்பி என்ற படத்திலிருந்து காலை நேர ராகமே காற்றில் சேர்ந்து வீசுமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் சொன்னதே சட்டம் என்ற படத்தில் இருந்து அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஆசா போன்ஸ்லே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளம் கவர்ந்த கல்வன் என்ற படத்திலிருந்து காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்பேனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தமிழ் பாட்டு என்ற படத்திலிருந்து அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்கிற குளமாதா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவரசன் என்ற படத்திலிருந்து இந்த பூவுக்கொரு அரசன் பூவரசன் அடி புன்னை வன குயிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்திலிருந்து சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் KJ ஜேசுதாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்ற படத்திலிருந்து சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதா, சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெற்கத்தி கல்லன் என்ற படத்திலிருந்து ராதா அழைக்கிறாள் காதல் கீதம் இசைக்கிறாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ற படத்திலிருந்து பூமுழித்து பொட்டு வச்ச வட்ட நீலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், சுனந்தா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிக்குயில் என்ற படத்தில் இருந்து காதல் நிலாவே பூவே கைமீது சேரவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருள்மொழி உமாரமணன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஆளா பிறந்தவன் என்ற படத்திலிருந்து உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRF வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRF வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுகுறத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது. சர்வதேச நேயர் விருப்பம் இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் பனிமழை விழும் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடல் ஒலிப்பது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அனுப்பி வைத்த அருள் மோகன் உங்களுக்காக.

தொடரும் பாடல் எனது வாழ்விலே ஒரு சொந்தம் என்ற முதல் வரியை கொண்ட பாடல். என் பொண்டாட்டி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் ஒலிப்பது ஈழமொழி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி உங்கள் பாடலாக.

சர்வதேச நீங்கள் விருப்பத்தில் ஒலிக்கும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி என்ற பாடல். ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது திரைப்படத்து பாடல் நல்ல மனம் வாழ்க என்று பாடுகின்றது.

இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் கேட்க இருக்கும் பாடல். எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து அசத்துரா என்ற வரியை முதல் வரி கொண்ட பாடல் இப்பொழுது காற்றலையில்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கங்கை நதியோரம் என்று வரப்பிரசாதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

இதுமன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல். அந்த வரிசையில் அடுத்து பெறும் இனிமையான பாடலை கேட்பதற்கு முன் ஒளி ஒன்றை கேட்போமே. ஊரெங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி பாடி மகிழ்வதை கேட்போமே என்று ஓடி வந்த உங்களுக்கு நாடி வருகின்றது உங்கள் காதோரத்தில் அடுத்து வரும் பாடல்களும். ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அன்புடன் வளமை போல இன்றும் தினமும் வந்து பாடலை கேட்கும் ஜோடி பாடலை ஜோடியாக கேட்கும் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தமிழ் பாடட்டும் என்ற பாடலை நேர்மை என்ற திரைப்படத்தில் பாட வைக்கின்றார்கள்.

0: அதே போன்று மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்டகால உறவு கேதீசும் ஒரு பாடல் தருகின்றார். ஜனவரி நிலவே என்று அழகாக பாடும் என் உயிர் நீதானே திரைப்படுத்து பாடல்.
1: ஜனவரி நிலவே நலம் தானா

ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமை போல் என்றும் சின்ன சின்ன சுகங்கள் என்று கூறும் என்னபடியே திரைப்படுத்த பாடலை ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர். மகாலிங்கம் தந்த பாடல். பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற ஓர் அழியாத காவிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா வான்கூவர் மாநிலத்து உறவினர்கள் விடுமுறை காரணமாக வெளியே சென்றிருக்கின்றதால் பாடலை கேட்கவில்லை போல் தெரிகின்றது. தொடரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து ஜெனிவா நகர் நிரோஷனின் பாடல். நிரோஷன், நீங்கள் தந்த பாடல் என்னடா மச்சி பொல்லாப்பு என்று கேட்கும் என்னடா மச்சி என்ற திரைப்படத்து பாடலாக கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் ஐரோப்பியம்மன் என்னவள் நீங்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் ராமன் எத்தனை ராமனடி என்று லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். இனிமையாக ஒலிக்க கேட்போம்.

போல இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கனடா கா வை சேனா ஆசானவர்கள். பூங்காத்தே பூங்காத்தே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளை நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்பம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை காற்றலிருந்து நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

0: தனியே அவர் பொறு குணம் உண்டு, தனியே அவர் பொறு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் அண்ணாத்தே அண்ணாத்தே என்று பாட வருகின்றது. அண்ணாத்தே திரைப்படத்தில் இருந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நீல ஓடுதுறையிலிருந்து எஸ் சிப்பு விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல்.

வர்ற அதிரடி சர வெண்ணி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்போடு தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் இருந்து ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறைப்பாண்டியன், காந்திமதி இவர்களை மனைத்து ஒரு பாடலை உள்ளே வெளியே என்ற திரைப்படத்திலிருந்து சக்கரக்கட்டி சக்கரக்கட்டி என்று வரியெழுத்து பாடும் பாடலை

0: தொடரும் இனிமையான பாடல் ராமன் எத்தனை ராமனடி என்று 1970 ஆண்டு திரைக்கு வந்த பாடல்களுள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்று பாடுகின்றது. அந்த பாடலை இன்று கேட்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் நீயர் நேரத்திலே. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னோடு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளையும் இணைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்கம்.

அதே திரைப்படம் ராமன் எத்தனை ராமனடி அதே ஆண்டு வெளிவந்த வேளையிலே அந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் சோகமாக பாடியிருக்கின்றார் என்றும், அந்த பாடலும் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்றுதான் பாடுகின்றது என்றும் கூறும் வேளையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் விருப்பமாக ஒலிக்க இருக்கின்றது. அவரும் உறவுகளும் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

மேலும் ஒரு பாடல் உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது. இன்றைய நேயர் நேரத்திலே பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் இருந்து மையேந்தும் விளையாட மலரேந்தும் குழலாட என்ற பல்லவி தொடர்ந்து பாட வைக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். நீண்ட கால உறவு, தன்னோடு தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் ஷஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்கள் கேட்கும் வேளையிலே உலகத் தமிழர்களும் எங்களோடு கேட்கின்றார்கள் என்று உணர்ந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல்களுள் அடுத்து பாட இருக்கும் பாடல் வெத்தல வெத்தலையோ என்று கூவி பாடும் பாடலாக ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்தில் இருந்து. இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி பலமை போல இன்றும் கேட்கின்றார் நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வரும்பொழுது அவரோடு இணைந்து கொண்டு கண்ணன், சங்கரி, ரபி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா இவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் ஒலிக்கின்றன பாடல்.

0: அடே
1: என்ன கண்ணு?
0: எனக்கு கண்ணாலம்
1: ராசா நல்ல மனசுக்கு ஒரு குறவும் வராது, நல்லா இருப்ப.
0: என்னடா பாத்துட்டு இருக்க?
1: ஆப்பத்துக்கு ஒரு மூணு தொலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்து மட பாயி, சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி
0: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க, பாட்டியும் ஏலக்கா வேணும்னு கேட்டாங்க, பத்தமாட பாயி வேணும்னு கேட்டாங்க, சின்ன காரு பட்டி மூக்கு போடி தப்பி வாங்கி வரும்படி

0: பொழுதாயம் ஊருக்கு விரசாக திரும்பணும், வெகு தூரம் நடக்கணும், வேகமா வாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: வரலா சொல்ல,
2: எனக்கு கண்ணாலுங்க.
1: உன் கண்ணாலத்துக்கு அப்புறம் உன் கொண்டாட்டிக்கு முதோ ராத்திரி முதோ ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா
2: ஆகட்டுங்க. ஏ கொண்டவாயா, எதுக்கிட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும்னாங்க. நிஜமாக வருவேங்க, வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. கும்பிடுங்க ஐயா,
1: கும்பிடுவா வாடா வா.
0: ஒரு நல்ல சேரிங்
1: அல்லாருக்கு தெரியுமடா, உனக்கு கண்ணாளம் கட்டாயம் நான் வாரேன்.
0: நல்லது
1: நில்றாங்க, சேலத்துக்கு போயிட்டு வாரப்போ.
0: மூணு தோறானுக்கு பாதாம் பிஸ்தா வாங்கி நல்லதாங்க.
1: ஏழு தோறானுக்கு பாதாம் பிஸ்தா, மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வா. அல்ல எனக்குலடோ உனக்கு கண்ணாளத்துக்கு முன்னால இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல உடம்ப தயார் பண்ணிக்க.
0: என்ன குஸ்தியாங்க ஓடிக்கு போற?
1: குஸ்தி ரொம்ப சுலபம் இது. அப்படி இல்ல, நான் போதையில் இருக்கிற ஏதாவது சொல்லி போடுவேன், நீ போடா கண்ணு
0: வாங்கடா.

0: இப்படி வாடான்னு பயில்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பயில்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிசாவும், மூணு தோலானுக்கு முந்திரி தாச்சையும். வாங்கிட்டு வாடா தின்னுட்டு போடா, வந்துடும் உனக்கும் வீரம். நான் திங்க போறேன், நான் திங்க போறேன். அப்புறம் பாரு நம்மூரு காடையை முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, வித்து வர பொங்கட்டதா.
1: ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் காதல் ஒரு கவிதை என்ற திரைப்படத்து பாடல். உனக்காக நான் தான் உறவாடும் மான் தான் என்ற பல்லவி விரும்பி கேட்பவர் வேலூர் மாவட்டம் பழம்பக்கம். மகளே மஞ்சுளா, நீங்கள் தான். உங்கள் பாடலைக்கு நாங்களும் கேட்கின்றோம்.

அடுத்து வரும் பாடலும் அன்பு மகள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல் அற்புதமான ஒரு காவிய பாடல். அன்று கேட்டாலும் இன்று கேட்டாலும் இன்று கேட்கவும் உள்ளத்தை உருக்கும் பாடலாக நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என்ற வரி எடுத்து எல்லோர் காதுகளிலும் ஒலிக்கின்றது. நாங்களும் கேட்போம். அந்த வேளையிலே வளமை போல உங்கள் பாடலை கேட்டு விரும்பும் உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையாள் மற்றும் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்திருக்கின்றார்கள்.

மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காக அடுத்து வரும் பாடலை தருகின்றார் சிதம்பரம் மாண்டிக்கை சிலுவை சமணராஜ் அவர்கள். உன்ன நான் பார்த்தேன் என்ற வரி கொம்பு சிவி என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல் வளைகுடாமன் நீண்ட கால உறவு, ஜோஷ் அவர்கள் தந்த பாடல். ஜோஷ், நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு கேட்கும் இனிமையான பாடலை தருகின்றீர். உங்களுக்காக அந்த பாடலை முதல் தமிழ் வானொலி தருகின்றது. இனி நானும் நான் இல்லை என்ற, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கிறே என்ற திரைப்படத்தில் இருந்து பாடுவதை கேட்போமா?

அடுத்து வரும் இனிமையான பாடல் கேரள மாநிலம் பாலக்காலந்து ரபீஸ் நீங்கள் தந்த ஒரு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கீர்கள். அந்த பாடலை கேட்டு நாங்களும் மகள இருக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளை நாங்களும் கூர்ந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

0: தனியே அவர் பொறு குணம் உண்டு, தனியே அவர் பொறு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. May 7, 2022, 12th month, 12th day, ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 11:32 கனடாவில், இலங்கை இந்திய நேரம் 9:02 இரவு நேரம். இந்த இனிமையான நாளிலே கனடா கலையகத்தின் கதம்பம் இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்களும் வந்து இணைந்து கொள்ளலாம். கதம்பத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகளாக ஜெகபிரசாதிக் அவர்கள், தேவநாதன், மகள் ஷியாமலா அனைவரும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், நீங்களும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் என்பது போன்ற தகவலை தந்து வணக்கம் கூறி வரவேற்ற வேளையிலே அவர்களுக்கு நான் வணக்கம் கூறி வரவேற்பதோடு அல்லாமல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் ஓம் நமசிபாய என்ற மந்திரத்தை கூறி இவர்களையெல்லாம் தலை சாய்த்து கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே உங்களையும் இன்முகத்தோடு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு. ஆனந்தத்தோடு அப்பா வந்தாச்சு என்று மீண்டும் அறிவிக்கும் அன்பு மகளோடு இணைந்து இப்பொழுது அன்பு தானாக வந்த சந்தனம் அவர்களோட சி சே ஐயாவுக்கு நானும் வணங்குகின்றேன் என்று மகிழ்ச்சியாக தந்திருக்கார். அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கின்றது என்று வரும்போது கேட்டு அறிவோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்று இங்கு இந்த காலநிலை எப்படி இருக்கும் என்று ஒரு தடவை பார்த்தால் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் தானே. நாங்கள் இப்பொழுது 26 வாகை என்ற வெப்பநிலையில் இருக்கின்றோம். அதை வெளியே சென்று நாங்கள் உணர்ந்தால் அப்படித்தான் இருக்கும். 26 வாகையில் இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ இங்கு அங்கே இல்லை. அங்கே 26 வாகை என்றால் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கலாம். வெயிலை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உணர முடியாத அளவு வெப்பம் இங்கு. அனல் வீசவில்லை, காற்றிலே ஈரப்பதம் உண்டு. இது படிப்படியாக 28 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு வந்துவிடும். நள்ளிரவு எங்களுக்கு குளிர்ந்த நிலைக்கு வந்து நாங்கள் குளிரிலே இருப்போம். பின்பு காலையிலே மெதுவாக மெதுவாக சூரியனின் பயணத்தோடு அவருடைய பார்வை எங்களுக்கு படும் வேளையிலே இப்பொழுது 26 பாகையாக இருக்கின்றோம். நல்ல பகல், நல்ல வெளிச்சமாக வெயிலோடு இருக்கின்றோம். ஆனால் அந்த வெயில் மிகவும் ஆனந்தமான ஒரு வெயில், ஆனந்தமான காலநிலையாக இருக்கின்றோம். இன்று மழை வருவதற்கு எந்த சான்றும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த வேளையிலே அடுத்த செய்தி, எங்களுக்கு பகல் வேளைகளே நாங்கள் இருக்கும் இந்த பகுதியிலே பெரிய அரங்கேற்றங்கள், அரங்குகள் இருக்கின்றது. அரங்குகள் எல்லாம் நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்று கொண்டது. மக்கள் சென்று நல்ல வீதியாக நல்ல நல்ல இலகுவாக இருந்து வெயிலின் தாக்கம் இல்லாமல் காற்றோட்டம், ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற அரங்குகள் எல்லாம் காற்றோட்டங்கள் சிறப்பாக இருக்கின்றது. ஏனைய மக்கள் ஆற்றங்கரையை தேடிச் செல்கின்றார்கள், நந்தவனங்களை தேடிச் செல்கின்றார்கள். அப்படி உல்லாசமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? நீங்களும் வந்த ஒருவராக இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் போது உங்கள் நிலைகளை கூறிக்கொள்ளலாம். அத்தோடு இன்று நாங்கள் எந்த நிகழ்ச்சியை காணப்போகின்றோம் என்பது தெரிய வேண்டுமல்லவா? உங்களுக்கு தெரியும், அதை இங்கே எழுதியிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்களும். அதற்குரிய இசையை தந்தால்தானே உங்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். இதோ

0: இனிமையான இந்த இசையை கேட்டவுடன் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசை வந்தால் நாங்கள் பாட வேண்டும் என்று முன்னரே ஏற்க நீங்கள் உங்களை தயார் நிலையில் வைத்து இப்பொழுது பாடுவதற்கு வருகின்றீர்கள். இன்றைய நாள் முதலில் இன்னும் எங்களுடைய இசைப்பேர் அரசி எங்கள் ஜானகி அம்மாவினுடைய இறுதி சடங்குகள் நடைபெறவில்லை என்று எண்ணுகிறேன். என்னை விட நீங்கள் தான் கூடுதலாக தெரிவீர்கள் என்றால் நீங்கள் அங்கே இருப்பவர்கள். நாங்கள் இங்கே பதிவுகள் செய்தி வலைத்தளங்கள் ஊடகங்கள் இது அப்படி எப்படியெல்லாம் எழுதுவார்கள் அந்த வகையில் இருக்கும். நீங்கள் வருபவர்கள் எல்லோரும் அவர் நினைவு கூர்ந்து அவருக்காக நீங்கள் அஞ்சலியே தருவதென்றாலும் அவருக்கு அஞ்சலியையும் தந்து உங்கள் விருப்ப பாடலை பாடி செல்லலாம். அந்த வகையில் இப்பொழுது அன்புடன் தேவநாதன் அவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவநாதன், வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இணைத்து விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா தேவநாதன்?
1: நலமாக இருக்கின்றேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: இப்பொழுதுதான் கூறினேன் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய உடல் நலம் எங்களுடைய காலநிலையெல்லாம் கூறினேன். இருப்பினும் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நலமாக மகிழ்வாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள்.
1: மகிழ்வாகவும் இருக்கிறோம் ஐயா.
0: அங்கு உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு சிதம்பரத்திலே?
1: காலநிலை மிதமான வெயில் ஐயா, மழை வரும் போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஐயா.
0: மழை வரும், வெயில் இருந்தாலும் மழை வருவது இல்லாது விட்டாலும் மழை வருவது போன்ற சூழல் இருந்தால் கொஞ்சம் ஒரு மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் குறைந்திருக்கு தாரு, தட்பமாக வந்து விட்டது என்று. சரி, இந்த வழியில் அங்கே என்ன செய்திகள் இப்பொழுது அங்கே பரவலாக என்ன பேசு பொருளாக இருக்கின்றன? என்ன படியாம்
1: அதான் ஐயா, திரைப்பட பின்னணி பாடகி ஜானகிம்மா இருந்தது மிக வருத்தத்துடன் ஒரு செய்தியாக இருக்கிறது ஐயா.
0: நேற்றைய தினம் எங்களுடைய வானொலியிலே அதை நாங்கள் அறிந்தவுடன் நேற்றைய நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி அவவுக்காக எல்லோரும் மந்தி வாழ்த்துக்களை அனுதாபங்களை தெரிவித்தோம். நாங்கள் ஒரு அஞ்சலியையும் செய்திருந்தோம் உங்களுக்கு பாண்டிய கடை. இப்பொழுது நீங்கள் அவருக்கு அஞ்சலியாக கூறுவதை கூறலாம், குறிப்பிட்டு பாடலாம்
1: ஐயா. ஒரு 4 தேசிய விருதுகளை வென்ற மாபெரும் இசை அரசி அம்மா அவர்கள், அவர்களது குரல் வந்து அக்காலத்திலும் சரி இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். அவர்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை ஐயா. அவர் ஒரு இசை ஞானம் பெற்ற, ஒரு வல்லமை படைத்த, ஒரு கைத்தேர்ந்த ஒரு பாடகி அம்மா அவர்கள்.
0: அஞ்சலியை தாருங்கள். அவரை பற்றி எல்லா விவரங்களையும் நாங்கள் எல்லோரும் பேசியிருக்கோம், வலைத்தளத்திலையும் வருகின்றது. அவருக்கு உங்களுடைய அஞ்சலியை தாருங்கள்.
1: அவர்களது ஆத்மா வந்து அவர்களது ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஐயா. நானும் பிரார்த்தனை பண்ணிப்போம்.
0: நன்றி, உங்களுடைய அனுதாபத்தை தந்திருக்கீர்கள். சரி, என்று என்ன பாடலை தந்து எங்களோட மகளா போகின்றீர்கள்?
1: அவர்களது பாடலில் வந்து ஐயா, காற்றில் எந்த கீதம்
0: அந்த பாடலில் நீங்கள் வாழ்த்துக்கள். நான் தெருவிக்க இருந்து என்று பாட வருபவர்கள் ஜானகி அம்மாவனுடைய குரலில் பாடிய பாடலை பாடினா நல்லது என்று எழுத பார்த்தேன். இல்லை இல்லை, உங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிங்கள் என்று இப்பொழுது கூறுகின்றேன். நான் முன்பே அறிவிக்கவில்லை, ஏனென்றால் அது அவ பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அவன்ற நிகழ்வுக்காக அவ பாடின பாடல் தான் பாட வேண்டும் என்றல்ல. இத்தனை பேருக்கு ஒரு பாடல்களுக்கு உசிதமாக இருக்கும். அதனால் நீங்கள் அவருக்கு அனுதாபத்தை தந்தது வாழ்த்துக்கு, அவருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாடுகிற பாடல் நல்லதோர் பாடல், ஜானி திரைப்படத்து பாடல் பாடுங்கள், கேட்போம்.
1: நன்றி.

காற்றில் எந்தன் கீதம்.

நெஞ்சின் தாவம் மேலும் ஏத்தும் காற்றில் எந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர் காற்றில் எந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே.

யாவும் இன்பம் தேடும் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்த கீதம்

0: காட்டில்ீதம் காணாத ஒன்றை தேடுதே, காணாத ஒன்றை தேடுதே.
1: சிறப்பான ஒரு பாடல், ஜானி திரைப்படத்தில் ஜானகி அம்மா பாடி அழியாத காவிய பாடலாக அது எங்கள் மத்தியிலே இருக்கும். இந்த வேளையிலே அந்த பாடலை தெரிவு செய்து மன்னனம் செய்து இன்று பாட வேண்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் என்று ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் வந்து இசைத்தது மிகவும் போற்றக்கூடிய விடயம். சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த பாடத்தில் பாடலின் தன்மை அப்போ என்னவென்றால், எந்த விதமான ரசத்தோடு ஒரு இயக்குநருக்கு பாடல் பாட வேண்டுமோ அதை அந்த அதை தெரிவிக்க வேண்டுமோ அந்த பாடல் மூலம் வருகின்ற கருத்துக்களை சொல்வதற்கு அவர் தயங்குவதே இல்லை. எந்த விதமான கருத்தினாலும் செய்வார். நன்றி தேவநாதன் அவர்களே. அன்னை நாளில் இன்று உங்களுக்கு பாட கிடைத்தது பெரும் பாக்கியம். இந்த நிகழ்ச்சியிலே என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
0: எனக்காக ஐயா, அம்மா அம்மா நீ தா அம்மான்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க ஐயா.
1: அம்மா அம்மா என்ற பாடல், எந்த பாடல்? அந்த பாடல் வந்து ரெண்டு இடத்துல இருக்கிறது. ஒன்று அந்த வேலை இல்லாத பட்டதாரி எந்த திரைப்படத்திலே தானே?
0: அதேதான் ஐயா, அதேதான் ஐயா. அவர்கள் இறந்து விட்டதாக கருதி அதை வந்து தனுஷ்
1: அந்த பாடலை உங்களுக்கு
0: தருகின்றில் அந்த பாட்டு
1: வேலை இல்லாத பட்டதாரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புவோம். முடிந்தால் நீங்கள் இன்னொரு பாடல் வந்து பாடுவ சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ அடுத்த உறவுடன் நான் செல்கின்றேன். இணைந்தமைக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் தேவனால்.
0: நன்றி.
1: அடுத்த உறவாக அழைத்து கொண்டிருக்கும் அன்பு உறவினை நாங்கள் அழைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு தொடர்பை கொடுக்கின்றேன். எங்கே வர வேண்டும்? இணைப்பில் இருக்கின்றீர்கள், வாருங்கள். உங்களுடைய இணைப்பை தந்துவிட்டேன், வர வேண்டும் நீங்கள், வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் யுகாராஜி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நலமா இருக்கேன்.
1: நலமா இருக்கின்றீர்கள். அங்கே திருமயிலை ஊர்ல எப்படி இருக்குது காலநிலை?
2: வெயில்
1: வீட்டு வேலையா வெளியில வேலையா?
2: ரெண்டு வேலையும் இருந்தது.
1: வீட்டு வேலையா?
2: ரெண்டு. ஆமா, வீட்டு வேலையும் இருந்தது, வெளி வேலையும் இருந்தது.
1: ஓ, வேறு வெளி வேலையும் பார்க்கின்றீர்கள். ஓஹோ, அப்போ கொஞ்சம் களைப்பாக இருக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே குளிர் ஊட்டிகள் இல்லையா? உள்ளேயா வெளியே வெளியே செய்கின்றீர்களா?
2: இல்லை இல்லை, எங்கள் அண்ணா அண்ணி வந்திருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்கு. அவங்கள பார்க்க போ, சும்மா போக முடியாது. ஒரு 30 சப்பாத்தி போட்டு அதுக்கு சைடிஷ் பண்ணி மாங்காய் தொக்கு பண்ணி
1: வீட்டிலே தான் இதை செய்கிறீர்கள் உங்கள் இல்லத்திலே? இல்லத்திலே குடியிரு உங்களோட குளிரூட்டி இல்லையா?
2: ஆமா.
1: ஓ, அப்ப உங்கள் இல்லத்தினுள்ளே குளிரூட்டி இல்லையா?
2: அது எங்க இல்லத்துல அந்த குளிரூட்டி எல்லாம் போட முடியாது. இது ஒன் பீஸ்.
1: ஓ சரி. ஓ, ஏனென்றால் வெப்பமான காலத்தில் நீங்கள் இந்த சமையல் பரிபாகங்கள் செய்யும் பொழுது மேலும் வக்கியாக இருக்கும். சப்பாத்தி போடுவீர்கள், வெப்பத்திலிருந்து தான் செய்ய வேண்டும். இருந்தும் உங்களுக்கு எதையும் தாங்கும் இது அந்த பாசம், அண்ணா வீட்டுக்கு போகணும்னு அந்த பாசத்திலே அதையும் பார்க்காமல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது களை தெரிகின்றது இல்லையா? சரி, அதுக்காக நாங்கள்
2: பாட்டு வந்து உட்காருவோம்.
1: உட்கார்ந்து பாடி மகிழும் போது களை தெரியும். வேறு என்ன செய்திகள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்?
2: இன்னைக்கு செய்தி எனக்கு ரொம்ப சேட் செய்தி தான், ஜானகி அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு இது.
1: நேற்று
2: எந்த கதை இதே எதுவும் இது பண்ணல.
1: ஓ, நாங்கள் நேற்று தினம் எங்களுடைய வானொலியிலே பாடுவோம் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி அவவுக்கான அஞ்சலிகளை செய்து கொண்டிருந்தோம். எல்லா உறவுகளும் வந்து தங்கள் வாழ்த்துக்களையும் அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் தந்து நாங்கள் நிமிட மௌன அஞ்சலி எல்லாம் செய்து செய்திருந்தோம். இன்றும் நீங்கள் பாடுவதற்கு வந்திருக்கின்றீர்கள். இன்று அவனுடைய இந்த நேரத்திலே பாடும் பொழுது காற்றிலே அவ இசை குயில் இசையென்ற சிறகடிச்சு பறந்து திரிந்தவர் என்று அது ஓய்ந்திருக்கும் வேளையிலே அவருக்கு ஒரு அனுதாபத்தை நீங்கள் கூறிவிட்டு உங்கள் பாடலை பாடலாம்.
2: அவர்களுடைய பாடலே ஒன்று ஆரம்பிச்சு பாடுறேன்.
1: அவட பாடலை பாடுங்க. அதுக்கு முதல் அவருக்கு ஒரு அனுதாபம் அஞ்சலி ஒன்று கூறுவீர்களா? உங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து அனுதாபத்தை சொல்லு.
2: எப்படி சொல்றது
1: அது தெரியாது, எங்க எல்லாம் சொல்லிக் கொண்டு
2: தெரியாது.
1: அது எப்படி என்றால், எங்களை விட்டு பிரிந்த இசை பேரரசி ஜானகி அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று என்னுடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று அஞ்சலி செய்கின்றேன், அஞ்சலி அனுதாபத்தை தெரிவிக்கின்றேன் என்றெல்லாம் கூறலாம். அவரை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் அவருடைய உறவினர்களை விட ரசிகப் பெருமக்கள் நிறைய அவர்களெல்லாம் துக்கத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக நீங்கள் கூறலாம். நீங்கள் ஒரு பாடகி பாடலை பாடுபவர்கள் குரங்கள் பார்ப்போம் அப்படி கூறுவீர்கள்
2: என்று
1: இல்லை. நான் யோகாராஜி இல்லை தான், நான் அறிவிப்பாளர். நீங்கள் தானே சொல்ல போகின்றீர்கள், உங்களுக்கு தானே இசை என்றால் உங்களுக்கு
2: பெரிய
1: அவங்களுக்காக நீங்க எதையும் செய்யலாம். ஒரு அனுதாபம், நாங்கள் எல்லாம் சோகமா இருக்கணும், உங்களுக்கு என்ன கூறுவீர்கள்? ஏதாவது ஒன்று கூறத்தானே வேண்டும் இல்லையா யாராஜி?
2: ஒரு இசை அரசி ஒரு தாய் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, என்னோட தாய் இறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த அம்மா இறந்ததுக்கும் எனக்கு இருக்கு.
1: அதற்காக ஒரு சொல்லு, அவருக்கு எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு வார்த்தை கூறலாம் தானே. நன்றி. சொல்லி பழக வேண்டும் அம்மா, இவ்வளவும் அவ பற்றி பேசுவதில்லை. அவவுக்கு எங்களுடைய இதயம் ஒரு அஞ்சலியை செலுத்த வேண்டும் அல்லவா? காலங்காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், இனியும் காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உடல் இல்லாமல் அவன் குரலை மட்டும், அவர் உயிரோடு இயலாத நிலையில் இருக்கும் பொழுது எங்களோடு அவர் இருக்கின்றார் என்ற ஒரு தெம்பு இருந்தது. இப்போ அவர் இல்லை என்றவுடன் எல்லோருக்கும் அது உறுதியானது தான் மரணம். சென்று விட்டாரே, இனிமேல் அப்படி ஒன்றை இனிமேல் எந்த பெருந்தகைகளும் வந்து பாட முடியாது. அம்மா அவ படைத்த குரலை இன்னொருவருக்கு இன்னொருவர் அதுக்கு பிடிக்க முடியாது, அவ போல் பாட முடியாது. மற்றவர்கள் சிறப்பாக பாட முடியும், ஆனால் அவர்களை போல் பாட இன்னொருவர் முயற்சிக்கின்றார்கள், அவர்களை போல் பாட முடியாது. சிறப்பு உங்களுடைய அனுதாபங்களை தெரிந்து கொண்டீர்கள், நாங்கள் அனுதாபத்தை ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது உங்கள் பாடலை தரங்கள், அஞ்சலியாக ஒரு பாடலை தரப்போகின்ற என்று கூறுவீர்கள், பாடுங்கள் கேட்போம். ஜோஹாராஜி
2: La la la la la la la la la la la la la la la la la la la la la la la chinna chinna vanna koil konji konji koodammam chinna chinna vanna koil konji konji koodammam puriyada aanandam pudidaga aarambam புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் ஊத்தாடும் தேன் மொட்டு நானாம் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூ

ஓசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடியும் மஞ்சம் தேடியும் மாலை சூடியும் மஞ்சம் தேடியும் காதல் தேடியும் பணம் காண சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மாம் மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தானாட கண்டேன் மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போ

0: கொஞ்சி கூதம்மாம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் ஊத்தாடும் தேன் முட்டு நானா நானாம் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மாம் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா.
1: சிறப்பான ஒரு பாடல், அழகாக உச்சரிப்போடு வந்து பாடியிருக்கீர்கள் யோகா ராஜி அவர்களே. இந்த இசை என்பது சாதாரணமானதல்ல, அந்த இசையிலே மூழ்கி இசையிலே வாழ்ந்து கலைத்துறையிலே பல துறைகளிலே பல விற்பன்னர்கள் எல்லோரும் அடித்தடுத்து மறைந்து கொண்டு போகும் ஒரு காலமாக இருப்பதை எண்ணும் பொழுது ரசிகர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் துன்பம்தான். ஆனால் பிறப்பவர் எவரும் இறப்பது உறுதிதான். ஒரு நாள் சாகத்தானே போகின்றோம். ஆனால் இருக்கும் வரை எதை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து இந்த கலைஞர்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடாகவும் வாழ்க்கை முறையை தான் கொண்ட கொள்கையிலிருந்து விலகாமலும் பணத்துக்காகவோ அல்லது மற்றவர்கள் தன்னை போற்ற வேண்டும் என்ற புகழுக்காகவோ என்று இல்லாத ஒரு கலைஞராக அவர் வாழ்ந்திருக்கின்றார். என்னுடைய வயது இந்த இத்தனை காலத்துக்குள்ளும் நான் கணக்கிடக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலைஞர், கலை உலகிலே இசை தெய்வமாக, இசை அரசியினுடைய இசை வாணி, இசை சரஸ்வதியினுடைய அந்த ஆளுமையை நேரடியாக பெற்ற வேண்டுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட பல ஆளுமைகள் இசையிலே கொண்ட ஒரு இசை கலைஞர் முதுமை காரணமாக, அதாவது வந்து வாழ்நாள் போதும் என்ற அளவிலே அவர் வாழ்ந்து அது சரியான நேரத்தில் வந்து தான் பாடுவதையே நிறுத்துகிறேன் என்று தன் இவ்வளவு ஆனந்தமாக பாடல்களை வந்து எங்களுக்கு மகிழ்வையை தந்தவர் அந்த நாவினாலே கூறியிருந்த நான் இனிமேல் பாடுவதை நிறுத்தி விடுகிறேன் என்று. பலர் வயது போய் கிடுகிடுக்கிற நேரத்திலும் வந்து பாடுவார்கள், அது அவர்களுடைய பெருமதியை குறைத்து கொண்டு போனது. எங்களுக்கு ஒரு எண்ணத்தில் வெறுப்பு வரக்கூடியதாக இருந்தது. இசைக்கு கொடுக்கும் மரியாதை, அவர் இசை தன்னால் இசைக்கும் வரை இசைத்தார், இசைக்க முடியாத இடத்தில் கௌரவத்தை பெற்றுக்கொண்டேன் நின்றார். அது மட்டுமல்ல, அவருக்கு நேற்றைய தினம் நான் ஒரு விருது பற்றி கூறியிருந்தேன். அது பாரத ரத்னா அல்ல, அவருக்கு பத்மபூஷணம் என்ற பட்டத்தை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் காலம் தாமதித்து விட்டது. கலைஞர்கள் வாழும் திறமை இருக்கும் பொழுது திறமை கண்டு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது கொடுக்க வேண்டும், தங்களுடைய பெருமைக்காக கொடுக்கக்கூடாது என்று நிறுத்திய ஒரு பெருமை அவருக்கு உண்டு. வாங்கவே இல்லை அந்த பெருசை, ஏன்னா அவ அதற்காக வாழவில்லை, கலைக்காக வாழ்ந்தவர். நல்லது, என்ன பாடலை உங்களுக்காக ஒலிபரப்ப வேண்டும் யோகா ராஜி என்று?
0: அவங்களோட பாட்டு அந்தப்புரத்தில் ஒரு மகாராணின்னு ஒரு பாடல், அந்த பாட்டை அவங்க ரெடியேட் பண்ணுங்க.
1: அந்த புறத்தில் ஒரு மகாராணி இரண்டு திரைப்படத்திலே இருக்கின்றது, எது வேண்டும் உங்களுக்கு?
0: தீபம் படத்தில இருந்து அந்த புறத்தில் ஒரு மகாராணி, டிஎம்எஸ் ஜானகி அம்மா.
1: அந்த பாடல், ஆமாம், அந்த புறத்தில் ஒரு மகாராணி. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வி என்ன, நீங்கள் அண்ணா குடும்பத்தில் வந்திருக்கின்ற அன்போடு சப்பாத்தி எல்லாம் நிறைய செய்தீர்கள், மீதி இருக்கின்றதா இல்லை எல்லாம் கொடுத்து விட்டீர்களா?
0: எல்லாத்தையும் குத்துட்டு நான் ரெண்டே ரெண்டு வச்சு நான் வந்து சாப்பிட்டேன்.
1: நாங்கள் கேட்க மாட்டோம்மா, உண்மையை சொல்லுங்க. ரெண்டு மட்டும்தான் வச்சிருக்கேன், நாங்கள் கேட்க மாட்டோம். சப்பாத்திக்கு
0: என்ன
1: அப்படியா? அப்ப எங்களுக்கு வேணுமெண்டா திருப்பி செஞ்சு உங்களோட நாங்கள் வந்தால் சப்பாத்தியாலே எங்களை முழுகாட்டி விடுவீர்கள், என்ன குளிப்பாட்டி விடுவீர்கள். சப்பாத்திக்கு என்ன பக்க துணையாக என்ன என்ன செய்தீர்கள் சப்பாத்திக்கு?
0: தக்காளி தொக்கு, தக்காளி வெங்காய தொக்கு,
1: தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு. கேட்கவே சிறப்பா இருக்கு.
0: மாங்காய்
1: தொக்கு. எனக்கு இந்த சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட விருப்பம் தான். சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்டால் என்னுடைய நண்பர் சக்கரையர் என்னோடு இருக்கின்றார் அல்லவா, அவர் உயர்ந்து விடுவார். அதற்காக கட்டுப்பாடு. சப்பாத்தி சப்பாத்தி இங்கே நாங்கள் சாப்பிடுவது என்றால் யோகாராஜி மகளே, நாங்கள் கடையிலே தான் வாங்க வேண்டும், அதாவது அங்காடியிலே சென்று விற்பனையாளரிடம் தான் வாங்க வேண்டும். எங்களுக்கு அது போட முடியாது,
0: வீட்டிலே பண்ண முடியாதா?
1: வீட்டிலே எங்களுக்கு எங்களுடைய உணவு அல்ல, எங்களுடைய பாரம்பரிய உணவு அல்ல, அதனால் நாங்கள் அதை அதிகம் பாவிப்பதில்லை. இருப்பினும் விருப்பத்திற்காக கடைகளில் சென்றால் ஏனைய நாட்டவர்கள் செய்து, அராபிய நாட்டவர்கள், வட இந்திய நாட்டவர்கள் அந்த கடைகளிலே பேக்கெட் பண்ணி வைப்பார், பையிலே அடைத்து வைத்திருப்பார் 4-5 என்று, அதிலே அந்த முடிவுத்து கதி போட்டிருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு பிளான் ஒன்று போடுவோம். என்னவென்றால் இந்த முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் யோகா ராஜி வீட்டை சென்று அங்கே ஒரு இடத்துல சப்பாத்தி சாப்பிடுவோம்னு ஒரு வைபவத்தை நடத்துவோம். அப்பொழுது அவ்வளவு பேருக்கு அத்தனை பேரும் வந்தால் அத்தனை பேருக்கு நீங்கள் இசையாலே சப்பாத்தி செய்து தந்து விடுவீர்கள் தானே? கட்டிக்காரி நல்ல பாடலை தந்தீர்களம்மா, வாழ்த்துக்கள். அன்னை மறந்தாலும் மறைந்தாலும் உலகம் தமிழ் உலகம் இருக்கும் வரை, இசை உலகம் இருக்கும் வரை அவ்வப்புறல் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, என்ன சபக்கேடு, எங்களுடைய தமிழ் தென்னகத்து திரைப்படத்துறைகளில் உள்ள ஜாம்பவான்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக போய் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? ஒன்று வயது, இரண்டாவது பழக்க வழக்கங்கள். ஆனா அன்னை அப்படி எதுவுமே இல்லை. நான் அவை 1985 ஆண்டு கனடாவில் ஒரு இசை நிகழ்ச்சியில் தூரத்தில் நின்று பார்த்தேன். அந்த மண்டபத்துக்குள்ளே நான் கிட்ட நெருங்க முடியாத அளவு நெருக்கடியில் ஒரு தூரத்தில் நின்று பார்த்தேன். அப்பொழுதும் அவருடைய பேச்சு, உடை, அலங்காரம் அவ்வளவும் உங்களை என்னை கவர்ந்தது. மேலே ஏனையவர்களை போன அள்ளி போட்டு பூட்டி தொங்க விட்டு அவண்டு மேல் ஒரு பொட்டு மட்டும் பெரிதாக இருக்கும் அந்த சட்டை அணிவார் பார்ப்பீர்களா, மேல் சட்டை, அவருடைய அந்த காலர் மாறவே மாறாது, தாவணி போட்டு அழகாக உடுத்தி உண்மையிலேயே கையெடுத்து கும்பிட வேண்டும் அவை. ஏன்னா அந்த இசை, அவ இசை உருவமாக அவ வாயினாலே பாடும்பொழுது அந்த இசை உருவத்தில் இசை பேரர், அவருக்கு இசை குயில் என்ற பட்டம் இருக்கின்றது. இசை குயில், இசை அரசி எங்களுடைய சுசீல் அம்மா கொடுத்திருந்தா. இவர் எழுத்து மூலம் ஊடகங்களில் எது எதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்ல வேண்டியது விட்டு தேவையெல்லாம் சொல்லுவாங்க. ரசிகர்கள் பார்க்கணும்னு ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி அரைச்சமாவை அரைப்பது போல அரைப்பார்கள். அது ஒரு புறம் இருக்க, அப்படிப்பட்ட பண்பு உள்ளவர்கள் பேசும் பொழுதும் அவரோட பேசும் பொழுதும் என்ன பண்பு, நான் பேசியதை பக்கத்து, அதாவது நான் அருகில் இருந்து பார்த்தேன், அதாவது ஒலிபெருக்கியிலே தான் அவரோட பேச்சு வருகின்றது. வரும்பொழுது அவனோட பேச்சுடைய தன்மை, எந்த விதமான தலைக்கணமோ, நான் ஒரு பாடகி, சிறந்த பாடகி என்ற எண்ணமோ அதே இல்லை அவனிடம். அது அவனுடைய பணி, அவனுடைய பணி இசைதான், அவனுடைய இரத்தம், அவனுடைய குருதியே இசைதான்.
0: இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி அப்படி சொல்லி பேசியிருந்தாங்களா, அவங்க எல்லா குரலையும் பாடுவாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு பாடிருப்பாங்க, எப்படி தெரியுமா இருக்கும் அப்படி
1: சொன்னாங்க. குழந்தை பிள்ளைகளுக்காக பாடுவார், முதியவர்களுடைய
0: குரல்லையும் அது பாடியிருக்காங்க.
1: அது மட்டுமில்ல, ஆண் குரல்லையும் பாடக்கூடிய
0: ஒரு கிழவி வாய்ஸ்ல பாடா பாடா பக்க காட்டுக்கு தக்க அப்படி ஒரு பாட்டு பாடிருக்காங்க. சொன்னா ஐயோ நீ அதே மாதிரியே பாடுற, என்ன அவங்க ஆவி வந்து மனசுல பூந்துச்சான் அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல் மத்தியானம். சீப்ப உங்ககிட்ட போய் பாடணும் பாருங்க, போன வச்சிட்டேன்.
1: அப்படியான ஒரு தன்மை கொண்டவர் அது, இறை அருள் என்றுதான். அன்னை கலைவாணியின் ஒரு கடாட்சம் அவருக்கு நிறைய பெற்றவர். பாடலால் மட்டுமல்ல, பண்பால், வாழ்க்கை முறையால் மற்றவர்கள் பழகும் வகையால் சிறப்பு. யுகாராஜியை சிறிது அளவு அவர் பற்றி நாங்கள் அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். நான் அவரிடம் செல்கின்றேன்.
0: மீண்டும் ஆமா
1: அடுத்த பாடலுக்கு வாங்கள், வந்து பாடிட்டு தூக்கத்துக்கு தான் போக வேண்டும். நன்றி ராஜியை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைத்துக் கொண்டேன். இப்பொழுது யார் இணைகின்றீர்கள்? இப்பொழுது இணைவது இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. யாருடைய இணைப்பு கிடைக்கப் போகின்றது? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: ஆமா
1: வணக்கம் ஆர்தேவா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் மிக சோகத்தோடும் இருக்கிறேன்.
1: சோகத்தோடும் இருக்கின்றீர்கள். அந்த சோகத்தை நாங்கள் நிலைத்து வைக்காமல், நீடிக்க விடாமல் சோகத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சோகத்துக்குரிய காரணம் என்ன?
2: அம்மா, பாட்டு பாட்டுக்கு அம்மா, குரலுக்கு அம்மா, கவிதைக்கு ஒரு அம்மா, அவங்க காலம் சென்று விட்டாங்க.
1: அவர் காலம்
2: வருத்தமே எங்களை போட்டு.
1: அவர் எந்த நோயும் வந்து அல்ல, வயோதிமம், முதுமை வந்துதான். அவர் 88 வயது என்றால் சாதாரணமாக இல்லை. அவர் இருக்கும் வரை தன்னால் முடிந்தவரை இசைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் வாழ்க்கையில். அப்ப அவருக்கு அனுதாபம் கூறப்போ நீட்டு கூற வந்தீர்கள். அங்கே கூறுவதென்றால் கூறுங்கள், என்ன சொல்ல போகின்றீர்கள் எல்லோருக்கும்? அவன்
2: எல்லோருக்கும் அவங்க அவங்க இறப்பு அவங்க நம்மளோட தான் இருக்காங்க. உடம்புதான் அழிஞ்சிருக்க, அவங்க அவங்களே வந்து பிறந்து அவங்க பாட்டே கேட்பாங்க. காற்றிலே ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஜானகி அம்மாவோட குரலை இன்னைக்கும் கேப்பாங்க. எல்லாரையும் தாளாட்டினாங்க, எல்லாருக்கும் இது பண்ணாங்க.
1: எந்த
2: சரியான
1: கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை பாடியிருக்கின்றார். அதுவும் 17 மொழிகளில் பாடியிருக்கின்றாராம். 17 மொழிகளில். அதுல எங்கள் நாட்டு
2: உழைப்பு அவ்வளவு கடினமான உழைப்பு.
1: அதே போல எங்கள் நாட்டு போய் அந்த மொழிகளுக்குள்ளே எங்கள் நாட்டு சிங்கள மொழியிலும் பாடியிருக்கின்றார்.
2: பாருங்கள், ஆமையா.
1: அவர் வந்து தெலுங்குனா, அவருடைய பிறப்பு தெலுங்கு மண்ணிலே தான் பிறந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். தெலுங்கு. சரி, அவருக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்கள். அந்த அனுதாபம் எல்லோருக்கும் உங்கள் மனதிலும் ஒரு ஆறுதலை தரும், உங்களுக்கும் ஒரு ஆறுதல்.
2: ஐயா, அவங்க அவங்க உடம்பு தான் பேருக்கு, அவங்க உயிரோட தான் இருக்காங்க.
1: ஆமா, எங்களோட தான்
2: என்றைக்கும். காலகாலமா காற்றொழியிலும் சரி எல்லாத்துலயும் அவங்க இருக்காங்க.
1: அதான் இப்பொழுது தேவநாதன்
2: இடமே இல்ல.
1: தேவநாதன் காற்றில் இந்த கீதம் என்று பாடிவிட்டார். அது அவன் பாடல், அவன் பாடல் தானே. அடுத்து அந்த சின்ன சின்ன வண்ணக்கோயில் எல்லாம் அவங்க எந்த பாடல் எடுத்தாலும் அவனுடைய தான் இருக்கும். சரி, நீங்கள் என்ன பாடல் பாட போகின்றீர்கள் தேவா?
2: பாடுறேன், படம் செலவு பாடுறேன் அப்படின்னு படிக்கிறேன். எனக்கு மனசே தெரியா இல்ல நேத்திலேருந்து. நேத்தி உங்க ரேடியாவும் நீங்க லீவு விட்டீங்க, பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க கேட்டுக்கணும்.
1: உங்களுடைய உலகத்திலே மரணத்திற்கு அந்த பாடல் கேட்டீர்களா? ஒளிபரப்பப்பட்டது.
2: அடுத்து
1: உங்க நீங்கள் நினைப்பிலே வந்து உங்கள் பெயரை பதிகிறீர்கள், உங்கள் பாடலை பதிய என்ன பாடல் வேணும் என்றும் எழுதி விடுங்க. அதுல நீங்கள் அந்த நேர் நேரம் பகுதியிலே உங்கள் நீங்கள் பதவி உங்கள் பெயரை பதிகிறீர்கள் அல்லவா அந்த இடத்திலே. உங்களுக்கு விருப்பமான பாடலையும் எழுதிவிட வேண்டும். படம் எழுத தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்வேன். பாடல் எந்த பாடல் என்று எழுதிவிட்டு அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். நான் நேற்றைய தினமும் உங்களுக்கு உங்களுக்கு பெயர் வந்திருக்கு, நீங்க அழைத்திருக்கிறீங்க, பாடல் எழுதவில்லை. அதனால் ஆசையே அலைபோலி என்ற பாடலை தந்திருந்தேன். கேட்டீர்களா? சார், இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை பாடுங்களேன், கேட்போம்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா, உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராஜா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராஜா, உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவை தொடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராஜா, காத்து

விழ வேகம் எழிஞ்சி போச்சு. கல்யாணம் வரம் உன்னால பேரும் நல்ல நினைச்சேனே. சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு கண்டனே வந்தனே. கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை தொடுத்து எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. என் சின்ன ராஜா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. என் சின்ன ராஜா உன் தோளுக்காகத்தான் இந்த மா

0: குத்தால மலை என் மேல வில அப்போதும் சூடாச்சி, எப்போதும் குத்தாகனா என் தேகம் ஏடாச்சி, மஞ்ச குளிக்கையில நெஞ்சம் எரியுதுங்க கொஞ்சம் அணைச்சிக்குங்க, கொல்ல கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னரசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னரசா, ஓன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. அவ்வளவுதான்
1: தேவா, இவ்வளவு திறமையை வைத்து கொண்டா முன்பு ஓடு வீரர்கள் பாடல் பாடுங்கன்னு ஐயா அதெல்லாம் சரிபாதையான ஓடு வீரர்கள் சிறப்பையா, இப்படியோ இசை மாலையா இசையை மாலையா தொடுத்து அவருக்கு நீங்கள் இன்று கொடுப்பதற்கு
2: அவனுடைய கடாட்சம் எழுத்து போடணுங்கிறதுக்காக தான் நமக்கு பாட்டு எழுத்து போட்டோம்னா ஒரு
1: அவருடைய பாடலை எடுத்து நீங்க அழகாக உள்வாங்கி பாடும்பொழுது அவருக்கு நீங்க இசையால மாலை போட்டு அஞ்சலி
2: பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த பாட்டு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, நீங்கள் இசையால் மாலை போட்டது போன்ற அஞ்சலி ஐயா நல்ல பாடலை தெரிவு செய்து அழகாக நீங்கள் வரிகளை மாறாமல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள் தரப்போன்ற ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்காக? நான்
2: ஐயா அன்னைக்கிளியில் அன்னைக்கிளியிலிருந்து பாடுவாங்களே அன்னைக்கு அந்த பாட்டு
1: அன்னக்கிளி உன்ன தேடுதுண்டவா
2: உன் தேடாம
1: அல்லது மச்சான பாத்தீங்களா
2: இது மச்சான பாத்துங்க வருத்தப்படுறோம் அது வேற செய்தி, அவங்க உண்மையிலே இறக்கலையா அவங்களுக்கு எல்லாம் ஆயுசு கூட
1: அவங்க
2: பொருளும் சரி
1: அவள் சாகா
2: வரும் சரியா
1: சாகா
2: கேட்டாலும்
1: சாகா வரம் என்பது அவர்களுடைய சாதனைகள் காலம் முழுவதும் இருக்கும், இந்த ஊழி அழியும் வரையும் அது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இசை இந்த கவிஞர்கள் கலைஞர்களுடைய ஓசை இசையோடு கலந்து காற்றிலே கலந்து விட்டது, அவரோட பூத உடல் கலந்து போகும் போது இசையோட குரல் கலந்து விட்டது காற்றில் எந்த கீதமே என்று அது வந்து கொண்டே இருக்கும். அவர்களை நாங்கள் ஒரு தடவை பார்த்து ரசிப்பதற்கு நான் பார்த்திருந்தேன், பெரும் புண்ணியம் பெரும் புண்ணியம். நன்றி தேவா, முடிந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து ஒரு பாடலை பாடலாம் முடிந்தால்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
2: நல்லா ஜானகி ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேயா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்க உடம்பு தான் போயிருக்கு.
1: நன்றி
2: நம்மளோட தான் இருக்க.
1: நன்றி தேவா, அந்த ஆறுதல் வார்த்தைக்கு நன்றி, அவருடைய அன்மா சாந்தி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அடுத்த உறவை நான் சந்திக்கின்றேன். நேரம் தெரியாத 12 மணி
2: எல்லாரும் கால் கொடுங்க,
1: 12 மணி 12 நிமிடத்தை எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்கள் இலங்கை இந்திய நேரம் 9:42 இரவு நேரம் என்று காட்டும் வேளையில் அடுத்த உறவு யாராக இருக்கலாம், அழைத்தவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று பாடுவோர் பாடலார் நிகழ்வில் அன்னை சாந்தி அன்னை ஜானகி அவர்களுடைய இரங்கலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வந்து பாட வந்திருக்கும் அடுத்த உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: ஆஹா, நல்ல பகல் நேர வணக்கத்தை உங்களுக்கு தந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை நான் தருகிறேன். குரலே வித்தியாசம் தெரிய நேற்று கூறிவிட்டீர்கள், காரணம் இப்பொழுது கொஞ்சமும் குறையவில்லையா உங்களுடைய ஜலதோஷம்?
3: இல்லையா, சரியாச்சு, மாற்று கொஞ்சம் தெரியுமா?
1: மூச்சு கூட கடினமாக இருக்கும், சொற்கள் கடினமாக வந்து கொண்டிருக்கும், கனமாக இருக்கும். பாடுவர் பாடலாமல் பாடவில்லை வேண்டும், அதற்காக சுகமாக இருக்கின்றது. நேற்று தினம் நீங்கள் ஆறுதல் கூறும் போது நல்ல வார்த்தைகள் இருந்து நல்ல பாடலும் கேட்டிருக்கீங்க. இன்றும் உங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கின்ற எல்லோருக்கும் கேட்க எல்லோருக்கும் அனுதாபம் கூறி எல்லோருக்கும் ஆறுதலை தரலாம், பாடுவதையும் பாடலாம்.
3: அவங்க பூத உடல் தான் மறைஞ்சிருந்தாலும் நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட குரல் என்னைக்கும் நம்ம கூடவே பயணிக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. காற்றுக்கு என்ன வேலை,
3: 48,000 மேற்பட்ட பாடல் பாடி.
1: ஆமா ஆமா, 17 மொழிகளிலே பாடி இருக்கின்றார். லாங்குவேஜ் 17 லாங்குவேஜ்,
3: அது எப்படிதான் முடிஞ்சதோ தெரியல. இனிமேலுக்கு யாரு இந்த மாதிரி கிடைக்கும்?

0: அது
1: அவர்கள்
0: அவர்களுடைய
1: இருந்தாங்க.
0: சாதனைகள், அவருடைய சாதனைகள்.
1: அவங்க காலத்துல இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கு, வாய்ப்பு
0: அதுலயும் பெருமை என்னவென்றால், தாய்மொழி வேறு, ஏனைய மொழி 16 மொழி, ஏனைய 16 மொழிகள் பாடி இருக்கின்ற தன்னுடைய தாய்மொழி ஒன்றும் அதை விட 16 மொழிகள், அப்ப மொத்தம் 17 மொழிகள். அவ அந்த எழுத்துக்கு அந்த ஒரு ஒவ்வொரு எழுத்துக்கு வர நயத்தை அழகாக கூறுவார் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த 7 ரசம் என்று கூறினா, நவரசம் என்று 9 ரசனை இருந்தால் அதை விட கூடுதலாக சீண்டல், சிணுங்கல், கோபம், தாகம் அத்தனையும் தருவார் ஐயா. முனகல்லே தந்து விடுவார், சிரிப்பிலே தந்து விடுவார் அவர். ஓ, இசையமைப்பாளர்கள் தங்கள் இயக்குநர்கள் விரும்பியபடி அந்த அசைவு கொடுக்க வேண்டுமென்றால் வேறு யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர், நான் பாட வந்த நான் இதை செய்தே ஆக வேண்டும் என்று செய்வாராம். அநேகமான பாடல்கள் அவ்வளவு.
1: அதற்காகவே ஒரு பாடல் வந்து தேசிய விருது வாங்கிச்சல்ல ஐயா, இஞ்சி
0: இடுப்பழகம். நினைக்க முடியாது ஐயா, சிறப்பான அந்த ரசத்தை, அந்த நயத்தை கொடுக்கும் பொழுது அம்மா, விரகம் என்றா விரகம் தான். எத்தனை பாடல்கள், எந்த பாடல் எடுத்தாலும் ஜானகி அம்மா தானே. சிறப்பு. இன்று என்ன பாடலை பாடி பார்ப்போம், நீங்கள் என்ன பாடலை பாடி பார்க்க போகின்றீர்கள்?
1: நான் பாட வந்த பாட்டு வேற.
0: பாடுங்க பாடுங்க.
1: நீங்க திடீர்னு நடுவுல வந்து நீங்க ஜானகி அம்மா பாட்டுங்களா?
0: இல்ல இல்ல, நீங்க ஜானகி அம்மா பாடதான் பாட வேண்டும் என்றது உங்களால் முடிந்தால் எது விருப்பமோ அதை பாடுங்கள்.
1: அதனால சரி, ஜானகி அம்மா பாடின பாட்டு
0: பாடுங்கள், கேட்போம் உங்கள் வாயால் பாடுங்கள்.
1: படம் வந்து அவர்கள் அவள் ஒரு தொடர்கள் பழைய படம். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களாரியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களாரியும். என் மனம் என்னவென்று என்னை அன்று யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களாரியும். நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு. யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு. என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களா அறியும். சேலைக்குள்ளாடும் மங்கையின் மேனி, மேனிக்குள்ளாடும் மனம் எனும் ஞானி. ஞானியின் மனமும் ஆசையில் தேனி, ஞானியின் மனமும் ஆசையில் தேனி. நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி. என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். தன்னிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களாவறியும். ஓடையில் ஒரு நாள் மலை வரக்கூடும், கோயில் சிலைக்கும் உயிர் வரக்கூடும். காலங்களாலே காரியம் பிறக்கும், காலங்களாலே காரியம் பிறக்கும். காரியம் பிறந்தால் காரணம் விளங்கும். என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களா அறியும். கல்லிலே ஈரம் உண்டு, கண்களா அறியும். என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். நன்றி ஐயா.
0: நாகப்பன் அவர்களும் முன்பு எல்லாம் பேசுவார், எல்லாம் சொல்வார், பாடல்கள் ஒரு வரி கிடாச்சு, அதெல்லாம் சரிவராது என்று கூறிவிட்டார். ஆனால் இன்று இவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கின்றீர்கள், இந்த பாடலை அழகாக பரிமாறாமல் பாடி காட்டியிருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் அவனுடைய இசை, அவ பாடிய விதம், அதை நாங்கள் மனதிலே கொண்டவுடன் அவ எங்களை அறியாமல் அது கொண்டு வருகின்றது, எங்களை அழைத்து கொண்டு வரிக்கு வரி மாறாமல் ஏற்ற இறக்கங்களையும் தந்து காடுகின்ற சிறப்பாக இருந்தது. நாகப்பன் நல்லதோர் பாடல், நல்லதோர் பாடல். உங்களுக்கு அது என்ன பாடல்?
1: அழைச்சிட்டு வந்தது வேற பாட்டு. ஐயா
0: என்ன பாட்டு?
1: திடீர்னு ஜானகி பாட்டுன்னு சொன்ன உடனே சரி ஜானகி பாட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு.
0: நேற்று அஞ்சலியோடு இன்று அவருக்காக அவர் பாடிய பாடலே அவருக்கு நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்றீர்கள் மாலையாக. சிறப்பான ஒரு சம்பவம். என்ன பாடல் அப்ப நான் ஒளிபரப்பேன்? நீங்கள் நினைத்து வந்த பாடலா இல்ல வேற பாடலா?
1: பாட்டு வந்து நீங்க ஜானகி அம்மா பாடின பாட்டே ஒரு பாட்டை போட்டிருக்கீங்க.
0: என்ன பாடல்?
1: ஒரு பாட்டு, நல்ல பாட்டு.
0: என்ன பாடல் போடு? பழைய புதிய பாடல, புதிய பாடல் அன்றிருந்து இன்று வரையும் பாடின 2016 வரை 12 வரைக்கும் பாடிக்கொண்டு இருந்தவர்.
1: ஆமா, நீங்க சரி டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அது ஏகப்பட்ட பாட்டு இருக்குது.
0: ஏதோ ஒரு பாட்டு எந்த பெண்குறனால அவன் பாடலா தான் இருக்கும். என்ன பாடலா இருக்கும் குறுங்க?
1: அந்த கும்பக்கரை தங்கையா படத்துல இருந்து ஒரு சோக பாடல் இருக்கு.
0: ஆஹா,
1: தென்றல் காத்தே தென்றல் காத்தே சேதி ஒண்ணு கேட்டியா,
0: இனிமையான பாடல். என்ன சோகம் என்றால் அவன் கூட சோகம் வரும். தென்றல் காத்தே தென்றல் காத்தே என்ற பாடல், அந்த அவ முதல் மரியாதையில் ஒரு சோக பாடல், ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுன்ற ஒரு பாடல். அது என்ன ஐயா அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அழியாமல் இதயம் அப்படியே தாளாட்டு தளம் போது போல் இருக்கும் அந்த பாட்டு. அவனுடைய அந்த குரலும் அந்த அவங்க கிடைத்த அந்த எப்படி சொல்றது சந்தம், அவனுடைய சாரி இதம் அப்படியானது. ஓ,
1: இசை.
0: ஆமாம், அது தெரிந்தெடுப்பார்கள் இசை இசை அமைப்பாளர்கள் பாட்டை இசை அமைத்து விட்டு இந்த இசைக்கு பொருத்தமான அந்த கதைக்கு பொருத்தமான அந்த கதாபாத்திரம் தர வேண்டிய அந்த ரசனையை தரக்கூடியதாக பாடக்கூடியவரை தான் தேர்ந்தெடுப்பார்கள். இத்தனை பாடகர்கள் இருக்கின்றார்கள். ஆனா எந்த பாடலை கொடுத்தாலும் தயங்காமல் பாடக்கூடிய ஒரு தன்மை எங்களுடைய ஜானகி அம்மாவுக்கு இருக்கின்றது. குழந்தையாகவும் பாடக்கூடியவர் சிறப்பு நாகப்பன் அவர்களே. செய்திக்கு அஞ்சலிக்கு உங்கள் பாடலுக்கு நன்றி. உங்கள் பாடல் ஒருவரப்படும், முடிந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடும் வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். நன்றி நாகப்பன். நன்றி நாகப்பன் பெருந்தன்மைக்கு நன்றி. அடுத்த உறவாக காத்துக்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய இரண்டாவது பாடலை தருவதற்கு எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம், இருவர் அழைத்திருந்தீர்கள். இப்பொழுது வந்து எங்களுடைய நெய்வேலி மாநிலம் மரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன், வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள் சரவணன்?
2: நல்லா இருக்குங்க, சுகமா இருக்க.
0: சோகம்தான், ஆனா சோகத்திலும் ஒரு நிதானம் வேண்டி இருக்கின்ற என்றால் மரணம் யாரைத்தான் விட்டது, எல்லோருக்கும் உண்டு. ஆனா வருகின்ற நேரத்தில் வரும். ஆனால் இவர்களுக்கு நல்ல கால அளவை கொடுத்து இறைவன் உடல் வலிமைகள் இருக்கும் வரையும் அவர் செய்ய வேண்டிய சாதனை செயலை செய்யும் வண்ணம் ஆக்கிவிட்டு அதைத்தான் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு மாறாத ஒரு அன்பையும் மாறாத ஒரு நினைவையும் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் சாந்தி எங்களுடைய ஜானகி அம்மா அவர்கள், இல்லையா?
2: ஆமாம், எத்தனை எத்தனை நினைவுகள் அவங்களுடைய பாடல்கள். இன்னைக்கு ஒரு காணொலி வந்து பார்க்க நேர்ந்தது. அது கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், கன்னட மொழியில வந்து ஜானகி அம்மா பாடலாம் அப்படியே ஒரு இளைஞன் வந்து ஜானகி அம்மா குரல் அப்படியே பாடுறாரு அந்த இளைஞன்.
0: சிறப்பு
2: கன்னட மொழியில், கன்னட மொழியில் பாடிட்டு திரும்ப தமிழ்லயும் ஒரு பாட, தமிழ்ல ஒரு பாடல், தமிழ்ல ஜானகிம்மா பாட்டு பாடிய பாடல பாடுறாரு.
0: என்ன பாடல்?
2: அதே குரல் அப்படி.
0: என்ன பாடல்
2: அது?
0: சரி,
2: அது அந்த இடை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடல இடையில தான் பாடினார், அந்த வரிகள் இடையில பாடினார்.
0: சரி, அந்நிய மொழிக்கு அதான 17 மொழிகளில் பாடியிருக்கு. அத்தனை மொழிக்காரர்களுக்கும் அன்னை அவர்களுடைய நாவிலே வந்து உட்கார்ந்து தன்னை போல் பாட வைப்பார். அவரை நினைத்து கொண்டு பாடினா பாடல் தானாக வரும். இப்பொழுது இங்கே பாருங்கள், தேவா நாகப்பன் போன்றதெல்லாம் உங்களை போன்றதா, நீங்களும் பாட சொன்னால் பாடமாட்டீர்கள். இப்பொழுது வந்து பாடுகிறீர்கள், அதுக்கு பாடகர்கள் எங்களை கவர்ந்த விதம், அந்த பாட்டு உங்களுக்குள் புகுந்து விட்டது, அதை நீங்கள் மனதிலே பதித்து விட்டீர்கள். அவர்களை நினைக்கும் பொழுது அந்த பாடல் அப்படியே வந்து ஒன்று அவரை போல் வந்து கொண்டிருக்கும். சிறப்பு நல்ல செய்தி வந்து உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள், அஞ்சலியை கூறுதுன்னா கூறுங்கள், அனுதாபத்தை தெரிவிப்பதை தெரிவிக்கலாம் இப்பொழுது காற்றலையிலே.
2: பொதுவாகவே வந்து ஜானகி அம்மாக அவங்களா இருந்தாலும் சரிதான், சுசீலா அம்மா எந்த ஒரு பாடகராக இருந்தாலும் தமிழ் மக்களோ உலக மக்களோ உலக மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனதையும் ஒரு சோகமாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அவங்க பாடிய பாடல் வந்து அவங்களுடைய சோகத்தை கடத்தும் ஒரு சாதனமாக சாதனமாக தான் இருந்திருக்காங்க ஒவ்வொரு பாடகரும்.
0: ஒத்தடம் பிடிப்பதாக இருக்கும், நோய் நோயிட்ட உடலுக்கு ஒத்தடம் கொடுத்தால் அப்படி இருக்கும். அதே போன்று அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்தந்த நேரத்திலே அவருடைய பாடலை கேட்டால் மனம் ஆறுதல் அடையும்.
2: ஆறுதல் அடையும்.
0: சரி, அவர்களுக்கு ஒரு அஞ்சலி உங்கள் அனுதாபத்தை கூறிக்கொள்ளுங்களேன்.
2: ஜானகி அம்மா அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது நேற்று தான் ஒரு 8 மணி இருக்கான் ஜானகி அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்ன கேட்டால் அந்த ஜானகி அம்மா பாடிய பாடல்லே அந்த சிங்கார வேலனை தேவா அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அதிகம் ஜானகி அம்மா பாடிய பாடல்ல அதிகமாக கேட்ட பாடல் அந்த பாடலாக தான் இருக்கும்.
0: நேற்றைய தினம் எங்களுடைய அஞ்சலி
2: நிகழ்வு இருக்கும்.
0: நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டை நிறுத்தி நாங்கள் அவவுக்கான அஞ்சலியை கொண்டு வந்த போது முதலில் அந்த பாடலை ஒளிபரப்பி நான் ஒளிபரப்பி அவவுக்கு என்னுடைய சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் சமர்ப்பணத்தை தெரியும். இத்தனை பாடல்களை இந்த மொன்றியல் தமிழ் வானொலி ஒளிபரப்பி இருக்கின்றது. அதில் இந்த பாடல் நீங்கள் சொன்ன மாதிரி தலை சிறந்த பாடல், என்னையும் கவர்ந்த ஒரு பாடல். ஜானகி அம்மாவின் பாடல்களுக்குள் ஜானகி அம்மாவை நான் மனம் மகிழ்ந்து வரவேற்று அவர் மனதிலே வைத்திருப்பதற்கு இருக்கும் பாடல் அந்த பாடல்.
2: அந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது கவனித்தேன் அந்த பாடலை தூரத்தில் நின்று
0: கேட்டு சின்ன அந்த வானொலியை திறந்து தூரத்தில் போய் நின்று கேட்பேன். அவ்வளவு இனிமையா இருக்கு. நாதஸ்வரத்தோடு ஒத்து அந்த நாதஸ்வரம் தான் உயர்ந்த ஒலியை தரக்கூடிய ஒரு வாத்தியம், அதோடு இணைந்து போகும். நல்லது.
2: அந்த அந்த அந்த பாடலை சிங்காரவேலன் தேவா அவங்க பாடிய பாடலை மற்றவர்கள் பாடியிருப்பாங்கல்ல,
0: இப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்காங்க,
2: பாடியிருக்காங்க. ஏன்னா அந்த பலர் பாடிய எத்தனையோ வீடியோக்கள் அந்த இணையதளத்தில் இருக்கும். அனைத்தையும் அப்படியே வரிசலா அவரிசலா பாடி அவங்கள பாடிய பாடலையே தொடர்ந்து கிட்ட ஒரு மணி நேரம்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த ஒரு பாடலை மட்டும்.
0: ஆமா, அவருக்கு முன்னாலே அவர்
2: அடுத்தவர் தொடர்ந்து கேட்டிருக்கேன்.
0: அவர் தலைமை தாங்கிய இசை மேடைகளில் பலர் பாடி இருக்கின்றார் அவருக்கு முன்னாலே பயந்து பயந்து. ஆனா அவர் சட்டி கொடுத்து அவர்களுக்கு அரவணைத்து விடுவார். சிறந்த ஒரு பாடல். இன்று நீங்கள் என்ன பாடலை பாடி காட்ட போறீங்க? அனுதாபத்தை கூறி
2: அந்த பாடல் வந்து ஜானகி அம்மாவால் மட்டுமே பாட முடியும்,
0: அதனால்தான்
2: வேற யாரும் பாட முடியாதுங்க என்பதால ஜானகி அம்மாவை தான் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த பாடலை பாடு.
0: அந்த பாடலை பாடுவதற்கு சுசீலா அம்மா போன்ற லீலா அம்மா போன்றவர்கள் அந்த காலத்தில் இருந்த போதும் இந்த இசை அரசி சுசீலா அம்மாவே பரிந்துரைத்தாராம், இது ஜானகி பாடினால்தான் இந்த அம்சம் இந்த நாதம் இந்த ரசம் அந்த எது வேண்டுமோ அது கிடைக்கும் என்று. இந்த பக்தி குலைவோடு காதலும் உள்ளிருக்க, பக்தி குலைவோடு கேட்பவர்களுக்கு பக்தியாகவும் கேட்டு அதை பாடச் சொல்லி கேட்டவருக்கு தன் மனநிலையும் எடுத்து கூறுவதாகவும் இன்னொரு அற்புதமான வரிகள். அதை அந்த சாரீரத்தை கொண்டு வந்து அந்த ரசத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பாடியவரும் அதிலிருந்து தான் அவருடைய அவரை இனங்காண துவங்கினார்கள். எந்த பாடலை கொடுத்தாலும் ஏனைய பாடகிகள் பாட மறுக்கும் பாடலை கூட அவர் பாடுவாவாம். இந்த கிளுகளுப்பான பிரகமான பாடலெல்லாம் கொடுக்கும் பொழுது அவர் துணிந்து நான் பாடுகிறேன் என்று கூறுவார். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் என்ற சகலகலாபலவன் ஒரு பாடல் இருக்கின்றான் அவனுடைய ஒரு தொகுப்பு கொண்டு வருவதற்கு இருக்கின்றது அதிலே இருக்கின்றது அவனுடையது. அது மட்டுமல்ல, மலரே மௌனம்மா அவ எடுத்து கூறுவோண்டா இத்தனை பாடல் எடுத்து. இப்பொழுது எங்களுடைய தேவா வந்தர் பாடல் பாடி இந்த பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து அந்த பாடல் எவ்வளோ விரகம் இருக்கின்ற அதை கூட அழகாக அந்த எழுத்துக்கு எழுத்து அந்த ஓசை மூலம் தருவார் அந்த ரசனைகளை. நல்லது. இந்த சரவணன் நீங்களும் ஒரு பாடலை பாடுங்களே.
2: இந்த பாடல் பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல பாடிய பாடல் இது. ஜல் ஜல் ஜல் சலங்கை ஒளி சல சல சலகன சாலையிலே செல் செல் செல் செல்லுங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே காற்றினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் சல் ஜல் ஜல் எனும் சலங்கை ஒளி சல சல சல சன சாலையிலே செல் செல் செல் எனும் மேகங்களே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே அவன்தான் திருடன் என்றிருந்தே அவனை நானும் திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன் இன்றே அவனை கைது செய்தேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன் விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது.
0: தன்னுடைய இசையாலே விளங்கிட்டு இழுத்து வைத்துக் கொண்டார். விடுதலை என்பது கிடையாது அவன் எண்ணத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும். அற்புதமான பாடல் ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கையொலி அற்புதமான பாடல். அவர் எந்த பாடல் எடுத்தாலும் ஜானகி அம்மான குரல் இல்லாமல் போகாது. 100 பாடல் எடுத்தால் அதுக்கு 98 பாடலாம் வந்து பாடலாம் தான் இருக்கும். சிறந்த ஒரு பாடகி எங்களை விட்டு சென்று விட்டார். உங்கள் எல்லோருடைய அன்பா உங்கள் எல்லோருடைய மன ஆறுதலுக்காக நாங்கள் ஆறுதலை கூறி கொண்டிருக்கோம். அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தினால் அவர் திரும்பி வர போகிறதென்று இல்லை, ஆனால் அவருடைய எண்ணம் அவருடைய தேவா கூறிய மாதிரி அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் பாடல் ஒலிக்கும் வேலைகளிலும் ஜானகி அம்மாவின் எண்ணம் வந்து கொண்டிருக்கும். சிறந்த சாதனையை தந்திருக்கார். உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் சரவணன்?
2: இந்த பாடலை ஒளிபரப்ப
0: இந்த பாடல் விருப்பம் உங்களுக்கு ஜல் ஜல் என்னும் ஜலங்கி ஒலி இன்றே அவனை சிறையிடுவேன் கொண்டு வந்து காவலில் வைப்பேன் அவனுக்கு விடுதலையும் கிடையாது விளக்கவும் சொல்லாதது போல அவள் பாடின பாடலை கேட்கும் எங்கள் எங்கள் மனச்சிறையில் அவவை நாங்கள் அடைத்து வைப்போம் அவளியே செல்ல முடியாத இல்லையா. ஜல் ஜல் ஜல் என்னும் ஜலம் இனிமையான பாடல் உங்களுக்கு அந்த பாடலாம் தருவேன். கேட்டு மகளெல்லாம் இணைந்தமைக்கும் அவள் கனதாபம் தந்தமைக்கும் குறிப்புகள் தந்தமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உரையுடன் செல்லட்டுமா சரவணன்? நலமாக இருங்கள். தளத்திலே நல்ல நல்ல பாடல்களை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
2: நன்றி
0: ஐயா. அடுத்து வரும் பாடலை சேர்ப்பதற்காக இரண்டாவது பாடலுக்கு வருகின்றார் எங்களுடைய யோகா ராஜி அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே இப்பொழுது இரண்டாவதாக இந்த பாடலை சிறப்பு கொண்டீர்கள்?
3: அண்ணனை பத்தி பாட்டு
0: பாடுங்கள்.

0: வந்தான் தாய் வீடு.
1: முழுமையாக நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அண்ணன் வீடு என்ற பாடலை தந்தவர்களிலே கேட்டு மகிழ்ந்தோம். எந்த பாடல் எடுத்தாலும் அது எங்கள் இசை குயல் என்று கூறப்படும் அன்னை ஜானகி அம்மாவின் குரலே தான் எங்களுக்கு அதிகம் பிடிக்கும். என்றால் எங்களை ஈர்த்து கொண்டு செல்லக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் முதியவர் எல்லோரும் பாடக்கூடிய வகையில் அவருடைய சந்தம் இருக்கும். அந்த வகையில் இனிமையாக ஒரு பாடலை, இரண்டாவது பாடலை அந்தந்த யோகாராஜ் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: இப்பொழுது நீங்கள் நித்ரா தேவியிடம் செல்லலாம். அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நித்ரா தேவி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்களை அணைப்பதற்கு. ஓடி சென்று அணைத்து மகிழ்வாக தூங்குங்கள். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களுடைய பாடல்கள் பின்பு நேர் நேரத்திலே முழுமையாக கொடுக்கப்படும். கடந்த வாரத்தை போல் இன்றும் தொகையான பாடல்கள் விரைவில் அது ஒரு நிகழ்வாக கொண்டு வந்து நீங்கள் தூக்கத்தை விழித்து எழுந்து கேட்பது போல கொடுக்கப்படும். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இரண்டு பாடல்களை தந்திருந்தார் எங்களுடைய யோகாராஜ் அவர்கள். யோகாராஜின் ரெண்டு பாடல்களும் இனிமையான பாடல்களாக இருந்த வேளையிலே அடுத்த பாடலை யார் தருவார் என்று எண்ணும் வேளையில் எங்களுடைய தேவநாதன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அழைக்க வேண்டும், மீண்டும் பெற வேண்டும் என்று எண்ணும். இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 30 வருடங்களை தொடும் வேளையிலும் வார வாரம் இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இப்பொழுது தேவநாதன் அவர்களுடைய இரண்டாவது பாடலை கேட்போம். தேவநாதன் கொண்டு வாருங்கள்.
2: கொண்டு வந்தீர்கள் ஐயா. அவர்கள் பாடிய வந்து படம் அம்மன் கோயில் கிழக்காலே என்ற படத்தில் பாடிய ஒரு பாடல் ஐயா.
1: மீண்டும்
2: காலை நேர பூங்குயில் என்ற பாடல். உண்மையிலேயே காலை மனதிற்கு இனிமையாகவும் அற்புதமாகவும் பாடியிருக்கிறார் அம்மா அவர்கள். அவர்களுக்காக அஞ்சலியை இது
1: கொண்டு வாருங்கள்.

கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காட்டிலே கேள்வியாக போகுமோ, எங்கே உன்றாகம் ஸ்வரம் காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது.

நதி வெள்ள ஒளியில் மேகலை மெல்ல முனியது என் இலை வெள்ள ஒளியில் மேகலை மெல்ல மயங்குது என் நிலை புதிய மேகம் கவிதை பாடும் புதிய மேகம் கவிதை பாடும் பூபாலம் பாடாமல் எந்த காலை தோன்றும் என்னாலும் காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காட்டிலே கேள்வியாக போகுமோ எங்கே ராகம் ஸ்வரம் ஆ காலை நேர பூங்குயில் கவி

0: மனம் இளமை என்னும் மோகனம் இசைந்து பாடும் என் மனம் பட்டு விரித்தது புல்வெளி விட்டு பிரிந்தது விண்ணிலே தினமும் பாடும் எனது பாடல் தினமும் பாடும் எனது பாடல் காற்றோடும் மாற்றோடும் என்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காட்டிலே கேள்வியாக போகுமோ எங்கே என்றாகும் ஸ்வரம் காலை நேர பூங்குயே கவிதை பாட போகுது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேக்குது.
1: காலை நேர பொங்குயில் என்று எங்கள் மதிய பகல் வேளையிலும் இரவு நேரத்திலும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு பாடலை ஜானகி அம்மாவின் பாடலாக தெரிவு செய்து கொண்டு வந்து அழகாக பாடினீர்கள். நன்றி தேவநாதன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: அதில் ஒரு வரி பண்ணிருக்கிறேன் ஐயா, எப்படின்னா மேடை போடும், அதாவது வெள்ள நதியினில் மேகலை மெல்ல போகுது ஊர்தியில் அப்படின்ற பாடல் வரிகளை மெல்ல

0: புதிய மேகம் கவிதை பாடும், புதிய மேகம் கவிதை பாடும், பூபாலம் பாடாமல் எந்தன் காலை தோன்றும் என்றென்றும். அடுத்ததாக ஒரு வரி புகித்திருக்கிறேன் ஐயா இதுல, பட்டு விரித்தது புல்வேலி, விட்டு பிரிந்தது விண்ணிலே. இது ஜானமிகி அம்மாவுக்காக ஐயா இந்த ரெண்டு
1: வாழ்த்துக்கள். குறிப்பெடுத்து அதை வந்து குறிப்பிட்டு எங்களுக்கு விளக்கி ஜானகி அம்மாவின் நினைவை மேலும் மெருகூட்டி அனுதாபத்துக்காக அஞ்சலிக்காக இந்த பாடலை தந்ததுக்கு நன்றி தேவநாதன். சிறப்பாக இருந்தது. முன்பே கூறினேன், நீங்கள் கவிஞர் பாடகர் மட்டுமல்ல கவிஞர் என்று கூறியிருந்தேன் தானே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. நன்றி தேவநாதன் அவர்களே.
0: நான் பாடும் போதே கண்ணீர் வந்துவிட்டது ஐயா, சில இடங்களில் தடுமாறி விட்டேன்.
1: ஆஹா,
0: என்னை அறியாமல் பாடும்போது உங்களிடம் இப்ப தடுமாறுகிறேன்.
1: இல்ல சிறப்பாக இருந்தது அந்த பாடல். அவர் நினைத்து கொண்டு போகும் பொழுது கொஞ்சம் தழுதழுக்கத்தான் இருந்தது. நானே நேற்று எதிரும் பேசும்போது என்னால் முடியவில்லை, அந்த தாங்க முடியவில்லை. இது இது சாதா, இது வந்து வளமையான ஒரு விடயம், எல்லோரும் இறப்பது உறுதி. ஆனால் எந்த நேரத்தில் யார் ஏன் என்ற ஒரு வினாவை போடும் பொழுது இறைவனிடம் நாங்கள் சென்று கேட்க வேண்டும், இன்னும் ஒரு 10 வயதை கூட்டி தரலாமா, வாழ்க்கையின் வயதை கூட்டி தரலாமா என்றால், ஆனால் காலம் அதற்கு ஒத்து வரவில்லை. காலம் இது கலிகாலம், அதனால் தான். நன்றி நன்றி தேவநாதன் அவர்களே. இருப்பினும் அவருடைய புகழும் இசையோடு கலந்து காற்றோடு கலந்து நீங்கள் முதலில் அந்த பாடல் போல் காற்றில் எப்பொழுதும் அவரோட கீதம் இருக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி
2: கன்னடம் எண்ணம் வரும் வரும் வரும்
1: வர வேண்டிய உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், இணையுங்கள், உங்களுடைய அஞ்சலியை தாருங்கள். உங்கள் நீங்கள் விரும்பிய பாடலையும் கேட்டு மங்களும் இப்பொழுது இரண்டாவது பாடலையும் வந்து பாடிவிட்டு செல்கின்றார்கள். வர வேண்டிய உறவினர்கள் இங்கே பதிவிலேட்டு இருக்கின்றீர்கள். வலைத்தளம் பிழையா என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஓடி வாருங்கள், இணையுங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியோடு. இப்பொழுது எனது கரத்தில் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. நான் தெரிவு செய்து வைத்திருந்த பாடல்கள் பல, அவரை பற்றி எங்கு சென்றாலும் அவருடைய பாடல் தான் கிடைக்கும். அதிலே ஒரு பாடல், ஒரு வித்தியாசமான இசையமைப்பாளர் மிஸ்டர் லக்ஷ்மிகாந்த், திரு லக்ஷ்மிகாந்த் பேரல் அவரால் உனக்காக உயிரே உனக்காக திரைப்படுத்த பாடல் ஒன்று தெளிவாக இருந்தது. எனக்கு பிடித்த பாடல் அம்மாவுக்காக அந்த பாடலை இன்று முன்னிலை தமிழ் வானொலியில் உங்கள் ஆதரவோடு ஒளிபரப்புகிறேன்.

0: சிறப்பான அந்த
1: Conquer your tough pain.
0: உன் உயிரே உனக்காக என்ற திரைப்படத்தில் ஒலித்த அந்த பாடல், அந்த குரலை நாங்கள் எண்ணும் பொழுது இது குரலா என்ன என்று, தெய்வீக குரல் தான் அந்த குரல். ஏனென்றால் அவ காதல், வீரம், சோகம், ஆனந்தம், தாலாட்டு, வெறுப்பு, விருப்பு என்று எந்த ரசத்திலே, விரகம் எந்த விதத்திலே தர வேண்டும் என்றாலும் அந்த பாடலின் எழுத்துக்கள், அந்த வரிகள், அந்த பதத்தை அழுத்தி அதற்கேற்ற சந்தத்தோடு அந்த சுரவரிசையின் மாத்திரைகள் மாறாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடகி. அதனால்தான் இசையமைப்பாளர்கள் தேடிச் செல்வது உண்டு. எந்த கரெக்டர், எந்த பாத்திரத்துக்கும் அவவுக்கு பாடலை கொடுத்தால் அது சரியாக பாடி முடிப்பார். சில பாடல்களை சில பாடகிகள் ஒதுக்குவது, நாங்கள் பெண்கள் அப்படியெல்லாம் பாட மாட்டோம் என்று பிரபல பின்னணி பாடகிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் அப்படியில்லை. நான் பாடகி என்ற தொழிலை புரிகின்றேன், பாடல் என்ற செயலை நான் பாடுவோன்னு, சங்கீதத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன், சங்கீதத்தில் என்ன ரசனையை நான் மக்களுக்கு கொடுக்க வேண்டியோ அதை கொடுப்பேன் என்று துணிந்து வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த பாடகி. உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி, இங்கே ஒரு சில செய்தி வந்தது எனக்கு, எழுதியிருந்தார்கள் எங்களுக்கு ஒலி வரவில்லை என்று. அது உங்கள் வலைத்தளத்தில் இருக்கின்ற தடையாக இருக்கலாம், இங்கே எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது, கேட்டவர்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வலைத்தளம், உங்களுடைய உங்களுக்கு ஒலி அலை வரிசையை வழங்கும் வழியிலே ஏதாவது தடைகள் இருக்கலாம், தடங்கல்கள் இருக்கலாம், இங்கு சரியாகத்தான் செல்கிறது. அன்பு உறவுகளே, கவலைப்பட வேண்டாம்.

0: வணக்கம் வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் வணக்கம
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே ரேவதி, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: மிகவும் நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் மகள்வாக சிறப்பாக இருக்கின்றோம், சற்று சோகத்தோடு. நேற்றைய தினம் உங்களை காணவில்லை, எதிர்பார்த்திருந்தேன் இல்லையோ? நேற்றைய தினம் நாங்கள் ஜானகி அம்மாவுடைய அஞ்சலியாக அந்த பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்வை மாற்றி எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்தி பாடல்களை கேட்டு சென்று இருந்தார்கள். அப்பொழுது எதிர்பார்த்தேன் உங்களை. நலமாக
1: காலையில் எனக்கு பார்த்தேன் வாட்ஸ்அப்ல, அவங்க இறந்த நிகழ்ச்சியும் தெரியும், நம்மளுடைய அஞ்சலி செலுத்தினதும் பார்த்தேன்பா.
0: எனக்கும் முதலில் தெரியாது, நான் இழந்தவுடன் எங்களுடைய குழுவை பார்ப்பதுண்டு. அங்கே உடனே ஜெகபர் சாதிக் அவர்கள் அன்னையின் படமும் போட்டு காலமாகிவிட்டார் என்ற போலே, பின் அதை உடனே அதிலே ஷியாமலாவும் அதற்கு அனுதாபம் தெரிவித்து எழுதியதைக் கண்டு நானும் அறிந்து கொண்டு நேற்று ஆரம்பித்தோம் பாட்டுக்கு பதில் பாட்டை. அப்பொழுது வந்தார்கள், இணைந்தார்கள் ஜெகபர் சாதிக் அவர்களும் எங்களுடைய ஷியாமலாம். இருவரோடும் பேசிவிட்டு நான் சொன்னேன், இன்று செய்வது எனக்கே கொஞ்சம் கடினமாக இருந்தது. உடனே நான் தெரிந்தவுடன் அது கொஞ்சம் கடினமாக இருந்தால் தொடர்ந்து செல்வது மக்களும் வரமாட்டார்கள். ஆனால் கிருஷ்ணன் வந்து சொன்னார், வருவார்கள் கொஞ்சம் நேரம் சென்று எல்லோரும் வருவார்கள் வருவார்கள் என்று. அவரும் தன்னுடைய வீட்டிலே இல்லை, ஒரு இடத்துல இருந்திருக்கிறார், இணைந்திருக்கின்றார். ஆனால் நான் கூறினேன், இப்படி இவரும் வந்தார்கள் மற்றவர்கள் வரமாட்டார்கள். எனக்கும் இந்த அவ்வளவுக்கு பலம் காணாமல் இருக்கு அந்த நிகழ்ச்சியை நகைச்சுவைகளோடு அதை தொகுத்து வழங்க எனக்கு கடினமாக இருக்கு. அதனால் நாங்கள் இன்று அம்மாவின் நினைவு தினமாக என்று கூறிய போலே என்னுடைய நிலையை பார்த்து மகள் ஓடி வந்து, மீரா உடனே அப்பா உங்களால் நீண்ட நேரம் இதில் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும், ஒரு மணி நேரம் போதும், அதை விட பாருங்கள் என்றால், என்னுடைய எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது மானேற்று, என்னால் சீரழிக்க முடியவில்லை, அதை என்ன திடீர் இசையுலகில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்று எங்களுக்கு நன்றாக கண்ணியமாக கௌரவமாக தன்னை அறிவித்தல் தந்திருந்தார். 2016 தான் தந்திருந்தார். நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன் என்றும், ஏனென்றால் அவருடைய குரல் தளதளத்து வரும்பொழுது தனக்கு அதுதான் பெருந்தன்மை. அம்மா பணத்துக்காகவோ அல்லது புகழுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அந்த மேடை ஏறும் பொழுது தன்னுடைய பெருமதி தனக்கு தெரிய வேண்டும். தன்னை தன்னுடைய தராதரத்தை உணர்ந்து கொண்டு தன் இவ்வளவு சாதனை படைத்த ஒரு பெண் வந்து தளதளத்த குரலில் வந்து பேசினா அப்படி இருக்கும் அம்மா, அந்த எங்களுடைய அந்த நினைவு அழிந்துவிடும். அவ அதை நன்றாக உணர்ந்தவர். அது மட்டுமல்ல, ஏனைய பாடகிகளை விட அவருடைய சிறந்த பண்புகளை நான் பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன், அறிந்திருக்கேன், நேரிலும் பார்த்திருக்கின்றேன். அதெல்லாம் அதை செய்தோம். இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து எல்லோரும் வந்து அவவை பற்றி பேசி அவருக்கு ஆறுதல் அனுதாபம் அஞ்சலியை தந்து கொண்டு பாடலையும் பாடி செல்கின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் உங்கள் பங்கினை செய்யலாம்.
1: சரியப்பா, நேற்று எனக்கு கொஞ்சம் உடல் நல குறைவு தானப்பா, அதனால் நான் உள்ளுக்குள்ளே சென்று அம்மை சிறிது நேரம் உறங்கலாம் என்று பார்த்தால் பத்திரை ஆகிவிட்டது. சரி, எழுந்து வந்து படுத்தேன். காலையில் வாட்ஸ்அப்பை திறந்தும் போது இந்த இதை பார்த்தப்பா. அதே போல நம்மளுடைய குழுவிலையும் எல்லோரும் நேற்று வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு பத்தி இந்த மாதிரி அஞ்சலி செலுத்திருந்து போட்டிருந்தாங்க எல்லாரும், சரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்று வந்து அப்பா அவங்க வந்து என்னோட அத்தை பேத்தி உஷான்னு பேருப்பா, அவங்க ஓசூர்ல இருக்காங்க. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஜானகி அம்மா பாடல்லாம் பிடிக்கும். அப்படியே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க குடும்பத்துல ஒருத்தரா அவங்க இருந்தாங்கப்பா. இவங்க வீட்டு நல்லதுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு நல்லதுக்கு இவங்க போவாங்க, அப்படி இருக்கு. ஆமாப்பா, அவங்க பையனோட ரிசப்ஷனுக்கெல்லாம் ஜானகி அம்மா வந்து போட்டோ எல்லாம் எடுத்துன்னா அவங்க வீட்டு வரவேற்பறையில மாட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, சரி இவங்களோட பூனல் பங்கன் பண்ணிருந்தாங்க பேரனுக்கு, அப்ப வந்து வருவாங்களான்னு கேட்டேன் நான், வருவாங்களான்னு. இல்ல இல்ல, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க.
0: இன்னொன்னு,
1: அவங்க பெங்களூர்ல இல்ல, அவங்க
0: மைசூர்
1: ஹைதராபாத்ல இருக்காங்க பையன்கிட்ட.
0: மைசூர்
1: அப்படின்னாங்க,
0: மகன் தவறியதுல இருந்து அவ இன்னும் மனம் தளர்ந்து விட்டார்.
1: ஆமா ஆமாப்பா, அந்த மகன் தவறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடிப்பா, அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஹைதராபாத்ல பையனோட இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறமா ஹைதராபாத் போலாம் அப்படின்ட்டு மத்தவங்களா சொன்னாங்க, எனக்கு அதுல போகுமான்னு தெரியல. சரி, நம்மளோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், அவங்கள இப்ப நேரில் காணக்கூடிய
0: கிடைக்கல. அவர் இயற்கை இருக்கும் பொழுது மைசூர்ல இருந்தார். காலை நேரத்தில் அவனுடைய உயிர் தவறி இருக்கின்றது. காலை நேரத்தில் கிடைப்பது அரிது அம்மா, அவனுடைய ஆன்மா அமைதியாகத்தான் சென்று இருக்கின்றது.
1: அவர்களை பற்றி சொல்லணும்னாக்கா நல்லா 48,000 மேல பாடல்
0: பாடியிருக்காங்க.
1: 17 மொழிகள்ல
0: பாடியிருக்காங்க. உங்களுடைய நேரடி அனுபவம் பற்றி இருந்தால் அதை கூறுங்கள். இதெல்லாம் தலங்கள்ல எல்லோரும் திருப்பி திருப்பி எழுதுகிறார்கள்.
1: என்னுடைய நேரடி அனுபவம் தான்ப்பா இது
0: சொன்னேன்.
1: என்னோட சொந்தக்காரங்க மூலியமா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அவங்க வந்து அவங்களோட புன்சிரிப்போட அவங்களோட முகம் நம்மளுக்கு மறக்க முடியாது. எந்த நாள்லயும் அவங்க குரல், அவங்க அழிந்தாலும் அவங்களோட குரல் அழியாது, எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கும். அதை நாம அவங்களுக்கு என்னோட ஸ்ரத்தாஞ்சலி, அவங்க ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஆன்மா சாந்தி, அவங்களை சுற்றி இல்ல குடும்பத்தாருக்கும் நான் என்னோட இதை தெரிவித்துக் கொள்கிறேன், அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதானப்பா
0: சிறப்பு மகளே, சிறப்பு. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு புண்ணியமும் கிடைத்திருக்கு. அவ நான் நேரில் தரிசிக்கும் பாக்கியம் 1985 இங்க கனடாவிலே கிடைச்சு, இங்க ஒரு கச்சேரிக்கு வந்திருந்தார் பார்க்க முடியாது. சிறப்பு, நல்ல செய்திகளை பகிர்ந்தீர்கள். அந்த குழந்தை உங்களுடைய குடும்ப உறவுகள் அவருடைய தொடர்பு ஏற்பட பார்த்தபடி எங்களை கூறி நல்லதோர் ஆறுதலான வார்த்தைகளை தந்திருக்கின்றீர்கள். எல்லோரும் நாங்கள் அமைதி அடைவோம். அவர் எங்களோடு தான் இருக்கின்றார். தேவா குருநர் அவன் பூத உடல் தான் போனால் அவர் எங்களோடு தான் இருக்கின்றார், எங்களோடு தான் இருக்கின்றார் என்று வந்த தேவா குரு அவரே என்று ஒரு பாடலை எடுத்து முழுமையாக பாடியது உண்மையிலே எனக்கு அவனுடைய ஒரு பிளெஸிங், இவருக்கு அவனுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போன்று இருந்தது என்றால் தேவா வந்து முழுமையாக ஒரு பாடலை அந்த சிறப்பாக பாடியிருந்தார். அதை அவர் என்ன நான் ஏனவரை குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் வந்து பாடுங்கள்னா இத்தனையோ வருஷமா எங்களோட இருக்கார், வரமாட்டார், பாடவே மாட்டார் என்று பாட துவங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு அழகாக பாடியிருந்தார். சரி, உங்களுடைய பாடலை கொண்டு வாருங்களேன் கேட்போம்.
1: அப்பா நான் கொண்டு வருகிறேன் அப்பா, அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து அப்பா. புத்தம் புது காலை வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம் புத்த

பாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் மலரின் கோலத்தில் உயிர் ஓசையின் பரிபாஷிகள் அதிகாலையின் வரவேற்புகள் புத்தம் புது காலை பொன்னிற வேலை தானில் தோன்றும் கோலம் அதையால் போட்டதோ பணிவாடி காற்றில்

0: வரைந்தாடிது இசை பாடிது வழிந்தோடிடும் சுவை கூடுது புத்தம் புது காலை பொன்னிறவேலை என் பாடிலே தினந்தோ தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம்
1: புத்தம் புது காலையாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் ஜானகி அம்மாவினுடைய பாடலை நாங்கள் கேட்க துவங்கினோம். எந்த ரசத்திலே அவர் வந்தாலும் அந்த எழுத்துக்களிலே கொடுக்கப்பட்ட அந்த நயனங்கள் எல்லாம் அழகாக அவர் இசையாலே தரக்கூடியவர், நடிப்பாலே தருகின்றார்கள், அபிநயத்தாலே தருகின்றார்கள், இவர் குரலாலே தந்து செல்லக்கூடிய ஒரு வித்வம் தன்மை கொண்டவர்கள். அந்த சங்கீதத்திலே சுரவரிசைகளின் எண்ணிக்கை, மாத்திரை கணக்கள், உயர்வு தாழ்வு அத்தனையும் அவரை கேட்டு இசை அமைப்பாளர் சில வேளையில் சரி செய்வார்களாம். அப்படியும் ஒரு செய்தியை நான் பார்த்திருக்கின்றேன். அடுத்து, எந்த பாடகியல் மறுத்தாலும் எந்த பாடலை பாடுவதற்கும் இவர் மறக்க மாட்டார். இசைக்கு நான் அடிமை என்றுதான் அவர் கூறிக்கொண்டு இசைதான் தன்னுடைய உயிர் என்று வாழ்ந்தவர் ஜானகி அம்மா அவர்கள். சிறப்பான பாடலை பாடியிருக்கின்றீர்கள். என்ன உங்களுக்கு விருப்பமான பாடல் மகளே?
0: அப்ப போலீஸ்காரன் மகள் இந்த மன்றத்தில் ஓடி அந்த பாடல்
1: தான். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை
0: கேட்க
1: இனிமையான பாடல். அத புதிய பாடல்கள் பழைய பாடல். நான் இரவு தூக்கத்துக்கு சில நேற்று எதிரும் சில ஆய்வுகள் என்னுடைய அறையிலே செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் அவர் பாடிய குரலுக்கும் இன்று பாடுற குரலுக்கும் வித்தியாசம் இல்லையம்மா, அதே மாதிரி தான் இருக்கிறது. அந்த எந்த விதமான வயது என்பதை கண்டுபிடிக்க முடியாது குரலை. ஏனைய பாடகர்களும் சிறப்பாக பாடுகிறார்கள், ஆனால் முதுமை தெரிகின்றது. ஏன் சாதாரணமாக டி எம் சவுந்தரராஜன், இசையரசர் கூட இளமையில் பாடிய பாடலுக்கும் முதுமையில் பாடிய பாடலுக்கும் வித்தியாசம் குரலே காணக்கூடியதா இருந்தது. இவங்களுடைய குரல்ல நான் பார்த்தேன், முடியவில்லை. அவ்வளவு ஒரு இறை கலைவாணியினுடைய அருள் நேரடியாக பெற்ற ஒருவர். நல்லதம்மா, சிறப்பு மகளே, சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதே வேளை நல்லதொரு பாடலையும் தந்த அவ என்ற நினைவு தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவோட அஞ்சலியை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நாங்களும் அவருக்கு அஞ்சலியை செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த புறம் யார் வர பாருங்கள். நீங்கள் திருப்புகள் பாடுவீர்கள் தானே, வர வேண்டும்.

0: மகளே ஷியாமலா வந்து விட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஷியாமலா, உங்களை இணைத்து விட்டீங்கம்மா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: வணக்கம்.
0: என்ன மகளே நடந்தது? வணக்கம் வணக்கம். ஆர வாரத்தோடு இருந்து ஆரம்பத்துல வணக்கம் எல்லாம் கூட உங்களுக்கு என்ன வலைத்தளத்துல பிள்ளையோ
1: யார சூனி வச்சுட்டாங்கப்பா?
0: என்னம்மா
1: யார சூனி வச்சுட்டாங்க?
0: எதிர்கட்சியின் சதியாக இருக்கிறேன். ஒருதரும் கூறுவாங்கள் இல்லையே, எங்கே ஒருதரும் இல்லையா, என்ன நடக்குது? பரபரப்பா இருந்தீர்கள்.
1: நடத்துக்கொள்ள
0: பார்த்தேன், நடத்துக்கள் அதை
1: அதை
0: நேரில் வந்து
1: கண்ணு போனா எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு.
0: ஐயோ, எதிரி என்ன
1: அந்த மாதிரி இல்லப்பா, அந்த மாதிரி தேவதைய மக்கள் சகோதரிக்கு எடுக்கலன்னு எனக்கு ஒரு திருப்தி. அப்பா அவங்களுக்கு எடுக்கல போல இருக்கு அப்படின்னு.
0: இல்ல இல்ல, என்ன அப்படி எடுத்து விட்டீர்கள். இவர் வந்திருந்தார், யாரு எங்களுடைய தேவநாதன் வந்து எனக்கு கூறியிருந்தார், உள்ளே வந்து பேசியிருந்தார், இப்படி எழுதியிருக்கிறார்கள் வலைத்தளத்தில். சாதி என்ன, இங்கே நான் பரபரத்துக்கு ஓடி வந்த போது எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பார்த்தால் மகளுக்கு தான் சிக்கல் என்பதை புரிந்து கொண்டேன்.
1: பஞ்சாயத்துக்கு வரவே இல்லப்பா, நானும் திருப்பி திருப்பி என்னதான் பண்ணி பாக்கிறேன், வரவே இல்லை.
0: சில சமயம் அந்த வலைத்தள விநியோகம் இருக்கின்றது அல்லவா, உங்களுக்கு அலைவரிசை வரும் வழியிலே அந்த அந்த அவர்களுடன் பேச வேண்டும். என்ன உங்களை யார் வலைத்தளத்துக்கு உங்களுக்கு இணையதளத்தை தந்தார்களோ அந்த ஸ்தாபகரிடம் சென்று அந்த கடையிலே போய் எனக்கு இன்கமிங் தடைப்படுகின்றது, அதே போன்று அவுட் கோயிங் தடைப்படுகின்றது. சில சமயம் சில

0: அது கேக்குறப்பா இது மட்டும் ஃபேவரட் இதுல போட்டு வச்சிருப்பா, இது மட்டும் தான் இருக்கும் அதுல, எம்ஜிஆர் மட்டும் தான் இருக்கும் அதுல.
1: இல்ல அதே போன்று பல
0: போய் போய் பாக்குறேன் வரமாட்டேங்குது.
1: பல தளங்கள் இருக்கம்மா எங்களுடைய வானொலியை கேட்பதற்கு, அதை நீங்கள்
0: உங்களுடைய
1: மற்றவர்களுடையும் கேட்டு பாருங்க. இதில் நீங்கள் கேட்கின்றீர்கள், இதில் என்று கேளுங்க. இல்லை நான் இப்பொழுது நிகழ்ச்சி முடிவில் உங்களுக்கு ஒரு தளம் அனுப்பி வைக்கின்றேன், அதையும் கேளுங்க, அதிலையும் கேட்கலாம்.
0: அனுப்பி
1: விடுறேன் உங்களுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்கள் அஞ்சலியை தாருங்கள். நேற்றும் தந்தீர்கள், இன்றும் தருவீர்கள். நீங்கள் தான் நேற்று நாகப்பன் என்ன நேற்று ஜெகபர் சாதிக்கும் நீங்களும் இருவரும் தான் முதலில் இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்தீர்கள். அதற்கு
0: எனக்கு முன்னாடியே வந்துட்டுப்பா அவரு சோமாசாமி பாரு கதை, அவரு தான் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. நான் இந்த மாதிரி எனக்கு வதந்தியா இருக்குமோன்னு எனக்கு பயம் வரும். ஏன்னா ஒரு 6-7
1: வருஷம்
0: அழுவையா அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கேன் நானு.
1: நானும் முதலில் பார்த்துவிட்டு செய்தியா சரியா ஊர்ஜிதப்படுத்தலாமா என்று பார்த்தால் பின்பு படபடவென்று எல்லாம் செய்திகள் வந்து நான் செய்தி எடுக்கிற இடத்திலும் அறிவித்த போது உண்மை என்று கூறுகிறார். காலை நேரத்தில் மைசூரில் அவர் காலமானார் என்று. சார், அப்ப இப்பொழுது படபடப்பும் வேண்டாம், ஒரு படபடப்பும் வேண்டாம். நல்ல ஆறுதலாக அமைதியாக நேற்றைய நீங்கள் அஞ்சலி தந்தீர்கள், இன்றும் நீங்கள் அஞ்சலி செய்ய முடியுமென்றால் அஞ்சலி அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாடலை பாடலாம்.
0: இல்லப்பா, அவங்களை பார்க்காதவங்க யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்க குரலை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்லப்பா.
1: ஆமாம், அதுலேயே நானும் ஒருவன், பார்த்தவனும் கேட்டவனும்.
0: கொடுத்து வச்சுட்டீங்கப்பா.
1: ஓகே, நீங்கள் பாடுங்கள், கேட்டு பாருங்க.
0: கண்டிப்பா நான் பாடுறேன்ப்பா. அவங்களை பத்தி ரொம்ப பேசினா அப்புறம் அழுகதான் வரும். பாட்டு பாடு.
1: இல்ல வேண்டாம், நீங்கள் பாடுங்க மகளே.
0: நேத்து பாடின பாட்டு தான்ப்பா, கேட்ட பாட்டு தான்ப்பா இன்னைக்கு பாட போறேன்.
1: பாடுங்கள்.

0: கண்டிப்பா.
1: சோகத்தை அடக்கி கொண்டு அழகாக பாடியிருக்கிறீர்கள். முழுவரியையும் நேற்று பாடியதை விட இன்றைக்கு அங்கே சோகம் ததும்புகிற சிறப்பான பாடலாக நீங்கள் தெரிவு செய்து கொண்டிருந்த பாடல் தந்தமைக்கும் முதற்கண் இந்த வலைத்தளத்துக்கு நீங்கள் வந்து சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். இடையிலே தடை இல்லாமல் இல்லையா?

0: பாடல்களுக்கு பரப்ப வேண்டும்.
1: எனக்கு காதல் ஓவியம் படம்பா. நாதம் என் தேவனே, வா வா என் தேவனே, அந்த பாட்டுவா.
0: சிறப்பான ஒரு பாடல், நல்ல பாடலை தெரிஞ்சு.
1: எந்த பாடலை
0: எந்த பாடலை தொட்டாலும் எல்லோருக்கும் எந்த நேரத்தில் என்ன பாடல் வேண்டுமோ அது ஜானகி அம்மான் குரல்ல கிடைக்கும் நிச்சயமாக. ஏதோ ஒரு பாடல் எங்களுக்கு கிடைக்கும். என்ன மனோநிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த மனோநிலைக்கு ஏற்ப ஒரு வரி தாங்கிய பாடல் ஜானகி அம்மான் குரல்ல நிச்சயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். தன்னுடைய இத்தனை வயது பயணத்திலே அவர் தந்த கொடை எங்களுக்கு அது. ஜானகி அம்மா எங்களுக்கு கிடைத்தது ஒரு இறைவன் தந்த
1: பாடல்ல ஒரு வரி வரலப்பா.
0: குரங்கள்
1: சலங்கை இழந்த, அதாவது இசையை இறந்தும் சாதக பறவை போல அது வரும் அந்த வரியில. அதாவது சலங்கை இழந்தால் எனது கால்கள் விதவை ஆகி போகும் என்று ஒரு வரி எழுதியிருந்தாரு வைரமுத்து ஐயா. அது அவங்க அம்மா விதவை கால்கள் விதவை ஆகுதுன்ற வார்த்தையை கூட அவங்களால நான் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளியை இழந்தால் எனது சலங்கை விதவை ஆகி போகும் மாற்றி எழுதி விட்டாங்களாப்பா.
0: அவ மாத்தி எழுத வைரமுத்து தனக்கு வாயில வந்ததெல்லாம் எழுதி விடுவார். அது எத்தனை பேர் மாற்றுவார்கள், அதை வெளியே தரமாட்டார். அவர் வாயில வாரதெல்லாம் குளிச்சு தள்ளி விடுவார். அது இலக்கண இலக்கியத்தோடு வந்து, இலக்கண இலக்கியத்தோடு வந்து மனித சமுதாயத்தில் உள்ள சிறப்புகளையும் விருப்பமற்ற தன்மைகளும் ஒரு சமுதாயத்துக்குள்ள உள்ள நீரோட்டத்தில் இருந்து சமுதாய வாழ்க்கை ஓட்டத்திலே கலந்து கொள்ளுன்னா அது காவிய கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தான். ஒரு பாடல் ஒரு வரி தந்தால் அதுக்குள்ளே பல இவருடைய பாடல் பலதிலே பிள்ளைகள் நண்ட பெற்றி எழுதிய பாடல் கன பாடல்கள் அந்த அந்த அந்த பாரதராஜா பாக்கியராஜான்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் பாடி அது பெரிய சர்ச்சையே நடந்தது. ரயில் ரோட்டு மயில் ரோட்டு அதை மயிலை வைத்து எழுதியத்தின சர்ச்சைகள் வந்து இவர் எழுதி விடுவார். வந்தவரத்திலே போகும் தென்ன பாடல அடிப்பார் இலக்கிய சொற்பொழிவு மாதிரி அடித்து விடுவார். அதை பேருந்து வெட்டி கொத்த வேண்டும். இந்த வகையில் நான் முதல்ல கூறியிருந்தேன் தானே, அவ இசையமைப்பாளர்களே சுரவரிசைகளில் கூட சிலவற்றை இவர் உடன் கேட்பார்களாம். ஏன் பிரபலிய பின்னணி பாடகர்களான கே ஜே ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையெல்லாம் அவர்களை சகோதரர்களாக அவர் அனைத்து இணைத்து கொண்டு வந்து சினிமா உலகிலே புகுத்தி விட்டவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு இதமாக சொல்லுவார், இதமாக சொல்லிக் கொடுப்பார், இதமாக குறைகளை கூட இதமாக களைந்து கொள்பவர்.
1: அன்றும்
0: என்றும் என்றும்
1: இவ்வளவு பெரிய பாடகியா இருந்துட்டு சின்ன பசங்க கூட அதுலயும் இது மாதிரி பாடுறாங்க. அந்த இவ்வளவு பெரிய ஆளுன்றதை காட்டிக்காமலே அவங்க பாட சொல்லி தருவாங்க.
0: ஏனென்றால் ஜானகி அம்மா அவர்கள் வந்து இன்று வந்த கவிஞர்களோட பாடல்கள் எல்லாம் அவருக்கு அதிகம் விருப்பில்லை. பழைய கவிஞர்கள் கவிஞர் முத்துலிங்கம் ஆனா மருகதா மருதகாசி கவிஞர் கண்ணதாசன் வாலி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பெரிய பெரிய ஏன் தஞ்சை ராமையாதாஸ் அவருடைய பாடலுக்கு ஏன் எங்கள் இசைக்கு நான் மரியாதை கொடுக்கும் பெரும் தலைவர் ஜி ராமநாதன் ஐயாவுடைய இசையிலே இவ்வளவு அழகாக பாடியிருப்பார் நினைக்க. அவர் இவர்களெல்லாம் தூசவர், இவர்களை இவருடைய அவரிடம் படிக்க வேண்டும். ஆனால் அந்த பெருந்தன்மை அந்த தலைக்கணம் பெருந்தன்மை எதுவுமே இல்லாதவர். தன்னை தேடி வரும் விருதுகளை தகுதி கண்டு வாங்குவவர். இவர்களைப் போல விருதுக்காக பணத்தை கொடுத்து கொடுத்து வாங்குவர் அல்ல அவர். அந்த விருதையே அவர் வாங்க மறுத்தவர். சரியான நேரத்தில் தர வேண்டும், நீங்கள் எங்கள் நினைத்த நேரத்தில் எங்களுக்கு விருது தர முடியாது. தென்னக தமிழ் கலைஞர்களை நீங்கள் கௌரவிப்பது புலையன்றே நேரடியாக கூறியவர். சிறப்பு மகளே, உங்களுக்கு அந்த பாடலை நாதம் பாடலை ஒளிபரப்பி தருவேன். இணைந்து சிறப்பித்த வலைத்தளம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: அனுப்பிவிடுவேன் அனுப்பிவிடுவேன். நன்றி மகளே.
1: முதலில்
0: தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இறுதி நேரத்துக்கு வந்து விட்டோம். வர வேண்டியவர்கள் வரலாம், இரண்டாவது பாடலை தருபவர்கள் தரலாம். அதற்கு முன்பு கரத்தில் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது, அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? அந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்து பாடல். என்னை கவர்ந்த பாடல்கள் இதுவும் ஒன்று.

ஒரு சனம் தூங்கிருச்சு என்ற அந்த பாடலை கேட்டவுடன் எனக்கும் எங்கள் வானொலி உறவுகளின் தூக்கத்துக்கு செல்லும் நேரமாகின்றதல்லவா? நேரம் சரியாக 1:23 நண்பகல் என்று கனடாவில் எங்களுக்கு காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 10:53 என்று 54 ஆகிவிட்டது. உங்களுக்கு தூக்கத்துக்கு செல்லும் நேரம் வரவேலே. நீங்கள் இதுவரை நேரம் உங்களுக்கு வந்து அனுதாபம் தெரிவித்து ஆறுதல் கூறி அவனுடைய சிறப்புகளை பகிர்ந்து கலந்து கொண்டோம். இப்படியான நேரத்திலே தான் நாங்கள் கலந்து கொள்வதென்று அல்ல, தினமும் நாங்கள் பாடல்களை கேட்கும் பொழுது ஒவ்வொரு பாடகர்கள் கலைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அவர்களை நாங்கள் வரவேற்று அவர்களது அந்த படைப்புகளை நாங்கள் ஒலிபரப்பி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, அடுத்த பாடலை இரவு நேரத்தில் பாடுவதற்கு வருகின்றார் ரேவதி அவர்களை எடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆதலால் நான் நிறைவுக்கு கொண்டு வர முயற்சித்து விட்டேன். என்னுடைய தொகுப்பை தர வேண்டும். அந்த கலைஞர்கள் கலைஞர்களாக வாழும் வேளையிலே கலைக்காக வாழ்ந்த கலைஞர்களும் இருக்கின்றார்கள், காசுக்காக வாழ்ந்த கலைஞர்கள் இருக்கின்றார்கள், சந்தர்ப்பத்துக்காக வாழ்ந்த கலைவர்கள் இருக்கின்றார்கள். பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்திருக்கின்றார்கள். தகுதியற்ற வேளையிலும் தகுதிகளை தாங்கள் பணத்தினால் சாதித்துக் கொள்ளலாம், தகுதியை தேடிக்கொள்ளலாம் என்றும் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இல்லை, கலைக்காக வாழ்ந்தவர்கள், கலையால் தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். கலைக்கு ஈடாக வேறு எதையும் நாங்கள் சமர்ப்பிக்க முடியாத அளவு அவருடைய உள்ளம் நிறைந்திருந்திருக்கின்றது. அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, கலையிலே அவர்களுக்கு நிறைவு வேண்டும், தனக்கு தான் நிறைவு காண வேண்டும். தான் செய்வது தன்னுடைய கலைக்கு சரியா, இந்த சரியான கலைதானா என்று தாங்கள் உணர்ந்து பல கலைஞர்கள் எங்கள் தென்னகத்து திரைப்படத்து ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒருவர் தான் எங்களுடைய மறைந்த மாபெரும் இசை பேரரசி, இசை பெரும் குயில் என்று கூறக்கூடிய அம்மா ஜானகி அம்மா வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையிலும், நிஜ வாழ்க்கையிலும், சொந்த வாழ்க்கையிலும், கலையுலக வாழ்க்கையிலும் அவர் தனக்கன்றே ஒரு பாதையை வகுத்து அந்த பாதையிலே தான் அவர் பயணம் செய்திருக்கின்றார். அவரோடு எல்லோரும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். அதேபோன்று அவரும் எல்லோருடன் பாசத்தோடும் தாராள மனப்பான்மையோடும் பழகுவார். ஆனால் தனக்கென்ற ஒரு பாதையை வைத்திருக்கொண்டு அந்நிய மொழியில் இருந்தாலும் எங்கள் மொழியில் வந்து அவர் பாடும்பொழுது இவர் எங்கள் மொழிக்காரிதான் என்று நாங்கள் அவரை அணைத்து அரவணைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கின்றார் என்றால் அது ஜானகி அம்மா. ஒரு தாலாட்டு பாடல் பாடும்பொழுது எங்கள் தாய் தந்தையர்களிடம் கிடைக்காத சுகத்தை அந்த பாடலே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு வரிசேர்த்த அந்த வலிச்ச வரிசேர்த்த கவிஞர்களுக்கும் இசை சேர்த்த இசை கலைஞர்களுக்கும் வலு சேர்த்து கொடுத்து தன் குரலால் உழைத்திருக்கின்றார். தென்னகத்து திரைப்பட துறையிலே இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளியமைப்பாளர்கள், ஒலியமைப்பாளர்கள் எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் நாங்கள் நாளாந்தம் தினமும் அனுதினமும் அல்லும் பகலும் அறியக்கூடிய வகையில் இருப்பது பாடகர்கள் தான். நடிகர்களை வந்து எப்பொழுதும் நாங்கள் கேட்டுக்கொள்வது இல்லை, இயக்குநர்களை பற்றி இல்லை, பாடகர்களின் குரலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இசையால் வசமாக இதயம் எது என்று இறைவன் முன்பு கூறியிருக்கின்றார்கள். இறைவன் கூட இசைக்கு அடிமைப்பட்டவர், மயங்கியவர். அந்த இசையை தன்னுடைய சொத்தாக கொண்டவர் தான் எங்கள் ஜானகி அம்மா. அந்த சொத்து பூத உடல்தான் அழிந்திருக்கின்றது. அவர் படைத்த அந்த இசை என்றும் எங்களோடு இயங்கிக் கொண்டு இந்த உலகம் உள்ளவரை, காற்று உள்ளவரை, காற்றலை உள்ளவரை அலையிலே அந்த பாடல் தவழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே ஆதி காலத்திலிருந்து இட்ட வரை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் பழைய பெண் குரல்கள், பெண் நடிகைகள், இப்பொழுது வருகிற புதிய பெண் நடிகைகளின் குரலுக்கு ஒவ்வக்கூடிய வகையிலே தான் தன்னுடைய சாரீரத்தை வைத்துக் கொண்டிருந்திருக்கின்றார். யாராலும் மறுக்க முடியாது. இறுதியாக அவர் திரைப்பட துறையிலே வேலையில்லாப்பட்டதாரி திரைப்படத்து பாடல் தான் அவர் பாடிய பாடல் என்று அறிய கிடக்கின்றது. அதன் பின்பு தன்னுடைய குரலில் இருக்கின்ற தடுமாற்றம், தளதளப்பு தெரிந்தவுடன் தன்னுடைய தராதரம் குறைந்து விடுமே என்று, தன்னுடைய இசைக்கு பங்கம் வந்துவிடுமே என்று எண்ணி அவர் நிறுத்தி கொண்டார்.
ஏனையவர்களைப் போல எல்லா கச்சேரிகளுக்கும் வந்து இங்கே இந்த அங்கே இங்கே எல்லாம் பணத்துக்காக போய் வந்து அவர் செய்யவில்லை. அவரால் முடியவில்லை என்றவுடன் நிறுத்திவிட்டார். அத்தோடு அவர் இசை உலகை விட்டு இசையை இசைப்பதை நிறுத்திவிட்டு வீட்டிலே கடமையாற்றி கொண்டிருக்கும் வேளையிலே வீட்டு பணிகளிலே வீட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் போகும் பொழுது கணவனை இழந்த அவருக்கு மகன் ஒரு மகன் முரளி கிருஷ்ணா அவர்களும் சிறந்த பாடகர்கள். அவருடைய நோயும் அவர் இறந்த வகையும் அவருடைய குடும்ப நிலையும் இவரை நன்றாக தளர வைத்துவிட்டது. அதனால் அவர் கிடைத்த விருதுகள் பெயரெல்லாம் அவருக்கு பொறுப்பு வந்துவிட்டது. அத்தோடு வயது முதிர்வு தனிமை இந்த மன உளைச்சல்கள் சேர்ந்து அவர் இறுதி நேரத்தில் ஒரு காலை நேரமாக பார்த்து அவர் ஆவி அவரை விட்டு வெளியேறி புகழ் உடலை கொடுத்துவிட்டு சென்று விட்டது. ஆதலால் எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து அன்னை ஜானகி அம்மாவின் ஆன்மா நித்தியமான இழைப்பாறுதலை இறைவன் காலடியில் பெற வேண்டும் என்று இரக்கத்தோடு இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். உங்களோடு நானும் நிச்சயம் அவருக்கு அந்த பதவி கிடைக்கும். ஆனால் அன்னையை இழந்து விட்டோம், அவரின் குரலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அதுபோல இன்னும் ஒரு குரல் வருமா என்று தோடியிருக்கின்றோம், அது நிறைவேறுமா என்பதும் புரியாது, வரக்கூடும். எத்தனை பேர் முயற்சிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் முயற்சிக்கின்றார்கள். எங்கள் கண்கூடாக இப்பொழுது பார்க்கும்போது வலைத்தளங்கள் எத்தனை வந்துவிட்டது, ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் எங்கும். ஆனால் அதற்கு ஈடாக இன்னும் ஒரு ஜானகி வரமாட்டார். எத்தனை பேர் எவ்வளவு தூரம் செய்தாலும் அது அவருக்கண்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட குரல், அது அவருக்கென்று படைக்கப்பட்ட சாரீரம், அவருக்காக அவர் பழக்கப்படுத்தி கொண்ட அந்த திறமை, அவரிடம் உள்ள திறமை முழுமையையும் வெளியே கொண்டு வந்து இசையுலகு தன்னை அர்ப்பணித்து சென்றிருக்கின்றார் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனுடன் மீண்டும் உங்களோடு நான் இணைந்து வேண்டி வணங்கி இன்றைய கதம்பத்தில் 2026 7வது மாதம் 12வது நாள் பாடுவோர் பாடலா நிகழ்வை இனிதாக நிறைவுக்கு கொண்டு வர வேண்டுகிறேன். வந்து இணைந்து சிறப்பித்த தேவநாதன், யோகா ராஜி, தேவா, நாகப்பன், சரவணன், ரேவதி, சியாமலா இவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்னையின் நினைவையும் அவர்களுடன் பதிந்து கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் காத்து அளிக்கும் அருளும் மறைக்கும் ஐந்தொழில் புரியும் பெருமானே, உன் பாதம் வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்களித்த தமிழ் இவர்களுக்கு திறம் தாழ்த்தி வணக்கம் கூறி உனக்கும் வணங்கி அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும், மாபெரும் கலைஞர்களை எல்லாம் ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு செல்கின்றாயே, மேலும் எங்கள் தமிழும் முக்கலைகளும் வளர ஆவண தர வேண்டும் என்று கேட்டு ஆவலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம். நன்றியும் நல்வணக்கமும் கூறி வாழ்வோம் வளமுடன் அன்போடு என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 11வது நாள் காரிக்கிழமை. நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணும் இந்த வேளை கனடாவிலே இன்று நாங்கள் கலையகத்தில் காண இருக்கும் கதம்பத்திலே என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதை முன்பே எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் தெரிய வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்பு மகள் ஷியாமலா மற்றும் அன்பு கிருஷ்ணன் போன்றோர் இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று தந்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் கருணை வேண்டும் என்று இறைஞ்சி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் பெற அறிவு தந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாங்கள் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு வணக்கம் கூறி முகம் தெரிந்த தெரியாத உலகளாவே இருக்கும் என் அன்பு உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றி கூறி இணைந்து கொண்டு இன்றைய கதம்ப நிகழ்விலே நாங்கள் எங்கள் நிகழ்வு ஒன்று இருக்கின்றதல்லவா, மிகவும் வல்லமையான நிகழ்வு, பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை அரங்கேற்ற இருக்கின்றோம்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலோடு எங்களுடைய மொழிகள் தமிழ் வானொலியின் காரிக்கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஓடி வந்து எந்தெந்த பாடல்கள் என்று எண்ணத்திலே உதிக்கின்ற ஞாபகத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் கூட்டி வரும் பாடலை கேட்டு மகளும் நாங்கள் என்று ஒரு நிகழ்ச்சியான செய்தி ஒன்றை கேட்டுவிட்டோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது உற்சாகம் குறைந்தது போல் எனக்கு தெரிகின்றது. ஆனால் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது இது நியதிதானே என்று நான் அனைவருக்கும் கூறியிருக்கின்றேன். அதேபோன்று இன்று நீங்களும் எனக்கு கூறலாம், நானும் உங்களுக்கு கூறலாம், ஒருவருக்கு ஒருவருக்கு கூறி பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வேளை இங்கே 23 பாகை இலே வெப்பநிலை காட்டி கொண்டிருக்கிறது. இன்று இது 27 பாகை வரை சென்று மீண்டும் 12 பாகைக்கு வந்து போகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறைந்த பகலை காட்டிக் கொண்டிருக்கிறது, நிமிடத்துக்கு நிமிடம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியான சம்பவம் என்னவென்றால், சற்று முன்பிருந்தான் என்னாலும் அறியக்கூடியதாக இருந்தது. பல்லாண்டு காலமாக தன் இனிமையான குரலில் எண்ணற்ற பாடல்களை பாடி குவித்த அந்த இசை குயில் என்று அழைக்கப்படும் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் இயற்கை எய்திவிட்டார் என்ற செய்தி எங்கள் தளத்திலும் அன்பு மகள் ஷியாமலாவும் பகிர்ந்திருக்கின்றார். இந்த வேளையிலே எங்கள் வானொலியில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவர் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. தன் குரலை எங்களுக்கு தந்துவிட்டு பூத உடலை விட்டு அவர் ஆன்மா பிரிந்து சென்று விட்டது. அன்னாரின் ஆன்மா சாந்தி பெற வேண்டும், நித்திய இழைப்பார வேண்டும் இறைவன் சன்னிதானத்தில் என்று நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு அவன் இழப்பு அளப்பரியது. இனிமேலும் அப்படியொன்றை ஒரு ஜானகி அம்மாவை ஒரு இசைக்குயிலை எங்களால் கேட்க முடியாது என்று எண்ணிக்கொள்கின்றோம். எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு ஈடாக யாரும் வர முடியாது தானே. அந்த வகையில் அவருக்காக நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள், நேயர்கள், உலகளாக இருக்கும் அன்பர்கள், எங்கள் கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் அனைவரும், அதிபர் வானரசி மீரா அவர்களோடு இணைந்து நானும் எங்கள் அனுதாபத்தையும் அஞ்சலியையும் செலுத்தும் வண்ணம் ஒரு நிமிட மௌனத்தை அனுஷ்டிப்போம். அன்பு உறவுகளே,

0: ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று மட்டும்தான். எங்களால் கூற முடியும். முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு நாங்கள் இணைந்து கொள்வோம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக ஒரு பாடல் வேண்டுமில்லவா? அந்த பாடலை தருகின்றேன். முடிந்தளவு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றுக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும். இந்த பாடலில் வரும் முதல் வரியை கொண்டு நீங்கள் அந்த வரியிலே காணப்படும் பதங்கள் மடமை போல அந்த பதத்திலே ஒரு பதத்தை எடுத்து முதலில் வருவர் பாடலை தருவார். அவரை தொடர்ந்து அந்த வரிகளில் இருக்கும் பாடலை நீங்கள் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டு செல்லலாம். குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் நான் கூறுவேன், நிறுத்திவிட்டு இன்று யார் அதிகமான பாடலை தந்தார்கள், நாங்கள் எத்தனை பேர் வந்தோம், எத்தனை பாடலை தந்தோம் என்ற கணக்கெடுப்புக்கு வருவோம். இதோ இந்த பாடல்தான் நீங்கள் எங்களுக்கு பதில் தர வேண்டிய பாடல்.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போன

உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் என்ற பதங்கள் இருக்கின்றது அல்லவா? அந்த ஐந்து பதங்களில் ஏதாவது ஒரு பதம், உறவு அல்லது சொல்ல அல்லது ஒருவர் அல்லது இன்றி அல்லது வாழ்பவன், இந்த பதங்களிலே ஏதாவது ஒரு பதத்திற்கு நீங்கள் பாடலை கொண்டு வந்து இணைந்து கொள்ளலாம் என்பது உறவுகளை வாருங்கள். காற்றலைக்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு.

0: வணக்கம் வணக்கம். முதலில் வந்த அன்புறவே வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி. தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நீங்கள் அனைவரும் நல்ல நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பு சிறப்பு. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கடுமையான வெப்பம் ஐயா. நேத்து மாலை ஒரு 5:30 மணி அளவில் ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சது ஐயா. ஆனா அந்த மழையெல்லாம்
0: வெயிலின் கொடுமை, கடுமையான மழை வந்தாலும் அதை காய வைத்துவிடும். இருப்பினும் சற்று ஆறுதலாக இருக்கும். இன்றும் அதே போன்ற ஒரு மழை பெய்தால் அப்படி இருக்கும்.
1: கொஞ்சம் சுகமா இருந்திருக்கு.
0: நேற்று அந்த மழை பெய்து கொதியை கிளப்பி விட்டுருக்கும். ஆனால் எவ்வளவு அரை மணி நேரம் நல்ல பெருமழையா?
1: நல்ல மழையா? நல்ல மழை.
0: அரை மணி நேரம் பெருமழை என்றால் பூமி குளிர்ந்திருக்கும் தான். சிறப்பு
1: குளிர்ந்திருக்கும். ஆனால் பூமியுடைய வெப்பத்துல அந்த மழை பெய்யக்கூடிய ஒரு அறிகுறி
0: இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் இது இயற்கை. ஆபதும் அழிவதும் இயற்கையினால் அதுதானே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: நிச்சயமையா, நிச்சயமையா.
0: உங்களுடைய அனுதாப செய்திக்கு நன்றி. நீங்கள் அனுதாப செய்தி நீங்களும் எழுதியிருக்கிறீர்கள். சியாமலா அவர்கள் முதல் அனுப்பி இருந்தார். அதன் பின்பு நீங்களும் தந்தீர்கள்.
1: நான் தான் பதிவு பதிவு போட்டிருந்தேன். நான் தான் பதிவு போட்டேன்.
0: பதிவு வேற இடத்துல போட்டேன்.
1: உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்.
0: இல்லை, நான் தளத்தை கூறுகிறேன். தளத்திலே அவர் முதலில் போட்டு.
1: ஆமாயா,
0: அவருடைய படமும் போட்டு அவர் வந்து.
1: இல்லையா, தளத்தில் முதல்ல பதிவு போட்டது நான் தான் ஐயா.
0: உங்களோட பதிவு தான் முதல்ல இருக்கின்றது. அதுக்கு அவர் அம்மாவின் இருவரும் மீண்டும் அனுதாபத்தை பகிர்ந்து இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, பிறப்பவர் இவரும் இறப்பதூர். அவர் வாழ்ந்து சிறப்பாக தோன்றில் புகழோடு தோன்றுகிறதுக்கு அமைய பேசுவதற்கு ஆளாக, பேசும் பொருளாக, பேசும் ஒரு உயிராக, உறவாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார். நாங்கள் எங்கள் மௌன அஞ்சலியை கொடுத்து விட்டோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். பாட்டு சவாரியில் பாட்டுக்கு பதில் பாடல. நீங்கள் இந்த 5 பதத்திலே ஒரு பாடலை தரப்போகின்றீர்கள். என்ன பாடலாக இருக்கும் தாருங்கள்.
1: ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் அப்படிங்க பாடலையா?
0: அது ஒருவன் என்று வந்ததை நீங்கள் ஒருவர் என்று கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் என்ற பாடலை தருகின்றீர்கள். சிறப்பான பாடல். சென்று மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களே. நன்றி, நன்றி, நன்றி. முன்னிகள் தமிழ் வானொலியில் முதலில் வந்து எங்களுடைய அன்பு உறவு ஜெகபிரசாதிக்கு அவர்கள் இணைந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் என்ற பாடல். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், ஒருவன் இன்றி வாழ்பவன் என்ற அந்த வரிகளிலே ஒரு பாடத்தை எடுத்து பாடலை தந்திருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை தருவதற்கு இன்று யார் வரப்போகின்றீர்கள்? அலையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பெண்களுக்கு முன்னியல் தமிழ் வானொலி பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். நாங்கள் உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் என்ற பாடலை.
2: வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கம் உள்ள திருடனாக ஆன.
0: வணக்கம் வணக்கம் மகளே. ஷியாமலா வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி
3: இருக்கின்றதுப்பா? காலநிலை ஒரே வெயில் தான்ப்பா. நேத்து கொஞ்சோடு வந்துச்சு மழை.
0: ஆனால் உங்க ஜெகபிரசாதிக்கு அரை மணி நேரம் நல்ல பெருமழையா இருந்து காய்ந்து விட்டது. மீண்டும் வெப்பம் என்றால் உங்களுக்கு ஒரு சிறு துளி மழை வந்து. ஆமா ஆமா,
3: சுத்தமா காஞ்சி போய் கிடந்தது கொஞ்சம் பெஞ்சுன்னு மனசுக்கு சந்தோஷம்.
0: ஓ, அதனால் சந்தோஷம். ஆனால் உங்கள் குரல்ல ஒரு சோர்வு தெரிகிறது, என்ன காரணம்?
3: அம்மாவுக்கு நியூஸ் கேட்டது அழுக வந்துச்சு. இப்ப எல்லாம் அழுதுட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு
0: வந்தேன்ப்பா.
3: வாணியம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ரொம்ப பிடிக்கும் ஜானகம்மா. எனக்கு
0: ஜானகி அம்மா வந்த பின்புதானே வாணி வந்தார்கள். மாணியம்மா பிந்தி வந்து முந்தி சென்று விட்டார். ஜானகி அம்மா பிந்தி வந்து முந்தி வந்து பிந்தி செல்கின்றார். சென்று விட இனி அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் நிறுத்தி விட்டார்
3: பாடுவதை.
0: காரணம் அவர் பாடுவதை நிறுத்தி விட்டார்.
3: குரலால் வாழ்ந்துதான் பார்ப்பாங்க.
0: மகன் இறந்த பின்பு அவர் நன்றாக நொந்து விட்டார் மனதால். அதோடய அவருக்கு வயசு தானே அம்மா. ஆனால் அவர் சென்றாலும் அவர் குரல் நிலைத்து நிற்கும்.
3: சொன்னது
0: நாங்கள் இருக்கும் வரை, ஒரு தமிழ் உலகம் இருக்கும் வரை, அவரின் குரலும் இருக்கும். எத்தனையோ பேர் சென்று விட்டார்கள் செல்ல.
3: ஆனா
0: இவ வந்து வாழ்ந்து சுசீலா அம்மா போன்றவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள், தாங்கள் செய்ய வேண்டியதை அந்த வாழங்காலத்தில் செய்து விட்டார்கள். இப்பொழுது இன்று நாங்கள் இன்றைய நிலையிலே நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து செய்ய முடியுமா, வருவார்களா நினைக்கின்றீர்களா? கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு எனக்கும் கடினமாக இருக்கின்றது.
3: அவர்களே,
0: நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அப்படியே விடுவோம். ஜானகியினுடன் நினைவாக நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து அவன் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து செல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் ஜானகியின் நினைவாக, ஜானகி அம்மா நினைவாக?
3: அழகிய கண்ணே உறவுகள் நீ, அந்த பாட்டுப்பா.
0: அழகிய கண்ணே
3: உறவுகள், உதிரி பூக்கள் படம் பா.
0: உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து அழகிய கண்ணே.
3: அழகிய கண்ணே உறவுகள் நீயே
0: இருங்க. சியாம்லாவுக்கு விருப்பம். அந்த நினைவு நாள் திறமாக எடுத்த நினைவு நாளாக அவன் பாடல்களை எடுத்துக்கொண்டிருந்தான். அழகிய கண்ணே எங்கே இந்த பாடல் பாடுங்க.

0: சிறப்பு சிறப்பு முதல் வரியை நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அந்த நினைவை அவருக்கு அந்த பாடல் வரிகள் வரும்போது அவர் யாரோ நடித்தார்கள், யாரோ எழுதினார்கள், யாரோ இயக்கினார்கள், யாரோ பொருட்செலவிலே தயாரித்தார்கள். ஆனால் குரல் என்றும் நிலைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? போகும்போதும் வரும்போதும் இந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கும் என்றும் ஒலிக்கும். அந்த குரலுக்கு அழிவில்லை, அதை நாங்கள் இழக்கவில்லை. அவவைத்தான் அவன் அவவை வந்துவிட்டோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மாற்றி அவளுக்கு சமர்ப்பணம் செய்யும் வகையில் உங்கள் விருப்ப பாடலை நான் ஒலிக்கின்றேன். மற்றவர்களும் வர வேண்டும், அவர்களும் வந்து இணைந்து இதை பகிர்ந்து கொள்வோம். நன்றி ஷியாமலா அவர்களே.
1: நன்றி பரவாயில்லை.
0: நன்றி மகளே. வாருங்கள் வாருங்கள், எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் அழைத்திருக்கின்றீர்கள். அழைக்க வேண்டும், மீண்டும் அழைக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்து. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இங்கே வெப்பமா தான் இருக்கு ஐயா. தஞ்சாவூர்ல மகன் வீட்டுக்கு வந்திருக்கேன்.
0: ஓ, மகன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்று காலையில ஆரம்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி கேட்கின்றீர்களா?
2: இப்போ கேட்டு
0: நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பி நான் வந்து ஆரம்பித்தோட நீங்கள் வரவேற்பு இங்கே வாழ்த்து வருக வருக போட்டுருக்கேன். சரி, அப்ப இன்றைய நாள் அங்கே என்ன என்ன விசேஷமான நாள், என்ன புதினம்?
2: என்ன விசேஷம் ஒன்றும் இல்லை, பையன் வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை பேத்திய மகிழ்ச்சி.
0: இப்ப பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்தீர்கள். நான் இன்றைய நிகழ்ச்சியை ஒத்தி வைக்கலாம் என்று தீர்மானித்துள்ளேன். காரணம் தெரியுமா?
2: நடத்தலாம் ஐயா, நடத்தலாம் ஐயா. பாட்டுக்கு பதில் பாட்டு ரெண்டு பேருக்கு போதே நடத்தணும். மூணு பேர் இருக்கும்போது வருவார், கண்டிப்பா வருவார்கள்.
0: இல்லை நிகழ்ச்சி உங்களுக்கு விடயம் தெரியாதா? கொஞ்சம் அவனுடைய நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி என்ன வருபவர்கள் இவ்வளவு நேரமாகிவிட்டது யாரும் அழைக்கவில்லை. நீங்கள் ஜெகபர் சாதிக் ஷியாமலா அழைச்சீர்கள். ஜெகபர் சாதிக் வந்து பாடலை ஆரம்பித்து அவர் தான் முதலில் இங்கே பதவியிலே இட்டவர். நாங்கள் அஞ்சலியை செய்து கொண்டிருந்தோம். அதனால் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டை நிறுத்தி ஜானகியினுடைய பாடல்கள் விருப்பமான பாடலை நீங்கள் அனைவரும் வருபவர் எல்லோருக்கும் ஜானகியமான பாடலை கொடுத்து அவருக்கு ஒரு நினைவாக எங்கள் வானொலி நாங்கள் அஞ்சலி செய்து விட்டோம். இருப்பினும் அவன் இன்றைய நாள் அதை நாங்கள் பரபரப்பாக எனக்கும் கொஞ்சம் அதை நான் வளமை போல நகைச்சுவையோடு கொண்டு செல்வது கடினமாக இருக்கிறது. அதனால் ஜானகி அம்மா அவர்களுடைய நினைவாக அவருடைய விருப்பமா அவருடைய பாடல்களை விரும்பி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்ன பாடலை கேட்கலாம் ஜானகி அம்மாவின் பாடல் என்று கூறினால் நலமாக இருக்கும்.
2: படம் வந்து குங்குமம்.
0: குங்குமம் நல திரைப்படமா? குங்குமத்திலே சின்னஞ்சிறிய
2: சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. இந்த பாடல்
0: இனிமையான பாடல்.
2: ஆமாம்,
0: இந்த பாடலுக்கு நான் இந்த பாடலுக்கு பல படைப்புகளை கொடுத்து அரங்கேற்றி இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அதை நினைக்கும் பொழுது உள்ளம் தழுதழுக்கின்றது. நல்ல பாடல். அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில் மகள் அனுஷியா வந்து அவன் தனக்கு விருப்பமான பாடலை அவ இருக்கின்றாரா அங்கே? ஓ, என்ன நடந்தது என்ன நடந்தது?
2: கொஞ்சம் சொல்லுங்க தான் கேட்பாங்க.
0: ஓ,
2: அதான்
0: சொல்றேன். முதலில் ஒளிபரப்ப இருக்கும் பாடல் அதை என்ற பெயரை கூறி தந்திருந்தேன். நன்றி நன்றி
2: நன்றி
0: ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஓடி பெறுகின்ற அடுத்த உறவாக எங்களுடைய அன்பு உறவு ஜெகபர் சாதிக் அவர். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா.
0: நிகழ்ச்சி கேட்டீர்கள், நீங்களும் என்ன நினைக்கின்றீர்கள் அதை மாற்றுவதை பற்றி?
3: ஆமா ஐயா, நிச்சயமா நிச்சயமா ஐயா. இந்த ஒரு நாள் ஒண்ணு பிரச்சனை இல்லையா? இந்த அம்மாவுடைய நினைவு கூறு வகையில இந்த நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நான் முதல்ல நினைச்சு அவருடைய பாடலில் ஒளிபரப்ப இருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் உடனே ஒளிபரப்ப முடியாது. அவரின் செய்தியை தந்து இரங்கலை தெரிவித்து அஞ்சலியை செலுத்துவோம் என்று எண்ணி இருந்தேன். அதன் பின்பு
3: நிச்சயமா
0: இந்த நிகழ்ச்சியை நகைச்சுவையாக பொறுப்பாக கொண்டு செல்ல வேண்டும். எனக்கும் அது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றதே என்று நான் மகள் ரெண்டாவது அவர் அழைத்து வரும்பொழுது அவரோடும் பேசின போது அவங்க குரலும் தளர்ந்து அதனால் அதை அது பாருங்கள். அந்த அந்த அதனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இசையால் எங்களை ஆண்டவர்கள் ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டவ தான் சென்ற பின்பும் தன் நினைவாக செய்தியோடு மட்டும் விடுகிறீர்களா என்பது ஒன்று வினா வருவதாக எனக்கு தெரியல. அதில் அவன் நினைவாக எங்களால் முடிந்தவரை பாடல்கள் அவன் அவனுக்கு ஆன பாடல்களை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமாக இருக்கும்?
3: எனக்கு உதயகீதம் படத்துல வந்து பாடு நிலாவே தேன் கவிதை அப்படிங்கிற பாடல்.
0: அப்பா எந்த பாடல் எடுத்தாலும் அது பாடு
3: மறக்க முடியாது.
0: அவனுடைய அதனால் தானே இசை குயில் என்று அவ பெயர் பெற்றிருந்தான். எத்தனை விருதுகள் இறுதி நேரத்தில் ஒரு அந்த செய்தி தெரியுமா, ஜெகபர்சாதிக்கு அவர்களே அவருக்கு பாரத ரத்னா என்ற ஒரு விருது கொடுக்க இருந்தது, அவ அதை மறுத்து விட்டார். ஏனென்றால் அவ ஓய்வெடுத்த பின்புதான் அந்த அதுப்போ கிடைக்க வேண்டியதை இவர்கள் தாமதித்து விட்டார். தெரிந்தனே ஆட்சி மாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு விடயங்கள் நடைபெறுவது இல்லையா? எங்கள் நாடுகளை பொறுத்தவர்கள் ஆட்சிக்கு யார் வருகிறார்களோ அவருடைய சொல்தானே அங்கு இறங்கேறும். அவருக்கு விரும்பியவர்களுக்கு விரும்பாதவர் அந்த வகையில் அவருக்கு ஏதோ மன கசப்பு ஏற்பட்டு பாரத ரத்னா விருதை அவர் வாங்க மறுத்து விட்டார் என்று ஒரு செய்தியை படித்திருந்தேன். மேலும் அவர் கணவன் இறந்த போதும் எவ்வளோ உறுதுணையாக இருந்து கொஞ்சம் சோகமாக இருந்தார். ஆனால் அவருக்கு மகன் இறந்த பின்புதான் அவர் மிகவும் உடைந்து விட்டார் அவ பார்க்கும் பொழுதும் மற்ற பாடகி பாடகர்களை விட அவ பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு கையெடுத்து கும்பிட ஒன்று போல் இருக்கும். அவருடைய நடை உடை பாவனைகள்
3: பார்த்துருக்கலாம்
0: எங்களுக்கு வாழ்ந்து காட்டி. இந்த வேளையில் பாடு நிலாவே என்ற தேன் கவிதை என்ற அந்த வரியோடு வரும் பாடலை அவவுக்காக நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள். நாங்கள் அவவுக்கு சமர்ப்பணம் செய்வதாக அந்த பாடலை ஒலிபரப்பி கேட்போம். ஜெகபிரசாதி
3: நன்றி
0: ஜெகபிரசாதி
3: நன்றி
0: உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. இம்மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் உறவுகள் கேட்கும் பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பி செல்வோம் என்று எண்ணும் வேளையிலே முதலில் நான் எடுத்து வைத்த பாடலை ஒலிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் அழையுங்கள், அழைக்கும் போது உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். முதலில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அவரை குரலை வெளியே கொண்டு வந்து அவர் எங்களுக்கு ஒரு பாடகி பெரும் பாடகி என்று புகழ் சேர்த்த அவருக்கு பெயர் சூட்டி கொடுத்த ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது ஆண்டுகள் எத்தனையோ கழிந்து விட்டது, கழிந்தாலும் அவருடைய அந்த குரல் ஓசை இன்னும் அந்த பாடல் வரிகளோடு எங்களை ஈர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த பாடலை நான் அடிக்கடி கேட்பேன் என்று அண்மையிலும் ஒரு தடவை ஒலிபரப்பிய வேளையிலே அதை அந்த பாடலை ஒலிபரப்பி விட்டு அவன் குரல் எனக்கு விருப்பமான சிறு வயதிலிருந்து நான் இட்டவரை கேட்கும் பாடல்களுக்குள்ளே அந்த பாடலை அவவின் குரலில் ஒரு பாடல் என்றால் எனக்கு அந்த பாடல் தான் உடனே மனதுக்கு ஓடி வரும். அந்த பாடல் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்து பாடலாக எனக்கு படுவதனால் அதை எடுத்து வைத்து கொண்டு நான் எங்கள் செய்திகளை தந்து கொண்டிருந்த வேளையிலே இப்பொழுது அன்புடன் கிருஷ்ணா வந்து பேசிவிட்டு அனுஷாவுக்கு எந்த பாடல் விருப்பம் என்று கேட்டபோது இந்த பாடலை அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை ஆயத்தமாக வைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பாடலை இசைக்குயில் ஜானகி அம்மா எங்களை விட்டு பிரிந்தது இசை உலகுக்கு ஓர் பேரிழப்பு. ஆனால் அவர் தன்னுடைய முதுமை காரணமாக குரல் தளதளத்து வரும் வேளையில் மற்ற உறவுகளைப் போல விழாக்களுக்கு சென்று பாடி தன்னை அறிமுகப்படுத்தவில்லை என்று அவர் ஏற்கனவே அவர் புகழோடு இருந்தவர், பாடல்களை பாடி சாதனைகளை புரிந்தவர். அந்த வகையில் அவர் தன்னுடைய நிலை உணர்ந்து வாழக்கூடிய ஒருவர். பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அவர் இசை செய்யவில்லை என்று பல செய்திகளில் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்று அவவின் ஞாபகமாக அவன் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் இரங்கல் உரையை செய்தாலும் அந்த பாடலை ஒரு தடவை முதல் பாடலாக தருகின்றேன். ஞாபகமூட்டி அந்த பாடலை என்னை போட வைப்பதற்கு கிருஷ்ணா உங்களுக்கு நன்றி. இதோ அந்த பாடலை கேட்போம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் போல நிலவோடு சேர்ந்த குளிர் சேர்ந்தது. இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: நாங்களும் வந்தாச்சு. நடக்கட்டும்.

0: இசை இசை கருவிகளுக்குள்ளே மிகவும் சிறந்த கருவியும் கடினமாக வாசிக்கக்கூடிய கருவியுமான நாதஸ்வரம், நாதஸ்வரம் ஸ்தாயிலே உச்சஸ்தாயி வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் போக முடியுமோ அவ்வளவு வரைக்கும் தரக்கூடிய ஒரு கருவிக்கு ஈடு இணையாக எத்தனை பாடகர்களை தெரிவு செய்த போதும், சிறந்த பாடகிகளுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த போதும் இந்த பாடலுக்குரிய குரல் அது ஜானகிக்குத்தான் என்று சிபாரிசு செய்தவர்களுள் பி சுசீலா அம்மா ஒருவரும் ஆவார். அவருக்குத்தான் இந்த பாடல் கொடுக்க, அவருக்கும் கொடுக்கப்பட்ட வேளையில் அவர்கள் இந்த குரலுக்கும் இந்த இசைக்கும் இந்த சுரவரிசைக்கும் உரியவள், நாதஸ்வரத்தோடு பாடுவதற்கு ஜானகிதான் சிறந்தவர் என்று அன்று அவர்கள் சமகாலத்தில் இருந்தாலும் சிபாரிசு செய்திருக்கின்றார்களாம். அந்தளவு தூரத்துக்கு ஒரு பாடகிகளாலேயே போற்றப்படக்கூடிய ஒரு பாடகி என்றால் அது ஜானகி அம்மா தான். ஆனால் அவ புகழ் தேடி பெருமை தேடி பணம் தேடி செல்ல வேண்டும் என்று தமிழ் திரையுலகுக்கு வரவில்லை. அவர் வேற்றுமொழிக்காரியாக இருந்தாலும் தமிழ் எழுத்துக்களை அச்சரம் தவறாமல் அழகாக பாடியங்களை கவர்ந்தவர்கள் அவர்கள் என்று எங்கள் மத்தியிலே பாடாமல் இருந்தபோது கூட அவர் எங்களோடு இருக்கின்றார் என்று மாறுதட்டி கொண்டிருந்தோம் என்று அது அந்த குரல் அடங்கிவிட்டது முற்றாக. இப்பொழுது அடுத்த ஒரு பாடலை தருவோம். நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இந்த நிகழ்வை எடுத்து வரலாம் என்று அதிபரின் கட்டளைப்படி இரண்டு மணி நேரம் செய்யும் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இன்று அதை நிகழ்த்துவது கடினம் என்று ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் அடுத்து வரும் பாடலாக ஒரு பாடலை கேட்போம். அன்பு மகளே, சியாமலா நீங்கள் தந்த பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து அன்னையின் குரலில் ஒலித்த ஒரு பாடல் இதோ.
1: குட் மார்னிங்,

0: சிறப்பான அந்த பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து அன்னையின் குரலில் ஒலித்த அந்த அருமையான பாடல், அற்புதமான பாடலை ஜெயமலா சியாமலா எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றார் எங்கள் தானாக வந்த சந்தனம், உங்களுக்கு தெரியும், நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு இரவு நேரத்து வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களான்னு கேட்க முன்பு உங்கள் குரலில் ஒரு குறைவு தெரிகின்றது. என்ன நடந்தது?
1: சற்று குறைவாக இருக்கிறது ஐயா.
0: என்ன நடந்தது ஐயா?
1: அதே நேற்று மழை பெஞ்சது,
0: மழை வந்தவுடன் கொஞ்சம் குளிர் அதிகரித்து விட்டது. அதுக்கு என்ன சிகிச்சை எதுவும் செய்தீர்களா, அல்லது கை வைத்தியமா, இல்ல தானே மாறி விடுமா?
1: அதுவா, அதெல்லாம் அழைக்காத விருந்தாளிகையா வருவாங்க,
0: அவர் வந்துட்டு போவாங்க, நாங்க அவரோட சரியா வரவேற்க அடிபட்டு போயிருவாங்க இல்லையா? சரி, இன்றைய நாள் எங்களுக்கு நாங்க
1: பாட்டுக்கு
0: பாட்டுக்கு பதில் பாட்டு என்று இருந்தோம், அதை செய்வது கொஞ்சம் கடினமாக இருந்ததால் நாங்கள் இதை மாற்றி அதிபருடைய
1: என்னன்னா, நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க, சாமலா கூட கூட பேசிட்டு இருந்தீங்க, அடுத்தடுத்து வருவாங்களா செய்யலாமா என்ன எதுவும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க.
0: நாளாக
1: வந்து சூழ்நிலை வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து பாட முடியாத சூழ்நிலை.
0: ஆமாம்,
1: சரி கேட்டு.

0: சரி, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். ஜானகியம்மான் குரலே நான் ஒளிபரப்புகிறேன். நேரத்தை கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கேன். அவர் கொடுத்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: என்ன அந்த நான் பாடும் பாடல் இருக்கு?
0: ஆமா,
1: பாடவா உன்
0: பாடலை என்ற பாடல், சிறப்பு இனிமையான பாடலை தருகிறேன். அவரை பற்றி ஏதாவது குறிப்பு உங்களிடம் இருந்தா கூறுங்கள்.
1: மைசூர்ல இருக்கும் போது இறந்துட்டாங்களா?
0: விவரங்கள் சரியாக எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவர்
1: காரணமாக
0: வயது முதிர்ந்த காரணமாகத்தான் அவருக்கு இயற்கையாக தான் எண்ணுகிறேன். நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அவ வாழ்ந்த காலத்தில் அவருடைய நேரடி குரல், அவருடைய நேரடி கச்சேரி. அவ ஒரு தடவை இங்கே கனடாவுக்கும் வந்திருந்தேன். நான் கனடாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் அவருடைய நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் அவருடைய பண்பு, பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் உண்மையிலே பாராட்டக்கூடியது. அவ இருக்கும் வரை இருந்தவ இப்பொழுது அவங்களோட இருப்பது போன்ற ஒரு உணர்வோடு தான் இருக்கின்றோம். நான் பெண் பாடகியல்
1: ஐயா, அவங்க பை பர்த் வந்து மலையாளமா?
0: அவ வந்து இல்லை மலையாளம் இல்லை, அவ மலையாளம் இல்லை, கன்னடமாக இருக்கு.
1: ஆனால் மலையாளம் மாதிரியே தான் இருக்கிறாங்க.
0: அதே மாதிரி தான் இருப்பாரு. ஆனால் அந்த பண்பாடத்தை நம்ம பின்பற்றி கொண்டு வருவார்கள். உங்களுக்கு நான் அந்த பாடலை தருகின்றேன். நான் நேரத்தை கணக்கில் கொண்டு விரைவாக முடிக்க நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த நிகழ்வுகளே வந்து மேலும் பெரிதாக சந்தித்து பேசிக்கொள்வோம். நன்றி நாகப்பன், நினைந்தமைக்கு நன்றி. உங்கள் பாடல் கிடைக்கும். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்திருந்தார். அவர் தந்த பாடல், நாங்கள் ஒருவரை பார்த்து பாடுவென்று கேட்டால் பாடுவார்கள், பாடகென்று கேட்காமலே எங்கள் குரலோரத்திலே பதித்து வைத்த பாடல்கள் பல, ஜானகி அம்மா. அதிலே இப்பொழுது அவர் ஆதங்கத்தோடு கேட்கின்றார், பாடு நிலாவே தேன் கவிதை என்று. கேட்போமா உதயகீதத்திலே?

இந்த பாடலை கேட்டுவிட்டு அன்பு ஜெகபர சாதிக் அவர்கள் பதில் எழுதிய வேளையிலே நன்றி கூறும் அந்த வேளையில் கூறியிருந்தார், இரண்டு நிலவுகளும் எங்களை விட்டு சென்று விட்டது என்று. பல்லாயிரக்கணக்கான பாடல்களை காடி பல்லாயிரம் இல்லை கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கும் குயில்களாக ஆண்குயிலும் பெண்குயிலுமாகத்தான் நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். பாடல் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும், இசை குயில் ஜானகி அம்மா அவர்களையும் கச்சேரிகளில் வந்து அவர்கள் நேரடியாக சந்திக்கும் வேளையில் கூட ஒரு அக்கா தம்பியான உறவுதான் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டாலே எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். உரிமையோடு பாலசுப்ரமணியம் ஐயாவை ஜானகி அம்மா நீ என்று பேசுவார். ஒரு தம்பியிடம் எப்படி உருக்கம் இருக்கின்றதோ அப்படியாக அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த இரண்டு கோயில்களும் சென்றாலும் அந்த குரல்கள் இனித்து கொண்டே இருக்கும், எங்களுக்கு நினைத்து கொண்டே இருக்க வைக்கும். அந்த வேளையில் இன்னமும் ஒரு நினைவில் மாறாத நீங்காத ஒரு குரல் கொண்ட பாடல் குங்குமம் திரைப்படத்தில் பாடிய பாடல் ஒன்று. இசை அரசரோடு அவர் இணைந்து பாடிய வேளையில் அந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல். அன்னையை நிகழும் அன்னையை மகளும் அல்லையே அன்னையை ஒரு நினைந்திருக்கும் அனைவருக்கும் இந்த பாடல் நிச்சயமாக அவரின் நினைவை அழியாத ஒரு இடத்தில் வைத்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தருகின்றேன் அந்த பாடலையும்.

0: சின்னஞ்சிறியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா.
1: இனிமையான அந்த பாடல்
2: ஹலோ
1: மிகவும் உள்ளத்தை இருக்கக்கூடிய வகையும் அல்ல, எங்களை நாங்களாக இருந்து பார்க்காமல் அங்கே ஞானத்தோடு இருந்து பார்க்கக்கூடிய வகையில் ராகசுர தாளங்கள் மாறாமல் அந்த ஓசை உயர் சாயிலே அவர்கள் இருவரும் பாடும் வேளையிலே அன்னையின் சுரவரிசையும் சங்கீத ஞானமும் எவ்வளவு ஆழமென்று எங்களால் கணக்கிடக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல் வரை இருக்கின்றது, அந்த பாடலை தந்திருந்தார் அன்பு நாகப்பன். அதிகம் பேச வந்தும் பேச முடியாமல் நாவடைத்து விட்டோம், இன்று பேசுவதற்கு கடினமாக இருக்கும் இந்த வேளையிலும் அவர் வந்து சில குறிப்புகளையும் தந்துவிட்டு தந்திருக்கின்றார் பாடல் ஒன்றை. அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா, என்ன பாடலாக இருக்கும்? பாடவா உன் பாடலை என்ற வரியோடும்

சிறப்பான அந்த பாடல் கருத்து கூட அவ பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், பாடவா உன் பாடல் என்று கேட்கும் வரையும் பாடி பாடிக்கொண்டே இருப்பார்கள் காலம் முழுவதும் என்று கருத்திலே நாங்கள் அவ எண்ணத்தை சுமந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். கொடுத்த நேரம் எனக்கு முடிவடைந்து விட்டது. வந்து கேட்டு என்னோடு இணைந்து பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இது நன்றி. இந்த நிகழ்ச்சியை மாற்றியமைக்க ஒத்துழைத்தமைக்க நான் நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அவவின் நினைவாக மீண்டும் ஒரு பாடலை உங்களுக்கு ஒலிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையிலிருந்து நிறைவுக்கு கொண்டு வந்து செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். எல்லாம் வல்ல இறைவா, படைப்பதும் நீ, வாழ வைப்பதும் நீ, மாழ வைப்பதும் நீ, இணைத்து கொள்வதும் உன்னோடு நீ. அதனால் அன்பு குயிலாக, அரும் குரலாக உலகத்தை ஈத்து மாய்த்து கொண்டார் என்று தன்னுடைய மாய்ந்து விட்டு ஓய்ந்து விட்டது அவருடைய குரல். அவர் ஓய்ந்தாலும் அவர் மறைந்தாலும் அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். மகள் சியாமலா சொன்னபடி அவர்தான் மறைந்தாரே தவிர அவர் குரல் மறையவில்லை. உலகளாக இருக்கும் தமிழ் இருக்கும் வரையும், இந்த தமிழ் இருக்கும் வரையும் அவருடைய குரல் எத்தனையோ பாடல்கள் வந்து போனாலும் அவருக்கு ஈடாக இனிமேல் கிடைக்காது என்று நீங்கள் அனைவரும் கூறியது உண்மை. ஒரு முறைதான் மலரும் அது, ஆதலால் அதை மலர்ந்து இருக்கும் வரை மனம் வீசி என்று அது ஓய்ந்து விட்டது. அவர் ஆன்மா சாந்தி அடைவ என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த பாடலை தருகின்றேன், கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம்.

0: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து இன்றைய கதம்பத்திற்காக உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் உணர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து இவர்களையெல்லாம் வணங்கி அன்பு கூர்ந்து உலகளாக இருக்கின்ற முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு நீய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருகவென்று இன்றைய கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன். 2026 ஆண்டு 7வது மாதம் 14வது நாள் பாதி மாதத்துக்கு வந்து விட்டோம். 6 மாதங்கள் கழிந்து அரை வருடம் கழிந்து மேலும் தாவிக்கொண்டு தவழ்கின்றோமா நகர்கின்றோமா ஓடுகின்றோமா என்று பார்த்தால் நாட்கள் பாய்கின்றன போல் தெரிகின்றது அன்பு உறவுகளே. எங்கே நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுடைய இல்லங்களில் உங்கள் நாடுகளில் எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். இங்கு கடந்த சில நாட்களான வெப்பம் காரணமாக அதை நாங்கள் வெளியே சென்றால் தானே உணர முடியும், நாங்கள் உள்ளே குளிர் ஊட்டிகளில் இருந்தாலும் இந்த வெப்பத்தின் காரணமாக பல பல தடைகள் எல்லாம் மின்சார பிணக்குகள் கணனிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் ஏற்பட்டு விட்டன. அதி உயர் வெப்பத்தினாலே நாடுகளெல்லாம் காலத்தால் ஏற்பட்ட மாற்றங்களினால் கண்டுகொள்ளும் அனர்த்தங்களை போன்று இந்த மின் கணனி தடையும் பெரும் இடையுறை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்று பல பிரயத்தினத்தின் மத்தியிலே எங்கள் வானொலியை ஒழுங்காக நிகழச் செய்வதற்கு மிகவும் கடுமைப்பட்டோம். நேற்று தினம் உங்கள் அற்புதமாக பாட்டு சவாரி நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் விரும்பும் பாடல்களை என்னால் வலைத்தளத்திலிருந்து பெற்று உங்களுக்கு ஒளிபரப்ப முடியாமல் இருந்தது. அது இறுதி இரவு நேரம் மட்டும் அந்த இடையூறு இருந்து சீரான முறையில் செய்ய முடியாது. இருப்பினும் விரைவாக வேறு வேறு வழிகளை கையாண்டு உங்களுடைய பாடினோர் நேர் விருப்பத்தை பாட்டு சவாரி நேர் விருப்பத்தை அழகாக செய்ய முடிந்தது. இருப்பினும் இன்று காலை உங்களோடு வந்து இணைந்து கதம்பத்தில் நான் நினைவேனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னென்ன கணனி தகராறுகள் அது எல்லாம் சீராக்கப்பட்டு விட்டுருது. கடின பிரயத்தனத்தின் பின் எங்களுக்கு மட்டுமில்லை ஏனைய பெரும் பெரும் அலுவலகங்கள் ஒரு பகுதி எல்லா பகுதியும் இல்லை இந்த கிராமத்தில் ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் அமைந்து விட்டோம் போல் இருக்கின்றது. இறைவன் அருளால் எல்லாம் சீராக நடைபெற்று இருந்து இன்று உங்களோடு கதம்பத்தில் நிகழ வந்திருக்கின்றேன். இதற்காகவும் இல்லாமல் இறைவனுக்கு நன்றியை தருவேன். ஏனென்றால் அவனன்றி அனுபவம் அசையாது. நாங்கள் எப்படித்தான் பிரயத்தனப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவன் கடன் அவன் அருள் வேண்டும். அதற்கு அவன் அருளை பெறுவதற்கும் அவர் அருள் வேண்டும். எங்களுக்கு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவர் அருள் இல்லையென்றால் அதையும் நாங்கள் செய்ய முடியாது. அதனால்தான் எங்கள் மதத்திலே எங்கள் சமயத்திலே இந்த பெரும் சைவ மதத்திலே எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆன்மீக வழிபாடுகள் காட்டி கொடுக்கும் வண்ணம் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்வோம். அந்த சிவாய நம என்னும் மந்திரத்தை நாங்கள் உச்சரித்தால் அபாயம் இல்லை எங்களுக்கு என்றது ஒரு நம்பிக்கை விசுவாசம். அந்த பதம் வந்தவுடன் எங்களை அந்த எங்களை அறியாமல் அந்த பண்பாடு விழுமி எங்களுக்குள்ளே தள்ளிவிடும். நல்லது உறவுகளை நாங்கள் இப்பொழுது 28 பாகையில் இருக்கணும். அதற்குத்தான் இந்த பிடிகை போட்டேன். அது மட்டுமல்லாமல் இந்த 28 பாகை படிப்படியாக இன்று 34 வரை செல்ல போகின்றது. எங்கள் அறுதடி குப்பம் யாமிருக்க பயமே நெய்வேலி சரவணன் என்ன சொல்ல போகிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல் 30 தாண்டி வந்து விட்டோம். அந்த வெப்பத்தை வெளியே செல்லும் போது நாங்கள் உணர வேண்டும் என்றால் அது 31 இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி 28 பாகை காட்டுகின்றது. இந்த வெப்பத்தின் தாக்கம் 31 இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்று எங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கிறது. வெளியே உலாவ முடியாது. சாதாரணமாக இந்த நேரம் சரியாக 11:37 இப்பொழுது காட்டுகின்றது கனடாவில் முற்பகலாக. உங்களுக்கும் ஈழமணி திருநாடு இந்தியா தென்னகம் போன்ற இடங்களிலே 9:07 இரவு நிமிடம் என்று காட்டப்படுகின்றது. பகலின் வேகம் வெப்பம் தணிந்து இரவு கொஞ்சம் தணிவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்களுக்கு இப்பொழுது அதிகரித்து கொண்டு போகின்றது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாங்கள் 30, 31, 32, 34 காண இருக்கின்றோம். ஆனால் அந்த வெப்பத்தை தணிக்க முகமாக ஒரு 6 மழை தூறல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த மழைத்தூறல் வந்தால் அது எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கூறுவீர்களா, வெப்பம் அதிகமான நேரத்தில் சிறு துளி வெள்ளம் வந்தவுடன் ஒரு மனம் ஏற்படும்,
ஒரு ஒரு புழுக்கம் ஏற்படும், அதனால் கொதி ஏற்படும், அதனால் பல நோய்கள் எல்லாம் உருவாகும். அதனால் வைத்திய துறை மிகவும் கவனமாக இருக்கின்றது. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய கிருமிகள் எல்லாம், நோய் கிருமிகள் எல்லாம் உருவாகும் காலம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஏதோ உலகம் போகிற போக்கில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது எப்படி போகப் போகின்றது என்றதை எண்ணும் பொழுதுதான் கடினமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு செய்தி, எங்கள் ஈழமணி திருநாட்டில் வயது அதிக வயது வரை வாழ்ந்த ஒரு பெண் தாயார் நல்ல தேகாரோக்கியத்துடன் இருந்து நேற்றைய தினம் இறைவன் அடியினார். அவருக்கு வயது 114. இலங்கை ஈழமணி திருநாட்டில் அதிகம் வயது கூடிய ஒரு ஆன்மா என்றால் அந்த ஆன்மாதான் அந்த அன்னை. ஒரு 110 வயது மட்டும் தன் கடமைகளை தானே செய்து நல்ல உற்சாகமாக இருந்த ஒரு விவசாய பெண். ஆனால் அவர் 4 வருடங்களாக, கடந்த இறுதி 4 வருடங்களும் சிறு சிறு நோய்களினால், பாரிய நோய்கள் அல்ல, சிறு சிறு நோய்களினால் மேலும் நோய்வாய்ப்பட்டு அவர் வலுவிழந்து இயற்கை எழுதியுள்ளார். அவர் ஒரே அகால மரணமோ அல்லது பாரதூரமாக நோய் காரணமாக அப்படியே இயற்கை எழுதியுள்ளார் என்ற செய்தியை படித்தேன். உலகத்தில் 114 வயது வரை வாழ்ந்த ஒரு உயிர் 110 ஆண்டு வரை தன் கடமையை தானே செய்து கொள்ளக்கூடிய வல்லமையோடு இருந்தார் என்றால் அவருடைய பண்பாடு, உணவு முறை, வாழ்க்கை பயணம் சரியான முறையில் வாழ்ந்திருக்கின்றார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியையே உலகளாவ கேட்கும் வண்ணம் அவர்கள் தந்திருந்தார்கள். நாங்களும் அதுபோல் வாழ முயற்சிக்கின்றோம், ஆனால் முடியுமா என்ற வினா எழுந்து கொண்டிருக்கின்றது. இறுதி வரை முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன காணப்போகின்றோம் என்று பார்ப்போம். என்னுடைய பகல் வேலை மேலும் 2 நிமிடங்கள் என்றும் குறைந்திருக்கின்றது. பகல் படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றது. அந்த வேளையிலே இன்று நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி என்னவென்பதை திரு நாகப்பன் அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்ற வேளையிலே எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் சொல்லோடு பாடல் இணைந்திருங்கள் உறவுகளே என்றும், அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தமாக தொழில் குறிக்கும் மகளாக அன்பு மகள் ஷியாமலா அவர்களும் வரவேற்று வணக்கம் தெரிவித்த வேளையில் அங்கே கோவை மாநகரத்தில் காலநிலை 26 இருக்கின்றது என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. நாகப்பன் அவர்கள் தந்திருக்கார். இந்த வரவேற்பை தந்து படம் வரைந்து அழகாக எனக்கு வாழ்த்துக்குரிய உங்களுக்கு நானும் வாழ்த்திக்கொண்டு உங்களையும் வரவேற்றுக்கொண்டு இன்றைய கதம்பம் கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு செல்வோம். அதைத்தான் சொல்லிவிட்டாரே எங்கள் நாகப்பன் அவர்கள். இதோ இசை.

ஆமாம், சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நீரில் பந்து என்றெல்லாம் இந்த பாடல் வரிகள் கூறும் பொழுது அன்றாடம் நாங்கள் திண்டாடும் வேளையிலும் மண்டாடும் வேளையிலும் கொண்டாடும் வேளையிலும் எங்கள் உதட்டிலிருந்து உதிர்வது மொழி. அந்த மொழியிலே எங்களுடைய அன்னை தமிழ் மொழி மூத்த மொழி. அந்த மொழியை நாங்கள் மொழிவதற்கு எத்தனை விதமாக எங்கள் உதட்டையும் நாக்கையும் உருட்டி பிரட்டி ஒட்டி இழுத்து மூடி திறந்து செய்கின்றோம். அப்பொழுது எழும் ஓசை அது சொற்களாக வெளியே வருகின்றது. அந்த சொற்கள் எங்கள் உள்ளக்கிடக்கைகளையும் எங்கள் இந்த உள்ளத்தில் இருக்க எண்ண பெருக்கைகளையும் அடுத்தவர்களுக்கு கூறும் வண்ணமாகவும் அடுத்தவர் கூறுவ வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கும் சொற்கள் பல. அன்று நான் கூறியிருந்தேன், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பதங்களை நாங்கள் ஒரு நாளையில் உபயோகிக்கின்றோம். அதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உபயோகிக்கின்றார்கள் என்று நகைச்சுவை மட்டுமல்ல ஆய்வு ரீதியாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பேசும் சொற்கள் எல்லாம் என்ன சொற்கள் என்று எங்கள் மொழியிலே தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கண இலக்கிய கூறுகள், அந்த இலக்கண கூறுகளின்படி நாங்கள் உபயோகிக்கும் சொற்கள் பல என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்லோடு பாடலின்களில் ஒவ்வொரு விதமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம். இந்த வகையிலே நாங்கள் இன்று காணப்போவது என்னவென்றால், நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் பேசிய நகைச்சுவையாகவும் தர்க்க ரீதியாகவும் இலக்கண ரீதியாகவும் பல விடயங்களை பார்த்து பல சொற்களை அறிந்தோம். நாங்கள் அதைக்கு ஏற்ற பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வேளையில் இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், நாங்கள் ஒரே வார்த்தையை பேசும் பொழுது சில வார்த்தைகள் எழுதுகிறோம். அதை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து எழுதி முடித்தவுடன் அது ஒரு பதமாகிறது. இப்போ மல்லிகை என்றால் மா இல் லி ஹை, அந்த நான்கு எழுத்துக்களையும் அதுக்குள்ளே போடுகிறோம். அதை எழுதிவிட்டு நாங்கள் படித்து பார்க்கும் மல்லிகை என்று இருக்கின்றது. ஆனால் சில பதங்கள் ஆரம்பத்திலிருந்து எழுதி முடித்த இடத்தில் திருப்பி மறுபடி பார்ப்போமாக இருந்தால் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பதத்தை காணக்கூடியதாக இருக்கும். எங்களை அறியாமல் நாங்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம். பேச்சு வழக்கிலே இருக்கின்றது, எழுத்து வழக்கிலேயும் இருக்கின்றது. அப்படியான சொற்களை ஏதாவது கண்டுகொள்வோம். உதாரணத்துக்கு விகட கவி என்று எழுத்துக்கொண்டால் வி ட க வி வி க ட க வி வி க ட க வி. அதை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து முன்னிருந்து படித்து கொண்டோம்னா வி க ட ஹவி என்று வருகின்றது. அதை பின்னிருந்து பார்ப்போமா என்றாலும் வி க ட ஹவி என்று தான் வரும். அதே போன்ற வார்த்தைகள் பல உண்டு, எங்களை அறியாமல் நாங்கள் உபயோகிக்கின்றோம். அடிக்கடி என்னை இங்குள்ள குழந்தைகள், நாலாவது தலைமுறை குழந்தைகள் என்னை அழைப்பது தாத்தா என்று அழைப்பார்கள். அந்த தாத்தா என்ற எழுத்தை பாருங்கள், தா இ தா தாத்தா. அதை மீண்டும் திருப்பி படித்து பாருங்கள், தா இ தா தாத்தா என்று வரும். இப்படி பல சொற்கள் எங்களை அறியாமலே நாங்கள் உபயோகிக்கின்றோம். அப்படியான சொற்கள் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள், ஒலிபரப்பி கொண்டு அதையும் பற்றி பார்ப்போம். இப்படி பல சொற்கள் பேச்சு வழக்கிலும் இருக்கின்றன. எங்கே பார்ப்போம், உதாரணம் தந்துவிட்டேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். யார் வரப்போகிறீர்கள்? 6478746415 என்ற பழமையான தொலைபேசி எண் இன்றும் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வசதியாக நீங்கள் வந்து அழைத்து கொள்ளலாம். வரும் வேளை உங்களுக்கு அப்படித்த பொருட்கள் அப்படி சொற்கள் தெரிந்தால் தெரிந்து கொண்டு வாருங்கள். இல்லை என்றாலும் காரியமில்லை, நாங்கள் பேசிக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். பாடல்கள் இருக்கு, திரைப்படங்களுக்கு வந்த பாடல்களில் கூட ஒரு சில பாடல்கள் அப்படி இருக்கின்றன, புரிந்து கொண்டு வரலாம். சரி, இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? 6478746415 என்ற எண்களோடு எங்கே பார்ப்போம் வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து சந்திப்போம், சிந்திப்போம், பேசி மகிழ்வோம். சொல்லோடு பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம், வாருங்கள். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் வளமாகவும் இருக்கிறது.
0: வளமாக மகிழ்வாக நலமோடு இருக்கும் வேளையில் கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. நாங்களும் அவ்வண்ணமே இருக்கும். வளம் என்பதில் தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கின்றது, கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றது. 28 பாகையை இப்பொழுதே கண்டுவிட்டோம். இன்னும் 34 வரை செல்ல இருக்கும். நீங்கள் 26 பாகை வந்து விட்டது என்று எழுதினீர்கள். அது கூடுமா குறையும்?
1: 24 குறைய போகுது ஐயா.
0: நீங்கள் அப்ப 26 உச்சத்தை கண்டு கீழே போய் கொண்டிருக்கின்றீர்கள். இரவு நேரம் அல்லவா? நாங்களும் இப்படி உச்சத்துக்கு சென்று திரும்பி மீண்டும் குறைந்து வருவோம். ஆனா அது போய் சென்று
1: இதே தமிழகத்தின் மற்ற பகுதியில 30-31 இருக்கு ஐயா.
0: வருவாரே எங்களோட உயர் அது உயர் நிலையை காணுகின்ற சரவணன் அவர்கள் கூறுவார்கள், 36 கண்டிருந்தாரு. அதுக்கு பூகோள அமைப்பின்படி அந்த சீதோஷ்ண நிலை மாறும், கூடும் குறையும். இந்த இது குளிர் நாடு என்று கூறுவார்கள். குளிர் என்றால் அங்கு எப்படி வெப்பம் என்று கேட்கலாம். இங்கும் வெப்பம் உண்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்ட்ரி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது மித மிஞ்சிய எல்லாம் அளவுக்கு மிஞ்சிய வெப்ப காலநிலையை கொண்டு நாடுவோம். மழை வந்தாலும் பாரிய மழையாக இருக்கும், பனி விழுந்தாலும் பாரிய மழை வீழ்ச்சியாக இருக்கும், புயல் வந்தாலும் பாரிய புயலாக இருக்கும், பெரும் புயலாக இருக்கும், இடிமுழக்கம் ஏற்பட்டாலும் இங்குதான் எல்லாம் அரம்பரமாக நடைபெறும். உடனே வாகனத்தையே தூக்கி கொண்டு
1: பனி விழுந்ததுன்னா வீட்டையே
0: மூடிவிடும். அதே புயல் காற்று எழுந்து வந்தா பெரும் பிரளயம் பெறும்னா வீட்டையே தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வைத்து விடும் ஐயா, அவ்வளவு காற்றடிக்கும். அப்படி நாங்கள் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்திலே அது இயற்கையானது. அந்த இயற்கையின் மத்தியில் அவர்கள் யாரும் கூறவில்லை இங்கே போய் உட்கார நீங்களே. ஆனால் வேறு வழியிலே வாழுகிறோம். நாங்கள் வாழும் வாழ நாட்டை காலநிலை சூழல்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் வீடு கட்டுவதில் எங்களோட வாழ்க்கை வசதி எங்கே சிறப்பாக இருக்கும் அங்கே வீடு கட்டி போடுவோம். அங்கே நாங்கள் போய் பேர் ஒன்றி வாழ்ந்து சந்ததியை பெருக்குவோம். இயற்கை அந்த அந்த ஐயா ஈவுள ஜனத்தொகை வந்து விட்டது, குழந்தை குஞ்செல்லாம் வந்து விட்டது என்று அந்த அடிக்கிற காற்று குறைத்து அடிக்காது, இறைக்கிற வெயில் குறைத்து இறைக்காது. வர்றது வந்தே ஆகும். நாங்கள் தான் அதற்குள்ளே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்றோம். பிரபஞ்சம் எங்களுக்குள்ளே இல்லை. அதுதான் காரணம். அந்த
1: எல்லா வகையிலையும் பார்த்தா எங்க நாடுதான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
0: அசியம் மத்திய அதுதானே, மத்திய ரேக்கு உள்ள அந்த அந்த காலநிலை அங்கு அங்குள்ள சூழல் சிறப்பு மக்கள் தான் மாறியிருக்கார்களே தவிர அங்குள்ள காலநிலையால் வேறு மாற்றங்கள் இருக்கும். ஆண்டாண்டு காலமாக சிறப்புற வாழ்ந்தவர்கள். அதனால் தானே அந்நிய நாடெல்லாம் படையெடுத்து எங்கள் நாட்டை பிடிக்க வருவார்கள் இல்லையா? நாங்கள் எல்லா வசதிகளோட உள்ள இடத்தில் வாழ்பவர்களுக்கும் குறையுண்டு. வசதியில் ஒரு மரத்தடியில யாசகம் பெற்று வந்து உண்டு உறங்குறவருக்கும் குறைகள் உண்டு, நிவர்த்திகள் செய்ய வேண்டிய விட உண்டு. அதெல்லாம் மனித இனம் மனதால் பூர்த்தி அடைய மாட்டாத ஒரு இனம். இப்போ இவ்வளவு சொற்களையும் நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று இந்த அதை சொல்வது எப்படி என்றால் நான் இரு வழி சொற்கள் அதற்கு மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கொள்ளுவார்கள். இந்த முன்னிருந்து பின்பும் பின்னிருந்தும் ஒரே வாக்கியம் ஒரே சொல்லாக இருக்கும், கருத்து மாறாமல்.
1: நீங்களே சொல்லிட்டீங்களே யார் ரெண்டு மூணு நீங்களே சொல்லிட்டீங்க.
0: அதுபோல நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை கூறலாம்.
1: எனக்கு தெரிஞ்ச வகையில ரெண்டு இருக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். முதல்ல
0: வந்தேன் முந்து போல இருங்கள் வாரேன்.
1: ரெண்டு புள்ளிக்கு மற்றவங்களுக்கு வழி
0: விட்டுருலாம். எதுவாக இருக்கும்?
1: ஒண்ணு வந்து காக்கா.
0: இன்னொன்னு
1: நம்ம கை ரேகை.
0: கை ரே ஹை கட்டிக்காரன், கை ரே ஹை அதை முன்னிருந்தும் பின்பிருந்தும் படிக்கிறான், கை ரே ஹை கை ரே ஹை சிறப்பு கண்டுபிடிப்பு. இப்படி பல பதங்கள் உண்டு, இப்படி பல பதங்கள் இருக்கின்றன. அதில் இரண்டு வந்து கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ இப்பொழுது நாங்கள் பார்த்து விட்டோம், விகட கவி தாத்தா என்று நான் கூறியது போன்று நீங்கள் காக்கா கை ரேகை என்ற இரண்டை குறுநீர்கள் கடிக்காரன் வாழ்த்துக்கள் சிறப்பு. இதை கூறுவது எங்கள் இலக்கணத்திலே தமிழிலே, எங்கள் தமிழிலே தான் அப்படி இருக்கின்றது. தமிழிலே இதை கூறுவது மாலை மாற்று என்ற இலக்கண முறைப்படியும் இரு வழி சொற்கள் என்றும் கூறலாம். இரு வழி முன்னுக்கு இருந்தும் பின்னுக்கு இருந்தும் இரு வழியும் சொற்கள் ஒரே சொல்லாக இருக்கின்றது. இப்போ காக்கா என்று காவன்னா இருக்கன்னா காவன்னா எழுதிட்டு கடைசியிலேருந்து பார்த்தாலும் காக்கான்னு தான் வரும். இப்போ கை ரேகை, கை ரேகைன்றது எங்கள் கையில் உள்ள ரேகை, அதை நாங்கள் திருப்பி படித்தாலும் கை ரேகை என்று கூறுகிறது சிறப்பு. சிறப்பான சொற்களை கண்டுபிடித்தீர்கள். சரி, அப்படி என்றால் இன்று இப்படியான அம்சத்தோடு அமைந்த பாடல் ஏதாவது இருக்கு நம்ம கேட்க விருப்பமா? உங்களுக்கு என்ன பாடலை கேட்போம்? ஏதாவது பாடல் திரைப்படத்தின் பெயர் இருக்கின்றது. அப்போ இல்லை பாட்டுல இருக்கின்றது, திரைப்பட பாடல்ல ஒரு பாடல்ல அப்படி இருக்கின்றது, சில பாடல்கள் அப்படி வரும். இது நீங்கள்
1: ஸ்ரீகாந்த் நடிச்ச படம் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, அது என்ன பாட்டு சார் ஞாபகம் வர
0: மாட்டேங்குது.
1: புது புது ஸ்ரீகாந்த், சின்ன ஸ்ரீகாந்த் நடிச்ச படத்து,
0: பழைய
1: ஸ்ரீகாந்த் புது ஸ்ரீகாந்த் நடிச்ச படம் இல்லையா? அது டக்குனு ஞாபகம் வரல, தெரிஞ்சதுன்னா நான் பதிவுல எழுதி
0: விடுறேன்.
1: அடுத்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம வந்து பதிவுல போட்டு விடுறோம்.
0: என்ன பாடல், என்ன பாடலை கேட்போம் உங்களுக்காக? நல்ல பாடல்
1: அது வந்து அது புதுக்க, அது என்னமோ ஒரு இதுங்கய்யா, ஸ்ரீகாந்த் ஸ்னேகாவும்
0: நீங்க தெரிவு செய்து கொண்டு வந்து கூற போகிறீர்கள் பாடலை. நல்லது, பாடலை தெரிவு செய்து கொண்டு கூறுங்கள், கேட்கலாம். இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அலையுங்கள். என்ன அந்த பதம், என்ன பாடல் என்பதை கேட்டு பார்ப்போம். சொன்னால் அது சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். நன்றி நாகப்பன் அவர்கள், நன்றி, வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. என்னையா இது இப்படி நிலைக்கு வேலையை கொடுத்துட்டீங்களே?
0: இல்ல சாதாரணமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில உபயோகிப்பதுதானே கண்ணா. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் ஐயா. உங்க பாட்டு நீங்க எல்லா பாட்டும் கிடையாது,
0: எல்லாம் கேட்டு எழுதி இருந்தீர்கள், குரல்ல வைத்திருந்தீங்க, நன்றாக இருந்தது. மனிதன் என்ற திரைப்படம்
1: நல்லா தெளிவா வந்துச்சு.
0: அப்படியா? பாடல் கேட்டீங்களா? உங்களுடைய
1: நல்ல ஒளிபரப்பே ரொம்ப சூப்பரா இருக்கியா, நல்லா ஒரு தடங்களும் இல்லாம வந்துகிட்டு இருக்கு.
0: ஐயா நேற்று நாங்கள் பட்ட பெரிய இடையூறு பட்டு விட்டோம்.
1: அது எங்க ரேடியோவே எடுக்கலையா? சுத்திக்கிட்டு இருக்கவுலயே பாட்டு வரல,
0: வரவே மாட்டோம். சரியான கரைச்சல் மகள் வந்து
1: இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருந்துச்சு.
0: இரவிரவாக பகல் பகலாக உழைத்திருந்தார் தொழில்நுட்பவியலாளர்களோடு எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டது. சரி, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது சுலபமானது இல்லை தானே தேவா? வாழ்க்கை சரி, நீங்கள் கேட்டு அந்த பாடல்கள் ஒளிபரப்பப்படுவோம். இப்போ நீங்கள் தினமும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் பாடல்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். அடுத்து இப்போ நாங்கள் பேசிய சொல்லோடு பாடல் நிகழ்வு வந்து இணைந்து நாகப்பன் அவர்கள் கண்டுபிடிச்சு ரெண்டு பதத்து இருந்தால் உங்களால் ஏதாவது கூற முடியுமா? ஒரு கொடுங்க இந்த பக்கத்தாலயம் எழுதிவிட்டு போ போ என்று எழுதிவிட்டு இப்படியும் படிக்கலாம், அப்படியும் படிக்கலாம். இதை சொல்வது கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஐயா இந்த காதலர்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க, அதுக்காக ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நாய்க்கு அதெல்லாம் போகுது. நான் மெட்ராஸ் போயிருந்தேன் ஐயா, எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கோ. இது என்னன்னே என்ன உலகம் எங்க போகுதுன்னே தெரியல.
0: அதனால் தானே உலகம் போற பூக்க பாரடி தங்கமைத்துள்ளாரு பாட்டு.
1: ஆமா,
0: என்ன
1: மோசம்? என் பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி இருக்கு. ஐயா அதை விடுங்க. அதையா நமக்கு
0: நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. நாங்கள் என்றால்
1: அதுக்கு சுமங்கலி, சுமங்கலிங்கிற படத்துலயா
0: சொல்லுங்க,
1: அக்கா மகள் சுத்தி மகளேன்னு வரும் அந்த பாட்டியா?
0: அக்கா மகள் சுத்தி மகளையா?
1: ஆமா ஆமா, மகளே.
0: சுமங்கலி திரைப்படம் இல்லையா?
1: சுமங்கலி படம். ஆமாயா,
0: பார்ப்போம். அந்த பாடலை தெரிவித்தது கேட்டு மகள்வோம். சரி, உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? வெயிலா இருக்குதா, மழையா இருக்குதா?
1: ஐயா பகல்லாம் வந்து ஒரே ஒரு மாதிரியான, இது ஒரு மாதிரியான ஹீட்டர் போட்டிருக்காரு ஆண்டவன்.
0: என்ன உங்களுக்கு
1: ஆறு மணிக்கு மேல அப்படியே மின்மையான ஏசியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கு.
0: ஏன் தெரியுமா அப்படி இருக்கு இந்த காலகட்டம்? நீங்கள அந்த பத்திரிகை கொடுக்க வேணும், வெளியே போகணும், பொருட்கள் வாங்க வேண்டும், ஆயத்தங்கள் செய்யணும், மனசை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அப்படி இதமா இருக்கணும். நன்றி தேவா. அக்கா மகள் பாடலை கண்டு மகளும் போ போ வா வா. வாழ்த்துக்கள். போ போ வா வா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இது மாதிரி தமிழ் வாணொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வேளையில் உலகின் பல பாகங்களிலிருந்தும் அன்பு உறவினர்கள் கேட்டு மகிழ்வதோடு இல்லாமல் வந்தும் சிறப்பித்து நேரொலியில் பேசி மகிழ்கின்றார்கள். இப்பொழுது வந்த உறவு சென்று விட்டார். நான் அழைப்பதற்கிடையிலே மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம். வர வேண்டும் வர வேண்டும்.

0: இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் காக்கா, கைரேகை, போ போ, வா வா என்ற பதங்களை கண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாங்கள் எங்களை அறியாமல் உபயோகிக்கின்றோம் தானே. இப்பொழுது அன்பு மகள் சியாமளாவை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். இணைத்து வணக்கம் மகளே சியாமளா, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். மழை பெய்ததா?
1: இல்லப்பா.
0: எங்களுக்கு மழை பொய்த்து விட்டது மகளே. இங்க வெப்பம் தாங்க
1: முடியாது.
0: தண்ணீர் குடுவையுடன் இருக்கின்றேன். நேற்றைய தினம் என்னால் தாங்க முடியவில்லை. அதே நேரம் கணனிகளும் தங்களால் எங்களுக்கு ஒரு நாங்கள் இருக்கும் கிராம பகுதியில் ஒரு சில ஏரியா பகுதி கணனிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டு பெரிய பெரிய அலுவலகம் எங்களுக்கு தான் வானொலி ஒரு நிலையன்று பார்த்தா பெரிய பெரிய பெரிய அலுவலகங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலை நின்று விட்டு சில மணி நேரங்கள் ஒரு சில நிமிடங்களில் சில மணி நேரங்கள் ஆனால் வலைத்தளம் வேலை செய்து கொண்டிருந்தது. எங்களுடைய வலைத்தளம் பணிபுரிய மாட்டேன்டு. எல்லோரும் யூடியூப்பை வைத்து தான் செய்கிறார்கள். யூடியூப் அந்த யூ வலைத்தளத்திலே ஒரு பகுதி இங்கால ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் ஏதோ செய்து முழுவதும் நாங்கள் முழுக்களும் மாற்றி அமைத்தோம். மகளுக்கு அந்த அந்த அந்த பகுதி அவன்ற பொறுப்பு தான். நான் அதுக்கே கை வைப்பதில்லை. இன்று தொழில்நுட்பவியலாளர்களோட இந்த நீண்ட நேர பிரயத்தனம் நடவில் அந்த மகள் பகல் உணவு இரவு உணவு கூட சரியாக உண்ணவில்லை. முழுவதும் இதுக்கே தான்
2: கடவுளே.
0: ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வந்து விட்டது. அதிலும் அந்த 14 பாடல்கள் எங்களுடைய நேற்றைய தினம் பாட்டு சவாரிக்கு வந்து கேட்டவர்கள் 12 பேருடைய பாடல், அதோடு 2 வெற்றி பாடல், 14 பாடல். அதிலே 2 பாடல் ஒன்றாக வந்தது நீங்களும் அவர் பின்புதான் வந்தார். ஒரு ஒரு பாடல் 2 பேரை கொடுத்ததாலே ஒரு எண்ணிக்கை குறைந்து 13 பாடல்கள். ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் என்னுடைய பதிவு அறை என்னுடைய அறையில் உள்ள என்னுடைய பதிவுகள் செய்கின்ற தலையகத்தின் பகுதிக்குள்ளே சென்ற போது யூ வலைத்தளம் கொஞ்ச நேரம் எனக்கு வேலை செய்தது, பதிவு செய்கிறது நின்றுவிட்டது. பாடலை பதிவு செய்கிறது அதன் பின்பு ஏதோ அப்படி ஒன்று ஒன்றாக எடுத்து எடுத்து பொருத்தி விட்டேன். பொருத்தி அதை உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது எனக்கு. இப்பொழுது பிரச்சனை இல்லை. இல்லை, வாழ்க்கை என்பது முயற்சி தானே அம்மா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்ப உங்களுக்கு மழை பெய்யவில்லை, என்ன நினைக்கிறீர்கள்? வரும் என்றீர்களா?
1: வரும்னு தான் ஆசையோட பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது வராது போல இருக்குப்பா.
0: வரும் ஒரு நாளும் அப்படி என்ன பண்ணாலும் பொய்க்காது மழை. ஆனா வர வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு இல்லையம்மா, எங்கள் நேரத்துக்கு வர வேண்டியது இல்லை. இயற்கை வந்து தன்னுடைய நேரத்துக்கு தான் வரும். அது வரும்போது கட்டிக்கலாம். எங்களுடைய நேரத்தில் வருவதை நாங்கள் எப்படியும் பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி அதை செய்யலாம். ஆனா இதில் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள். சரியா? அப்ப எங்களை நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வு இரு வழி சொற்கள் மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கூறப்படும் சொற்களை நாங்கள்
1: ஒரு பாட்டுல ஒரு 2 வார்த்தை
0: கண்டுபிடிச்சார். எங்க கொண்டு வாருங்களுக்கு?
1: மேகமே மேகமே மேகமே.
0: ஓ,
1: அந்த பாட்டுக்குள்ள மேகமே மேகமே.
0: ஓ,
1: பால்நிலா தேயுதே தேயுதே தேயுதே.
0: அடே அப்பா, மேகமே மேகமே என்று பார்த்து அற்புதமான கண்டுபிடிப்பு. மேகமே மேகமே தேயுதே கட்டிக்காரி, சிறப்பான வார்த்தை கட்டிக்காரி. கட்டிக்காரி வாழ்த்துக்கள். மேகமே மேகமே தேரு வருதே
1: வருதே
0: தேரு வருதே அப்பா கட்டிக்காரி தேரு
1: மாறுமாப்பா
0: வருதே. வாழ்த்துக்கள் மாறுமா? தேரு வருதே மாறுமா? சிறப்பு சிறப்பு. இது போதும் மற்றவர்களும் இடம் கொடுக்க வேண்டும். மாறுமா என்று வரும்.
1: பாட்டை வச்சே கண்டுபிடிச்ச.
0: மாறுமோ இல்லை மாறுமா என்று வருகின்றது. மாறுமா மாறுமா சிறப்பான கண்டுபிடிவா. இதை நாங்கள் நினைத்து கூறுவதில்லை, எண்ணி சொன்னோம். இருவழி சொற்களோடு கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில்லை. எங்களை அறியாமல் அது வருகின்றது. கட்டிக்காரி கட்டிக்காரி.
1: நீ சொன்ன உடனே அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து எனக்கு. மேகமே பாட்டு தான் ஞாபகம் வந்து.
0: வேறு பாடல்களும் இருக்கின்றது. இப்பொழுது காக்கா கைரேகை போ போ வா.

0: மேகமே மேகமே தேயுது, தேர்வு வருது மாறுமா? அடையப்பா, இத்தனை வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் இதுவரையில். மூவர் வந்து உறவாடுவதற்கிடையில் இத்தனை வார்த்தைகள் வந்துவிட்டது. பார்ப்போம் மற்றவர்களை. சரி, இப்படியான வகையிலே உங்களுக்கு இந்த பாடல், என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள் உங்களுக்கு?
1: இந்த மாதிரி பாடல் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. சரியா,
0: இல்லை பாடல் இது வர வேணும்ன்றது இல்லை. இதை கண்டுபிடித்து நீங்கள் பாட்டே மிகவும் முதலாவது சொன்னீங்க, அதே ஒரு சிறந்த பாடல் அல்லவா? மேகமே மேகமே, நல்ல பாடு, நல்லதை கண்டுபிடிச்சி. சரி, என்ன பாடலை கேட்போம் என்று உங்களோட நாங்கள் முனை?
1: மலைக்கள்ளன் படம்
0: தான்.
1: எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அந்த பாட்டுப்பா.
0: அடே அப்பா, எத்தனை காலம் அது, இப்ப எத்தனை காலத்துக்கு முந்தைய வந்த பாடலம்மா? சரியா?
1: ஆமாப்பா, காலத்துக்கு முன்னாடி வந்த பாட்டா தான். இப்பவும் சில பேர் அது நடந்துக்கிற மாதிரி என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்க நினைச்சிட்டு, நானும் ஏமாந்துதான் நினைச்சுக்கிட்டே சில நேரம் காட்டிட்டு இருக்க முடியும்.
0: இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, என்ன இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அன்று இந்த கவிதை, இந்த பாடல் எழுதிய கவிதை அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியா இருக்க வேண்டும். பின்வரும் காரியத்தை
1: அப்ப உள்ள அவங்க எழுதின பாட்டு எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரியா தான் பாருங்க, எந்த காலத்துக்கும் அது ஏற்றதாக.
0: சமுதாயத்தை ஊடறுத்து செல்லுகின்றது. சமுதாயத்துக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே வெளிப்படையாக காட்டுகின்றது. எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலத்து வேணும் ஒரு அந்த அதில் ஒரு வரி வருது, இன்னும் எத்தனை காலம்தான் வரும், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அதுவும் சொந்த நாட்டிலே, இந்த நாட்டில் சொந்த நாட்டில் ஏமாற்றுகிறார். அந்த கருத்து இன்றும் பொருந்துகிறது அம்மா. அவ்வளவு சிறக்க தரிசனமான பாடல், இனிமையான பாடல் உங்களுக்காக நான் தருகிறேன். இந்த சொல்லோடு பாடல் வந்து, மேகமே மேகமே தேயுதே, தேர்வு வருதே மாறுமா என்ற பதங்களை தந்திருக்கி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பார்ப்போம் அடுத்து மற்றவர்கள் என்ன கூறுகின்ற. நன்றி அம்மா, நன்றி மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லோடு பாடல் நிகழ்விலே இருக்கின்றோம்.

0: தூதுவிட வந்து விட்டார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம். ரேவதி உங்களை இணைத்து விட்டேனம்மா. வணக்கம் வணக்கம். இணைத்து விட்டேன். வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்கப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக மகிழ்வாக சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? எல்லோரும் நாங்கள் இணைகிறோம், அடிக்கடி சந்திக்கிறோம், காற்றலைக்கு வருகிறோம். அப்ப காலநிலை காலநிலையும் சந்தோஷத்தை தருகின்றதா?
1: காலநிலை மத்தியானத்தை வெயில் உச்சக்கட்டம் இப்ப அடங்கிடுச்சு.
0: இப்ப அடங்கியிருக்கு. அப்போ காற்று அடிப்பதும், வெயில் எரிப்பதும், நிலா எரிப்பதும், பனி விழுவதும், குளிர் வரும், இதெல்லாம் இயற்கை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அந்த இயற்கை கீழே நாங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு ஒரு சுவாத்தியத்தை எங்களால் வாங்க முடியுமா? அம்மா முடியாது. இது பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழ்கின்றபடியால் பிரபஞ்சம் காட்டுகின்ற சூழலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கை முறையிலே தான் இந்த யுகத்தை கலியுகமாக மாற்றுகிறோம். நாங்கள் கலியாக மாற்றுகிறோம். எல்லாம் மாறிவிட்டது அம்மா, எல்லாம் மாறிவிட்டது. இனிமேல் இது திருப்பி கொண்டு வருவதற்கு இப்பொழுது சியாமலா சொன்ன மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்று அப்படியான கருத்தை பார்த்து கொண்டு போனால், இது ஏமாளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், ஏமாற்றுபவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள், உருண்டோடிக்கொண்டிருக்கும். அதனால் விளைவுகள் எல்லாம் பாரதூரமாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கா இல்லாத செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்கும். சரி, நாங்கள் வந்து மாலை மாற்று என்ற இலக்கணத்தின்படி இருவழி சொற்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லோடு பாடலே. இங்கே வந்து கூறினார்கள், காக்கா, கைரேகை, போ, வாவா, எத்தனை, மேகமே மேகமே மாறி, அதாவது எழுதி முதல்லேருந்து வாசிக்கலாம், இறுதியிலிருந்தும் படிக்கலாம். தேயுதே, தருவதோ, தேரு வருதே, மாறுமா, இப்படியான பதங்களை கண்டுகொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நான் கூறியிருந்தேன், மிகட கவி, தாத்தா என்ற சொல்ல. உங்களுக்கு அப்படி ஏதாவது சொற்கள் நாங்கள் உபயோகித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. குறுங்களுக்கு பார்ப்போம். என்னம்மா?
1: மோரு
0: போ தூ மூன்ற மாறுகிறது அம்மா, இல்லையே? அப்படி பொருந்தவில்லை. பாருங்கள் பாபா, திருப்பி படித்து பாருங்கள். வருதான்
1: நான் பாக்குறேன்ப்பா. அப்ப அப்ப ஏதோ சின்ன வயசுல சொன்ன மாதிரி இருக்குப்பா.
0: யாரு சொன்னது?
1: ஊரு போது சின்ன வயசுல சொன்ன மாதிரி.
0: அது எப்படி வர வேண்டாம்? அது எப்படி வர வேண்டும் என்றால், மோரு தாருமோ எழுதி பாருங்கள். மோரு தாருமோ,
1: மோரு தாமாமப்பா, நீங்க சொன்ன பிரகாரம் தான். மோரு தாருமோ.
0: பேச்சு வழக்குல மோரு தாருமோ என்று கேட்டேன். மோரை தாருமோ என்றதை விட மோரு தாருமோ எழுதிவிட்டு திருப்பி பார்த்தாலும் மோரு தாரு மோன்று வரும். சரியா? இதை சொல்லுவது இருவழி சொற்கள் அல்லது மாலை மாற்று என்று இலக்கணத்தில் கூறப்படுவது மாலை மாற்று என்று. சரி, மோரு மோரு தாரு மோன்றா மோவன்னா ரூனா தாவன்னா ரூனா மோவன்னா மோரு இது வந்து இலக்க எழுத்து வகையில் வராது விட்டாலும் பேச்சு வழக்கில் மோரு தாருமோ என்று கேட்போம். இப்போ மோரு போதுமோ என்று வந்து அந்த அது வந்து திருப்பி வாய்ச்சால் அது மோரு தூ என்று வந்துடணும் இல்லையாம்மா. அதனால் மோரு தாருமோ என்று மாற்றி அமைக்கலாம். வாழ்த்துக்கள். அப்படி வேற என்ன பதம் தெரியும் உங்களுக்கு? மாமா மாமா சரி. தாத்தா நான் கூறிவிட்டேன். மாமா சரியா சொல்லி மாமா என்று சொல்லும். முன்பிருந்தும் பின்பிருந்தும் படிக்கணும். அப்படி போற என்ன உறவை சொல்லலாம்? பாப்பா பாப்பா கட்டிக்காரி படிக்காரி திறம் சிறப்பு. இப்படியான பதங்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம். ஆனால் இது ஒரு இருவழி சொல் என்பது தெரிந்தோ அல்லது இது மாலை மாற்று பதம் என்று புரிந்தோ சொல்லவில்லை. நாங்கள் எங்களுடைய வழித்தோன்றலாக ஆரம்பத்திலிருந்து அந்த பழக்க வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை கூறுவது திருப்பி ஒரு பதத்தை முத எழுத்து எழுதிவிட்டு திருப்பி மறுபடி பின்னிருந்து முன்னுக்கு வாசித்தாலும் அப்படித்தான் வரும். அதைத்தான் சொல்றது. இது வழி சொல்லு, டூ வே, போக வர, ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், மோறு தாருமோ மாமா பாப்பா என்ற பதங்களை தந்திருக்கீங்க. சரி, அப்படின்னா என்ன பாடலை இன்று கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: பாடல் வந்தப்பா, அப்ப ஒரு பாடல் அப்பா, அன்னமிட்ட கையில இந்த மயங்கி விட்டேன்,
0: மயங்கி
1: விட்டேன் கண்டு
0: பாடுங்க, பல்லவிய பாடுங்க.
1: மயங்கி விட்டேன், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, மயங்கி விட்டேன் என்னை இன்று வல்லை சாரங்களே, எந்த பின்னவே சொல்ல சொல்ல என்ன சுகமோ.
0: சொல்ல சொல்ல நல்ல சுகம் தானம்மா, சொல்ல சொல்ல நல்ல சுகம். அங்கே இந்த மடை இந்த மாலை மாற்று என்ற பதத்தை நாங்கள் எண்ணி பேசுவது இல்லை, நாங்கள் எண்ணி பேசுவது இல்லை. நாங்கள் கிளவி சொற்களை பார்த்தோம் இல்லையா, அதே போன்று நாங்கள் நினைத்து பேசுவதில்லை. பேச்சு வழக்கிலேயும் இது இருக்கின்றது. பேச்சு வழக்கிலேயும் இந்த பதத்தை நாங்கள் உபயோகித்துக் கொள்வது வழக்கம். இங்கே யாரு கூறினது? எங்களுடைய சியாமலா கூறின, தேர் வருது என்று, அடடா தேர் வருது என்று கூறுவோம், அதை திரும்பி பாருங்கள், தேர் வருது என்று தான் வரும் இல்லையா? இப்ப நீங்கள் உங்கள் எதிரிலே உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு தாத்தா வருகின்றார், உங்களுடைய தாத்தா வருகின்றார், எப்படி அழைப்பீர்கள்? வா தாத்தா வா, வாங்க தாத்தா வாங்க, வா தாத்தா வா. ஏனென்றால் தாத்தாவை ஒருமையிலே பேர குழந்தைகள் அழைப்பார்கள், அப்பாவை ஒருமையிலே அழைக்க மாட்டார், வா என்று கூற மாட்டார், வாருங்கள் அப்பா என்று கூறுவார்கள், வாங்க என்று கூறுவார்கள். தாத்தா பாட்டியே நீ என்று பேசுகிறது, அதிலே பாசம் அதிகம். சும்மா இருங்க தாத்தா, நீ தாத்தா, குறும்பு தாத்தா என்றெல்லாம் கூறுவார்கள் இல்லையா? அவர் அந்த தாத்தாவை குழந்தைகள் தன் போல் மதித்து, தன்னுடைய பருவம் போல் மதித்துக் கொள்வார்கள். என் தாத்தாவை முத்தி கொண்டு பழமை பெறும் பொழுது குழந்தையாக மாறுபடுவார் தானே? என்னோட பழகின்றவர்கள் அப்படித்தான். இங்க அநேகமான குழந்தைகள் தாத்தான அழைப்பார்கள் என்ன. இங்கே நான் நான்கு ஐந்தாவது தலைமுறையை பார்த்து விட்டேன். இங்கே வந்து அவர்கள் அங்கே இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க, செல்லாது விட்டால் அவர்கள் அழுகிற நேரத்திலையும் தாத்தாவை கண்டா அழைய நிறுத்தி விடுவார்கள், ஓடி வந்து விடுவார்கள். தாத்தா பாசமான தாத்தாவுன்னு சொல்லி. சரி, வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் தந்த மோறு தாருமோ மாமா பாப்பா என்ற பதத்தை தந்து மயங்கி விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடலையும் கேட்டிருக்கீர்கள். இன்றைய சொல்லோட பாடல்ல இது ஒரு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சொல்லோட பாடலாக இருக்கும் என்றால் இப்படியான விடயத்தை கண்டு கொண்டு இருக்கின்றோம். திருப்பி நாங்கள் அதை தெரிந்து தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுப்பித்துக் கொள்ளுவோம் இல்லையா ரேவதி? கையிலே தட்டி விட்டால் வரும் தானே அம்மா? ஒருவர் இருக்கிறார் தானே, ஒரு பெரியவர், அவரை தட்டினால் அவர் முழுவதும் சொல்லுவார் எங்க எங்க எப்படி இருக்கு. அப்ப அவ்வளவு இலகுவாக எங்களுக்கு அறிவியல் சாதனங்கள் எவ்வளவு இலகுவாக வந்த பின்பும் ஏன் தான் இந்த அறியாமை அதற்குள்ளே புகுந்து எங்களை மாற்றி வழி கொண்டு தேவா வந்து தொட்டார், ஆனால் விட்டு விட்டார், அதை தொடர்ந்து பேசவில்லை, விட்டு விட்டார். காரணம் இந்த இந்த புதிய கண்டுபிடிப்புகளால் வருகின்ற அறிவியல் சாதனங்கள் நல்ல வழிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அது தீய வழிக்கு எங்களை கொண்டு போக பண்ணுகின்றது, உபயோகிக்கின்றவர்கள். அதை பார்த்து படிப்பதால் ஒன்றும், அதை உபயோகிப்பவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. இந்த பதிவை நான் எடுப்பதால் இதை மற்றவர் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் இல்லை. அடுத்தது பார்ப்பவர்களும் எப்போதும் எங்களுக்கு ஆசை என்ற ஒன்று தானே இருக்கின்றதம்மா, அந்த புலன் வழி செல்வதால் தான் புரல்வு வருகின்றது வாழ்க்கையிலே. அப்போ அந்த பதங்கள் அது வருவதே இது பார்க்கக்கூடாது என்று விட்டு விட்டு போக முடியாது என்றால் எடுத்தவுடன் கவர்ச்சியான அப்படியான முறையில் எழுதுகிறார்கள், படத்தை போடுகிறார்கள். அவர்களைத்தான் அவர்களை போல அது மனித பண்பு, யாருக்கு அந்த பிழையான விடயத்தை புகுத்துகிறார்? தன் இனத்துக்கு தானே. தமிழ் மொழியில அவர் அப்படி ஒரு செய்தியை தந்தால் அதை யார் படிக்கிறார்? தமிழ் மொழியை படிப்பு எங்களோட தமிழ் உறவு தானே படிக்க போகுது. அடுத்தது பார்க்கணும், இது வந்து வயது எல்லையில் எல்லோரும் பார்க்கின்றது ஒரு ஒரு சாதனம், அது குழந்தைகளிருந்து பெரியவர்களும் பார்ப்பார்களே என்ற எண்ணம் கூட அந்த பதவி போடுபவர்களுக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்களா, ஒன்றும் செய்ய முடியாது. கலி யுகம் பிறந்து விட்டது. எவ்வளவோ வழி முன்னேற்ற வழிகளை காட்டிய வேளையில் அதை தொட்டு அதை வைத்து எப்படி பஞ்சமா பாதங்களுக்குள்ள போகலாம் என்று தான் எண்ணுகிறார்கள். அதனால்தான் எங்களுடைய சியாமலா கேட்ட பாடல், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இதெல்லாம் ஏமாற்ற தானே அம்மா, எத்தனை காலம், ஆண்டாண்டு காலமா வந்து இப்ப 70 ஆண்டுகள் கிட்ட வந்து விட்டது. இன்னும் எத்தனை காலத்துக்கு செய்ய போகின்றார், செய்து கொண்டேதான் இருப்பார்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று இப்ப அரசாங்கங்கள் விழிப்படைந்து 16 வயதுக்குட்பட்டவர்களின் தொலைபேசி இந்த இதுகள் பாதிக்க கூடாது, வாட்ஸ்அப் பாதிக்கக்கூடாது, யூடியூப் அந்த சட்டங்களை நீ கொண்டு வந்து என்ன செய்யறது, எப்படி மாற்ற முடியும்? கொடுத்து விட்டார்கள். அதை இது ஆக்கவா அந்த கண்டுபிடிப்பாளர்கள் அதை கண்டுபிடித்து செல்வோம், அதே பிழையான வழியை தானே கண்டுபிடிக்கின்றார்கள். விரைவிலே பணம் எடுப்பதற்காக நாங்கள் வங்கியிலே சென்று விரைவிலே பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் கடமைகளை ஆற்ற பண்ணும் கொண்டு ஓடி சென்று பாதுகாப்பானது என்று செய்த அந்த இயந்திரத்தின் மூலம் பணம் பெறக்கூடிய வசதியை காட்டினார்கள், கண்டார்கள். ஆனால் அதை என்ன செய்கிறார்கள், அதை எவ்வளவு விரைவாக திருடலாம் என்று திருடுகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், கடமை உரிமை என்றதை மறந்து விட்டோம். எங்கே எங்கள் சமுதாயம் போய்கொண்டிருக்கோம் தெரியாம இருக்கு. நல்லது ரேவதி, சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். உங்கள் நீங்கள் தந்த பதங்களாக மோர் தாருமோ, மாமா பாப்பா போன்ற பதங்கள் மற்றவர்கள் யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். உங்கள் மயங்கி விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடல் தருவேன். கட்டு மகள் போம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி.

இந்த பாடலிலே ஒரு பாடல் ஒன்று கரத்தில் வந்திருக்கின்றது, அந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு முன்பு ஒரு உறவை அழைக்கலாம் என்றால் அவர் வந்துவிட்டு சென்று விட்டார், அவர் சென்று விட்டார். இப்பொழுது ஒரு பாடல், இது இந்த இதோடு சம்பந்தப்பட்டது அல்ல, என் கரத்தில் கிடைத்தது நல்லதொரு பாடல், நல்லதொரு வரியாக இருக்கின்றது. இந்த பாடலை கேட்டு பார்ப்போம். உரைக்கின்றது பாடல்.

0: எங்கே வந்துவிட்டார் அன்புடன் நெய்வேலி மாநில நெய்வேலி அரசடிக்குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா, வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கீங்களா சரவணா?
1: உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தையும் தந்து ஐக்கியமாகவும் மூன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். முதலில் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன் கூறுகிறீர்கள், அங்கே உங்கள் காலநிலை என்று எப்படி இருக்கின்றது?
1: பாத்தீங்கன்னா அந்த வெயிலின் தாக்கம் இன்னும் குறையவே இல்லை.
0: அப்ப எத்தனை ஐயா? ஆமா,
1: 37 எங்களுக்கு காலநிலையே சார்ந்துதான் வரீங்க நீங்க.
0: எங்களுடைய ஆசிய நாடுகளிலே எவ்வளவுதான் வெப்பம் இருந்தாலும் மரங்கள் சோலைகள் தடை மலைகள் போன்றவற்றெல்லாம் வெளிகள் எல்லாம் இருக்கிறது. இங்கு அப்படி இல்லை, குறிப்பிட்ட இடங்களிலே தான் மக்கள் வாழ முடியும். அது இந்த வெப்பம் அளவுக்கு மிஞ்சி பெறும். நாங்கள் உயரத்தை உங்களை விட உயர்ந்து எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்றோமோ சூரியன் ஒளி விரைவாக எங்களை தாக்கிக் கொள்ளும். வடபகுதியிலே இருக்கும், வட உலக வரைபடத்தில் வடக்கே தான், எங்களை வடக்குலே தான் மேலே தான் இருக்கின்றோம். சரியான வெப்பம் இன்று வழியே நாங்கள் செல்ல முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கின்றது ஐயா.
1: 5 மணி அளவு வரையும் அந்த வெயிலுடைய தாக்கம்.
0: நான் என்னை வெளியே அழைத்து செல்வதென்றால் மகள் என்னை அழைத்து கொண்டு போவர். 6 மணிக்கு பின்புதான் வெளியே போக முடியும் என்னால். அந்த வெப்பம் தணிந்து போய் மாலையாகிற நேரமும் அதனுடைய சக்தி இருக்கும் ஐயா, தாங்க முடியாது. அதே நேரம் காற்றோட்டம் என்று ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி வேகத்தில் தான் இருக்கின்றது காற்றோட்டம் என்று எழுதி இருக்கின்றார்கள். அதை எழுதினால் எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்காது தான். இடத்துக்கு ஏற்பது அடர்ந்த கட்டிடங்கள் உள்ள இடம், அடர்ந்த மரங்கள் உள்ள இடங்களில் மேலும் வெப்பமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதி நாங்கள் வாழ்கின்ற எங்களோட கலையம் இருக்கின்ற கிராமம், ஒரு கிராமம், ஒரு சிறு நகரம், இங்கு அப்படியான அதி உயர்ந்த கட்டிடங்கள் நெருக்கமாக இல்லை. ஆனால் அந்த பிரசித்தி பெற்ற ஆறு செல்லோரன் என்ற அந்த ஆறு ஒரு கிளை எங்கள் அயலிலே தான் ஓடுகின்றது. அதற்கு அருகில் பூங்கா நாங்கள் பெரிய மரங்களை நாட்டி இருக்கின்றார்கள். அதனால் கொஞ்சம் சுலபம்தான். இருப்பினும் மேலிருந்து கீழே விழுகிற வெப்பத்தை என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்கள் பகல் வெளியே செல்லவில்லையா?
1: பகல் கடைக்கு போயிட்டு வந்தோம். பகல் அவ்வளவுதான். அந்த வெயில் அதிகமா இருந்தது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது.
0: அதுக்கு நாங்கள் வீட்டிலே குளிரூட்டிய இருந்தாலும் குளிரூட்டிக்குள்ளே வாழும் பொழுதும் உடம்பெல்லாம் அசந்து விடும் ஐயா, தாங்க முடியாது. குளிரூட்டியில தொடர்ந்து இருக்க முடியாது. அது இதனுள்ள இருக்கின்ற வெப்பத்தை வெளியே உறிஞ்சி விட்டால் இது உள்ள குளிர் மாதிரி இருக்கும். அதான் குளிரூட்டி குளிர்ந்த பானங்கள் அதுகளை தான் அருந்த பண்ணி இருக்கின்றது. ஆனால் 24 மணி நேரம் அப்படி இருக்க இரவு தாழ்ந்து கொண்டு வந்துவிடும். இரவு தாழ்நிலைக்கு வருகின்றது. உங்களை விட எங்களுக்கு 14 பாக அப்படி வந்துவிடும் தாழ்நிலை. திடீர் வெப்பம், திடீர் குளிர் என்றால் உடலுக்கு கூடாது. பாருங்கள், இப்ப இரும்பு பட்டறையில் பணிபுரிகிற அந்த தொழிலாளர்கள் ஒரு இரும்பை உருக்கு நெருப்பிலே வச்சு பழுக்க காய்ச்சி விட்டு அதை ஆற வைப்பது, உடனே தண்ணீருக்க வைத்து விடுவார்கள் இல்லையா? அது போன்ற எங்களுக்கு அதி உயரமான அதி உயர வெப்பத்தில் இருந்துட்டு உடனே குளிர்க்கவனும் அப்படி இருக்கு. நாங்கள் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சொல்லோடு பாடலில் இரு வழி சொற்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இரு வழி சொற்கள் என்றால் அது வந்து தா தா என்றால் தாவன்னா இத்தன்னா தா என்று தா தா என்று எழுதிவிட்டு திருப்பி பின்னிருந்து முன்னுக்கு படித்தாலும் தா தா என்று வரும். இதை இரு வழி சொற்கள் என்று சொல்வது. அதை இலக்கணத்திலே மாலை மாற்று என்றும் கூறிக்கொள்வார்கள். அதனால் அப்படி இரு வழி சொற்களாக இங்கே பலர் தந்திருக்கின்றார்கள். காக்கா கைரேகை, போ போ வா வா, மேகமே மேகமே, தேயுதி தேர் வருதே, மாறுமா மோறு தாருமா, மாமா, பாப்பா என்ற பதங்கள் இருவழி சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றது. முதல் எழுதிவிட்டு பின்னர் கடைசியில் இருந்து படித்தாலும் அதே கருத்தை தரக்கூடிய, அதே சொல்லை திருப்பி தரக்கூடிய பதங்கள். விகடகவி, தாத்தா உங்களுக்கு அப்படி விகடவியே நான் ஆரம்பித்து அறிமுகப்படுத்துறது. அதே போன்று உங்களுக்கும் ஏதாவது பதங்கள் தெரியும், நாங்கள் உபயோகிக்கின்றோம் உபயோகிக்கின்றோம், அது எங்களுக்கு தெரியாது. அப்படி பதங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? குறுங்கள் பார்ப்போம்.
1: சிவாஜி,
0: சிவாஜி, சிவாசி சரியா இருக்கும், சிவாஜி சரியா இராது, சிவாசி அதான் சரியான தமிழ் சொல்.
1: சிவாசி, ஆமா, சிவாசி,
0: சிவா சிவாசி என்ற பாடல் வருது இல்ல, சுந்தரமான பாடல் திருமலை ஆடல்ல வாசி வாசி வாசி என்று வரும், வாசி வாசி சிவாசி என்று நல்ல பதம் கட்டிக்காரன். இன்னொன்று கூறுங்கள் பார்ப்போம்.
1: அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு வாக்கியமா வரும், தேலு மீளுதி.
0: எப்படி?
1: தேலு மீளுதி,
0: தேலு மீளுதி என்று
1: வாசிக்கலாம்.
0: அதை பேச்சு வழக்கிலே, பேச்சு வழக்கிலே நாங்கள் தேள் என்று அறுத்து கூறுவோம், இந்தியாவிலே தேளு என்று கூறுவார்கள். தேளு நீளுது, நீண்டு போகுது என்று கூறுவார்கள். தேளு நீளுது, சரி, நல்ல பதம் கட்டிக்காரன். வேற என்ன கூற முடியும்? அப்படி கூற முடியுமா? வேற ஏதாவது இல்லை. தேளு நீளுது, சிறப்பு. ரெண்டு பதம் கட்டிக்காரன், ரெண்டு பதம் தந்திருக்கீங்க, கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். நல்ல பதம் சிவாசி, தேழு நீளுதே. அப்ப தேழு நீளுதே மீண்டும் வாசிக்கும். அதே போல பல வார்த்தைகள் இருக்கின்றது எங்களை பேச்சு வழக்கில் எங்களை அறியாமல் இல்லையா.
1: சிவகவியும் சொல்லலாம்.
0: சிவகவியா? சிவகவி வருமா? வராது ஐயா. சிவகவி என்றால் அது வந்து விக சிவ விக வசி என்றெல்லாம் வரும் திருப்பி வச்சா. இப்ப அம்மா வந்து வீட்டிலே, சரியா, அம்மா வந்து எங்களுடைய சமையல் அறைக்கு வந்து மகளிடம் கேட்கின்றார், என்ன கேட்கின்றார்? மாவடு போடுவோமா? மாவடு தெரியும் தானே, மாவடு போடுவோமா, மாவடு போடுவோமா என்று கேட்டால் திருப்பி பாருங்கள் எப்படி வருதுண்டு. மாவடு போடுவோமா, போடுவோமா, மாவடு போடுவோமா என்று கேள். அப்படி தெரியாமல் நாங்கள் அதை பேசுகிறோம், அதை கூறுவது
1: கட்டிக்காரன்.
0: சிவாசி தேழு நீளுது, நல்ல பதம், நல்ல பதம் கட்டிக்காரன். சரி, என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று?
1: பாடல்
0: நேற்று வரவில்லையோ, மறந்து விட்டீர்களோ?
1: ஆமா, ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் அவசரத்துக்கு
0: இல்ல, நீங்கள் வரும்போது ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் தானே, அது என்ன பாடலாக இருக்கும்?
1: ஆமா, நினைத்துதான் வந்தேன். அந்த ஒரு பாடல் கொடுத்துடலாங்க.
0: என்ன பாடல்?
1: நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, இந்த பாடல் கூட கொடுத்துடலாம்.
0: சிறப்பான நல்ல பாடல். நீங்கள் இந்த இருவழி பதத்திலே தான் பாடல் தர வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான பாடல். இது நாங்கள் இந்த சொற்களை கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லோடு பாடல். நினைத்தேன் வந்தா, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி தானே. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, அப்படித்தானே? ஒரு தொண்ணூறு வயதுல வந்தா கூடாதா ஐயா? எங்கள் நாட்டிலே, ஈழத்திரை நாட்டிலே அனுராதபுரம் என்ற பகுதியில் ஒரு விவசாய அம்மா தாயார் 114வது வயதில் காலமாகியிருக்கிறார். 110 வயது வரை தன்னுடைய கடமைகளை தானே புரிந்து திடகாத்திரமாக இருந்தவர். அவர் ஒரு விவசாய பெண் என்றபடியாகத்தான் நம்ம திடகாத்திரமாக இருந்திருக்கின்றார். 110 வரையும் திடகாத்தனுடைய கடமைகளை தானே செய்து கொண்டு எல்லாம் குளிப்பு முழுக்கு உடை மாற்றுவது வெளியே செல்வது போவது வருவதெல்லாம், ஆனால் எல்லோரும் அவரை மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அவவும் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார். அதன் பின்பு சிறு சிறு நோய்கள் வந்து இயற்கை மரணம் அடைந்திருக்கின்றார். 114 வயது, மிகவும் அரிது இப்படி காண்பது. 120 மட்டும் வாழ்ந்திருக்கிறார்கள் தான், 114 வரைக்கும் திரகாத்திரமாக இருந்திருக்கார். அவள் ஒரு விவசாய பெண் என்றபடியால் தான் அப்படி இருந்திருக்கிறார் இல்லையா, எல்லாம் இயற்கை இயற்கை இயற்கை. சரி, இப்போ உங்களுக்கு நான் பாடலை நினைத்தேன் வந்தாய் ஒரு 90 வயதுன்னு பாடல் தரவா, இல்லை நினைத்தேன் வந்தாய் 100 வயதுன்னு தரவா?
1: 90 வயதுல பாடல் இருக்கா?
0: இல்ல அப்படி பாடி பாக்கல, நினைத்தேன் வந்தாய் 90 வயது பாட முடியாது.
1: அந்த 100 வயது அந்த விவசாயி 116 வயதுன்னு சொன்னீங்களே, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விடயத்தை கையில் எடுத்திருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த விவசாய வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த காலில் காலணி அணிந்திருக்க மாட்டாங்க.
0: நிச்சயமாக அப்படி காலில் காலணி அணிந்து வயலுக்குள்ள
1: ஏன் என்று கேட்டீங்கன்னா நம்ம நிலத்திற்கும் நமது உடலுக்கும் மிக தொடர்பு, அதிகமான தொடர்பு அது உள்ளது. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிலத்தொழி அந்த நோயே அதிகமா வராது. இந்த காலணி அழியாமல் அந்த பூமியில நடந்து செல்பவர்களுக்கு நோயே அதிகமா வராதுன்னு ஒரு நான் படிச்சிருக்கேன். நான்
0: இல்ல, நாங்கள் அனுபவத்திலையும் கண்டிருக்க, எங்கள் நாட்டில் நாங்கள் பாதரட்சை இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நாங்கள் நடந்து நான் பாடசாலைக்கு செல்லும்போது சின்ன வயதிலிருந்து காலுக்கு காலணி அணிவதில்லை. நான் ஓரளவு வயது வந்த பின்புதான் எனக்கு காலணி கிடைத்தது. அங்கே காலணி தேவையில்லை, வெறுங்காலோடைய தான் நாங்கள் ஓட்டப் போட்டிகள் பாய்ச்சல் போட்டிகள் எல்லாம் செய்வோம், மாட்டு சவாரிகள் எல்லாம் செய்வார்கள் வெறும் காலணியோடு தான். தொழிலாளர்கள் எல்லாம் வெறும் காலணி இல்லாமல் தான் அங்கு போய், இங்கே தான் எல்லாம் காலணி போடுறார்கள். இங்கு காலநிலை, நான் இங்கு வந்ததுக்கு இன்னும் மண்ணிலே கால் வைக்கவில்லை. 40 வருடங்கள் மண்ணிலே கால் வைக்கவில்லை. அப்படி வைக்கப்படும் என்றால் வீதியோரங்களே அல்லது நான் கடற்கரைக்கு போனாலும் அங்கேயும் சப்பாத்து தான் அல்லது காலுக்கு ஒரு அணி போட்டு தான் போகின்றோம். எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. ஏனென்றால் பூமியின் அதிர்வு, அந்த ஈர்ப்பு எங்கள் பாதத்தில் படும் பொழுது பலவிதமான நோய்கள் கண்டிக்கப்படுகின்றன.
1: உதாரணம் பார்த்தோம்னா, இந்த ஆரம்ப காலங்களில் அந்த சபரிமலைக்கு செல்லும் யாத்திரைகள் வந்து விரதம் இருக்கும்போதே காலணி அணியாமல் இருப்பது அவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சென்று வர வரையிலும் அந்த உடல் நிலை சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள் காலணியை தவிர்த்திருந்தாங்க ஆரம்ப காலம். இப்பெல்லாம் வந்து அந்த காலணி அணிந்து கொண்டு தான் இருக்காங்க சில பேர்.
0: அது மட்டும்
1: ஆரம்ப காலகட்டங்கள் அதெல்லாம் அணிவதே இல்லை.
0: இல்லை, காரணம் என்னவென்றால் விரதம் என்றால் இவையெல்லாவற்றையும் ஒறுத்தல், அலங்காரங்கள் இருக்கப்படாது, பாதுகாப்பு இருக்காது, உடை கூட சாதாரண உடை, நிலத்திலே தான் தூங்குவார்கள். தலையணை வைத்து தூங்க மாட்டார்கள், அதெல்லாம் விரதத்தில் சீப்பு வைத்து தலை இழுக்க மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் தாடி தலைமையில முடியாக வளர்வதற்கு காரணம் அதுதான் விரதம். ஞானிகள் யோகிகள் அப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், அதுதான் விரதம் என்றால். அது இப்பொழுது காட்சிக்காகவில்லவா விரதம் என்று மற்றவங்க பார்க்க, நான் இத்தனை தடவை மலையேறினேன் என்ற ஒரு பெருமை, நான் மலையேறி வந்திருக்கின்றேன் என்று கூறும்போது அது ஒரு பெருமை, அது அல்ல, அது அல்ல. விரதம் என்பது இவற்றை எல்லாம் ஒறுத்தல் தான், ஒறுத்தல் எல்லாவற்றையும். தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டார், முடிக்கு எண்ணெய் வைக்க மாட்டார், எண்ணெய் எல்லாம் தேய்க்க மாட்டார்கள், சரியா? ஸ்நானம் செய்து கொள்வார்கள், ஸ்நானம் செய்து கொள்வார்கள், அளவாக உணவுண்டு நீர் அருந்தி வாழ்வதுதான் விரதம். உண்ணாவிரதமும் இருக்கின்றார், நோன்பு, முழு நோன்பு, கந்தசஷ்டி விரதம் போன்றதெல்லாம் நோன்பாக ஆக மிளகு தண்ணி மட்டும் குடிப்பார்கள், வயிற்றில் வாயு குடிக்கொள்ளாமல் இருக்கின்றதுக்கு, அதுதான் விரதம். இப்போ அப்படி இல்லையே, நாலு பேர் பார்க்க வேணும், எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் மட்டும் இன்று எங்கள் வீட்டில் விரதம் இருந்தும் கொண்டு வாழை இல்லையில தூக்கி எறிவார்கள், அதெல்லாம் விரதம் கைப்படி வந்து விட்டது. நீங்கள் கூறுவது போல் அன்று இப்படி இன்றும் ஆசிய நாடுகளில் எத்தனை பேர் பாதரட்சை இல்லாமல் நடக்கின்றார்கள் ஐயா? ஏன் அன்று இந்தியாவில் இலங்கையிலே ரிக்ஷா வண்டி ஓட்டுபவர்கள் காலில் அணி போட்டுக்கொண்டு பாத அணி போட்டுக்கொண்டு ஆரம்ப காலத்தில் ஓடினார்கள் இல்லையே? அதாவது ரிக்ஷாவில் அமர்த்தி விட்டவரை இழுத்து கொண்டு தந்த இந்த கொட்டும் பெரிய வெளி வெயிலினாலும் மழையினாலும் வெறும் காலோடு ஓடுவார்கள் ஐயா. நாங்கள் எல்லாம் ஓட்ட போட்டிகளில் விளையாட்டு போட்டிகளில் அங்கே பாருங்கள், எங்கள் காலில் எங்களுக்கு சட்டமும் இல்லை, பாதரட்சை போட பண்ணுவோம், நாங்கள் இல்லாமல் தான் அப்படி வாழ்ந்திருக்கு, நான் வாழ்ந்திருக்கின்றேன். பிறகு பாடசாலையில் விடுதி மாணவனாக பெரிய கல்லூரிகளுக்கு போகும் பொழுது தான் நான் அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் வழியிலே இருந்து வெறும் பாதத்துடன் நாங்கள் செல்லும் பொழுது நிலத்தில் உள்ள கிருமிகள் அழுக்குகள் எல்லாம் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து விடுமென்றதற்காக பாதரட்சியை போட்டார்கள். அதை வெளியே கலட்டி விட்டு தான் வகுப்பறையிலே போய் இருப்போம். புரிகிறதா? ஆலயங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். செருப்பு போட்டுட்டு ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் அதுதான். வெளியிலே கண்ட இடமெல்லாம் இருத்து எங்கள் காலிலே அசிங்கமாக இருக்கும், நல்ல தூய்மையான பாதத்தோடு ஆண்டவன் சன்னதி போகப்படும் என்பதற்காக பாதரட்சியை கலட்டி வைக்கின்றோம். ஐயோ, சைவ சமயத்தவர்கள் பாதரட்சியை காட்டி போட்டு தான் உள்ளுக்கு வருவார்கள், மற்றவர்கள் ஜபத்தோடு போவார்கள் என்றெல்லாம் கூறி பேசுவார்கள். ஒரு சிலர் அது புரியாமல் பேசுகிறார்கள். பாதரட்சை அதுக்காகத்தான் அதிலே கலட்டி வைப்பது நல்லது. சரவணா சில படையங்களை பேசும்போது தான் நீங்கள் தந்த சிவாசி தேழு வருதே நல்ல பதம், இரண்டு பதம் நினைத்தே சரி வந்து கேட்டாலும் கேட்டீங்க, நினைத்தேன் வந்தாய் 101 வயது என்று பாடுவோம் இல்லையா? நன்றி தேவா, நன்றி. நல்ல செய்திகளை பகிர்ந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்வோம் இந்த பாடல். தானாக வந்த சந்தனமே அப்படியா இந்த பாடல்? இங்க பாப்போம் இந்த பாடல் எப்படி வருது என்று.

சிறப்பான அந்த பாடல், ஒருவரை ஒருவர் தஞ்சமாக இருக்க வேண்டும், ஒன்றொன்று நம்பி வாழ வேண்டும், அந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியம், அதிலே தான் விசுவாசம் பிறக்கின்றது. அந்த உறவுகளை இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியில் சொல்லோடு பாடல் நிகழ்வை நாங்கள் இருவழி சொற்கள் என்று கண்டு கொண்டிருக்கின்றோம். இருவழி சொற்களிலே ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாதங்களை தந்து செல்கின்றார்கள். அந்த வேளையிலே விகட கவி நான் கூறியிருந்த வேளையில் அதோடு தாத்தா சுகூர்னேன், இவர்கள் பாப்பா காக்கா என்றெல்லாம் கூறிக்கொண்டு செல்கிறார். போ போ என்று கூறுகின்றார்கள். மேகமே மேகமே என்றெல்லாம் நாங்கள் எங்களை அறியாமல் பேசுவதை இப்பொழுது சிந்தித்து பார்க்கும்போது தான் அது எங்களுக்கு தெரிகின்றது. அந்த வழியில் தேர் வருது என்று கூறுவோம். ஒரு பாடசாலை வாழ்க்கையிலே நண்பிகள், இரு நண்பிகள் இருந்தார்கள். அதில் ஒரு நண்பிக்கு பேர் மாலா. அந்த நண்பியை மற்ற நண்பி கேட்கின்றார், மாலா போலாமா என்று கேட்கின்றார். படித்து பாருங்கள், இது இருவழி சொல்லா இல்லையா என்று. மாலா போலாமா, பார்த்தீங்களா? அப்படி எங்களை அறியாமல் நாங்கள் கண்டுபிடும் சொற்கள், நாங்கள் உபயோகிக்கும் சொற்களிலே இருவழி பதங்கள் இருக்கின்றது. இதை மாலை மாற்று என்று கூறுவார்கள். அந்த வகையில் தான் நீங்களும் வந்து நினைத்து, எத்தனையோ தெரியும் உடனே வரவில்லை, நினைத்து பார்த்து கூறுகிறீர்கள். அப்படி நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகின்ற பதில் மேலும் தெரிந்தால் நீங்கள் வந்து கூறலாம். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகிறீர்கள்னு. இது ஒன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல். எங்கே பாருங்கள், தாருங்கள் நீங்கள் கண்ட பதங்களை. என்ன நடந்தது? ஒய்ந்து விட்டதா? எங்கோ ஒரு தவறு நடந்து விட்டது. ஒலியிலேயா அல்லது இதழிலேயா கடனிலேயா? பாடம் இருக்கின்றது, என்னவென்று கூற முடியவில்லை. வலைத்தளம் மீண்டும் வெப்பம் அதிகமாகியவுடன் குலப்படி செய்ய பார்க்கின்றது. பார்ப்போம். இல்லவே இல்லை. என்ன செய்ய போகின்றாய்? ஏன் இப்படி செய்கின்றாய் என்று நான் கணனியை பார்த்து கேட்கும்போது அதுக்கு வாயில்லை, பேசுவதற்கு எழுத்து மூலம்தான் எல்லாம் சொல்லுகின்றது. சரி.

இருமொழி சொற்கள் என்று நாங்கள் பார்க்கும் வேளையிலே மாலை மாற்றி சொற்கள் என்றும் கூறிக்கொள்ளும் அந்த பதத்திலே நாங்கள் திருமணத்துக்கு செல்கின்றோம் அல்லது வரவேற்புகளுக்கு செல்கின்றோம். அங்கெல்லாம் மிகவும் கோலாகலமாக வரவேற்புகள் நடைபெறுகின்றது, மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கின்றது. திருமணத்திலே அந்த நாதேஸ்வர கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கே மேளங்கள் தாளங்கள் எல்லாம் நாதஸ்வரங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி மேளம் என்றவுடன் அங்கே இசை ஒலிக்கப்படும். இதையெல்லாம் கேட்டுவிட்டு வந்து கூறுவார்கள், என்ன திருமணமாப்பா சிறப்பாக இருந்த, அங்கே மேளதாளமே மிகவும் சிறப்பாக இருந்தது, அந்த கச்சேரியில் மேளதாளமே சிறப்பாக இருந்தது. பாருங்கள், மேளதாளமே என்பதை எடுத்து பாருங்கள், இரண்டு பக்கமும் பாரு, மேளதாளமே அப்படி பதம் பெறும் அல்லவா, அப்படி சிந்தித்து பாருங்கள். வெறும் அடுத்து ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை அன்பு மகள் சியாமலா நீங்கள் கேட்ட பாடல், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு அன்பு உறவு பாடலை தந்திருக்கின்றார் தேவா அவர்கள். அவர் சொன்ன அந்த பாடல் கடினமாக இருக்கின்றது, தெரிவு செய்வதற்கு பார்ப்போம். நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், இல்லை என்றால் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் எத்தனை காலம்தான் என்ற மலைக்கள்ளன் திரைப்படத்து பாடல் வரும் உட்கருத்துக்களை எண்ணி பார்ப்போம். அற்புதமான அந்த பாடல் நாங்கள் கேட்க கேட்க இன்றும் அப்படி இருக்கின்றது, அன்றுதான் அப்படி இருந்ததா என்று எண்ண வேண்டாம், இன்றும் அப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டுத்தான் பார்ப்போம். ஒரு தடவை சியாமலா உங்கள் பாடல்.

0: நல்லதோர் பாடல் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று விரக்தியிலும் கூறலாம். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவோர் என்ற சபதத்தையும் கூறலாம். நான் வந்து இந்த ஏமாற்றுபவர்களை ஏமாளிகளை மாற்றுவோம் என்றும் சபதம் எடுத்துக்கொள்வது போன்றும் இருக்கும். மலைக்கள்ளன் திரைப்படம் வந்த ஆண்டுகள் பல அன்று இந்த நிலையை பிரபல இசை கலை உலக மேதை தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள்தான் இந்த வரிகளை கொடுத்திருந்தார். மிகவும் சிறந்த இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் தான் இதற்கு இசை கோர்த்திருந்தார் என்று அறிய கிடக்கின்றது என்பவர்களே, மிகவும் சிறந்த பாடல். அந்த கருத்தை அவர்கள் அன்று கூறினார்கள், பின்பு வந்து ஓரளவு முயன்றார்கள். அதே ஒன்றுதான் நின்றும் பார்ப்போம் என்று இரண்டு மொழியில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். இன்னும் காலம் சென்று வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நான் எத்தனை வணக்கம் கூறுறேன், நீங்கள் எத்தனை வணக்கம்? வணக்கம் கிருஷ்ணன், நலமா இருக்கணும். நீங்க நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், மகிழ்வாக இருக்க வேண்டும். இங்கே வெளியே சென்று வந்தீர்களா?
1: ஆமாம் ஐயா, இப்பதான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன்.
0: கும்பகோணம் குறும்பு வெத்தில குறுந்து வெத்தில அந்த குழந்தை வெத்தில பாத்தீர்களா? அங்கே கும்பகோணத்துல குழந்தை வெத்தில இருக்குமா? பாத்தீங்களா?
1: ஆமாம் ஐயா, கும்பகோணம் குழந்தை வெத்தில தான்.
0: அது போட்டா நல்லா கும்பகோணம் போல செமக்குமா ஐயா? சாரி,
1: ஒரு பேரு பொருள் இருக்கு ஐயா.
0: ஒரு பேர்ல இருக்குதா? குழந்தை வயத்துல குழந்தை வயத்துல என்ற ஊர் இருக்குன்றதா?
1: இல்ல இல்ல,
0: கடந்த வாரம் கிளவி சொற்களை பார்த்தபொழுது இன்று நாங்கள் சொல்லு அது வந்து இருவழி சொல்லு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு சிலர் வந்து கூறி செல்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்வு என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு அப்படியான இருவழி சொற்கள் ஏதாவது பதம் இருக்கின்றதா? சொற்கள் கூறுங்களும் கேட்போம்.
1: சென்ற வாரம் இது இப்பவும் கேட்கலீங்க ஐயா, அதே தானே?
0: என்ன கூறு?
1: ஆமா, கலகலன்னு சொல்றது
0: இல்ல, கடந்த வாரம் வந்தது கிளபியன் ஒரு சொல்லை மீண்டும் சொல்லுகிறது. இப்பொழுது நான் கூறுவது, நீங்கள் ஒரு சொல்லை எழுதிவிட்டு அதை முன்பு ஆரம்பத்தில் இப்ப அம்மா என்றால் ஆனா இம்மன்னா மாவண்ணா, அதே போன்று ஒரு எழுதி ஒரு சொல்லை எழுதிவிட்டு திருப்பி கடைசியில் இருந்து வாசித்தாலும் அதே மாதிரி பொருள் வரும். இப்ப வி க ட ஹ வி என்று இருக்கிறது அல்லவா, இல்ல வி க ட கவி, அதை எழுதிவிட்டு இறுதியில் இருந்து வாசி பாருங்கள், பி க ட கவி என்று வரும். அதே போன்று தா தா என்றதை தா தா, அதை எழுதிவிட்டு படியுங்கள் மீண்டும் பின்னிருந்து முன்புக்கு முன்னாக இருபழி தா தா என்று வரும். அதே போன்று ஏதாவது பதங்கள் இப்ப வந்து கூறியிருக்கின்றார்கள், தா தா கா கா கை ரேகை போ போ வா வா என்பது போல மேகமே மேகமே. அடுத்து வந்து அந்த மேகமே என்ற பதம், மேகமே மேகமே என்றது கிளவி, ஆனால் அந்த மேகமே என்றது எடுத்தால் மேகமே, அதை மீண்டும் படியுங்கள் திருப்பி மேகமே என்றுதான் வரும். இப்ப தேயுதே தேயுதே என்றால் திருப்பி படித்தாலும் தேயுதே என்றுதான் வரும். இப்படியான பதங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அறிஞ்சிருக்கின்றீங்களா? நாங்கள் பேசி இருக்கிறோம், எங்கே பேசுறோம் எப்படி பேசுறோம்னு தெரியாது. மேள தாளமே, மேள தாளமே சிறப்பாக இருந்தேன்னு கூறுவோம் இல்லையா? ரேவதி மாமா என்றும் கூறினார், சரியா? அது மாமா திருப்பி பாய்ச்சால் மாமா தான் வரும். மாபடு போடுவாமா அப்படி கேக்குறார், மாலா போலாமா? இந்த பாடல்ல இருக்கின்றது வா ராஜா வா இல்லையா? வா ராஜா வா என்பதை திருப்பி பார்த்தாலும் வா ராஜா வா என்று வரும் இல்லையா? அப்படி உங்களுக்கு எதுவும் புரியுதா?
1: புரியுது. மங்கம்மா
0: மண்டமா,
1: மானா சொல்லி கடைசியில மானா முடியும்னா மங்கம்மான்னு சொன்னேன்.
0: உங்களுக்கு புரியவில்லை இது நான் கூறுவது என்னவென்றால்,
1: புரியவில்லை
0: இல்லை புரியவில்லை, புரிந்தால் இப்படி கூற முடியல. மங்கம்மா என்ற எழுத்துக்கள் வேறு ஐயா, மாவிலே துவங்கி மாவிலே முடிவது அல்ல. நீங்கள் எழுதிய பொருள் வேற, திருப்பி மீண்டும் பின்னிருந்து படித்தாலும் அதே மாதிரி வரும் ஐயா. இப்ப பா பான பா உப்பா, அதை திருப்பி படிங்கள், பா உப்பா. இப்ப மங்கம்மாண்டால் அப்படி வர அது அநேகண்ணா, அது தாத்தா பாப்பா மாமா, திருப்பி வருவது அல்லவா. திருப்பியும் படிக்கலாம், முதல்ல இருந்தும் படிக்கலாம், இறுதியில் இருந்தும் படிக்கலாம், ஒரே மாதிரி கருத்து வேறு. இப்ப சரவணன் சொன்ன தேழு நீளுது, அதனால மீண்டும் படிக்கலாம், அடியில் இருந்து படித்தாலும் அப்படித்தான் வரும். இப்ப நாங்கள் நாளாந்தம் ஒரு நாட்காட்டி இருக்கிறதா உங்களை, நாட்காட்டியை கிழித்தவுடன் என்ன தெரிகிறது? முதல் நாள் 15 என்று கூறினால் அது என்ன 15? 15 திகதி, 16 திகதி. திகதியை வாய்ச்சி பாருங்கள், படித்து பாருங்கள். தி க தி, நாங்கள் தேதி என்று கூறுவோம், தேதி அல்ல, திகதி தான் சரியான தமிழ். திகதி என்று 13 திகதி என்று கூறுவோம் அல்லவா. அதில் தி க தி, திகதி தி க தி, அதை மீண்டும் படியுங்கள், கடைசியில் இருந்து படியுங்கள், தி க தி என்று தான் வரும் இல்லையா.

0: ஐநூறு வயது.
1: 90 வயதில் வரையில ஐயா, 110 வயதில் வரை நான் நகைச்சுவை காக்கணும். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு என்ன பாடுறது என்று ஒளிவரம் போவோம்.
0: 100 என்ன 100 தான் வரும்.
1: ம், சார், இப்பொழுது என்ன பாட வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு ஆறு புஷ்பங்கள் படம்.
1: ஆறு புஷ்பம், 7 புஷ்பத்தில் கூடாதா?
0: வரலாம் ஐயா, அடுத்த படாதான்.
1: என்ன பாடல ஐயா? 6 புஷ்பங்கள்ல
0: ஏண்டி முத்தம்மா
1: பாதியில.
0: ஏண்டி முத்தம்மா ஏழு புன்னகை என்னென்ன எண்ணங்கள். இந்த பாடல்
1: ஏண்டி முத்தம்மா, ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகையா? பாருங்க, அன்பாக சிரிக்கும் போது இப்படி கேட்கலாமா நீங்கள்? ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்று கேக்கூடாதா? அந்த பாடல பாடங்கள், முதல்வதிய பாடங்கள், வல்லவிய பாடங்கள் தெரிந்த வரையில
0: முத்தம்மா ஏது புன்னகை என்னென்ன எண்ணங்கள். நினைவு வரல,
1: வருதில்லை வருதில்லை. எங்க போய் வந்தீர்கள் இன்றைக்கு? நாம் குழப்பமா இருக்கிறது.
0: ஆமா ஐயா,
1: என்ன நடந்தது?
0: உண்மைதான்,
1: தெரியாமல் குழப்பங்கள் வருகிறது ஐயா.
0: வரும் ஐயா, சில நேரங்களில் வரும், தடுமாற்றத்தில்
1: வரும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்யல. அது என்ன?
0: ஒரு எழுத்து சொல்றேன், தாத்தா.
1: அப்படியா? சரி, அனுஷா இருக்கின்றாரா அல்லது இல்லையா? அவங்களோட பேசுவாங்க. குழப்பம் அடைந்திருக்கின்றீர்கள். அனுஷியா, அனுஷியா வணக்கம். வணக்கம் மகளே.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்களம்மா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
1: நாங்கள் நலமா இருக்கோம். இவர் எங்க வெளியே தனியே போயிட்டு வந்தாரா இல்ல உங்களோட போனாரா?
2: தனியா தாங்க போனாங்க.
1: அதான் தனியா வந்து குழப்பமா இருக்க. பரீட்சித்து பார்க்கணும், செக் பண்ணுங்க. கவர் இந்த வாரம் அப்படி இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உலகளாவ ரீதியிலே இந்த காலநிலை அவதானிகள் கூறுகின்றால் இனி வரும் மாதங்கள் அடுத்த 2 வருடங்களுக்கு இலங்கை, இந்திய நாடு, அது மத்திய கிழக்கு நாடுகள், இல்லை மத்தியதரை நாடு, ஆசிய நாடுகளிலேயே மிகவும் கடுமையான வெப்பத்தை சந்திக்க போகின்றோமா? நீங்கள் அறிந்தீர்களா?
2: சொல்லுகிறாங்க.
1: நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் தான். அப்ப நான் போய் சொல்லவில்லை. அது எப்படி இருந்தாலும் இப்ப இன்று இவருக்கு என்ன நடந்த? வெளியில இருந்து வந்தார், மோர் குடிச்சீங்களா, தாகமா ஏதாவது குளிரா குடிச்சீங்களா? பாவம், எல்லாம் எல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கின்ற.
2: என்ன
1: பாடல்? பொறுத்துக்கணும். அப்படியா? வெயில் கொதிப்படைந்து விட்டதால். சரியம்மா, உங்களுக்கு இந்த எப்படி இப்படி பதவி சொற்கள் தெரியுமா? ஒரே சொல்லை எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி புரியுறதா நான் பேசுவது? மாமா, பாப்பா, தாத்தா, அப்படி பேர் எதுவும் பதம் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டும் ஒரே, முன்னுக்கு இருந்து படுத்தாலும் பின்னுக்கு இருந்து படுத்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும்.
2: தெரியலையே.
1: தெரியும், உங்களுக்கு மறந்து விட்டீர்கள். ஒரு பாடல் தாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அவரிபரப்போம்? நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் கேட்போம் மகளே?
2: மாமா மாமா அந்த பாட்டு போடுங்க.
1: கிருஷ்ணன் வந்தவுடன் மாமா மாமா அம்மா அம்மா அந்த பாடலா? மாமா மாமா மாமா மாமா அந்த பாடல் உங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கலாம்மா. அந்த பாடல் தருகிறேன். கோலம் எப்படி இருக்கின்றது? அழியாமல் இருக்கின்றது. என்ன என்ன மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை தானே. சிறப்பாக இருங்கள் கிருஷ்ணா. நன்ற தாகசாந்தி செய்து அமைதியாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
2: நன்றி
1: அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் மகளே மஞ்சுளா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். பேசுவது
1: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்ற அன்பு மகளே. நான் பேசுவது கேட்கின்றதாம்மா?
1: ஆ, கேட்குதுப்பா.
0: நேற்று எதுவும் உங்களுக்கு கேட்க மறந்து விட்டு கொஞ்சம் தடையாக இருந்தா அதனால.
1: ஆமா, நேற்று சத்தம் குறைவா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு
0: இன்று சத்தம் சரியாக வருகின்றது. நல்லது. நீங்கள் நலமாக இருக்கின்றன கூறியவுடன் மகள்வாக இருக்கிறது, நாங்களும் மகள்வாக இருக்கின்றோம். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தாங்க முடியாத வெயிலா இருக்குதுப்பா, ரொம்ப வெயில்.
0: ஓ,
1: இப்ப இந்த வாரத்துல ரொம்ப அதிகம்.
0: மழையே இல்லையென்ன?
1: மழையே இல்லப்பா.
0: ஓ, அப்ப என்ன செய்யலாம் அதுக்கு? மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்பாவி கட்டி இழுப்போமா?
1: மரம்
0: எப்படி
1: மரம் வைக்கணும்னு சொல்றாங்களேப்பா. நாங்க எங்களால முடிஞ்ச மரத்தை அங்கங்க வச்சிருக்கோம்.
0: அது இவங்க வைத்த மரத்தை எல்லாம் வெட்டி விடுறாங்களே, அது இல்ல பிரச்சனையா இருக்குது.
1: என்னப்பா,
0: வைத்த மரங்களை தானே வெட்டி விடுகிறார்கள், வெட்டி ஒதுக்கி விடுகிறார்கள். மலைகளை அழித்து, காடுகளை அழித்துக் கொள்வதனால் இந்த மழை வருவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதும் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த வருடம், அடுத்த வருடம் கோடை காலம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்.
1: இந்த தார் சாலையெல்லாம் உருவுற மாதிரி நெதர்லாந்து போட்டிருந்தாங்கப்பா. தார் சாலை உருகுது, லைட் கம்பம் உருகுது, அவ்வளவு வெயில்.
0: அப்படி மோசமான ஒரு காலநிலையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது ஆசிய நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏனைய நாடுகளுடைய கோடை காலம் கடுமையான கோடை காலமாக இருக்கும் என்று அறிய கிடக்கின்றது. அதனால் வருவதை எதிர்கொள்வோம். பகல் வேளைகளில் வெளியே செல்வதை நிறுத்தி ஓரளவு நிழல், வீடு அப்படி உட்காரம், குளிர்ந்த பானங்கள், குளிர்மையான உணவுகளை அருந்தி கொள்ள வேண்டும்.
1: வெயில்
0: நேரத்துல போகாமல் நிறம் ஆறுதலான நிறம் பார்த்து போக வேண்டும். மகளே, இழைப்பு வரக்கூடாது. அதிலும் மாத்திரைகள் வில்லைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற எங்களுக்கு வெளியே சூரியனுடைய கிரகணம் அதிகமாக படுவது கூடாது. அதனுடைய பிரதி தாக்கம் கடுமையாக இருக்கும். எனக்கு முடியாது, நான் 6 மணிக்கு பின்புதான் வெளியே புறப்படுவேன். அது வெயில் இல்லாத போல் இருக்கும், ஆனால் வெப்பம் உங்களுக்கு தாங்க முடியாது. ஈழத்திலும் நான் இருக்கும் பொழுது வெப்பத்துக்களே அதிகம் போனது கிடையாது, குறைவு, விடமாட்டார்கள். இருப்பினும் குறையை பிடித்து கூட போவோம், ஆனால் அது தாக்கு பிடிக்கலாம். உங்கள் நாட்டிலே நாங்கள் எங்களோட உடம்பு எல்லாம் அந்த காலநிலைக்கு ஏற்ப அன்னையின் வயிற்றிலிருந்து அவ உண்ட உணவிலிருந்து வளர்ந்த உடம்பு தானே. அது இங்கு வந்தவுடன் அந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது இங்கு, அதனால் தாங்க முடியவில்லை. இப்பொழுது பழகிவிட்டது. இருப்பினும்
1: ஆனா இந்த வருஷம் போல வெயில் எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷமும் பார்த்த மாதிரியே தெரியலப்பா.
0: அப்படித்தான் கூறுவாங்க.
1: பஞ்சம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பஞ்சம் கூட இருந்ததுப்பா. சாப்பாட்டு கஷ்டம்லாம் கூட இருந்தது, நிலத்துல பயிர் இல்லாம ஒன்னும் இல்லாம. ஆனா இவ்வளவு வெயில் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இந்த வருஷம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆனால் இதை நாங்கள் தாங்குகிற மனமனும் அதுக்காக கொஞ்சம் நிழல்களே உள்ளாக வேண்டும், உணவுகளையும் கவனமாக எடுத்துக்கொள்ளும். நாங்கள் இந்த சொல்லோடு பாடலிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருவழி சொற்கள். ஒரு வழி இல்லை, இப்போ 1-way 2-way மாதிரி இருவழி, இங்கேருந்து போய் அங்கேருந்து வருவது போன்று சில சொற்கள் இங்கிருந்து எழுதிவிட்டு அங்கிருந்து படித்தாலும் அதே மாதிரி இருக்கும். அப்படி பதங்கள் தெரியுமா
1: உங்களுக்கு? வரலப்பா, நானும் கேட்டுதான்
0: அப்படியா?
1: சரி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு வர டயர்டு, அமாவாசை வேலையினால ஒன்னும் யோசிக்க முடியல, கேட்டுதான்
0: இருந்தேன். இப்ப ஒரு 2 நண்பிகள் பயணம் செய்கிறாங்க. ஒருதிக்கு பேர் தாரா, அடுத்தவருக்கு பேர் ராதா. இருவரையும் சேர்த்து கூப்பிட்டால் தாரா ராதா என்று அழைக்கின்றோம் அல்லவா இருவரையும். அப்ப அதை திருப்பி பார்த்தேன், தாரா ராதா என்று அழைத்தால் அப்படித்தான் வரும். அழைச்சி பாரு, தாரா பேருந்து ராதா. இப்ப வந்து குருநர்கள் கை ரேகை, கை ரேகை திருப்பி படுத்தாலும் கை ரேகை
1: திருப்பினா கை ரேகை
0: அப்படி வரும். அதே போன்று.
1: ஆமாம்பா படிச்சிருக்கேன், ஆனா இப்பத்துக்கு ஞாபகம் வரல பையனுக்கு.
0: ஆமா இது படிக்கிறதால நாங்கள் வழக்கமாக உபயோகிக்கணும், கொஞ்சம் சிந்தித்தால் வரும் சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் மஞ்சுளா என்று? உங்களுக்கு நல்ல நல்ல பாடலையும் கேட்பீர்கள், சிலவழி நீங்கள் தரும் பாடலை நான் பிடிக்க முடியாவிட்டு உங்களையும் திருப்பி கேட்பேன். நான் என்ன பாடல் என்று கேட்டுப்போம்?
1: ஆமா படம் சொந்தம் பா.
0: சொந்தம், அதுல என்ன பாடல் மகளே?
1: வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும் பாட்டு.
0: ஓ அப்படியான பாடல், வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும் என்று நல்ல பாடல் அந்த பாடல். வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும்,
1: நன்றி
0: மகளே. நலமாக இருந்தால் அதிகம் வெயிலுக்குள்ளே போக வேண்டாம், அதுதான் இப்பொழுது நாங்கள் தரக்கூடிய அறிவுரை. வாழ்த்துக்களம்மா, சுகம் பெற வேண்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்களே, வாழ்த்துக்கள். நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் இருபடி சொற்களை பார்த்த வேளையில் அன்பு மகள் ரேவதி வந்து அழகாக கூறியிருந்தார், மோரு தாருமோ, மாமா, பாப்பா போன்ற பதங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு மயங்கி விட்டேன் உன்னை கண்டு என்ற பாடலை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல் அன்னமிட்டகை திரைப்படத்திலிருந்து வாலியவர்களின் வரியிலே இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே மலர்ந்த பாடல். அதற்கு குரல் கொடுத்து மெருகூட்டியவர்கள் இசை அரசரும் இசை அரசியுமான டி எம் சவுந்தரராஜன் ஐயாவுடன் பி சுசீலா அம்மா அவர்களும். இப்பொழுது அந்த பாடலை முதல்வரையே பாடியும் காட்டியிருந்தார். இப்பொழுது நாங்கள் பாட கேட்போம் வானொலியிலே.

இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடல் அன்பு உறவு எங்களுடைய தேவா கேட்ட பாடலை முயற்சி பண்ணி இந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. இதுதான் பாடலோ தெரியாது, இந்த பாடலை போட்டு விடுவோம். இந்த பாடலும் இல்லை போதும், இந்த பாடலும் இல்லை போதுன்றது அடுத்த பாடலை பார்ப்போம். இதுவாக இருக்குமோ இந்த பாடல் சில சமயம் தெரிய இல்லை, எந்த பாடலையும் தெரியவில்லையே. அக்கா மகள், அக்கா மகள் சிட்டு என்று கேட்கின்றார். இந்த பாடலாக இருக்குமோ?

அழக யாரு வச்சா அச்சா பவு தச்சா உனக்கு அழக யாரு வச்சா

0: சேர்த்து வைத்தார்.
1: இந்த பாடல் சரியான பாடல் அல்ல தேவா, நீங்கள் கேட்ட பாடல் அல்ல என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இந்த நேரத்திற்காக இந்த பாடல் தான் எனக்கு கருத்து கிடைத்ததை தந்துவிட்டேன். நான் இன்றைய நேரத்திலே உங்களுக்காக அந்த பொருளை தேடி எடுத்து வந்து தருகின்றேன். அடுத்து வரும் பாடல் பொறுமைக்கு நன்றி, ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்த பாடலை தருவோம். அடுத்த பாடலை தந்தார் எங்களுடைய நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பைவேன் சரவணன். சிவாசி தேழு நீழுதே என்ற பதங்களை தந்து இருவழி சொற்களை கண்டுபிடித்து கூறிய வேளையிலே நினைத்தேன் வந்தாய் 150 வயது என்ற ஒரு பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ பாடல் அப்படித்தான் பாடுகிறதா கேட்போம். கவனமாக இத்தனை வயது என்று கூறுகின்றது என்று காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

நீங்கள் கேட்டபடி சரவணன் 100 வயதுதான் கேட்டிருக்கின்றீர்கள். நினைத்து ஏன் வந்தாய்? 100 வயது என்று தான் கூறியிருக்கிறீர்கள். நான் தான் கூட நினைத்து விட்டேன். 200 வயது என்று பாடியிருக்கலாம். அவர்கள் 100 வயது என்று பாடிவிட்டார்கள். 100 போதும் என்ற அளவுக்கு வாழ்கின்றோம் நாங்கள். சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இருவழி பதங்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் வேளையிலே கண்டுபிடித்தோம் பல பதங்களை. அந்த வகையிலே ஒரு பெண் வந்து தோடு போட்டிருக்கின்றார், கம்மல் மாட்டியிருக்கின்றார். அந்த தோடு ஆடுது. அதை பார்த்து நாங்கள் தோடு ஆடுதே அல்லது தோடு ஆடுதோ என்று கேட்போம். உங்களுடைய தோடு ஆடுதோ சரியாக பூட்டிக்கொள் என்று கூறும்பொழுது தோடு ஆடுதோ என்று கேட்டால் அதை நாங்கள் மீட்டி திருப்பி படித்தாலும் தோடு ஆடுதோ என்று தான் கூறும். அதே போன்றுதான் ஒரு மாட்டை பார்த்து மாடு சாகுமா என்று கேட்டு பாருங்கள். மாடு இல்லை, மாடு வந்து முட்டி மோதுமா என்பதை மாடு சாடுமா என்று கேட்டு பாருங்கள். அதுவும் திருப்பி வரக்கூடியதாக இப்படி பதங்கள் நாங்கள் வாழ்க்கையில் உபயோகிக்கின்றோம். அது தெரியாமல் உபயோகிக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் வந்து கிருஷ்ணன் தடுமாற்றத்தோடு வீடு வந்தவர். தடுமாற்றம் இல்லாமல் இந்த பாடலை கேட்டவர் நிலை வருவார் என்று எண்ணுகிறேன். ஒலிக்கின்றது பாடல் 6 புஷ்பங்கள். நான் ஒரு 7 புஷ்பத்திலே பார்த்தேன், கிடைக்கவில்லை. 6 புஷ்பத்திலே தான் கிடைத்திருக்கின்றது கிருஷ்ணா. இதோ அந்த பாடல். ஏண்டி முத்தம்மா.

பட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போகலாமா?

மெல்லிசை மன்னரின் இசையிலே சந்திரபோஸ் அவர்கள் பாடிய ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்று கேட்டு பாடிய வேளையிலே அன்பு கிருஷ்ணா வந்த தடுமாற்றம் மாறி நிலை தடுமாறாமல் நேராக இருங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்கள் பாடல் கேட்ட வேளையிலே தான் அன்புடன் மகள் அனுஷ்யா ஒரு பாடலை கேட்டார் அல்லவா. அவர் வந்து பொருட்கள் எதிர் அதாவது வந்து இருவழி சொற்கள் கேட்காது விட்டாலும் இருவழி சொற்களே பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது குமுதம் திரைப்படத்திலிருந்து. அனுஷ்யா நீங்கள் கேட்ட நகைச்சுவை பாடல் இதோ.

0: விட்டு உன்னை தேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே.
1: உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவே, நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே.
0: உள்ள இந்த உலகத்தையே உத்து பார்த்தா

0: I'm Katie.
1: கவிஞர்கள் திலகம். ஆனா மருதகாசி ஐயா அவர்களினாலே புனையப்பட்ட வரிகள் எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளோடு நாகரிகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சுட்டி காட்டி சென்று எங்கள் தமிழ் பண்பாட்டினை விழுமியத்தோடு வர வேண்டும் என்று எழுதிய பாடல்களை காட்சியமைத்த படப்பிடிப்பாளர்களோ நடை உடை பாவனைகளையும் நாகரிகமான முறையில் தந்த அந்த அற்புதமான பாடலை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அன்று அந்த ஐயாவுடன் அன்று பிரபல பின்னணி பாடகியாக இருந்த கே ஜமுனா ராணி அம்மாவும் இணைந்து குழுவினரோடு பாடியிருந்தார்கள். அனுஷியாவின் பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலும் வாழ்க்கை என்றால் என்ன என்று நம் முதியவர்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்பதற்கிணங்க நீங்கள் முன்பு கேட்டாலும் இன்றும் அந்த பாடல் கேட்க வேண்டும் என்று கேட்ட பாடல் சொந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. வாழ்ந்தால் உங்களைப் போல வாழ வேண்டும் என்ற கருத்து தரும் பாடலாக வருகின்றது. கேட்போமே.

வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கும் எங்கள் வாழ்க்கையை செவ்வனே கொண்டு செலுப்பதற்கும் சொந்தம் பந்தங்கள் என்று கூறுபவர்கள் வாழ்ந்து காட்டிய பாதைகள் பல சிறந்த பாதைகள் எங்கள் பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. அந்த பண்பாட்டை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நாங்கள் படித்தவளை நாங்களும் அதை பின்பற்றி நடந்தால்தான் எங்களுக்கு வரும் பின் சந்ததிகளும் வருவார்கள் என்பதற்கு உதாரணமான பாடல் இது. முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடலில் இன்று நாங்கள் இருவழி சொற்கள், அதாவது மாலை மாற்றல் என்ற மாற்றம், மாலை மாற்று என்ற இலக்கணத்துக்கு அமைய சில பதங்களை கண்டுபிடித்து கொண்டு வந்தோம் அல்லவா. அந்த வகையில் இன்னும் இருக்கின்ற பதங்கள் எத்தனையோ இருக்கின்றது, தேட தேட தேய்க்கும். எங்கள் இந்தியாவிலே இருக்கிற மலைகளுக்குள்ளே ஒரு மலை உண்டு, குடகு. குடகு மலை என்று ஒரு பாடல் இருக்கிறது. குடகு என்பது மலை, ஒரு மலை. அந்த மலையும் இரண்டு பக்கத்தாலும் படிக்கலாம், குடகு. அதே போன்று நாங்கள் ஒரு பதம் இருக்கின்றது, இந்த காய்கறி காய்களுக்குள்ளே நாங்கள் சமையல் பண்ணுற காய்களுக்குள்ளே சுரைக்காய் என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா. அந்த சுரைக்காய் இரண்டு விதமாக, ஒன்று நீளமாக இருக்கும், இன்று ஒன்று கழுத்து சின்னனாகவும் வண்டி பெரிதாகவும் இருந்து குடம் போல இருக்கும். அதை இந்த முன்னோர்கள் அதை நன்றாக முட்டி வந்து பழுத்த பின்பு அதை பறித்து கொண்டு வந்து காய வைத்து, நன்றாக காய வைத்து உள்ளுக்கே இருக்க நீர்கள் வற்றி போகும் வரை காய வைத்து அதை உள்ளே உள்ள சதைகளை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு நன்றாக கழுவி ஆராய்ந்து மீண்டும் வெயிலிலே காய வைத்து விட்டு அதனுள்ளே பதம் கெட்டு போகாத பாணி வகையான உணவுகளை அதற்கே வைத்திருப்போம். அன்று பாலை நிலங்களிலே பயணம் செய்கின்ற போர் வீரர்கள் எல்லாம் இந்த சின்ன குடுகு என்று அதுக்கு கூறுவது, குடுகு என்று கூறுவார்கள், அதை வைத்திருப்பார்கள். அதனுள்ளே தண்ணீரை வைத்து கொண்டு சென்றால் அந்த தண்ணீர் குளிர்மையாக இருக்குமா, ஐஸ் வாட்டர் போல இருக்குமா, எத்தனை நாளைக்கும் வைத்திருக்கலாம். குடுகு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுரைக்காயை நன்றாக பழுக்க விட்டு பெரிய சுரைக்காயை கழுத்தை வெட்டி வாய் மாதிரி வெட்டி விட்டு அதுக்குள்ளே கையெல்லாம் விடலாம், பெரிய இது பானை மாதிரி இருக்கும். அதை எத்தனையோ பேர் பல உபயோகிக்கின்றார்கள், வியாபாரிகள் உபயோகிக்கின்றார்கள். நான் கண்ணார கண்டிருக்கின்றேன், என் தாய் தந்தையர் அதை பாவித்திருக்கின்றார்கள். குடுகு என்று அதற்கு அப்படி இருக்கின்ற பதம் குடுகு என்று இருக்கின்றது. அதே போன்று பல பதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். ஆலங்குயில் என்று ஆரம்பிக்கும் பார்த்திபன் கனவு திரைப்படம் வித்யாசாகர் அவர்களுடைய இசையிலே எங்களுடைய தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் இறுதிப்பாடலை கேட்பதில் வலாது விருப்பம். ஸ்ரீகாந்த் அவர்களோடு ஸ்னேகாவும் இணைந்து நடித்த திரைப்படத்து பாடல் இப்பொழுது. அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு இணைகின்றோம், நாங்களும் என்ன தவம் செய்தனை என்ற பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

சரி கண்ணாடி. காதல் பியூட்டிஃபுல்.

0: வாங்க வாங்க வாங்க வாங்க
1: வாங்க
0: உட்காரு.
2: இனிமையான அந்த பாடல் காற்றலே கலந்தவரை நாங்கள் கேட்டு முடிந்தோம். அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சி சற்று நீடித்து விட்டாலும் அதற்கு அனுமதி கொடுத்த இல்லாமல்ல வல்லமையை கொடுத்த இறைவனுக்கு மட்டுமல்ல எங்கள் மானம் ஒன்றிய தமிழ் வானொலி அனைவருக்கும் நன்றி கூறத்தான் மனம். இந்த நீரொலி நிகழ்வை சற்று நீடித்தாலும் அவர் அதை பொருட்படுத்துவதில்லை என்றால் எங்கள் உறவுகள் வந்து இணைந்து பேசி மகிழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்காகவே இது இழுத்து கொள்ளாமல் வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பாடல்களையும் கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற நியதி. ஆனால் முடிந்தளவுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். சிறப்பான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிமையாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு வந்து இணைந்து பதங்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்து கொண்டு இன்னும் எத்தனையோ பதங்கள் இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாக நாங்கள் இதை இதோடு நிறுத்திக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்தித்து கொள்ளலாம் மீண்டும் நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா என்று கேட்கின்றேன். அன்பு உறவுகளே, நாங்கள் எத்தனையோ பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எத்தனையோ திரைப்பட பெயர்களிலே ஒரு மேக ராகமே என்று ஒன்று அறிந்தீர்களா? மேக ராகமே என்று எடுத்து பார்த்தால் மேக ராகமே என்றெல்லாம் வரும். இப்படி நாங்கள் நினைத்து கொண்டு போனால் பல பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும், கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எங்களுக்கு அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை கொண்டு பெறுவோம். நிறைவுக்கு வந்து இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளும் உங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த வேளையிலே நண்பர் தேவாவின் பாடல் சரியான பாடல் கிடைக்கவில்லை, அதனால் ஒரு பாடலை அதை தந்துவிட்டேன். அந்த பாடல் நான் தேடி எடுத்து பின்பு நேரத்தில் அந்த பாடலை கொடுக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி வளமை போல உங்களோடு நான் இணைந்து சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவா உலகில் அனர்த்தங்கள் பல ஏற்படுகின்றன. அது காலநிலையாலும் வரும், எங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் வருகின்றது. ஆனால் எது வரணும் எங்களுக்கு அல்லல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எல்லோரும் மகிழ்வாக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை கொடுத்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையிலும் நெகிழ்ச்சி வரும் வேளையிலும் அது இலகுவாக அதை கடத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து எத்தனை சொற்களை கண்டுகொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களால் முடிந்தவரை கண்டுபிடிக்க சென்றாலும் முழுவதும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ பதங்கள் இங்கே அங்கே இருக்கின்றன, எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்தவரை நாங்கள் இன்று பரிமாறிக்கொண்டோம், அந்த வகையில் திருப்தி கொண்டிருக்கின்றோம். முறைவா மேலும் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு அதன்படி செல்கின்றோம். அதற்கேற்ற அனுகூலத்தை தர வேண்டும். இந்த கால நிலையினால் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பிரபஞ்சத்தை அமைத்தாய், அங்கு உயிர்களை அமைத்தாய், அதற்குள்ளே பகுத்தறிவு கொண்டு எங்களையும் அமைத்து விட்டாய். துன்பங்கள் இல்லாமல் துயரங்கள் இல்லாமல் உன்பாதம் பணிந்து அந்த நிழலிலே வாழ இடம் தர வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் அன்பாக வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நிறைவு பெறுகின்றது. 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 14 மாதம் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் இழைப்பு ஏற்படுகின்றது, களைப்பு ஏற்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் கால நிலையை ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் சரியாக நான் பெறும் பொழுது 28 பாகையில் இருந்தோம். இப்பொழுது சரியாக எங்களுக்கு காலநிலை மிகவும் வெப்பமாக காட்டப்படுகின்றது. அந்த வெப்பமான நிலை அளவு எப்படி என்று பார்த்தால் இப்பொழுது சரியாக 30 பாகையை தொட்டுவிட்டோம். இன்னும் 4 பாகைகளை தொட இருக்கின்றோம். அதை தாங்கும் சக்தியை தர வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று அன்போடு கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் பலமாக, தமிழோடு அன்போடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் MTR வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே காற்றோடு காற்றாக கலந்து வந்து கலையகத்திலிருந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்து வந்து வணக்கம் என்று கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நலமாக இருக்கும், நீங்களும் நலமாக இருக்கும். இனிமையான இந்த வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் இன்று காண இருப்பது என்ன என்பதை அன்புடன் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஜெகபிரசாதிக் அவர்கள், அது மட்டுமல்லாமல் ஷியாமலா, அன்பு நாகப்பன் இவர்கள் நிகழ்ச்சியை என்னவென்றே கூறி வருக என்று வரவேற்றதற்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர்களையும் வரவேற்று கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் காற்றலையில் கலந்து செல்ல இருக்கின்றோம். வளமை போல எங்கள் காற்றலையில் மலரும் ஒரு இசை ஒன்று வருமல்லவா, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு நிகழ்வு வருவதுண்டு. அந்த வகையில் ஆம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற அந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு பொக்கிசம் என்ற நிகழ்விலே இணைந்து விட்டோம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து இணைய வேண்டியதும் உங்களுடைய போட்டியை ஆரம்பித்தவுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் புள்ளிகளை பெறுவதற்கும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த வகையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடலே இப்பொழுது 22 பாகை செல்சியஸ் என்று வெப்பநிலை காட்டும் பொழுது அதை நாங்கள் உணர்வதும் 22 பாகை போன்றுதான் இருக்கின்றது, வெப்பம் தான் தெரிகின்றது. ஏனென்றால் பவனத்திலே காற்றலையிலே ஈரப்பதம் குறைந்த வீதமாக இருக்கின்றது, அதனால் வெப்பம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிகின்றது. இருப்பினும் பகல் 11 மணிக்கு பின்பு வெளியே செல்வது மிகவும் கடினமாக இருக்கும், மாலை 5 மணி வரை. ஆனாலும் விடுமுறை காலங்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றார்கள். இந்த கனடா நாட்டிலே இந்த வெப்பநிலையைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் எல்லோரும். சிறந்த வெப்பம், சிறந்த. ஏனென்றால் சில நாட்களில் தான் இப்படி கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்துடன் இந்த வெப்பம் முடிவடைந்து குறைந்து கொண்டு போய்விடும். ஏனென்றால் பகல் வேளை குறைந்து கொண்டும் எங்களுடைய காற்று வீச்சு அதிகமாகவும் இந்த வெப்பத்திலும் ஈரப்பதமும் காணப்படுகின்றது. அன்பு உறவுகளே, எங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வந்து கூற வேண்டும். நீங்கள் வரும்பொழுது இன்றைய வளமை போல பொக்கிஷம் நிகழ்வுக்கு நாங்கள் இணையும் வேளையிலே உங்களுக்காக 20 பெட்டிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 20க்கு 40 புள்ளிகள் இருக்கின்றன. எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள், எத்தனை பேர் பங்கு பற்றி, நீங்கள் எத்தனை புள்ளிகளை பங்கு பெற்றப் போகிறீர்கள் இந்த 40 புள்ளிகளிலும் என்று எண்ணும் வகையில் வாருங்கள், இணையுங்கள் மொழிகள் தமிழ் வானொலிக்கென்று அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்தவர் அல்லவா. அது மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் இந்த வானொலியில் வல்லமையோடு இயங்குவதற்கு சக்தியையும் கொடுத்து மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நாங்கள் பரணமிக்க அருள் புரியும் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இவர்களுக்கெல்லாம் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இணைந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியோடு. அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்தவளே தெரியாதவர்களே, உங்கள் அனைவருக்கும் வேண்டி நான் என் இறைவனிடம் இருகரம் கூப்பினேன்.

0: சிறப்புடன் இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு அன்புடன் வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். அன்பு வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம். உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகிவிட்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நல்ல காலநிலையில் இருக்கு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி?
1: 6 டிகிரி
0: ஐயா, இன்னைக்கு எங்களை விட தாழ்ந்திருக்கின்றீர்கள். அடேங்க அப்பா, 6 டிகிரி வருவதற்கு எங்களுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் செல்ல வேண்டும். 26 பார்த்தீர்களா? தூக்கி போட்டுவீர்கள், போட்டு விட்டீர்கள். ஒரு குண்டை எதிர்பார்க்கவில்லையே நான். 26 எங்களுக்கு 6, எங்களுக்கு அது பூச்சது. எங்களை கூட கண்டு போங்க. சிறப்பு மகிழ்ச்சியை தரு. நான் பேசுவது கேட்கின்றதா உங்களுக்கு? நான் பேசுவது கேட்கின்றதா? நீ
2: நன்றா கேட்கிறது, எனக்கு
0: கேட்குது. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். இந்த உங்களுடைய
2: நான் பக்கத்திலே ஒரு வானொலியை வச்சுக்கிட்டே தான் பேசுவேன்.
0: அப்படியா? வானொலியும் கேட்டுக்கிட்டு. வாழ்த்துக்கள். அது என்ன, பெட்டியா அல்லது தொலைபேசியா?
2: இந்த பெட்டி எல்லாம் கிடையாதுங்க ஐயா, வானொலி. அதாவது கைபேசியிலே வந்து.
0: ஆமா ஆமா, செயலி மூலமா. சரி, இப்பொழுது எல்லாம் வந்து விஞ்ஞான உலகம் முன்னேறி வரும்பொழுது பழைய ஸ்தாபனங்கள் எத்தனையோ அடைத்து மூடப்பட்டு விட்டன. இத்தனை ஸ்தாபனங்கள் மூடப்பட்டு விட்டன. இப்ப துல்லியமாக எல்லாத்தையும் ஒரு உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு உலகளாவ நாங்கள் உலாவ வேண்டியதாக இருக்கும். உலகளாவ அளவலாவ வேண்டியது.
2: ஒரு கணக்கு எடுத்தா 50 மேற்பட்ட பொண்ணோட வேலைய அந்த ஒரு திறன் பேசி செய்யும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. கைபேசி என்பதை விட கைத்துறன் பேசி என்று கூறிவிடலாம் இல்லையா?
2: திறன் பேசி. ஆமா, கைபேசிங்கிறது வேற, இது வந்து திறன் பேசி.
0: திறன் பேசி. ஆமா ஆமா ஆமா, திறன் பேசி.
2: ஸ்மார்ட் போன்.
0: ஓ, ஸ்மார்ட் போன், திறன் பேசி.
2: செல்போனுங்கிறது பட்டன் போன்.
0: ஆமா, இது தொட்டவுடன் பேசி விடுமோ?
2: இது வந்து டச் போன் இல்ல, வந்து திறன் பேசி.
0: அப்படித்தானே இப்பொழுது திறன் மருத்துவம் வந்துவிடுது. தொட்டு பார்க்காமல் மருத்துவம் செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு.
2: எல்லாத்துலயும் ஸ்மார்ட் வந்துருது.
0: ஆனா மக்கள் தான் ஸ்மார்ட் நினைச்சு வீணாக எல்லாத்தையும் போட்டு
2: உடைக்கின்றனர்.
0: ஆமா ஆமா, ஸ்மார்ட் டவுனா போயிடும். டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் கடையை டவுனாகவே போயிருக்கணும். அது ஒரு புறம் இருக்க. உங்களுடைய காலநிலை அப்படி என்றால் இன்று வெப்பமாக இருக்கின்றது. அவ்வளவு தூரம் வெப்பம் இல்லையே என்ன? எங்களுக்கு 26 கிடைப்பதே அறுதி. இப்பொழுது 22 தான் இருக்கின்றோம். 28 வரை செல்வோம். அது மீண்டும் மீண்டும் குறைந்து கொண்டு வந்து 14 வந்துவிடும் இரவு. அதான் இங்கே உள்ள வித்தியாசம். நோய் வருவதற்கும் அது ஒரு காரணமா இருக்கும். சரி, நல்லது. நாங்கள் இன்று வந்த விடயத்தை கவனிப்போம். இப்பொழுது நாங்கள் பொக்கிசத்துக்கே வந்துவிட்டோம். 20 பெட்டிகளும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. 1-20 எண்கள் கொண்டது. இன்று 2 எழுத்துக்களிலிருந்து அதிகூடிய எழுத்துக்களாக 6 எழுத்துக்கள் உள்ள பதங்கள், 7 எழுத்துக்குள்ள படங்கள் காணப்படுகின்றன. அதை நாங்கள் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். முதலில் எந்த பெட்டியிலிருந்து ஆரம்பிப்போம்? உங்களுக்கு விருப்பமான எண்ணை கூறுங்கள்.
2: 9.
0: 9 என்றால் உங்களுக்கு ஒரு விருப்பமான
2: 9
0: என்ற ஒரு சிறந்த எண்ணையா? எந்த வளைத்தாலும் நாங்கள் அதை பெருக்கி பார்த்தாலும் 9 கூட்டி, அந்த பெருக்கு தொகையில் வெறும் இலக்கங்களை கூட்டி பார்த்தால் 9 தான் இருக்கும். எண்களை கூட்டி பார்த்து இப்ப 9 ஐ 9 பெருக்கி பாருங்க. 9, 9, 81, 8, 1, 9 அதனால் அந்த 9 ஒரு அதிர்ஷ்டமான இலக்கம். அதனால் தானே நவரத்னம் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் நவ பாஷாணம் என்று
2: ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கத்தானே.
0: உள்ளங்கை இருந்தா புறங்கை இருக்கத்தானே வேணும். இரவு இருந்தா பகல் வேண்டும்
2: தான்.
0: ஆமா, இருக்கத்தானே வேண்டும் ஐயா.
2: சரி, தலை இருந்தா

0: காசு செல்லாது இல்லையா,
1: அது செல்லா காசா போயிடும். சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த அந்த
0: 79
1: மந்திரத்தை கூறுங்களேன். அற்புதம், அற்புதம், சரியான உச்சரிப்பு. பெட்டி அழகாக திறந்து கொண்டிருக்கின்றது. சரி, ஒரு உங்களோட ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காணப்படும்? நான் 2-6 வரை உள்ள என்று கூறிவிட்டேன், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று
0: எண்ணுகிறேன்.
1: 4 சொன்னது சரிதான், ஆனால் 1 கூட்டினால்தான் அது சரியான சரியாக இருக்கும். 5 எழுத்திலே
0: இருக்கின்றது.
1: ரெண்டாலும் கிட்டத்தட்ட கூறிவிட்டீர்கள், கட்டிக்காரன் தான், கிட்டத்தட்ட கூறிவிட்டீர்கள். 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது ஒரு மரத்தினை. இந்த மரம் அநேகமாக கடற்கரை பகுதிகளில் செழித்து வாழும். அதன் வேர்கள் வந்து நிலத்துக்கு மேலே உயர்ந்தும் நிற்கும். அழகான ஒரு வடிவான பழத்தை கொடுக்கும். அந்த பழத்தை அழகான வர்ணனை சோடனைகளுக்கு உபயோகிப்பார்கள், பூஜைக்கு பாவிக்க மாட்டார்கள். அதே போன்று இந்த வாசம் நிறைந்த பூவை தரும். அந்த வாசம் ஒரு அற்புதமான வாசம். அந்த வாசத்திலே ஒரு பாடலும் இருக்கின்றது, ஒரு திரைப்படமும் இருக்கின்றது அந்த பெயரிலே. ஆனால் அந்த பூவை பூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத பூ. அந்த பூவினுடைய வடிவத்தை வைத்து ஒரு புடவை இருக்கின்றது, இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற புடவை. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் உடுத்தி கொள்வார்கள் அந்த கரையை போட்டு. அது எந்த மரம்? இன்னொரு பழமொழி இருக்குது, யாரும் பயனற்ற பொருள் என்று கூறுவதற்காக அதில் வரும் கடற்கரையில் வரும் அந்த இது அங்க இருந்தான், இங்க இருந்தான், எங்க இருந்தான் என்று கூறுவார்கள். அதை அசட்டை பண்ண மாட்டார்கள், சட்டை பண்ண மாட்டார்கள், சட்டை பண்ண மாட்டார்கள். அதை உணவுக்கு உதவும் எல்லாத்துக்கும் நல்லது தானே. அந்த பழமும் கிட்டத்தட்ட அன்னாசி பழம் போன்று இருக்கும் காட்சி தரும். உங்களுக்கு தெரியும்,
0: கடற்கரையில
1: அநேகமாக அநேகமாக கடற்கரையில் தான் வாழும். அது அநேகமாக வேறு இடங்களும் இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. எங்கள் பொன்மனை செம்மல் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்துக்கும் அந்த பெயர் இருக்கின்றது. இல்லை இல்லை, 5 எழுத்துக்கள். அந்த மரம் என்றதையும் சேர்த்துத்தான் வரும். இப்ப பனை மரம் என்ற பனை என்று மட்டும் கூட பனை மரம் என்பது போல இதுக்கும்
0: அந்த மாதிரி சொல்றது,
1: அந்த மாதிரி சொல்றது. பாடல் இருக்கின்றது, அந்த சேலையே ஒரு அந்த இந்த இதை வைத்து சேலை என்ற ஒரு பாடலும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் தரவுகளை சுற்றி கொண்டு வருவதால் நீங்கள் யோசிக்கிறீர்கள், கடுமையாக யோசிக்க வேண்டாம். சரி, இப்ப இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சா, இது வந்து பூஜைக்கு எடுப்பதில் ஏனென்றால் இது ஒரு தடவை பொய் சொல்லிவிட்டது. தான் இறைவனுடைய சிரத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கின்றேன் என பூ சொன்னது. இப்ப கண்டுபிடிப்பீர்கள். அந்த பாட்டு
0: தாழை மரம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாளம்பூவின் நறுமணத்தில் அந்த பாட்டு இருக்கு. வாழை மரம், தாழை மரம், தாளம்பூ சேலை, ஆஹா, அந்த பாட்டும் இருக்கின்றது. சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்ட தாழை மரம் என்று கண்டுபிடித்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகள். ஏனென்றால் அரம்ப முதல் தான் முதல் வந்து கடையில் வந்தால் முதல் முதல் வெறும் அந்த பாவனையாளரே அந்த விற்பனையாளர் விடமாட்டார், எப்படியாவது அவருக்கு ஒரு பொருளை வித்து விட வேண்டும் என்று அந்த பணத்தை வாங்கி கையில் அனுப்பி வாங்கி கையில் ஒரு சொருக்கு போட்டு கல்லாப்பட்டிக்கே பணத்தை போட வேணும். அதுதான் வியாபாரம் இல்ல. முதல் முதல் போலி
0: பண்ணுவாங்க,
1: விறுவிறுப்பா லாபத்தோட போகும் எங்களுடைய வியாபாரிகளுடைய ஒரு ஒரு கடைப்பிடிப்பு நம்பிக்கை. அதே போன்று முதல் முதல் வந்த நீர் அல்லவா விட்டுவிடக்கூடாது என்றதுக்காக இழுத்து பிடித்து மடியை பிடித்து போட்டு விடுவார்கள். எப்படி இல்லை இல்லை கொண்டு போக கொண்டு போ குறைச்சுடா இந்த கொஞ்சம் பத்து காசு குறைச்சு விடுறேன் கொண்டு போக கொண்டு கொடுப்பார்கள். சிறப்பு தாளம்
0: தெரிஞ்சிருப்பாங்க.
1: பூ என்று கேட்டிருந்தால் தாளம் பூ என்று கூறலாம், மரம் என்று கேட்டபடியால் தாளை மரம். இந்த தாளை கடற்கரையிலே தானே அதிகமாக வளரும் நாகப்பன்? கடற்கரை பிரதேசம் உப்பு நிலத்திலே வாழும் உயர்ந்து கிளை அந்த வேர்கள் வந்து நிலத்தை மரத்திலிருந்து கீழே நிலத்துக்குள்ளே போற பெரிய தடி மாதிரி வேர்கள் உள்ளு போறது உங்களுக்கு தெரியும். அதிலே விளையாட விட மாட்டார்கள் குழந்தைகளை என்று அதுக்கு ஒரு சிறிய வகையான பாம்பு இருக்கின்றது தாழை மரத்தில். அந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டு அந்த பூவுக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு, மணக்க விட மாட்டார்கள். ஆமா, தாளம்பூ. அந்த தாளம்பூ ஒரு தடவை அடிமுடி தேடி சென்ற வேளையிலே இறைவனுடைய அடிமுடி சென்ற வேளையிலே மேலிருந்து ஒரு பூ விழுந்து கொண்டிருந்தது. அந்த பூவை கேட்டதாம், எங்கிருந்து வருகின்றாய் என்று நான் இறைவனின் தலையில் இருந்து வருகின்றேன், முடியில் இருந்து விழுகிறேன். அந்த பூவை கொண்டு வந்து காட்டி விட்டார்கள், நான் இறைவனை முடியை கண்டுவிட்டேன் என்று காண்பதற்கு. அது ஒரு பொய் சொன்னபடியால் அந்த பூவை பூசைக்கு எடுப்பதில்லை என்று கூறுவார்கள். ஆனா அந்த தாளையினுடைய பழம் அழகான நிறத்தோடு பெரிதாக தொங்கிக் கொண்டிருக்கும். அதை கொண்டு வந்து அலங்காரத்துக்கு கட்டுவார்கள், இளநீ தேங்காய் கட்டுவது போன்று. அதையும் கொண்டு வந்து சோடு நெய் செய்வார்கள். அப்ப அதை தூக்கி அறிந்து விடுவார்கள். அது வீதியில இடகும் கடற்கரை தாளங்க அங்க கிடந்தால் என்ன இங்க கிடந்தால் என்று தடி விட்டு போவார்கள், அப்படி சொல்லுவார்கள். அது அடுத்தது தாளம்பூ கரை போட்ட புடவை எங்கள் தாய்மார்கள் முதியோர்கள் அணிவதை விட பட்டு துணி நெய்பவர்களும் தாளம்பூ கரை போட்ட சேலைக்கும் தனி மதிப்பும் தனி விலையும் உண்டு. தாளம்பூ கரை சேலை என்று கூறுவது இது. தாளம்பூ சேலை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. தாளம்பூ நல் மர்ம தாளம்பூ என்ற திரைப்படம் வந்தது. அப்படி பல செய்திகள் அதில் வாழைமரம் தாளை மரம் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஆனால் தாளம்பூ நல்ல மனம் உள்ளது. அது எங்கே என்றால் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல சுகன்யாவனுடைய ஒரு காட்சியிலே பார்த்தேன். தாளம்பூவால் சோடிக்கப்பட்டிருப்பான் அவன் முடி தலைமுடியில் வைக்கிற பூ தாளம்பூ வச்சிருக்கும். தாளம்பூ அப்படி இருக்கும் என்று காட்டுகிறார்கள். நடிகை சுகன்யாவின் பின்னணி இருப்பதை நான் பார்த்துருக்கின்றேன். நல்ல வாசமாயிருக்கும் ஐயா தாளம்பூ. நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்க கோயில் திருவிழாக்கள் ஊர்வலங்கள் இந்த சோடனை மாவிலை தோரணங்களுக்கு இடையில் இந்த இந்த பழத்தையும் கட்டி விடுவார்கள், அதையெல்லாம் எரிந்து விடுவார்கள். எல்லாம் குப்பையை போகும்போது நாங்கள் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு அடித்து உடைச்சி சின்ன சின்ன விதையாக இருக்கும் அதுக்கு இல்லையே அந்த விதை நன்றாக இருக்குன்னு நாங்கள் சாப்பிடுவோம். சின்ன பயதிலே தாய் தந்தர் தெரியாமல் தெருவீதி வழி ஓடுத்திருவோம் அந்த காலத்திலே. தாளம்பூவின் நறுமணத்தில் நல்ல மனம் இருக்கு நல்ல குடம் இருக்கும் என்று பாடுகிற அது காலம் போய் அந்த பாடல். சரி, சிறப்பு. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டிருக்கபடியால் மீண்டும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எந்த பெட்டி வேண்டும்?
0: ஒன்னு
1: ஆகா ஒன்று வந்துவிட்டார். இலக்கம் முதலாவது இலக்க எண் ஒன்றிலே ஒன்றாம் எண்ணிலே வந்திருக்கின்றீர்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை தாருங்கள். சிறப்பு சிறப்பு திறந்து விட்டது, அப்படியே திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் என்ற பதம் இருக்கலாம் என்று பார்க்கின்றீர்கள்?
0: இரண்டு எழுத்துக்கள்.
1: இரண்டே இரண்டால் வகுத்தால் அப்படி பெருக்கினால் அப்படி வரும் நான்கு என்று வரும். நான்கு எழுத்துக்கள்ல உண்டு. சரி, அந்த நான்கு எழுத்துக்கள்ல இருக்கிற பொருள் என்னவென்றால், இது ஒரு பொருள் என்றும் கூற முடியாது, உபகரணம் என்றும் கூற முடியாது, எங்க விளையாட்டுக்கு உல்லாசத்துக்கு உகந்த ஒன்று. இது வெளியிலே மரங்களிலும் தொங்க விடப்பட்டு உல்லாசிப்பார்கள், வீட்டின் உள்ளேயும் உல்லாசிப்பார்கள். அது எது?
0: ஊஞ்சல்.
1: ஊஞ்சல், ஊஞ்சல் இல்லையே வீடு கட்ட அப்படி இந்த ஒரு பாடல் ஒன்று ஊஞ்சல் உண்டு, ஊஞ்சல் நிலா உலா வருமே ஒன்னூஞ்சல் ஊஞ்சல் என்ற சரியான பதத்தை சந்த. மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே போட்டுவிட்டேன், உங்களுக்கு சந்தோஷமாக. ஆமா, நான் தரவையில் இருந்து என்ன பாடல் கேட்போம், உங்களுக்கு விருப்பமான பாடல் இப்பொழுது கூறுகிறீர்களா, மீண்டும் வந்து கூற போகிறீர்களா?
0: இல்ல சொல்றீங்க, படம் வந்து பெற்றால் தான் பிள்ளையா.
1: அதுல என்ன பாடலா இருக்கும்?
0: சக்கர கட்டி ராசாத்தி.
1: அப்ப சக்கரை சக்கரைய விட சக்கரை கட்டி நல்லா இருக்குமா ஐயா?
0: கட்டியான சக்கரைய சொல்றது, சக்கரை கட்டி
1: சக்கரை கட்டியா சக்கரை தூள சுவை கூடவா இருக்கும்.
0: சக்கரை கட்டி ராசாத்தி.
1: சக்கரை வந்து கட்டியா இருக்கும் போது கடித்தால் எப்படி இருக்கும்
0: ஐயா? அது வந்து சீனின்னு இருக்கிறதுதான் தூள் தூளா இருக்கும். சக்கரைங்கிறது வந்து அந்த அச்சு வெள்ளம் மண்டவெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா,
1: உருண்டவெல்லாம்.
0: சக்கரை கட்டி
1: சர்க்கரை எல்லாம் ஒரு பாத்திர ஒரு ஒரு பையனுள்ளோ இல்ல ஒரு டப்பாவிலோ இல்ல ஒரு ஒரு கவசத்தை ஒரு கலையத்துக்குள்ளயோ நாங்கள் போட்டு மூடி வைத்து எடுக்கும் பொழுதெல்லாம் அவங்க உடைந்து உடைந்து தூளாக இருக்கும் ஐயா, சர்க்கரை தூள். ஆமா, உடைச்சு அதை கட்டியாக கடிப்பதா அந்த தூளாக எடுத்து உண்பதிலே சுவை அதிகம் இருக்கு.
0: அது எப்படியா இருந்தாலும் கரெக்டா போகுது.
1: இல்லை இல்லை, சுவைக்கும் போது தூள் சக்கரையை நீங்கள் வாயில போடும் பொழுது அல்ல கட்டி சக்கரையை கடிக்கும் பொழுதுதான் சுவை அதிகமா இருக்கும். கட்டியாக இருந்தால் அது கட்டுமஸ்தாக இருக்கின்றது, அதாவது வந்து கரைஞ்சு போகாமல் உடைந்து போகாமல் இருக்கின்றது. அதான் இந்த ராசாத்தி சக்கரை கட்டியாம், கைப்படாத ரோஜாண்டு சொல்லுவோம் அல்லவா, கைப்படாத ரோஜாண்டு. அதுதான் அந்த கவிஞருடைய திறமை. சர்க்கரை இனிப்பதுதான், அது கரைத்தாலும் இனிக்கும், இடித்து தூளாக்கினாலும் இனிக்கும், கட்டியாக கடித்தாலும் இனிக்கும். ஆனா கட்டியா இருக்கும் போது அது கெட்டியாக இருக்கும், முதல் முதல் கடிப்பது போன்ற உறுதியாக இருக்கும். அதுல பல நாங்களும் நானும் நீங்களும் பல விதமான உதாரணங்களை கூறி கொண்டு போகலாம் இல்லையா? அதுதான் கேட்டேன், தூளாக இருந்தா சுவைக்குமா, கட்டியாக இருந்தா சுவைக்கும். அது கட்டி கடித்து
0: இப்ப
1: பார்த்தீங்களா, சர்க்கரை எல்லாம் சும்மா சர்க்கரை போன்ற ராசாத்தி என்று சொல்லியிருக்கலாம், சர்க்கரை ராசாத்தி என்று சொல்லி சர்க்கரை கட்டி. இன்னொரு பாடல் இருக்குல்ல, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து, சும்மா தூள் தங்கமும் இருக்கு கட்டி தங்கமும் இருக்கு ஐயா. கவிஞர்கள் குசும்பு
0: அதனுடைய தரத்தை இன்னும் கொஞ்சம் மேலே
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு, ஒரு ஒரு ஓய்வு தருகிறேன், ஓய்வெடுத்து மீண்டும் ஓடிவார்கள். நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே, இனிமையாக பேசி மகிழ்ந்தோம். அடுத்த ஒரு வருகின்றார் அன்புடனே இணைந்து கொள்வதற்கு, அவர் இணைவு எனக்கு காலம் தாமதித்து விட்டது. நான் அவரை இணைப்பதற்கு அதற்கிடையிலே அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது, இல்லை இல்லை வந்து விட்டார் போலும் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், வருகின்றாரா வராமல் நிற்கின்றாரா, எங்கே பார்ப்போம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னட கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம். இப்பொழுது முதலில் அனைத்து அழைத்து விட்டு ஓடி சென்று மீண்டும் அழைக்கின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
1: தெரிந்து கொண்டேன் உங்களை, தெரிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: இங்கு அனைவரும் நலமாக்கிறேன்.
1: குரல் நல்ல தெளிவாக இருக்கின்றது, மழலைகளோடு உலாவிக் கொண்டிருக்கின்றீர்கள், அப்படியே மகிழ்வோடு இருங்கள். உடல் நலம் அப்படி இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது, எங்களுக்கு நலமாக இருக்கின்றது. உங்களுடைய காலநிலை இலங்கையிலிருந்து ஒரு செய்தியிலே பார்த்தேன், ஆய்வாளர்கள் இந்த எப்படி கூறுவது, நாங்கள் இந்த பருவகால ஆய்வாளர்கள் அந்த ஆய்விலே தெரிகின்றது, 2 வருடங்களுக்கு இந்த வெப்பம் நீடித்திருக்கும் என்றும், இலங்கை இந்திய நாடுகள் நீர் பஞ்சத்துக்கு ஆளாவார்கள் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு தூரம் வெப்பம் இருக்க போகின்றது, அபூர்வமான வெப்பம் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் இதெல்லாம் இயற்கை தந்த வரம், அதற்குள்ளே வாழத்தானே துணிந்து மனித பிறவி எடுத்து வந்தோம், வாழ்வோம் இல்லையா? சரி, இப்ப நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். ஒரு தடவை வியாபாரத்தை கவனிப்போமா? உங்களுக்கு விருப்பமான பெட்டி எந்த எண் பெட்டியாக இருக்கும்?
2: எனது விருப்பமான பெட்டி எண் 5.
1: 5 வளமையாக கிருஷ்ணா ஓடி வந்து 5வது எண் பெட்டியை எடுப்பார் என்று உங்களுக்காக கிடைக்கின்றது. சரி, உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்து சீசே.
1: ஆஹா, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் ஊகித்து பாருங்கள்.
2: 3.
1: கெட்டிக்காரன் என்று சொல்லலாம், ஆனால் ஒரு எழுத்து கூட 4 எழுத்து
2: கூட வச்சு 4
1: இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு இசை கேட்பதற்கு முன்பே எங்களுக்கு என்ன நிகழ்ச்சி என்று தெரியப்படுத்துவீர்கள். எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது மட்டுமில்லாமல் எல்லோரும் அழைப்பீர்கள். ஆனந்தமான ஒரு பதிவு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. சரி, இந்த 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் ஒரு இலையை குறிப்பிடுகின்றது. இது எங்கள் வாழ்க்கையிலே சிலருடைய வீடுகளிலேயும் இருக்கு, வளர்கின்றது. சிலர் எடுத்து அந்த அதிலிருந்து எடுப்பார்கள். சிலது அது பெரிய தோட்டமாக விவசாய பகுதிகளிலே அநேகமாக காணப்படும். இது மங்களமான வேளைகளிலும் அமங்கலமான விடயங்களிலும் உபயோகிக்கப்படுகின்றது இந்த இலை. அடுத்தது விசேஷமாக இந்த இலை உணவு வைத்து உண்பதற்கும் உபயோகப்படுகிறது. என்ன இலை? அதிலும் சைவ மக்களுக்கு, இந்து மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. பல பாடல்கள் இருக்கின்றன.
2: வேப்பிலை.
1: அப்படியா? வேப்பிலையில சாப்பிடுவார்களா? வேப்பிலையை நீங்கள் நன்மைகளை மிக்கடுப்பீர்கள். சரி, இது வீடுகளில் இருக்கு. பெரிய பெரிய விவசாயிகள் வச்சு வளர்க்கின்றார்களா? இந்த விவசாயம் செய்கிறார்களா? இதிலே பெருந்தவில்லை போல இருக்கிறது. மங்கள காரியத்துக்கும் அமங்கல காரியத்துக்கும் உபயோகிப்பார்கள். இதனுடைய பழத்தை காகம் மிகவும் விரும்பும். அங்கே வியட்நாம் வீடு போல் தெரியும், அறைய கிடக்கிறது. அது கேட்க வேண்டும் ஐயா. இந்த ஓசை எங்கே ஐயா?
2: ஆமாயா,
1: செல்வங்களுடைய மக்கள் செல்வத்திலே தான் நீ கேட்கலாம். அப்ப இந்த இலை புரியவில்லை ஐயா. பாடல்கள் எல்லாம் இருக்குது. இன்று எங்களுடைய நேரத்தில் ஒரு பாடலும் வந்திருக்கு, கேட்டிருக்கிறார்கள். அநேகமா இது என்னுடைய ஞானதேவன் கேட்ட பாடல வருகிறது. இந்த பதம் இலை. என்ன ஐயா யோசிக்கிறது? இந்து மக்களுக்கு மிகவும் பிரதானமானது ஐயா. இந்து மக்கள் சைவ மக்களுக்கு மிகவும் பிரதானமானது. சபையெல்லாம் நடத்துவதற்கு உபயோகிப்பார்கள். தட்டுகள் பெறுவதற்கு முன்பு நாங்கள் உபயோகித்திருப்போம். உணவு படைப்பார்கள். உங்களுக்கு தெரியும் நாகப்பன், இந்த மன்னிக்க வேண்டும் ஜெகபிரசாதிக்கு அவர்கள். எல்லா உறவுகளும் ஒன்றுதானே. உணவுகள் படைப்பார்கள். சிலருடைய வீடுகளில் 1-2 மரம் இருக்கும், அதில் அந்த இலையை ஒடிச்சு உணவு படைப்பார்கள். தோட்டமாக பழங்கள் எல்லாம் மிகவும் முக்கணிகளிலே உண்டு. அது
2: மாமரம். மாமரம்,
1: மாமரத்தினுடைய இலை. மரத்து கேட்க இலையைத்தானே கேட்கிறேன். மாமரத்தினுடைய இலையிலே சாப்பாடு வச்சு சாப்பிடலாமா?
2: இல்லையா, பனைமரம். பனைமரம்,
1: பனைமரத்தினுடைய இதிலே எல்லோரும் பெரிய வந்தி வச்சு சாப்பாடு கொடுக்க முடியுமா ஐயா? பனை இலை இல்லையே, அது ஓலை அல்லவா? பனை மரத்தினுடைய இலை என்று கூறுவது, இலை தலை குலை ஓலை என்று வருகிறதல்ல ஐயா, அது ஓலை வகையைச் சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும் ஜெகபர் சாதிக் அவர்களே, தடுமாற்றம் வேண்டாம். தலை வாழை இலை போட்டு அந்த பாடம் எழுத்துக்களை கொண்டது. வியாபாரத்தை செய்துவிடும், நீங்கள் வந்த ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வார நேரம் வந்த கொள்வனம் செய்ய பண்ணிவிடாதான் வியாபாரம். நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் தாமதிப்பதால் பல விடயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். நாகப்பன் அவர்களுக்கு தெரியும், அதை சொல்லுவார்கள். சிறிது நேரம் எடுக்கும் பொழுது நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி எத்தனை விடயங்களை தாழையை பற்றி அறிந்தோம். இப்பொழுதும் வாழையை பற்றி மாறியாது. அது அது ஒரு பிளைவிலே இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்கள் பையிலே போட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு விஷயமான பாடலை கூறிவிட வேண்டும், மறந்துவிடக்கூடாது.
2: எனக்கு விருப்பமான பாடல் அரச கட்டளை அப்படிங்கிற படத்துல இருந்து, என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் அப்படிங்கிற பாடல்.
1: உங்களை பாட வைத்தவன் ஒருவன், பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு தகுதி கண்டிருக்கின்றீர்கள். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: எனக்கு பெட்டி எண் இரண்டு.
1: சரி, இரண்டாவது பெட்டிக்கான மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் ஜெகவர் சாதிக்க.
2: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்து சீசி.
1: திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகிறது என்று.
2: ஐந்து. ஐந்து எழுத்து.
1: கெட்டிக்காரன் தான் நான் ஒன்றை கூட சொல்லி போட்டு, அதனால்
2: நான்கு
1: கழித்தல் அடையாளம் போட்டு ஐந்து கெட்டிக்காரனை போடுவோம். இது வந்து இந்த பல் இருக்கிறது, பல்லு உயிரினங்களுக்கு பல்லுண்டு, எங்களுக்கும் பல்லுண்டு, இனி உயிர்கள் பலவற்றுக்கு பல்லுண்டு, சின்ன பல்லு இருக்கு, பெரிய பல்லு இருக்கு. இந்த பற்களுக்குள்ளே பெருமதி வாய்ந்த பல்லை கொண்ட மிருகத்தில் உள்ளதை எப்படி கூறுவோம், அந்த பல்லை எப்படி கூறுவோம்? பற்களுக்குள்ளே பெருமதி வாய்ந்த பல்லு கிடைப்பது அறிது, அதை எடுத்து கொண்டு போவது அறிது, அரசாங்கம் பொதுமக்கள் எடுத்தால் அரசாங்கம் தண்டனை கொடுக்கும்.
2: நிச்சயமா
1: அந்த பற்களுக்கு உரிய மிருகத்திலிருந்து அது எடுக்கப்படுது. அதுக்கு அதை எப்படி பல்லன்னு கூற மாட்டார்கள், வேறு ஒரு பதத்தில் சொல்லுகிறார்கள். அது எது பெரிய பெரிய மாளிகைகளில் எல்லாம் அதை காணலாம். நல்ல வெள்ள வளர என்று இருக்கும், பழுப்பு நிறமாகவும் இருக்கும். காலங்காலமாக அந்த மிருகத்தோடு அது வளர்ந்து பெரிதாக வளர்ந்த பின்பு அந்த மிருகம் இறந்த பின்பதை எடுப்பார்கள். அதற்கு அது இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த மிருகம் அதை வைத்திருக்கும் மிருகத்திற்கு வன விலங்கு, ஆனால் மக்களும் வளர்க்கின்றார். கேரளா பகுதியிலே அதிகமாக இருக்கின்றது.
2: தந்தம்.
1: தந்தம் தங்கம் அல்ல, தந்தம் யானை தந்தம் யானை தங்கம். சரியாக கண்டுபிடித்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு தரவுகள் தரும்புகளில் பல விடயங்களை தெரிந்து கொள்கிறோம். மொத்தம் நான்கு புள்ளிகளோடு இருக்கின்றீர்கள். மீண்டும் வந்தால் மேலும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இணைந்தமைக்கு நன்றி. அதுதான் வியாபாரம் செய்யும் வியாபாரியினுடைய தந்திரம். எப்படியாவது வருகிற வியாபாரியை செல்ல விடாமல் அப்படியே மித்து போடணும் ஒரு பொருளை, இல்லையா ஐயா? நன்றி ஜெகபர் சாதிக்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி ஜெகபர். அடுத்து வரும் உறவை நான் சந்திக்க இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கல்யாணம். அங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தான் இரண்டாவது சுற்றுக்கு வந்திருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு உறவு அழைத்து கொண்டே இருக்கின்றார். பார்ப்போம். எங்கே வாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம். வணக்கம் வாருங்கள். கிடைத்து விட்டது. எந்த எண் உங்களுக்கு, எந்த பெட்டியை தருவோம்?
0: பெட்டி எண் மூன்று.
1: மூன்று. சரி,
0: வரிசையா முடிச்சுட்டே போயிருந்தாங்க.
1: அது நல்லது ஐயா, அது அப்படி அப்படி எல்லாம் தரமான பொருள் தானே, எது எடுத்தாலும் ஒரே வில தானே. மந்திரத்தை கூறுங்களே.
0: ஆனா கேள்வியில இருக்கியா டிஸ்ட்.
1: மந்திரத்தை கூறுங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்ன மந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு திறந்திருக்கின்ற ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: ஒரு நாலு.
1: ஒரு நாலு தானே ஐயா இருக்கு, ரெண்டு நாலு வரா, ஒரு
0: நாலு
1: கெட்டிக்காரன் நாலு தான் கலந்த வட்டி, அதான் மொத்தத்தில் எட்டு தானே இருக்கு, ஏழு தானே இருக்கு. சரி, நாலு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுகிறது என்ற, இது ஒரு திரவ வடிவில் உள்ளது, நீர், அதாவது தண்ணீர் மாதிரி, நீர் மாதிரி திரவ வடிவில் உள்ள ஒரு மிகவும் முக்கியமானது. எங்கள் உடலில் இருக்கின்றது உயிரினங்கள் பலவற்றில் இருக்கின்ற சில உயிர்களுக்கு இது இல்லை, இது இல்லாமல் உயிர் வாழ்வது கடினம். இந்த இதற்கு கூறப்படுகின்ற ஒரு பதம் உங்களுக்கு புரியும், அது என்ன பதம்? நான்கிடத்தில் கூறப்படுகிறது.
0: மூணு இடத்துலயும் இருக்கு.
1: ஆமா, எங்க
0: நான்கிடத்துல
1: கூறுங்கள் பார்ப்போம்.
0: ரத்தம்,
1: அது எத்தனை எழுத்து?
0: நீங்க ஈ சேர்க்கணும்ங்களா?
1: இல்ல இல்ல, ரத்தம் என்பதற்கு எத்தனை எழுத்துக்கள்?
0: நான்கு எழுத்து.
1: இல்லை, ஐந்து. ஈ ர த,
0: அதுதான் சொன்னேன், ஈ சேர்த்தா அஞ்சு எழுத்து.
1: ஈ சேர்க்க பண்ணு ரத்தம், அதான் ரத்தம் என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறுவோம். அடுத்தது இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளவோன்னு, நாங்கள் தமிழர்கள் ர என்ற எழுத்தில் எந்த சொற்களும் ஆரம்பிக்க மாட்டாது ஐயா. சிந்தித்து பாருங்கள், இது ஒரு தகவல் உங்களுக்கு. ர என்ற எழுத்தில்
0: வரும்,
1: அது ஈ சேர்ந்துதான் வரும். ராவணன், ராமர் என்று கூறும் ஈ வந்துதான் வரும், இராமர், இரத்தம். அப்ப ஐந்து எழுத்தா இருக்கபடியே அது பொருந்தவில்லை. நீங்கள் மூன்று எழுத்துல இருக்கு, நாலு எழுத்துல இருக்குன்னு கூறுவீர்கள், கூறுங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு நாலு எழுத்து.
0: அப்ப என்ன தரவுங்க, என்ன தருவீங்கய்யா? சரியா, இது மனித உடலில் உள்ளது.
1: ஆமா ஆமா, நீங்க கூறியதை தான் நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள் விடயத்தை, இரத்தம் என்று. அதற்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது நாலு எழுத்திலே.
0: ஓ, அதுக்கு நாலு எழுத்துல ஒரு பதம்
1: இருக்கு. எங்கள் அநேகமாக எங்கள் தாய்மார்கள் கூறுவார்கள், எங்கள் பேச்சு வழக்கு நம்ம மக்கள் அதை உபயோகிக்கின்றார்கள் இந்த பதத்தை. கடுமையான உழைப்பு உழைப்பவர்களை சொல்வார்கள், எப்படி சிந்தி உழைக்கிறான் அப்பான்னு சொல்லி.
0: ஆமா, அது வந்து
1: தாய்ந்த இதுலேதான் நாங்கள் உற்பத்தி ஆகணும்.
0: சட்டம் வந்து வேற வழியில வர்றதை நீங்க சொல்றீங்க, அது வந்து வியர்வை.
1: இல்லை இல்லை இல்லை, இரத்தத்தை தான் கூறுவது நாகப்பன், இரத்தத்தை இப்படி கூறுவோம். அம்மாவினுடைய, தாயினுடைய ரத்தம் இல்ல, தந்தையுடைய ரத்தம் இல்ல ஓடுற, தாயின் ரத்தம் இல்ல ஓடுறவனுக்கு ஒரு பதம் இருக்கு ஐயா.
0: தமிழில்
1: எங்களை பாவிக்கின்றார்கள் அந்த பதத்தை, நீங்களும் பாவித்திருப்பீர்கள். சில பிராந்தியத்தில் உள்ளவர்கள் இது வந்து சிந்திக்க போகிறீர்களா?
0: ஒரு
1: புள்ளி அவரு போயிடும், பெட்டி முடிந்து விடும்.
0: ஒரு புள்ளி எனக்கு கொடுத்துடலாம்.
1: அது எப்படி கொடுக்கறது? மோதிரம் இருக்கிறது இல்லவா, மோதிரம்.
0: ஆமாங்க,
1: அதுல முதல் எழுத்தை மாற்றி பாருங்கள், இது வேறு.
0: ஆமா, சரி சரி சரிங்கய்யா.
1: என்ன ஐயா?
0: அது வந்து உதிரம்.
1: வாழ்த்துக்கள், உங்களுக்கு தெரியும் ஐயா, உதிரம், தாயின் உதிரம்.
0: ஆமா ஆமா,
1: தாயின் உதிரத்தை நாங்கள் வாழ்ந்த, உதிரத்தை சிந்தி உதிரத்தை கொண்டு வரும்
0: உதிரம், சிந்தி
1: உதிரம் என்று கூறுவது ஐயா. அந்த தீய தாவாக்கி பாருங்க, உதரம், உதரம் என்பது உடம்பு.
0: ஆமா,
1: உதரம் என்பது உடம்பு. உதிரம் என்பது இரத்தம். வாழ்த்துக்கள், சிறப்பு. என்னுடைய உதிரம் அப்பா, மகன் பெரிய ஒரு மகன் சிறப்பான இடத்துக்கு வந்தவொடனே என்ன உதிரம் அல்லவா அனுகூறுவார்கள். அண்ணன் தம்பி அடிபட்டு கொண்டு கிடையாது, ஒரு உதிரத்திலே அப்பா, ஒரு உதிரம் அப்பா உங்களுக்கு, ஒரு ரத்தம் அப்பா, ஏன் அடிபடுகிறீர்கள் கூறுவேன். உதிரம்
0: தமிழ் எப்படி ஆகி போச்சுன்னா பிளட்னு ஆகி போச்சு. எங்க பிளட் அது
1: இப்பொழுது அது எல்லாம் கலந்து வந்து விட்டு அநேகமான இந்த கிராம பகுதிகளில எல்லாம் இது இந்த இப்படியான பதங்கள் தான் பாவிப்பார்கள். ஐயா உதரம்
0: தெரிந்து வந்தவங்க, தெரிந்து
1: வந்தோம். நன்றி, வாழ்த்துக்கள். அப்ப அப்படி இருந்தா இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் போகலாம். கத்திர்களா விட்டுட்டு போயிருந்தால் நீங்கள் இரத்தம் என்று கூறிவிட்டீர்கள். நான் சொன்ன தரவுகளோடு இன்னொருவர் வந்து டப்பான்னு கூறிவிடுவார். அந்த பெட்டியுடைய ரெண்டு புள்ளி அவருக்கு ஒரு புள்ளி தானே போகும், உங்களுக்கு ஒரு புள்ளியும் பெறாதே. அடுத்தது இரண்டாவது பெட்டியினுடைய சந்தர்ப்பம் கிடையாது. இப்ப இன்னும் ரெண்டு புள்ளி சேர்க்க போகின்றீர்களே. அடுத்தது இந்த பெட்டி,
0: அடுத்த பெட்டிக்கு ஜம்ப் பண்ணிடுவோம்.
1: நான்கு என்றால் இப்ப ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் தொடர்ந்து விட்டது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
0: அந்த காகசம் அவுக்காகவும் திறந்து விசீசே,
1: திறந்து விட்டது ஐயா. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
0: அஞ்சுல நாலு எழுத்து.
1: நாளை பாதியாக பார்த்தால் ரெண்டு எழுத்துல கிடைக்குது ஐயா. உங்களுக்கு நீண்ட எழுத்துக்கள் வந்தா சுச்சு பீதான்.
0: ஒருத்தர் ரெண்டு சொன்னா அதை ரெண்டு அளவு இருக்க வேண்டியது.
1: இப்பொழுது இரண்டு எண்களோ இரண்டு எழுத்துக்கள் கொண்ட அந்த பதம் ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரம். இது எல்லார் வீடுகளிலும் உண்டு. ஆனால் இப்பொழுது அலுமினியம், நெகிழி போன்றவற்றில் வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் முன்னோர்கள் உபயோகித்தது, ஆனால் இன்றும் அது இருக்கின்றது. வளமையான பண்பாடு கலாச்சார நிகழ்வுகள்ல இது பாவிக்கிறார்கள். நாங்கள் இங்கே தைப்பொங்கலுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் அந்த பொங்கல் விழாவை செய்யும் பொழுது இந்த பாத்திரத்தை உபயோகித்து மண்ணினால் செய்ததை அதை எப்படி
0: இரண்டு
1: இடத்திலே கொண்டது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் வீடுகளிலே அநேகமா இப்பொழுது பாவிப்பது குறைவு. ஆனா முன்னோர்கள் பாவித்தார்கள். ஆனா நாட்டுப்புறங்களிலே கிராமப்புறங்களிலே எல்லாம் அது பாவிக்கின்றார்கள்.
0: அது பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் நினைக்கிறேன்.
1: பொங்கலுக்கு தான் பிரத்யேகமா அதிலே தான் செய்வார்கள். அது ஏது?
0: பானை.
1: பானை, பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற திரைப்படமே இருக்கின்றது. பானை, பானை என்ற அங்கே இது காணப்படுகிறது தானே ஐயா? பானை இப்பொழுது இருக்கின்றது ஐயா.
0: மண்பானை, மண்பானைன்னு சொல்லுவோம், பானை இருக்குதுங்க ஐயா.
1: அதான் நம்ம கூற மண்ணினால் செய்தன்னு கூறினேன் தானே. அது வந்து லோகத்தினால செய்வதே மண் குடம், குடம் என்று கூறுவார்கள். குடம் இது பானை. கடிகாரன், கடிகாரன் மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது எடுத்துக்கொண்டீர்கள். அதனால் விவரங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம், பல விவரங்களை. வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் நீங்கள் களைப்போடு வந்து இந்த உழைப்பை செய்ததற்காக ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இங்கே ஒருவர் காத்து கொண்டே இருக்கின்றார். அவரை இழைத்து விடுவோம், எப்படியாவது இழைத்து விடுவோம் என்று பார்த்தால் பார்ப்போம் வருகின்றாரா என்று. இல்லை, அதை அவர் தவறிவிட்டார். இப்பொழுதும் தவறிவிட்டார் போல் தெரிகிறது. அங்கே பார்ப்போம் ஒருவர் வருகின்றார். வணக்கம், வணக்கம் மகளே.
3: வணக்கம்,
1: வணக்கம் மகளே. சியாமலா, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கேன்பா.
1: நல்லா இருக்கேன்னு கூறும் அங்க மன வரவில்லை போல் தெரிகிறது. குரல்ல
3: வர மாதிரியே ஒரு இது குடுத்துட்டு இருந்து வரப்போறன்ற மாதிரி இன்னைக்கு சாயலாம்.
1: நாங்கள் நேற்று
3: ஆனா வரலப்பா
1: 34 பாகையை கண்டோம் நேற்று தினம். சில மணி நேரங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை. அதன் பின்பு பார்த்த பெரிய இடி மின்னல் முழக்கம் வந்து நாங்கள் நினைத்தோம் மழை அடி தூத்த போகுது என்று. ஒரு
3: சொல்ல
1: நீங்க சொன்ன மாதிரி இத்தினோண்டம்மா, அவ்வளவுதான். ஆனால் ஆனால் எங்களுக்கு காலநிலையின் வெப்பநிலை குறைந்து 14 சென்று ஜில்லன்று குளிர தெரிஞ்சிட்டு அதிகாலை அது அப்படியே படிப்படி வந்து இப்பொழுதுதான் உயரத்துக்கு வந்து வெப்பத்தை தருகின்றது. இங்க அந்த ஒரு நன்மை உண்டு. ஆனால் அந்த பகல் வேலை அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியவில்லை. எல்லோர் வீட்டிலும் குழந்தைகள் எல்லாம் வைத்திருப்பவர்கள் சின்ன சின்ன சின்ன தொட்டி, அந்த நெகிழிலே செய்த தொட்டியை கொண்டு வந்து நீர் வைத்து நீச்சல் செய்து கொண்டிருந்தார் தண்ணீருக்குள்ளே. அப்படி மிகவும் கடுமையாக இருந்து எங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்தது வெளியே செல்வதில், குறிப்பாக முதியவர்கள் முதியவர்கள் குழந்தைகளுக்கு கூடாதென்று. அதிலும் இந்த சர்க்கரை நண்பராக சர்க்கரையோடு நண்பராக இருக்கிறவர்களுக்கு நாம் எல்லாம் சர்க்கரை மனிதன், இனிப்பான மனிதன் சரியா,
3: அதனால்
1: இனிப்பான மனிதன் சர்க்கரை நண்பர் எங்களுக்கு அதுக்கு எடுக்கின்ற மாத்திரைக்கும் அந்த ஊசி மருந்துக்கும் அம்மா இந்த வெயில் உஷ்ணம் வந்து பட்டவுடன் அது கொதிப்படைந்து அது எங்களுக்கு அலட்சியல் இல்லாமல் அது இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துவிடும். அது தாங்க முடியாது, எனக்கெல்லாம் தாங்க முடியாது. 6 மணிக்கு பின்பு தான் எட்டி பார்ப்பேன் ஜன்னல், எல்லாம் ஜன்னல் திரைச்சிலையெல்லாம் முடி விடுவேன். முடிவிட்டு என்னுடைய படுக்கையில கொஞ்சம் அப்படி போய் அதுக்கே தூங்கி விடுவேன் நான். அதிகமாக நான்
3: அதிகமாக
1: சரி எது வரணும் வரட்டும், அப்படியும் வரும் அப்படியும் வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இன்று நாங்கள் வந்தபடிய சிறுவோட வியாபார நிலையத்துக்கு வருவோம்.
3: வியாபாரத்துக்காக
1: இங்கே 1-5 சென்று அதன் பின்பு 9 சென்று விட்டது. 6, 7, 8
3: பின்பு
1: 6 செல்வோமா. சரி, 6வது எண்ணினை நான் அங்கே கேட்டவுடன் உங்கள் பெயரில் பதிவு செய்து தந்துவிட்டார்கள். இப்பொழுது பெண் குரலில் ஒரு தடவை மந்திரத்தை கேட்போம்.
3: அந்த காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
1: சிறப்பு சிறப்பு, திறந்து விட்டதம்மா. திறந்தவுடன் நீங்கள் ஊகித்து பாருங்கள் அங்கு எத்தனை எழுத்துக்கள் உள்ள பதம் காணப்படும் என்று.
3: 4
1: கட்டி காரி ஆனா 1 குறைந்து விட்டது.
3: நான் சொல்ல
1: மாட்டேன். 5 பதம் 5 எழுத்தில் இருக்கின்றது. அந்த 5 எழுத்தும் கூறுவது உங்களை கூறுகின்றது, என்னை கூறுகின்றது, வந்தவர்களை கூற எல்லோரையும் கூறுவது கூறும்பது ஒரு பண்பு. வாழ்க்கையிலே பிரத்யேகமாக வளர்ந்தவர்கள் படித்தவர்களை பார்த்து ஒரு பிழை செய்து விட்டால் நாங்கள் இப்படி கூறுவோம், அல்லது நன்றாக வளர்ந்து வரும் பண்பாக வருபவரை பார்த்து நாங்கள் நல்ல பிள்ளை நல்ல பெண் பிள்ளை நல்ல மனிதன் எல்லாவற்றையும் அன்பாக எல்லோருடையும் மகள்வாக மனிதநேயத்தோடு பழகக்கூடியவர் என்ற அனுபவம் உள்ளவரை பார்த்து கூறும் ஒரு பதம். மற்றது சமையலிலே கூட நல்ல அழகாக சமைப்பார், இதை இப்படி செய்வார், கவனமாக செய்வார் என்பதற்கெல்லாம் இதை நாங்கள் கூறுவோம். மேலும் சில உடைந்து போற பாத்திரத்தை குழந்தைகள் தூக்கினால் நாங்கள் உடனே இந்த சொல்லை பார்ப்போம், கவனம் கவனம் என்று கூறுவதற்கு, அதை கவனமாக கொண்டு வை என்று கொண்டுவதற்கும் கூறுவோம். நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த பதத்தை கூறுவோம். அதை இன்னும் வேறு என்ன மாதிரி கூறலாம் பாத்திரத்து, இப்ப சமையல் சமையல் பாகங்களை செல்வதற்கு சொல்லுவார்கள்
3: பாத்திரம்பா.
1: இல்லை இல்லையம்மா, அந்த செய்கின்ற தன்மை செய்கின்ற இதை நீங்க சொன்ன பாத்திரத்தோ அதை மாத்தி சொல்ல வேண்டும். பத்திரமாக ஒரு பொருளை நாங்கள் கொண்டு போய் வைப்பேன், அதை கொண்டு அடுக்கடுக்காக வைப்பது எப்படி சொல்லுவோம். பானாவிலே தான் ஆரம்பிக்கும், உம்மன்னாவிலே தான் முடியும். 5 எழுத்து ஒரு பெண்மிக்கும் ஒரு பெண் குழந்தை அவர் ருதுவாகிவிட்டால் நாங்கள் இந்த பதத்தை பார்ப்போம், எங்கள் நாட்டிலே அடைந்து விட்டார் என்று கூறுவோம். அப்படியும் கூறுவோம், அதாவது வந்து ஒரு நிலைக்கு வந்து கூறுங்கள். இப்ப நீங்கள் கண்ணாடி பாத்திரங்களை பத்திரமாக கொண்டு வைக்கும் பொழுது எப்படி அதை அடுக்கி வைப்பீர்கள், பொருட்களை அடிப்பு அபீர்கள், சமையல் பண்ணும்போது எப்படி சமையல் பண்ணுவார்கள் என்று அவன் அல்ல. அந்த சொல்லை பாய்ப்பாப்பா. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் என்னது இப்ப நான் பாடிய பாடல் முதல் எழுத்துக்கள் வருகிறது. இல்லையடா, பாவிலே ஆரம்பிக்கும் இம்மில முடியும். நீங்க நாங்கள் ஒரு பொருளை கொண்டு கவனமாக வைக்க வேண்டும் அல்லவா, மற்றது குழந்தைகளை எப்படி கவனமாக இருங்கள் என்பதற்கு இன்னொரு பதம் இருக்குல்லே. நீங்கள் பாடசாலைக்கு சென்று கவனமாக வீட்டுக்கு வர வந்த பண்போடு எதோட வரணும்
3: அந்த
1: பத்திரத்துக்கு இன்னும் ஒன்று இருக்கு, அந்த பத்திரம் வருவதற்கு இது வேணும். சரி, சமையலை சரியாக செய்யும் போது அப்படி செய்வீர்கள். இது அந்த இந்த இந்த பதம் அங்கேயும் பாவிக்கப்படுகிறது. அழகாக உடுத்தி கொண்டு நீங்கள் எல்லாம் உடுத்து ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அப்படி போவீர்கள். மக்களோட மக்கள் உலாவும் போது வரும்போது எல்லாம் அப்படி போய் வருவீர்கள். என்னம்மா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கின்றது. இப்ப சமையல் பாகங்கள் செய்யும் பொழுது எப்படி என்று கூறுவ, சில பெண்கள் சமைக்கும் பொழுது எப்படி சொல்வார்கள், அது ஒரு முறை அம்மா, அது ஒரு ஒரு பழக்க வழக்க பண்பாடு, அந்த சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. அற்புதமான ஒரு சொல்லு.
3: யார்த்தியாரு கேள்விக்கு போது எனக்கு வருது
1: சமையலிலே ஒரு தொக்கு கத்தரிக்காயில தொக்கு செய்ய வேணும், அதுக்கு என்ன தெரிய வேணும் உங்களுக்கு? பாவிலே
3: ஆரம்பிக்கும்,
1: அதுதான் இதுதான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பக்குவம் சரியா, பாவிலே ஆரம்பிச்சு இம்மலே முடியுது பக்கம். ஓ பக் பக் பக் பக்
3: ஏதோ தெரிஞ்ச மாதிரி
1: அந்த பாடல சொன்ன பக்கம் பக்கம் பக்குவம் என்றது ஒரு ஒரு பண்பு. சமையல் நல்ல பக்குவமாக செய்வார்கள், அந்த பொருட்களை கொண்டு பக்குவமாக அடுத்து இருக்கின்றார்கள், அழகாக பக்குவமாக பவ்யமாக சென்று வருகின்றார். நல்ல பண்பான உள்ள மற்றவர்களை பேசும் பொழுது பக்குவ இதெல்லாம் தெரிந்தவர்கள் அநேகமாக சமையலே கூறுவார்கள். பக்குவம் தெரிஞ்சால் தான் சமைக்கலாம். பக்குவம் ஒரு பாவனையாளர் வந்து விட்டால் எப்படி வியாபாரி அதை எப்படியும் மடியில காட்டி விட்டு விடுவார். சரி, என்ன பாடல் விருப்பம்
3: எனக்கு? தங்க மலர் படம் பா.
1: தங்க
3: மலரே உள்ளமே ததும்பி ஓடும் வெள்ளமே, அந்த பாட்டுப்பா
1: நல்ல பாடலம்மா. எங்க என்னோட ஒரு மாணவி படித்தவர், அவருக்கு தங்க மலர் அந்த விட இந்த பாடல் பிரபல்யமானது. நாங்கள் இந்த பாடலை படித்தோம், அந்த பொண்ணு எங்களை முதல் எடுத்து பார்ப்போம், அப்படி பாப்ப ஓடிடுவோம். எங்களை கூட மூத்தவா பாடலை பாடணும் ஒரு மாதிரி பாப்பான்னு ஓடி விடுவோம் நாங்கள். அப்ப ஆசிரியர்கள் எங்களை சண்டிக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள் தானே. அதே மாதிரி என்னுடைய எனக்கு என்னுடைய ஒரு மச்சாள் முறையான அம்மா சகோதரி இருந்தவ, அவ வந்து நல்ல கருப்பு. அப்ப அந்த பாடல் வந்தது குயிலே கவி குயிலே என்ற பாடல்,
3: கருங்குயிலே பாடுறது
1: இல்ல, நாம் குயிலே கறி குயிலே அடிக்க பாடல். சரி, இப்ப இரண்டு பிள்ளைகளை மகளோடு சிரிப்போடு தங்க மலரே உள்ளமே என்ற பாடலோடு கேட்ட உங்களுக்கு இரண்டாவதாக இந்த பெட்டி வேண்டும், இந்த எண் பெட்டி வேண்டும், எட்டு வேண்டும் உங்களுக்கு, ஏழு வேண்டாம் எட்டு, சரி
3: எட்டு குதிச்சிட்டா
1: எட்டு எட்டு உங்களுக்கு விருப்பமான எண் எட்டு ஒரு உயர்த்தி விடுகிறேன் எட்டை.
3: மாமாவுக்குதான் விருப்பமான என்னது
1: அது, அதனாலே நீங்கள் எட்டு எட்டு எவ்வளவு உயரத்துக்கு செல்லும் உடனே குதி அப்படியே அழிந்துவிடும். எட்டில் செல்லும் எல்லாம் எட்டு உச்சத்தை அடையும், அடைந்தவுடன் முடிந்துவிடும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் பாருங்கள், எட்டு வந்து அப்படி. சரி, இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சிசி.
1: ஓ, திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? எண்களை கொண்ட பெண் பெட்டி எழுத்துக்கள் இன்றைய கூடின எழுத்து ஒரு ஆண் மகருடைய ஒருவருடைய ஒரு பெரியவருடைய பெயர். அவர் யார் என்றால் திருக்குறளை மொழிபெயர்த்த ஒருவர். முதல் முதலில் அவர்களுள் ஒருவர் ஏழு எழுத்துக்களை கொண்டவர். சாமிநாதர் ஆறு எழுத்து அல்லவா? மொழிபெயர்த்தவர்கள் உரை எழுதியவர். சுவாமிநாத ஐயர் அவர்கள் இருவர். சரி, இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார்?
3: விஸ்வநாத்.
1: அதே போன்று இதுவும் வரும். அங்கே ஒரு ஆலயம் உண்டு, எல்லோரும் ஒரு விழாவுக்கு போவீர்கள். கள்ளழகர் என்று ஒரு அலையது. அதே போல இறுதி அப்படி வரும். அழகர் ரெண்டு வரும். சூரியனுக்கு இன்னொரு
3: பெயர்
1: கெட்டி காய். அப்பா எடுத்து கொடுத்தா பிடித்து விடுவார்கள். கற்பூரங்கள் தான் கெட்டிக்காரி. கெட்டிக்காரி பரிமேல் அழகர். சரியான பதத்தை கண்டு மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே நான் சேர்த்துக் கொள்வேன். வந்த பாவனையாளரே, எப்படியும் வியாபாரி மடியை பிடிச்சு நேரம் போட்டு விலையை பிடிச்ச நேரம் கொடுத்து விட்டுருவார். விலையை கூட வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் வர வேண்டும், மீண்டும் பாருங்கள். இங்கே காலையிலேருந்து ஒருவர் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். சென்று பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி மகளே, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக இப்பொழுது நான் அவரை அழைத்து பார்ப்போம். அவர் நின்று விட்டாரோ அல்லது அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கிறதில்லையே. பாவமாக இருக்கவரை பார்க்க இப்பொழுது அவர் வருவார் ஒன்று பார்த்தால் வருகிறார். ஆனால் அவருக்கு இடம் கிடைக்காதவர். வரும் வேளையிலே ஒருவர் குறுக்கிடுகிறார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம். அங்கே பாருங்கள்
0: ஐயா, கூறுங்கள், சொல்லுங்கள்.
1: சரி, வந்து விட்டீர்கள். வரவேற்றுக் கொண்டேன். இப்பொழுது கடையில் எல்லா பொருள்களும் இருக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 சென்று விட்டது. மீதி இருக்கின்றது
0: 1 முதல் 9 வரை சென்று விட்டது.
1: இல்லை, அதற்கு இடையில 7 இருக்கின்றது. அதான் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 வரை சென்று விட்டது. ஆனால் 7 ஆமா,
0: பரவாயில்ல.
1: திறந்து விட்டது. சரி, உங்களுடைய உத்தேச ஊகிப்பு எப்படி இருக்கின்றது? என்ன ஊகம்? எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
0: அதான் 7 எழுத்து முதலே போயிருச்சு.
1: அது போயிருச்சு. ஒன்றுதான் வந்தது, அது போயிருச்சு. அடுத்தது
0: இப்ப ரெண்டு எழுத்துல இருக்கலாம்.
1: ரெண்டு எழுத்து பத்தாது கணக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5 ஆறு எழுத்துல இருக்கிறது ஐயா.
0: ஆறுல இருக்கு.
1: ஆமா,
0: பாக்கலாம்.
1: ஆறு கோளாறு தான். இருப்பினும் இந்த இடத்தை குறி, இது ஒரு இடம். இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பான பெயர் வைத்து கூறுகிறார்கள். ஆனால் யாருக்கும் விருப்பம் இல்லை இந்த இடத்துக்கு போவதற்கு. இந்த இடத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த பாதகங்களை செய்பவர்களுக்கு நீதிமன்றத்தில் குற்றம் இழைத்து விட்டால் இங்கே தான் கொண்டு செல்வார்கள். இதற்கு ஒரு பெயர் உண்டு. இப்படி பேச்சு வழக்கிலே இருக்கின்றது. எங்கள் உறவு முறையை வைத்து கூறப்படும். அது திரைப்படம் வந்திருக்கின்றது. திரைப்படத்தில் எல்லாம் இந்த பதங்கள் கூறுவார்கள். குளப்படி செய்தால் அங்கே போகப்போறியான்னு கேட்பார்கள். அந்த இடத்துக்கு போக போகிறீரா என்று கேட்பாரு. அந்த இடம் இது. இது தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து என்ற பாடலில் இந்த சொல்லு வருகின்றது ஐயா. நல்ல வகையாக சொல்லப்படுகிறது அது. இந்த பதம் நல்லதாகவும் சொல்லப்படும், விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் சொல்லப்படும். ஆனால் அநேகமாக விரும்ப மாட்டார்கள். பொதுவாக இதை நாங்கள் உபயோகிக்கிறோம். ஒரு ஒரு எங்களுடைய நாங்கள் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் தவறு செய்தை விட அடே அங்கே போப்பறியா ரெண்டு கேட்போம், அந்த அந்த இடத்துக்கு போப்பறியா. அதை நகைச்சுவையாக கூறும், ஆனால் பாரதமான கருத்து அந்த கருத்து. குற்றம் செய்து குற்றவாளியாக காணப்பட்டால் இங்கே தான் அனுப்பப்படும் அந்த இடம். அதை இப்படி சொல்லுவோம் ஆறெழுத்தில். எப்படி வருது பார்ப்போம். சரி பண்ணி பார்க்கறது அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் நான் கூட சொல்லி விட்டேன் இல்லையேண்டா, நீங்கள் குறைச்சி சொன்னால் இல்லையப்பா இப்படி ஒன்று இப்படி அமைய பேரம் பேசுறது தானே ஐயா.
0: சிறைச்சாலை
1: தான், அதை நாங்கள் நகைச்சுவையாக அப்படி கூறுவோம். எங்களுடைய உறவுகளிலே ஒரு வேலை வச்சு கூறுவோம். அதே எங்களுடைய உறவுகளுக்கு ஒன்றை வைத்து கண்டுபிடித்துட்டார். என்ன அது?
0: அது மாமியார் வீடு.
1: அதுதான் பாருங்கள், மாமியார் வீடு. விருப்பமா போவதற்கு?
0: நான் ரொம்ப சீரியஸா சிந்திச்சுட்டு
1: இருக்கிறேன். சில்லற வியாபாரம் ஐயா, இது பெரிய அங்காடி இல்லை சார், சில்லற வியாபாரம். ஒரு கடை தான் வந்து பொருள் கடை இருக்குது, அதை எப்படியும் பெற்றுக்கொள்ள வேணும். மாமியார் வீடு,
0: வாங்கிட்டு போறத விட்டு போட்டு
1: மாமியார் வீடு என்று நகைச்சுவை. அது என்ன மச்சான், மாமியார் வீடு போய் விருப்பமா? மாமியார் வீட்டு அதில் வந்து விட்டீர்களா? அது ஏன் மாமியார் வீடு என்றால் இந்த மாமி மருமகளுக்கு வைத்து தான் மாமியார் வந்தது. கொடுமைக்கார தாளையாம் முடித்து அது தாளையாம் திரைப்படம் வந்தது மாமியார் வீடு என்று பாடல் வந்தது. தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வளையில போல வந்த போதுல மாமியார் வீடு வந்தா போதுமான்னு சொல்லி வரி வருகிறது. அது மாமியார் வீடு, அது நல்லதாக கூறப்படுது. மாமியார் வீடு போவதற்கு எல்லோருக்கும் விருப்பம் இருக்கின்றது தானே. மாமியார் சரியான பதம். இரண்டு புள்ளி உங்களுக்கு.
0: மாமியார் வீட்டுக்கு போகலாமையா?
1: இந்த மாமியார் வீடு
0: போகலாம். சொல்ற மாமியார் வீட்டுக்கு போகலாம்.
1: ஆமா, நாட்டிலே சொல்ற மாமியார் வீடு. ஆமா, பாட்டிலே சொல்ற மாமியார் வீடு போகலாம். சாதாரணமா நாட்டிலே சொல்ற மாமியார் வீடுக்கு போகப்படாது. இப்பொழுது 9 வரை ஒழுங்காக பக்குவமாக முடிந்து விட்டது. சரியா, பக்குவம். இப்பொழுது 10 to 20 வரைக்கும் இருக்கின்றது. எது வேண்டும்?
0: 10
1: பொத்தினா போல 10 எடுத்து வந்து உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
0: அந்த காகசம் அபு காகசம் திறந்து விசீசே,
1: திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது கூறுங்கள்.
0: இதில் 3
1: எழுத்து. கெட்டிக்காரன், சரியா சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், 3 எழுத்து. ஆனால் அதற்குள்ள பதம் உயிரை விட பெரியது. ஒரு மனிதருக்கு உயிரை விட பெரியது எது? அதுதான் கேள்வி.
0: ஆமா, ஒரு திரைப்படமே வந்திருக்கு.
1: குறுங்கள்.
0: மானம்.
1: மானம் சரியான பதில். உடனே சொன்னபடியே நான் உடனே உங்கள் பையிலே போட்டு விட்டேன் புள்ளியை. வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கெட்டிக்கா
0: டக்குன்னு பிடிக்கிற மாதிரி சொன்னா ஈஸியா சொல்லிட்டு.
1: அது ஐயா, நீங்க கடைக்கு போனா பல பொருட்கள் அடிக்கிறீங்க, டக்குன்னு கண்ணுக்கு குத்துற பொருள் இருக்கும் அல்லவா? கண்ணுக்கு குத்துற பொருள் இருந்த உடனே அதுக்கு சரியான விலையும் கண்டோன்னா போடா போகணும், உடனே வாங்கி விடுவோம் இல்லையா? அதே போல பாத்தீர்களா, மானம். மானம் தான் ஐயா, உலகத்திலே அதுதான் பெரிய. நான் வேறு கூட பார்த்தேன், பாவம் வந்து களைச்சு விட்டீர்கள் என்று தந்து 2 புள்ளியை தந்து ஒரு கட்டாய லீவை தருகிறேன், சென்று வா மகனே என்றும் இங்கே என்னுடைய அன்பர் அழைத்து கொண்டு பாவம் அவரு கிடைக்கதில்லை. யாரு எங்களுடைய அரசடி குப்பம், எங்களுடைய யாமிற்க பயமே அழைக்கின்றார் அழைக்கின்றார், அவருக்கு இணைப்பு கிடைக்கதில்லை. இப்பொழுது சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. வந்து விட்டீர்கள் கெட்டிக்காரே. 11 ஆரம்பிக்கலாம். 20 வரை இருக்கின்றது. எது வேண்டும்?
4: 12
1: 11 இருக்கின்றது.
4: சரியான
1: இப்பொழுது பதினொன்னு சொன்னால் பன்னிரெண்டும் எடுக்கலாம். சரி, பதினொன்றுக்கு மந்திரம் வேண்டும். அவசரம் வேண்டாலும் சிறப்பாக திறந்து விட்டது மகளே. எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கும் நினைக்கின்றீர்கள்?
3: நான்கு எழுத்துக்களை
1: கொண்ட பதம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பதம் எல்லோருக்கும் இது வேண்டும், நாங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும், உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும், எங்கள் பண்பிலே எங்கள் செயலிலே வழிவு. ஆனால் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை இதை காப்பாற்ற நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். ஒரு சிறுபுல விட்டாலும் கூட போய்விடும், அது போனால் வாழ்க்கையே.

0: என்ன சொல்லுவேன்? முதல் எழுத்தால் வாழலாம் மகளே. இதுக்காகத்தானே நாங்கள் வாழ்கிறோம். மானம் மரியாதை என்று கூறுகிறோம் அல்லவா? மரியாதை போனால் அதன் பின்பு வாழ்ந்து வாழ முடியாது. அந்த மரியாதைக்காகத்தான் காலம் முழுவதும் கடைசி இறுதி நேரத்தில் கூட அது போகக்கூடும் எங்கிடமிருந்து. அந்த பண்பாடு கெட்டிக்காரி என்ற பட்டத்தோடு இரண்டு புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு சென்று உங்கள் பெட்டியிலே இணைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் விரும்பின விடுவாருங்கள். பன்னிரெண்டாவது பெட்டியை கொண்டு வருகின்றேன். இரண்டு பன்னிரெண்டாவது பெட்டி மந்திரத்தை கேட்கின்றது. திறந்து விட்டதம்மா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே? கெட்டிக்காரி தான் ஒரு எழுத்து கூட்டினால் ஆறு எழுத்து இருக்கின்றது. ஆறுல இருக்கின்றது. அது வந்து அநேகமாக இது பெண்களுக்கு கூறப்படுகின்றது. ஆண்களுக்கும் உரிய காப்பாற்றத்தான் வேண்டும். ஆனால் பெண்களைத்தான் இது அதிகமாக மதிப்பளிக்கும். பெண்களுக்குத்தான் இது எதிர்பார்க்கப்படுகின்றது. பெண்கள் தான் இதை காக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு பெண் மனமாகி செல்லும் பொழுது தாயார் கூறி விடுவார் இந்த வார்த்தையை. அது மட்டுமல்ல, அவர் வாழும் இடத்திலே பார்த்துவிட்டு தாயார் சென்று பெருமைப்பட்டுக் கொள்வார். அவருடைய குலம் பெருமைப்பட்டுக் கொள்ள என் மகள் இங்கே காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்று. அது என்னது? எதை காத்த காக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் பதில் வரும். குலம் என்றதோட
1: சம்பந்தப்பட்டுக்கள்
0: எங்கள் குலப்பெருமை என்று திரைப்பட பாடல்கள் பலதில் குலப்பெருமை காக்குமே என்று வரும். குலப்பெருமை நீங்கள் குடும்ப கௌரவம் கூறுவீர்கள். அது அந்த குடும்ப கௌரவம் வந்து குலத்துக்கே பெருமையை கொடுக்கின்றது. குடும்பத்தை கௌரவமாக வைக்கிறவர குலப்பெருமை என்றது. சரியான பதில். கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படியே என்னுடைய வியாபாரம் நடக்க வேண்டுமே. 20 கடையை திறந்து மாலை ஆகிறதுக்கு முன்பு அழைத்து விட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கடையை அடைக்க வேண்டும் இல்லவா? வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் தங்க மலரே உள்ளமே கேட்ட பாடல் மீண்டும் பெறலாம். இப்பொழுது இன்னும் ஒரு வருகின்றார். அவரிடம் செல்ல இருக்கின்றேன். அவரும் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. அழைத்து அழைத்து பார்க்கின்றார்கள். கிடைத்தால் தான் வருவார்கள். இல்லை, முந்திவிட்டார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: இப்பொழுது இங்கே சரவணன், சாந்தி, கிருஷ்ணன் எல்லோரும் அழைத்து பார்க்கின்றார்கள். நுழைய முடியவில்லை. என்ன வியாபாரம் கடுமையாக நடைபெறுகிறது? பாவனையர்கள் சூழ்ந்து விட்டார்கள். வா வாருங்கள். இப்பொழுது 13-14 இருந்து போவோம். எதுக்கு எது வேண்டும்?
2: 18.
0: ஆஹா, 18 நம்ம இது வந்து விட்டதா? 18 படி. சரி, மந்திரத்தை கூறுங்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: ஒரு 5.
0: இன்னும் ஒன்றை கூட்டினால் 6. 6 எழுத்துல இருக்கின்றது. கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட சொல்லிவிட்டீர்கள். சரி, இந்த 6 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது எங்கள் உடலிலே இருக்கின்ற உறுப்புகளிலே ஒரு இடம். அது தனியாக இல்லை, சேர்ந்திருக்கும். கைகளிலே உண்மை, கைகளிலே இருக்கின்றது ஒரு இடம். 6 எழுத்தால் அழைக்கப்படுகிற இடம். 6 எழுத்துக்களால் அழைக்கப்படுகிற இடம். எங்கள் உடம்பிலே கைகள் இருக்கின்றது. கையிலே அந்த இடம் ஒன்று இருக்கின்றது. உள்ளங்கை இருப்பது போன்று இதே ஒன்று. இது அப்படி ஒரு இடம், ஒரு இடம். அது உள்ளங்கை தனியொரு பொருள் இல்லை தானே? கையிலே உள்பக்கம் தானே? அதே போன்று இது கைகளிலே தான் இருக்கின்றது. அது இருக்கிற இடத்தை கூறுவது.
2: அந்த இடத்துல கடிகாரம்லாம் கட்டலாம்.
0: மணிக்கட்டு
2: இடம் உடனே மணிக்கட்டுன்னு தெரிஞ்சிருச்சு.

0: பறித்து கொடுக்கலாம், உரித்து கொடுக்க வேண்டுமா? கண்டிக்கா
1: நம்ம உரிச்சுக்கா,
0: அவ்வளவுதான். உரிச்சா என்ன அப்படியே போட்டு என்ன ஐயா? வாழ்த்துக்கள், மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு செல்லலாம்.
1: 19
0: வந்து விட்டார். சரி, இந்த 19 வந்து நாங்கள் மந்திரத்தை சொன்னால் தான் பெட்டி திறக்கும்.
1: அந்த காகசம் அவ்வளவு காகசம் திறந்து விசேஷே.
0: ஓ, அது திறந்து விட்டது ஐயா. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: 2.
0: இல்லையே ஐயா, ஒரு 3 சேர்த்து 2 5 கூறுவோம்.
1: 5
0: பெரிய பாரதமான விடயம் இல்லையா ஐயா? சரி, இப்பொழுது அது ஒரு அரசனுடைய பெயர். இவர் புராண காலத்து அரசன். 5 எழுத்துக்களை கொண்டவர். இவர் நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை. பெற்ற பிள்ளையாலேயே மதிக்காதவர், பெற்ற பிள்ளையே மதிக்காதவர். இலங்கை ஆண்டவரை வந்து பெற்ற பிள்ளை எதிர்க்கவில்லையே. அவர் இலங்கை ஆண்டவர் நல்லவன் தானே, கெட்டவன் இல்லையே. இலங்கையை காண்ட அவர் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இல்லவா? அவர் ஈஸ்வர பட்டம் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இல்லவா? அது கம்பர் அப்படி எழுதி போட்டாருன்றதுக்காக நாங்கள் அதுக்கு கூற முடியாது. கம்பர் சும்மா இருக்க மாட்டாங்க. வைஷ்ணவத்தை மேல மேலவங்க வேணும் என்று எழுதி விட்டார். கம்பர் புளிக்கி விட்டுட்டார். அவரு சில அவருக்கு ஈடாக கொடுத்தரும் இல்லை அந்த காலத்தில். அது ஒரு புறம் இருக்க, இதுதான் அப்படி ஒரு புராண காலத்தில் உள்ளவர். தேவர்களையே எதிர்த்து நின்றவர், குறிப்பாக கிருஷ்ணரை எதிர்த்தவர், கிருஷ்ண பகவானை எதிர்த்து நின்றவர். புத்திரனால் அவருக்கு மரணம் கிடைத்தது. புத்திரனால்
1: அது ஒரு பேர் இருக்கு, சட்டம் ஞாபகம்.
0: இந்த சரித்திரத்தை நான் 10 தடவை கிட்ட மேடையேற்றி இருப்பேன். நான் தான் அதுல அந்த அவர் அந்த அரசனாக நடித்தவர். என்னுடைய வலைத்தளங்களை பார்க்கலாம், கம்பீரமா நிப்பெல்லாம் உடுத்தி ஒப்பனைகளோடு. இலங்கையில ஆசிரியராக இந்த காலத்தில் மாணவர்களுக்கு செய்திருக்கின்றேன். மற்றது இலங்கை நாடக மன்றங்கள்ல இருந்து செய்யும் பொழுதும் அந்த பாத்திரம் நல்ல பொருத்தமாக
1: செய்திருந்தேன்.
0: அவர் யார்? அது ஒரு பக்கம் யார் அவர்?
1: நாங்கள்
0: முதல் ராணாவிலே எதுவும் வராது, ஈனா சேர்ந்து வரும் என்று பேசணும். அப்படி வரும் முதல் எழுத்து ரெண்டும் அந்த இலங்கை வேந்தனுக்கு போட சேரும். அவன் தொட்டு காட்டி பிச்சு காட்டி திறந்து காட்டி பக்கெட்டை உடைச்சு காட்டி போட்டு பார்க்க சொல்லி கூட சேட்டுகளை கொடுப்பாங்க சில பேர். எப்படியும் மித்து விட வேணும். இரணிய மகாராஜன், இரணியன். மகன் பேர் தெரியுமோ?
1: மகன் பேர் தெரியாது ஐயா, ஆனா அந்த கதை மட்டும் தெரியும்.
0: ஓ, இரணிய மகன் பிரகலாதன். கடந்த முறை ஒரு பிரகலாதன் சொல்லி வாழ்த்துக்கள். இப்ப என்ன உழைப்பு கடுமையாக இருக்காது, நீங்கள் கடுமையாக வந்து உழைத்து
1: விட்டீர்கள்.
0: சிறப்பாக குறிப்பிட்டீர்கள் கிரெடிக்கார்கள். உங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். ரணிய மகாராஜன்
1: விடக்கூடாது, எப்படி இருந்தாலும் புள்ளியே விடக்கூடாது.
0: அதுதான் ஐயா, விடக்கூடாது. கிரெடிக்காரன் மீண்டும் பெறலாம். இப்பொழுது இவருக்கு ஒரு சந்தர்ப்பம்
1: பாருங்கள்.
0: நன்றி. எங்கே ஐயா இந்த ஐயாவை எடுக்கலாம் என்றால் இந்த ஐயாவுடைய இணைப்பு கிடைக்குது இல்லையா ஐயா? இல்லவே இல்லை, வரவில்லை. சரி, பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி கண்டுபிடி என்று விவரமாக சொன்ன வேளையில் ஓடி வந்து எல்லோரும் கொள்வனவு செய்கிறார்கள், விலை பேசுகிறார்கள், பேரம் பேசுகிறார்கள், குவித்து கொண்டிருக்கின்றார்கள் புள்ளிகளை. இப்பொழுது யார் மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், யாருடைய இணைப்பு துல்லியமாக வருகின்றதோ அவருக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கின்றது. பார்ப்போம் யார் என்று. எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள், யார் வருவாரோ வருவாளா, அவள் வருவாளா இல்லை அவர் வருவாரா, யாரா வருவார். இப்பொழுது சாந்தி இணைவது போல் தெரிகின்றது இல்லை, கிருஷ்ணன் இணைவது போல் தெரிகின்றது இல்லை, சியாமலா இணைவது, சியாமலா இணைந்து விட்டார். வணக்கம் சியாமலா,
2: வணக்கம்,
0: உங்களுக்கு தான் சந்தோஷம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே 13, 14, 15, 16, 17, 20 வரை இருக்கின்றது.
2: 13
0: விரும்பம், ஆமா 13. இங்கே எங்கள் நாடுகளில் 13வது எண்ணை விரும்ப மாட்டார்கள், நாங்கள் அல்ல இங்குள்ளவர்கள். சரி, இந்த 13வது வந்து திறந்து நாங்கள் பெட்டியை திறந்தால்தான் எங்களுக்கு பொருள் கிடைக்கும். அப்ப மந்திரத்தை கூறுங்க. அழகு அழகு ஆனந்தமாக கூறிவிட்டால் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு மகளே. எத்தனை எழுத்துக்கள் மகளே அதுக்குள்ளே காணப்படுகிறது? கெட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன், 4 எழுத்து இருக்கின்றது.
2: சொல்ல மாட்டீங்கப்பா,
0: முதல்வர் கசன் தானே. சரி, 4 எழுத்து அம்மா இருக்குது. இது வந்து எங்களை உடல் முழுவதையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பதம். எங்களை உடல் இருக்கு, நாங்கள் மேந்தர், எங்களை உடம்பு எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு பதம். பாடல்கள் இருக்கின்றது, அது என்ன பதம்? அகரத்திலே ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கும் குரல். கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்கார், சொல்லுங்கள். பாடல்கள் ஆரம்பத்தில் பல பாடல்கள் இருக்கு, அது அங்கம் புதர் அங்கம் பாடல் இருக்கின்றது. அங்கம்
2: அங்கம்
0: என்ற பாட்டு இருக்குது, அந்த பாடல் அங்கம் அங்கம் கணக்கு. சரி, அப்படி என்றால் 2வது வட்டிக்கு அது எடுப்போம். 14 எல்லாம் அங்கதான் சுத்தி கொண்டிருக்கிறது இந்த பதங்கள். கெட்டிக்காரி எத்தனை பதம் இருக்கலாம்?
2: எப்படி இருந்தாலும் நான் தப்பா தானப்பா சொல்ல போறேன், 5.
0: கெட்டிக்காரி 5 என்று கூறிவிட்டு என்று எண்ணி பார்த்தேன், அது 3 இருக்கின்றது அம்மா. அப்ப கழித்தல் அதாவது -5 -3 3 எண்ணிலே வந்துவிட்டது. கூட்டல் அடையாளம் போடாமல் குறைச்சல் அடையாளம் போட்டு 5 பார்த்தால் 3 எழுத்திலே வந்து. இது வந்து திருமணம் முடிப்பதற்கு முன்பு ஆண் சரி பெண் சரி அவருக்கு துணையை தேடுவதற்காக ஒரு பதம். தேடிக்கொண்டிருக்கிறேன் கிடைக்கவில்லை என்று கூறுவார்கள், 3 எழுத்திலே இருக்கின்றது. அது திருமணத்திற்காக வாழ்த்துக்கள், சரியான பதம் வரன். வரன் என்ற சரியான பதத்தை கூறி மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: அது
0: மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வும் கொடுக்கின்றேன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவதற்கு இங்கே எங்களுடைய சரவணன் ஆரம்பத்திலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அழைப்பு எனக்கு வருவதே இல்லை என்னது, அவருடைய வலைத்தளம் பிள்ளையோ என்ன வரியவில்லை, சாந்தி அழைத்திருந்தார் இணைப்பு கிடைக்கவில்லை, இப்பொழுதுதான் வருகின்றார். வணக்கம் வணக்கம், யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஐயோ, களைத்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது, குரல் தளதளக்குது, எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றோம்.
0: இன்றைக்கு வியாபாரம் அங்காடியிலே ஜன நெருக்கம் கூடி போகுது, உங்களால் நுழைய முடியவில்லை, பார்த்தீர்களா?
3: திரும்ப திரும்ப வராங்கன்னா வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா ரிங்கு வந்தது கட் பண்ணிட்டு அது கட்டான பிறகு குடுக்கறீங்க.
0: இல்லை சரவணா, நாங்கள் இங்கே எங்கட அழைப்புகள் வரும்பொழுது பார்த்து கொண்டே இருந்து நாங்கள் அமர்த்துறது எது முந்தி வருதோ அதுக்கு தானே ஐயா கொடுப்போம் அப்படி நாங்கள் நான் கூறிக்கொண்டே இருந்தேன். அழைத்து கொண்டே இருக்கார், அவருடைய வருகிறது எத்தனையோ தடவை அழைத்து இப்பொழுது தான் உங்களுடைய லோகோவோட வருகிறது எனக்கு. அதுக்கு முந்தும் கூட பெயரோட வரும் கிருஷ்ணன் அழைத்திருந்தார், சாந்தி அழைக்கின்றார், ஒவ்வொருத்தரும் அழைக்கும் பொழுது யாருடைய இந்த இப்போ பாருங்கள் உங்களோட வந்துவிட்டு இன்னொருத்தர் உங்கள் அழைப்பில் இருப்பது தெரிகிறது. ஆனால் யான் உங்களோட முடிந்தவுடன் யாருடைய அழைப்பில் நான் அப்படி செய்வதில்லை சரவணா, மன்னிக்க வேண்டும். உங்களை விரும்பி வருகிறீர்கள் எனக்கு நல்லா, நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வர நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா, சரியா? அப்படி வராது ஐயா, ஒரு அழைப்பு வரும்பொழுது நாங்கள் அமர்த்துறது தான் எங்களுக்கு கிடைக்கும், விட்டெடுக்க மாட்டோம், அப்படி செய்ய இயலாது. எல்லாம் தொடர்ந்து அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள், கூறிக்கொண்டே தான் யாருடைய நான் தொட்டு கொண்டு எது வெளியே வருகிறதோ அவர் தான் நான் கூற முடியும் சரவணா. அமைதி கொள்ளுங்கள்.
3: இல்லை இதுக்கு ஷியாமலாவுக்கு முன்னாடி எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், அது மிஸ் ஏதோ
0: இல்லை எனக்கு அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கேன், யார் வருகிறார்னு பேரே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய இதை அழுத்தும் பொழுது எந்த எழுத்து இங்கே முன்னுக்கு நிற்குதோ அதான் எங்களுக்கு கிடைக்கும் வரைத்தளத்தில். சரியா சரவணன்?
3: சரிங்க சரிங்க. காலநிலை பார்த்தீங்கன்னா அந்த வெயில் குறைவாக இருந்தாலும் அந்த வெப்பத்தோட வெப்ப அளவு குறைவில்லை.
0: குறையவில்லை எங்களுக்கு 22, இப்பொழுது 23 வந்து விட்டோம், 28 வரை செல்ல இருக்கின்றது. நேற்று எதனா 34 கண்டோம், மிகவும் வெப்பமாக இருந்து இரவு இடி முழக்கங்கள் வந்து ஒன்றையும் காணவில்லை, மழை பெருசாக வரவில்லை. இன்று அந்த வெப்பம் தணிந்து குளிர்நிலைக்கு வந்து மீண்டும் ஆரம்பித்து கொண்டு செல்கின்றது. இன்றும் மழைக்கு சான்று இல்லை, ஆனால் மங்கலாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அவ்வளோ பெரிதாக இல்லை, அந்த வெப்பம் அடித்துக்கும் வெப்பமாக இருக்கின்றது. சில போல இருட்டு மங்கல மப்பமாக இருக்கும், வெப்பமும் இருக்கும், அதே போன்று தான் நல்லது. இப்பொழுது நாங்கள் 15, 16, 17, 20 ஆகிய 4 பெட்டிகள் இருக்கின்றன. எது வேண்டும் உங்களுடைய 16 இருக்கின்றது, உங்களுடைய இப்பொழுது நினைத்தேன் 16 இருக்கின்றது என்று சொல்றேன்.
3: அண்ட காக்கசம் அபுக்காகவும் திறந்து
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது பற்றி கெட்டிக்கார். இப்பொழுது நாங்கள் அதை எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணி பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: நான்கு எழுத்து இருக்கலாம்.
0: கெட்டிக்காரன் தான், ஒரு எழுத்தை கூட்டினால்தான் கெட்டிக்காரன். 5 எழுத்து இருக்கின்றது, 5 எழுத்துல இருக்கின்றது. அதனுடைய பொருள் வந்து, இது ஒரு பொருள் இல்லை, இந்த பதத்தினுடைய பொருள் என்னவென்றால் நாங்கள் ஒரு வியாபாரம் செய்யணும், அல்லது நீங்கள் ஒரு ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை பெறும்போது, அல்லது இன்னொரு ஒருடம் ஒரு பொருளை பெறும்போது அதை நீங்கள் விலை பேசி தீர்த்து முடித்த பின்பு அதுக்கு முன்பணமாக அல்லது அதுக்குரிய கொடுத்து விட்டு பின்பு வந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வருவோம், அதை உறுதிப்படுத்தி விட்டு. அதை எப்படி கூறுவது? அது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்டது ஆ எழுத்திலே ஆரம்பிக்கும். முன்பணம் என்று வரை உறுதிப்படுத்துவது வேறு, முன்பணம் வேறு, உறுதிப்படுத்துவது வேறு. இது இது உறுதி, இது இது உறுதி இந்த இதைப்படி இதை நான் தான் எடுப்பேன், வேறு யாருக்கும் அவர்களும் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இதை சின்ன வயதிலே என்னுடைய உறவு முறைகளுக்குள்ளே ஒரு பிள்ளைகள் பிள்ளையையும் பெண்ணையும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் முதலே அவர்கள் பேசி வைத்துக் கொள்வது, அதுக்கும் அந்த பதத்தை உபயோகிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போதானப்பா நான் சென்று கட்டி போட்டு வருகிறேன், நான் உறுதி சொல்லிப்போட்டு வந்துவிட்டு அந்த பொருளை வாங்க போகிறேன் என்று அந்த வைத்திருப்பவரும் இது எங்களுக்கு முன்படம் எங்களுக்கு அட்வான்ஸாக பணம் கொடுத்து விட்டார்கள் உங்களுக்கு தர முடியாண்டு அவர் கூறுவார் ஆங்கிலத்தில். அது பற்றி தமிழ் சொல்லு திரைப்படங்கள்ல பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. நீங்க சொன்னது
3: தான்
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்கார அச்சாரம் அச்சாரத்தில் பாடல்கள் இருக்குது. அச்சாரம் சொல்லுவார் ஏதாவது அச்சாரம் அச்சாரம் போட்டாச்சு என்று சொல்லுவார்கள். அச்சாரம் கொடுத்து விட்டு வந்து நாங்கள் உடனே எப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உறுதியாக அங்கே இருக்கும் அச்சாரம் கொடுத்து விட்டார் இல்லையா. அச்சாரம் அச்சாரம் அச்சாரம் கடிகாரன் இரண்டு புள்ளிகள் உங்களுக்காக சேருகின்றது உங்கள் பையில. அடுத்தது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? 17 இருக்கின்றது, 15 இருக்குது. இப்பொழுது 17 தானே, 15 உங்களுக்கு வேண்டும். 15 செல்லுகிறேன். உங்கள் மந்திரத்தை தாருங்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
3: அந்த காகசம் அவுக்காகவும் திறந்துடு சிசி
0: திறந்து விட்டது அழகாக. இது வந்து இந்த நாங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே செல்கின்றது. எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களோட பழக்க வழக்கங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் கூறிக்கொள்ளுகிறது. அதிலே இந்த நாங்கள் ஆன்மீகத்திலே மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எது செய்தாலும் இதை பார்ப்பார்கள். நீங்கள் முதல் கூறியதுக்கும் இதுக்கும் ஒரு ஓசை தான் வித்தியாசம். அது எப்படி இருக்கு கண்டுபிடிங்கள். முதல் நீங்கள் அச்சாரம் என்று கூறினீர்கள் அல்லவா, அதே போன்று இந்த பதத்துக்கு ஒரு ஓசை அதிலே குறைகின்றது. முதல் எழுத்தில் ஒரு ஓசை குறைந்தால் சரியாக வரும். நாங்கள் சொல்லுவோம் ஐயர் எல்லாம் இப்படி பார்ப்பார்கள் அப்படி பார்ப்பார்கள் என்று. புரிகிறதா? ஆலயத்துக்கெல்லாம் அதிகமாக சென்று வருபவர்கள் அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? உணவு உண்ணும் பொழுது, உடை உடுக்கும் பொழுது, மற்றவர்களோட பழகும் போது எல்லாம் பார்ப்பார்கள். ஐயர் வீடுகளில் எல்லாம் பார்ப்பார்கள் என்று கூறுவோம். நீங்கள் சொன்னது அச்சாரம். இது இன்னொரு ஓசையை கொஞ்சம் உயர்த்தி விட்டால் ஆழ்த்துக்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஆச்சாரம் என்று கூறுவார். ஆச்சாரம் பார்ப்பார்கள்,
3: ஆச்சாரம்
0: இது ஆச்சாரம் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்க போது என்றால் ஒரு தடவை உங்கள் பாடலை கூற வேண்டும். என்ன பாடல் வேண்டும் சரவணன்?
3: பாடல் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க. பாடல் வரிகளை அட்ரஸ் செகண்ட் சொல்லுங்க.
0: அட்ரஸா?
3: சக்க போடு போடு ராசா அந்த பாடல்.
0: ஓ சக்க போடு போடு ராசா அப்படி சொல்லி விடனா. சக்கை போடு போடு ராசா, சக்கை போடு போடு ராசா. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் நீண்ட நீரமாக காவல் இருந்தபடியால் இங்கே இருக்கின்ற இரண்டு பெட்டிகள் தான் இருக்கின்றது. முடிந்தால் அந்த இரண்டு பெட்டிகளை இப்பொழுதே திறக்கப்படுகிறேன் உங்களுக்கு.
3: 17
0: அதிக நேரம் முயற்சி பண்ணது நீங்கள் தான். சாந்தி முயற்சி பண்ணார், கிருஷ்ணன் முயற்சி பண்ணார், நீங்கள் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முயற்சி பண்ணுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். 17 இருக்கின்றது. கொடுங்கள் எந்த பெட்டி வேண்டும். நாங்களும் கடையை போட்டு விட்டு போகலாம் இல்லவா? 17 கிடைக்கிறது உங்களுக்கு. சரி, இந்த 17 மந்திரத்தை கூறுங்கள்.4 எதை கூறுகின்றது என்றால் கழிவை கூறு. கழிவு நாங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் அதில் பட்டைகள் தலைப்பு அடி என்றெல்லாம் கழிவுகள் வந்து கொண்டிருக்கும் இல்லையா? நடுவில் உள்ளதுதான் இருக்கும். அவர் ஒரு சிற்பத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றார். ஒரு கல்லிலே அதை செதுக்கி செதுக்கி கொட்டிவிட்டு நாம் சிற்பத்தை கொண்டு வருவோம். ஆனால் இந்த பதம் அநேகமாக நகை கடைகளிலே உபயோகிக்கப்படுகின்றது. இப்ப நீங்கள் ஒரு காப்பு வாங்க போறீங்க இல்ல மோதிரம் வாங்க போறீங்கன்னா மோதிரத்துக்கு நிறைய நிறுத்திவிட்டு அவர் போடும் பொழுது இதுக்கும் சேர்த்து காசு எடுப்பார் உங்கள்ட்ட. அது என்ன நான்கிறது சொல்றது
3: செய்கூலி
0: இல்ல இல்ல செய்கூலி இல்ல அது கூறி போற செய்கூலி செய்ததான் கேக்குறாரு. சேதாரம் கெட்டிக்காரன் இந்த பதம் நாங்க பாவிப்பது தானே. சேதாரம் என்றால் கழிவு, கழிந்து போவது, உடைந்து போவது, கொட்டி போவது. அவர் அந்த சேதாரத்தை என்ன செய்யறார், அந்த துகள்களாக இருக்கிற பவுனை அங்கதான் வச்சிருக்கிறார். அவர் அதுக்கு சேதாரத்துக்கும் சேர்த்து காத்து எடுப்பார். இதெல்லாம் வியாபார தந்திரங்கள் இல்லையா. சேதாரம் சேதாரம் போற செய்கூலி போற செய்கூலியும் எடுப்பார் சேதாரத்துக்கும் எடுப்பார். சிறப்பு. இப்பொழுது இறுதியாக இருக்கின்றது 20வது எண். அதுக்கு என்ன கண்டுபிடிப்ப பட்டி திறந்தா தானே தெரியும்.
3: இல்ல இல்ல வேறு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்.
0: இல்ல இல்ல இறுதி இறுதி ஒரு பட்டி இதோட நாங்கள் நான் வியாபாரத்தை முடிக்க போகின்றேன்.
3: அபுக்காகவும் திறந்திரு சிசி
0: சாரி பட்டி திறந்து விட்டது. ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
3: ஐந்து எழுத்து.
0: மீண்டும் ஐந்து எழுத்து கூறியபடியால் மைனஸ் இப்ப சேதாரம் ஒன்றை விட்டு நாலு எழுத்து ஒன்று சேதாரமா போய்விடுது ஐயா. நாலு நான்கு எழுத்துலே இருக்கின்றது. இந்த நான்கு எழுத்தும் கூறுவது சரவணன் ஒரு உயிரினம். இந்த உயிரினம் நிலம் வாழ் உயிரினம் தான். நான்கு கால் பெரிய நீட்டு வாழ் கண் காது எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பிடித்தால் விடாது. இதுக்கு நாக்கு இரண்டாக இருக்கும். அவருக்கு என்ன பெயர்? பிடித்து விடாது. பிடித்தால் விடாது. ஆக்களை சொல்லுவார் உடும்பு பிடி பிடிக்கிறான் பாண்டு. இப்பொழுதும் இடும்பு பிடி பிடித்து உங்களுக்கு இந்த வியாபாரத்தை நான் முடித்து விட்டேன்.
3: உங்களுக்கு வராதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ரெண்டு. அதுதான் என்னோட விருப்பம்.
0: நீங்களும் பராமல் தான் இருந்தீர்கள். இப்பதான் வந்தீர்கள். சார் உங்களுக்கான பாடல் சக்கை போடு போடு ராஜாண்டும் அந்த சக்கை போடு போட்டு விட்டீர்கள். சிறப்பு சரவணன் அவர்களே, நான் எந்த விதமான பாகுபாடும் காட்டவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அப்படி ஒருவருக்கு கொடுத்து ஒருவரை நான் அப்படி துன்புறுத்தவன். நீங்கள் எல்லோரும் எனக்கு விருப்பமானவர்கள். அதனால் இப்பொழுது மகிழ்ச்சியோடு நீங்களும் வந்து கிடைத்திருந்தால் நீங்கள் வெல்வீர்கள் எனக்கு. ஆனால் சில விட உங்களோட அழைப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் ஐயா. ஒரு தளத்திலே தானே தானே போட்டி. ஒரு வரங்கள் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு செய்யும் பொழுது நீங்கள் எத்தனை தலைவர் அழைச்சி எத்தனை பாடலை கொடுக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நூற்றுக்கும் மேற்பட்ட அழைப்புகளை அழைப்பீர்கள். பலாத்காரமாக நாங்கள் செய்ய மாட்டோம் ஒரு மாலம் சரியா. இப்பொழுது நான் சமாதானமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து புள்ளிகளையும் பெற்று செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாடலோடு. இப்பொழுது கூறுங்க, நீங்கள் கூறுங்கள் ஏதாவது.
3: ஒரு தீவு மாதிரி, தீவுனா நான்கு பக்கமும் கடல் நடுவுல தீவு இருக்கிற மாதிரி நான்கு பக்கமும் காடுகள் தான். எங்க காடுகள் நடுவே தான் இருக்கு எங்க ஊர்
0: பாத்தீங்கன்னா.
3: ஆமா
0: பயங்கரமான
3: எந்த எந்த திசையில இருந்து வந்தாலும் ஒரு நான்கு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பயணித்து தான் எங்க ஊருக்கு வரணும். அப்படி ஒரு ஊர் இங்க. ஆமா
0: அப்ப உடம்புகளை பாத்து
3: எல்லாமே இருந்தது. இப்ப எல்லாம் அந்த
0: அதெல்லாம்
3: வேட்டையாடப்பட்டு எல்லாம் அழிந்து விட்டது. இப்போ பாக்கறது அறிவா இருக்கு எல்லாமே. எல்லா இதெல்லாம் இருந்ததுதான்.
0: ஓ, உடம்பின் இறைச்சி உண்ணுவார்கள். உடம்பினுடைய இறைச்சியும் மனிதனுடைய இறைச்சியும் ஓட பொருந்துவதில் சிறப்பான. இப்போ மனிதனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு சதை இல்லை என்றால் அந்த இடத்துக்கு உடும்பினுடைய வைத்த உடனே ஒட்டி விடுமா அப்படி கூறுகிறாங்க.
3: பெரிய பெரிய உடும்பெல்லாம் பெரிய பெரிய உடும்பெல்லாம் இருந்ததுதான் பயில ஒன்னே காணும் பாக்குறதுக்கே கூட கிடையாது. அந்த சூழல நரி
0: வேற என்ன மிருகங்கள் இருக்கின்றது அங்கு?
3: நரியெல்லாம் இல்லாம போயிட்டது, நரிய இல்லாம போயிட்டது,
0: நரி போயிட்டார். ஆனா முயல் இருக்கின்றதா?
3: முயல் இருக்கு, முயல்லாம் இருக்கு தோப்புல பாப்பானு, முயல்லாம் இருக்கு.
0: பன்றி,
3: காட்டு பன்றி இருக்கு
0: அங்க இருக்கின்றது. மான்
3: இருக்கு, இருக்கு
0: இருக்கு.
3: மான் இல்ல, மான் எல்லாம் இல்ல, இல்ல
0: மான் இல்ல. யானை இல்ல, என்ன சிங்கம்
3: அந்த மாதிரி மிருகங்கள்,
0: சிங்கம் புலி கழுதி பயங்கரமான அவத்தில மிருகங்கள் இல்லை. மான், மறை, முயல், பன்றி, பன்றி பன்றி இருந்தாண்டு பன்றி இருக்கின்றது என்ன? பன்றி இல்லை. சரவணன் இருக்கின்றீர்களா?
3: இருக்கா?
0: அங்க காட்டுக்கோழிகள் இருக்கின்றதா? காட்டுக்கோழி,
3: காட்டுக்கோழிதான் இல்ல, கௌதாரி, கௌதாரி இருக்கு,
0: கௌதாரி, கௌதாரி, காடை கௌதாரிகள் இருக்கு, காட்டுக்கோழி,
3: மற்ற பறவை இனங்கள் அனைத்தும் இருக்கு.
0: கிட்டத்தட்ட அந்த அந்த நீங்க உங்களோட வீட்டுக்கும் அந்த காட்டை கடந்து, இந்த காடு பனத்தை கடந்து சென்று நகரத்தை அடைவதற்கு இடையில எத்தனை மைல் இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும்?
3: ஆமா, எந்த திசையில பார்த்தாலும் நான்கு கிலோமீட்டர்.
0: ஓ, 4 கிலோமீட்டர் தொலைவிலே காடுகள் தான் உங்களை சுற்றி இருக்கணும், அதற்கு உள்ளேதான் உங்களுடைய விவசாய பகுதி அமைந்திருக்கு. அப்ப உங்களுடைய விவசாயத்துக்கு
3: முந்திரி காடு, எல்லாமே முந்திரி காடு, முந்திரி காடு.
0: அப்ப இந்த வனவிலங்குகளினால், வனத்தில் வாழும் விலங்குகளால் உங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது தீங்கு விளையுமா?
3: இப்ப இந்த அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா காட்டு பன்றியதால் தான் அதிக அதிக
0: காட்டு பன்றி
3: விவசாயம் அதிகமா,
0: பன்றிகளை அதிகமான பன்றியை வேட்டி அடமாட்டாரு.
3: அது பிடிக்க முடியாது, இரவுல யாரும் இல்லாத சமயத்துல வந்து சேதப்படுத்திடும். அது பாக்குறது பாக்குறதுக்கு அரிதா இருக்கும். எப்பாவது எங்கதான் போகும் தெரியாது.
0: நீங்க காட்டு பாதையினால் செல்லும் பொழுது பாதையை குறுக்கிட்டு எல்லாம் ஓடுமா?
3: இப்ப எங்க எங்க தோப்புலாம் வந்து அந்த மழை பெஞ்சதுன்னா முந்திரிகள் எல்லாம் உள்ள நிறைய சேதப்படுத்தி வச்சிருக்கோம்.
0: பன்றி வந்து முந்திரியை சாப்பிடும், முந்திரி விதைகள் எல்லாம் சாப்பிடும். என்ன விழுந்திருக்கிற பழங்கள்?
3: ஆமா, பழங்கள், பழங்கள்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள், உங்கள் பாடல் ஒலிபரப்பப்படும். கடிகாரன், வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி
0: சொல்லணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு இயங்கும் பொக்கிசம். பொக்கிசத்திலே வந்து இணைந்து வல்லவர்களாக வந்தவர்கள் விரைந்து வரும் பொழுது வலைத்தளம் ஒன்று ஒரு பகுதி ஒரு இலக்கத்திலே தான் எல்லோரும் ஒரு எண்ணிலே தான் எல்லோரும் அழைத்து வர வேண்டும். அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் எடுக்கும் பொழுது மாறி மாறி அமர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். அமர்த்தும் பொழுது யாருடைய இலக்கம் எங்களுக்கு தென்படுகிறதோ அவர்களைத்தான் நாங்கள் கொண்டு வர. இதில் எந்த விதமான விதிவிலக்கம் இல்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வந்தவர்கள் திருப்தியாக வந்து விளையாடி சென்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை இப்பொழுது ஒலிபரப்ப ஆரம்பிக்கின்றேன். ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னால் முடிந்தவரை ஒரு தடையாவது வந்து இணைந்து விட வேண்டும், கலந்து விட வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று வருவார். அவர் வந்து ஒரு தடவை வந்து வந்து திறந்த பெட்டிகளுக்கு பதிலையும் கூறிக்கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்து சென்று என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்ற ஒரு பாடலையும் கேட்டு சென்றார். அரச கட்டளை திரைப்படத்தில் இப்பொழுது அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

சிறப்பான இந்த பாடல் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து இணைந்து போட்டியிலே பங்கு பற்றி தன்னுடைய புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றவளே, அவர் கேட்ட பாடலாக ஒலித்த வழி. அடுத்து வரும் பாடல் விறுவிறுப்பாக வந்து நீண்ட நேரத்தின் பின் சிரமத்தின் பின் வந்து இணைந்து கொண்ட சியாமலா, ஆரம்பத்திலிருந்து நீங்கள் மலைத்து உங்களுக்கு கிடைப்பு கிடைத்த வழியே நீங்கள் வந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகித்து விளையாடி புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு விருப்பமான தங்க மலர் திரைப்படுத்த பாடலை கேட்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் தங்க மலரே உள்ளமே என்று இப்பொழுது பாடுகிறது அந்த பாடல்.

0: சிறப்பான ஒரு பாடலை கேட்ட திருப்தியோடு நாங்கள் இன்று பொக்கிசம் நிகழ்வுலே 20 பெட்டிகளுக்குள்ளே 20 பதங்கள் தாங்கி வந்த விளையாட்டிலே, கண்டுபிடிக்கும் விளையாட்டிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற வகையிலே ஓடி வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் கொடுக்கும் தரவுகளை கொண்டு கண்டுபிடிக்கின்றார்கள். அவ்வளவு கூர்மையான புத்திகள் என்றுதான் கூறுவோம், கூர்மையான புத்தி உள்ளவர்கள், வேகம் விவேகம் என்று கூறப்படும் அந்த வகையிலே வந்து இணைந்து நாங்கள் இன்று 4 உறவுகள் வந்து இணைந்தவர்கள், 4 பேர் அழைத்தவர்கள், 6 பேர். அதிலே பாதியிலே வந்து அழைக்க தொடங்கியவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இணைந்து அழைக்க பொறுமையை கடைப்பிடித்து பொறுமையோடு இருந்து வந்தவர் பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கிணங்க வந்து இணைந்தவர்களும் இருக்கின்றார்கள். முதலில் நாங்கள் இன்று கண்டுகொண்ட பதங்களை பார்ப்போம். வளமை போல 1 to 20 வரை எண்களை கொண்ட பெட்டிகள் அத்தனையும் திறந்து பதில்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அவையை பார்ப்போம் என்னவென்று சொல்லு. ஊஞ்சல், தந்தம், உதிரம், பானை, வாழை இலை, பக்குவம், மாமியார் வீடு, பரிமேலழகர், தாழை மரம், மானம், மரியாதை, குலப்பெருமை, அங்கம், வரன், அச்சாரம், ஆச்சாரம், சேதாரம், மணிக்கட்டு, இரணியன், உடும்பு ஆகிய பதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள். சில சமயம் மறந்து விடுவோம், ஆனால் அதற்கு பதிலாக வேறு பதங்களையும் பாவிக்கின்றோம். அதை நாங்கள் பேசும்போது கலந்து பரிமாறிக்கொண்டோம், எப்படியான பதங்களை பாவிக்கின்றோம், இது எப்படியான இடத்திலே வருகின்றது என்று. இது அத்தனையும் எங்கள் தமிழன்னை எங்களுக்காக ஈந்தளித்த அற்புதமான அருஞ்சொற்கள். இதை நாங்கள் மறந்து விடாமல் இதற்கு தூபம் போடுவது போல், தமிழுக்கு தொண்டு செய்வது போல் சிறிய நேரத்திலே நாங்கள் அரிய செயலை அரிய ஒரு சேவையை செய்திருக்கின்றோம் என்று பலருடைய பாராட்டுக்கள். அந்த வகையில் இன்று வந்து சிறப்பித்த உறவுகள் நாகப்பன், ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமலா அவர்களோடு சரவணன். இப்பொழுது தொடர்ந்து பாடலை கேட்க இருக்கின்றோம். அதற்கிடையிலே புள்ளிகளையும் குறிப்பிடுவோம். வந்து இன்று இணைந்தவர்களுள் 4 புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள், 8 புள்ளிகளை பெற்றது சரவணன் அவர்கள், 12 புள்ளிகளை பெற்றது ஷியாமலா அவர்கள், 16 புள்ளிகளை பெற்றது நாகப்பன், 40 புள்ளிகளும் தங்களுக்குள்ளே பிரித்து எடுத்துக்கொண்டார்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காமல். அதனால் இங்கே நாகப்பன் 1வது இடத்தையும், ஷியாமலா 2வது இடத்தையும், சரவணன் 3வது இடத்தையும், ஜெகபர் சாதிக்கு 4வது இடத்தையும் பெற்றுக்கணும். ஒரு தடவை வந்தாலும் புள்ளிகளை பெற்று ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே வந்திருந்தால் சரவணன் போட்டியில் சிறந்து விளங்கி இருக்கலாம், அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் பொறுமையை இழக்கவில்லை, பொறுமையை இழக்காமல் பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கு அமைய வந்து அவரும் 8 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் இருக்கும் வேளையில் ஒரு பாடல் ஒன்றையும் கேட்டுவிட்டார். அவர் வந்திருந்தால் இதே மாதிரி அவர் இயங்கியிருப்பார் இந்த பாடலில் வருவது போல. இதற்கும் பாரத விலாஸ் திரைப்படுத்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள், அந்த பாடலை கேட்போமா? உங்கள் இந்த பாடல் வரும்போதெல்லாம் உங்கள் எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றும்.
1: என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட, அக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ, சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுவீர். ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா, சக்க போடு போடு ராஜா.

0: இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல.
1: மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சிரே, நீ போக போக பாருண்டா.
0: கிழிச்ச கூரை ஏறி கோழிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது, சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்ன.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

வேண்டாம். இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்கனி பணமாயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா சக்க போடு போடு ராஜா உன் காட்டில மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தா என்னாவது தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாரே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ இப்போ நாள் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

0: போதும் போட நீயும் வர வந்த வளர்க்காதே வாய கிளறாதே அத்திரம் ஊட்டாதே அடக்க நினைக்காதே அடிப்பேண்டா நடக்காது உதைப்பேண்டா முடியாது ஏண்டா முடியாது கட்டிப்பிடிப்பேண்டா கழுத்த நெருப்பா
1: பொறுமை வேண்டும் வீரம் வேண்டும் பயம் கூடாது அச்சம் வேண்டாம் துணிந்து செல்ல வேண்டும் அற்புதமான பதம் பொறுத்தார் அரசாழ்வார் தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும் கடவுளாலே ஆகாத கூட முயற்சி எங்களுக்கு தரும் என்று கூறுவது போல முயற்சியோடு அவர் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இருந்து வந்து இந்த பாடலையும் தந்து புள்ளிகளையும் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்று சென்றார் வாழ்த்துக்கள் அவருக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே முதல் நேயராக வந்து இணைந்து தன்னுடைய பங்களிப்பை தந்து 16 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களுக்கு வாழ்த்து கூறி நிகழ்ச்சியிலே வந்தால் இறுதிப்பாடலை கேட்பார் அந்த வகையில் அவர் இறுதியாக அவர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல் சக்கர கட்டி ராசாத்தி என்ற வரியை ஆரம்பிக்கும் அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் ஒலித்தது என்று கூறியிருந்தார் ஆம் அப்படித்தான் அந்த பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக நாகப்பன் இதுவோ நன்றாக இனி கேட்டும் இந்த பாடல்

நான் வரவும், என் உயிரை உன்னிடம் தரவும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுப்பேன் வா.

0: பாத்தி என் மனத்தை வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மீனிலே நான் காஞ்சிக்கவா சொல்லு மகராஜி.
1: வினாக்களை கொடுத்து விடைகளை எடுத்து புள்ளிகளை எடுத்து போட்டு கொண்டு ஓடி வந்து நல்ல இனிப்பாக சக்கரக்கட்டி என்று அற்புதமான ஒரு பதிலோடு வந்து அந்த பதிலை தந்து சக்கரைக்கட்டிக்கு விளக்கங்களை நிறைவாக தந்து சென்ற நாகப்பன் அவர்களை உங்கள் பாடல் நன்றாக இனித்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் அப்படி அது இணைந்து விட வேண்டும், நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று காலம் தாமதித்தாலும் நாங்கள் பெற வேண்டும் என்று ஓடி வந்து இணைந்த அன்பு உறவுகளாக சாந்தி கிருஷ்ணா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இணைய வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்று இருந்தீர்கள், வந்திருந்தால் நீங்களும் புள்ளிகளை கலந்து பெற்றிருக்கலாம், நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கலாம், பாடலையும் கேட்டிருக்கலாம். அடுத்து வர முடியவில்லை அப்பா என்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பதில் எழுதிய அன்பு மகள் மஞ்சுளா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வருவதற்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று கூறிய உங்களுக்கு நன்றி கூறி இனிதாக இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது, நேரில் வந்து இணைந்து புள்ளிகளை பகிர்ந்து பெற்று வெற்றிகளை பெற்றுக்கொண்டு எங்கள் இணைந்தவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்துவதற்கு தளம் தந்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் உறவு கூறி தமிழுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த தொண்டினை செய்திருக்கின்றோம் என்ற நன்றி உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 15வது நாள் பாதி மாதத்தில் இருக்கின்றோம். 7வது மாதத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது காலம் என்று பார்த்தால் ஓடிக்கொண்டிருக்கின்றது வேகமாக. இந்த காலச்சூழலிலும் நாங்கள் எல்லோரும் இணைந்து காற்றலையே கலந்து பேசி மகிழ்ந்து எங்கள் உள்ளங்களை பரிமாறிக்கொண்டு ஆறுதலாக செல்லும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்தது என்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு இணைத்து அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் நான் அறிந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் எல்லோருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் குப்பி அவர்கள் தாழ்வணிந்து வணங்கி நன்றி கூறிக்கொண்டு உங்களோடு நான் இணைந்து எங்களுக்கு அல்லல் வேண்டாம், துன்பம் வேண்டாம், சமாதானம் அமைதி கிடைக்க வேண்டும், இந்த காலச்சூழலினால் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்க வேண்டும் இறைவா என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய பொக்கிஷம் நிகழ்வை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய நாள் பொக்கிஷம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

0: கதம்பத்தில் என்ன காண இருக்கின்றோம்?
1: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
0: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற இசை கேட்டு நாங்கள் எங்களால் முடிந்தவரை இந்த பக்தி என்றால் என்ன, இவ்வுலகில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை பற்றியும் எங்கள் மன மகிழ்வுக்கேற்ற பக்தியான கீதங்களையும் கேட்டு மகளை இருக்கின்றோம். செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே 6478746415 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் என்றும் கூறிக்கொள்கின்றேன். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 10வது நாள் இவ்வளவு விரைவாக இந்த நாட்கள் நகர்ந்து செல்கின்றதா ஓடி செல்கின்றதா என்று எண்ணக்கூடிய வகையில் இன்று 7வது மாதத்தின் 10வது நாள் வெள்ளிக்கிழமை கூடியிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 11:34 முற்பகலாக காட்டும் இன்று உங்களுக்கு 9:04 என்று இரவு வழியை காட்டும் ஈழமணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் ஏனைய நாடுகளிலும் அவர்களுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. பார்க்கும்போது எங்களுக்கு மாற்றமாக இருக்குமான உலக வரைபடத்திலே பூமியின் சுழற்சியிலே ஆங்காங்கு இந்த மாற்றங்கள் காணப்பட்டு இரவாகவும் பகலாகவும் காலையாகவும் மாலையாகவும் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றன. இங்கிதமான இந்த வேளையிலே நான் நினைகின்ற வேளை அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய எனக்கு கிடைத்த பேரன்பு கொண்ட மிகவும் பழமை வாய்ந்த மொழியான தமிழ் அன்பு தமிழ் அந்த இன்பத் தமிழ் இவ்வளவு பெருமைகளோடு இந்த உலகில் வாழ்வதற்கும் புத்தியோடு வாழ்வதற்கும் பகுத்தறிவு கொண்டு வாழ்வதற்கும் ஆளாக்கி வைத்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு உகந்தவர் என்பதை உணர வைக்கும் சமய வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவை காட்டும் வழியிலே நாங்கள் சென்றால் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, எவ்வுலகம் எங்கள் நாங்கள் இறுதியாக சென்றடையும் முத்தி பெற்று சென்று இறைவனடி சேரும் அந்த பதம் காணும் பாக்கியம் இல்லை என்பதற்கு இணங்க சிறிதளவு நேரமாவது நாங்கள் இறை பக்தியை இறைஞ்சி வணங்கி அவர் தாழ் பணிந்து அவர்கள் தாழ் பணிந்து உங்களோடு இணைந்து உங்களையும் வரவேற்று உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு எங்கே அது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு தடவை அலசி பார்ப்போம். பக்தி கொண்டாடுவோம்,
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: அதற்காக நீங்கள் 6478746415 என்ற இலக்கத்தோடு எண்ணோடு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில் தொலைபேசியை தருகின்றேன். இறைவன் இருக்கின்றானா, இறை பக்தி என்றால் என்ன, ஏன் நாங்கள் இறை பக்தி கொண்டாட வேண்டும், அதை ஏன் கடைபிடிக்க வேண்டும், இதை நம் முன்னோர்கள் காட்டி தந்த வழியிலே இறை பக்திக்கு முக்கியம் கொடுத்துக்கின்றார்களே அதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரிந்த வகையை நாங்கள் தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பாருங்கள்.
1: பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே உடந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: இந்த வேளையிலே நாங்கள் இருக்கும் கலையகத்தை சுற்றி 23 பாகை வெப்பநிலை என்றும் அது படிப்படியாக உயர்ந்து 28 பாகையை தொட்டுவிடும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மழை வரும் என்று அறிவித்தல் தந்தார்கள், ஆனால் மழை இலேசான தூறலுடன் சென்று விட்டது. அவர்களை பொறுத்தவரை மழை தூற்றல் வந்தானே பெருமழை வந்தானே ரெயின் மழை ரெய்னிங் என்று எழுதி விடுவார்கள். மழைதான் அது சிறிய மழையா பெரிய மழையா என்று அது வரும்போது தானே தெரியும். பெரிய மழை என்பார்கள் அது சிறிய மழையாகும், சிறிய மழை என்பார்கள் தூற்றல் என்பார்கள் அது பெருமழையாக இருக்கும். அதனால் தான் என்னவோ அன்று ஒரு பாடலில் கேட்டோம், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்றும் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்றெல்லாம் பாடல்களை கேட்டிருக்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே நாங்கள் இன்று குறைந்த பகல் பொழுது ஆனால் நிறைந்த வெளிச்சத்துடன் இருக்கின்றோம். நிமிடக்கணக்கில் எங்களுடைய பகல் வேளை குறைந்து செல்வதை உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன் அடிக்கடி. அந்த வகையில் இன்றும் நாங்கள் குறைந்த ஒரு 2 நிமிடம் குறைந்த பகலைத்தான் காண இருக்கின்றோம். இந்த வேளையிலே நான் இன்று பக்தி வேளையை அறிவிப்பதற்கு முன்பு

0: காட்டலைக்கு வருவதற்கு முன்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இன்று இருக்கின்றோம் பக்தி வேளையிலே என்று எண்ணிக்கொண்டு சரியான நேரத்துக்கு அன்பு உறவுகளாக ஜெகபர் சாதி மகள் ஷியாமலா அன்புடன் மகாலிங்கம் இவர்கள் எல்லோரும் இங்கே பதவியிலே வரவேற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் வரவேற்பை கூறிக்கொண்டு அந்த வரவேற்பை ஏற்று நன்றியும் கூறிக்கொண்டு ஏனைய உறவுகளும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பேசி மகிழ்வோம் பக்தி வேளையிலே. இந்த இசையை கேட்டால் நான் வந்துவிட்டேன் என்றும் தொடர்ந்து வரும் இசைகளை கேட்டால் என்ன நிகழ்வு என்றும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி உண்டாடுவோம்.
0: இந்த பாடலில் கூட பவசாகரத்திலே கிடந்து நாங்கள் உழன்று கொண்டிருக்கின்றோம், சுழன்று கொண்டிருக்கும் பூமியிலே இந்த பவ சாகரத்திலே நாங்கள் உழன்று கொண்டுதான் இருக்கின்றோம். நன்மை தீமை இன்பம் துன்பம் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ்த்துவது யார், அதற்கென்று ஒரு சக்தி உண்டா, அந்த சக்திக்கு என்ன பெயர், அதை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள், எப்படியெல்லாம் பின்பற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவதற்கு எத்தனையோ சான்றுகள், புராணங்கள், இதிகாசங்கள், பழைய பழைய சுவடுகள், கல்வெட்டுக்கள் போன்றவற்றிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். இவையெல்லாம் நாங்கள் எங்கள் பாதையை செவ்வனே செலுத்துவதற்காக, வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக நிகழ்த்துவதற்காக இந்த இதயம் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து தாங்கும் சக்திகளை பெற வேண்டும். அதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று, அவனின்றி அனுபவம் அசையாது, இவையெல்லாம் நடைபெறுவது அவனால் இவனால் எல்லாம் வல்லகிறைவனால் என்று கூறப்படுகின்றது.
1: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம்.
0: ஆம், நல்ல சிந்தனை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு இறை பக்தி நிச்சயமாக வேண்டும். அந்த இறை பக்தி வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை வழிபடுவதற்காக பல வழிகளிலும் பலவிதமான வழிகாட்டிகளும் ஆலயம் என்று ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அது எந்த ஆலயம் என்றில்லை, பேதம் எதுவும் இல்லை. ஆலயம் இறைவன் உறையும் இடம், கோவில் இறைவன் இருக்கும் இடம். கோவ் என்பது தலைவன், எங்கள் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்ற இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவில் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் வழிபடுகின்றோம், மிருகரம் கூப்புகின்றோம், மந்திரங்களை ஓதுகின்றோம், சுலோகங்களை படிக்கின்றோம், சிந்தனைகளை கொண்டு சென்று நாங்கள் உச்சாரணம் பண்ணுகிறோம். இப்படி பல வழிகளாலும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்கின்றோம், தனி பிரார்த்தனைகள் செய்கின்றோம், அபிஷேகங்கள், ஆராதனைகள், திரு உலாக்கள், திருவிழாக்கள் என்றெல்லாம், மகோற்சவங்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். பெருநாள் என்று வைத்து அந்தந்த ஆலயங்களிலே பெருநாட்கள் எங்கெங்கு ஆலயங்கள் உண்டோ அங்கு எல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. என்ன காரணம், எல்லாம் ஆன்மா மகிழ வேண்டும், ஆன்மாவில் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது, கள்ளம் கபடம் கொஞ்ச பாதக எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரே ஒரு இடம் ஆலயம். அந்த ஆலயத்தை கூடு இன்று வழிமாறி செல்லுகின்றது என்றதை பலர் பல கருத்துக்களிலே நாங்கள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இறைவன் சொல்லி நடக்கவில்லை, இவர்களின் அறியாமை தான் அதற்கு காரணம், ஆசை தான் அதற்கு காரணம். அப்படி என்றால் பக்தி என்றால் என்ன, பக்திக்கு என்ன வேண்டும், ஒரு வழிபாடு வேண்டும். அந்த வழிபாடு எப்படி வேண்டும் என்று பலவிதமான வழிபாடுகள் உண்டு என்பதை பலவிதமான வழிகாட்டிகளினால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது வையத்திலே வாழ்ந்து இந்த பக்தி மார்க்கத்திலே சென்று முத்துநிலை அடைந்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு பாடமாக எழுத்து மூலம் பதியப்பட்டு வைத்திருக்கின்றன பல இடங்களிலே. அதை பார்க்கும் பொழுதும் அந்த வார்த்தைகள் எங்களை தாக்குகின்றன, ஆ இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்பது. அதே போன்று வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் தங்களுக்கு என்ற ஒரு வழியை காட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு மதமாக மாறுகின்றது, சமயமாக அந்த சமயத்தில் எது சிறந்ததோ அதை செய்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அந்த கூட்டங்கள் பின்பற்றி வரும்பொழுதுதான் இந்த இறை பக்தியிலே பல விதமான பெயர்களோடு வாழுகின்றோம். சைவர்கள் என்று கூறுகிறோம், இந்துக்கள் என்று கூறுகின்றோம், பௌத்தர்கள் என்று கூறுகின்றோம், இஸ்லாமியர் என்று கூறுகின்றோம், கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றோம். இது அந்தந்த தலைவர்கள் காட்டி சென்ற பாதையில் செல்லும் வேளையிலே இந்த பெயர் பெற்று அந்த வழிகாட்டிகளின்படி நாங்கள் பின்பற்றுகிறோம். அவை என்ன கூறுகின்றது, எல்லாம் வணக்கத்தை தான் கூறுகின்றது. அன்பைத்தான் போதிக்கின்றது. ஒருவரோ ஒருவரோடு ஒருவர் அன்பாக நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும், அறம் என்ற ஒன்று உண்டு, அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அறவழியில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எல்லா மதங்களும் கூறுகின்றது, எல்லா சமயங்களும் அதைத்தான் கூறுகின்றது. ஒன்று ஒன்று அடித்து கொண்டு கொலை செய்ய வேண்டும், திருட வேண்டும், களவெடுக்க வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என்று கூறவில்லை. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றது, கருணையைத்தான் போதிக்கின்றது, மனித நேயத்தைத்தான் போதிக்கின்றது. அதை பின்பற்றி நாங்கள் தான் திசை மாறி செல்கின்றோம். காரணம், பஞ்ச புலன்கள் எங்களிடம் இருக்கின்றன. இந்த ஐந்து புலன்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று அந்த ஐந்து புலன்களும் ஈர்க்கும், அது அது இழுக்கும் வகையிலே அந்த அதனுடைய நாங்கள் அந்த அந்த பக்கமாக எங்களை கவர்ந்தவுடன் அந்த கவர்ச்சியில் நாங்கள் ஈடுபட்டு செய்யாதவற்றையும் செய்யக்கூடியவற்றையும் செய்து கொண்டு போகின்றோம். அதைத்தான் மாயை என்று கூறுகின்றார்கள். அது மாயை, அந்த ஆசைகள் எல்லாம் மாயை, நிலையாகாதது. ஆனால் நிலையான ஒன்றே ஒன்று பக்தி. அந்த நிலையானது எதை காட்டுகின்றது? இந்த வாழ்க்கையில் மூன்றே மூன்று விடயத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நாளை கணக்காக எங்களுக்கு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, காலங்கள் ஓடும் பொழுது எங்களுடைய வயதுகளும் கூடிக்கொண்டு போகின்றது. வயது கூடிக்கொண்டு போகுது, அங்கே எங்களுடைய பகுத்தறிவுகள் பெருகி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள், அந்த வழியை பின்பற்றுகணும். இது நல்லது, இது கூடாதது, இது நெருப்பு, இது சுடும் என்று எப்படி எங்களுக்கு தெரிகின்றது? தொட்டபடியால் தான் தெரிகின்றது. அதற்கு முன்பே அது சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. அப்போ தொட்டு பார்த்து தான் நெருப்பு என்று அறிய வேண்டியது இல்லை. நெருப்பு என்று ஒன்றை கண்டவுடன் அது சுடும் என்று தெரிந்துவிடும். அதே போன்று தான் இந்த இயற்கையிலே உள்ள அத்தனையும் எங்களுக்கு நன்மையும் தீமையும் உள்ளது. அதிலே நல்லதை கொண்டு தீயதை விட்டு செல்வோம். இப்பொழுது உறவு ஒருவர் வருகிறார், அவரை இணைத்து விடுவோம், அவரோடு பேசுவோம். வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம். எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள் கேட்டபடி நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறோம்.
0: நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அங்கிருந்து உங்களுக்கு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது, உணவருந்தி விட்டீர்களா?
2: உணவருந்தியாச்சு.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஆலயம் சென்றீர்களா என்று வெள்ளிக்கிழமை? காமாட்சி அம்பாளிடம் சென்று, காமாட்சி என்ற பெயரில் இருக்கும் அன்னை பராசக்தியிடம் சென்று வந்திருக்கின்றீர்கள். பக்தர்கள் கூட்டத்தோடு நீங்கள் அங்கு செல்லும் வேளையிலே நீங்கள் ஏதாவது பொய் பேசுவீர்களா?
2: காரணம்
0: அவை இல்லை. அங்கு ஏதாவது உங்களுக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் வருமா? நல்ல பொருள்களை கண்டு இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் அந்த பக்கத்துக்கு போவது நல்லா இருக்குது என்று உங்களை ஈர்த்து கொண்டு செல்லக்கூடிய வகையில் உங்களோட காதுக்கு ஏற்ற ஒலி அல்லது ஒளி, ஏதாவது காதுக்கு ஒலியும் கண்ணுக்கு ஒளியும் தெரிகின்றதா?
2: அப்படிலாம் இல்லையா, சூரிய ஒளி மட்டும்தான் இருக்கு
0: அங்க. அப்ப தெய்வீகத்தில் அங்க ஆலயத்துக்குள்ளே ஒளி காட்டவில்லையா? தீபம் இல்லையா?
2: இருக்கையா.
0: அங்கே சத்தங்கள் ஒன்றும் ஒலி ஒன்றும் கேட்கவில்லையா?
2: அங்க பாடல் ஓடிட்டு இருக்கு மாரியம்மன் கோயில்ல. பாடல்,
0: பாடல் ஒலி ஓடி? ஏன் ஐயா அப்படி ஒரு பாடல் ஒலி, வேறு பாடல் இருக்காதா? பக்தி பாடல் தான் ஓடுமா?
2: ஆமாங்க.
0: என்ன காரணம்?
2: ஓம் சக்தி பராசக்திங்கிற அது மாதிரி பாடல் ஓடிட்டு.
0: ஏன் அப்படி பாடல், வேறு பாடல் போட மாட்டாங்களா?
2: திரைப்பாடல் போட மாட்டாங்க.
0: என்ன காரணம்?
2: ஆலயத்தில் போட மாட்டாங்க.
0: ஆலயத்தில் போட மாட்டாங்க, என்ன காரணம் என்று தெரியாதா? ஏன் போட மாட்டார்கள் என்று? அப்படி ஒரு நியதி உண்டா?
2: ஆலயத்தில் அம்பாள் கோயில்ல அம்பாள் பட்டு தான் போடுவாங்க ஐயா.
0: என்ன பண்றால், நான் கூற வந்தது ஆலயம், நான் கூற வந்த அதன் ஆலயம் என்றால் ஆன்மா லயித்து இருக்கும் இடம். அந்த ஆன்மா ஆலயத்துக்குள்ளே எல்லாவற்றையும் மறந்து அந்த ஆலயத்தின் சிந்தனை அங்கே இறைவன் மூலப்பொருளைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும். உண்மையாக அந்த காமாட்சி அம்பாளை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அருகிலே என்ன சத்தம் வந்தாலும் கேட்காது. என்ன அழகான மின்னி மின்னி விளக்குகள், அழகான அலங்கார விளக்குகள் இருந்தாலும் தோன்றாது. பக்கத்தில் உள்ள ஒருவர் மயங்கி விழுந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அங்கே ஆலயத்திலே குருக்கள் என்ன செய்கின்றார், ஆலயத்துக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டும் பொழுது எங்கள் உள்ள முழுக்களும் அங்கே சென்றுவிடும். அதுதான் பக்தி. மெய் வருத்தம் பாருங்க, எங்களுக்கு வேறு எதுவும் கேட்காத ஐயா. அதனால் அதற்குரிய பாடல்களான தெய்வீக சிந்தனை உள்ள பாடல்களை ஒளிபரப்புவார்கள். அதற்காக அதுதான் காரணம். அந்த தெய்வீக பாடலை தரும் பொழுது இந்த ஆன்மா லயிக்கும் பண்ண மயங்கும் பண்ண நல்ல இசையோடு கொடுப்பார்கள். அந்த மயங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த இசையோடு அங்கு வரும் சத்தம் இறைவனை பற்றிய கருத்துக்கள், இறைவனுடைய திருவிளையாடல்கள், இறைவன் எப்படி எங்களுக்கு அருள் பாலிக்கின்றார், நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி கூறும் பாடல்கள் தான் அங்கே வந்து கொண்டிருக்கும் இல்லையா. அந்த புலன்கள், எங்கள் புலன்களிலே ஏனைய புலன் வழிபாடு ஆன்மா செல்லாமல் ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்துடைய அப்படி கடைபிடிக்கின்றார்கள். சிறப்பு தம்பதிகளாக சென்று தம்பதிகளாக கூடி வந்து இறைவன் பெற்று இரவு உணவு பெற்று இப்பொழுது முன்றியால் தமிழ்வானுடைய பேசலாம் என்று வந்திருக்கின்றீர்கள்.
2: ஆமாம் ஐயா.
0: சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா?
2: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா.
0: ஒரு என்ன காரணம், திருப்தியாக இருக்கிறது, போதுமன்ற மனம் உள்ளது இல்லையா, பேராசைகள் இல்லை, ஆசைகள் இல்லை, பேராசைகள், ஆசைகள் இருக்க வேண்டும், பேராசைகள் இல்லை. அதே போல நிராசைகளும் எங்களுக்கு வேணும், தீராத ஆசை, அடைய முடியாத ஆசைகளும் பல இருக்கிறது, எங்களுக்கு இல்லை. காரணம், நோக்கம் வாழ்வின் பயணம், நாங்கள் சிறப்பாக செல்ல வேண்டும், மனிதத்தோட வாழ வேண்டும், அங்கே எங்களோட மனிதம் வாழ வேண்டும் என்பது. மனிதன் வாழ்வது எப்படி என்றால், மனிதம் வாழ்ந்தால்தான், நிலைத்தால்தான் மனிதன் வாழ முடியும். சிறப்பு. சரி, இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? ஆன்மீக சிந்தனைக்குரியதாக ஒரு பாடலை தாருங்கள் கேட்போம்.
2: சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே, அந்த பாடல் கொடுங்க.
0: அதே அப்புறம் குளத்தருகே வசனத்தை அப்படியே பாடியிருக்கலாம். சின்னஞ்சிறு பெண் போலே என்று காமாட்சி அம்பாளை பற்றி பாடிய ஒரு பாடல். ஏனென்றால் அம்பாள் வந்து பல பெயர்களை சூடியிருக்கின்றார், அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதனால் தான் அவருக்கு பெயர் கிடைத்து, காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் பெயர்கள் இருக்கின்றது அவருக்கு இல்லையா, விசாலாட்சி என்றும் இத்தனை ஆட்சி, ஆட்சி எல்லாம் ஆட்சி தான் அவர்களுக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாடல் உங்களுக்கு, இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களோட உள்ளம் என்ன கூறுகின்றது, என்ன செய்யும் பாடலை கேட்கும் பொழுது? அமைதியாக கேட்கணும், அமைதியாக கேட்கணும், மனதுக்கு நல்ல அமைதி ஆறுதல் சிந்தனை கிடைத்து வாழ்வென்றால் என்ன, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றது எங்களுடைய கூடாதனவற்றை செய்யக்கூடாது, நல்லதையே பார்க்க வேண்டும், எல்லோருக்கும் நாங்கள் நல்லதையே எங்கள் மனதில் எப்பொழுது நல்லதே நினைக்க வேண்டும். இந்த ஏனென்றால் சின்னஞ்சிறு பெண் போல எங்கள் காமாட்சி இருந்தால், சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு கள்ளங்கபடம் இல்லை இல்லையா? அந்த கருத்துக்கள் அதைத்தான் அங்கே, அதை நல்ல இசையோடு கூடப்படுது, இசையில் இறைவன் இருக்கின்றான் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் இனிமையான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்போம், இறை சிந்தனையை பெருக்குவோம். எங்களுக்கு ஓய்வு நாளில் ஒரு நிமிடமாவது ஒரு இறை சிந்தனை வேண்டும் இல்லையா ஐயா? சரி, ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியாமல் இருந்தா என்ன செய்வீர்கள்?
2: இல்லை, முதல்ல சூரிய நமஸ்காரம் செய்திடும் காலையிலேயே,
0: வீட்டிலேயே நமஸ்காரம் ஒன்று, எப்படியும் ஒரு நமஸ்காரத்தை செய்து அது எங்களை அறியாமல் அது வந்துவிடும் அந்த கடன்கள் இல்லையா. இப்போ எங்கள் நாளாந்த கடன்களிலே இறை பக்தியோடு இறைவனை வணங்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் இறைவனை நம்பி விட்டோம், இறைவன் தான் இருக்கின்றார் எண்ணுகிறோம், ஆனால் தினமும் நாங்கள் வணங்குகிறோமே, வணங்க வேண்டும், அதுதான் நியதி. வேறு எதை வணங்குவோம், வேறு எதை செய்ய வேண்டும், இறை வணக்கத்தில் ஏற்படும் அந்த இறைவனை வணங்கும் போது ஆலயத்துக்குள் என்று வணங்குவது போல் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும் வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது இல்லையா? அந்த மந்திரத்தை கூறி அதை கூறின பின்பு மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்படும்.
2: கண்டிப்பா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. தனியே வந்தீர்களா இல்லை உங்களுடைய அவவையும் அழைத்து வந்தீர்களா வானொலிக்கு?
2: அவங்களும் இருக்காங்க.
0: அவங்களும் இருக்கிறாங்களா? அப்ப அவங்களுடன் பேசலாமா? தருவீர்களா அவரிடம் தொலைபேசியை?
2: தருகிறேன்.
0: நன்றி கிருஷ்ணா. இணைந்தமைக்கு உங்கள் பாடல் சின்னம் சிறு பெண் போலே கேட்டு. வணக்கம் மகளே, அனுஷியா நலமாக இருக்கிறீங்களாமா?
3: நலமா இருக்கேன்ப்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம் மகளே, நலமாக இருக்கணும். இந்த வானொலிக்கு வந்து விட்டால் மேலும் நலம் தானே எங்களுக்கு.
3: அம்மாவுக்கு எப்படிப்பா இருக்கு?
0: அம்மா இப்பொழுது இருக்கின்றார், அந்த வெந்நீர் கொட்டிய போது அவருக்கு ஏற்பட்ட அதில் கொஞ்சம் தீர்ந்து வந்து விட்டது, சுகமடைந்திருக்கின்றார். உடன் மறந்து உடன் நாங்கள் அதுக்கு கைமறந்து செய்து செய்தபடியால் அது பாரதூரமான விளைவை கொண்டு வரவில்லை. நலமாக இருக்கின்றார், மேலும் இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார், வருவார் வருவார், கட்டளைக்கு வருவார். அவர் தான் நிறைப்படுத்துகிறார் வானொலியை, வானொலியின் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துவது எல்லாம் அவர் தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார். ஏனைய கர்மங்களை எல்லாம் உங்களோடு வந்திருந்து உட்கார்ந்து இந்த கரையத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தால் நல்லாக இருக்கும். அவருக்கு அவர் வர வேண்டும், எதற்கும் உள்ளம் என்று ஒன்று இருக்கின்றதான் ஒவ்வொருதற்கும் அந்த உள்ளம் சொல்ல வேண்டும், போக வேண்டும் என்று. வருவார், ஆனால் வருவார். சரி, ஆலயத்துக்கு சென்று மன திருப்தியோடு வந்தீர்கள். வந்து பார்க்கும்போது அங்கே இன்று மழை பெய்யவில்லை என்று தெரிகின்றது உங்கள் கருத்திலே. உங்களுடைய கோலம் அப்படியா லேசா தூரம், அப்ப லேசான தூரல் வந்திருந்தா கோலம் அழிந்திருக்குமா மகளே? பார்த்தீர்களா உங்கள் கோலத்தை பற்றி எவ்வளவு கற்பனை பண்ணி வைத்துக்கொண்டு. சாரி, அது இப்பொழுது இரவு வேலை தானே, அழிந்தால் காரியவில்லை, நாளை ஒன்றை புதுப்பிக்கலாம் இல்லையா? ஆலயத்திலும் நாங்கள் இறை வணக்கமும் அப்படித்தான் நின்று வணங்கிவிட்டோம். சில சமயம் உங்களுக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீட்டிலே வணங்குவீர்கள். இருப்பினும் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு போனால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றும் இல்லையா அம்மா?
3: ஆமாப்பா, எதைக்கும் வீட்டில்தான் வணங்குவோம்.
0: ஆனா அந்த ஆலயத்துக்கு போது அங்க வருபவர்கள் எல்லோரும் ஆலய தரிசனம் செய்யும் அந்த கோலங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வீட்டிலே நாங்கள் வணங்குகிறோம், தெருவிலே போகும்போது ஒரு ஆலயத்தை கண்டுவிட்டால் கையெடுத்து கும்பிடுவோம். ஆலயத்தின் உள்ளே சென்று ஆலயத்தில் வந்த பக்தர்களோடு பக்தர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அறியாத ஒரு பண்பாடு அங்கே வருகின்றது. போய் பேசக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் துன்பம் நேர வரக்கூடாது, மற்றவர்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது, இப்படியான எண்ணங்கள் அங்கே தான் வரும். வீட்டிலே பல பல கதைகள், எண்ணங்கள், அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் வரும். அங்கே போய்விட்டால் காமாட்சி அம்மனிட போனால் காமாட்சியை பற்றிய சிந்தனை தான் இருக்கு இல்லையா அம்மா? என்னமோ கேட்க, ஒவ்வொரு நாள் தினமும் சென்று கேட்கின்றோம், வணங்குகின்றோம் அந்த அம்பாளிடம். தினமும் நாங்கள் கேட்கின்றோம், நேற்று கேட்டதே இன்றும் கேட்போம், நாளையும் அதைத்தான் கேட்க போகின்றோம். அவரும் எங்களுக்கு கேட்டாலும் கேட்காமல் விட்டாலும் எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டுதான் இருப்பார் அந்த அம்பாள்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா, கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்ததோடு அல்லாமல் வணக்கம் கூறியது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிந்து கொள்ளும் அன்பு தமிழ் பெற்ற எனக்கு எல்லாம் அளித்த ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்துக்குரிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இவர்களோடு இணைத்து அவர்களுக்கு மிருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இன்று முன்னாள் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைய இருக்கின்றோம். கதம்பத்திலே 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 23வது நாள் 7வது மாதத்தையும் வெகுவிரைவில் கடந்து செல்ல இருக்கின்றோம். நகர்ந்து கொண்டும் நாட்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டு பாய்ந்து கொண்டு பறந்து கொண்டு செல்கின்றது போன்ற விளைவுகள் தான் நாள் முழுவதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன காண இருக்கின்றோம் என்பதை எண்ணும் வேளையிலே இந்த காலநிலை ஒரு தடவை பார்ப்போம். இப்பொழுது எங்கள் கலையகத்தை சுற்றி 21 பாகை பூஜ்ஜியத்துக்கு மேலே +21 என்று கூறப்படுகின்ற 21 பாகை செல்சியஸிலே வெப்பநிலை தோன்றுகின்றது. படிப்படியாக இது உயர்ந்து 6 மணி வரைக்கும் 25 பாகையை தொட்டு மீண்டும் குறைந்து குறைந்து 13 பாகைக்கு நள்ளிரவு வந்துவிடும். வெப்பம் குளிர் இரண்டும் கலந்த ஒரு காலநிலை கொண்ட சீதோஷ்ண நிலையோடு இந்த சூழலிலே வாழுகின்றோம். சூரிய பகவான் இன்று தன்னுடைய கரத்தை முழுமையாக விரித்து 5:34 காட்சி கொடுத்து மாலை ஆகியோருடன் 8:35 மறைந்து விடுவேன் என்று கூறினால் 15:04 பகல் இன்று இருக்கின்றது. பார்த்தீர்களா? படிப்படியாக நாளுக்கு நாள் 1-2 குறைந்து சுருங்கி கொண்டு வந்து 10வது மாதம் வரும்பொழுது 8 நாங்கள் தொட்டு 8:00 இரவை கண்டுவிடுவோம். இந்த சூழலிலே இன்று மழை பொழிவதற்கு சான்றுகள் உண்டா என்று எண்ணிய போது அதிகாலை 9 மழை பெய்யலாம் என்று எழுதியிருந்தார்கள். அந்த மழை பொய்த்து விட்டது. வெப்பம்தான் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. 21 பாகையாக இருந்தாலும் நாங்கள் வெளியே அதை உணரும் பொழுது 21 பாகைதான் தோன்றுகின்றது, வெப்பமாகத்தான் இருக்கின்றது. காற்றோட்டம் அவ்வளவு சீராக இல்லை என்று கூறினாலும் காற்றோட்டம் இன்று எப்படியும் ஒரு 5-6 கிலோ வேகத்திலா என்று பார்த்தால் 16 கிலோ வேகத்தில் வீச இருக்கின்றது என்று காட்டுகின்றார்கள். வெளிச்சம் நன்றாக இருப்படியால் பார்வைக்கு சிறப்பாக இருக்கின்றது. கிருமி நாசினிகள் தொற்று நீக்கிகளை உபயோகிப்பதனால் எங்களுக்கு நுண்ணிகளினால் ஆபத்து இல்லை என்றும் இந்த புகை மண்டலத்தினால் ஏற்பட்ட நச்சு வாயுவின் தாக்கம் கடந்து விட்டோம் என்றும் எங்கள் பகுதியில் கூறப்படும் நல்ல செய்தியாக இருக்கும். இந்த வேளையிலே உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் பகுதியில் எப்படி உங்கள் காலநிலை, இன்று நாங்கள் காணப்போகும் நிகழ்வு என்ன, எப்படி சந்திக்கப் போகின்றோம் என்பதற்காக நாங்கள் என்ன நிகழ்ச்சி என்பதை அறிந்து கொள்வோமா?

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக.
1: ஆம், உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி உனக்காக நான் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உறவுகளே. அதனால் நீங்கள் உங்கள் அழைப்பிலிற்காக 6478746415 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கையிலே உங்களுடைய பேசி இருக்கின்றது, அழைத்து நேரொழியில் வந்து இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38 காட்டுகின்றது. எங்களுக்கு பகல் வேளை, முற்பகல். உங்களுக்கு நேரம் இரவு நேரம் 9:08. தென்னிந்தியாவின் தமிழகத்தில் மட்டுமல்ல, ஈழமணித்துறை நாட்டிலும் இப்படியான நேரம்தான். ஏனைய நாடுகளிலும் அந்தந்த காலநிலைக்கேற்ப தங்கள் நேரத்தை குறித்து வகுத்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் நானும் நீங்களும் இணைந்திருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. உனக்காக நான் என்ற நிகழ்வுக்காக இன்று உங்களை அழைக்கும் நான் யாருக்காக என்று எண்ணுவோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் எங்கள் விருப்பமான பாடல்களை கேட்பது. நேற்றைய தினமும் பொக்கிஷத்தை மாற்றி நேயர் நிறம் என்று எண்ணியபடி எல்லோரும் வந்து இணைந்தீர்கள். வராதவர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டும் இருந்தார்கள். என்றும் நீங்கள் நேரொழியில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கும் வேளையிலே அந்த பாடலில் யாருக்காக இந்த பாடலும் இன்னொருவருக்காக பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் நான் உனக்காக என்ற விடயத்துக்கு பல கருத்துக்கள் கூறியிருக்கின்றேன். வாருங்கள், நீங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு நாங்கள் பேசி மகிழ்ந்து உங்களுடைய நன்மை தீமைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு செல்வோம். இன்று நல்ல மங்களமான நிகழ்வை காண்பவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களோடு இணைந்து நான் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காற்றலையில் சந்திப்போம் என்று அழைக்கின்றேன். மீண்டும் 6478746415 என்ற எண் கொண்ட பேசியை உங்களுடன் தந்து
0: இந்த உடலும் உயிரும் ஒட்டி எடுப்பது உனக்காக.
1: நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் நேரம் வந்தவுடன் அன்புடன் நீண்டகால உறவு எப்பொழுதும் எங்கள் நிகழ்ச்சியை எங்களுக்கு தனக்கும் எங்களுக்கும் ஏனையோருக்கும் தெரியப்படுத்தி வாருங்கள் இணையங்கள் என்று உற்சாகம் கொடுக்கின்ற ஜெகபிரசாதிக் அவர்கள் நல்லதோர் படம் வரைந்து கதம்பம் உனக்காக நான் என்ற நிகழ்ச்சி என்னும் மகிழ்ந்த வேளையிலே அப்பா வந்தாச்சு என்று துள்ளி குதிக்கும் அன்பு மகள் சியாமலா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றேன். இணைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இணைய இருப்பவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம் உனக்காக நான்.

0: இனிமையான இந்த பாடலுடன் ஆரம்பிக்கும் உனக்காக நான் நிகழ்வுக்கு இணைவோம் என்று ஓடி வந்தவர் மீண்டும் இணைவார் என்று எண்ணுகிறேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கே பதிவுகள் சரியாக இருக்கின்றன. ஒலியையும் நான் பார்க்கும் பொழுது சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏதாவது உங்களுக்கு சத்தம் குறைவாக இருந்தால், ஒலி குறைவப்பட்டிருந்தால், அல்லது வேறு ஏதாவது இடையூறு இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்ப உறவுகளை 6 4 7 8 7 4 6 4 என்ற எண்களோடு. இப்பொழுது முதலாவது உறவாக வருகின்றார், இணைத்து விடுவோம். அன்பு மகிழ்ச்சி அமலா. வணக்கம். வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா.
0: என்ன மழை பெய்து விட்டதா?
1: கன்னியாகுமரியிலிருந்து
0: நீங்கள் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியோடு இருப்பதை எண்ணி மேலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கூறுங்கள், இப்பொழுது என்ன நிறைவாக பேச இருந்தீர்கள்? பேசுங்களேன். இப்பொழுது
1: நான் பெரிய பையன் தான் பழச்சிட்டு போனான். நேற்று முந்தா நேற்று போனேன், திங்கக்கிழமை போனேன். போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் போனவங்க. அது திடீர்னு அவன் முடிவு எடுத்தான். ஏன்னா நான் அவன் திருச்செந்தூர் போதான் என்ன கூப்பிட்டான். நான் சொன்னேன், அவ்வளவு தூரம் போறீங்களா, என்னை கன்னியாகுமரி அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு. ஆமா இல்ல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கம்மான்னு சொல்லிட்டு உடனே அழைச்சிட்டு போயிட்டான். போயிட்டு 4:30 எழுந்து குளிச்சுட்டு ஓடி போய் நாங்க சூரிய உதயம் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம்பா.
0: சிறப்பு சிறப்பு. எப்படி இருந்த சூரிய உதயம்? கோடை கால சூரிய உதயம்
1: அழகா இருந்துச்சு. அப்படி ஒரு அது திரும்ப நான் ஏத்து நானே கிள்ளி பாத்துட்டு, இது கனவா நனவான்னு.
0: கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு பிறகு அங்கே சென்றீர்கள்?
1: நான் சின்ன வயசுல இருந்து, இப்ப ஒரு 10-12 வயசுல இருந்து, 10-10 வயசு கிட்டத்தட்ட அப்பையில இருந்து எனக்கு ரொம்ப ஆசைப்பா.
0: இல்ல
1: எதனால அந்த ஆசை வந்ததுன்னு தெரியல.
0: இருக்கட்டும், ஆசை இருந்தது.
1: 42 வருஷம்
0: வருஷத்துக்கு பின்பு பார்த்து, அப்ப 42 வருடத்துக்கு முதல் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா?
1: இல்லப்பா, நாங்க போனதே இல்ல.
0: மகிழ்வாக பூரிப்பாக இருக்கின்றது என்று கூறுவீர்கள், அதுக்கு என்ன காரணம்?
1: ஆமா, அது கடைசி வரைக்கும் நிறைவேறாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அது என்ன மனசு அப்படி ஒரு தோண ஆரம்பிச்சிச்சுப்பா. கொஞ்ச நாளா அப்படிதான் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு அது பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது போல இருக்கு அப்படின்னு வேற கிண்டல் பண்ணுவாங்க.
0: அது நிறைவேறி விட்டது. சரி, அப்படி நிறைவேறி
1: அஸ்தியை கொண்டு போய் அந்த கன்னியாகுமரி கடல்ல கரைச்சிட்டு வந்ததுலாம் கிண்டல் பண்ணுவாங்க இப்ப எல்லாரும்.
0: சரி, அங்க சென்ற எப்படியான காட்சிகள் உங்களை கவனப்படுத்தியது? உங்களுடைய கவனத்துக்கு பதிவது எந்த காட்சி? சூரிய உதயமா, இல்ல அங்குள்ள மக்கள் தொகையா, இல்ல நகரம்?
1: விவேகானந்தர் மண்டபம் அதெல்லாம் பாக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பா எனக்கு, விவேகானந்தர் மண்டபம்.
0: சரி,
1: இப்ப திருவள்ளுவர் சிலையும் இருக்கு இல்ல, 133 அடி, அந்த 33 அதிகாரத்தை வச்சு
0: அதையும் பார்த்தீர்கள். வேற என்ன பார்த்தீங்க?
1: அதெல்லாம் பாத்துட்டு
0: வந்தப்பா.
1: அப்புறம் அது மூணுதான் பார்த்தா. அப்புறம் குமரி அம்மன், கன்னியாகுமரி அம்மன் சாமி அங்க இருக்கும். அதுவும்
0: பார்த்தேன். அருகே அருகே இருக்கின்றதா, சற்று தொலைவில் இருக்கு?
1: ஆமா, ஒரே இடம்தான் ஒரே இடம் தான்.
0: அங்கே கடற்கரை ரோட்ல போடும். அப்ப கடற்கரை எப்படி இருந்தது?
1: ரொம்ப அழகா இருந்ததுப்பா. அதாவது இவர் பாடுவார்ல, அந்த திருச்செந்தூர் கடல்ல பாட்டு
0: போடுவாங்க,
1: கடல தோன்றிய கடலா கடல் அலை, தலையா கடல் அலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு பாடு.
0: ஓ அப்படியா, கன்னியாகுமரிக்கும் திருச்செந்தூருக்கும் வெகு தூரமா இருந்தது? அருகில் என்ன எனக்கு தெரியாது.
1: இல்ல, கொஞ்சம் தூரம் போகுதுப்பா. 80 கிலோமீட்டர் நினைக்கிறேன்.
0: ஓ, 80 கிலோமீட்டர்.
1: ஆமா, 80 கிலோமீட்டர். ஆமா,
0: அதை அண்மித்து தான் இருக்குது.
1: சரியா தெரியல, இது தம்பி சொல்லிட்டு இருந்தான்.
0: இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான, கிடைக்க முடியாதது கிடைத்த, எண்ணியிருந்த காரியம் ஈடேறிய ஒரு விடயம் இல்லையா? 42 வருட காலமாக இருந்த கனவு நனவாகிய உடனே பூரிப்பா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம், எங்களையும் மகிழ்ச்சி படுத்துகிறீர்கள். சரி, கன்னியாகுமரியிலே உள்ள மக்கள் எப்படி, மக்கள் நடமாட்டங்கள் எப்படி?
1: மக்கள் எல்லாம் ஆனா ரொம்ப பண்பாடுகளா இருக்காங்க பாங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப மரியாதையாகவும் பேசுறாங்க. ஏன்னா அங்க நிறைய படிச்சவங்க இருக்கிறதாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப மரியாதை மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கிறாங்க.
0: கன்னியாகுமரி
1: ஒரு இப்ப இங்க எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு முகவரி கேட்டா ஒரு மாதிரி சொல்லிட்டு
0: போவாங்க.
1: ஆமா, ஒரு சிலர் வந்து ரொம்ப நிதானமா சொல்லுவாங்க, ஒரு சிலர் தான் அது மாதிரி சொல்லுவாங்க நம்ம எங்க இந்த பக்கம் எல்லாம்.
0: கன்னியாகுமரி
1: ஆனா அங்க யாருட்டு முகவரி கேட்டாலுமே அது தெளிவா நின்று பதில் சொல்லிட்டு போறாங்க.
0: நான்
1: கொஞ்ச நேரம் இருந்த வரைக்கும்
0: அதை வந்து பவ்யம் இல்லையா, பவ்யமாக பண்பாக எல்லாம் பவ்யம் என்பதற்குள்ளே எல்லாம் அடங்குகிறது. எங்கள் பண்பாட்டுக்கு சிறந்தது தமிழ்நாடு என்று கூறப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதை உலகளாக பரப்பிய பெருந்தகைகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். இன்று அதையெல்லாம் சீரழிந்து கொண்டுதான் போகின்றது. என்ன இங்கு மேலை நாடு ஆகிய கனடாவிலே நான் வந்த இங்கே கனடாவுக்கு வந்து 40 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருடம் ஆகின்றது. நான் வந்தபோது இந்திய இலங்கை ஆசிய நாட்டு மக்களுக்கு இருந்த மரியாதை பண்பாடு, அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த பண்பு, எங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து அவர்கள் எங்கள் நாட்டுக்கு பெருமையை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் சீர்குலைந்து போகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் பல மாநிலங்கள் பல ஊர்களிலே அப்படி இருக்கின்றது என்று அறிகின்றேன். நீங்கள் கூறியது பெருமைப்படுகிறேன். கன்னியாகுமரியில் இன்னும் அந்த கன்னியாகுமரி என்று நாங்கள் சொல்லும் அந்த பதத்துக்கே ஒரு மரியாதை உண்டு. பல கட்டுரைகளிலே பார்த்திருக்கின்றேன், சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றேன். அந்த சிறப்பான இடத்தை 42 வருட கால கனவோடு சென்று நினைவாக்கி வந்த உங்களுக்கு இறைவன் எல்லாருளும் திரட்டும் வாழ்த்துக்கள்.
1: சரி,
0: அடுத்த மகிழ்ச்சி உங்க மழை
1: பெய்யாதா? ஒரே வெயிலுப்பா, ஆனா மேகம்லாம் வந்துச்சுப்பா, மழை மட்டும் வரலப்பா.
0: அப்படியா?
1: நிறைய மேகம் வந்துச்சுப்பா, மழை வந்துட போகுதுன்னு நினைச்சப்பா, ஆனா வரலப்பா.
0: இங்கேயும் மழை வருவதாக அறிவித்தல் தருகின்றார்கள். இன்று காலையில 9 மணிக்கு மழை என்றார்கள். காணவே காணவில்லை, வெயில் தான் அடிக்கின்றது. இன்றும் ஒரு வெப்ப நாளாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. அது மட்டுமில்லை, இன்னும்
1: 9 மணி வரைக்கும் மேகமா இருந்துச்சுப்பா காலையில. நானும் மழை வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா வரல. அதுக்கப்புறம் 5:30 அப்படிதான் பயங்கரமா இருட்டா இருந்துச்சு, ஒரே இருட்டா இருந்துச்சு. ஆகா, வரப்போகுது அப்படி ஜாலியா இருந்தேன்.
0: அடுத்த தகவல் தெரிந்தோம் என்னவென்றால், அடுத்து வரும் 2 வருடங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட இருக்கின்றது. அவ்வளவு தூரம் வெப்பங்கள் அதிகரிக்க இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். ஏனென்றால் தண்ணீருக்கு தட்டுப்பாடு மழை இல்லாமல் அல்ல, தண்ணீரை எப்பொழுது காசாக்க புறப்பட்டானோ மனிதன் அவனுக்கு
1: தண்ணீரின்
0: தட்டுப்பாடு ஏற்படும். நல்லது மகளே. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வே நீங்கள் ஒரு பாடல் கேட்க வந்திருக்கேன். அது எதற்காக கேட்கணும், யாருக்காக? கன்னியாகுமரியில
1: ரொம்ப நாளா அந்த பாட்டை கேட்டு.
0: உங்களுக்காக என்ன பாடலா இருக்கும் அந்த பாடல்?
1: அவளுக்கு என்ன மனம் படம்பா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டுப்பா.
0: கன்னியாகுமரி நாட்டுக்கு சென்று உன்னிடத்தில் என்ன கொடுத்து விட்டு வந்து கொடுத்து
1: விட்டு
0: வந்தான். சரி, இப்ப சென்று
1: எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரோட பிறந்த நாளே நீங்க மறந்துட்டேன் பாடு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, ஏன்னா எப்போதுமே 12 மணிக்கே வாழ்த்து சொல்லிடுவேன்.
0: இன்றும் கூறலாம் தானே?
1: இல்ல, அதான் நடந்துட்டு வேலை எனக்கு சொல்லிட்டேன், ஆனா காலையில சொல்லிட்டேன். எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நினைக்கும் போது நமக்கு உதவி பண்ண ஒரு ஆளை மறந்துடுறோமோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
0: இல்லை மகளே, 24 மணித்தாலும் 4 நாள் சென்றாலும் அந்த ஞாபகத்தில் இருந்து அதை வாழ்த்துவதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. அவர்கள் எங்கள் வானொலி உறவுகளா அல்லது தனிப்பட்ட முறையிலானவர்கள்? சந்தர்ப்பம்
1: சூழ்நிலை மறந்து போச்சு எனக்கு, அது ரொம்ப
0: சங்கடம்.
1: 42 மணிக்கு சொல்லிடுவேன்.
0: 42 வருட கனவோடு இருந்த உங்களுக்கு அதை நேரடியாக கண்டவுடன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற மனத்தையும் கொடுத்து விட்டு வந்துவிடுவீர்கள். சரி, இப்பொழுது
1: உங்களுக்கு
0: நல்லது நல்லது, இப்பொழுது நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ஒரு ஆவல் தீர்ந்து வந்து விட்டீர்கள் ஷியாமலா. மீண்டும் போக வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு இருக்கின்றதா?
1: இருக்குப்பா,
0: இருக்குப்பா. அவ லயித்து விட்டீர்கள், அதிலே மனதை பறையெடுத்த அப்ப உன்னை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். மீண்டும் சந்திக்கும் போது காட்சி காட்சிகளாக நாங்கள் உணவுகள் எப்படி இருந்தது அங்கே உணவுகள்
1: உணவுலாம் எனக்கு இப்ப நான் மருந்து சாப்பிட்டதெல்லாம் இந்த நார்மலான சாதாரணமான ஒரு உணவு தான்ப்பா. ஆனா அங்க மீன் வந்து சாப்பாடு அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பையன் கேட்டான். மகன் கேட்கும் போது இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்டான் பையன். அப்ப சொன்னா மீன்
0: தான்.
1: ஆமா ஆமா,
0: அங்கிருந்து திரும்பி பார்க்கும் போது இலங்கையினுடைய ஓரங்களை தெரிந்ததா, இலங்கை கரைகள் மகிழ்ச்சியை எங்களோட கலந்து கொள்ளும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குமே. இன்னும் நினையுங்கள், நினைந்து நினைந்து இந்த காட்சியை மறக்காமல் மகிழ்ந்து கொள்ளுங்கள். பாடலையும் தருவேன்.
1: நன்றி
0: மகளே. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து வந்து அன்புடனே தன்னுடைய மனக்கிடக்கையை பதிந்து சென்ற ஷியாமலா வரும் வேளையில் ஜெகவர் சாதிக் அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். உங்களுடைய அழைப்பை எனக்கு உடனே எடுக்க முடியவில்லை, அவருடன் பேச முடியாது. இப்பொழுது நீங்கள் அழைத்தால் இணைந்து விடலாம், வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியல்லவா. உனக்காக நான் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல் எனது கருத்தில் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை? அந்த பாடல் என்ன பாடலை தரப்போகின்றதுன்னா, மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. உங்களை வந்துவிட ஞாபகம் என்று எண்ணுகிறேன். என்ன பாடல் என்று? இந்த பாடல்தான்.

0: பாடல் ஆரம்பிக்கும் வேளையில் அன்புடன் வந்த உறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: நன்றியா நன்றியா. நாச்சியார் கோயில் ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா உங்களுடன் பேசுகிறேன் ஐயா.
0: ஓம் நமசிவாய என்று வந்தவுடனே எனக்கு தெரியும் இது ஆர் தேவா, நாச்சியார் கோவில் இருந்து வந்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் அல்லவா. வணக்கம், வாருங்கள், வருக வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் உங்கள் ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன். உலகமும் சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துறேன்.
0: வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள், உலகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அந்த தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் வேண்டும். நாங்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். இருப்பினும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகளுக்கு பலிக்கட்டும். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கொஞ்சம் இருக்கந்தையா இருக்கந்தான். காத்து இப்ப குளுமையா இருக்கியா? காத்தடிச்சு
0: கொஞ்சம் காத்தடி. தனி தனி வெப்பம் தணிந்திருக்கின்றதா? நல்லது. உங்களுக்கு முதல் வந்து பேசிய சகோதரி ஷியாமலா, அன்பு மகள் ஷியாமலா வந்து கன்னியாகுமரி வெட்டி கூறிவிட்டு செல்கின்றார். நீங்கள் கன்னியாகுமரி சென்றிருக்கின்றீர்களா?
1: இல்லையா? இல்லையா.
0: உங்களுக்கு அங்கு செல்ல வேண்டும் என்று அவள் இருக்கின்றனவா? இருக்கின்றதா?
1: இருக்கியா? ஒட்டு போய் ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப கன்னியாகுமரி போனோம்.
0: ஓ, அப்படியா?
1: ஒன்னே வந்துட்டோம். வந்துட்டோம். அதாவது பாக்கல, ரொம்ப பாக்கல. சென்னையெல்லாம் பஸ் டைம் ஆச்சுன்னு ஐயப்பன் கோவிலுக்கு போறப்ப போனோம், வந்துட்டோம், திரும்பி வந்துட்டோம்.
0: ஐயப்பன் கோவிலுக்கு போற பாதை அந்த கன்னியாகுமரியால போக வேண்டும் ஐயப்பன் கோவிலுக்கு?
1: இல்ல இல்லையா, இது வந்து இந்த பஸ் நாங்க போனப்ப ஒரு 10 நாள் டூர் போற மாதிரி, டூர் போய் தான் சாமி எல்லாம் டூர் போயிட்டு அப்புறமா தான் இங்க கோயிலுக்கு போனோம்.
0: ஓ, அப்படி டூர், உல்லாச பயணம் சென்று வந்திருக்கு. சரி, கன்னியாகுமரியை பற்றி நீங்கள் அறிந்தது என்னென்ன அறிந்திருக்கின்றீர்கள்?
1: கன்னியாகுமரியில நாங்க ஐயப்பன் கோயில் போட்டு போறப்ப பார்த்தோம், மீன் மீன் தான் ரொம்ப பெஸ்டா எல்லாம் வத்து இருந்தாங்க.
0: மீனுக்கு உகந்த இடம், சிறந்த இடம் கன்னியாகுமரி. நிறைய மீனவர்கள் மீன் பிடித்து, மீன்பிடி தொழில் மிக முக்கியமான தொழில், சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தொழிலும் தான், ஒரு பணியும் தானே அந்த மீன்பிடித்தல் பணி. கடல் சூழ்ந்த இடம், ரம்மியமாக இருந்ததை நாங்களும் கேட்டோம். போகாத எங்களுக்கு அவ பார்த்து விட்டு, நேரடியாக பார்த்து விட்டு வந்து விவரித்தது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: சரி, அப்படியே நம்ம
0: கண்முடியா.
1: நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம்லயே, அங்க சுத்தி பாக்கணும், இங்க சுத்தி பாக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கூட அங்க இல்ல. வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க.
0: இப்பொழுது ஐயப்பன் கோவிலுக்கு எங்களுடைய கிருஷ்ணன் சந்த தம்பதியோடு சென்று வந்திருந்தார் அல்லவா?
1: ஆமா ஆமா, போயிட்டு வந்தாரு. நேத்து சொன்னாரு,
0: சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார். நல்லது நல்லது. எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் மூலம் நீங்கள் கண்டதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பெருமைப்படுகிறோம். சிறப்பு. சரி, இப்பொழுது இந்த அங்கே உங்களுக்கு இப்பொழுது வேளாண்மை அங்கே எப்படி செய்யும்? உங்கள் அயலிலே வேளாண்மை இருக்கின்றதா? வேளாண்மை என்பது விவசாயம், விவசாயத்தை வேளாண்மை என்றும் கூறுவார்கள்.
1: சுத்தி ஊரை சுத்தி வயதையா?
0: வயல், நெல் வயல்.
1: ஊரை சுத்தி வயதான், ஆனா நீர் நீங்க சொன்னீங்கல்லப்ப, நீர் இல்லாம.
0: ஆமா ஆமா,
1: பாலம் பாலமா வெடிச்சு போய் கிடக்கு.
0: அதனால் நேற்று பேசும்போது வந்து நாகப்பன் அவர்களோடும் பேசும்போது பொருளாதார தட்டுப்பாடு என்று கூறி ஒரு வார்த்தை வந்தது. ஆம், பொருட்கள் விலைவாசிகள் கூடி கொண்டு போகின்றது. எங்கள் நாட்டில் வெப்பம் அதிகரித்து வந்ததனால் எங்களுடைய பொருட்கள் தட்டுப்பாடுகள், விளைபொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கின்றது. அது
1: எங்கள் இருக்க
0: அமெரிக்காவில் மட்டும், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகளிலும் விவசாயம் குன்றி போய் இருக்கின்றதனால் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விலை அதிகமாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்கு நாங்கள் முன்பு வாங்கியதை விட திடீர் என்று விலை. சரி, அதுதான் கூடிவிட்டது என்று பார்த்தது. பிறப்போருக்கு வாகனத்தை உபயோகிப்பட திடீர் என்று வாகனத்தின் எரிபொருள் விலை எகறிவிட்டது. 2 டாலர் நான் இருக்கும் இந்த பகுதியிலே 2 டாலருக்கு வந்து விட்டது. இதற்கு முன்பு அப்படி வரவில்லை. கிட்டத்தட்ட தொட்டு கொண்டிருந்தது, இப்பொழுது 2 டாலரை தொட்டு விட்டது. திடீர் என்று ஒரு நாளைக்குள்ளே கூடியது இப்படி விலை. அதாவது வந்து
1: மொத்தம் வந்து
0: $1
1: $180
0: $1.50
1: இந்திய காசுக்கு.
0: ஆஹா, இல்ல இல்ல, எங்களுடைய கனடாவினுடைய நாணயம் டாலர் 2 டாலர். 2 டாலர்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கனேடியன் டாலர் என்ன விலை இப்போ எவ்வளவு ஆகும்? 70 ரூபாய் 80 ரூபாய்?
1: ஆமாய்யா,
0: 80 ரூபாய். அங்கே என்ன விலை உங்களுடைய எரிபொருள்? கிட்டத்தட்ட உலக சந்தையிலே தான் இதை மதிப்பீடு செய்வார்கள். தங்கம், எரிபொருள் போன்றவற்றிற்கு, உலக சந்தை என்று ஒன்று இருக்கின்றது. இப்ப கனடாவிலும் எண்ணெய் உற்பத்தி இருக்கின்றது, இந்தியாவிலும் இருக்கின்றது. ஆனால் இருக்கின்றது போதிய அளவாக இருந்தாலும் இந்த பண்டமாற்று நாங்கள் செய்வதற்காக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அது அந்த உலக சந்தையில் மதிக்கப்படும் விலைதான் வருகின்ற ஏற்ற இறக்கங்கள் வரும். அதனால் இங்கு எங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இல்லை. ஆனாலும் உலக சந்தை அப்படி நிற்கும் பொழுது அதை அண்டித்தான் இவர்கள் செய்வார்கள், கூட்டி குறைக்க மாட்டார்கள். சரி, வாழ்த்துக்களை கூறுவோம்.
1: எல்லாம் இன்னும் ஐயா இன்னும் கொஞ்சம் நாள்ல, அதாவது எல்லா விலை பொருளும் ஏறுது, ஆனா சம்பளம் உயர்வு ஏறல.
0: அது முடியாது,
1: எல்லாம் பட்ஜெட்ல இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அரசாங்கத்துக்கும் பட்ஜெட் இடிக்குது, மக்களுக்கும் பட்ஜெட் இருக்குது, ஆனா வயிறு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல.
0: நீங்கள் கூறுகிற ரொட்டி என்று கூறுவீர்கள், ரொட்டி என்று பான் என்று நாங்கள் பிரெட், அது இங்கே வந்து $5 ஏறத்தாழ $5 வரும் ஒரு பான், ஒரு ரொட்டி $5 உங்களுக்கு எவ்வளவு காசு பாருங்கள், நியாயமான காசு. 400 ரூபாய் முடியுமா? நாங்கள் அங்கிருந்து யோசிப்பது இங்க எல்லாம் சம்பளங்கள் நிமிடம் மணித்தியாலத்து கொடுக்கிறாங்க, கொடுக்க முடியாது. இங்க வாங்கி அங்கால கொடுக்க வேண்டியதா? நான் கனடாவுக்கு வந்து இறங்கிய காலத்தில் 50% 49% பித்த அந்த ரொட்டி இன்று $5, எத்தனை மடங்கு அப்படி. ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் அங்கே கோதுமை விளைவுற நிலம் உள்ள இடம், ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அங்கே கோதுமை விளைவிக்கப்படுவதில்லை, ஆனால் அங்கே இந்த ரொட்டி அதிகமாக விளைப்படும். அங்கே கூட இதை விட விலை குறைவாகத்தான் விற்கின்றார்கள். எங்களுக்கு விலை கூட, ஏனென்றால் உற்பத்தி செலவு, கூலி, மற்றது மின்சாரம், ஏற்றுமதி இறக்குமதி, அதுகளை அவர் கணக்கு பார்க்கும்போது கூடிக்கொண்டு நாளுக்கு நாள் எரிபொருள் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை ஏற்றி இறக்குறதுக்கு பாவிக்கிற
1: எல்லா விலையும் ஏறிட்டு தான் இருக்கு. எல்லா விலையுமே
0: இது இன்னும் அதிகமாகும்.
1: அதே சொல்ல வந்தேன், இவங்க ரெண்டு பேர் ஒத்துமை இல்லைன்னா எல்லாருமே கூடப்பதான் செய்யும். ரெண்டு பேர் புடிவாதத்தினால உலகமே போய் தான் கிடக்கு.
0: அப்ப இந்த உலக தலைவர்களை, நாட்டு ஆளுங்கள் என்று நாங்கள் எங்கள் பொன்னான வாக்குகளை அளித்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்யறாங்க? தகுதி
1: ஐயா என்னையா செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும்?
0: தகுதி கண்டுதான் நாங்கள் அனுப்ப வேண்டும். ஆனா தகுதியை நாங்கள் பார்த்து போடுவதற்கு இடையில உள்ள இடைத்தரகர்கள் விட்டால் தானே எங்களை. தங்களுக்கு கமிஷன், தங்களுக்கு கமிஷன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பேரம் பேசி கொண்டு வந்து அந்த தொகையில பிச்சு பிச்சு எங்களை கொடுத்துட்டு அவர்கள் முழுங்கிட்டு போயிடுவார்கள். இது அப்படி சீழ் பிடித்த ரணம் போல எங்களுக்கு இது தோற்றிவிட்டது.
1: இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான்யா, 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்தா வரும்.
0: சரி பார்ப்போம்.
1: வரணும், இயற்கையெல்லாம் உதவி பண்ணணும் மக்களுக்கு. விவசாயம் ரொம்ப பாதிச்சு பட்டியா, ஆனா அரிசி எல்லாம் 7 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஸ்டாக் இருக்குங்கன்னு அரசாங்கமே அறிவிக்குது, மத்திய அரசே அறிவிக்குது.
0: அவங்க தங்கள பதவியை காப்பாற்றுறத பொய் தானே சொல்ல வேணும். எங்க இருக்குன்றது வானத்துல இருந்து கூட்டுதா அவர்களுக்கு?
1: ஆமா,
0: ஒருவருக்கு ஒரு அவருக்கு இவர் சொல்லுவார், இவருக்கு அவர் போய் சொல்லுவோம், இருப்பதை இல்லை என்று எதிர்கட்சி சொல்லும், இல்லாத இல்லாத உள்ளது என்று இவர்கள் கூறுவார்கள். இதெல்லாம் பம்மாத்துகள் தான், இதெல்லாம் அந்த காலத்தில்
1: டெல்லியிலயா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி கடுமையா இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் இந்தியாவே உடஞ்சிற மாதிரி அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு.
0: தேவையில்லாம
1: என்ன பண்றது,
0: சண்டை பிடிச்சு முடிவு காண முடியாது. அப்படி என்றால் இன்று உனக்காக நான் நிகழ்வை இவ்வளவுடையும் பேசினோம் இல்லவா, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: இந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே,
0: அந்த பாடல் வேணும் உங்களுக்கு? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் கனவோடு தான் இருக்கின்றீர்கள் நிச்சயமாக, எல்லாம்
1: மங்கலமாக.
0: ஆமா, அதுலேயே வாழ்க்கையிலே அதான முக்கியமானது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி என்ற அந்த பாடலை உங்களுக்காக ஒழித்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். தேவா, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்து.
1: நன்றியா.
0: ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இயங்கும் உனக்காக நான் நிகழ்வை இணைந்து சிறப்பிக்க வருகின்றார். அடுத்த உறவு அழைத்து விடுவோமா? எங்கே அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை, வேறும் என்று எண்ணுகிறேன். வருகின்றது இழைப்பு, எங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: தானாக வந்த சந்தனமே நாகப்பன் அவர்களே கோவையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பகல் வணக்கத்தை தந்தவளை நானும் எங்களுடைய உங்களுக்கான இரவு வணக்கத்தை பகல் நேரத்தில் கூறுகின்றேன். இணைந்து விடுவோம் காற்றலையில். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் வளமாகவும்
0: இருக்கின்றீர்கள். காலநிலையை பற்றி உங்களுக்கு கேட்க தேவையில்லைன்னா நீங்கள் எப்பொழுதும் சுமூகமானது என்று கூறுவீர்கள். அது எனக்கு நல்ல ஞாபகமா இருக்கின்றது. அதனால் இன்றும் அப்படித்தான்
2: சுமூகமா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு காலம் நல்ல வெயில் அடிச்சது ஐயா.
0: அப்படியா?
2: 5 மணி வரைக்கும் வெயில் இருக்கு.
0: அப்படியா? வெயில் வெயில வெயில போய் வெயில எடுத்தீர்களா நீங்கள் உங்கள் உடலுக்கு வைட்டமின் டி?
2: அது வைட்டமின் டி எப்பவுமே கிடைக்கும்.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே இந்த உங்களுக்கு இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அப்படி ஒன்றும் இல்லைன்னு ஐயா?
2: எங்களுக்கு எப்பயுமே கிடையாது, வெயில் காலத்தில் கூட கிடையாது.
0: உங்களுக்கு ஊற்று நீரா அல்லது குழாய் நீரா என்ன நீர் உபயோகிக்கின்றீர்கள்?
2: எதுல எதுக்கு கேட்குறீங்க? ரெண்டு இருக்கு.
0: இல்லை, நீங்கள் உபயோகிப்பதற்கு வீட்டிலே குடிப்பது, சமைப்பது, குளிப்பது?
2: ஒன்று, அதாவது அன்றாட தேவைக்கு புழங்குவது வந்து வீட்டுல போர் போட்டிருக்கிறோம்.
0: சொந்த போர்,
2: ஆழ்துளை கிணறு.
0: சிறப்பு, சிறப்பு, சிறந்த நீர். இரண்டாவது
2: போர் தண்ணி. இந்த போர் தண்ணி புழங்குறது, அது வந்து மத்த தேவைக்கெல்லாம் புழங்குவோம்.
0: முக்கிய
2: துவைக்க
0: குழாயங்களும்
2: மத்த எல்லாத்துக்குமே அது புழங்குவோம்.
0: குழாய் கிணறு, நீங்கள் கூறியது ஆழ்துளை கிணறு.
2: குடிப்பதற்கு சமைப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவிலே, இந்தியாவில இல்ல உலகத்திலே ரெண்டாவது சிறந்த நீர்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா? ஆனா நீங்கள் தானே சிறுவாணி தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கிறது சிறந்த
2: தண்ணீர். அது கோவையின் நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும்.
0: ஓ, கிராமப்புறத்துல
2: சுத்துப்பகுதியில. இப்ப வந்து கோயம்புத்தூர் வந்து 40 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க. 40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தை வந்து கோயம்புத்தூரா கொண்டு வந்துட்டாங்க. பழைய டவுன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிறுவாணி தண்ணி கிடைக்கும்.
0: சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட
2: புறநகர், புறநகர் பகுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அத்திக்கடவு தண்ணி, அத்திக்கடவு தண்ணின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும்.
0: சிறந்த தண்ணி.

0: நடந்தோம்னாலே தண்ணி அப்படி கிடக்குது, தண்ணியை இறைச்சி ஊற்றிட்டு தான் ஓட முடியும்.
1: அப்படியா, அவ்வளவு தூரம் வலுக கட்டத்திலே இருக்குதா? நல்ல வடிகட்டப்பட்டிருக்கு, நிலத்திலிருந்து வருகின்றது சிறந்த வடிகட்டிய நீர் அந்த நீர். அடுத்தது அது மட்டுமல்ல, எல்லா மினரல் என்று கூறப்படுகின்ற அந்த கனிம பொருட்கள் நிறைந்த தண்ணீர் எங்களுடைய ஊற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர்.
0: கொஞ்சம் சப்ப தண்ணியா இருக்கும் இருக்கிறது, முதல்ல நல்லா இருந்தது, இப்ப கொஞ்சம் சப்பையா இருக்கும். அது சும்மா புலங்குறதுக்கு
1: புலங்கிக்கொள்ளுவது சிறப்பு சிறப்பு. நீங்கள் கன்னியாகுமரி சென்று இருக்கின்றீர்களா?
0: வாழ்க்கையில போனதே இல்லை. யாரோ ஒரு நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க,
1: ஆமா, சியாமலா போயிட்டு வந்திருந்தார். அவர் 42 வருட கனவு நினைவாய் வந்தார்னு மகிழ்ச்சியோடு கூறினார். அங்கு சென்று வந்தவருக்கு இப்படி மகிழ்ச்சி என்றால் அங்கு வாழ்பவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், என்ன திருப்தியா இருக்கும் அவர். அப்படி
0: போயெல்லாம் போகணும் போகணும்னு நினைப்பாங்க. இங்க இருந்துட்டு அவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காங்க.
1: ஆமா ஆமா, சிறப்பு.
0: ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதா இருக்கும் ஐயா.
1: ஆனால் அது இந்தியாவில் உள்ள எங்களுடைய புனித நகர்கள் எல்லாம் இந்தியாவில் ஒரு புண்ணிய பூமி என்று கூறுவார்கள். அங்கு எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அங்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன இல்லையா?
0: அது புண்ணிய பூமிங்கிறது ராமேஸ்வரத்தை தானே சொல்லுவாங்க.
1: எது ராமேஸ்வரம் இல்லை, புண்ணிய பூமி என்று சொல்லி பாரதத்தை கூறிக்கொள்வார்கள் இலக்கியங்கள் எல்லாம் பார்த்து.
0: சுற்றுலா தலங்கள்ல சிறந்தது கன்னியாகுமரி.
1: இல்லை, நான் சுற்றுலாவை கூறவில்லை, புனித அதாவது புண்ணிய பூமி என்று சகலதும் அமைந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. அடுத்தது ஆன்மீகத்துக்கும் சிறந்ததாக அங்குதான் காணப்படுகின்றது. அதனால் தான் நம் முன்னோர் ஒவ்வொரு
0: சிறப்பு இருக்குது கன்னியாகுமரியில. வேற
1: கன்னியாகுமரியில தானே அந்த ஆலயங்கள், இயற்கை தொழில்கள்,
0: எனக்கு தெரிஞ்சு சூரிய உதயம் பாக்குறது, அந்த போட்டிங் போறது விவேகானந்தர் பாறை.
1: ஆமா ஆமா,
0: இப்ப திருவள்ளுவர் சிலை,
1: திருவள்ளுவர்
0: எனக்கு தெரிஞ்சிருக்கு.
1: அது காட்சிக்காக வைக்கப்படும் இந்த இயற்கை சூரிய உதயம் அங்கே. அதுபோல வேறு இடங்கள் மலைநாடுகளில் இருந்தாலும் இந்த கடற்கரையிலிருந்து ஆழ்கடல்ல இருந்து எழுந்து வாரது போன்ற அந்த சூரிய உதயமும், அதே நேரத்தில் அந்த அஸ்தமனம், அதே நேரம் அஸ்தமனத்தை பார்ப்பதும் ஒரு ஆனந்தம். அங்கேதான் அந்த கடற்கரையிலே தான் சூரிய அஸ்தமனம் வரும்பொழுது சகலவிதமான வர்ண ஜாலங்களோடு அந்த சூரியன் மறைந்து செல்லும் காட்சியை பார்க்க ரம்யமாக இருக்கும்.
0: கன்னியாகுமரியிலே
1: கன்னியாகுமரியிலே
0: மறையுமாங்க. வாய்ப்பு
1: ஏனென்றால் சூரியன் வந்து
0: கிழக்கு பக்கம்.
1: ஆமாம், அப்ப மேற்கு பக்கம் இருக்கு, அதை சுற்றி வர இருக்கு, ஏதாவது ஒரு துறை இருக்கத்தான் செய்யும். ஆனால் சூரிய அஸ்தமனம் நான் 2-3 இடங்களில் பார்த்திருக்கின்றேன். நான் வாழ்ந்த எங்கள் நாட்டிலே கனடாவிலே ஒரு காட்டுக்கு போய் விழுகிற மாதிரி தூரத்தில் தெரியும், கடற்கரையும் நான் பார்க்க முடியாது. இங்கே ஆற்றங்கரைக்கு விழா அது நான் இருக்கிற பகுதிகளில். சிறப்பு சிறப்பு.
0: சியாமலாட்டை கேட்டிருக்கலாமே சூரிய அஸ்தமனம் பார்த்தாங்களா?
1: நான் ஒன்று கேட்கவில்லை, மறுமுறை வருவார் தானே, விடாமல் கேட்போம். இன்னும் இத்தனை கேள்விகளை தொடுத்து வைத்திருந்து கேட்போம் அவரிடம். 3 நாள் செலவழித்திருக்கிறாரே, நான் நினைக்கவில்லை அவர் சூரிய அஸ்தமனம் மாலையில வரப்போது இவர் பகல் பூரா இந்த காட்சியெல்லாம் பார்த்து சலித்து விட்டு தூக்கத்து போய். நல்லது நாகப்பன் அவர்கள், என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று.
0: எனக்கு வந்து திரைப்படம் வந்து வெற்றிவேல்.
1: அதுலயே என்ன பாடம், என்ன பாடலா இருக்கும்?
0: உன்ன போல ஒருத்தர் எல்லாம் பார்த்ததே இல்லை.
1: ஒன்னு சசிகுமாருடைய படம் தான் என்ன? நிகழ்ச்சி நிறைவேடும் வந்து பட்டியெல்லாம் பூட்டி அடைத்து சாவியெல்லாம் கையில எடுத்து கொடுத்து தான் என்னை அனுப்புவார்.
0: இப்பவே சிலர் நினைச்சிட போறாங்க,
1: அதான் நேற்று கடைசியாக இறுதியாக உங்கள் பாடலை போடவான்னு கேட்டதை என்னோட மகள் ரேவதி நினைத்து விட்டால் நிகழ்ச்சி இறுதியாக வந்துட்டு அப்பா வியாபாரம் முடிஞ்சுதான் நான் வரலாமான்னு கேட்டுருந்தார். நல்லது நாகப்பன் அவர்களே, மகிழ்ச்சியாக இருங்கள், செய்திகளை தந்தீர்கள். கோவை மாநகரம் பற்றி நாளாந்தம் நாங்கள் பேசும்போது அங்குள்ள விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறீர்கள். இது நான் இப்படி கேட்பது என்னென்ன, நானும் நீங்களும் மட்டுமே உலகளாவ எங்களோட வானொலி சர்வதேசமாக எல்லா கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்தை
0: என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னாங்கய்யா, தமிழ்நாட்டுல இருக்கிறதுல வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடம்னு சொன்னா அது கோயம்புத்தூர் தான்.
1: கோயம்புத்தூர்
0: எல்லாரும் விரும்பக்கூடிய இடமா இருக்கு.
1: கோயம்புத்தூர்,
0: ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் கூட மலை பிரதேசமா இருக்கும்.
1: இங்க
0: அது போக வர போக வர தினசரி வாழ்க்கைக்கு சரி வராது, ஏத்த இறக்கமா இருக்கும். இது சமதளத்துல இருக்கிறதுனால அதே அளவு உங்களுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும் ஓரளவுக்கு.
1: வாழ்த்துக்கள், நன்றிகள்.

0: கொஞ்சம் மாறிடுச்சு, இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு. கோவை வந்து எல்லாம் மரம் வெட்டிய மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணிட்டாங்க, அதனால இப்ப கொஞ்சம் உஷ்ணம் ஆயிடுச்சு.
1: போக போக அப்படியும் தெரியாத பார்ப்போம். நன்றி நாகப்பன் அவர்களே, இன்னும் ஒரு உறவு வருகின்றார், அவரை அழைக்க வேண்டும் போல் இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக காத்து கொண்டிருக்கிறார், காட்டலைக்கு வருவதற்கு யார் என்று பார்க்கலாம். நாகப்பன் அவர்கள் ஒலிவெறி தொலைபேசியை நிறுத்தியவுடன் இவர் வேறு வேறு நின்று எங்கேயே வருகின்றார். அவருடைய அழைப்பு தெரிகிறது எனக்கு. அரசடி குப்பம் சரவண அவர்கள் அழைப்பது தெரிகின்றது, இணைக்க முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது வரும் என்று எண்ணுகிறேன். வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றாக இருக்கிறோம்.
1: நன்றாக இருக்கின்றீர்கள். எத்தனை பகை வெப்பத்தில் இருக்கின்றீர்கள்?
2: வெப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான், 34 பகை.
1: அட்டங்கப்பா, 34 கொஞ்சம் குறைவாயா? எங்களை விட கூட அதிகம் தான் இது. அதிகம் 30 மேல், 31 மேல் சென்று 34 அடையுங்கப்பா. எப்படி இருக்கும் அது?
2: அது எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான வெப்பமாகவே இருக்கும், குறைவான வெப்பமாகவே இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதில்
1: என்ன 34 இல்லை, மந்தாரமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. 34 பாகை, 34 பாகையில் கூறுங்கள்.
2: லேசான மந்தாரம்,
1: லேசான மந்தாரம் இருப்பதனால் அப்படி இல்லாத விட்டு 34 பாகையிலே சூரிய பகவானுடைய கிரணம் வந்தால் சுட்டரித்து விடும் ஐயா. 100 மேலே இல்லைவா? 34 உங்களுக்கு 100 டிகிரிக்கு மேலே வந்து விட்டது, 103 அப்படி வந்து விட்டது. ஆனால் தோற்றவில்லை, காரணம் மந்தாரம். அடுத்து காற்று. அந்த செங்கால அரசன் குளத்தருகில் போய் இருந்தால் அப்படி இருக்கும். அதை இதை தெளி பார்த்தீர்களா? சிங்களமா செங்காலனா? செங்கால் நல்லது. வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். மழை பெய்ததா இல்லை தானே? மழை வேறும் சாத்திய
2: இல்லை, மழை இல்லை, மழை இல்லை, மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
1: அப்ப எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மழை பொய்த்து விட்டதா என்று எண்ணக்கூடியதா இருக்கு. அதனால தான் இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார், இன்னும் 2 காலத்துக்கு இலங்கை இந்திய மத்திய நாடுகள், அதாவது மத்திய தரை, எங்களுடைய பூமத்திய ரேகை, கடகரேகை, கற்கடக ரேகை, இந்த ரேகைகள் மத்திய பகுதியில் இருக்கின்ற நாங்கள், மத்திய நாடுகள், ஆசிய கண்டம், ஏனைய கண்டங்களும் 2 வெப்பத்தினால் அவதிப்படப் போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பார்த்தால் அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கின்றது ஐயா. விவசாயங்கள் எல்லாம் பொய்த்து கொண்டு போகின்றது, உற்பத்தி பொருட்கள் எல்லாம் விலையேறி கொண்டு எங்களை அறியாமல் விலையேறி கொண்டு போகின்றது. நாளாந்தம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மீனியம் என்பது போன்று ஏறிக்கொண்டு, நேற்று ஒரு விலை இன்று ஒரு விலை. அதில் எங்களை போன்ற இறக்குமதியை நம்பி வாழும் இந்த நாட்டிலே எப்படி இருக்கும்? பார்ப்போம் எப்படி வருகின்றது என்று, இல்லையா?
2: ஆமாம்.
1: முந்திரிகைக்கு இந்த வெப்பம் ஏற்றதா இல்லையா?
2: முந்திரி மழை வேணுங்க, போய் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அந்த
1: மரங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கும், இலைகள் எல்லாம் அப்படி சோர்ந்து போயிருக்கும் இருக்கும். இப்ப நீர்பாஜனம் செய்வதற்கு நீங்கள் மானாவரி, மழையை நம்பி வாழ்கின்ற தாவரங்கள்.
2: மழையை நம்பி, மழையை நம்பி தான் எங்களுடைய விவசாயம்.
1: மண்ணை நம்பி மரம் இருக்குது, கண்ணையை செஞ்சில மழையை நம்பி மரம்
2: இருக்குது. முந்திரி கண்ணு கொஞ்சம் ஒரு வச்சுட்டோம், அது மழை பெய்யும் சொல்லி நம்பி வச்சுட்டோம், அது மழை பெய்யல.
1: அதனால ஒன்றை குழந்தைகள் போல் வாடுகின்றன.
2: ஆமா ஆமா ஆமா, ஆடுகின்றன. அது ஒன்ன விட்டு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்து போய் கேனல் எடுத்துட்டு போய் அதை ஊத்திட்டு ஊத்திட்டு ஊத்திட்டு வரோம். அது
1: மழை, நீங்கள் கேன்லே தண்ணி எடுக்கக்கூடிய வகையில நீர்த்தேக்கம் இருக்கின்றது அவங்கள அயலிலே?
2: இல்ல இல்ல, நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவோம். ஒரு 40 கேன் இருக்கு.
1: ஓ, அதுல எடுத்துக்கணும். சொட்டு சொட்டா ஊத்த வேண்டிய இருக்கு.
2: அது இருக்காமா? எடுத்து அப்புறம் வண்டியில வச்சு எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஊத்திட்டு ஊத்திட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: ஓ, அப்படியா? நான் பேசுவது துல்லியமாக கேட்கின்றதா அல்லது மந்தமாக கேட்கின்றதா?
2: இல்ல, தெளிவாக
1: தெளிவாக. நன்றி நன்றி. சரி, இந்த வேளையில நீங்கள் கன்னியாகுமரி சென்றிருக்கின்றீர்களா?
2: கன்னியாகுமரி சென்றிருக்கேன்னு, ஆனால் அந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி சென்று வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் கன்னியாகுமரிக்கு.
1: கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றீர்கள், அந்த நிகழ்ச்சி இரவு நேரம் நடந்திருக்கு, பகல் வேலை பார்க்க முடியாது.
2: பகல் வேலையெல்லாம் நடந்தது, பகல் எல்லாம் நடந்தது, அந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லவில்லை.
1: கன்னியாகுமரி
2: பக்கத்துல தான் கன்னியாகுமரி ஒரு 7-8 கிலோமீட்டர் பக்கத்துல தான், கன்னியாகுமரி பக்கத்துல அந்த ஊரு. அங்க போயிட்டு வந்தேன் நமது நண்பர் அவங்க பேர குழந்தையை
1: அங்குதான் பிறந்த நாள் வாழ்த்து. இன்னும் ஒரு செய்தியையும் எழுதி இருக்கின்றார் கூறவில்லை மகள் சேமல, முக்கடல் சங்கமம் அங்குதான் உண்டு என்று எழுதியிருக்கின்றார். அறிந்திருக்கின்றீர்களா?
2: ஆமாம், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் மூன்றும் சங்கமமாகும் இடம் கன்னியாகுமரி.
1: அதையும் பார்த்து வந்திருக்கேன். சிறப்பு சிறப்பு. அதனால் வேறு என்ன என்று நாங்கள் அளவலாகிய வேளையில் இப்பொழுது அவர் எழுதியிருக்கின்றார். நாங்கள் பேசுவதை கேட்டுவிட்டு முக்கடல் சங்கமம் அப்பா என்று எழுதியிருக்கு நாங்கள் இருக்கின்றது என்பதை மகள் எழுதியிருக்கின்றார். நாங்கள் தெரிந்து கொண்டோம் மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நண்பர் விஜயராகவன் அவர்களும் வரவேற்பு தந்திருக்கின்றார். இங்கே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், வாருங்கள் எல்லோரும் என்று கூறுகின்றார் அவர். நல்லது.
2: அந்த அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு அங்கே அந்த எங்கள் வீடு அந்த கிரக பிரவேசம் அந்த டைமில் தான் போயிட்டு போனேன். இந்த விசேஷம் போயிட்டு வந்துடுங்கிறதுக்கு ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு வரும்போது இல்லை, இந்த எங்கள் வீட்டு விசேஷம் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஒரு 2 நாள் தங்கி ஆளும் பார்த்துட்டு
1: வந்திருப்பேன்.
2: அந்த அந்த விழாவையும் பார்க்க வேண்டும், இங்கேயும் அந்த வேலைகள் இருக்க இருப்பின் காரணத்தால் நான் உடனே வந்துட்டேன். இல்லை இருந்து
1: பார்த்துருக்கலாம். சரி, இன்னும் ஒரு தடவை நீங்கள் போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா?
2: போய் தான் வரணும். போய் இப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்திலே ஒரு செல்லலாம்னு ஒரு
1: எண்ணம், சந்தோஷமா இருக்கும்.
2: எண்ணம் இருக்கு, எங்க ஊர்ல இருந்து போயிடலாம். போயிட்டானா அங்கதான் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்களே அந்த மாவட்டத்துல.
1: பாருங்களேன், எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது, நீங்கள் அங்கே கன்னியாகுமரிக்கு செல்லலாம் என்ற எண்ணம் இருக்கு என்று எண்ணிய போல நான் நினைத்தேன், நானும் உங்களோடு சேர்ந்து வரலாம் என்று. ஆனா நீங்கள் இருசக்கரத்துல போனா நான் வர மாட்டேன்.
2: அது இல்ல, எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருசக்கர வாகனத்தை போக முடியாவிட்டோம், நம்ம அங்க இருசக்கர வாகனத்தை ட்ரெயின்ல அங்க அனுப்பிடலாம்.
1: பல சக்கர வாகனம்.
2: ஆமா,
1: அங்க சென்று. ஆனா இங்கே ஒரு வசதி இருக்கிறது ஐயா, நாங்கள் இப்படி
2: நாகர்கோயிலுக்கு அனுப்பிட்டோம். நாகர்கோயில இருந்து நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம அங்க உள்ளூர்ல நம்ம எல்லா இடத்துல சுற்றி வண்டியிலே சுற்றி பார்த்து.
1: இங்கே ஒரு வசதி எங்களுக்கு அங்கும் இருக்கின்றதுதான் நீங்கள் அறியவில்லையோ தெரியாது. நாங்கள் இப்பொழுது இந்த மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும் என்றால் ஆகாய விமானத்திலேயோ அல்லது தொடருந்திலேயோ சென்று அங்கு சென்றவுடன் வாடகை கார்கள், வாடகை வண்டிகளை அமர்த்தி கொண்டு சுற்றுலா செய்து விட்டு கொடுத்து விட்டு வரலாம். அப்படி வசதி இருக்கு, அங்கேயும் இருக்கும் என்று தான் எண்ணுகிறேன். நாங்கள் ட்ரெயின்லேயே போ அந்த புகை வண்டியில் போட்டு விடுத்தவே இல்லை, சொந்த வண்டியே போட்டு விடுத்தவே இல்லை. அங்கு போய் இறங்கி அங்கே ஒரு வண்டியை வாடகை கமர்த்தி கொண்டு சுற்றலாம் இல்லையா?
2: அது இருக்கா என்னன்னு தெரியல, கேட்டு பார்க்கணும்.
1: ஐயா, போவதற்கு முன்பு எல்லாம் வழிகாட்டியலை கேட்டுத்தானே போக வேண்டும். ஆ சரி, நல்லது.
2: இல்லைன்னா அந்த அங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க கிட்டே கூட வண்டி இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம்.
1: நான் சொல்வதை நீங்கள் இப்படி கூறுவதனால் நான் வந்து உங்களுடன் வருவதை நீங்கள் விரும்பவில்லை. போற இந்த வயசானவரை கொண்டு இங்கே போறதை யோசிக்கின்ற நல்லது. இறைவன் கருணையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். என்ன பாடலை இன்று உனக்காக நான் நிகழ்வுல வந்து இதை பற்றி பேசி இவ்வளவும் பேசி மகிழ்ந்தோம் அல்லவா, என்ன பாடல் கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள் என்று?
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
1: எதற்காக இந்த பாடலை? யாருடைய நீங்காத எண்ணம் உங்கள் நெஞ்சிலே இருக்கின்றது? அம்பிட்டு போய் நீங்கள் பிடித்து விட்டோம் பார்த்தீங்க. யாரோ ஒருவருடைய எண்ணம் உங்கள் மனதிலே நீங்காத எண்ணமாக இருக்காது. யார் அவர்?
2: அவர் யாரும் இல்லை, அந்த படத்தோட கதாநாயகன் பாக்கியராஜ், கே பாக்கியராஜ்.
1: அவரை இணைத்து விட்டீர்களா? சரி, அவருக்காக என்ன திரைப்படம் இது?
2: விடியும் வரை காத்திரு.
1: பாத்தீங்களா, விடியும் வரை காத்திருக்கு, அந்த நீங்காத எண்ணம் மனதிலே இருக்கும் இல்லையா ஐயா? சரி, உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புறோம். உனக்காக நான் நிகழ்ச்சியிலே நீங்காத எண்ணம் நிலைத்து இருக்கட்டும், அது நீங்காத எண்ணம் என்றும் நீங்காமல் இருக்கட்டும். சரியா?
2: சரி,
1: சிறப்பு சிறவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த உறவாக. அன்புடன் நன்றி நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகன் ஞானசேகரன் அழைப்பது போல் தெரிகின்றது. அவர் தன் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து வருகின்ற அடுத்த உறவாக இருக்கின்றார். இணைத்து விடுவோமா அவரை? அதற்கு முன் இன்னொருவருடைய பச்சை எழுத்திலே வருகின்றது, அது யாராக இருக்கலாம்? அது எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கமாக இருக்கின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க மகாலிங்கம்? மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் கேட்கவில்லை. நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. இப்பொழுது கேட்கிறது, கூறுங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் நிலத்தோடு கூடி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
3: இன்று வந்து மேகமூட்டத்தோட ஒரு வெயில் அதிகம் இல்லாம அப்படியே ஊம வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது.
1: இரவு பகல் இப்பொழுது இரவு நேரத்தில் அப்படி நிலபொழி இருக்கின்றதா, அல்லது மப்பு மந்தாரமா இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, வெப்பமாகத்தான் இருக்கின்றதா?
3: வெப்பமா இருக்கிறதே, ஆனா மப்பாக இருக்கிறது.
1: மப்பாக இருக்கு,
3: நில ஒளி.
1: அதனால் அந்த வெப்பம் கொஞ்சம் குறைவாக தோன்றும் உங்களுக்கு. நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்களுடைய சுற்றாடலிலே மானாவரி விவசாயமா அல்லது நீர்ப்பாசன விவசாயமா? அதாவது நீர்ப்பாசனம், நீர்ப்பாசனம்
3: மின்சார மோட்டாரு, அதுல இருந்து தண்ணி பாய்ச்சி.
1: எந்த ஆற்றில் இருந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கின்றது?
3: இல்லையா, நிலத்தடி நீர்.
1: ஓ, நிலத்தடி நீர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்போ விவசாயத்துக்கு வெப்பம் அதிகமாயிருந்தால் நீங்கள் நீர் பாசனம் செய்து அவற்றை பாதுகாத்துக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வயதுக்குள்ளே நீங்கள் கன்னியாகுமரி சென்றிருக்கின்றீர்களா?
3: ஆ, சென்றிருக்கேன், பல முறை சென்றிருக்கேன்.
1: ஓ, வாழ். அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது கன்னியாகுமரி?
3: கன்னியாகுமரி மாவட்டம் தான்.
1: எந்த மாவட்டம் ஐயா? கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். சரி, அங்கே உள்ள குமரி மாவட்டம். சரி, அங்கே சென்று என்ன அதி விசேஷமானதை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள்?
3: விவேகானந்த பாறை, வள்ளுவர் சிலை, முக்கடல் சங்கமம், கன்னியாகுமரியோடைய இது, கன்னியாகுமரியோடைய கோயில்,
1: கோவில் அங்கே. அப்ப நீங்கள் சூரிய அஸ்தமனம் பார்க்கவில்லையா? அந்தி மாலையே கண்டிருக்கீங்களா?
3: சூரிய உதயம் பார்த்திருக்கேன் ஐயா, அஸ்தமனம் வந்து பார்த்ததா நினைவுல.
1: அங்க பேரா பார்க்க முடியாது, இந்த பக்கம் தானே சூரியன் உதைக்கும். அப்ப திரும்பி மத்த பக்கம் பார்க்க கடல் இருக்காது.
3: இருக்கியா? இருக்கியா? அஸ்தமனமும் அங்க உதயத்தையும் பார்க்கலாம், அஸ்தமனத்தையும் பார்க்கலாம். ஒரே ஊரு
1: கன்னியாகுமரி. அப்ப அஸ்தமனமும் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சிறப்பான ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்காக, அதாவது எங்களோடு இணைந்து காற்றலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் உறவுகளுக்காக இன்று நாங்கள் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இன்று நீங்கள் இந்த குறுங்கள்
3: சூரிய உதயம் வந்து தெளிவா தெரிகிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசம் வரைக்கும். ஜூன் ஜூலை தெரியும், தெளிவாக தெரியும். மேகமூட்டம் இல்லாம உதயமும் நல்லா இருக்கும், அஸ்தமனமும் நல்லா இருக்கும்.
1: ஓ, எங்கள் நாட்டிலே மலை பகுதி உள்ள இடம், அதாவது ஈழத்திரு நாட்டினிலே, மலை நாட்டினிலே சிவன் ஒளிபாத மலை என்று ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையின் உச்சத்தில் சென்றால் சிவனுடைய பாதம் இருக்குது என்று தான் கூறுங்க. சிவன் ஒளி பாத மலை என்று தமிழிலே கூறுவார்கள். அங்கு நாங்கள் சென்று சூரிய உதயம் பார்த்துருக்கோம். மலையிலிருந்து மலைநாட்டுக்குள்ளாலே அப்படியே வருவார், அப்படி இருக்கும். நீங்கள் கடலுக்குள்ளாலே வருவதை பார்த்தீர்கள், நாங்கள் மலைநாட்டுக்குள்ளாலே வருவதை பார்த்திருக்கின்றோம். சரியா? நான் வாழ்ந்த காலங்கள் வடபகுதியிலே ஒரு என்னுடைய எங்களுடைய கமம் உள்ள இடம், எங்களுடைய நான் அந்த இடத்திலே கடல் உண்டு. சில சமயங்களில் இளைஞர்களாக இருந்த காலத்தில் அதிகாலையிலே கடற்கரையில் சென்று சூரிய உதயம் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இந்த கன்னியாகுமரியில் வருகின்ற சூரிய உதயம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இலக்கியங்கள் எல்லாம் பார்த்திருந்ததால் அதை பற்றி அறிவோம் என்றிருக்கும் வேளையில் இன்று சியாமலா வந்து கூறியது, நீங்கள் கூறியது, மற்றவர்களும் கூறியதை கேட்டு மகிழ்ந்தோம். சரி,
3: சரவணன்
1: என்ன கோயில் ஐயா?
3: சரவணன், சரவணன் வந்து பேசினதையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் அண்மையிலே இப்போ போய் எவ்வளவு காலம் இருக்கும்?
3: நான் போன வருஷம் போனேன்,
1: வாழ்த்துக்கள். அவ அங்குள்ள மக்கள் நல்ல பண்பானவர்கள், பவ்யமாக பேசுவார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார். வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்ன பாடல் இன்று உனக்காக நான் நிகழ்வை பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள்?
3: தேவி ஸ்ரீதேவி அந்த பாடல் இல்லையா, வாழ்வே மாயங்கிற படத்துல இருந்து பாடுறது. ஏன்னா தேவி, தேவிங்கிற ஒரு பெண் நண்பருக்கு இன்று பிறந்த நாள், அவர்களுடைய நினைவா இன்னைக்கு கேட்கலாம். காரணம் என்னன்னா, சாய்பாபா கோயிலுக்கு வந்து தினமும் சேவை செய்து நண்பர்கள் குழுவில் வந்து அவங்க ஒரு இதாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால அவங்களுக்கு ஸ்ரீதேவி தான் அவங்க பேரு. அதனால அந்த பாடல் வரியிலே வர்ற மாதிரி கேட்கலான்னு ஒரு ஆசைய.
1: சரி, நல்லது. உங்களுக்கு விருப்பமான ஒரு தோழி என்று கூறுகிறீர்கள். பெண் ஸ்ரீதேவி என்ற பெயரை கொண்டவருடைய பிறந்த நாளுக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த பாடலை கேட்டு வாழ்த்தி விடுவோம். நன்றி மாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான், உனக்காக நான் நிகழ்வே என்பவர் ஞானசேகரன் ஓடி வந்து பல தடவை இணைய முற்பட்டார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு மற்றவர்கள் புகுந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணும் வேளையில் நான் ஒரு பாடலை தொட்டேன். அந்த பாடலை கேட்பதற்கு விடாமல் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இருப்பினும் இந்த இடைவெளியில் அந்த பாடல் ஒரு வரியை கேட்போமா?

0: அற்றாத பாலினா.
1: இனிமையான இந்த பாடல் நிலா என்றும் லா என்றும் பாடியதல்லவா? பாடலை உற்று கேட்கும் பொழுது இதில் கிட்டத்தட்ட எத்தனை நிலா வந்திருக்கென்று எண்ணுவோம் என்றால் ஒவ்வொரு வரிக்கு வரி லா லா லா வந்து சென்றது. இனிமையான இந்த பாடலை புலமைப்பித்தன் என்ற கவிஞர் மிகவும் சிறந்த பிரபலமான நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதி பிரபலமாகிய பல பாடல்களை எழுதிய புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் புனைந்துவிட இசைஞானி அழகாக இசையமைத்து கொடுக்க அந்த கட்டத்து அந்த நிலைக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் திரு பிரபல நடிகர் மம்முட்டி ஐயா அவர்களும் அம்மை அமலாவும் இணைந்து நடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கேற்ற குரலே கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவரோடு சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அவர்களும் பாடியிருந்தார்கள். சிறப்பான இந்த பாடலை கேட்கும் வகையில் நாங்கள் பாடல்களை உற்று கேட்கும் வகையிலே புலவர்கள் அந்த புலமை அந்த புலமை பித்தன் என்று கூறப்படுகின்ற அந்த கவிஞர்கள் தருகின்ற வித்துவத்தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ஆழ்ந்து கேட்டோம். இப்படி பல பாடல்கள் கண்ணதாசன் ஐயா அவர்களும் எழுதியிருக்கார். பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு எழுத்து இறுதியிலே வந்து கொண்டே இருக்கும். லா லா என்று இதிலே வந்தது, வை வை என்ற இத்தனை வந்திருக்கிறது, இப்படி அவளை என்று இலை இலை என்ற வந்திருக்கும், சின்னவளை முகம் சிவந்தவளை என்றெல்லாம் அப்படி முடிவு வரும் ஒரு எழுத்திலே வருகின்ற பதங்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றோம். இந்த பாடலிலும் ஒரு கவர்ச்சி இந்த கவர்ச்சி இருந்ததை நாங்கள் கவனிக்க தவறவில்லை என்று தான் கூற வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்களுடைய ஞானசேகரன் அவர்களுக்கு நேரம் கிடைத்தால் வருவார் என்று எண்ணுகிறேன். அவர் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அழைத்தால் அந்த அழைப்பை எனக்கு எடுக்க முடியாமல் இருக்கின்றது. சளைக்காமல் மீண்டும் ஒரு தடவை அழைக்க வேண்டும். மகனே ஞானசேகரன், உங்களை இணைக்க காத்து கொண்டிருக்கின்றோம்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியது.
1: உரை கேட்டு அழைத்து விட்டார் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக வளமாக மயில்வாகம். தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் அன்பினாலும் ஆதரவினாலும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம். பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு வணக்கத்தை நான் இங்கிருந்து பகலில் கூறுகின்றேன். இரவும் பகலும் ஒன்றாகி ஐக்கியமாகி விட்டோம் முன்னில் தமிழ். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:07 காட்டுகின்றது. இரவு நேரம் எப்படி இருக்கின்றது வெளியே?
2: வந்து இப்ப குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. ஆனால் இன்று மழை வருவதற்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறது. வானிலை அறிக்கைப்படி நாளை 24ஆம் தேதி தான் மழை மாலை இரவு தமிழ்நாடுக்குள்ளாக வரும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
1: சிறப்பு. இந்த அறிவிப்புகள் தந்த வேளையிலே மகனே, இது நடைபெறுமா? நாங்கள் நம்பலாமா?
2: நம்பலாம். அதாவது அரசு வானிலை அல்லாமல் தனியார் வானிலையிலே செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கொடுக்கிற வானிலை வந்து 99%
1: நடக்கிறது. இங்கு எல்லாம் அடிக்கடி கூறுவார்கள், மாறி மாறி வருகின்றது, என்னவோ தெரியவில்லை, காலநிலைகள் எல்லாம் பொய்த்து விட்டது என்று எண்ணக்கூடியதா இருக்குது. இப்பொழுது எல்லோருடைய அறிவிப்பின் படியும் பார்த்தால் மழை பொய்த்து விட்டது என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. போதிய அளவு மழை எல்லா இடமும் இல்லை என்று ஒரு கருத்து வருகின்றது. நீங்கள் அப்படி பார்க்குறீர்கள்?
2: இல்லை, எங்களுக்கு வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. வர்ற ஆகஸ்ட் செப்டம்பர்ல அந்த தென்கிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும். அக்டோபர் 17 தென்கிழக்கு பருவமழை உண்டு. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். தொடர்ந்து அது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆகிடும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி முழு வேகத்துடன் மழை பெய்யும் அப்படின்னு இவருடைய அறிக்கை. மற்றவங்க யாரும் அது சொல்லவே இல்லை. இவரு அறிக்கை 99% இது வரைக்கும் நடந்திருக்கேன். நான் இது வரைக்கும் கேட்டது பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு நான் தகவல் சமயத்துல அனுப்பியிருக்கேன். 2-3 தகவல் தான். இந்த கஜா புயல்லாம் இவர் மட்டும் தான் இந்த ஊருக்குள்ள பூந்து அடிக்கணும் கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி அடிச்சிச்சு. சேதம் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ளவங்களுக்கு அவருடைய கணிப்பை கேட்டு தற்காப்பு நடவடிக்கை எடுத்தவங்க தப்பிச்சுட்டாங்க.
1: பார்க்க போனால் தருகின்ற செய்திகளை தருபவர்கள் இவர் தருவது துல்லியமாக ஆராய்ந்து சரியாக தருகின்ற
2: ரொம்ப கரெக்டா சொல்றாரு.
1: சிறப்பு.
2: அதாவது நாச்சியார் கோயில்ல 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படிங்கிறாரு சொல்றாரு. அவரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாச்சியார் ஒரு சின்ன கிராமம், பஞ்சாயத்து கிராமம். அதுல எப்படி அவங்க மலைமானி வச்சு எப்படி கணிச்சாங்க என்னங்கிறது இல்ல. அவருடைய வானிலை அறிக்கை நாச்சியார் கோயில் கும்பகோணம் இருக்கு. நாச்சியார் கோயில் திருவாரூர் மாவட்டத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் பக்கமா உள்ள ஊரு. அதுல 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கரெக்டா சொல்றாருப்பா.
1: அப்படி
2: அவர் வானிலை அறிக்கை அவ்வளவு துல்லியமாக இருக்கும்.
1: வானிலை ஆய்விலே சிறந்தவர் அவருடைய நம்பலாம் எல்லோரும் என்று கூறுகிறார்.
2: அவர் பள்ளியிலே பகுதி நேர ஆசிரியராக வேலை பார்த்துக் கொண்டு வானிலை அறிக்கையும் கூறி வருகிறார்.
1: ஆசிரியர்கள் கூறுவதெல்லாம் சரிதானே ஞானசேகரன். நான் ஆசிரியர் தானே, பெருமையாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு. இன்று நீங்கள் பணியை விட்டு வரும்பொழுது மிதிவண்டியில் வந்தீர்களா, வேறு வாகனத்தில் வந்தீர்களா?
2: இல்லையப்பா, நான் பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா அந்த பெரிய இருசக்கர வாகனத்தில் அவரோட நான் வந்து என்னை வீட்டுக்கு நடந்து வந்து விடுவேன்.
1: நல்லது நல்லது. இப்பொழுது உங்கள் வானொலி உங்கள் தொலைபேசி நீங்கள் பயணம் செய்வதனால் இடையிடையே நிற்க பார்க்கறது. என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: என்ற படத்திலிருந்து மல்லி மல்லிகை என்ற பாடல் வேண்டும் அப்பா. அதற்கு முன்னால் ஒரு சில ஏக்கம் அப்பா எனக்கு.
1: என்னய்யா?
2: இன்று எனக்கு பிறந்த நாள், தாங்கள் ஆசி கூறுங்கள்.
1: ஓ, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கண்டு மகிழ்வோடு இருக்கும் அன்பு மகன் ஞானசேகரன் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று மீண்டும் மீண்டும் மகிழ்வோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற வேண்டும் என்றும், குழந்தைகளுக்காக வாழும் அவருக்கு இறைவன் எல்லா நலமும் கொடுத்து குழந்தைகளும் செல்வச்சீரும் பெற்று இவரை மகிழ்விக்க வைப்பார்கள் என்றும் கூறி, இவரை வானொலி உறவுகள், நண்பர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், வான் அரசி மீரா அதிபர் அவர்களோடு நானும் அன்புடன் வாழ்த்தி அவர்களுக்கு நல் ஆசியும் வழங்குகிறேன். வாழிய வாழிய பல்லாண்டு.
2: அனைவருக்கும் நன்றி. காணிக்கையாக்கிறேன்.
1: இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது, இல்லையென்றால் வானொலியிலே பெரிய சிறப்பாக செய்திருக்கலாம். மல்லிகை மல்லிகை என்ற பாடலை என்ன திரைப்படுத்துறீங்க மகனே?
2: வாத்தியார் வீட்டு பிள்ளை.
1: ஓ, வாத்தியார் வீட்டு பிள்ளையில வாத்தியார் வீட்டு பிள்ளை மாதிரியா தான் இருப்பார். வாழ்த்துக்கள், சிறப்பாக. அப்ப இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது, பகல் பிறந்த நாள் ஆலயத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதா பூஜைகள் எல்லாம்?
2: இல்லையப்ப, அந்த அளவுக்கு அங்க நான் ஒன்னும் பங்கு பெறவில்லை. அங்க குருக்கள்கிட்ட மட்டும்
1: சொன்னேன்,
2: சொல்லிட்டு நான் இங்க வீட்டுல பத்மினி எனக்கு வந்து உடை வாங்கி
1: வச்சிருந்தாங்க
2: முதல் சம்பளத்துல இருந்து. அதை அணிந்து கொண்டு நான் கோவிலுக்கு சென்றேன். அப்பா,
1: இறைவனுக்கு நன்றி பேர்த்தி உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தது என என் மனம் பூரிப்படைகிறது. இப்படி இதைதான் மக்கள், குழந்தைகள், பெற்றார் என்பதற்குள்ள ஈடுபாடும் சொந்த பந்தங்களும். ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வேளையில் உங்களுக்கு நாங்களும் இணைந்து வாழ்த்தி இருக்கின்றோம். சிறப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், எல்லா நன்மையும் உண்டாகட்டும். உங்கள் பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். வாழிய வாழிய நெடுவொளி.
2: நன்றி அப்பா. நன்றி அனைவருக்கும். நன்றி.
1: நன்றி மகனே. நன்றி. நன்றி. இந்த சிறப்பான வேளையிலே உனக்காக நான் என்ற நிகழ்வை அலங்கரித்து சென்றவர்கள் முதலில் வந்து இணைந்தார் அன்புடன். 42 வருட காலத்தை அந்த கனவை நனவாக்கி மகிழ்ச்சியோடு இருக்கும் ஷியாமலா மகளே, நீங்கள் அங்கு சென்று உங்கள் மனதை அங்கே விட்டு விட்டு வந்து விட்டீர்கள் போல் இருக்கின்றது. அதனால் தான் அவளுக்கென்ற ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடலை கேட்கின்றீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல்.

0: அற்புதமான அந்த பாடல். கவிஞர்கள், சிறந்த கவிஞர்கள், காவிய கவிஞர்கள் எழுதும் பொழுது நாங்கள் பலவிதமாக எங்கள் சமுதாயத்தில் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுவதை மாற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கு. இரண்டு மூன்று கருத்துக்களை நாங்கள் அங்கே புகுத்தக்கூடியதாக இருக்கு. உள்ளமெல்லாம் 42 வருடம் கண்ட கனவை நினைவாகும் பொழுது அந்த உள்ளம் அங்கே மகிழ்ந்து அங்கே பதிந்து விட்டது. அங்கேயே தன் மனதை பறை கொடுத்து விட்டேன் என்ற கருத்தை இந்த பாடலுக்கு நல்ல பொருத்தமான பாடல். அதன் காலை கனவுகளும் சிறப்பாக இருந்த அவர் அதைத்தானே குறிப்பாக கூறியிருந்தார். சிறப்பான நேரத்திலே அவர் இப்பொழுது இந்த பாடலை கேட்டும் தன்னுடைய கனவை நினைவாக்கி கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் மகளே சியாமலா. அடுத்து வரும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல். மங்களத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த பாடலை கேட்கும்போது சிறப்பாக இருக்கும். அன்புடன் நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, கேட்போமா?
1: ராஜசர், பல்லவி மட்டும் இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன்.

சிறப்பான அந்த பாடல் கல்யாணம் என்ற அந்த பதம் எங்கள் எல்லோரையும் மகிழ வைக்கும் ஒரு மங்களமான பதம் அல்லவா? இத்தனை வரிகள் அங்கே சேர்ந்தாலும் அந்த கல்யாணம் என்ற வரி வந்தவுடன் எங்களை அறியாத மங்களம் ஏற்படுகின்றது. மனதுக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்து பூரிப்பாக இருக்கின்றது. இசைஞானியின் இசையிலே பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலே கேட்பதற்காக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் புனைந்துவிட்ட வரியையும் கேட்டோம். சிறப்பான அந்த பாடல் தேவா கேட்டு மகிழ்ந்திருப்பார். அந்த வேளையிலே நீங்காத நினைவு ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு விடியும் வரை காத்திருக்கின்றார் எங்கள் யாமிருக்க பைமேன் சரவணன் அவர்கள். அவருக்காக அந்த பாடலையும் கொடுக்கத்தானே வேண்டும். விடியும் வரை காத்திரு திரைப்படத்தில் நீங்காத எண்ணம் ஒன்று என்ற வரிகளோடு வரும் இனிமையான பாடலை கேட்டு மகளிருக்கும் சரவணா, உங்கள் பாடலும்

இனிமையான அந்த பாடலை நீங்காத எண்ணத்தோடு இருக்கும் சரவணா நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு இந்த பெயர் உண்டு, இந்த பெயரிலே அவருக்கு இன்று பிறந்த நாள் இருக்கின்றது, அதற்காக இந்த பாடலை தாருங்கள் என்று வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ தேவி என்று அழைக்கும் பாடலை மகாலிங்கம் நீங்கள் கேட்ட வேளை இதுவோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் மகாலிங்கம் உங்களுக்காக என்னுடைய உனக்காக நான் நிகழ்விலே ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து கொண்டு நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் கூட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை எடுப்போம். அந்த பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அங்கே அந்த பாடல் இது முன்னியல் தமிழ் வானொலியில் இன்று நே உனக்காக நான் நிகழ்விலே வந்து அன்புடன் இணைந்து தங்களுடைய மனக்கருத்துக்களை பகிர்ந்து பாடல்களை கேட்டு சென்றிருக்கும் இந்த வேளை, ஒவ்வொரு பாடலாக ஒலித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் அன்பு உறவுகள் தங்கள் மனதில் பட்ட நினைவுகளை உடனடியாக எங்களுக்கு தெரிவித்து கொண்டு போகும் போலையிலே இப்பொழுது வீட்டுக்குள்ளே ஞானசேகரன் கேட்ட பாடலை தேடுகின்றோம். அவருக்கு இன்று பிறந்த நாள் என்று கூறியிருந்தார் அல்லவா? அவருடைய பிறந்த நாளில் அவர் வந்து மல்லியே மல்லியே என்ற பாடலை கேட்டு சென்றிருக்கின்றீர்கள். அந்த பாடலை தேடுகின்றேன். அந்த பாடல் இப்பொழுது மல்லிகையே மல்லிகையே என்றுதான் வருகின்றது. மல்லியே சின்னம் இந்த பாடல் அது பாண்டித்துறை சத்து மல்லியே. சரி, இப்பொழுது நாங்கள் இன்று இருவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறியிருந்தார்கள் அல்லவா? அதிலே அவர்கள் இருவருக்காக ஞானசேகரன் உங்களுக்காகவும் அன்பு மகாலிங்கம் தன்னுடைய தோழிக்காகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறும்படி இருந்த வேளையிலே பாடலையும் கேட்டீர்கள். அதற்காக ஒன்றியல் தமிழ் வானொலி இந்த பாடலை அவர்களுக்காக ஒலிக்கின்றது பிறந்த நாள் வாழ்த்தாக.

ஆகலாம். உள்ளம் என்ற தோட்டத்தில்

கலகலப்பாக இந்த பாடல் கேட்கும் பொழுது எப்பொழுது மகிழ்வாக இருக்கும் பிறந்த நாள் என்றால் வருடத்தில் ஒரு நாள் வருவதை எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது போன்று இன்றும் பிறந்த நாளை கொண்டாடிய அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்க அருள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய அன்பும் ஆசையும் என்றும் அவர்களுக்கு கிடைக்கும். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தினமும் நாங்கள் கேட்டு மகளும் கலந்து மகளும் கதம்பத்திலே இன்று உனக்காக நான் நிகழ்வு. உனக்காக நான் என்ற இடத்திலே வந்து உள்ள கிடக்கைகளை பகிர்ந்து ஒவ்வொருதரும் தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு யாருக்காக எவருக்காக ஏன் என்ற கருத்தையும் தந்து சென்ற வேளையிலே அன்பு ஞானசேகரன் கேட்ட பாடல் மல்லியே சின்னமுல்லையே என்றுதான் கிடைத்திருக்கின்றது, ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிறப்பான பாடல்களை உனக்காக நான் நிகழ்வியை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர உள்ளது. மூன்றாவது நேயராக வந்திருந்தார் தானாக வந்த சந்திரமங்கள் நாகப்பன் அவர்கள். கோவை மாநகரத்திலிருந்து பல விடயங்களை பரிமாறிக்கொண்டு ஒரு பாடல் அவர் கேட்டிருக்கின்றார், வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னப்போலே ஒருத்தனை நான் என்ற பாடல். இப்பொழுது அந்த பாடலையும் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்றது பாடல். நாகப்பன், உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடலை சூர்யா கோஷால் என்பவர் பாட வேண்டும் என்று டி இமான் அவர்கள் இசை அமைத்த வேளையிலே யுக பாரதி என்று தனக்கு பெயர் சூட்டி கொண்ட கவிஞர் வரிகளை கோர்த்திருக்கின்றார். இனிமையான இந்த பாடலை தந்து கேட்டு மகள வைத்தவர் எங்கள் நாகப்பன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து வந்து தங்கள் விருப்ப கருத்துக்களையும் தங்களுடைய எண்ணங்களையும் பரிணமித்து எங்களோடு உறவாடி சென்ற உறவுகளாக ஷியாமலா, தேவா, நாகப்பன், சரவணன், மகாலிங்கம், ஞானசேகர் ஆகியோர் வழங்கிக் கொள்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து அழைத்துவிட்டு நேரம் சென்று விட்டதோ அல்லது தங்களோட வலைத்தளம் பழைத்ததோ தெரியவில்லை, நின்று விட்டார்கள். இருப்பினும் அவர்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தை நான் மனதில் கொண்டுள்ளேன். இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கண்டவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கூறி இன்றைய நிகழ்ச்சியை கலகலப்பாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஏற்ற கருத்துக்களை கொண்டு வந்து பரிமாறிய உங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நானும் ஒரு பாடலை உங்களோடு கேட்டு மகிழக்கூடியதாக ஒரு பாடலை தந்திருந்தேன். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாளும் திகழும் கதம்பத்தை அலங்கரிக்கும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நிகழ்வாக வந்து செல்லும் வேளையிலே இன்று உனக்காக நான் நிகழ்ச்சி வந்து சென்றது. அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்து இணைந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்தீர்கள். உங்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் கேட்டு மகிழ்ந்த இந்த பாடல்கள் கருத்தாளமுள்ள பாடல்களாக அமைந்து சென்ற வேளையிலே இன்று நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி, சொக்கத்தங்கம் திரைப்படத்து பாடல் ஒன்று கரத்தில் கிடைத்திருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றதை வெளியே சொல்லவும் வெளியே உள்ளவர்களின் நினைப்பை உள்ளே வாங்கவும் ஏற்ற கருத்தான பாடல் போல் தெரிகின்றது. பாடலை ஒரு தடவை கேட்போமா? கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடல்கள் அங்கே தளத்தில் நீங்கள் தரும் பாடல்கள் மிகவும் கருத்தாழமுள்ள பாடல்களாகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய பாடலாகவும் இருக்கின்றது. இதோ பாடல்

இனிமையான அந்த பாடல் என்ன நினைச்சு என்று கேட்டது வேளையிலே நாங்கள் மனதிலே நினைப்பதையும் நினைத்ததையும் கொட்டி பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வு உனக்காக நான் மட்டுமல்ல கதம்பத்தில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு அன்பு உறவுகளை உங்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டு எனக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு 2026 ஆண்டு 7 மாதத்தின் 23 நாள் வியாழக்கிழமை கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்வை இனிதாக நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எல்லோரையும் நாங்கள் அறியும் வண்ணம் வந்த அன்பு தமிழ் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வல்லமை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவேற வைத்தமைக்கும் மீண்டும் நாங்கள் வல்லமையோடு இணைந்து சிறப்பிப்பதற்கும் அருள் தர வேண்டும் என்றும் உலகளாக இருக்கும் உயிரினங்கள் அத்தனையும் அல்லல்கள் காணாமல் அன்பு கருணை சாந்தம் இவர்களினால் உந்தப்பட்டு அவர்கள் சமாதானமாகவும் சமதர்மமாகவும் வாழ வேண்டும் நாங்கள் என்றும் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டு 7 மாதத்தின் 23 நாள் உனக்காக நான் இனிது நிறைவுக்கு வந்துவிட்டது அன்புறவுகளே. இந்த வேளையிலே நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: மாட்டோம். சில சமயம் உங்களுக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீட்டிலே வணங்குவீர்கள். இருப்பினும் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு போனால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றும் இல்லையா அம்மா?
1: ஆமாப்பா, இதைக்கும் வீட்டுலதான் வணங்குவோம்.
0: அந்த ஆலயத்துக்கும் போது அங்க வருபவர்கள் எல்லோரும் ஆலய தரிசனம் செய்யும் அந்த கோலங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வீட்டிலே நாங்கள் வணங்குகிறோம், தெருவிலே போகும்போது ஒரு ஆலயத்தை கண்டுவிட்டால் கையெடுத்து கும்பிடுவோம். ஆலயத்தின் உள்ளே சென்று ஆலயத்தில் வந்த பக்தர்களோடு பக்தர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அறியாத ஒரு பண்பாடு அங்கே வருகின்றது. போய் பேசக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு துன்பம் நேர வரக்கூடாது, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, இப்படியான எண்ணங்கள் அங்கே தான் வரும். வீட்டிலே பல பல கதைகள், எண்ணங்கள் அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் வரும். அங்கே போய்விட்டால் காமாட்சி அம்மனிட்ட போனால் காமாட்சியை பற்றிய சிந்தனை தான் இருக்கு இல்லையா அம்மா? என்னவோ கேட்க, ஒரு நாள் தினமும் சென்று கேட்கின்றோம், வணங்குகின்றோம் அந்த அம்பாளிடம். தினமும் நாங்கள் கேட்கின்றோம், நேற்று கேட்டதே இன்றும் கேட்போம், நாளையும் அதைத்தான் கேட்க போகின்றோம். அவரும் எங்களுக்கு கேட்டாலும் கேட்காமல் விட்டாலும் எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டுதான் இருப்பார் அந்த அம்பாள். இது பக்தி வேலை, பக்தி வேலையில இதைத்தானே நாங்கள் பேச முடியும். சரி, இன்று பக்தி வேலையில உங்களுக்கு என்ன பாடலையும் கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றது?
1: சந்தனம் மணக்குது, ஜவ்வாது, கற்பூரம்
0: சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது,
1: கற்பூரம்
0: அங்க சொல்லி தந்து விட்டார் இல்லையா? உடனே தடுத்து சொல்லி விட்டார். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், அதுதான் கண் அவன் கணவன் என்றது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்ப உணவு அருந்தி விட்டீர்கள், என்ன உணவு அம்மா என்று அருந்தினீர்கள்?
1: இன்னைக்கு தோசை தான்ப்பா.
0: அப்படி
1: தேங்காய் சட்னி.
0: ஓ, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி நிறைய சாப்பிட வேண்டும். நல்லது நல்லது. நாங்கள் தேங்காய் சாப்பிடுவோம், ஆனா அந்த தேங்காய் எத்தனை நாளைக்கு பின்பு மரத்தில் இருந்து பார்த்தது தெரியாது. ஆனா இந்த கடைகளே இந்த பைகளிலே அடைத்து வைக்கின்றார்கள். இனிப்புள்ள தேங்காய் பூ, இனிப்பு இல்லாத தேங்காய் பூ என்றெல்லாம் விற்கின்றார்கள். அங்கே எங்கள் நான் சிங்கப்பூர்ல இருந்த காலத்தில் சிங்கப்பூர் அங்காடிக்கு சென்றால், நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே கடைகளிலே ஒரு இயந்திரம் வைத்திருப்பார்கள், தேங்காய் உடைத்து வைத்திருப்பார்கள். உடைத்த சொட்டை அந்த அதுக்குள்ளே போட்டோன்னே அது துருவி எங்களுக்கு பூவாக கொடுக்கும். எவ்வளவு காசுக்குண்டா அவ்வளவு காசுக்கு அளவாக கொடுப்பார்கள். நாங்கள் வீட்டிலே தேங்காயை கொண்டு வந்து அடித்து உடைத்து துருவி அந்த பூக்களை எடுக்க தேவையில்லை. ஆனால் அதுவும் வந்து அப்படியே ஃப்ரெஷ், அதாவது உடன் பூவாக இருக்கும். அங்கே சிங்கப்பூர் வந்து ஆசிய நாட்டுக்குள்ள உள்ள கண்ட்ரி, ஒரு நாடு தானே, நாங்கள் நல்லதாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே அப்படி இல்லை. வாழ்த்துக்கள். உங்களுக்கான அந்த சந்தனம் மணக்குது பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்போம். இருவருமாக சென்று ஆலயத்தால் வந்து ஆலயத்திலிருந்து அந்த மன நிம்மதியோடு வந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து எங்களுக்கும் மன ஆறுதலை தந்து அதை சிந்திக்க வைத்ததற்கு உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகள். அம்பாள் காமாட்சியின் அருள் என்றென்றும் உங்களோடு இருக்கும். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் அனுஷியா. மோன்றியல் தமிழ் வானொலி. நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியில இப்பொழுது அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். வருவதற்கு அவர் என்ன பக்தி சிந்தனையோடு வருகின்றார் என்று பார்ப்போம். அவர் சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்று நான் எண்ணுகிறேன். இருவர் மூவர் அழைத்திருக்கின்றீர்கள். இந்த மூவர்கள் யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். பக்தி கொண்டாடுவோம்.
2: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டதே.
0: பணிவோடு நின்று நல்ல சிந்தையோடு, சூய தூய சிந்தையோடு வணங்கும் இடம் ஆலயம். ஒரு சிலர் வீடுகளிலே ஆலயமாக வைத்திருக்கின்றார்கள் தங்கள். அதைக்கு சுவாமி அறை என்று ஒரு பெயரும் சூட்டுவார்கள். அங்கு அதற்குள்ளே சென்றாலும் ஆலயத்தினுடைய ஆலயத்துள் போவது போல் இருக்கும். ஆனாலும் ஆலயத்துக்கு செல்வதில் உள்ள சிறப்பு வீட்டிலே இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் எங்கள் கவனங்களை ஈர்க்கும் பல கர்மங்கள் நடைபெறும். எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனம் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்ததை ஏற்று மகிழ்ந்து உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றேன்.
3: மகிழ்ச்சி ஐயா,
0: மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்கு வேண்டும், மகிழ்ச்சி. நாங்கள் இன்று அங்கே உங்களுடைய கோவை மாநகரம் சுமாரான நல்ல காலநிலையாகத்தான் இருக்கும், அதைத்தானே கூறப்போகின்றீர்கள்?
3: நல்ல மழை அடிச்சு ஊத்துறியா,
0: மழையோ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுகின்றது. ஏனென்றால் அங்கே நல்லவர்கள் நன்றாக வாழுகிறார்கள், அதனால எல்லோருக்கும் பெய்யும் மழை அங்கே சிறப்பாக பெய்கின்றது. எவ்வளவு நேரம் தொடர்ந்து இது அந்த காலம் பருவகாலம், மழை பருவகாலம், இப்பொழுது மழை காலம் என்றபடியால் காலம் பொய்க்காமல் அது கடமையை செய்கின்றது, காலம் தன்னுடைய கடமையை. இந்த மழையினால் அங்கு உங்களுக்கு
3: இது வந்து ஆடி மாசத்துக்கு மேலதான் இந்த மாதிரி பாத்திருக்கிறேன். இப்ப ஆணிலே வந்துருது ஐயா,
0: ஆணி இறுதி நாளிலே தானே வருகின்றது. இன்னமொரு 4-5 நாளில் மாதம் பிறந்து ஆணி ஆடி பிறந்து விடும் தானே. அதனால் அது முன்பின்னாக வருவதிலே சந்தேகம் இல்லை. முன்பாக வந்தா நல்லது தானே, குளிர்மையாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தானே
3: ஒரு மாசத்துக்கு முன்னாடியே
0: குளிராயிருச்சா? எங்களுக்கு 23 பாகை என்று கூறுகிறோம், ஆனால் குளிராகத்தான் இருக்கின்றது. வெளியே சென்ற
3: எங்களுக்கு 26.
0: இப்ப அங்க 26, இங்க 23, இங்க 30 தான். இப்ப கிட்டத்தட்ட நெய்வேலி எப்படியோ தெரியா, சரவணன் வந்தால்தான் அங்கங்கு மாறி மாறி இந்த காலநிலைகள் இருக்கும் ஐயா, பூகோள அமைப்பின் படி. இந்த வெள்ளம் திடீரென்று இப்படி வெள்ளம் வருவது, மழை அடர்ந்து மழை பொழிவதனால் உங்களுடைய பகுதியிலே ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டு இருக்கின்றதா? வெள்ளப்பெருக்கு
3: எதுவுமே இருக்காது,
0: ஒன்றுமே
3: எதுவுமே இருக்காது.
0: வடிகால் சீரமைப்பு வடிந்தோடி.
3: நேத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 தடவை வாசல் தொளிச்சுட்டு போயிடுச்சு.
0: ஓ அப்படியா?
3: துளிக்கே காயா, துளிக்கே காயா.
0: ஓ
3: வாசல் துளிக்கிறதே வேலையா இருந்தது.
0: ஓ அப்படியா? அப்ப பயிற்சியும் தான். இது எல்லாம் நாங்கள் நினைத்து செய்ய முடியுமா? எங்களால் செய்ய முடியும், நாங்கள் அதை வரவழைக்க முடியுமா அல்லது நிறுத்த முடியுமா?
3: முடியாது ஐயா. ஆனா ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதாவது MGR வந்து முதலமைச்சரா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், மழையே பெய்யாம இருந்தது. அப்ப அந்த செயற்கை மழையை தருவிக்கிறதுக்காக விமானத்துல போய் அந்த ஏதோ ஒரு
0: நீர் அணுக்கள் அந்த ஒரு விதமான ரசாயனத்தை அங்க தூவி விட்டால் அது மழையாகி பொழியும்.
3: ஏதோ ஒரு ரசாயனம் சொன்னாங்க.
0: ஆமா ஆமா,
3: அந்த கெமிக்கல் எல்லாம் தூவி பார்த்தாங்க, அதெல்லாம் போயிட்டு போயிருச்சுயா.
0: முயற்சிக்கின்றார்கள் முடியவே முடியாது. அது இயற்கை.
3: உதாரணத்துக்கு ஐயா, கோயம்புத்தூர் இப்படி நல்ல குளுகுளுன்னு இருக்கு, இவ்வளவு குளுகுளுன்னு இருக்கிறக்கு எத்தனை ஏசி போடணும்?
0: நிறுத்தவும் முடியாது. அதுதான் இயற்கை. இயற்கை என்பது என்ன? இதுதானே வாழ்வு, சாவு, அவ்வளவுக்குள்ளே முடிந்து விடுது. இயற்கையை நாங்கள் அறிகிறோம், ஆனால் நாங்கள் அழிந்தாலும் இயற்கை அழியாது.
3: கொடுத்தாலும் மிதமிஞ்சி கொடுக்கும், கெடுத்தாலும் மிதமிஞ்சி கெடுக்கும்.
0: அது எங்கள் தேவையை பொறுத்து, எங்கள் எண்ணத்தை பொறுத்து. அது சரியாகத்தான் கொடுக்கின்றது. அந்த இடத்திலே எங்களுக்கு அதிகமாக தெரிகிறது, அந்த காலத்திலே எங்களுக்கு அது அதிகமாக தெரிகிறது, ஒரு காலத்திலே அது இல்லாமல் போகும்போது எங்களுக்கு பற்றாக்குறை கூட எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இயற்கை இயற்கை தான்.
3: பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல நகரத்துலங்க ஐயா, ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் பெரிய வெள்ளம் வந்துடுதுங்கிறாங்க.
0: அது அவையினுடைய நிலத்தன்மையை பொறுத்தது. மழை மழைதான், மழை மழைதான்.
3: அந்த வாய்க்கால் போற வழி பூரா கட்டடத்தை கட்டி வச்சிடுறாங்க, மழை பெய்யாதுன்னு.
0: எங்களுடைய நடைமுறையிலே உள்ள பிள்ளைகள் இந்த மழைதான் ஐயா. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக இயற்கை யுகம் யுகமாக இந்த மழை வெயில் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் தான் வந்து மறைந்து போகின்றோம், இன்னொரு பிறவி எடுத்துக்கொண்டு வருகின்றோம்.
3: இந்த வருஷம் என்னமோ புதுசா சொல்றாங்க ஐயா, அந்த எல்நினோ அப்படின்னு ஏதோ ஒரு இது வருது. அது வந்து வெப்பமா இருந்தாலும் மிதமிஞ்சிய வெப்பமா இருக்குமா, மழையா இருந்தாலும் அதிகப்படியான மழையை கொடுக்குமா?
0: அது இவங்க சொல்லித்தான் தெரிய வேண்டுமா ஐயா? சொல்லாமலே தெரியும் தானே. ஏனென்றால் முன்பு இருந்த சூழல் இன்று இருக்கின்றனவா? சூழல் மாற்றங்கள், சூழல் மாறினால் அந்த மாற்றத்தில் வாழும் எங்களுக்கு இயற்கை வித்தியாசமாகத்தான் தெரியும். மழை மழைதான், வெயில் வெயில் தான். அந்த மழை வருவதற்கு பல காரணங்கள் இயற்கையாக இருக்கின்றது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம், அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம். ஏன் இப்பொழுது மழை பொய்க்கின்றது என்று எங்களால் உணர முடிகின்றது. ஒன்று வந்து மலை தடைகள், மலை அணுக்கள், நீரணுக்கள் உற்பத்தியாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன இப்பொழுது. ஆதலால் அந்த இடங்களிலே மழை வரவது குறைவாக இருக்கின்றது. அது ஒரு பக்கமாக ஒதுங்கிக் கொண்டு ஒரே அடியாக மேலே சென்று கொட்டுகின்றது சில இடத்திலே. அது
3: இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கேரளால வயநாடுல வெள்ளம் பெரிய அளவுல வந்து அதிகப்படியான சேதம் ஐயா.
0: ஓ, ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் மழை என்பது ஒன்று ஒரு இயற்கையாக கிடைக்கின்ற ஒன்று, இயற்கையாக உற்பத்தியாகி இயற்கையாக கொண்டு வந்து பூமிக்கு தருகின்றது. மழை பூமிக்கு தேவை. அது கொட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழலை நாங்கள் மாற்றிவிட்டோம். அதனால் தான் எங்களுக்கு தெரிகின்றது அப்படி.
3: ஜனத்தொகை பெருக்கம்
0: ஒன்று, அது ஒன்று இருக்கின்றது. அது செயல்களை விடுவோம், எங்களை கர்மங்களை விடுவோம், நாங்கள் பஞ்சமாக பாதகங்களை செய்கின்றோம். அது ஒரு புறம் ஒரு பக்கம் விட்டுவிட்டு இயற்கையாக நாங்கள் பார்த்தால் இயற்கை என்ற ஒன்று இருந்தால் அதை அப்படியே விட்டுருக்கிறோம் என்றே இல்லை. ஏனென்றால் நீங்கள் முதலில் சென்று மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. மக்கள் தொகை அதிகரித்ததனால் இட வசதிகள் தேவைப்படுகின்றது. ஏனைய வசதிகள் வரும்போது எங்கே எடுக்கின்றோம்? புதிதாக
3: மக்கள் தொகை மட்டும் நாளுக்கு நாள்.
0: ஆமா, புதிதாக ஒன்றை ஒன்று தேவைப்பட்டு இயற்கையை தானே அழிக்கின்றோம். மரங்களை அழிக்கின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், கால்வாய்களை மூடுகின்றோம், பெரிய மலைகளை இடிக்கின்றோம். இவையெல்லாம் அப்படியே அதுதான், அதுதான் ஐயா, அதுதான் காரணம். அது எங்கள் நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூமி என்பது எங்கள் நாடு மட்டும் இல்லை தானே. எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள பூமி அத்தனையும் பூமி தானே. அது கனடாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம்.
3: அமெரிக்காவில் நிலப்பரப்பு வந்து இந்தியாவை மாதிரி 3 மடங்கு இருக்குதாம்மா.
0: அதை விட பெருசு எங்களுடைய கனடான்னு சொல்லலாம்.
3: அதுல மட்டு தொகை வந்து இந்தியால இருக்கிறத விட 3/3 மக்கள் தொகை இருக்குதா. அப்ப இந்தியாவை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு?
0: அதுதான், ஒண்ணும் செய்ய முடியாது ஐயா. அதை விட சைனா பாருங்க, இப்ப சீனாவை எடுத்துக்கொண்டா சீனாவும் வந்து மக்கள் தொகை அதிகரித்த நாடுகளிலே ஒன்று. அங்கும் அங்கு எங்கள் நாடுகளை போல பிரச்சனைகள் அங்கே சிறிதளவு தான் இருக்கும், இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனா அங்கும் மழையினால் காற்றினால் புயலினால் எல்லாம் அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது தானே, அங்கேயும் வருகின்றது தானே. நாங்கள் ஒன்றும் ஏன் வருகின்றதுன்னா முன்பு வரவில்லை, இன்று வரவில்லை. முன்பு வந்த மழைதான் இப்பொழுதும் வருகின்றது. எங்களை சூழல் தான் மாற்றப்பட்டு விட்டது. அதனால் அது எங்களுக்கு பெரிதாக தெரிகின்றது. அதன் ஆனால் இயற்கை என்ற ஒன்று
3: முன்னாடி முன்னாடி மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் படிச்சிருக்கிறான். அப்பெல்லாம் வெள்ளம் வந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் படிக்கல.
0: ராஜராஜ சோழன் இருக்கும் பொழுது எத்தனை 1,00,000 மக்கள் இருந்தார்கள்? கோடிக்கு எத்தனை 1,00,000 மக்கள் வாழ்ந்தார்கள்? லட்சக்கணக்கில் தான் வாழ்ந்தார்கள். இப்பொழுது கோடி, பல கோடி.
3: இந்தியா சீனாவோட முந்திருச்சையா?
0: அதுல கட்டித்தான் எங்களோட நாடு. அந்த விஷயத்துல எவ்வளவு சட்டங்களை கொடுத்தாரு, நாம் இருவர் நமக்கு இருவர் என்றெல்லாம் எத்தனை சட்டங்களை கொண்டு எத்தனை வைத்தியத்துறையிலே எத்தனை கடைபிடித்து பார்த்தாரு. அதுல அதெல்லாம் கேட்க மாட்டேன். மனித இனம் அப்படித்தான்.
3: அதுல இப்ப புது மாதிரி ஒரு கருத்து வருதுயா, தென் மாநிலங்களான இந்த தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகால ஜனத்தொகை அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு.
0: என்ன காரணம்?
3: வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு.
0: என்ன காரணம்?
3: அதனால பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா சில சீட்டுகளை தென் மாநிலங்கள்ல குறைச்சு வட மாநிலங்கள்ல அதிகப்படுத்துறாங்க.
0: அங்கெல்லாம்
3: ஒரு வீட்டுக்கு 9 உறுப்பினர்கள் இருக்காங்க ஐயா, இங்கெல்லாம் 3-4 தான்.
0: வாழ்த்துக்கள். அதே வேளை அந்த ஜனத்தொகை அதிகமாவதனால் இந்த பூமிக்கு என்ன லாபம், அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பூமிக்கு இன்னும் பூமியை சிதைத்து கொண்டு போகின்றோம் இல்லையா? பெருக்கம், இடவசதி மக்கள் அதிகமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இடம், பெரிய இடம் வேணும். பெரிய இடம் வேணும் என்றால் என்ன, காடு வரம்பு மட்டையெல்லாம் அடிச்சு குறைச்சி அது பட்டணமாக
3: அமெரிக்காவுக்கு கடத்திருந்தாங்க. பாதி பேர் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கடத்திருந்தாங்க.
0: அப்படித்தான் செய்கிறாரு. இங்கே வந்து இங்கே எங்களோட நாட்டின் பேரை தானே நல்ல பேர் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறாள். ஐயையோ, சரி, அது ஒரு புறம் இருக்க. இப்பொழுது இன்று பக்தி வேளையில் நீங்கள் ஆலயம் சென்றீர்களா?
3: சென்றேன் ஐயா, தோணியம்மன் கோயிலுக்கு சென்றேன்.
0: தோணி அம்மன், அதற்கு ஏதாவது வரலாறு இருக்கின்றதா?
3: கோவையை காக்கும் தெய்வம் கோணியம்மன் சொல்லுவாங்க.
0: கோணியம்மன்,
3: கோணியம்மன் கோவை நகரில் மைய பகுதியில் இருக்கிறது.
0: கோணியம்மன் முன்பு கூறியிருக்க மிகவும் சிறப்பான அந்த வீட்டில் நாங்கள் எவ்வளவுதான் இவ்வளவுதான் கொண்டு மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் எவ்வளவு நடந்தாலும் அந்த ஆலயத்திலே சென்று நிற்கும் அந்த நிமிடம் ஒரு வித்தியாசமான நிமிடமாக இருக்கும் இல்லையா?
3: ஆமா ஆமா, அது ஒரு பூரிப்பான சூழ்நிலை வரும்.
0: அதுல எந்த விதமான வஞ்சகம் சூதுகள் எண்ணங்கள் ஒன்றுமே வராது. இறை சிந்தனை கோணி அம்மன் ஆலயத்துக்கு கோணி அம்மனை பற்றிய சிந்தனை எங்களோட துன்பம் முழுவதையும் அவரிடம் சொன்னால் போதும் என்ற அளவில் பெறுகின்றது. அவர் அள்ளி தருவதில்லை, அவரிடம் நாங்கள் முறையிட்டாலே எங்களுக்கு குறை தீர்ந்தது போல இருக்கும் இல்லையா?
3: சரியா சொல்லணும்னா துன்பத்தெல்லாம் சொல்றேன் போறது இல்லைங்கய்யா. அடுத்த வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்போ அப்ப கிட்டத்துல கூட நெருங்க முடியாது கோயிலுக்கு பக்கத்துல,
0: அவ்வளவு பக்தர்கள் கூட்டம்.
3: அதுக்காக இப்பவே போயிட்டு வந்துடலாம், இந்த வாரமே போயிடலாம்.
0: இல்லை, எந்த வாரம் நீங்கள் போனாலும் அதுல தரித்திருக்கு ஒரு ஒரு அரை நிமிடம் கிடைத்தால் கூட இருகரம் கூப்பிக்கொண்டு அந்த ஆலயத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஒன்றுமே கேட்க வேண்டாம், ஒன்றும் நாங்கள் முறையிட வேண்டாம், ஒரு வேண்டுதலை பற்றியும் கூற வேண்டாம். சும்மா கையை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்க இருந்தாலே எங்களை அறியாத ஒரு நெடுமூச்சு வரும் ஐயா.
3: அந்த மண்ணை மீதிச்சுட்டு வந்தா போதுங்க ஐயா. பேரூர் எல்லாம் இருக்குது, பேரூர் கோயில் எல்லாம் இருக்கு, ஏக்கர் கணக்குல இருக்குது. அதை போய் முதிச்சுட்டு வந்தாலே அதனுடைய பலன் வந்து
0: கிடைக்கும். அதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர்.
3: நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வரும்.
0: அதனாலே
3: சிந்தனை வந்து தடம் மாறாது.
0: அதனால் தான் பாடசாலைகளில் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் கற்கும் காலங்களிலே சிந்தனைக்குரிய செயல்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த நற்சிந்தனை என்று ஒன்று கூறுவார்கள். அந்த வேளையில் ஆலயத்தை பெறுதான் நாங்கள் அங்கே உள்ள ஆரம்பிக்கும் வேளை நற்சிந்தனை செய்வோம். அந்த ஆலயத்துக்கு ஆலயத்தை பற்றி பேசும்போது நற்சிந்தனை என்று கூறப்படும். இந்த சிந்தனைகளிலும் பல இருக்கின்றது. அதில் நற்சிந்தனை எங்கே வருதுன்றால் ஆலயத்துக்குள்ளே தான் வரும், தெய்வத்துக்கு முன்னாலே தான் நற்சிந்தனைகள் வரும். இந்த உடலுக்கெல்லாம் உழவு செயல்பாடுகளை செய்கின்ற புலன்களோடு எல்லாம் இருப்பதற்கு சிந்தனை ஒன்று தானே அதுக்கு அதனுடைய சாரத்தியத்தை செய்கின்றது. எந்த பக்கத்துக்கு போகிறது, எந்த பக்கம் பாருது, எங்கே நிற்கிறது, எங்கே எடுக்கிறது, எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனை தோன்றும் நேரம் அந்த சிந்தனை இறை சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஏன்னா நாங்கள் எப்படித்தான் பெரிய பொன்மனச்செம்மல் சென்று மலையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் அது முயற்சி, அது சிந்தனை. ஆனால் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, அதை மீறி எதுவும் நடைபெற முடியாது. அந்த இயற்கையை தான் கடவுள் என்று கூறுகின்றோம் நாங்கள். இயற்கை தான்
3: வந்து எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி.
0: அந்த சக்தி அது இயற்கை, அதுதான் இயற்கை.
3: அது
0: விநாயகராக இருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவே தெய்வம் உலகில் என்று பாடுகிறார்கள், அம்மாவை நாங்கள் சக்தியாக இணைத்துக் கொள்வோம். அதை இதையும் இணைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சக்தி என்றோ ஒன்று இருக்கின்றது, அந்த சக்தி தான் இயக்குகின்றது. என்னபடியே தான் இன்றைய சிந்தனை நாள் நற்சிந்தனை போல பக்தி கொண்டாடுவ நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்த நீங்கள் என்ன பாடலை ஒரு கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
3: சினிமா பாட்டை கேட்டுடலாமா?
0: ஆமா, என்ன பாட்டு நீங்க விரும்பின பாட்டு? இசையிலே இறைவன் இறையாறுள் உண்டு கூறுங்கள், என்ன பாட வேண்டும்?
3: எங்களுக்கு வந்து அந்த திருப்பாச்சி படத்துல போடுங்க ஐயா, கும்பிட போன தெய்வம்.
0: கும்பிட போன தெய்வம் அது குத்துப்பாடல் போல இருந்தாலும்
3: ஆடிவெளியில.
0: ஆமா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து நாங்கள் தேடி போகும் பொழுது அது எங்களை தேடி வரும் ஐயா, எங்களை நாடி வரும் ஐயா. நாங்கள் ஒரு அடி இறங்கி
3: சமயத்துல அதுவும் நடக்கும்.
0: அதான் நாங்கள் ஒரு ஒரு அடி இறங்கி இறைவா என்று போனால் இறைவன் 10 அடி இறங்கி ஓடி வருவார் எங்களுக்கு அருள் புரிவார்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது அது அனுபவமாக அடைந்த அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து கூறும் புராணங்கள் இதிகாசங்கள் உண்டு, இன்றும் இருக்கின்றது தானே. கும்பிட போன தெய்வம், நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி போறீர்கள், அல்லது போன வழியிலே சரி வந்து விட்டால் உடனே நாங்கள் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தேன்னு கூறும். அதை அது யார் வந்தது? தெய்வம் வந்ததுன்னு தான் கூறப்படுகிறது. அந்த விஷயத்தை சொல்ல மாட்டோம், கும்பிட போன தெய்வம் அந்த தெய்வத்தை தான் அங்கே நாங்கள் சாட்சியாக வைத்துக் கொள்கிறோம். நாங்கள் இது நடைபெறுவதற்கு தெய்வம்தான், தெய்வீக தெய்வத்தால் தான் ஆனது. அங்கே திருமணம் என்று ஒன்றை செய்யும் பொழுது தெய்வ சன்னதியில் என்று அல்லது வீட்டிலே செய்தால் தெய்வீக அருளோடு தான் நடைபெறுகின்றது. சடங்குகள் எல்லாம் அதை வைத்து தானே நடைபெறுகின்றது. அதனால் மனிதனுக்கு தெய்வீக சிந்தனை அவசியம் இல்லையா?
3: நிச்சயம் தேவையில்லை.
0: நன்றி. உங்களுடைய கும்பிட போன தெய்வம் பாடலையும் நான் தருவேன், கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்க அன்பு நன்றிகள்.
3: நிறைவில் நடுவுல மத்தவங்க நல்ல நல்ல பாட்டு கேட்பாங்க.
0: ஆமா, இது நல்ல பாடல் இறுதியா உங்களுடைய
3: தடையா இந்த பாட்டு வர வேண்டும்.
0: சரி, இறுதியாக தருகின்றேன். நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் இணைந்து கொள்வோம். பக்தி கொண்டாடுவோம் நிகழ்விலே இணைந்து நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கொண்ட அனுபவங்கள், கண்ட அனுபவங்கள், கேட்ட அனுபவங்களை பற்றி பேசி அளவலாமல் எங்கே சுற்றி வந்தாலும் இறைவனுக்குத்தான் அங்கே வந்து இறை சக்தியைத்தான் பெறுகின்றது. இறை தான், இறை அருளால் தான் எல்லாம் என்று வரும் பேரில் இப்பொழுது அழைத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் அலையுங்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வெள்ளிக்கிழமை தோறும் மலரும் பக்தி வேளை.
2: பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்த எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி
0: துதி புரிந்து பக்தி கொண்டாடும் வேளையில் வந்துவிட்டார். ஓம் நம சிவாய. வணக்கம். வணக்கம்.
4: அத்தியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நம சிவாய. ஆர் தேவா அவர்களே வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே ஓம் நம சிவாய காணவில்லை?
4: முதலே சொல்லிட்டேன்.
0: சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. ஓம் நம சிவாய் அதை சொல்ல அவன் விடுவாரா? அதை சொல்லும் பொழுது ஒரு மனதிலே ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் இருக்கும் ஐயா. இல்லை, ஓம் நம சிவாய என்று கூறும் இந்த வாயினால் வேறு தீய வார்த்தைகள், தூய்மையற்ற வார்த்தைகளை கூறுவோமா? இல்லை, என்ன ஓம் நம சிவாய
4: கிடையவே கிடையாது.
0: இந்த வாய் தானே
4: சொல்லிட்டாலே தெரியாது.
0: ஆமா,
4: உள்ளம் சுத்தப்படுத்தி விடும், உடம்பும் சுத்தமா இருக்கும், எதுவும் பிரச்சனையும் இருக்காது.
0: ஆமா, இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் தீய வார்த்தைகள் பேச மாட்டார், குழந்தைகளை கூட பேச மாட்டார், அடுத்தவர்களை பேச மாட்டோம், துன்பமாக துன்புறுத்த மாட்டேன். இதனால் இந்த வாயினால் தானே பேசுகிறோம் ஓம் நம.
4: ஆமா,
0: அவர் கொடுத்த வாய் வந்து நல்லவற்றை பேச வேண்டும் தானே. ஆனா நாங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறோம் இல்லையா? அந்த ஓம்
4: உலகத்திலே அதிகமா ஓம் நமசிவாயா,
0: அந்த ஓம் நமசிவாய என்றவுடன் எல்லாம் அடங்கிவிடும். கோபக்காரனுக்கு முன்னால் கூட நாங்கள் ஓம் நமச்சிவாய, ஒரு தடவை ஓங்கின வாழை ஒரு தடவை பதைத்து விடுவான். எங்களை ஒருத்தன் விட்டு வருகின்றான் ஓம் நமசிவாயன்னா அந்த ஓங்கின வாழை ஒரு தடவை கீழே இறங்கி விடும், தன்னை அறியாமல்
4: வரணும். ஆமாயா,
0: நாங்கள் பெரிய கொடிய விஷப்பாம்பு எங்களை விரட்டி கொண்டு வரும் பொழுது கூட நாங்கள் ஓம் நம சிவாய் என்று கூறி பாருங்கள். அந்த உடனே நின்றுவிடும் ஐயா. ஏனென்றால் இந்த உலகில் நன்மை தீமைகள் பொல்லாப்பு எல்லாம் அவருள் அடக்கம். அவனன்றி அனுபவம் அசையாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
4: வணங்கி
0: என் மாணிக்க வாசர் அழகாக கூறிவிட்டார் திருவாசகம்.
4: சரி, இன்று திருவாசகம் தேனியாது, அது வந்து அதை படிச்சு ஒட்டுப்பு ஒரு நாளைக்கு படிச்சாங்கனாலே அவங்க வாழ்க்கையில உண்மையிலேயே கிடைக்க கூடாத இன்பம் எல்லாம் கிடைக்கும்.
0: அங்க இருக்குன்றதானே திருவாசகத்துக்கு முதல் வருகிற பாடல் திருவாசகம் என்னும் தேன்
4: தேன். ஆமாயா,
0: தொல்லையிலும் பிரவி துயர் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது என்றது வருகிறது. சரி, இன்று உங்களுடைய ஆலய தரிசனம் அல்லது வீட்டிலே உள்ள பூஜை புனஸ்தானங்கள் எப்படி இருந்தது
4: ஐயா? இன்னைக்கு வந்து நான் வந்து குலதெய்வத்துக்கு போனேன் ஐயா, பத்திரிக்கை எடுத்துட்டு போய் குலதெய்வத்துக்கு வைக்கணும்னாங்க, பத்திரிக்கை எடுத்து போய் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு
0: வந்தேன். எந்த கர்மங்கள் நாங்கள் செய்ய வேண்டுமோ அவனன்றி அனுபவம் அசையாத ஐயா, எங்களை அறியாம நாங்கள் சொன்னோம். சில சமயம் இது பக்தி மார்க்கம் இல்லாமல் உங்களோட பண்பாடு நாங்கள் எது செய்தாலும் அங்க போய் தான், எங்களை அறியாமல் எங்களை இழுத்து கொண்டு போகின்றது அங்கே. அந்த அப்ப அங்கு சென்று ஆரம்பிக்கும் போலே மனதிலே நற்சிந்தனைகள் தான் ஏற்படும், தீய எண்ணங்கள்
4: வராடும்,
0: வருகின்ற துன்பங்கள் எல்லாம் களையப்பட்டு விடும். அப்படியே அது அப்படியே களையாம பாருங்கள்.
4: அங்குறது ஒரு கணக்கு நீதி அரசு மதயம்.
0: ஆமா,
4: முன்னோர்கள் செய்த பாவத்தில இருந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும். போன ஜிம்மத்துல இந்த இது பண்ணிருக்க, இந்த இதுல பண்ணிருக்க, இந்த பாவம் பண்ணிருக்கேங்கிறது குலதெய்வம் தான் நிர்ணயிக்கும். அது அதுக்கு போறதுக்கு முடியாது, சில பேரால முடிய போகவே முடியாது.
0: ஆனால் போக முடியாது விட்டாலும், போக முடியாது விட்டாலும் குலதெய்வம் என்று ஒன்று எங்களுக்கு இருக்கு என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும், நினைவு இருக்கும். ஏனென்றால் அவன் அருளாலேதான் அவன் தாழ் வணங்க முடியும். அங்கு செல்வதற்கு இவருக்கு அருகதை உள்ள அந்த நேரத்தை இறைவன் வகுக்க வேண்டும். நாங்கள் எந்த ஆலயத்துக்கும் தீர்மானித்து வைத்து நாங்கள் எண்ணி வைத்து போக முடியாது. நான் கண்ட அனுபவத்திலே, தேவா நான் கண்ட அனுபவத்திலே, இந்த வருடம் இந்த ஆலயத்துக்கு நான் போக வேண்டும் என்ற ஒரு தேதியை நிர்ணயித்து அந்த நாங்கள் நினைத்து போக முடியாது. அது அந்த போக வேண்டிய எண்ணம் எங்களுக்கு தானாக உதித்து அனுகூலமாக வர வேண்டும். அனுகூலம் இருக்க வேண்டும், இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப அங்கு சென்று மிகவும் மன திருப்தியோடு அங்கு சென்று நீங்கள் பத்திரிகை வைத்து விடுவோம், மனதில் ஒரு பூரண திருப்தி இருக்கும்.
4: குலதெய்வத்துக்கு போல போலம்பாங்க, சரி ரைட்டு வாங்க.
0: அங்க போயிட்டு வந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அப்ப மன திருப்தி வந்தா குலதெய்வத்துக்கும் பத்திரிகை வைத்து இதை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்வு அங்கே உங்களை உந்திக் கொண்டிருக்கும். உங்களை எங்களுடைய தளத்திலே உங்களோட பேர் பதியப்பட்டிருக்கிறது.
4: நன்றி சொல்லணும்.
0: அவதான் அதை அதை ஆக்கி நான் கூறிவிட்டேன், செய்து விட்டு நீங்கள் இனிமேல் பாடல்களை அங்கே எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேர் நேரம் போவதுதானே, அதிலே உங்களுக்கு அந்த பாடலை தந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்போம் தேவா?
4: ஐயா, கோவில் காலையில இருந்து.
0: கோவில் காலை, கோவில் காலையில என்ன பாடல்?
4: தமம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு ஒரியா.
0: ஓ அப்படியா,
4: தமம் இருந்து பெற்ற பிள்ளை.
0: உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது அங்கேதான் இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியும். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்கி இருக்கின்ற இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு எல்லா நல்லருடையும் தந்து அது மங்களமாய் நடைபெறும். நன்றி தேவம். நன்றி தேவா, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.

0: சிறிது நிமிடமாவது நாங்கள் வந்து பேசி மகிழ்கின்றோம். எத்தனை பாடல்களை கேட்கணும், எத்தனை விடயங்களை பேச, இன்று தெய்வத்தை பற்றி பக்தியை பற்றி பேசுகின்றோம். இந்த பக்தியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு வழிகள் உண்டு. இப்பொழுது ஒரு வழியை கொண்டு வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: முதலில் வணக்கம் கூறி வரவேற்று பதிவிட்டு, இப்பொழுதுதான் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றது, எத்தனை அழைப்புகள் அழைத்தீர்கள், இப்பொழுதுதான் வழி கிடைச்சிருக்கின்றது இல்லையா? ஒவ்வொரு நாளும் பெய்தாலும் உங்களுக்கு சலிப்பு வந்துடும். அதனால்தான் அந்த மழை தன்னுடைய மழை அருமை தன்னுடைய தேவையை உணர வைக்கும் பயிர் நன்றா கொட்டிச்சுதா?
1: ரொம்ப மழை இல்ல, ஆனா பெஞ்சதுப்பா. பூமி குளிர் அளவுக்கு இல்ல, ஆனா நானும் குளிர்ச்சியா இருந்தேன்.
0: நீங்கள் மரம் செடிகள் எல்லாத்துக்கும் அது வாய்ப்பாக அமையும். சரி, இந்த மழை வெள்ளம் வரும்
1: ரொம்ப கொஞ்சம் நல்லாவே
0: மழை பொழிந்தது என்று எண்ணிக்கொண்டால் சுமாரான மழை என்று நாங்கள் கருதி கொள்ளலாம் இல்லையா? அந்த மழை பொழிந்ததால் உங்களுக்கு வெளியே நடமாட்டங்கள் ஏதாவது தடைப்பட்டதா? இரவு நேரமா பகல் வழியா? இரவு நேரம்.
1: நாளைக்கு காலையில வெயில் வரும்போதுதான் எல்லாரும் வெளில வருவாங்க.
0: அப்ப இரவு மழையா?
1: வெயில் காய வருவாங்க.
0: நீங்கள் எல்லாரும் வந்து செல்ல போது எல்லா உயிரினங்களுமா?
1: நிறைய வரும் வெயில் வந்தோடனே.
0: அந்த ஊர்ந்து வருபவர் ஓடி வருவார் என்ன? அவருக்கு மழை வெள்ளம் அதனும் அதற்கு தோன்றாதம். அவர் வெள்ளத்திலையும் இருப்பார், தண்ணியிலையும் இருப்பார், மண்ணிலையும் இருப்பார், மரத்திலையும் இருப்பார்.
1: அவர் எங்கனாலும் இருப்பார், ஆனா வெயில் வரும்போது வெயில வந்து நல்லா ஜாலியா படுத்துட்டு
0: போயிரு. ஆமா ஆமா ஆமா ஆமா. அந்த நேரத்துல முயல் அப்படியான பிராணிகள் சின்ன சின்ன சிறிய விரதங்கள் எல்லாம் வெளியே வரும். ஆலய தரிசனங்கள் தெய்வீக வழிபாடுகள் எப்படி போகின்றது?
1: ஆடி இது வெள்ளிக்கிழமை கிருத்திகை வேற பண்டிகை, கந்தன் குடி போயிட்டு இருந்தப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: ஆலயம் சென்று ஆலயம் செல்லும் போது இருக்கின்ற மனோநிலைக்கும் ஆலயத்துக்கு சென்று வரும்போது இருக்கும் மனோநிலைக்கும் இது மாற்றம் உண்டா மகளே?
1: நிறைய இருக்கும்பா. போகும்போது பல பிரச்சனைகள் எல்லாம் நினைச்சிட்டு போவோம்.
0: ஆமா.
1: இன்னும் சொல்ல போனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெய்வத்திட்ட வேண்டிக்கணும்னு போவோம், ஆனா அதெல்லாம் அங்க போய் தோணாது. அதை பார்த்தோடனே எல்லாருமே மறந்து போயிடும். சாமியை பார்த்தோடனே எல்லாமே மறந்துருப்பா. நம்ம வேண்டும் நினைச்சிட்டு போனது கூட ஞாபகத்துல வராது.
0: அப்படித்தான். மறந்தாலும் கூட
1: சாமி மட்டும்தான், சாமி மட்டும்தான் நினைப்பு வரும்.
0: அப்படி மறந்தாலும் மீண்டும் அந்த நினைப்பு வராதவாறு தெய்வம் உங்கள் மனதுக்குள்ளே உறைந்து விடும்.
1: ஆமாப்பா. வரும்போது திரும்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே தோணாது. அப்போ
0: அப்படித்தான் மனது வந்தாலும் அங்கே சென்று முறையிட்டாலும் தெய்வ சந்நிதியிலே தெய்வத்தை நினைந்து முறையிட்டு முடிந்த பின்பு ஒரு திருப்தி வரும் எங்களுக்கு. அப்பா என்னுடைய குறைகளை சொல்லிவிட்டேன், ஏதோ அவர் பார்த்துக் கொள்வார். அது மட்டும் இல்ல, ஏதோ அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை என்பதுதானம்மா. தெய்வீக நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் யாரும் எதுவும். எத்தனையோ பேர் இயற்கைக்கு மாறாக தெய்வம் இல்லை என்றெல்லாம் பாதாடி கொண்டு சென்றவர்களெல்லாம் தெய்வம் உண்டு என்றெல்லாம் வந்து அது வெளியே வார்த்தை அலங்காரத்துக்கும் தங்களுக்கு ஒரு கோஷ்டியை உருவாக்கணும் ஏதோ வேறு நோக்கத்தோடு தான் அதை சொல்லுகிறார்களே தவிர உண்மையிலே அவர்களை உள்ளம் அதை சொல்லணும். நான் எத்தனையோ பெரிய அரசியல் தலைவர்களை நான் இந்தியாவிலும் அறிஞ்சு பார்த்துருக்கேன்னு, அவர்களுடைய வரலாறுகளும் படிச்சிருக்கேன்னு. அவர்கள் கூட தெய்வம் இல்லை என்று நாசியம் பேசின பெருந்தலைவர்களோடு தங்கள் வீட்டிலே ஞானிகளை கூப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். நான் சொல்வது புரிகிறது? ஆமா. பெரிய அரசியல் தலைவர் பெருந்தலைவராக இருந்தவர்கள் தெய்வம் என்ற ஒன்று இல்லை, இதெல்லாம் போலி, இதெல்லாம் பித்தலாட்டம் என்று வெளியே கூறினவர்கள் தங்கள் வீட்டில் தெய்வீக நம்பிக்கையுள்ள ஞானிகளை மனிதால கணக்காக இல்ல நாள் கணக்காக வீட்டில் வைத்து பணிபுரி செய்திருக்கின்றார்கள். அதனால் தெய்வம் யாரையும் விட்டதில்லை என்ற ஒரு பழமொழி உண்டம்மா. நல்லவரையும் விடமாட்டார், அதேபோல கெட்டவர்களையும் விடமாட்டார். நான் இருக்கின்றேன் என்று தெரிந்து என்னை அறியாமல் தூஷிப்பவர்களை கூட அவர் நேசித்துக் கொள்வார். இதுதான் இறைவன், இதுதான் இறைவன். சிறப்பு மகளே, இந்த பிள்ளை என்ன பாடலை கேட்போம்?
1: சிறுகாழி கோவிந்தராஜன் பாடின பாட்டுப்பா.

0: ஆரம்பிக்கட்டும்.
1: தேனிலும்
0: அப்பா
1: இனியவள், சிந்தையில் உறைபவள்.
0: தேனினும் இனியவள் பா.
1: ஆமாம், சிந்தையில்
0: ஆமாப்பா,
1: உறைபவள். இனிமையான ஒரு
0: மழை
1: பாடல்.
0: வந்தா மழை வந்த சந்தோஷம் இருக்கு, ஆனா தவறு கிடைச்ச பிரச்சனை வருது, அது பெரிய பிரச்சனை இருக்கு பாரு.
1: ஆமாம், இப்போ பேசும்போது நான் கேட்டு உறைபவள் என்ற பாடல் சிறுவாளியுடைய பாடலை தான் கேட்டிருக்கிறீர்கள். இனிமையான அந்த பாடலும் இறை சிந்தனைக்கு பக்தியோடு வாழ்வதற்கு பக்தி கொண்டாடுவோம் என்பதற்கு சும்மா எடுத்து போய் இருக்கிறன் கூப்பி விட்டு வந்ததிலே ஒன்றுமில்லை. அந்த சிந்தைக்குள்ளே அவரை நாங்கள் கொண்டு வர வேண்டும் இறை இவனை முழுமையாக. அந்த நேரத்தில் இந்த காம விரோத குரோத எண்ணங்கள் அத்தனையும் நீங்கிவிடும். நீங்கிவிட்டு சுத்தமாக இருக்க வேண்டும், மனச்சுத்தமாக இருந்தால் தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கிழமை இதை எங்களுக்கு வழிகாட்டுவது சமயம் வழி. இந்த இதை நாங்கள் வாழ்வதற்கு பிறந்த உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே எங்களுக்கு முன்பு தாய் தந்தையர்கள், மூதாதையர்கள், எங்களுக்கு ஆசிரியர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் நல்ல வழிகாட்டியிருக்கிறார். இப்பொழுது ஞானிகள் யோகிகள் மக்களை ஏமாற்றி வாழவும் பார்க்கின்றார்கள் தான், ஆனால் அவர்கள் வாழ மாட்டார்கள். எங்கே சொல்லட்டும், எந்த ஒரு ஏமாற்றுக்கார சுவாமி, அந்த தெய்வனின் தெய்வத்தை ஏமாற்றி மக்களுக்கு தீங்கு செய்தவர்கள் யாரும் பிழைத்திருக்கின்றார் என்று கூறட்டும்? இல்லை அம்மா,
0: வாழ முடியாதுப்பா,
1: வாழவே முடியாதம்மா. அதனால் நம்ம ஒரு நாதரை நாங்கள் மறக்கவே கூடாது. எங்களுக்கு மேலே ஒரு சக்தி, அதுக்கு நாங்கள் இறைவன் என்று பெயரை வைத்தோம். அந்த இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர் உருவம் அருவம் அரு உருவம் கொண்டவர், எல்லா விதமாக இருப்பார், ஒரே ஒருவர் எங்கும் இருப்பார் என்றெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். அதற்கான சான்றுகளையும் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இறை சிந்தனையோடு நாங்கள் வாழ்வதால் எங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் ஏற்படாது. எந்த துன்பம் வரும்பொழுதும் பாருங்கள், பெரிய வில்லங்கன் துன்பம் வரும்பொழுது வைத்தியசாலையில் இருந்தாலும் அங்கே செல்லும் பொழுது அருகில் உள்ள ஆலயத்தில் அல்லது குலதெய்வத்திலே சென்று விபூதி சந்தனங்களை கொண்டு அந்த வைத்தியருடைய மருந்தை விட மேலாந்தால் இதைத்தான் அங்கே பூசி விடுவோம் இல்லையா? கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார். நம்பினார் கிடவது, இது நான்கு மறை தீர்ப்பு, நால்வகை வேதங்களும் சொல்கின்ற தீர்ப்பு. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
2: அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே,

0: நாடி வருவதெது பாபம்.
1: நாங்கள் வாழ்க்கையிலே எதை தேடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம் என்றெல்லாம் எண்ணி பார்த்தால் அது ஒரு அனாவசியமானது என்று கருத தோன்றுகிறது. இவையெல்லாம் இப்பொழுது இந்த வரிகளிலே வந்தது ஒரு அங்கே இங்கே என்று ஓடி சென்று பணத்தை பெருக்கி பொருளை பெருக்கி பெரிய படாடோபமான வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மெச்ச வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தெரிகின்றோம். எத்தனை விடயங்களை செய்கின்றோம் இந்த உடம்பை வைத்து கொண்டு. இந்த உள்ளத்தில் இருக்கும் ஒரு சிறு சிந்தனை, அந்த இறைவன் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர்தான் எங்களுக்கு பெரிய அவர் காட்டுவார். அந்த இறை சக்தி என்றது ஒன்று இருக்கின்றது, அதுதான் நியாயம் என்று கூட. நியாயத்திலே இறைவன் இருக்கின்றார். நியாயமான ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை. இதில் நாங்கள் தேடிக்கொண்டு இதிலே கூறப்பட்ட இந்த பாடலே கூறப்படுகின்ற இந்த ஆடவை ஆபரணங்கள், இந்த கோபுரங்கள், வாழ்க்கைகள், அதுகள் எல்லாம் இந்த செல்வங்கள் அத்தனையும் தேட வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ பிரயாசித்தப்பட்டு செய்து கண்டு அதை அனுபவிக்கின்றோம். ஆனால் அவை ஒன்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அது ஒரு உண்மை, அதையே நாங்கள் உணர்கிறோம் இல்லை. சரி, என்னிடம்தான் இல்லை, நான் இல்லாதவனை பார்த்து பரிகசிக்கலாமா? இல்லை. இந்த உலகிலே பணம்தான் கடவுள், பணம் என்றாவிட்டால் பிணம், பணத்தை பணம் இல்லாதவனை பிணமும் நாடாதெல்லாம் கூறுகின்றார்கள். இறுதியிலே பிணமாக போனவுடன் எடுத்துக்கொண்டு போவது எதுவுமே இல்லை. ஆக ஒன்றே ஒன்றைத்தானே எடுத்துக்கொள்ள முடியும், அந்த தெய்வீக அருள். இறுதியில் எங்கே போகிறோம் எல்லாம்? ஒருவர் மரணித்து விட்டார், நாங்கள் மரண செய்தி அனுப்பும் போது அனுதாப செய்தியிலே அவர் பாதம் இறை பாதம் சென்று விட்டார் என்று கூறுகின்றோம். நாங்களும் கூறும்போது நாங்கள் அவர் இறைவன் அடியில் அமைதியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்றெல்லாம் செய்திகளை போடுகிறோம். அங்கே அதுதான் முடிவு. அந்த முடிவை காணுவதற்கு நாங்கள் எதை கொண்டு போகப் போகின்றோம்? அப்ப நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று எண்ணி நாங்கள் வருந்தி துவண்டு இடர்படுவதை விட நிலைக்குமே நிலையான இயற்கையான உண்மையான ஒன்றை தேடி நாங்கள் போக வேண்டும் என்றுதானே. ஒன்றும் வேண்டாம் என்று முற்றம் திறந்த முனிவர்கள் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக பெற்றார்கள்? இன்று இருக்கின்ற முனிவர் வேஷங்கள் வேறு. அவர்களுக்கு மாளிகைகள் இருக்கும், பெரிய குடும்பங்கள் இருக்கும், பெரிய பாட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம், அது வேறு. ஆனால் அன்று இருந்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து இந்த நியாயத்தை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நியாயமா

மக்களை துன்பப்படுத்தக்கூடாது, துன்பம் செய்பவர் நியாயம் இல்லை என்று, அந்த நியாயம் என்ற ஒரு உண்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெருமகனார். இன்று அவரை வைத்து ஒரு சமயமே உருவாகி இருந்து அந்த சமயத்துக்குள்ளே பல வேறுபாடுகளை கண்டுபிடித்து அது தங்களுடைய புகழுக்காக தங்களுடைய சம்பாத்தியங்களுக்காக சில பேர் வழிமாற்றி சமயங்களிலே சில தோற்றப்பாடுகளை காட்டியிருப்பார்கள். உண்மையை கொண்டு வந்து இவர்கள் நியாயப்படுத்த, நியாயமான உண்மை ஒன்று அதையும் பேர்ந்து நியாயப்படுத்துவதற்கு வேறு வழிகளை குடைந்து பார்க்கின்றார்கள். அது நிறைந்து போவதில்லை ஒருபோதும். அந்த வகையிலே ஒருவர் வாழ்ந்து மக்களுக்காக வாழ வேண்டும், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு பெருமகனார் என்று வையத்தோள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கமைய அவரை பின்பற்றி வந்தவர்கள், அவரோடு வந்தவர்கள் அவருடைய நன்மை தீமைகளையும் அவருடைய செயற்பாடுகளையும் குறிப்பிட்டு ஒரு வரலாற்று பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அது அத்தனையும் இறைவனுடைய கருணை என்பதைத்தான் அங்கே கூறப்படும். எப்படி நாங்கள் இறைவனிடம் போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒருவருடைய வாழ்க்கையை சமயமாக கூறப்படுகின்றது.

0: ஆம், கேளுங்கள் தரப்படும் என்று கூறப்படும் வேளையில் நாங்கள் இறைவனிடம் தான் கேட்க வேண்டும், வேறு யாரிடம் கேட்க வேண்டும்? இறைவனிடம் தான் எங்கள் குறைபாடுகளை கூற முடியும். நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு வேண்டியதை அவர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து, அப்போ எங்கள் குறைகளை எங்கே கூற வேண்டும்? அவரிடம்தான் கூற வேண்டும். அவரிடம் கூறினால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு உண்மைப்பாட்டை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது இந்த மதப்பாடு. இது ஒரு மதமாக வந்திருக்கின்றது. அதை எத்தனையோ கோடான கோடி மக்கள் உலகளாக இருந்து பின்பற்றி கொண்டு செல்கின்றார்கள். அதை பின்பற்றியதால் அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றன, தீமைகள் களையப்பட்டு இருக்கின்றன என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் மக்கள் மத்தியிலே, மக்கள் முன்னிலையிலே. அப்போ இறைவனை நம்பி நியாயத்தின்படி வாழ்ந்தால், நியாயத்தின்படி வாழ்வதற்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும். அந்த நீதி என்பதும் இறைவன் தான், இறை சக்தி தான். அங்கே நியாயம் நிலைநாட்டப்பட்டு நீதி வழங்கப்படுகின்றதனால் இறைவன் அங்கே இருக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதனால்தான் இன்று நீதிமன்றங்கள் போன்ற இடங்களிலே நியாயங்கள் வந்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை அறிஞர்கள் வாதாட்டங்களை செய்து நீதியை நிலைநாட்டுகிறார்கள். ஏனென்றால் பொய் என்று இந்த உலகத்தில் உண்டு, அதே நேரத்தில் மெய் என்றது நிலையானதாக இருக்கும். பொய் நிலைக்காது, மெய் நிலைக்கும் என்று அந்த மெய் என்பதற்குள்ளே இறைவன் இருக்கின்றார். இயக்கடக்கின்றது உறவு ஒருவர் வருகின்றார், அனைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே மஞ்சுளா, வணக்கம். மகிழ்வாக இருக்கின்றோம் இறையருணால், உடல் நலத்தோடு, உள்ள நலத்தோடு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம்பா, எனக்கும் சந்தோஷம் கூட பேசுறதுல.
0: சந்தோஷம் அதுதான் தேவை. அந்த தருணம், அந்த நேரம், அதை கொடுப்பது யார்? இந்த நேரத்தை எங்களுக்கு தருவது இயற்கை. இயற்கையிலே தான் நேரம் மாறிக்கொண்டு போகின்றது. அந்த இயற்கை தான் இறைவன் என்று நாங்கள் இன்று உங்களுடைய இந்த வேளையிலே உங்களுடைய நல்ல நலமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று கூறிய வார்த்தையே எங்களை சந்தோஷப்பட வைக்கின்றது அம்மா. அப்படி நாங்கள்
1: எனக்கு 15 வயசுலயே எங்க அப்பா தவறிட்டாருப்பா. அதனால எப்ப உங்களோட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதோ, எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச மாதிரி அப்பத்திலிருந்து நான் உங்க நிஜமாவே அப்பான்ற அளவுக்கு தான்பா நாங்க மனசுல நினைச்சுன்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: நன்றி மகளே. அந்த அந்த அன்பு, அந்த அந்த அந்த அதுக்கு நான் நன்றி கூறுவது மட்டுமல்ல, என்னுடைய மகளாகத்தான் உங்களையும் நினைத்து நான் பேசிக்கொள்வது வழக்கம். உங்களுடைய குறைநிறைகளை, துன்பங்களை கூறும் பொழுது அப்பா என்ற ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் எழுத்து மூலமோ

0: வாய் மூலமோ சொல்லிக்கொள்வதுண்டு. உங்களையும் என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மகள்மாகத்தான் நான் நினைக்கிறேன். உலகத்தில் இதுதானே அம்மா தேவை. அன்பு என்பது எவ்வளவு தூரம் நிலைக்கின்றதோ அது உண்மையான அன்பாக இருந்தால் அது பாசமாக மாறி உறவாக வந்துவிடும் இல்லையாம்மா.
1: நான் ஆரம்பத்தில் உங்க கூட பேச நினைக்கும் போது நான் சாமலா கிட்ட சொல்லும்பா, நிஜமாவே எனக்கு எனக்கு மறுபடியும் அப்பா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, மகளே மகளே நான் ஒரு கூப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அப்படின்னு சொல்லுவோம்மா நான் அடிக்கடிக்கு பேசும்போதெல்லாம்.
0: இறைவா இறைவா இறைவன் அருள் எங்களுக்கு, இறைவன் தானே எங்கள் எல்லோரையும் படைத்தார்கள். அதில் வயதுகளை வைத்து அப்பா மகள் மகன் என்றெல்லாம் முறைகளை தந்திருக்கின்றார்கள். இது இது எங்களுடைய எங்களுடைய இந்து மதத்திலே உள்ள பெரும் பாரம்பரியமான ஒரு உண்மை. எல்லோரையும் நேசிக்க வேண்டும், அன்புதான் கடவுள், அவர் அன்பானவர். அதை நாங்கள் அறியும் பொழுது எல்லோரையும் நேசிக்க வேண்டும், நேசம் என்று ஒன்று இருக்கின்றது அம்மா. அது உண்மையான நேசிப்பாக இருக்கணும். நானும் உங்கள் எல்லோரையும் மகளே மகளே என்று அன்போடு அழைப்பது உண்மை அன்போடு தான், அது நிலைக்க வேண்டும். இறைவன் அந்த பாசம் உங்களுக்கு ஏற்படுவதென்றால், அந்த அன்பான உணர்வு உங்களுக்கு இருப்பதென்றால், இறைவனுக்கு மீண்டும் நான் நன்றி கூறிக்கொண்டு என்றும் நாங்கள் அப்பா மகளாக வாழ்ந்து கொள்வோம் என்று கூறிக்கொள்ளுகிறேன். சரி, அங்க மழை பெய்ததா மகளே?
1: சந்தோஷம், அங்க மழை பெய்யும். இல்லப்பா இங்க மழை இல்லப்பா, லைட்டா நைட் வந்தது, நேத்து நைட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல
0: போயிடுச்சு. ஐந்து நிமிடம் மழையே எங்களுக்கு ஓரளவு போதும். அது ஒரு அரை மணிச்சாலும் ஒரு மணிச்சாலும் தொடர்ந்து போய்தா என்ன செய்வோம்? அடே இந்த மழை விடுகிறது இல்லையே, இது என்ன இது இப்படி கொட்டுகிறது என்றும் கூறிக்கொள்ளுவோம்.
1: அஞ்சு நிமிஷம்னா கூட தெருவில் தண்ணி தொளிப்போம் இல்லப்பா, கோலம் போடா, அது மாதிரி மழை தான்.
0: அப்படி மழை தான் வந்து. ஆனால் மழையே இல்லை என்று எண்ணும் மக்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சிறிதளவு மழையாவது வந்திருக்கின்றதே, இறைவன் கருணையை புரிந்திருக்கின்றார் என்றுதான் கொள்ள
1: வேண்டும்.
0: இப்பொழுது மஞ்சுளா, நீங்கள் ஆலயங்களுக்கு செல்வது உண்டு, அருகிலே என்ன ஆலயம் இருக்கின்றது மகளே?
1: எங்க ஊர்ல வந்து பெருமாள் கங்கையம்மன் கோயில் இருக்கு, ஈஸ்வரன் கோயில் இருக்கு, பக்கத்திலேயே எங்க வீட்டுல இருந்து வெளியே பார்த்தாவே பிள்ளையார் கோயில் கோபுரம் பக்கத்திலேயே இருக்கு.
0: முதல் கடவுள் இருக்குங்க.
1: தூங்கி இருந்த உடனே நான் வெளியே போய் பாக்குறது ஈஸ்வரன் தான்பா அந்த கோபுரத்துல.
0: அவர் தானே இந்த உலகை ஆளுபவர் என்று கூறுகிறார், ஈஸ்வரனார் என்று. சரி, அதுக்கு செல்வதுண்டா, அந்த ஆலயத்துக்கு போவதுண்டா நீங்கள்? வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு
1: வீட்டுக்காரு பூஜை பண்ணுவாரு பிரதோஷத்துக்கு ஈஸ்வரன் கோயில்ல.
0: அங்க
1: அவர் நாள் முழுதுக்கும் ஒரு பொழுது இருப்பாரு, சாப்பிட மாட்டாரு எதுவுமே, அது மாதிரி. ஆமா, பிரதோஷம் ஒரு பொழுது வந்து
0: அவருடைய வேண்டுதல் மூலம் உங்களுக்கும் அவருடைய அருள் பாலிக்கும் அம்மா. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு ஆலயத்தை ஏதாவது ஒரு ஆலயத்தில் சென்று முடிந்தளவு அதில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவழித்து பாருங்கள். மனதுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்கள் மனப்பாரங்கள் நிறைய குறங்கும். எங்களுக்கு துன்பங்கள் தோன்றுவதும் மனதிலே பாரம் ஏற்படும் வேளையிலே தான், அது எங்களுக்கு தெரியாது.
1: கொரோனா வரத்துக்கு முன்ன வரைக்கும் நான் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்பா, 14 கிலோமீட்டர் மாசம் தவறாது போய் நின்றோம். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கால் வலி வந்துச்சு, போறது
0: விட்டுட்டோம்பா. போய் சென்று விட்டதம்மா, நீங்கள் முடிந்தால் ஒரு தடவையாவது.
1: அதுக்கப்புறம் எனக்கு கால் வலி வந்துச்சுப்பா, கிரிவலம் சுத்த முடியல 14 கிலோமீட்டர்.
0: ஆனா நீங்க கிரிவலம் போக வேண்டாம், அந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை சென்று ஆலயத்து உட்பிரகாரத்தையாவது சுத்தி வணங்கி விட்டு வரலாம் தானே. மெல்ல மெல்லமாக செய்து பாருங்க.
1: உள்ளவே போக முடியாதுப்பா, இப்ப அவ்வளவு ஜனங்க எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்தே வராங்கன்னு சொல்றாங்கப்பா.
0: சரி, அங்கதான் போகாது விட்டார். உங்க அருகில இருக்கிற விநாயகர் ஆலயம், அந்த ஈஸ்வரன், ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு
1: பிரதோஷத்துக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு முறை போகும்பா. ரெண்டு பிரதோஷம் வரும், ஒவ்வொரு பிரதோஷம் வந்து போக மாட்டேன், ஒவ்வொரு பிரதோஷம் போவேன். கொஞ்சம் அன்னைக்கு தானே முடியலன்னா போக மாட்டேன்.
0: அது மாதிரிதான் வீட்டிலே நீங்கள் வணங்கிக் கொள்வீர்களான்னு இறை சிந்தனை மனதில் நல்ல அவர்களிடம் நீங்கள் யாரிடம் கூறாது விட்டாலும் இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் நிச்சயமாக உங்களுக்கு கருணை புரிவார்.
1: தினமும் காலையில எழுந்து பல் விளக்கிட்டு பூ, இங்க வீட்லயே செடியெல்லாம் இருக்குதுப்பா, அதுல இருந்து பறிச்சு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு விளக்கேத்திட்டு தான்ப்பா வேற வேலை செய்வேன்.
0: சிறப்பு அந்த அந்த காலையிலே எழுந்து அந்த கடனை செய்வதற்கு உடல் வலிமையை கொடுத்த இறைவன் நீங்கள் எழுந்து சென்று நடமாடி தன் ஆலயத்துக்கு வந்து ஒரு தடவை வலம் பெற அவர் வைப்பார். நம்பிக்கை வையுங்கள். பாருங்கள், காலையும் மாலையும் கடவுளை வணங்குகின்றது. நீங்கள் காலையில் எழுந்து இந்த தொண்டினை நீங்கள் செய்து முடிந்தவுடன் உங்கள் மனதிலே ஒரு திருப்தி இருக்கின்றது அல்லவா அம்மா? அந்த நேரத்தில் அந்த திருப்தி தான் இறைவாளும் இடம், அந்த அந்த இடத்திலே அவர் இருக்கின்றார். அது உண்மைதானே, அப்படி அது திட்டினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள பார், இந்த இந்த ஆன்மாவுக்கு வலிக்கின்றது என்று அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். வேற யாரை நோக முடியும் பாருங்கள், அதையும் வேற யாரிடம் நோக முடியும், இறைவனிடம் தானே நோகிறோம். நல்லதை தந்தால்
1: எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்பா. ஒரு ஒரு சில விஷயம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு இருந்தோம்னா அதனுடைய முடிவு வந்து எனக்கு நிம்மதியை தர மாதிரி தான் நடக்கும். அது ஒன்று, ஒரு விஷயத்துல நான் கடவுளை நம்புவோம்பா.
0: ஒரு விஷயத்துல நீங்கள் எல்லா விஷயத்திலும் கடவுளை நம்பலாம், வேறு யாரையும் நம்பாத விட்டாலும் கடவுளை நம்பலாம். அதைத்தான் எங்களுடைய பாடல்கள், படிப்புகள், நம் முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் அதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஞானிகள் எல்லாம் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அதை செய்துதான் அவர்கள் முத்துநிலை அடைந்தார்கள். நாங்கள் முத்துநிலை அடைவர் என்ற அந்த பெரிய பெயரை எங்களுக்கு கிடைக்காது விட்டாலும் மன நிறைவோடு நாங்கள் மரணிக்க வேண்டும். இறுதியிலே நாங்கள் சேர்த்து வைப்பது இந்த பணங்கள், பொருள்கள், பண்டங்கள் அல்ல, அருள் மட்டும்தான், தெய்வீகம்தான், தெய்வீகம்தான். அதனால் தான் எல்லா மதத்தினர்களும் இறுதியிலே மரண அவஸ்தை என்ற ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். சுகமாக அவர் வருத்தம் இல்லாமல், உடல் வலிமை தெரிய பலி சரியாமல் அவர் போக, இதைத்தான் வேண்டுகிறார்கள், இதைத்தான் வேண்டுகிறார். இத்தனை பேர் இருக்க முடியாது. சிறப்பு மகளே, என்ன பாடல் என்று உங்கள் மனதில் தோன்றுகிறது இறைவனை நம்பி கேட்கும் ஒரு பாடலாக?
1: இன்னைக்கு ஆதி பராசக்தி படம், அதுல கந்தன் வந்தான் கவிதை தந்தான், அப்படின்னு
0: சிறப்பா பாடல், நல்ல பாடல். அங்கே கந்தன் ஆலயம் இருக்குன்றதா உங்கள் வீட்டுக்காரு?
1: இருக்குப்பா இருக்குப்பா,
0: எல்லா
1: எங்க ஊரை சுத்தி எல்லாம் ஒரு ஒரு சாமி கோயில் கட்டிட்டாங்கப்பா. அம்மன் சாமி ரெண்டு இருக்கு, ராமர் கோயில் ஒண்ணு இருக்கு, விநாயகர், சிவன். எங்க வீட்டுக்கார் சிவன் கோயில் தான் பூஜை பண்ணுவாரு, அதான் பிரதோஷம் பிரதோஷம் பண்ணுவாரு.
0: என்னவென்றால், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்து சென்றிருக்கின்றார்கள், பதிய வைத்து செய்திருக்கிறார்கள். கோவில் இருந்த இடங்களில் வாழ்ந்து முத்தி நல்ல நிலை அடைந்தவர்கள் இன்றும் பேரும் புகழோடும் அந்த அவர்களுடைய பேர் இருக்கின்றது. ஞானிகளும் அதைத்தான் கூறுகிறார். அதுபோன்று உங்கள் அருகிலே காலயங்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஜனத்தொகை அதிகரித்த இடங்களிலே எந்த வாலயத்துக்குன்னாலும் நீங்கள் போல அங்கே இருப்பது இறைவன் தான் பல உருவங்களோடு பல அவதாரங்களோடு இருக்கின்றார். ஆதலால் ஒரு ஒரு வார்த்தை கூறுகிறேன், வந்தால் ஆண்டவரை தான் திட்டுவேன், பேசுவேன், என்ன எனக்கு இப்படி வந்து விட்டு, அது அன்பின் ஆழம் அம்மை. நீங்கள் அவர் மீது வைத்திருக்க நம்பிக்கை தான் உங்களை அப்படி பேச வைக்கின்றது, உங்களை அப்படி பேச வைக்கின்றது. சரியா, எவ்வளவு தூரம் நோக நீங்கள் பேசுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களுக்கு உங்கள் தாகம் தீர்ப்பார். இறையருள் நிச்சயமாக கிடைக்கும்.
1: எனக்கு நம்பிக்கை இருப்பா. எங்க எங்க பையன் காலேஜ் சேர்த்தப்பா, பிளஸ் டூ முடிச்சுட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில உடம்பு சரியில்லாத இருந்தாம்பா. நிஜமாவே அந்த முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு சிஎம்சில சேர்த்தம்பா, எந்த பிரச்சனை இல்லாத நல்லா வந்துட்டாங்கப்பா. அப்பா அது பிளஸ் டூ முடிச்ச உடனே இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் அந்த கஷ்டத்திலயும் நானும், ஏன்னா எனக்கு அப்போ பணம் தான் தோணுச்சு. அது கடவுள், எங்க வீட்டுக்காரன் திட்டினாரு, நீ இப்ப பணம் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா ஆயிட்டா பணம் போடுறேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொன்ன மாதிரியே நான் அப்போ 10,000 ரூபாய் கொண்டு போய் திருத்தணி உண்டியில போட்டு வந்தம்மா. அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு 10,000ன்றது ரொம்ப கஷ்டமான நிலைமை.
0: ஆனாலும்
1: இருந்தாலும்
0: அதை தேடிக்கொள்ளலாம் மீண்டும். ஆனா இறைபக்தி அந்த நேரத்தில் இந்த உள்ளத்தை தான் அங்கே பாக்கணும். வினை தீர்க்கும்
1: வேலை, நாங்க ரெண்டு நாள் தூக்கம் இல்லாம அவ்வளவு கஷ்டம், ரொம்ப சீரியஸா இருந்தோம் அந்த டைம்ல.
0: தெய்வத்தை நாங்கள் நோவதும் தெய்வத்தை வேண்டுதல் செய்வதும் வீண் போகாது, எங்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். நல்ல ஒரு கருத்தை தந்திருக்கின்றீர்கள், சிறப்பான பாடலை கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இறை சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் மகளே. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை கவனிப்பார். நன்றி அம்மா. பக்தி வேளையிலே, பக்தி பக்தி வேளையிலே வந்து நீங்கள் இந்த பக்தி தான் முக்கியம், அதுக்கு பக்தி வேண்டும். அந்த அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை வேறு, விசுவாசம். நன்றி மகளே. நன்றி அம்மா. மீண்டும் சந்திப்போம். நலமுடன் இருங்கள், அடிக்கடி வாருங்கள், பேசுங்கள், மனம் உங்களுடைய சுமைகள் குறையும். நன்றி மகளே. நன்றி. நன்றி
1: அம்மா.
0: மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனிடம் கையேந்துங்கள் இந்த வரியை முதல் வைத்து ஒரு பாடல். முதலில் இறைவன் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல இறை சிந்தனையை உள்ளவர்கள் எது வேண்டி விரும்பி இறைவனிடம் கேட்டால் அது நிறைவேறும்.

எவ்வளவு அற்புதமான அந்த வரிகள். நாங்கள் யாரிடம் கையேந்த வேண்டும் என்று இறைவன் ஒருவனிடம் கையேந்த வேண்டும். நாங்கள் அவர்தானே எங்களை படைத்தார், அவர்தானே இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினார், இந்த பஞ்ச புலன்களோடு இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி வைத்து ஆறாவது அறிவையும் தந்தவர் அல்லவா? அந்த பகுத்தறிவான ஆறாவது அறிவு இருக்கும் பொழுது இறைவனை மறக்கலாமா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று ஒருபோதும் சொல்லுவதில்லை என்று ஆய்யார் ஏஎம் ஹனீஃப் ஐயா அவர்கள் இந்த பாட்டிலிருந்து தெரிகின்றது. அது மட்டுமில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடு. பொக்கிஷம் என்றால் என்ன? தேட தேட கிடைக்கும், எடுக்க எடுக்க அல்லாமல் குறையாமல் கிடைக்கிற பொக்கிஷம். அந்த அருள் பொக்கிஷம் அவரிடம் இருக்கு. அந்த அருளால் எங்களுக்கு நல்வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர். அவருடைய பொக்கிஷத்திலிருந்து அள்ளி கொடுப்பார். அதுக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமை ஒரு சிலருக்கு கோபமாக இருக்கும், அந்த கோபத்திலும் பொறுமை உண்டு. என்றபடியால் தானே இறைவனை கேட்கின்றோம். அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும். அதலால் இறைவனை நோக்கி நாங்கள் எது கேட்டாலும் அது நிறைவேறும் என்று எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கின்றன. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் சரியாக 12:50 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டுகின்றது. 7 மணி திருநாட்டிலும் உங்களுக்கும் 10:20 என்று காட்டுகின்றது. இந்த வழியில் ஈழத்திற நாட்டிலிருந்து அன்பு அருள் நீங்கள் அழைத்தீர்கள். உங்கள் அழைப்பை எனக்கு இணைக்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் அழைத்தால் இணைக்கலாம். வாருங்கள், இணையுங்கள்.

0: பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே புடந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்றுதான் கூறப்படுகின்றது இந்த பாடலே. காரணம் என்னவென்பதற்கு எத்தனையோ சான்றுகளை தந்து இந்த தெய்வீகம் என்றால் என்ன, தெய்வீகம் எதற்காக வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றார் இந்த திரைப்பட பாடல் மூலம். நாங்கள் தெய்வீக சிந்தனைகள் வேண்டும், தெய்வீக சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையிலே சிறப்பு இருக்காது, வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் தெய்வீகம் வேண்டும் என்று அழகாக கூறப்பட்டிருக்கும் வேளையிலே அதை கடைப்பிடித்து நாங்கள் எவ்வளவோ ஈடேற்றங்களை கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இன்று காமாட்சி அம்பாள் ஆலயத்துக்கு எங்கள் கிருஷ்ணன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். அந்த பாடலை நாங்கள் கேட்கலாம் என்று எண்ணும் வேளையிலே பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வை எதிர்பார்க்கின்றேன். வருபவர்கள் மீண்டும் வருபவர்கள் அலையுங்கள் 6478746415 என்று எண்களோடு என்று காத்து கொண்டிருக்கின்றேன்.
0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை

விடாமல் ஒழுகிட பகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நம

அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம்

பக்தி கொண்டாடுவோம் வேளையிலே சிறு அலியஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலே வந்த சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாடலை தாருங்கள் என்று கிருஷ்ணா நீங்கள் கேட்டவளை அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

அற்புதமான அந்த பாடல் 4:42 அன்னை சிவகாமி, அன்னை ஸ்ரீதுர்க்கை என்று அன்னைக்குள்ள பெயர்களை அத்தனையும் அடக்கி அதற்குரிய காரணத்தையும், எங்கிருப்பாள், எப்படி இருப்பாள், எப்படியெல்லாம் அருள் புரிவாள், அவள் எதற்கு ஒப்பானவள் என்று கூடி அலங்காரமாக இசையோடு பாடும் வேளையிலே இத்தனை வசனமாக வாக்கியமாக பேசி கொண்டிருப்பதை விட பாடலாக இசையோடு தரும் பொழுது எங்கள் இதயத்துள் நாங்கள் அமைதியாக கேட்கும் பொழுது எவ்வளவு தூரம் உள்வாங்கப்படுகின்றது. அன்னையினுடைய பெருமையை உணர்ந்து கொண்டோம். அன்மை எங்களுக்கு அவசியமானவர். அந்த அன்னை இறைவனோடு ஒன்று இணைக்கும் சரிபாகம் உள்ளவர். அந்த சக்தி அத்தனை பெயர்களை கொண்டவர் அவர்கள். இவர்கள்தான் உலகில் சிறந்தவர்கள். தாயை சிறந்த ஒரு கோவிலும் இல்லை என்று கூறப்படுகிறது. தாய்தான் உலகில் சிறந்தது, அதைவிட சிறந்த கோயில் என்று சொல்லி தெய்வங்களை குறிப்பிடப்படுகின்றது. அன்புகளை இனிமையான இந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தந்தவர்களை அமைதியாக நாங்கள் வேட்கும் வேளையிலே எங்களை அறியாத அந்த தெய்வீகம் உண்மை, அது நிம்மையானது, நிசமானது, நாங்கள் நியாயமான வகையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியும் வேளையிலே மகளே அனுஷ்யா நீங்களும் உடன் வந்து சில கருத்துக்களை தந்து சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்று ஒரு பாடலை தந்தீர்கள் அல்வா, இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

எத்தனை நிறங்கள் எத்தனை வாசனைகள் இருந்தாலும் சந்தனம் குங்குமத்தில் நிறங்களும் வாசனைகளும் எங்களுக்கு தெய்வீகத்தை தான் சூட்டும் என்பதற்காகவோ என்னவோ அன்று சந்தனத்தையும் குங்குமத்தையும் அணிந்திருக்கின்றார்கள். அதிலே தெய்வீகத்தன்மை மட்டுமல்ல தெய்வ சிந்தனையை கொண்டு வந்து எங்களை ஊட்டும் என்பதனாலும் அதை கண்டவுடன் எங்களை அறியாத ஒரு பண்பு ஒரு பணிவு ஏற்படுகின்றது. அந்த சந்தனமும் இறைவன் திருவருள்தான், அதிலே இறைவனுடைய கருணை உண்டு என்பதை நாங்கள் எண்ணுகிறோம். எத்தனை மக்கள் நோய் வந்த வேளையிலே விபூதியை உண்ணுகிறார்கள், அருந்துகிறார்கள், உள்ளே உண்பார்கள். இது எல்லாம் தெய்வீக நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது விசுவாசமாக வரும் பொழுதுதான் அங்கே தெய்வீகம் காணப்படுகின்றது. அன்பு உறவுகளே, அந்த வழியிலே இன்னமோர் பாடலை வந்து பேசிவிட்டு தனக்கு எத்தனை குறைகள் வந்தபோதும் தெய்வீக சிந்தனை வந்தால் தெய்வீக நம்பிக்கை இருந்தால் நிறைவேறுவது உண்டு. அது மட்டுமல்லாமல் குல தெய்வம் என்று கூட ஒன்றை வைத்து வழிபடுகின்றார்கள் மக்கள். குல தெய்வம் என்பது இறைவனுடைய ஒரு கடாட்சம்தான். அந்த குல தெய்வத்துக்கு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அங்கே சென்று வந்துவிட்டால் அது முழுமையாக நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு எண்ணம் வந்துவிடும், அது நிறைவேறி விடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அந்த வகையில் தவம் இருந்து கிடைச்ச புள்ளி என்ற ஒரு பாடலை கோவிற்காலை திரைப்படத்திலிருந்து தருகின்றார். அவர் சொந்த விருப்பத்தோடு அந்த பாடலை கேட்கின்றார். தெய்வீக நம்பிக்கை உள்ள என்னோட ஓம் நமசிவாய என்று கூறும் தேவன் நாச்சியார் கோவிலிருந்து உங்கள் பாடல் வருகின்றது. அன்புறவே கேட்போமா?

நம்பிக்கையோடு எதையும் நாங்கள் செய்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த நம்பிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டுமென்றால் அது ஒரு உண்மையானதாக இருக்க வேண்டும். போலியானவற்றையெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது, செய்ய முடியாதவற்றுக்கெல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது. நாங்கள் செய்யலாம், செய்ய முடியும், இது நிறைவேறும் என்று எண்ணும் வேளை, சரிவர செய்யும் வேளையிலே அது நிறைவேறி செல்லுகின்றது. அதுதான் நம்பிக்கை விசுவாசம். அந்த நம்பிக்கை விசுவாசம் இறைவன் என்று நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் முன்னால் நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்றால் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். அதற்கேற்ற வல்லமையை அவர் கொடுப்பார். சாதக பாதகங்கள் வந்தாலும் நீக்கி நிமித்தி அதை எங்களுக்கு வழிகாட்டி விடுவார். அதற்கு எங்கள் சமய வழிபாடு முறைகளிலே பல வழிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கடைபிடித்து செல்வதால் நிச்சயமாக நாங்கள் நினைத்தது நிறைவேறும். அது இறைவன் இருக்கும் வேளை, இறைவன் படைத்தவர், காப்பவர், அருள்பவர், அழிப்பவர், மறைப்பவர் என்றெல்லாம் ஐந்தொழிலை புரிபவர் அல்லவா? இவற்றை எங்களுக்காக செய்வார். இவற்றை மீறி நாங்கள் அந்த புலன் வழியே சென்று அட்டகாசங்கள் பண்ணி கொண்டு, அதாவது அந்த பஞ்சமா பாதகங்களை செய்யும் வேளையிலே தான் அதையும் அவர் இறுதியிலே அழிப்பவர் என்ற தொழிலை செய்து எங்களை மறைத்து விடுவார் அந்த எங்களிருந்து. அதனால் எல்லாம் அல்ல ஐந்தொழில் புரியும் அந்த இறைவன் எத்தனையோ உருவங்களை எடுத்து வந்தாலும் அத்தனையும் இறை கடாட்சன் தான் அங்கே இருக்கின்றது என்ற நம்பிக்கை அந்தந்த வேளைக்கு ஏற்ப வகையிலே நாங்கள் வணங்கி கொள்வதற்கேற்ற அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை தந்திருந்தார் அன்பு மகள் ஷியாமலா. ஷியாமலா தந்த அந்த தேவாவின் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்போ உப்பிலி அப்பன் என்ற கருத்தோடு ஷியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார். சிறாளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா என் குரலிலே வந்த பாடல் பல விடயங்களை கூறி மகிழ்ந்து நடந்த சம்பவங்கள், நடக்கின்ற சம்பவங்கள், நடக்கப்போகின்ற சம்பவங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு நாங்கள் அந்த விசுவாசம் ஒன்றும் நம்பிக்கை என்ற ஒன்றும் இருக்கின்றதுனாலே அது கைகூடும். அது கைகூட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையின் பயணத்தின் முடிவும் அது தரமானதாக இருக்கும். அதற்கு தெய்வீக சிந்தனை. நாங்கள் உழன்று கொண்டிருப்பது, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை பயணத்திலே. இந்த பயணத்தை சிறக்கமாக செய்ய வேண்டும் என்று அந்த வாழ்க்கை பயணத்தின் சிறப்பு இறுதி மரணத்திலே தான் இருக்கின்றது. அந்த வேளையிலே இந்த நாங்கள் கொண்டு வந்த அத்தனையும் எங்களுக்கு வருவதில்லை. இத்தனை திருவுருவங்களை கொண்டு எங்களுக்கு அருள்புரிய கடாட்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இறைவனுடைய நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் நம்பினால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த விசுவாசம் பதிஞ்சு அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதல் எங்களுக்கு வரும். இந்த பாடலை கேட்போம். அன்னையின் பாடலை கேட்கும் வகையில் சக்தியின் பாடல் தேனினும் இனியவள் என்று சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் முதல் வரியோடு ஆரம்பிக்கும் பாடல். ஷியாமலா உங்கள் பாடலையும் கேட்போம் மகளே.

வந்திடும் ஒன்றிடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் வானமும் பையமும் வந்திடும் ஒன்றிடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் கானமும் கவிதையும் கலைகளும் பொங்கிடும் கண்மலர் திறந்து விட்டால் கடை கண்மலர் திறந்து விட்டான் தேனினும் இனியவன் சிந்தையில் ஊற

மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி. மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி. வளர்ச்சியை அருள்பவள் வரலட்சுமி, வான்புகழ் வளர்ப்பவள் கஜலட்சுமி. வளர்ச்சியை அருள்

அன்னையின் திருவுருவங்களை நாங்கள் காணும் பொழுது அதை கற்பனையால் கண்டு பக்தி நிலையில் மூழ்கி கண்டு கொண்ட அந்த உருவங்களை அப்படி கூறும் பொழுது அதை அமைக்கின்றார்கள், வரைந்து செல்கின்றார்கள், வரைந்து விடுகிறார்கள் படமாக. இதுதான் தரலட்சுமி, இதுதான் வரலட்சுமி, இதுதான் கஜலட்சுமி என்றது அல்ல. அந்த அருள் நிறைந்த குணம் எங்களுக்கு எப்படி பாலிக்கின்றார் என்பதை உள்ளூர உணர்ந்து அனுபவத்தால் அப்படி கூறுகின்றார்கள். அந்த உருவங்களை அப்படி வகைத்திருந்தாலும் அந்த அன்னை பராசக்தி தந்தையும் தாயுமாக உலகத்தை ஆண்டு கொள்ளும் இறைவன் இறைவி என்று கூறும் வேளையிலே எங்களுக்கு எது வேண்டுமோ அதை இப்படி இப்படியெல்லாம் தருகின்றார் என்று கூறுகின்றது இந்த பாடல்கள். திரையுலகத்தில் தனிப்பட்ட முறையில் இத்தனை பாடல்கள் வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து கூற சிறந்த கருத்து பாடல்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் அருள் பாலிப்பது இறையருள்தானே என்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அதுதான் நிஜமானது. அதைத்தான் இசையோடு கலந்து அந்த சிறப்பான அம்சங்களை எடுத்து வரிகளாக்கி எங்கள் காதோரம் சென்று உள்ளத்திலே பதியும் வண்ணம், இறை சிந்தனை வளரும் வண்ணம் இந்த பாடல்களை கொடுக்கின்றார்கள். அதிலும் கைதேர்ந்த கவிதை, அதாவது இசையிலே சிறந்து இசையை சரியாக புனைந்து இறையருளால் அதை அவர்கள் பாண்டித்யம் பெற்று எழுத்துக்கு எழுத்து உயிரோட்டத்தை கொடுத்து பாடி தரும் வேளையிலே இறையை நாங்கள் நம்ப வேண்டும், இறை ஒன்று உண்டு ஒன்று என்ற அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் தருவது அவர்களுடைய புகழுக்காக அல்ல, எங்கள் மக்களின் எங்களுடைய சுபீட்சத்துக்காக. அவர்கள் பாட்டு பாடித்தான் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த தத்துவத்தை இறைவன் அருளால் அந்த சிறப்பை பெற்று அதை இறை சக்தியோடு இணைந்து இறைசக்தியினுடைய பேரருளை நாங்கள் பெறும் வண்ணம் இனிமையாக பறைசாற்றி செல்கின்றது அந்த கருத்துக்கள். சாதாரணமானவர்கள் அல்ல இதெல்லாம். திருப்பாடல்கள், குத்துப்பாடல்கள் எல்லாம் பல பாடல்கள் வந்தாலும், ஊடல் பாடல்கள் என்று திரைப்படங்களிலே காட்சி கதைக்கேற்ப அமைத்தாலும், இறையருள் என்பதை உள்ளத்திலே பதிப்பதற்கு இந்த பக்தி பாடல்கள் தான். மார்க்கங்கள் எத்தனை இருக்கின்றது சைவ மதத்துக்குள்ளே, எங்களுடைய இந்து மதத்துக்குள்ளே ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரே மாதிரி வணக்கத்தை செய்கிறார்கள், ஒரே மாதிரி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வர அடிப்படை கொள்கை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனைய மதங்கள் மார்க்கங்கள் கூட வந்து இறைவனை எப்படி அடைய வேண்டும், அடைந்தவர்கள் காட்டிய அனுபவத்தை காட்டிய சமயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு எங்கு பார்த்தாலும் இறை பக்தி தான் இருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல், அன்புடனே வந்து அன்பு மகள் மஞ்சுளா ஒரு பாடலை தந்திருந்தார். பல விடயங்களை பேசி அவருடைய இயலாமை இப்பொழுது உடனோ அதனால் உள்ளம் மருந்துகின்றதை கூறும் பொழுது கூட துணிவோடு கூற இறைவன் என்று ஒன்று இருக்கின்ற, இறைவனை நம்பினால் நடைபெறும் என்ற தன் அனுபவத்தை கூறி கொண்டார். இந்த உலகத்தில் பணம் பொருள்கள் பெரிதல்ல. பணத்தை நாங்கள் சம்பாதிக்கலாம், அது இருக்கும் இல்லாமல் போகும். ஆனால் இறையருள் சம்பாதித்தால் அது இருக்கும், நிஜமானது. அது வந்து எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை பயணத்தின் இறுதியிலே பயன் கொடுக்கும். வாழ்க்கை பயணம் செல்லும் வேளையில் வரும் இடர்களை நீக்கும், துன்பங்களை போக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டு இருக்கின்றது. அதை எங்கள் கண்முன்னே இப்பொழுது நாங்கள் கண்டும் இருக்கின்றோம், எங்களிலும் கண்டிருக்கின்றோம், எங்களை சார்ந்தவர்கள் நடந்து கொண்ட பெற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பவர்களே. அதைத்தான் நாங்கள் கலந்து பேசி அண்ணளவாக பேசி மகிழ்ந்து எங்களால் முழுவதையும் பேசி தர முடியாது. இருப்பினும் அடுத்து வரும் பாடலையும் கேட்டு விடுவோம். அடுத்து வரும் பாடல் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்த அந்த பாடல் ஆதிபராசக்தி என்று நீங்கள் தந்த வரிகளை சரியாக துல்லியமாக அன்பு மகள் மஞ்சுளாவும் எழுதியிருந்தார், நானும் அதை கண்டுகொண்டேன். இதோ அந்த பாடல், தந்தைக்கு மந்திரத்தை என்று ஆரம்பித்து நீங்கள் தந்த பாடல் அதிலே வருகின்றது. மஞ்சுளா கேட்ப மகளே, மகள்வாக இருங்கள்.

அற்புதமான அந்த பாடல் உள்ளத்தில் குலைவை ஏற்படுத்துகின்றது. கந்தனை எண்ணும் பொழுது கந்தன் யார், எப்படி வந்தார், என்ன தந்தார், எதற்காக என்றதை அழகாக எடுத்துரைத்த அந்த பாடல் மேலும் எங்களுக்கு முருகப்பெருமானிடம் இந்த நம்பிக்கை அதிகரிக்க செய்து எங்கள் வாழ்க்கையில் சுபீட்சத்தை தேடுவதற்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக அங்கே புனையப்பட்டிருக்கின்றது. இந்த இதமான கீதங்கள் நாங்கள் சங்கீதம் என்று கூறுகின்றோம், இசை என்று கூறுவோம். இசை பிறந்தது தெய்வீகத்தினால்தான், அங்கு தெய்வீகம் கலந்திருப்பதனால்தான் அந்த இசை இவ்வளவு தூரம் எங்களையெல்லாம் தன் வண்ணம் இழுக்கின்றது. அந்த இசையை பின்பு சுரங்கள் மாற்றித்தான் எங்கள் திரை இசை பாடல்கள் வந்தாலும் பக்தி பாடல்களுக்கென்று குரல்களும் பக்தி பாடல்களுக்கென்ற வரிகளும் பக்தி பாடல்கின்ற இசை கருவிகளும் அங்கே இணைந்து ஒலித்து எங்கள் இதயத்தை அப்படியே இழுத்து கொண்டு சென்று இறைவன் பால் ஒப்படைக்கின்றது. இசையால் வசமாகா இதயம் எது, அது வசமாக எங்கே செல்கின்றது, இறைவனிடம்தான் செல்கின்றது. இறைவனிடம்தான் அந்த இசை வருகின்றது. இசை இயற்கை, ஒரு நரம்பு கருவியை ஒன்று பிடித்து தேய்த்து விட்டால் அங்கே ஒலி எழும்புகிறது, அது இயற்கை. அதை வகைப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு வந்து எங்கள் உள்ளம் பூரிக்கும் வரையும் எங்கள் உள்ள மகளும் மண்ணும் புரிந்து இறைவால் நாங்கள் எண்ணத்தை செலுத்தி நம்பிக்கை விசுவாசம் கொள்ளும் வண்ணம் தான் இந்த பாடல்களும் கருத்துக்களும் அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, எது நடந்த அவனன்றி அணுவும் அசையாது என்று திரு எங்களுடைய மாணிக்க வாசகர் சொன்னது எவ்வளவு முற்று முழுமையான உண்மை. இது அசைந்தாலும் அவர்தான், இசையும் பொருளும் அசையும் பொருளில் இசையும் நானே, அசைகின்ற பொருள் அத்தனையிலும் ஒரு இசை எழும்புகின்றது. அது இறைவனுடைய அருள், அது இறைவன் தான் அங்கே காணப்படுகின்றார். அவர் பல உருவத்திலும் இருக்கக்கூடியவர், அருவம் உருவம் அரு உருவம் கொண்ட இறைவன் என்று நாங்கள் இந்து மதத்திலே சைவ மதத்திலே நாங்கள் கருதி கொள்ளுகிறோம். அதே போன்று கண்காணாத தெய்வம் கடவுளே என்று அகாயத்தை பார்த்து வணங்குகிறார்கள், உருவமற்ற சுவரை பார்த்து வணங்குகிறார்கள். ஒரு மாலையை கையிலே வைத்து கொண்டு மனதிலே சிந்தித்து கொண்டு இறைவனை என்ன விதமாகவும் அவர் உருவகித்து கொண்டு வணங்குகிறார்கள். இப்படி வழிபாட்டு முறைகள் பலவிதமாக இருக்கின்றன. அவற்றிலே மேலதிகமாக உலகளாவே இருக்கும் எங்கள் மக்களே சைவ மதமும் பாலித்து இருக்கின்றன. அந்த சைவ மதத்திலே நாங்கள் புரியக்கூடிய தமிழ் மொழியிலே பல கருத்துக்களை உள்வாங்கி பாடல்களாக வகுத்து ஏன் எதற்காக எப்படி என்று எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டால் அதுக்கு உடனே என்ன கூறுகிறோம், எல்லாம் தெய்வத்தின், நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது தெய்வீக அருள் என்று எண்ணுகிறோம். அதற்கு சான்றாக ஒரு பாடலை திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து எங்களுடைய நாகப்பனையா அவர்கள் இருந்திருந்தார். நாங்கள் ஒன்று நடந்துவிட கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துவிட்டதப்பா ஒரு கருத்தை கூறுகின்றோம், அதை வைத்து ஒரு பாடலை அமைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் நினைத்தது எதிர்பாராமலே நடந்து விடுகிறது என்பது. அதுக்கு காரணம் இறைவன் துணைவன். உடனே என்ன சொல்லுவோம், இந்த கடவுளே சரியாக வந்து விட்டதப்பா, கடவுள் இந்த அருளால் சக்ஸஸ் ஆகிவிட்டதுன்னெல்லாம் கூறுவோம். இங்கும் ஒரு விடயத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தானாக நடந்து விட்டால் அது இறைவன் இயற்கையாக நடக்கின்றது, இயற்கை தான் கடவுள் என்று கூறும் வகையிலே இதோ இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நாகப்பன், நீங்கள் கேட்ட பாடல்

வகையில் ஒரு பக்தி பாடல் நல்லதாக தெரிவு செய்து தந்திருந்தீர்கள் நாகப்பன் அவர்களே, நன்றி உங்களுக்கு. எந்த வகையில் பாடினாலும் இசை வந்து எங்களோடு இணைந்து கொண்டு இருக்கும் போலேயே தெய்வீகத்தை தான் இதுகம் தருகின்றது, அதைத்தான் தருகின்றது, தெய்வ பக்தியைத்தான் தருகின்றது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களும் நம்பக்கூடிய வகையில் அவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் அமைத்து தருகின்றார்கள். இதற்கு இசை பேருதவி பெறுகின்றது, ஏனென்றால் இசையில் இருப்பது இறை சக்தி. உறவுகளை நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு வந்துவிட்டோம். நேரம் சரியாக 1:34 எங்களுக்கு காட்டுகின்றது நண்பகல். உங்களுக்கு நேரம் 11:14. இந்த வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு நாங்கள் இனிமையாக எங்களுக்கு தெரிந்த வகையில் பேசி இந்த தெய்வீகத்தை, தெய்வம் என்றது ஒன்று இருக்கின்றது தான் என்பதற்காக இத்தனை பாடல்கள், இத்தனை அமைப்புகள் இருந்து கொண்டு தருகின்றன அல்லவா, அத்தனையும் வீண் போகாமல் இருக்க வேண்டும். நாங்கள் எது வேண்டுமானாலும் இந்த மண்ணிலே வந்து பிறப்பதற்கும் பிறந்து இறுதியில் நாங்கள் எங்கே போகப்போம் என்று தெரியாத இருக்கிற எங்களுக்கும் நிம்மதியான ஒரு போக்கினை, பயணத்தை தருவதற்குத்தான் இறை பக்தி. அந்த நாங்கள் வாழ்க்கையிலே தேட வேண்டியது பல இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அருள் மிக முக்கியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய சிந்தனை கூறுகின்றது. அதனால் அவன் அன்றி அணுவும் அசையாது, அதற்கு அவன் அருள் வேண்டி அவன் தாழ் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து என்ற திருவாசகத்தின்படி உண்மை அதுதான் என்றும், நம் முன்னோர்களாக வந்த ஆழ்வார்கள், அடியார்கள், தேவ ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லோரும் ஏன் எம்பெருமான் என்று நாங்கள் வணங்கும் இறைவன் சிவபெருமானே ஒரு பெரும் சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறப்படுகிற சித்தம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த சித்தம் வந்து சிவனாக இருக்க வேண்டும். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுவார். சித்தன் அதாவது எங்கள் சித்தம் என்பது நெஞ்சம். இந்த சித்தம் எங்கள் சிந்தனை எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருந்தால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும், ஏற்படுகின்ற துன்பங்கள் சுலபமாகும் என்பது நம்பிக்கை, விசுவாசம். அதனால் இந்த பக்தி வேளை நிகழ்ச்சியை பக்தி வேளை என்று கூறும். நேரம் என்பது வேளை, இந்த வேளையை பக்தி வேளை என்று நாங்கள் வெள்ளிதோறும் கொண்டாடுகின்றோம், உபயோகித்து நடமாடுகின்றோம் காற்றலையிலே. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறுவதோடு அன்பு அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று திடம் கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனை மீண்டி அன்னையுடன் தந்தை ஆசானும் அன்பு தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே, நன்றி கூறும் வேளையிலே சிரம் தாழ்த்தி இவர்கள் தாழ்பணிந்து மீண்டும் நாங்கள் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். 2026 7வது மாதத்தின் 10வது நாள் கதம்பத்திலே பக்தி வேளை இனிது நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இங்கிதமான இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உங்களோடு இணைகின்ற நான், அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாம் வல்ல இறைவனிடம் ஓம் நம சிவாய என்று கூறியிருக்கிறோம். குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி உங்களுக்கும் நல்வணக்கம் கூறி முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே வாருங்கள், எங்கள் மோன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் பணிக்கு இன்றைய நிகழ்ச்சியை அலங்காரமா கொண்டு செல்வோம் கதம்பத்திலே என்று அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி எண்களோடு.

0: கடந்த ஒரு வார காலமாக காரிருள் சூழ்ந்தது போன்று எங்கள் வானொலியில் ஏற்பட்ட தடைகள், அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், எங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், துன்பங்கள் அத்தனையை மறந்து போகும் வண்ணம் இப்பொழுது சீர்நிலைக்கு வந்திருக்கின்றது என்று நாங்கள் கருதி கொண்டு உங்களோடு இணைந்து இன்று நாங்கள் எங்கள் வானொலியின் நிகழ்ச்சியை சிறப்பிப்போம். கடந்த காலம் மிகவும் ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை பெற்ற காலம். இறைவன் பேரருளினாலும் உங்கள் அன்பினாலும் நாங்கள் எவ்வித ஆபத்துமின்றி, உடல் பாதிப்புகளோ வேறு எந்த சேதங்களோ இல்லாமல் நாங்கள் இருக்கும் வேளையிலே எங்களுக்கு பற்றாத செல்வமான, எங்கள் எல்லோருக்கும் வேண்டிய, எங்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் வைத்திருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி தடைப்பட்டிருந்தது பெருங்கவலைதான். ஆனால் அந்த தடைகளை மீறி அதற்குள்ளே பிரயத்தனங்களை பல செய்து அதை சரிநிலையை கொண்டு வந்திருக்கின்றோம். முதற்கண் கூற வேண்டியது என்னவென்றால், எங்கள் ஒலிபரப்பு நிலையத்திலே நாங்கள் ஒலிபரப்பும் சகல விடயங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் கேட்கும் வண்ணம் ஒரு இடம் இருக்கும், ஒரு ஒரு கணினி, அதிலே ஒரு தளம் இருக்கும். அந்த தளம் கன்னடாவுக்குள் இல்லை, ஐரோப்பிய மண்ணிலே தான் அந்த தளம் இருந்தது. எல்லா இடத்திலும் எடுக்க முடியாத பிரத்யேகமான விசேஷமான சிறப்பானது. ஐரோப்பிய மண்ணிலும் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக அங்கு எத்தனையோ பேருக்கு மின் இல்லாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், 53,000 மேலே, அதற்கு மேலே. அது மட்டுமல்லாமல் அங்கும் இப்படியான இடர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எவ்வளவுதான் நாங்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் இயற்கைக்கு மாறி எதுவுமே செய்ய முடியாது. இயற்கை தான் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தை, அதிலும் பூலோகத்தை பசுமையாகவோ சுகந்தமாகவோ வைத்திருக்க முடியும். அது நினைத்தால் முற்றாக அழித்து சுக்குநூறாக்கிவிட முடியும். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் பூமி இருக்கும். பூமியில் உயிரினங்கள் தோன்றும். உயிரினங்கள் தோன்றி அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது உச்சியை தொடும் வேளையிலே அது அட்டூழியங்களைத்தான் நாடிக்கொண்டு செல்லும். அதைத்தான் கலியுகம் என்று கூறுகின்றார்கள். யுகம் யுகமாக வருவது, இப்பொழுது நடைபெறுவது அதுதான். இப்பொழுது இத்தோடு நிறுத்திவிடவில்லை, மேலும் வெப்பத்தினால் பேராபத்துகள் நடைபெற இருக்கின்றது, காற்றினால் நடைபெற இருக்கின்றது, வெள்ளத்தினால் நடைபெற இருக்கின்றது. அதனால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி என்ற அக்னி என்ற பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூமியை தவிர மற்ற எல்லாம் பிரளயம், அதாவது எல்லாம் தங்களுடைய வீரியத்தை காட்ட வழிகட்டால் இந்த பூமி தாங்காது. இந்த பூமி தாங்க வேண்டுமாக இருந்தால் பூமியில் உள்ள உயிரினங்கள் பூமியை பூமியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்றால் இந்த பூமியே எம்மை உருவாக்குகின்றது, இந்த பூமியே எம்மை அளிக்கின்றது. இதற்கு காலம் காரணமாக இருப்பவர் நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற கடவுள் என்ற ஒன்று. அதை பலவிதமாக கூறினாலும் உண்மையென்ற ஒன்று அருவம், எல்லாருக்கும் பொதுவான இறைவன் என்றெல்லாம் கூறுகின்றோம். அவருடைய திருவிளையாடல் பிரபஞ்சமே அவருள் அடங்குகின்றது என்று கூற நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை இப்பொழுது நாங்கள் உணர்கின்றோம். நாம் மூதாதையர்கள். இப்பொழுது நாங்கள் எங்களின் பின் சந்ததியினர் வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது அப்பட்டமாக தெரிகின்றது. விடிவு அல்ல, அழிவுதான் நிச்சயம் என்று இது இப்பொழுது அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். நல்லது உறவுகளை நாங்கள் ஏதோ இறைவன் கருணையினாலும் எங்களுடைய முயற்சியாலும் உங்கள் அன்பு பாசம் எங்களை இழுத்து கொண்டிருந்ததாலும் எப்படியும் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஏகோபித்த பிரச்சனைக்குள்ளே இருந்து வந்துவிட்டோம். இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. இது தொடரும் என்ற நம்பிக்கையோடு இணைவோம். இப்பொழுது நிற்கும் என்று யாருக்கும் தெரியாது தானே. கடந்த வாரங்களில் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை இழந்திருக்கின்றோம். நான் கடந்த வாரம் எங்களோடு பேசி மகிழ்ந்து உனக்காக நான் நிகழ்வுடன் சென்றபடி நாளை சந்திப்போம் என்று சென்றால் அடுத்த நாள் பக்தி வேலை இல்லை, பாட்டுக்கு பதில் பாட்டு இல்லை. சரி, பாடுவோர் பாடலாமுக்கு வரலாம் போல் இருக்கின்றது என்று ஓடி வந்தால் பாடுவோர் பாடலாம் நிகழவில்லை, பாட்டு சவாரி நிகழவில்லை. இப்படி பல நிகழ்ச்சிகளை இழந்து இன்று நாங்கள் நீட்டிய சொல்லோடு நீட்டிய தினம் சொல்லோடு பாடல் இல்லை என்று பொக்கிசம் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். நான் வருகின்றேன் என்றவுடன் அன்புடன் எங்களை வரவேற்று நீங்கள் அனைவரும் வாழ்த்து கூறி மகிழ்ச்சியை தெரிவித்ததை இட்டு நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதலால் இன்று என்ன செய்வோம், பொக்கிசம் என்ற நிகழ்ச்சியை தொடர்வோமா, இல்லை நேயர் விருப்பமாக ஒவ்வொருவரும் வந்து பேசி மகிழ்ந்து பாடல்களை கேட்போமா என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் பொக்கிசம் என்றால் ஒரு இருவர் நாலு பேர் ஐவர் தான் பெற முடியும், மற்றவர்கள் வரமாட்டார்கள். இங்கே எல்லோரும் பல இடத்திலிருந்தும் வரவேற்பு தந்து எழுதியிருக்கின்ற வகையில் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும் வண்ணம் இன்றைய நாளை நேயர் விருப்பமாக எடுத்துக்கொள்ளலாம். நேயர் விருப்பமாக உங்களுடைய விருப்பத்தின் பாடலையும் கேளுங்கள், உங்கள் விருப்ப கருத்துக்களை தெரிவியுங்கள், பேசுவோம் மகிழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று நேயர் நேரத்துக்காக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள், கேட்கும்போது உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். எல்லோரும் இணைவோம். எல்லோருடைய குரல்களையும் கேட்க நான் விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த இடையூறு நேரத்தில் நீங்கள் பட்ட அந்த துன்பங்கள் எனக்கு தெரிகின்றது. ஒவ்வொருவரும் எழுதிய எழுத்துக்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அளவலாவி கொண்ட விதங்கள், இது இப்படி ஓடுகின்றது, அது எத்தனை நாள் செல்லும், இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியாது என்றெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கின்றீர்கள், அவற்றை நான் உணர்கின்றேன். அந்த வேளையில் உங்களுடைய வேதனை எனக்கு நீங்கள் தந்த ஆறுதல் அத்தனைக்கும் நானும் எனது மகள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களும் உங்களுக்கு நன்றியும் அன்பும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அலையுங்கள் 6478746415 என்ற அதே எண்கள் தான், தொடர்ந்து அதே நிலையத்தில் அதே கணினிகளோடும் சீர்திருத்தங்களை செய்து கொண்டு சில புதிய மாற்றங்களையும் செய்து வந்திருக்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவரோடும் இணைந்தும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நேயர் நேரத்தை. வாருங்கள் காற்றலைக்கு. இன்று 2026 ஆண்டு 7வது மாதம் 22வது நாள் அறிவன் கிழமை, வளமையாக அறிவன் கிழமையிலே நாங்கள் பொக்கிஷம் இன்று நேயர் சந்திப்போம். வருகின்றார் உறவு மல்லியத்திலிருந்து அன்புடன் முதல் நேயராக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருடைய வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே வணக்கம். மகிழ்ச்சி கொஞ்சவரே வணக்கம். வணக்கம். நாங்கள் அனைவரும் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். கூறுங்கள், என்ன நடந்தது இந்த கடந்த வாரம்?
1: ஆமா ஐயா, உங்களுடைய காட்டு தீயனால இங்க எங்களுக்கெல்லாம் பத்திக்கிச்சியா?
0: ஆமா, இன்னும் அது அணைக்கப்படவில்லை ஐயா. அமெரிக்க பகுதியில இன்னும் பகுக்குளமாக இருக்கின்றது. எங்களுக்கு அயல் நாடு தானே. இங்கே நாங்கள் இருந்த மாநிலத்தை விட நீண்ட தூரத்தில் உள்ள ஒரு மாநிலத்தில் தான் வழக்கமாக இருந்தது. அதனுடைய தாக்கங்கள் கடந்த வருடம் இந்த புகையோடு தான் வந்தது. இந்த வருடம் நாங்கள் இருக்கின்ற மாநிலம் ஒன்றாரியோ மாநிலத்தில் பேரழிவுகளை கண்டுவிட்டு தொடர்ந்து இன்னும் அணைக்கப்படாமல் இருக்கின்றது. மழை பொழிந்த இடங்களில் அணைந்திருக்கும். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யவில்லை, பொழியவில்லை தானே? ஆனா மழை ஒரு பக்கம் பொழிந்தாலும் மழை மறுபக்கத்தால தீ பரவி கொண்டுதான் இருக்கும். அது பரவி கொண்டே போய்கொண்டிருக்கும் அல்லவா?
1: இன்னொரு நாட்டுல கூட எத்தனையோ 36,000 ஏக்கர் நிலம் எரிஞ்சு போச்சு.
0: ஐரோப்பிய எல்லா நாடுகளிலும் தான் ஏற்பட்டிருந்தது. ஐரோப்பிய மண்டலங்களிலே பேரழிவு 34. அது மட்டுமல்ல, இலங்கை இந்தியாவுக்கு பாக்க நீரிணையில் இந்து சமுத்திரத்தில் ஏதோ ஒரு அமுக்கம் இருக்கணும், ஒரு பெயரும் சூடி இருக்கணும். அந்த அமுக்கத்தினால் இலங்கை இந்திய பகுதிகளில் மேலும் ஆபத்துக்கு இடம் இருக்குது. வெப்பத்தினால் நீர் கூட தட்டுப்பாடாக பெறும் என்று
1: கூறப்பட்டிருக்கு. தகுந்த மாதிரி இந்த வருடம் மழை இல்லையா, போதிய மழை இல்லாதனால நீர்மொழிகி என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் கூட வற்றிவிட்டது. போர்லாம் கொஞ்சம் தலையாட்ட ஆரம்பிச்சுட்டியா, அந்த மாதிரி ஒரு நீர் அடியில போயிடுச்சியா நீர்லாம்.
0: அதற்கு ஒரு காரணம் மகாலிங்கம், நாங்கள் அறியக்கூடியதா இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் முன்பு எந்த இடத்துக்கு போனாலும் எமது நாட்டிலே முகம் தெரியாத உறவுகள் ஒன்று, ஒரு அயலவர்களாகவே ஏற்று மொழிக்காரராக இருந்தாலும் தட்டி அவர்கள் கதவை தட்டி ஒரு விரலாலே வாயை திறந்து ஆவண்டு தண்ணீர் என்று கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுப்பார்கள். யாரும் இல்லையென்று, தண்ணீருக்கு இல்லைன்னு. ஆனால் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தோ அந்த தண்ணீர் எல்லாம் இவங்கள் வியாபார நோக்கத்தோடு போத்தல் தண்ணீர் செய்ய ஒழிக்கிட்டாங்களே இல்லவா, எங்கிருந்து எடுத்தார்கள், எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கொண்டார்களே. உலக நாடு முழுக்க பெறவர்கள் அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீரில் கை வைத்து விட்டார்கள் நம்மவர்கள், எங்கள் மக்கள். நம்ம என்று கூறுவது பூமியில் வாழும் மக்கள். பூமி தந்தவர் அது ஒரு பொக்கிஷம் ஐயா, எங்களை உயிரினத்தை உருவாக்கி மீண்டும் மீண்டும் மீளுருவாக்கம் செய்வதற்கு காரணமானது பூமி. அதிலேயே இப்படி தொல்லைகளை கொடுத்து விட்டார்கள். அப்போ இந்த தண்ணீர் எல்லாம் எங்கே சென்று விட்டது? சரி, அந்த தண்ணீர்கள் நீரூற்றுக்கள் ஊறி வந்து கடலிலே சேர்ந்து கடல் ஆவியாகி மேலெழுந்து தண்ணீராக தருகின்றது. அதையே வரவிடாமல் பெரிய மலைகளை முடிய இடித்து பெரிய காடுகளை அழித்து பெரிய பெரிய கட்டிடங்களை அமைத்து, இதெல்லாம் எங்களுடைய அட்டகாசங்கள். புரிகிறதா ஐயா?
1: ஆமாய்யா.
0: அதனால் நீருக்கு தட்டுப்பாடு உலகத்தில், உலக பூமியில் முக்கால்வாசி, நாளில் மூன்று பங்கு நீர், அந்த நீருக்கு தட்டுப்பாடு பெறுவதென்றால் எப்படி இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை, அந்த அனர்த்தங்கள். சரி, அதனால் இந்த இடையூறு நேரத்தில் பொறுமையோடு இருந்து எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருந்தீர்கள், நன்றி மகாலிங்கம். இன்று ஏதோ இறைவன் அருள்னால் வந்துவிட்டோம், நாங்கள் இயங்க வேண்டும் உடைய ஒரு அமைப்பு இருக்கின்றது, மீண்டும் வானொலிக்கு வந்துவிட்டோம். அங்கே உங்களுடைய பகுதியில் மழை இல்லையா அல்லது இருக்கின்றதா பற்றாதா?
1: மழையே இல்லையா?
0: மழையே
1: நாங்கள் எங்கள் பகுதியிலாம் மழை இருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கை கூறியும், நான்கு நாளைக்கு அடர்த்தி மழை அப்படின்னு கூறியும் எங்களுக்கு வந்து மழை இல்லாமல் அந்த பயிற்சியாக பொய்த்து விட்டது. அதனாலேயே வந்து நிலத்தடி நீர் வந்து குறைந்து விட்டதுயா. அது மட்டும் இல்லாமல் வெப்பமும் அதிகமாக இருக்கியா.
0: இங்கும் என்னவென்றால் மகாலிங்கம், இடியுடன் மழை மின்னல் என்றெல்லாம் எழுதுவார்கள், நடைபெறாது. இடி முழக்கங்கள் வரும்போம். இந்த கணனியின் பிரச்சனை என்னவென்றால் அதிவெப்ப காரணமாக இலைகள் உருகிவிட்டன. அவர்கள் எவ்வளோ இலைகளை பொறுத்துக்கிறார்கள், பெரிய பெரிய மாற்று, அதை எப்படி சொல்கிறது, அதை மாற்றி கொடுக்கின்ற கருவிகள் எல்லாம் எல்லாம் பொருத்தி செய்கிறார்கள். அதற்குள்ளே எங்கே என்ன பிழையண்டு எங்களால் கூற முடியாமல் இருக்குது, அது அந்த மேல் தொழில்நுட்பவியலாளர்களுக்கு தான் புரியும். இருப்பினும் ஊருக்கு ஊர் மாற்றம் செய்வதான அந்த மாற்றுக்கொள்ளுற இதில் எல்லாம் கன பிரச்சனை இல்லையா. காரணம் வெப்பம். அதே நேரம் மழை பொழிவதனால் வருவதுன்னா அந்த இலைகள் அறுந்து அந்த கம்பங்கள் விழுந்து அப்படி போகும். இது வந்து வெப்பம் அதிகரித்ததால் சொன்ன எங்களுக்கு காட்டுத்தீ, நாங்கள் இருக்கிற பகுதியில் காட்டுத்தீ பெறவில்லை. ஆனால் அங்கிருந்து பெறவின அந்த புகை மண்டலத்துக்கு அறிவித்தல்கள் கொடுத்து நாங்கள் முகத்துக்கு கவசம் போட்டோன்னு மூன்று நான்கு நாட்கள் இருந்தோம். அதை சுவாசிக்க முடியாமல் என்ன சுவாசித்தால் பெரிய வருத்தங்கள் ஏற்படும். அதே நேரம் இப்பொழுது பொறுத்த வித்தியாசமான ஒரு நோய் ஒன்று உலாவுகின்றது. இப்படி கொஞ்சம் விடை கூறுதான். காரணம் பூராவும் வெப்பம். இன்று எங்களுக்கு 18 பாகை என்று காட்டுகின்றது. இப்பொழுது இன்னும் சில மணி நேரத்தில் மழை பெய்யலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் மழை பெறாது போல் தெரிகின்றது. ஆனால் வெளியே சென்றால் மப்பு மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே சென்றால் வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கும். நான் என்னை அழைத்து கொண்டு ஒரு வைத்திய இதுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது எனக்கு அதிக பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பின்பு அமைதியாக இருந்தேன் என்று பையுங்களேன். தலை சுத்துவது, மயக்கி விழுவது போன்ற எல்லாம் ஏற்பட்டு விட்டது எனக்கு. மற்றது சர்க்கரை கட்டுப்பாடுகள் கூட அளவுக்கு மீறியும் குறைந்தும் கூடியும் என்று அது ஒரு பக்கத்து தொல்லை. அதுக்கு மனநிலைகளும் காரணம் தானே, மகாலிங்கம் டென்ஷன் அப்படி இருந்தாலும் இதோ வந்துவிட்டோம். அடிக்கடி
1: பதட்டம் கூட காரணமா
0: டென்ஷன் என்ற பதட்டம் ஒரு காரணம் ஐயா. மற்றது உடல் வலி வர்றதுக்கு காரணம் மன உளைச்சலும் காரணம் ஐயா. மனதில் சுமை அதிகமானால் உடம்பெல்லாம் வலி ஏற்படும் அப்படி எல்லாம் இருக்கின்றது. மன சுமை கூடிவிட்டது காரணம் வானொலி
1: உடல் வலியும் சேர்ந்துடுது.
0: அப்படியே சேர்ந்து விடுமா? ஏதோ இறைவன் கருணையால் ரெண்டுதான் நாங்கள் சொல்லுவோம். அவருடைய கடாட்சம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. ஆனால் மோசம் ஐயா. நாட்டிலே நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நடக்கின்ற சம்பவங்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஏன் தான் மனித பிரவி எடுத்து வந்தோம், ஏன் இந்த ஆறாவது அறிவை பெற்றோம், புத்தி எங்களுக்கு கிடைத்தது என உணரக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? கவலையாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. சாதனைகள் படைத்து உலகளாக பெரும் இதுகளை நடத்துகின்றார்கள். அங்கு கூட அரசியலும் பணமும் தான் பணிபுரிகின்றது. எத்தனை தில்லுமில்லுகள் ஐயோ. அது சாதாரண மக்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக. அவர்கள் அதை அதிகாரம் படைத்தவர்கள், அதால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு அப்படி போய் கொண்டிருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருக்கின்ற இந்த காலநிலையில் இதையெல்லாம் அவதானித்து உங்களை கவனித்துக் கொள்வது, நாங்களும் நீங்கள் சொல்வது போல் இவற்றையெல்லாம் அவதானித்து நாங்கள் இருக்கும் பகுதி ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்திலே அமெரிக்க எல்லை இருக்கின்ற அந்த எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு போர்டர். அதிலே அங்காலகாலம் வைத்து அமெரிக்கா இந்தியாவில் பாலங்கள் எல்லா இடம் இருக்கும், எல்லா இடம் பாலங்கள் இருக்கும் ஆற்றங்கரையில். அதை விட தரைப்பாதைகள் அதை சுற்றி போக வேண்டும். எல்லா இடமும் பார்டர் இருக்கும் தானே. அந்த நான் கூறுவது அமெரிக்க எல்லை பக்கத்திலே. இங்கே தானே ஐயா இந்த பெரிய 24 மணி நேரம் பற்றாத நீரோட்டம், உலக அதிசயங்கள் ஒன்றான நயாகரா ஃபால்ஸ் என்று கூறுகிறார்கள், நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கின்றதே. அது இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல தானே அது இருக்கின்றது. இது எத்தனையோ கிலோமீட்டர், எத்தனையோ மைலோட கப்பல் இப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கின்றது ஐயா அங்காலி. அது ஆபத்துக்கள். எத்தனை வாகனங்கள் ஐயா உருகி விட்டன, எத்தனையோ வாகனங்கள். தரிப்பு இடங்களிலே தரிக்கி விடப்பட்ட வாகனங்கள் 1-10 ஒன்றிலே பற்றி அது எரிபொருள் வெடித்து பிறந்த ஒன்று ஆயிரக்கணக்கான வாகனங்கள், பேருந்துகள் எல்லாம் படி எல்லாம் எரிந்திருக்கின்றன ஐயா. செய்திகள்ல நீங்கள் பார்க்கலாம் என்னையா
1: பொருளாதார நெருக்கடியே ஏற்பட்டிருக்கும் போல இருக்க.
0: பொருளாதார நெருக்கடி ஏற்படும் தானே, அது இப்ப நடைபெற அரசியல் சீட்டாட்டங்களே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது தானே ஐயா. அரசியல் சீட்டாட்டம் நடைபெறுவது புரிகிறது தானே நான் கூறுவது? நாங்கள் அரசியல் பேச வரவில்லை, அரசியல் சீட்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாருக்காக இவர்கள் ஆடுகிறார்கள், யார் இவர்களை வைத்தார்கள்? மக்கள். மக்கள் இவர்களுக்கு அரசுரிமையை கொடுத்தவுடன் அவர்கள் தாங்கள்லாம் கடவுளன் எண்ணிக்கொண்டு தங்களுக்கு தங்களுக்கு புரிந்த வகையிலே ஆட்டம் போடுகிறார்கள். அல்லோல அல்லோலப்படுவது மக்கள் இல்லையா?
1: எங்கள் நாடுன்னு
0: நின்று விட்டதா குரல் கேட்கவில்லை மகாலிங்கம் உங்களுடைய குரல்.
1: ஐயா எங்கள் நாடும் அப்படிதான் கேட்கிறது நடக்கிறது.
0: இப்படி நான் பொதுவாகத்தான் பேசுகிறேன், இங்கே மட்டுமில்லை பொதுவாக பேசுகிறேன். உலகம் அப்படி நடைபெற்றுகின்றது. உலகில் எந்த ஒரு மனிதனும் நல்ல தலைவர்கள் இல்லை. உலகம் எங்கு எந்த நாட்டை எடுத்துக்கொண்டான், எல்லாம் தான் தான் நினைத்தபடி தனக்கு தனக்கு கிடைத்தால் போதும் என்று கிடைத்த பதவியை தக்க வைப்பதற்கு இத்தனை கொலைகளும் கொள்ளைகளும் நினைக்க முடியாத ஐயா. மக்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அநாகரிகமான முறையில் நடக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. ஆனால் அதுக்கு காரணம் நாங்கள் தான், மக்களாகிய நாங்கள் வாக்களித்தபடியால் தானே. வாக்கு போடும் பொழுது எங்களுடைய தைரியத்தை இழந்து விட்டோம். நக்குண்டார் நாவிழந்தார் என்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பணம் தலைவிரித்தாடுகிற, பணம் உள்ள இடத்தில் பணம் செய்கிற, பணம் உள்ளவன் சகலதையும் செய்கிறான். தட்டி கேட்க மனிதர்கள் தட்டி கேட்கிற, நாங்கள் உரிமை கேட்டு எங்களுக்கு சட்டத்தை நீதியை தரக்கூடியவர்களே விலைக்கு வாங்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களே நிலை மாறி போகின்றார்கள். ஊடகங்கள் சும்மா ஒரு கதையை கேட்டவுட ஊடகம் சும்மா எழுதி கொண்டிருக்கும். அவங்க ஊடக தர்மம் தெரியாதவர்கள். இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் இருக்கின்றதில்லவா, ஒரு வசனம் கிடைத்தால் அதை ஊதி பெருக்கி எழுதி என்னவோ எல்லாம் எழுதி விடுவார்கள். அதில் யாரும் நம்பத்தகுந்த செய்தி பிரிவுகள் இப்பொழுது இல்லை. எந்த செய்தி தொகுப்பு எடுத்து பாருங்கள், ஒவ்வொருதருக்கு பின்னால் நின்று கொண்டு செய்தியை தருகின்றார்கள். ஒவ்வொருதருக்காக வக்காலத்து வாங்கி நின்றிருக்கின்றார்கள். புரிகிறதா ஐயா? உண்மை செய்திகளை உண்மை செய்திகளை அவள் தருவதே இல்லை. உண்மை செய்தி இந்த ஐந்தந்தான், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அவையினுடைய பிரதி தாக்கம்தான் உண்மை செய்திகள். இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் நினைக்க முடியும். இவங்க எல்லாம் சும்மா அங்கே உடந்து காவை குப்பைகள் எல்லாம் வந்து இப்போ மெத்தையிலே வந்து விட்டது. எந்த நாடு, எந்த நாடு நாங்கள் விரல் விட்டு கூறலாம் ஓ புண்ணிய நாடு, இந்த நாட்டை இப்படி செய்கிறார்கள், அப்படி எந்த இந்த அமைச்சர் நல்ல, இந்த பிரதமர் நல்ல, இந்த தலைவர் நல்லவர் என்று யாரை கூற முடியும்? எவ்வரையும் கூற முடியாது. ஒருவரை கூறுங்கள் விரல் நீட்டி, தகுதியே இல்லாதவர்களை நாங்கள் ஏற்றி வைத்திருக்கின்றோம். வாய்ப்பேச்சு வீரரடியா தானே பாரதி பாடினார், வாய்ப்பேச்சில் வீரரடி என்ற ஒரு கவிதை பாடியிருந்தார் அல்லவா? நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனை செய்வாரடி கிளியே, இவர்கள் வாய் சொல்லில் வீரரடி என்ற கவிதையை பாடியிருந்தார் மகாகவி பாரதியார் அவர்கள். நல்லது, மாலைக்கு மற்றவர்களும் வந்து பேச இருப்பார்கள், அவளோடு நீண்ட நேரம் பேசிவிட்டு என்ன பாடல் ஒலிபரப்போம் என்று நேர் நேரத்திலே.
1: கர்ணன் படத்துல இருந்து
0: அது அது கர்ணன் படம் இல்ல, கர்ணா
1: கர்ணன்
0: அல்ல,
1: அர்ஜுன் நடித்த
0: அது தெரியும். ஆமாமா, அது கர்ணா என்ற திரைப்படம். மலரே மௌனமா என்ற ஒரு பாடலை கேட்கின்றீர்கள், இனிமையான பாடல். மௌனத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை காணலாம். அந்த பாடல் கர்ணா
1: பாடல்,
0: கர்ணா என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகிறோம். நன்றி மகாலிங்கம் இணைந்தமைக்கு. கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி. நலமுடன் இருக்கிறதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியா
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அல்லவா, எல்லோரையும் மகிழ்ச்சி பட பேசுவேன். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் இங்கே ஓடி வாருங்கள். நீங்கள் பலர் எழுதி இருக்கின்ற உங்களுக்காக நான் பொக்கிஷன் நிகழ்ச்சியை மாற்றி உங்களுக்காக இன்று நேயர் நிகழ்ச்சி நேயர் நேரமாக கலந்துரையாடலாக கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள் ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: இருக்கும். எங்களுக்கு இடையூறு ஏற்பட்ட வேலை, நீங்கள் ஊரில் இல்லை, நீங்கள் சாமியையே பணம் சென்றிருந்தீர்கள். அந்த அந்த வேண்டுதலின் பலன் தான் எங்களுக்கு இப்படி மீண்டும் உங்களை சந்திக்க வைத்திருக்கின்றது. நாங்கள் இடையூறு நடந்ததே உங்களுக்கு தெரியாமல் நடைபெற்று விட்டது. அப்போ அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வரவில்லை என்ற போது யோசிச்சார், என்ன நடந்தது கிருஷ்ணனுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு வரவில்லையே என்று பார்த்தால் நிகழ்ச்சியே இல்லாமல் போய்விட்டது. பார்த்தீர்களா எப்படி இருந்தது உங்களுடைய யாத்திரை எப்படி இருந்தது?
2: சிறப்பாக இருந்தது.
0: சிறப்பு சிறப்பு. கூறுங்கள். இந்த கடந்த நாளையில நீங்கள் இது மீண்டும் மீண்டும் இடையூறு பாடல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தருடைய ஒருத்தர் பேசி இது எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓட போகின்றதோ என்றெல்லாம் இப்ப எத்தனை நாளைக்கு தான் இப்படி
2: கூறுங்கள். ஒரு சில பாடல்கள் கேட்க நன்றாக தான் இருக்கு, ஆனா எத்தனை முறை கேட்பது
0: இல்ல. அதை நீங்கள் எழுதினதை நான் பார்த்தேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஓட போகிறதோ, இப்ப வரப்போகிற ஏக்கம் எல்லோருக்கும், எங்கள் எல்லோருக்கும் அந்த ஏக்கம் இதோ சரியாக வருகிறது போல் இருக்கும். எங்கே எந்த எந்த இலை எதே என்று பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதனால் பூரணமா வந்து இப்பொழுது நாங்கள் உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையின் படியும் நாங்கள் மீண்டும் சந்தித்து விட்டோம். இப்பொழுது மகாலிங்கத்தோட பேசும்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நடந்த சம்பவங்களை ஓரளவு கூறியிருந்தேன். கூறுங்கள் இப்பொழுது நீங்கள் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? காட்டு தீயினால் இங்கே எந்த ஆபத்தும் ஏற்படும், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் கணினிகள் எல்லாம் உருகி விட்டது, போக்குவரத்து தடைபட்டு விட்டது, அதிலிருந்து எழுப்பிய அந்த புகைகளினால் அங்கே எங்கேயோ எத்தனையோ மயிலுக்கு அப்பால் நடந்த காட்டுத்தீயின் புகை ஆகாயத்தில் வீதி அப்படியே காற்றோடு காற்றாக பெறும்பொழுது அது வந்து விஷக்காற்றாக அதில் இந்த சுவாசித்தால் கூடாது, கண்ணுக்கு கூடாது, குழந்தைகளுக்கு கூடாது, முதியோருக்கு கூடாது, வெளியே செல்ல வேண்டாம், எல்லோரும் முகக்கவசம் அணியுங்கள் என்றெல்லாம் அங்காடிகள் எங்கே பார்த்தாலும் அப்படித்தான் மக்கள் கூட்டங்களாக இருந்தோம். எங்கே போய் ஒழிப்பது? காற்று மாசுபடிந்தால் அப்படி ஐயா வாழ்வது? இயந்திரமயமாக்கப்பட்ட பின்பு எல்லாம் மின்சாரமும் கணனி, இப்பொழுது கணனிமயமாக்கப்பட்டு இலத்திரவியலாக வந்த பின்பு எங்களுடைய கருத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் இவை எத்தனைதான் எவ்வளவுதான் முன்னேறி வந்தாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது ஐயா. எத்தனை ஆண்டுகளாக இந்த மேலை நாடான நாங்கள் வாழ்கிற கனடா நாட்டை மக்கள் வாழும் நல்ல பூமியாக மாற்றுவதற்கு அந்த பனியிலிருந்து முயற்சிக்கின்றார்கள், முடிந்ததா? முடியாது ஐயா, தாங்கியே ஆக வேண்டும். இப்பொழுதும் அன்று போல் இன்னும் 40-45 டிகிரி அண்டத்தில் இருக்கின்றோம். அதே போன்று வெப்பம் வந்தபோது இந்த முறை 40-42 ஐரோப்பிய மண்டலத்திலே, ஐரோப்பியாவில் அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலே 53,000 மக்களுக்கு கணினி மின் இணைப்பு கிடைக்கவில்லை, இன்றும் கிடைக்கவில்லை. 12,000 பேருக்கு மேல், 1,200 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இது நான் ஒரு வாரத்துக்கு முன்பு எடுத்த கணக்கு. அதேபோல் ஜெர்மன் நாடு, ஐரோப்பிய நாடுகளெல்லாம் வல்லோல கல்லோலம், ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து கூட அப்படித்தான். ஒரு எங்கும் இயற்கை வெப்பம் மழை நிரந்தரம் இல்லாமல் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றது.
2: இங்கு வந்து வெப்பம் தான் தொடர்ந்து இருக்கு.
0: அவங்களுக்கு வெப்பத்தினால் அங்கே எவ்வளவு அழிவு இருக்கு, இந்த ஊடகங்கள் எல்லாம் சும்மா அழுதுவாங்க, அதை நீங்க நம்ப வேண்டாம். உண்மையாக உங்களோட ஊரிலே இருப்பதை பார்த்தீங்கன்னா உணர்விலே அறிந்து கொள்ளலாம் கிருஷ்ணன். சரி, நீங்கள் நினைத்தீர்களா மீண்டும் நாங்கள் இந்த இப்படி தடைபட்டு விட்டதே மீண்டும் இது? அதைத்தான் நான் கேட்டேன், என்ன நினைத்தீர்கள் என்று. என்ன நினைத்தீர்கள், வாகனம் இயங்குமா இயங்காதா, நாங்கள் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா என்றெல்லாம் பண்ணினீர்களா?
2: அதான் பதிவுத்தில் இட்டிருந்தேன். நடக்கும்.
0: ஓ, அது நல்லதே நடக்கும். அதெல்லாம் நீ நல்லதே நடக்கும் என்று எண்ணியபடியால் நல்லதே நடந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, எத்தனை யாத்ரீகர்கள் இணைந்து சென்றீர்கள் உங்களுடைய சுவாமி ஐயப்பன் ஊருக்கு?
2: ஒரு பேருந்து பயணம் தான் போயிட்டு வந்தோம். ஒரு 30 பேர்.
0: 30 பேர் சேர்ந்து நல்ல ஒரே ஐயப்பனுடைய பாடல்களை பாடிக்கிறோம். கடந்த வருடம் நீங்கள் போகும்பொழுது நான் பாடல்கள் எழுதியிருந்தீர்கள், அந்த பாடல் ஒளிபரப்பணும் நீங்கள் கேட்டதாக எல்லாம் எழுதியிருந்தீர்கள். அதே போன்று இந்த வருடம் உங்களுக்கு கேட்க முடியாமல் போய்விட்டது இல்லையா? ஆனால் நீங்கள் போகும்போது எங்களை வானொலி இயங்கிக் கொண்டது நீங்கள் வரவில்லை. எதிர்பார என்ன திடீரென்று புறப்பட்டீர்களா அல்லது திட்டம் போட்டு புறப்பட்டு? திடீரென்று நான் நினைத்தேன், முதல் நாள் எங்களோடு இணைகிறீர்கள், அடுத்த 2 நாள் வரவில்லை, என்னடா என்று பார்த்தால் 3வது நாள் வானொலி இறங்கி பொய்த்து விட்டது. பின்பு உங்கள் எழுத்திலே தான் பார்த்திருந்தேன். நல்லது, இறைவன் அருள். அதனால்தான் நாங்கள் இறை நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் இறைவனை இணங்கி இறைவனை வணங்க வேண்டும். இந்த அறம் என்று ஒன்று இருக்கின்றது ஐயா. அறம் பிறழ்ந்து விட்டால் மரம் தானே, அறம் மீறிவிட்டது. அறத்தை யாரும் பின்பற்றுவதில்லை. ஒருதரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் எல்லோரும் நடத்தைகள் எல்லாம்
2: வருடம் நான் தான் போயிட்டு வந்தேன் சபரிமலைக்கு. அனிஷாவுக்கு ஒரு வாட்டியாவது அந்த ஐயப்பனை பார்க்க வேண்டும் நீண்ட நாளா ஆசை.
0: அப்ப ஏன் நீங்கள் இதற்கு முன்பு அழைத்து கொண்டு போகவில்லை?
2: 55 வயது ஆன
0: பெண்கள் அங்கே. ஓ, அதுதான் நான் நினைத்தேன். அதற்கு பின்பு தான் அங்கு செல்லலாம். அந்த வகையில் அந்த பாக்கியம் கிடைத்து
2: போகலாம். அதுக்கப்புறம் 55 வயது.
0: ஓ, புரிகிறதா ஏனென்று எல்லோருக்கும் அது புரியும். அற்புதம். அதை நிறை அதை இதையெல்லாம் சாதாரணமானதல்ல, இதெல்லாம் ஐதீகம் என்று இல்லை, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நிர்ணயித்த நம் முன்னோர்கள் கண்ட உண்மையான அனுபவங்கள். அதனால்தான் அவர்கள் அதை எப்படி செய்கின்றார்கள், அதை இன்று எத்தனை பேர் கடைபிடிக்கின்றார்கள். அதை கடைபிடிக்காமல் போவதால் தான் இந்த தடுமாற்றங்கள், தடைகள், ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன என்று நான் நினைக்கின்றேன். சந்தோஷம். அது இறைவனுடைய கருணை ஐயா. தனியாக சென்று கொண்டு வந்த அருள் தம்பதிகளாக பெற்று வருவதற்கு வாய்ப்பாக இருந்தால் அது எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினவாகவும் இருக்கின்றது. இப்படித்தான் போகணும், இப்படித்தான் முறையாக போய் வரும்படியும் அதில் உள்ள வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் நெறிமுறைகளை, அதற்கென்றொரு கடவுளை, அதற்கென்றொரு ஆலயத்தை, அதற்கென்றொரு நிர்வாகத்தை நிறுத்தி இந்த மதங்கள் எங்களுக்கு படிப்பிக்கின்றன. சிறப்பு.
2: அங்கேயும் வெயில் இருந்தது, மழையும் பெய்ந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அங்கே கேரளாவில் திடீரென மழை பெய்யுது,
0: அங்கே அப்படித்தான் கேரளா நாட்டின் காலநிலை, கேரளா நாட்டின் காலநிலை அப்படித்தான் கூறுவார்கள். பாதுகாப்பாக சென்று இருவருமாக திரும்பி வந்து மீண்டும் நாங்கள் இணைவதற்கு வழி கிடைத்தவங்க நன்றி கூறுவோம். சரி, அப்ப என்ன பாடலை இன்று கேட்போம்?
3: உள்ளம் தேடாது என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே.
2: ராமசாமி பாடல் கேட்கலான்னு ஒரு ஆசை.
0: சரி, இன்று பொக்கிஷத்தை நிறுத்தி நாங்கள் நேர் நேரமாக இணைந்து இயங்குவதை பெரிய
2: நினைக்கின்றேன்.
0: அப்ப என்ன உணர்ந்து வைத்திருக்கேன், அணிந்து வைத்து, அதுதான் உண்மை. என்னென்றால் பொக்கிஷம் என்றால் ஒரு 4 பேர் 5 பேர் வருவார்கள், மற்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது சிலருக்கு வந்து பொக்கிஷத்தில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அநேகமாக கடந்த காலங்களில் ஆரம்பத்தில் பலர் வந்தார்கள், கடந்த காலம் ஒரு 6 பேர் வந்திருந்தார்கள், 4-5 பேர் தான் வருவார்கள். அதனால் நேர் நேரம் என்றா எல்லோரும் வந்து பேசலாம். நல்லது. இப்பொழுது உங்களுடைய பாரியாரும் இருக்கின்றாரா? பேச முடியுமா?
4: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம் சாமியே சரணம் ஐயப்பா. சென்று வந்தீர்களா முதல் முறையாக? எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? இறைவனுடைய கடாக அருள் உங்களுக்கு கிடைத்து சுவாமி ஐயப்பனை தரிசித்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து எப்படி இருந்தது? என்ன மாதிரி இருந்த உங்களுடைய அனுபவம்?
4: நல்லாதான்ப்பா இருந்துச்சு. ஏற முடியுமான்னு இருந்துச்சு.
0: இறைவனுக்கு நன்றி, அவர் தந்த அருள், அவர் தந்த பலம் உங்களுக்கு. இருவருமாக சுகமாக சென்று நலமாக வீடு திரும்புவதற்கிடையில இறைவனை நீங்கள் ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்கள், அது நிறைவேறியதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த வடிவத்திலாவது இறைவன் உங்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை, எந்த வடிவத்தில், அது ஐயப்பனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் ஐயப்பனிடம் போவது கடினம், அதாவது இறைவனடை நேரடியாக செல்வது கடினம். அதனால் தானே திருநாவுக்கரசர் கடைசி வரைக்கும் உருண்டாவது போக வேண்டும் என்று போனார் இல்லையா, அந்த பிடிவாதம். அதுபோல நீங்களும் எண்ணின கர்மம் நிறைவேறி எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மகளே. உங்கள் மூலம் உங்களுடைய ஐயப்பனுடைய அருள் எங்கள் எல்லோருக்கும் பாலி கட்டும். சரியா? சிறப்பு. அப்ப கோலம் போட்டீர்களா என்று? அதே பூக்கோலம். மழை இல்லை என்று எல்லோரும் முறைப்பாடு செய்கின்றார்கள். முறைப்பாடு செய்து என்ன செய்ய முடியும்? குறைபட்டு என்ன செய்ய முடியும்? வரும்போது காண வேண்டியதுதான். இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது மழை பெற வேண்டும், எப்பொழுது இடி பெற வேண்டும், எப்பொழுது மின்னல், எப்பொழுது வெயில் என்று வருவதை காண வேண்டியதுதான். என்ன பாடலை இன்று கேட்போம் மகளே, உங்களுக்கு விருப்பமான பாடலாக?
4: இன்னைக்கு பொக்கிஷம் தானே வருவீங்க நினைச்சிட்டே இருந்தேன்.
0: ஓ ஓ அப்படியா? ஆனா நேற்று வரை நாங்கள் பரீட்சாத்தங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனால் போகலாம் என்ற முடிவு எடுத்துக்கொண்டு வந்தோம், இணைந்திருக்கின்றோம். அப்படி ஆலயம் எல்லாம் சென்று வந்தீர்கள் தானே, உங்களோட மனோநிலைக்கு இப்போ ஒரு விருப்பமான பாடல் எதென்றாலும் கேட்கலாம் நீங்கள். நல்ல பாடலாக இருக்கு. நான் கடவுள் திரைப்படத்தில். அப்ப நீங்கள் ஆலயம் சென்று ஐயப்பனிடம் சென்று வந்தவுடன் பிள்ளைகள் உங்கள் குழந்தைகள் எல்லோரும் ஓடி வந்து உங்களை பார்த்தார்களா? எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருந்து உங்கள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற இறையனுடைய கருணை அருள் பெறுபவர்கள்.
4: 5-6 வருஷம் போயிட்டு வந்துட்டாங்கப்பா பசங்கள்லாம்.
0: அவர்கள்லாம் போனா அம்மா போகலையே, அம்மா
4: போகிறேன்.
0: இவர்கள் எல்லாரும் போய் வந்தாலும் அங்கே ஒரு குறைன்றது அம்மா போகணும், அம்மா போய் வந்து விட்டால் முற்று பெறுவது போன்று, நிறைவு பெறுவது போன்று இல்லையா, எல்லோருக்கும் ஒரு திருப்தி அல்ல. அம்மாவும் வந்து ஆலயம் போயிட்டு வந்து விட்டார் என்ற ஒரு திருப்தி இருக்குல்ல அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. நீங்கள் சென்று வந்ததை விட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். இப்படி எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் இறை வணக்கமும் இறை பேச யாத்திரைகளும் சென்று ரஞ்சுவதனால் உங்கள் மூலமாவது எங்களுக்கும் கருணை கிடைக்கின்றது, எங்களுக்கும் அந்த கடாட்சம் கிடைக்கும். அம்மா, எங்கள் குடும்ப அதாவது எங்கள் குழுவுக்குள்ளே ஒருவருக்காவது இப்படியான எண்ணம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எல்லோருக்கும் கிடைத்தது போன்றுதான். நீங்கள் இப்போ அதை சென்று வந்ததை உங்களோடு மட்டும் வைத்திருக்காமல் எங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இறை நம்பிக்கை அந்த சந்திப்பு எங்களுக்கும் வேண்டும் என்ற ஆவல், நாங்களும் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடைக்கின்றது அல்லவா? சிறப்பு மகளே, உங்களுக்கான பாடல் மன்றியல் தமிழ் வாரியத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் இணைவோம். தொடர்ந்து இணைவதற்கு அனுகூலமாக இந்த வானொலி அமையட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி கிருஷ்ணா, நன்றி அனுஷ்யா, நன்றி மகள், நன்றி. மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்து இணைந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு செல்லலாம் என்று இன்றைய பொக்கிசத்தை நிலை நிற்பாட்டி பொக்கிசத்துக்கு பதிலாக நேர் நேரமாக ஒவ்வொருவருடன் கலந்து கொஞ்சம் எங்கள் மன ஆறுதலுக்காகவும் கடந்த சம்பவத்தை பற்றி மீட்டுக்கொண்டு அதில் உள்ள நன்மை தீமைகளை அறிந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் எப்படியான தடைகள், எந்தெந்த தடைகள் மிகவும் அதிகமான தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் நீக்கக்கூடிய எங்களுக்கு இப்படியான தடைகள் வந்தால் ஏன் உடனடியாக நீக்கப்படுவதில்லை, அதுதான் இயற்கை, அந்த இயற்கை எப்படி இருக்கின்றது, இயற்கைக்கு யார் அதுக்கு பொறுப்பு என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் வந்து கேட்டவர்கள் கேட்ட பாடல்களை கொடுக்க இருக்கின்றேன். அந்த வேளையிலே ஒரு பாடல், அன்னையை பற்றிய ஒரு பாடல், மதுரை மீனாட்சி அம்மன். அந்த பாடல் ஒன்று சீராளி ஐயாவின் குரலில் முதல் முதல் பாடலாக கிடைக்கின்றது, அந்த பாடலை கேட்போம்.

0: When I walk into Farm Boy, every...
1: அதுவல்ல அந்த பாடல் பாடல் வருவதற்கிடையில் வலைத்தளங்கள் என்ன செய்கின்றது, வியாபாரம் விளம்பரம் பணம் தேடும் நோக்கமே தவிர அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் முதலிடம் கிடைக்கின்றது எங்கும். அவ்வளவு தூரம் தலை தூக்கிவிட்டது.

பாடும் மீனாட்சி சகரிமபுதாரி கம கம கம திகா சரி நிறித தெரி தனி தனி மபனி சகரிசா சரி மகரி சரி மகரி சரி மகரி சரி நிசரி புதா இப்ப மகரிக சரி நிசபனிசா

0: பரிதா சரிகரி தனி தனி பம பரிதா இதக சகா சகமகமா மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி.
1: சிறப்பான அந்த பாடல் சகல சௌபாக்கியங்களும் வேண்டும் என்றுதான் இந்த உலகில் உயிர்கள் அனைத்தும் ஆடுகின்றன. அந்தந்த பிறவியிலே தங்களுக்கு சகல சகாபாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி வாழுகின்றார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, பேசியோ பேசாமலோ, வாய் திறந்தோ திறவாமலோ என்ன கேடுகிறாரோ நன்றாக வாழ வேண்டும், சௌபாக்கியமாக வாழ வேண்டும். அந்த சௌபாக்கியமாக வாழ வேண்டியதை அந்த பாக்கியத்தை தருவது அன்னை. அது பிறப்பிலே அந்த அன்னையினுடைய பாக்கியம்தான், அன்னை தந்த வரம்தான், நாங்கள் இறைவன் கொடுத்த வரம் அன்னை. அன்னையிடமிருந்து நாங்கள் அவரது உதரத்திலே உள்ளே இருந்து வளர்வதற்கு தன்னுடைய உதரத்தை கொடுத்து வளர்த்தார் எங்களை உருவாக்கின இந்த அன்னை. அன்னையின்றி இந்த உலகில் எதுவும் இல்லை. தனியே அன்னை இருந்து மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. தந்தையும் வேண்டும், தந்தையும் தாயும் வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையாக இருக்கிற இறைவனை தாயுமானவர் என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் தன் உடலிலே பாதியை அன்னையாக கொடுத்திருக்க, வேறு யாரும் இல்லை, கண்கண்ட தெய்வங்களாக அன்னையும் தந்தையும் இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்ற சின்னம்தான் நாங்கள் வழிபடுகின்ற, நாங்கள் இந்து மதத்தவர்கள் சைவ மதத்தவர்கள் வணங்குகின்ற சிவன், சிவனுடைய அடையாளமாக சிவலிங்கத்தை காட்டுகிறார்கள். அந்த சிவலிங்கம்தான் படைப்புக்கு மூலம் என்பதை உட்பொருளாக வைத்து கொள்ளப்பட்டது. அந்த வகையிலே அன்னை தான் மிக முக்கியம். அன்னையின்றி இந்த உயிரில் எந்த அணுவும் பிறக்காதுன்னு தான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை இன்று கேட்க இந்த முதல் பாடலாக கிடைத்து வைக்கிறேன். எனக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் அன்புடன் நீங்கள் பதிலிட்டு இருக்கின்றீர்கள். நான் வருவதற்கு முன்பே பொக்கிஷம் என்றும் மில்லை மீண்டும் நாங்கள் நேர் நிறம் செய்தால் நல்லது என்றெல்லாம் தந்து காத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேருடைய பதிவுகளும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அழைக்க வேண்டும் நீங்கள் 6 4 7 8 7 4 என்ற இலக்கத்தில். இப்பொழுது அடுத்த ஒரு உறவு அழைக்கின்றால் அவரை இணைப்போம் என்று எண்ணுவதற்கு முன்பு அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. இந்த இலக்கத்துக்கு வாருங்கள். பதிவிட்டு விட்டு இருப்பது மட்டுமல்லாமல் வந்து ஒவ்வொருவரும் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நான் பாடல்களை தந்துதான் செல்வேன். தொடர்ந்து எங்கள் வானொலியில் நிலைக்கும் என்ற ஒரு அன்பு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மீண்டும் அதற்கு உங்களுடைய அனுசரணை மிக முக்கியம். இந்த வானொலி எங்களுக்காக மட்டுமல்ல, எங்கள் நேயர்களுக்காக, நேயர்களும் நாங்கள் முனைந்ததுதான் வானொலி. வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் கூறுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்கள் தான் பழமையான எண்கள். இங்கே வந்து இணைந்தவர்கள் அன்புடன் முதலில் வந்து பேசியிருந்தார் அன்பு மகாலிங்கம் அவர்கள். பல விடயங்களை பற்றி பேசி மகிழ்ந்துவிட்டு அவருக்கு விருப்பமாக என்று தோன்றிய ஒரு பாடல் கர்ணா என்ற திரைப்படத்து பாடல். இப்பொழுது இணைத்து விடுவோம். ஓம் நமசிவாய என்று வரும் அன்பு தேவா அவர்களை. வணக்கம் தேவா.
2: ஓம் நமசிவாய.
1: வந்து விட்டோம், கேட்டு விட்டீங்களா?
2: ஆர் தேவா பேசுறேன்.
1: ஆர் தேவா அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் எப்பயும் போல நலமுடன் வளமுடன் இருக்கிறோம். ஐயாவை கண்டுதான் 4-5 நாளா பயந்துட்டு இருந்தோம். ஐயா நல்லா பேசுறேன்.
1: உங்கள் குரல் குரல்
2: அந்த நிம்மதியே போதும்.
1: குரல் பதிவை கேட்டிருந்தேன். எவ்வளவு ஆதங்கத்தோடு எழுதிய இந்த குரலையே கேட்கவில்லை. என்ன நடந்தது, என்ன நடந்தது, எவ்வளவு ஆவலோடு இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிந்த உண்மைகள் பல அதில் பகிர்ந்தீர்கள். உங்களோட மகன் அமெரிக்காவில் இருக்கின்றார். அவர் நேரடியாக உங்களுக்கும் பல செய்திகளை தந்திருக்கின்றார். நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதை நான் பதிவில் கேட்டதை.
2: அமெரிக்காவிலிருந்து அவ்வளவு போச்சலாம் இருந்துச்சான் அங்க நம்ம நாட்டுல கனடாவில்.
1: இன்றும் அங்கு அமெரிக்காவில் இன்றும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது காட்டு.
2: அதெல்லாம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்குதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
1: உடனே நான் உங்களுக்கு பதில் தந்திருந்தேன். நன்றி போட்டு எழுதியிருந்தீர்கள். நன்றி. இதுதான் இதுதான் உறவுகள் என்பது, அன்பு என்பது இதுதான். அதற்காகத்தான் நாங்களும் விட்டு விலக முடியாமல் இருக்கின்றோம். இந்த என்னுடைய வயது, மகளினுடைய நோய் இருந்தாலும் 30 வருடம் ஆகிவிட்டது. நாங்களால் நிறுத்த முடியும். உங்களை எல்லோரையும் மறக்க முடியாதானே. எங்களுக்கு மட்டுமில்லை, அமெரிக்க கனடா பகுதி மட்டுமில்லை, உலக நாடுகள் அத்தனையிலும் இந்த அனர்த்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேலும் நடைபெற இருக்கின்றது. கவனமாக
2: மனித உடம்பு மாதிரிதான்.
1: இப்பொழுது இன்னும் ஒரு ஈகோலாவை, ஈகோலா என்ற ஒரு கிருமி பரவி இருக்கு. ஈகோலா அது ஒரு பாகம். அது அடுத்து எங்களுடைய இந்து சமுத்திரத்திலே குடிகொண்டிருக்கின்ற பவன், அதாவது அந்த அக்னி ஏதோ ஒரு அமுக்கம், அது பரவும் வேளையில இலங்கை இந்திய நாடுகளுக்கு பெரும் சேதங்களும் தண்ணீர் நீர் பஞ்சமும் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். இந்த
2: இரண்டு வருஷம்
1: இந்த இரண்டு வருடத்துக்குள்ள
2: எழுதுகிறார்கள். பயங்கரமா இருக்கும்.
1: அப்ப இந்த விஞ்ஞானம்
2: பயங்கரமா
1: இருக்கும். விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க முடிந்ததே தவிர இந்த விஞ்ஞானத்தால இந்த ஏஐ அறிவியலால அதை நிறுத்த முடிந்ததா? இல்லையே, இயற்கை வெல்ல யாராலும் முடியாத ஐயா. இந்த இயற்கை வெல்ல யாராலும் முடியாத ஐயா. அங்க உங்களுடைய இன்று உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? வெப்பம் தான்
2: இல்லையா? சுமாரா மப்பு மந்திரமா அப்படியே அப்படியேதான் போயிட்டு. காத்து கொஞ்சம் இப்ப கீ காத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
1: அங்கே நாச்சியார் கோயில் பகுதியிலே தேவா, தண்ணீர் குடி தண்ணீர் எப்படி எடுக்கிறது? குழாய் மூலம் எடுக்கின்றீர்களா, இல்ல கிணறு அப்படி நிலத்தின் கீழ் இருந்து வருகின்ற தண்ணீர்?
2: குழாய் மூலயமா தான் தண்ணி எல்லாம் இங்க அந்த அளவுக்கு பஞ்சம் இல்லையா? தண்ணி எல்லாம் வந்து ஒரு 30 அடியிலே வந்துருது.
1: ஆமா, நீங்கள் வேண்டும் என்றால் உங்களுக்கு சொந்தமாக கிணறு தோண்டி அதுல இருந்து தண்ணீர் எடுத்து பாவிக்கலாம் தானே? அல்லது போர் மூலம், குழாய் மூலம் நீங்கள் சொந்த குழாயும் செய்யலாம் இல்லையா சொந்தமாகவும்? இது வந்து இப்பொழுது நீங்கள் இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற குழாய் நீர் அரசாங்கத்தினால் விநியோகிக்கப்படுவது இல்லையா?
2: தண்ணி தான் இப்ப குடிக்கிறாங்க,
1: குடிக்கிறாங்க
2: பஞ்சாயத்து போட்டு
1: தண்ணின்னு. நீங்க பணம் கட்ட வேண்டுமா?
2: இல்ல பணம் கட்ட வேண்டியது ஃப்ரீ தான்.
1: அப்படியா? நல்ல
2: பணம் கட்டணும், யாரும் கட்டுறது இல்ல. அது அப்படியே போட்டுறாங்க, வரி போடுவாங்க.
1: தண்ணீருக்கு பணம், தண்ணீர் பணத்துக்கு வந்து விட்டது என்றால் நாடு அழிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் ஐயா.
2: ஐயா அது அப்பயே என்எஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு, பாட்டில்ல என்னைக்கு தண்ணி வந்துச்சோ அன்னையோட முடிஞ்சு
1: போட்டு
2: நிம்மதி.
1: விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க போகின்றார்கள். வெறு தண்ணீரை காசா பணமாக்குவதற்கு முயன்றார்களே, அதுவும் புண்ணிய நாடான இந்தியாவிலே. என்ன வளம் இல்லையா ஐயா? இயற்கை வளம் என்ன இல்லை இந்தியாவில்? எல்லோரும் அந்த காலத்திலே போர்த்துகீசர் உள்ள அந்த ஆங்கிலேயர் எல்லோரும் படையெடுத்து வந்து பிடித்தது எதற்காக? இயற்கை வளத்துக்காக. இயற்கை வளத்துக்காக, வேறு எதுக்காக அல்ல. அவர்கள் இன்னும் சுதந்திரத்தை கொடுத்தார்கள். இந்த சுதந்திரத்தை இவர்கள் விற்று விட்டார்கள் ஐயா. மேலை நாடுகளை உள்ளே வந்து வியாபாரங்களை
2: கம்பெனி எல்லாம் வந்திருக்கியா வெளிநாட்டுல இருந்து செப்பல் தயார் பண்றதுக்கு? ஒரு செப்பல் தயார் பண்றதுக்கு 3.5 லிட்டர் தண்ணி செலவாகுதாம்
1: பாருங்களேன். அதனால்தான் அங்கே கொண்டு வந்து தருகின்ற போடு இங்க இல்லை, அங்கே கொண்டு வந்து உற்பத்தி கொண்டு வந்து செய்வதற்கு காரணம்
2: அங்கே.
1: மக்களுக்கு புரியும் ஐயா, மக்களை ஆள வந்தவர்கள் தான். இதுதான் சந்தர்ப்பம் என்று இவர்களை ஆட்டி படைத்து விட்டு தாங்கள் இவர் ஐயா எந்த ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக வாழுகின்றார் இல்லை.
2: மக்கள் தான்,
1: மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்காக வாழ்ந்து அவர்களை உயர்த்தி மேலே விட்டுட்டு இவர்களை கவலைப்படுகிறார்கள். மக்களுக்காக எந்த அரசியல்வாதியும் ஒருவரை விரல் விட்டு சொல்லுங்கள், ஒன்று புகழுக்காக பெயருக்காக என்று பெறுவார்கள் ஐயா. வேற ஒண்ணும் இல்லை. சரி, அது ஒரு
2: காவேரியில தண்ணி நேரம் திறந்து விட்டுருப்பாங்கய்யா, இப்ப தண்ணியே இல்ல.
1: காவேரியிலேயே தண்ணி இல்லை,
2: தண்ணி இல்லை. தண்ணி திறந்து இந்த நடவு நட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆடி பட்டம் தேடி விதம்பாங்க.
1: அதெல்லாம் காலம் மாறிவிடுது ஐயா.
2: என்னுடைய
1: முழு கவலை என்னவென்றால் இப்பொழுது தேவா, நாங்கள் ஓரளவு பிறந்து எத்தனையோ விடயங்களை அனுபவித்து இயற்கை நன்றாக அனுபவித்து தீமைகளை கண்டு கழித்து ஓரளவு வந்துவிட்டோம். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள் எப்படி தலையெடுக்க போகின்றார்கள்
2: போகிறார்கள்?
1: அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலே பாதைகள் மாற்றப்பட்டு பண்புகள் மாற்றப்பட்டு பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு கற்பித்த இயற்கை தந்த அறம் பிழைத்து கொண்டு போகின்றது. அறம் பிழைத்தால் நாங்கள் ஒரு அளவு அனுபவித்து இன்பத்தையும் துன்பத்தையும் கண்டுவிட எங்கள் எதிர்கால சந்ததிகள் என்ன செய்ய போகின்றார்கள்?
2: என்ன செய்ய போகி நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை
1: காசு பணம்
2: இயற்கையை அழிச்சு விட்டு இயற்கையை அழிச்சு விட்டு இந்த மாதிரி படாப்படுறோம். இது இப்ப நீங்க சொன்ன வார்த்தையா, இது மிகப்பெரிய வார்த்தையா. நம்ம நம்ம சங்கதிகளுக்கு நமக்கு வர்ற பிள்ளை பேரனுக்கு என்னத்தான் நம்ம வச்சுட்டு போறோம், என்னத்த செய்ய போறோம்,
1: செய்து வைத்துக்கொண்டு போகலாம் என்று கூட்டாலும் அரசியல்கள் இந்த இப்ப இருக்க நடைமுறைகள் அதை அழித்து விடுகிறதே, அதை அழித்து
2: விடுறாங்க. மலை மலையே காணுங்க வடிவேல் படத்துல மாதிரி, வடிவேல் ஒரு படத்துல
1: கிணத்த காணல மலை மலை என்றால் என்ன வந்து தெரியாமல் போகும்,
2: மலையே காணும், மலையே அடிச்சு பவுடர் ஆகிட்டான் மணலுக்கு வந்து.
1: இன்னும்
2: மலையெல்லாம் இருந்து அந்த இயற்கையெல்லாம் இருந்தா தானே உங்களுக்கு ஈக்குவலா ஈவினிங்கா இருக்கும்,
1: எதிர்காலத்தில்
2: சமமா இருக்கும் உலகம்.
1: எதிர்காலத்தில் வரும் சந்ததியினர் வளர்ந்து வரும் பொழுது மலை என்றால் என்ன என்று கேட்பார். இப்பொழுது கற்ப என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அதே போல மலை என்றால் என்ன என்று கேட்கும் காலம் போகின்றது
2: வருவது. உண்மையா உண்மையா ரொம்ப மோசம்யா. தண்ணி பஞ்சங்கிறது அடுத்த வருஷம் இல்ல ஒரு 7-8 வருஷத்துல இந்த மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. விஞ்ஞானிகள்லாம்

0: இந்த பறவைகளே அந்த படம் போடுங்க.
1: அந்த படம் இரத்த திலகம் திரைப்படத்தில் இருந்து வரப்போகுது அந்த படம்.
0: திலகம்,
1: பசுமை நிறைந்த நினைவுகளே,
0: நினைவுகள்
1: நல்ல ஒரு பாடல். எந்த
0: கல்யாண பந்தியில டம்ளர்ல தண்ணி வச்சாங்க, இப்போ பாட்டில்ல தண்ணி வந்துட்டு, பாட்டில்ல தண்ணி வச்சா அந்த தண்ணியே குடிக்க கூடாதுங்கிறாங்க ஒரு ஆய்வுல.
1: உண்மைதானே, ஒரு அது அந்த தண்ணீர் பார்த்து நெகிழியிலே வருகின்ற பாட்டில் நெகிழி போத்தல் தண்ணீரை வைத்து விட்டு நீங்கள் பாதியை குடித்து விட்டு மீதியை வைத்து விட்டு அரைநாள் கழித்து மீண்டும் எடுத்தால் அது விஷம். குறிப்பாக பெண்கள், அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு அங்கே அதுக்குள்ளே அறிகுறி உண்டு. இதை அறிந்தும் செய்கிறார்கள், இதை தெரிந்தும் எங்கள் அரசாங்கத்தினர் அதுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள் ஐயா. இதுக்கு கட்டுப்பாடு அவர்கள் தானே வைக்க வேண்டும்.
0: ஒரு சாப்பாடு வாங்க போனையா, ரசம், மோர், தயிர், பட்டை குழம்பு, கித்த குழம்புன்னு ஒரு அஞ்சு ஐட்டம் இந்த கேரி பேக்கில் அந்த பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுல சாப்பிடுறது கேன்சர் தான் வருங்கிறாங்க, டாக்டரே சொல்றாங்க.
1: எந்த உணவகம், எந்த
0: உணவகத்துல அதுதான் இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இலங்கை பதி இப்ப வந்து பிளாஸ்டிக் பேப்பரை போடுறாங்க.
1: ஆமா, எந்த உணவக, எந்த உணவகத்தில் நேற்று மிதம் மீதியாக இருக்கின்ற பொருளை தூக்கி வீசி விட்டு புதிதாக சமைக்கிறார்கள், அதை தேக்கி அதுக்கு குளிர்சாதன பட்டியல் இருக்கு, அங்கே வைத்து உரையை வைத்து அடுத்த நாள் அது வேறு உருவத்திலே வரும் இன்னொரு பெயரோடு. அது மாற்றி அதெல்லாம் வியாபாரங்கள் ஐயா. அதற்கு இருக்கின்றார்கள் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள். உணவு கட்டுப்பாட்டு அதிகாரியின் கைக்குள்ள உரை வைத்து விட்டால் அது அமலாக்கப்பட்டு விடும். இதுதானே நடக்கின்றது சார். அந்த விடயத்தில் நாங்கள் எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ திரைப்படம்.
0: நீங்க நீங்க சொன்னது மாதிரி தண்ணி பஞ்சங்கிறது மக்கள் தானா ரொம்ப கஷ்டப்பட போறாங்கிறது இப்பயே தெரியுதியா?
1: ஓடி போறோம் தெரிஞ்சு தெரியாது. தண்ணீர் கேட்டவனுக்கு தவிக்கிற வாய்க்கு தண்ணீர் குடிக்கிற நாடா கொடுத்த நாடா.
0: வீட்டுக்கு வீடு குடம் வச்சிருப்பாங்க, வெளியில
1: வைத்திருப்பாங்க,
0: வர வழிபோக்கங்கள் வந்து திண்ணையில படுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது இருந்தா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த காலம் போக.
1: பத்து நாள் உணவில்லாதவன் கூட பட்டினி கிடக்கும் போது ஒரு ஒரு குவளை தண்ணீரே அறிந்து விட்டு உயிரோடு இருப்பான் ஐயா. அந்த தண்ணீரை பணமாக்க வெளிக்கிட்ட அந்த தண்ணீரை பணமாக பணமாக்க வெளிக்கிட்டார்களே இவர்களை என்ன சொல்லுவது. சரி, இப்பொழுது பசுமை நிறைந்த நினைவுகளே வந்து எங்களை தாக்க இருக்கின்றது பாடலோடு. உங்களுடைய அனுதாபத்துக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்தித்து விட்டோம் என்று இறைவனுக்கு நன்றி கூறி ஓம் நம சிவாய என்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: நீண்ட நேரம் அன்பு உறவு காத்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறேன். மலரி மௌனமா, நாங்கள் மௌனத்தை கலைக்கும் வண்ணம் வருகின்றது பாடல். கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக.

0: உலகத்திலே மௌனம் என்றால் அதற்குள்ளே பல கருத்துக்கள் உண்டு. அந்த மௌனமே என்று ஒரு மலர் மௌனமாக இருந்தால் அந்த வரியோடு வந்த ஒரு ஊடக பாடல், ஒரு ஊடல் பாடல் மிகவும் சிறப்பாக முதல் பாடலாக மாலையங்கம் கேட்டிருக்கின்றீர்கள், கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நாங்களும் மௌனத்தை கலைத்து வந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும்போதே மௌனத்தை கலைத்து கொண்டு வருகின்றார் தானாக வந்த சந்தனம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்களுக்கு மௌனத்தை கலைத்து பகல் நேர வணக்கத்தை தந்த நீங்கள் இரவு நேர வணக்கத்தை நானும் தந்து இருவரும் ஐக்கியமாகவும் எல்லோருடனும் கோவை மாநகரம் உங்களுடைய இந்த இந்த காலநிலை
1: மாநகரம் இதமான காலநிலை ஐயா. 25 டிகிரி.
0: 25 நாங்கள் 18 இன்னும் ஒரு டிகிரி கூடும். ஆனால் இப்பொழுது மழை என்றார்கள் கூறி அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆகிவிட்டது. மழையை காணவில்லை. அதையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. அவரை அது காலநிலை
1: அவரை மற்ற சில பகுதியில வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து நைட்டானா வேர்த்து ஊத்துது அப்படிங்கிறாங்க.
0: வருவதில்லையா? காலநிலைகள் மாறும்பொழுது அந்தந்த அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப பருவங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது பருவ காலங்களில்
1: ஒரே நாள்ல ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: அது பூமி உருண்டி அல்லவா, சுத்தி கொண்டிருக்கின்றது அல்லவா, பூமி சுழன்று கொண்டிருக்கின்றபடியாக சீதோஷ்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனா வெப்பம் உங்களுக்கு குறைந்திருப்பதும் இதமான பதமான வெப்பம் உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பித்து விட்டதா?
1: அதுதான் June 1 ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யும் இருந்தது, இப்ப கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு,
0: குறைஞ்சு கூடி வந்து கொண்டிருக்கு.
1: இருந்தாலும் காலநிலை வந்து இதமா இருக்கு.
0: இதமா இருக்கு. வாழ்த்துக்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வையுங்கள். எங்களுக்கு இதமான ஆனால் எங்களுக்கு இன்று பகல் குறைந்து கொண்டு போய் இப்பொழுது வந்து 8:03 அளவு தான் வந்திருக்கு. 15 மணிக்கு 3 நிமிடம் தான் பகல். இதற்கு முன்பு 15 மணிக்கு 47-48 நிமிடங்கள் வரை இருந்தது. குறைந்து குறைந்து கொண்டு போகின்றது. இன்று 8:15 தான் பகல். அப்ப 45 நிமிடங்கள் குறைந்து விட்டது.
1: பகல் வேலையில ஒரு 12 மணிங்கிற போது கொஞ்சம் லேசா வெயில் இருக்கும். அப்புறமெல்லாம் வெயில் போயிடும்.
0: சூரியன் அஸ்தமித்து கொண்டு சில நேரம். அப்ப மழை இல்லை, வியாபாரி இல்லை, சுமூகமாக சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். மேலும் இந்த காலநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும், அதே போன்று எங்களுக்கும் பெற வேண்டும். இனி என்ன, எங்களுக்கு இந்த 7வது மாதம் அரை மாதம் சென்று விட்டது. இருப்பது இனி 8வது மாதம். இந்த வருடத்தின் 10-11 நாள் இருக்கின்றன. 8-9 நாள் இருக்கின்றன. 8வது மாதத்தின் மத்திய பகுதி வரைக்கும் தான் இந்த வெப்பம். அதுக்கு பின்பு குறைந்து குறைந்து குறைந்து போய்விடும். குளிர்காலத்தை நாங்கள் எட்டி முடித்து விடுவோம். அக்டோபர் 10வது மாதத்திலே மாற்றுவார்கள்.
1: 10வது மாதத்துல 1ஆம் தேதி
0: வந்துவிடும். இங்கே வந்து இப்பொழுது நாங்கள் இலை தொழிற்காலம் வந்து வியனில் வந்து எல்லாம் அழகாக இருக்கின்றது. திரும்பி இலை உதிர்காலம் ஆரம்பிக்கும்.
1: ஐயா அதுல ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஒன்னாம் தேதி ஆன உடனே
0: இல்ல
1: 9:30
0: இல்ல 1ஆம் தேதி தான் மாற்றுவார்கள் என்று இல்லை. அது வந்து
1: தேதி மாத்துறாங்க.
0: ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாத்துவாரு. முதல்
1: ஏதோ மாத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். மாத்தும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதுல
0: ஆமா
1: என்னன்னா 9:30 மாத்துறாங்க, அல்லது 9 மணியோ 10 மணின்னு மாத்துறாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் எங்க போகும்?
0: தூக்கத்திலே போகும். நீண்ட தூக்கம் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்பொழுது
1: எந்த ஒரு பதிவுலையுமே இருக்காது.
0: இது வந்து பதிவுகளுக்கு ஒரு
1: ஒரு குழந்தை பிறந்தா கூட 9:30 சொல்ல முடியாது. இல்ல 9 கெடுத்து உடனே 10 போயிருது. இல்ல
0: இல்ல இல்ல அது வந்து அது அது சாதகத்தை கணிப்பவர்கள் அந்த நேரம் குறித்தால் அந்த நேரம் என்ன நட்சத்திரங்கள் திதிகள் இருக்குன்னு அவர்கள் கணிப்பார்கள். எங்களுக்கு இது உத்தியோகபூர்வமாக அலுவலகங்களுக்கு மாற்றப்படும்.
1: குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு மணி நேரமே காணா போயிருக்கு.
0: இல்ல இல்ல, நான் கூறுகிறேன் உங்களுக்கு, அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள். இப்பொழுது இது வந்து சட்டப்படி அலுவலகங்களுக்கு தான் இந்த நேர மாற்றம் மணிக்கூட்டிலே மாற்றுவார்கள். இயற்கையை அவர்களால் மாற்ற முடியாது. அப்ப உதாரணமாக 9-க்கும் 10-க்கும் நீங்கள் ஒரு மணி நேர இடைவெளி என்று கூறுகிறோம். அந்த ஒரு மணி நேர இடைவெளிக்கு ஒரு நேரம் இங்கே கணிக்க இருக்கும். அது ஒரு அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது சோதிடர்கள் அந்த நேரத்தில் கணிக்கும்போது அந்த நட்சத்திரங்கள் அவர்களுக்கு புரியும். அந்த நேரம் அங்கே என்ன இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கணக்கிடுவார்கள், கணக்கிடலாம்,
1: கணக்கிடலாம். இதே இன்னும் 6 மாதம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா 9 மணி 8 மணின்னு திருப்பி வைப்பாங்க.
0: ஆமா, அது அதன் கோடை காலம் பிறக்கும் பொழுது பகல் நீண்டு கொண்டு செல்வதனால் மணிக்கூட்டிலே முந்தி வைப்பார்கள். நாங்கள் தூக்கத்தால் எழுந்து எங்கள் கடமைகளை சென்று முடித்து கொண்டு வருவதற்கு. இப்பொழுது இரவு நேரம் அதிகரிக்க போகின்றது. அதனால் ஒரு மணி நேரத்தை காலை நேரத்தை மாத்தி விடுவார், ஒரு மணி நேரத்தை முந்தி வைப்பார்கள். அப்படித்தான் கணக்கீடு செய்வார்கள். ஏனென்றால் எங்கள் கர்மங்களை ஆற்றுவதற்கு. அதை விட இன்னொரு நாடு இருக்கின்றது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 2 மணி நேரம் தான் பகல் இருக்கும், மீதி நேரம்லாம் மூடி இருக்கும். அப்படியே நாடுகளும் இருக்கின்றது. இவர்கள் நேரத்தை மாற்றும் பொழுது நாகப்பன் அவர்களே, மணிக்கூட்டில் நேரத்தை முன்னே தள்ளி விடுவோமே தவிர இயற்கையை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது,
1: ஒன்றும் பண்ண முடியாது.
0: அந்த நேரத்தில் இயற்கை எப்படி இருக்கின்றது என்று இந்த எங்களுடைய சோதிடர்கள் கணித்து கொள்வார்கள். அந்த நேரம் நாங்கள் இங்கே ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கு இலங்கையிலே என்ன நேரம் என்று பார்த்து அந்த நேரத்தில், இப்ப நாங்கள் இலங்கையிலே அல்ல இந்தியாவிலே ஒரு சோதிடர் இருக்கிறார், அவரிடம் நான் அனுப்புவேன். இப்பொழுது இந்த இத்தனை மணி இத்தனை நிமிடத்துக்கு இந்த மாதம் இன்ன தேதி இன்ன கிழமை எனக்கு இந்த குழந்தை பிறந்த என்றால் அவர் அந்த நேரம் அத்தனை மாதம் அந்த நேரத்தில் என்ன நட்சத்திரம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு பார்ப்பார். அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் சொல்வது பஞ்சாங்க திருக்கணிதம் என்று கூறுகிறார்கள் இல்லையா. திருக்கணிதம் மூலம் அதை கணித்துக் கொள்வார்கள். நாளிகை தற்பரைகள் எல்லாம் அதுல இருக்கு. அது துல்லியமாக கணிப்பு.
1: கனடாவில் பொறுத்த வரைக்கும் நாட்டில் 3 விதமான நேரம் என்ன இருக்குன்னு சொல்றாங்க ஐயா.
0: 3 விதமான நேரமா?
1: இப்ப இந்தியாவில எடுத்துக்கிட்டா இந்தியாவில எங்க பார்த்தாலும் ஒரே டைம் தான்.
0: எல்லா இடமும் அப்படித்தான். இங்கே வந்து மேலை நாடுகள்
1: 3 விதமான நேரம் இருக்குன்றாங்க. ஒரு இடத்துல 8 மணி, ஒரு இடத்துல 9 மணி.
0: அது அது அது பூகோள அமைப்பின்படி. இப்ப அந்த தூரங்கள் இருக்கின்றது. எங்களுடைய சரியான பூகோள அமைப்பின்படி நான் இருக்கின்ற இந்த ஒன்றாரியோ, இந்த நாங்கள் இருக்கின்ற ஒன்றாரியோ மாநிலம் 10 மணி என்றால் 2-3 மாநிலங்கள் அங்காலே அப்பாலே இருக்கின்ற ஒரு மாநிலம் வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூவர் மாநிலத்தில் 3 மணி நேர வித்தியாசம் இருக்கும். நியூயார்க் எல்லாம் 3 மணி நேர வித்தியாசம், 3 மணி நேர வித்தியாசம். அப்ப எங்களுக்கு 10 என்றால் அவர்களுக்கு 1 மணியா இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்கு. ஒரு இங்கே நியூ பிரான்ஸ்விக் என்ற ஒரு மாநிலம் 1 மணி நேர வித்தியாசம், இன்னும் ஒரு மாநிலம். அது தூரங்களை பொறுத்தது. இல்லை, தூரங்களை பொறுத்தது ஐயா. இந்தியாவிலேயும் அப்படி இருக்கலாம். இந்தியாவிலே அது அங்கே இல்லாத ஆசிய நாடு அமைப்பு நடப்பது.
1: டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரம்.
0: எங்களுக்கு இங்கே அப்படி இருக்கின்றது என்றால் காலநிலை, அடுத்தது தூர எல்லையை வைத்து பூமி சுற்றி கொண்டு தானே இருக்கின்றது.
1: நாடு நாடு அவ்வளவு பெரிய நாடா இருக்கு.
0: ஓ, கனடா பெரிய நாடு தானே ஐயா? பெரிய நாடு தானே கனடா? தானே பெரிய நாடு, நிலப்பகுதி அமைந்தது, நிலப்பகுதி கூடிய நாடு அல்லவா? அதனால் 6 மணி நேர வித்தியாசம். நாங்கள் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போவோம், ஐரோப்பாவுக்கு எங்களுக்கும் 6 மணி நேர வித்தியாசம். இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் இப்ப 10.5 மணி நேரம் வித்தியாசம். எங்களுக்கு இப்பொழுது நேரம் 12:45, உங்களுக்கு இப்ப நேரம் இரவு 10:15. எங்களுக்கு பகல் 12:45, உங்களுக்கு இரவு 10:15. 10.5 மணிக்கு வித்தியாசம். இப்பொழுது அங்கே பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்கள் 10:15 பதிந்தால், நாங்கள் இங்கே இப்ப ஒரு குழந்தைக்கு 12:46 பதியும் பொழுது ஜாதகத்தை கணிக்கும் போது இப்பொழுது 12:46 காலநிலை சூழல் நட்சத்திர எப்படி இருக்கின்றதோ அதை எழுதுவார்கள். அங்கே பிறந்தவருக்கும் எழுது. அந்தந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்குன்னு தானே பூமி, அதாவது பூகோள சுற்றி கொண்டு போவதனால. இப்படியே சுற்றி அடித்து வானொலியை நிறுத்தி போட்டு பார்த்து இந்த ஒழுங்காக வந்து இந்த நிறுத்தி இப்படியே தான் தடைப்பட்டோம்னு வந்து விட்டோம்.
1: நல்லா
0: சக்கரைக்கு பால் சேர்த்து வைத்திருக்க அடுத்த வாரம் நானும் ஏதோ வந்து விட்டது என்று ஆனந்தத்தோடு நள்ளிரவு உங்களுக்கு இதுவரை தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு எழுதி கொண்டிருந்தேன். வந்து விட்டது இப்பொழுது கேட்கின்றதா சந்தோஷம் என்றெல்லாம் நானும் ஆரவாரப்பட்டு நீங்களும் எல்லோரும் சந்தோஷத்து பாட்டு கொண்டிருக்கையில் நாளை பாடுவோர் பாடவனும் மகள் சொன்னார் அவசரப்பட வேண்டாமப்பா இன்னும் சரியான நிலை வரவில்லைட நான் சொன்ன இல்லை எல்லோரும் ஆதங்கமாக இருக்க எனக்கு வானொலி போகாமல் இருக்க பாடுவோர் பாடலாம்னு எழுதிவிட்டேன். எல்லோருக்கும் தொட்டு தொட்டு போட்டுவிட்டு பாடுவோர் பாடலாம் பாடுவோர் பாடலாம் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும்போது பார்த்தால் எனக்கு பயம் என்ன யோகா ராஜி அடித்து கொண்டே இருக்குங்க என்னுடைய தொலைபேசிக்கும் எங்கே காணது அவருக்கு அவ தளம் வாசிப்பதில்லை போல் தெரிகின்றது அவருக்கும் தனிப்பட்ட முறையில் போட்டிருந்தேன். திருப்பி தான் ஒவ்வொருத்தருக்கும் முடிந்த அளவு போட்டேன் முடியவில்லை மீண்டும் எங்களுக்கு தொல்லை ஏற்பட்டு விட்டது என்று அந்த எண்ணத்தில் இன்றும் எனக்கு நேற்றைய தினம் வந்து விட்டது போய்கொண்டிருந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அதனால தான் நான் எழுதியேன். 10 மணித்தியாலாம் நடக்கிறது மீண்டும் என்ன நடக்குமோ தெரியல உத்தரவாதம் கிடைக்கவில்லை என்று மகள் சொன்னால் ஆறுதலாக அவசரப்பட வேண்டாமப்பா இது நான் சரியான நிலைக்கு வரட்டும் அவர்களை ஏமாற்றுவது போன்று ஆகிவிடும் என்று எனக்கு முடியவில்லை. மீண்டும் ஓடி வந்து இன்று இயங்கி விட்டோம் இயங்கி கொண்டிருக்கின்றோம். நல்லது
1: ஒரு வழியாக மீண்டும் மீண்டும் வந்து விட்டோம்.
0: இதுதான் தெய்வத்தால் ஆகாததெனும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். ஆனால் அவ நன்றி அணுவும் அசையாது மூடப்பட்டது திறப்பவும் திறக்கப்படுற மூடுவது அவனுடைய அருள் வேண்டும். சரி இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக நான் இறுதி பாடலாக தர வேண்டும் என்று விரும்புவீர்கள் தருவேன். என்ன பாடல் வேண்டும்?
1: இறுதி பாடல் வந்து எனக்கு ஒரு பாட்டு இந்த சின்ன கண்ணம்மான்னு படம் அதுல எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்கள்
0: நல்ல ஒரு பாடல் எந்த வாழ்க்கையின் அர்த்தம் கார்த்திகின் திரைப்படம் என்ன
1: அர்த்தம் சொல்ல பூக்கள் வண்ணம் கொண்டு பிறந்த
0: மகளே மிஸ்டர் கார்த்திகினுடைய வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல நல்ல பாடல் அந்த பாடல் ஒலிபரப்புகிறேன். இணைந்தமைக்கும் எனக்கு ஆறுதல் தந்தமைக்கும் எங்கள் வானொலியில் அக்கறையோடு இருந்து எல்லோருடைய பிரார்த்தனையும் சிறப்பித்து இறைவன் தந்த கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஐயா.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. முன்னையில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் வானொலியிலே அடிக்கடி வந்து இணைந்து கொள்ளும் எல்லா உறவினர்களும் இன்று வருவதற்கேற்ற வகையிலே வானொலியினுடைய தளங்கள் எல்லாம் இணைப்புகளும் சரியாக துல்லியமாக அளித்துக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே மௌனத்தை கலைத்து சென்ற பாடலை கேட்டு எங்களுக்கு உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே இந்த உள்ளம் தேடிக்கொண்டிருந்தது முன்னியல் தமிழ் வானொலியை அதை குறித்து கேட்கின்றார் என்னுடைய அன்பு கிருஷ்ணன். உங்களுக்கான பாடல் வருகிறது இதயம் தாங்கும் இதயம் என்ற திரைப்படத்தில். அந்த இதயம் தாங்கும் இதயம் எங்களுக்கு இருந்தபடியால் தான் உள்ளம் தேடிக்கொண்டிருந்த வேளையில் இன்று நம்மளை நாடிக்கொண்டு வருகின்றது இந்த பாடல். இதயம் தாங்கும் இதயம் எப்பொழுதும் எல்லோருக்கும் வேண்டும்.

0: வாடிய நெஞ்சம் மகள வேண்டும் என்று உள்ளம் தேடுது என்ற வேளையிலே கிருஷ்ணா உங்களுக்கு அந்த பாடலை தந்து மகிழ்ந்தோம். இதில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், அண்மையிலே எங்களை விட்டு பிரிந்த இசைக்குயில் ஜானகி அம்மா 1962 ஆண்டு திரைக்கு வந்த எதையும் தாங்கும் இதயம் என்ற திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் கே ஆர் ராமசாமி ஐயா அவர்களோடு டி ஆர் பாப்பா ஐயாவின் இசையிலே ஒலித்த இந்த பாடல். இது எழுதினவரோ எம் கே ஆத்மநாபன் என்ற கவிஞர். இந்த பாடல் இசைத்தட்டுகளிலே கூட கிடைப்பது அரிதான ஒரு பாடலை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதை தேடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உள்ளம் தேடாதே என்று கிருஷ்ணா நீங்கள் கேட்ட அந்த பாடல், அதற்கு ஒரு வாக்கியம் எழுதியிருக்கின்றார்கள். வேம்புக்குள்ளும் தேனூற்றை பிரசவிக்கும் இனியும் பாடலாம் இந்த பாடல். ஒரு வேப்பு மரத்தில் என்ன வரும், கசப்பு தான் வரும். ஆனால் அதற்குள்ளேயே இந்த பாடலை கேட்ட தேனாக உருமன்ற அளவுக்கு இனிமையான ஒரு பாடல் அவ்வளோ தூரம் கொடுத்திருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை கேட்கும் வேளையிலே உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: மிக நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நீங்கள் வானொலியை கேட்கவில்லையா அல்லது பதிவுகளை பார்க்கவில்லையா மகளே?
1: வானொலி கேட்டேன் அப்பா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாகப்பன் சகோதரிட்ட கடைசி பாடல்ன்ற மாதிரி சொன்னீங்கல்ல அப்பா.
0: இல்ல இல்ல, கடைசி பாடலாக அவருக்கு ஒலிபரப்பு கொடுப்பதும்மா. அவருக்கு எப்பொழுதும் கடைசி பாடல் தானே விருப்பம். அப்ப நீங்கள் வியாபாரம் முடிந்து விட்டதா அப்பா என்று எழுதி இருக்கின்றீர்கள். வியாபாரத்துக்கு பொக்கிஷம் நடைபெறவில்லை அம்மா, அது தெரியவில்லை. அது
1: நடைபெறவில்லை தெரியும் அப்பா, அது தெரியும். இதைதான் நான் தப்பாக புரிந்து கொண்டேன்.
0: ஓ அப்படியா? அதுதான் அம்மா, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, சொன்னால் கோபிக்க கூடாது. எப்படி மகளே நலமா இருக்கீங்களா? உடல் நலம் எப்படி
1: இருக்கு?
0: நாங்கள் உடல் நலம் மனநலம் எல்லாம் குன்றி இந்த வானொலி நிகழ்வினாலே தேம்பி கொண்டிருந்தோம். எல்லாம் இப்பொழுது தேற்றம் அடைந்து விட்டது. உள்ளம் தேடாதே என்று நீங்கள் எல்லாம் தேடிய வேளையில் மௌனமாக இருந்தங்கின்ற மௌனத்தையும் குலைத்துதான் மகாலிங்கம் உள்ளம் தேடாதே என்று கூறி தேடுதே என்று கூறி தேட வைத்து பாடலையும் தந்து இப்போ ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். இன்று நேர் நேரமாக கொண்டு வந்திருக்கின்றோம். நேர் நேரத்தில் வந்து விருப்பமான பாடலை கேட்கிறேன். பொக்கிசம் என்றால் குறைவாகத்தான் பங்கு பெற்ற முடியும், நிறைவாக கேட்பார்கள். இதென்றால் எல்லோரும் வந்து கேட்கலாம் தானே, பேசலாம் தானே? சார் எப்படி இருந்தது இந்த ஒரு வார காலம் நாங்கள் வானொலி இயங்கவில்லை, இடையிடையே பாடல்கள் எப்படி இருந்தது?
1: கஷ்டமாதமா இருந்தது. நீங்க எல்லாம் தகவல் உடனே உடனே தரீங்கப்பா, நான் வாட்ஸ்அப்ல பாப்பேன்ப்பா.
0: எல்லா அங்க அப்பா நலமாக இருக்கின்றீர்களா எழுதி இருந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கு. நன்றி. சரி,
1: இந்த காற்று நீங்க ஒரே காற்று இதெல்லாம்
0: வழக்காடு மன்றத்துக்கு முறைப்பாடு கொடுக்க தாரே வேண்டும். சரி, நலமாக இருக்கின்றீர்கள், வளமாக இருக்காங்க. இன்று உங்களுடைய சென்னையிலே கே கே நகர் பகுதியில மழை பொழிந்ததா வெயில் அறிந்ததா எப்படி இருக்கின்றது?
1: இல்லப்பா மழை பொழியல பொழியல, ஆனா ஒருத்தர் யாரோ சொன்னாங்க என்னமோ வெளி 20 மாவட்டங்கள்ல செய்தி கேட்டேன், 20 மாவட்டங்கள்ல மழை பெய்யுது. அது எந்த மாவட்டம் தெரியலப்பா.
0: அது ஊடகங்கள், ஊடகங்கள் எல்லாம் ஒரு சொல்லு வந்து விட்டா காணாத ஊதி பெருக்கையெல்லாம் எழுதுவார்கள். ஊடகங்களை நம்பி பிரயோசனம் இல்லை. நலமாக இருக்கின்றீர்கள், இப்ப உடல்நலம் சுகமாக உங்களுக்கு இருக்கு, கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன பாடலை கேட்போம் என்று?
1: அப்பா முத்துக்காலைன்ற படத்துலப்பாத்து குயிலே என்னை இசைத்தாம்ப தமிழ் பாட்டின்னு வரும்ப்பா.
0: புன்னை வனத்து குயிலே, இது ராம்கீர திரைப்படமா? ராம்கி அவர்கள் நடித்த திரைப்படமா புன்னை
1: வனப்பா? இல்ல காப்பிதான் நினைக்கிறப்பா.
0: முத்து முத்துக்காலை முத்துக்காலை. சரி சரி,
1: அப்புறம் அந்த இவங்க சௌந்தர்யா இறந்துட்டாங்களே வா, விமான இதுல.
0: ஆஹா, புன்னை வனத்து குயிலே எப்படி பாடல் கேட்போம். நன்றி மகளே. வாழ்த்துக்கலாமா.
1: புன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு, முல்லை வனத்து குளிரே என்னை அணைத்து உறவாடு, தாய் விரிக்கும் மாசை எழ மார் மீதும் தோல் மீதும் பாய்ந்திருக்க, பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க, உன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு.
0: சிறப்பு சிறப்பு. பாதி பாடல் பாடிவிட்டீர்கள், மீதி பாடலே ஒளிபரப்புகிறேன். என்னன்னா சென்னை நிலத்து குயில் வந்து பாடியிருக்கிறது இப்பொழுது. அங்கே புன்னை வனத்து குயில் என்ற பாடலை சென்னை நிலத்து குயில் பாடி. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு. ஆனந்தம் ஆனந்தம். இதுதான் தேவை எங்களுக்கு. இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு வார காலமாக. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அப்பா. நன்றி மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, நான் தவறாக
0: புரிந்திருக்கேன். இதெல்லாம் சர்வ சாதாரணம் அம்மா. யார் அம்மா சரியாக உலகத்துல யார் சரியாக இருப்பது? எல்லோரிலும் இல்லாதது அஞ்சினவர்கள். நன்றி அம்மா. மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த உறவாக நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் அழைக்கின்றார், ஷியாமலா என்று எண்ணுகின்றேன். எங்கே ஷியாமலா, உங்கள் அழைப்பை நீங்கள் தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக ஒரு மணியை தொட்டுவிட்டோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்து இணையும் உறவை இணைப்போம். வந்து விட்டார். வணக்கம் மகளே. வணக்கம் ஷியாமலா. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கின்றன. மழை பெய்ததா? அங்கே அங்கே ஒரே ஒரு பதில் ஒன்று தந்திருந்தீர்கள், நான் இணைவனோ தெரியவில்லை என்று. என்ன காரணம்? பயணமாக இருக்கலாம் அல்லது அடிமலையாக இருக்கலாம்.
2: எப்படியாவது ஒரு பாட்டு கேட்டு
0: நீண்ட தூரம் செல்கின்றீர்களா?
2: கன்னியாகுமரி
0: போயிட்டு கன்னியாகுமரிக்கு வந்து
2: விட்டீர்களா?
0: என்ன பாடலை கேட்போம்?
2: பூட்டாத பூட்டுகள் படப்பா. ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது அந்த பாட்டுப்பா.
0: என்ன வானொலி வந்து விட்டது
2: என்ன? அது மட்டும் இல்லப்பா, 42 வருஷம் என்னோட கனவு இன்னைக்கு பழிச்சிருக்குப்பா. கன்னியாகுமரி போயிட்டு வந்திருக்கப்பா.
0: ஓ அப்படியா?
2: ரொம்ப ஆசைப்பா, சிறு வயதுல இருந்து ஆசைப்பா.
0: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்ததா?
2: ஆமாப்பா.
0: ஓ நீண்ட காலம் செல்லாம இருந்தீர்களோ, கனவோடு இருந்தீர்களோ?
2: இல்லப்பா, ரொம்ப பிடிக்கும், ஆனா அழைச்சிட்டு போறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு.
0: ஆனா
2: இப்ப திடீர்னு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அப்ப எண்ணி இருந்ததெல்லாம் பார்த்தீர்களா? தொடர்ந்துரே கூட்டம் எப்படி இருக்கின்றது?
2: இப்ப கொஞ்சம்
0: இருக்கை பதிவு செய்து வந்தீர்களா? சீட் புக் பண்ணி? எத்தனை நாள் பயணம் அம்மா அங்க நீங்க போவது என்றால்? இஞ்சிக்குடியில இருந்து
2: இல்ல பாத்தீங்கன்னா சாயங்காலம் கிளம்பின நானு. செவ்வாய்க்கிழமை காலையில திருச்செந்தூர் போயிட்டு, திருச்செந்தூர்ல இருந்து அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு நேற்று நைட்டு அங்க இருந்தோம். இப்ப விடிய கிளம்புற சூரிய உதயம் பாத்துட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கோம்பா. தஞ்சாவூர் தாண்டி வந்துட்டு
0: இருக்கோம்பா. வீட்டுக்கு போக
2: 12 மணி ஆயிடும். 12 மணி ஆயிடும்பா.
0: ஓ நீண்ட பயணம். யாத்திரை சென்று உடல் சலிக்காமல் உற்சாகமா எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் பார்க்க முடியாமது பார்க்கலாமோ என்று வண்ணிக்கொண்டிருந்ததை பார்க்க வைத்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். உங்கள் பயணம் சக்கட்டும்.
2: நன்றிதான்.
0: இருப்பினும் இந்த இடையூறோட இந்த நேரத்திலும் மாணவியை கேட்டு கேட்டு எனக்கு அறிவித்தல் தந்து கொண்டிருந்தீர்கள், பதில்கள் தந்தீர்கள், நன்றி, ஆறுதலாக இருந்தது. இப்போ மீண்டும் நாங்கள் வானொலிக்கு வந்து விட்டோம் என்பதை எண்ணி ஆனந்தம் ஆனந்தம், வானொலி வந்ததும் ஆனந்தம், நீங்கள் எதிர்பாராமல் எதிர்பார்த்ததும் நிறைவேறியதும் ஆனந்தம், ஆனந்தத்தோடு நாங்கள் கேட்டு மாறுவோம். நன்றி அம்மா,
2: நன்றி,
0: சிறப்பு பயணம் பாதுகாப்பாக அமையட்டும், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே பாக்கியம் பெற்றவர்கள் பலர் இந்த நாட்டிலே தாங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அந்த தருணம் வந்தால்தான் அந்த ஆலயத்துக்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு எப்படி எனக்கு அப்படி சந்தர்ப்பம் கிடைக்குமா அந்த நிலை வருமா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அன்பு மகள் அனுஷியா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்து சுவாமி ஐயப்பனுடைய அருள் மூலம் அவருடைய அழைப்பின் மூலம் அவ ஆனந்தமாக அங்கு சென்று பக்தியோடு திரும்பி வந்து இன்று மீண்டும் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். நான் கடவுள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், பிச்சை பாத்திரம் என்று. நாங்கள் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே உண்மையிலே நாங்கள் ஏந்தி வந்தது ஒரு பிச்சை பாத்திரம் தான். நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று, நன்மைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வது அதுதான். எங்கே அந்த பிச்சை பாத்திரம் என்ற பாடலை அனுஷியா உங்கள் மூலம் நாங்களும் கேட்டு மகிழ்வோமே.

அற்புதமான வரிகள். எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே வாழ்க்கை என்ற பயணத்திற்கு உடம்பு என்ற பாத்திரத்தை படைத்துவிட்ட இறைவா, இந்த பாத்திரம் எங்கு சென்று வற்றாத செல்வமான அந்த பேரின்ப நிலையை உன்னிடம் வந்து சேர்வதை பெறலாம் எங்கும் இல்லை ஐயா, அது உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதற்காக நாளும் எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை எத்தனை இன்னல்கள். இந்த பிச்சை பாத்திரம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒருவர் ஒரு பிச்சை எடுக்கின்றார் என்றால் அந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் விரும்பியது கிடைக்காது, அடுத்தவர்கள் விரும்பியது தான் கிடைக்கும். ஒருவர் வீட்டிலே பிட்டு, ஒருவர் வீட்டிலே இடியப்பம், ஒருவர் வீட்டிலே சோறு, ஒருவர் வீட்டிலே அசைவம், ஒருவர் வீட்டிலே சைவம், ஒருவர் வீட்டிலே கஞ்சி, கூழ் என்று எல்லாம் அதற்குள்ளே அமையும். அவற்றையெல்லாம் தாங்கி அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். அப்ப அங்கே விருப்பமும் இருக்கும், விருப்பம் இல்லாததும் இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும், போதிய அளவும் இருக்கும், கிடைக்காமலும் போகும், கிடைக்கும். இவையெல்லாம் தாங்கக்கூடிய இதயம், தாங்கும் இதயம் இந்த உடம்புக்கு வேண்டும், இந்த உள்ளத்துக்கு வேண்டும். அதனால் இந்த உடம்புன்ற பிச்சை பாத்திரத்தை நீதானே படைத்து விட்டாய், அதை உன்னிடத்தில் தான் எல்லா செல்வமும் இருக்கின்றது. எந்த செல்வம்? அருட்செல்வம். அதை பெறுவதற்காக உன்னிடம் ஏந்துகிறேன் என்று கூறப்படுகின்றது. அற்புதமான வரி கொண்ட ஒரு தத்துவமான பாடல், நல்லதோர் இசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். திரு மதுபால கிருஷ்ணன் என்ற ஒரு பாடகர், மிகவும் சிறந்த பாடகர், சாதாரணமாக இருந்தவர், நல்ல பாடல்களை பாடி வந்து அவர் முன்னுக்கு வந்த ஒரு முன்னணி பாடகர்கள் ஒருவர். இந்த பாத்திர இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் இசை ஞானி என்று தெரிகின்றது. ஆனால் இந்த பாடலை எழுதியவரும் இசை ஞானி அவர்களால் இவ்வளவு தத்துவமாக எழுதி எங்களை உணர வைக்கின்றார் இந்த பாடல் மூலம். இன்று அன்பு மகள் அனுஷியா, நீங்கள் சுவாமி ஐயப்பனிடம் சென்று வந்து உண்மையிலே நல்லதோர் அவருடைய அருளை பெற்று வந்து எங்களுக்கும் அதை கிடைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர வைத்திருக்கின்றீர்கள் இந்த பாடல் மூலம். நன்றி மகளே, சிறப்போடு வாழுங்கள். அடுத்து வரும் பாடலும் நாங்கள் கேட்க இருக்கும் ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் பல தடவை கேட்ட பாடல் தான். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நேயர் நேரம். இந்த நேயர் நேரம் நேரொளி நேயர் நேரமாக இயங்கும் வேளையிலே அன்புடன் ஓம் நம சிவாய என்று அடிக்கடி கூறிக்கொள்வார் எங்களுடன் பேசும் பொழுது அன்பு தேவா. அவரும் வாழ்க்கையை பற்றிய சுவையான கருத்துக்களை பகிர்ந்த வேளையிலே இந்த நாடு இருந்தது, இந்த எங்கள் உலகம், இந்த பூமி, இந்த பசுமை எங்கோ போகின்றதே என்று ஏக்கம் அவருக்கும் இருக்கின்றது. அதனால் பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற இரத்த திலகம் பாடலை தருகின்றார். பசுமையாக வரும் இந்த பாடலை பசுமை என்றால் என்னவென்று எண்ணி பார்ப்போம். இங்கே அன்பு என்ற பசுமை அதிகமாகும், வேறு எத்தனையோ பசுமை அதற்குள்ளே தோன்றிக் கொண்டிருக்கும், அதுக்கு விமர்சனம் கூறிக்கொண்டிருக்கும் வேளை அல்ல இந்த வேளை. இருப்பினும் பாடலை கேட்டவுடன் எங்கள் இதயமும் பசுமையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தேவா, உங்கள் பாடம் இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது.

0: அற்புதமான இந்த பாடல் இன்றைய காலகட்டத்துக்கு நாங்களும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து இந்த திரைப்படம் வெளிவந்த பாடலாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகள் எங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் பசுமை நிறைந்த உலகில் வாழ்ந்து வந்தோம், அதை கண்டு கழித்தோம், இப்பொழுதும் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மாறிக்கொண்டு போகின்றது. நம் எதிர்கால சந்ததிகள் இதை காண முடியுமோ அல்லது நாங்களும் திருப்பி இதை காண முடியுமோ என்று கேட்கும் வண்ணமும் கருத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் கண்ணதாசனின் வரிகள் அமைந்திருந்ததை தேவா நீங்கள் நாசூக்காக சொல்லி எங்களை உணர வைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் இந்த பாடலை கேட்டமைக்கு. ஒன்றிய தமிழ் வானொலியின் அடுத்து வரும் பாடல் புன்னைவன பூங்குயில் என்ற ஒரு பாடலை பாடிக்காட்டி மகிழ்ந்திருந்தார் அன்பு மகள். புன்னைவன பூங்குயில் தான் வந்து கிடைக்கின்றது. பார்ப்போம். நீங்கள் முத்துக்காலை திரைப்படத்தில் கேட்டீர்கள் அல்லவா, புன்னைவனத்து பூங்குயிலே என்று வருமோ. இது புன்னவன பூங்குயில் என்ற ஒரு பாடல் செவ்வந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது. அதுவா என்னவா தெரியவில்லை. பாடலை கேட்டு பார்ப்போமா? இதோ அந்த பாடல் கேட்போம். முதலில்
1: செவ்வந்தி

அல்ல அல்ல இந்த படம் அல்ல என்று தெரிகின்றது. முத்துக்காளை மூவி திரைப்படம் என்று கூறினீர்கள் அல்லவா, எங்கே அப்படி தேடி பார்ப்போம். புன்னை வனமண்டபுடன் பாடல்கள் ஓடி வருகின்றது, பல பாடல்கள். என்ன காரணம், எல்லா பாடலையும் கேட்க வேண்டும் என்று விருப்பம்தான், ஆனால் எல்லா புன்னை வனத்தை ஒரே நேரத்தில் கேட்க முடியாது அல்லவா. பார்ப்போம் பார்ப்போம், அந்த பாடல் அப்படியும் கிடைக்கும். புல்லை வன முல்லை புன்னை முத்துக்காளை மூவி எங்கே பார்ப்போம். புன்னை வன பூங்கு வருகிறது அந்த பாடல், புன்னை வனத்து பூங்குயிலே. அந்த பாடலை கேட்க நாங்கள் சென்றவுடன் அதற்கிடையிலே அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை கவனிக்கின்றார்கள். விளம்பரங்கள் விளம்பரங்கள் தான் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டது. ஏனென்றால் லட்சக்கணக்கான ரூபாய்களை டாலர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ பாடல்

சிறப்பான அந்த ஊடல் பாடல் இசை ஞானியின் இசையிலே மறைந்த பொழுது காவிய கவிஞர் என்று கூறக்கூடிய ஒரு இன்னொரு கவிஞர், வாலிப கவிஞர் என்று அழைக்கும் வாலியவர்கள் வரி கோர்த்து விட அழகாக இனிய குரலில், நாங்கள் இல்லை என்று எண்ண வேண்டாம், எங்கள் குரல் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் என்று மறைந்து சென்ற பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும், இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து குரல் கொடுத்த இனிமையான ஒரு பாடலை கேட்டு மகளை வைத்தீர்கள். ரேவதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் பாடல் கூட இனிமையான ஒரு பாடல், நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்று நினைத்து விட்டால் அது நிறைவேறும் வரை எங்களால் ஆவல் தனிய முடியாமல் இருப்போம். எப்பொழுது கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் எண்ணும் இந்த வேளையில் கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் அன்பு மகள் சியாமலாவுக்கு நீண்ட நாட்களாக இருந்து அது இன்று நிறைவேறியதுடன் ஆனந்தம் பொங்கியிருக்கும் வந்துவிட்டது. அந்த வேளையிலே எங்கு நின்ற போதிலும் எங்களோடு இணைந்து நிலையை விசாரித்து அடுத்தவர்களுக்கும் கூறி பகிர்ந்து கொள்ளும் அன்பு சியாமலா இந்த வானொலி நின்று விட்டதா, வானொலி சென்று விட்டதா, வானொலி வந்து விட்டதா என்று அவளோடு இருந்த வேளையில், இன்று நன்றாக வந்துவிட்டது என்ற வேளையிலும் கூட அங்கிருந்தும் எழுதியிருந்தார், என்னால் வர முடியுமோ தெரியவில்லை என்று அந்த ஆதங்கம். அப்போ வானொலி வந்த ஆனந்தமும் அந்த ஆனந்தம் ரெண்டு ஆனந்தத்தையும் சேர்த்து எங்களோடு ஆனந்தப்படும் மகம் வண்ணம் பூட்டாத பூட்டுக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது என்று இறைவனுக்கு கருணை கூறும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலியும் ஆனந்தத்தை தந்துவிட்டது என்று கூறும் வண்ணமும் இந்த பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது சியாமலா உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் உண்மையிலே ஆனந்தம் தந்தது என்று எல்லோரும் விரும்பக்கூடிய வண்ணம் ஒலித்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் மகளே. இப்பொழுது பாடலையும் கேட்டு முடித்தவன் மேலும் ஆனந்தமாக இருக்கும் தொடர்ந்து பயணம் பாதுகாப்பாகவும் மகிழ்வாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு பாடலை இன்றைய நிகழ்ச்சியை தந்து மகள விரும்புகிறோம். அந்த பாடலை மன்னிக்க வேண்டும்,

அந்த பாடலை தந்து மகளை வைக்க வருகின்றார் எங்களுடைய தானாக வந்த சந்தனம் கோவை ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்கள். நாகப்பன் அவர்களே, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் வந்த பாடல். எங்கள் பெயர் சொல்ல பாடும் இந்த வானொலியைத்தான் நினைத்து கேட்டீர்களா, ஒரு கருத்தை கேட்டீர்களா தெரியவில்லை. எங்கள் அன்பின் பெயர் கூற ஒலித்து கொண்டிருக்கும் வானொலி மீண்டும் வந்த மகிழ்ச்சியோடு சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல என்று பாடலை தருகின்றீர்கள் அல்லவா. அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் இறுதி பாடலாக தந்து இந்த நிகழ்ச்சியை இனிது நடைவுக்கு கொண்டு வருகின்றது அன்பு நாகப்பன் அவர்களே.

சின்ன கண்ணம்மா திரைப்படுத்த பாடலை கேட்கும் வேளையில் என் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பிறந்தையின் அன்பு மகளே என்று பாடிய வேளையில் அந்த மகளாக நடித்தவரை இன்றும் நாங்கள் எத்தனை முறையும் பார்க்கலாம். அவர் யார் வேறு யாருமல்ல, நான் நினைக்கின்றேன் அஜித் ஐயா அவர்கள் மனம் முடித்த சர்மலி சாரலினி என்ற அந்த பெண்ணாக இருக்கலாம். அந்த படத்தில் தெரிகின்றது அவர்தான் எழுதியிருக்கின்றார். ஷாமிலி என்று எழுதியிருக்கின்றார்கள், அது யார் என்று தெரியாது, அவரோ இவரோ தெரியவில்லை. என்னுடைய தடுமாற்றத்துக்கு மன்னிக்க வேண்டும். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் 30 வருட காலங்களாக பெற்று வளர்த்த இந்த குழந்தை வானொலி MTR என்ற வானொலியை பெற்றவள் மீரா அவர்கள் இந்த உள்ளம் பட்ட வேதனை நான் அறிந்தேன். பிள்ளை போல் வளர்த்து உயிரும் உடலும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு வந்தது, இடையிலே இப்படியான அனர்த்தங்களினால் நின்றபோது எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும். பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை, பொறாதவர்களுக்கு உலகளாம் பிள்ளைகள் போன்று இந்த வானொலியும் உலகளாக இருக்கும் உறவுகளுக்கான பிள்ளையாக ஓம்பி வளர்த்த வேளையிலே இடையூறு ஏற்பட்ட வேளையிலும் அந்த பிள்ளைகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் தாங்கி இருந்து எங்களுக்கு ஆறுதலும் கூறி மீண்டும் நாங்கள் சந்தித்து கொள்ள வைத்த ஆனந்தத்தையும் எங்கள் பெயர் சொல்ல இருக்கும் இந்த பிள்ளையான மொன்றியல் தமிழ் வானொலியையும் போற்றி பாடல்களையும் தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். வந்த பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சில கூறுகளை நான் கூறியிருப்பேன். எங்கள் வானொலியோடு இணைத்து பொருத்தி பார்த்து அந்த வரிகளுக்கு இங்கே அன்புடன் நாகப்பனையா தந்திருக்கின்றார். பிபி ஷாலினி அவர்களாக நடித்த ஷாலினி அவர்களுடைய சகோதரி ஷாமிலி என்ற பெயர் சரியாக தந்திருக்கின்றார். அவர் நான் அஜித்தினுடைய மனைவி ஷாமிலி ஷாலினி என்று எண்ணினு அவருடன் பிறந்த சகோதரி ஷாமிலி மிகவும் துடுக்காக நடித்திருந்தார். அதிலே சிறப்பான அந்த பாடலை விவரத்தை தந்த நாகப்பன் உங்களுக்கு நன்றி. முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி இடையிலே நிறுத்தப்பட்டு ஏற்பட்ட அனர்த்தம் மீண்டும் அது சீர் செய்யப்பட்டு முயற்சியின் நிமித்தம் என்று எங்கள் மத்தியிலே வந்து ஒலித்து எங்கள் எல்லோரையும் மகள வைத்து இணைய வைத்த இந்த நேயர் நேரம் என்ற நிகழ்ச்சியை கொண்டு வந்ததற்கு நீங்கள் அனுமதித்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு, அநேகம் பேர் இங்கே பதில்களை எழுதி கொண்டிருந்தாலும் எல்லோராலும் வர முடியாததானே, வந்தவர்களை நாங்கள் வரவேற்று நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றி கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றி செல்லும் நேரம் வந்துவிட்டது அன்பு உறவுகளே. இருப்பினும் ஒரு மணி 38 நிமிடம் என்று காட்டுகின்றது நண்பகல். உங்களுக்கும் 11:08 என்று காட்டினாலும் சற்று நீடித்தாலும் அதற்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. வளமை பொருள் கொஞ்சம் நீடித்து கொண்டு போன்றோம், போனாலும் அவர்கள் பொறுத்து கொள்வார்தான் தானே என்ற எண்ணத்தோடும் அந்த தாராள மனப்பான்மை கொண்ட மொன்றியல் தமிழ் வானொலிக்கு உங்களோடு இணைந்து நானும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து மீண்டும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு போவது போன்று பாடல்களை கேட்டு மகளை வைத்து அன்பு உறவுகளே உங்களுக்கு என் வணக்கம். இந்த இடைக்காலத்தில் ஒரு நாள் எங்களுடைய வடுமுறை விருப்பம் நேர் விருப்பம் தளத்திலும் அந்த பாடல்களையும் ஒலிபரப்பி இருந்தோம், அது வந்ததா வரவில்லையா தெரியல, மீண்டும் அது புனரப்பி செய்யப்பட்டு ஒலிக்கப்படும் என்றதை எண்ணிக்கொண்டு இப்பொழுது காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். காற்றலையை கொண்டு வருவதற்கு முன்பு எல்லாம் வல்ல இறைவனிடம் மீண்டும் எங்களுக்கு வல்லமை தந்து எங்கள் வானொலியை வளர வைத்து மீண்டும் துளிர்க்க வைத்ததுக்கு இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் பண்போடும் அன்போடும் கருணையோடும் பக்தியோடும் தெரிவித்துக் கொண்டு அன்னை தந்தை ஆசான் கண்கண்ட தெய்வங்களாக அவர்கள் முன்னறை தெய்வங்களோடு ஆசானையும் இணைத்து அவர்களை நான் அறிய வைத்து அன்பு தமிழையும் தந்து இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்க வைத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கும் இறைவா இருகரம் கூப்புகின்றோம், மன்றாடுகின்றோம். நாட்டில் இன்னல்கள் வேண்டாம், இந்த அறியாமையினால் அவர்கள் செல்லும் பாதைகளை மாற்ற வேண்டும், சீரமைக்க வேண்டும். எதிர்கால சந்ததிகள் சிறப்பாக வாழ அவர்களுக்கு அனுகூலமாக மீண்டும் பசுமையான ஒரு இந்த பூ உலகத்தை படைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி அறம் காத்து வாழ்வோம், மனிதநேயத்துடன் வாழ்வோம், அன்பு கூர்ந்து வாழ்வோம், சீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று உங்களோடு இணைந்து நானும் அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உறுதி கூறி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டு 7வது மாதத்தின் 22வது நாள்
இன்றைய நீயர் விருப்பம் இனிது நிறைவேறுகின்றது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றோம். வாழ்வோம் வளமுடன், அன்போடு தமிழிலே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. இப்பொழுது நேரம் 11:31 முற்பகல் கனடாவில். ஈழமணி திருநாடும் தென்னகமும் கண்டுகொண்டிருக்கின்றன. 9:01 இரவு நேரம். 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 13 நாள் திங்கட்கிழமை.

பிரதி திங்கட்கிழமை தோறும் மொன்றியல் தமிழ் வானொலியிலே ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்காக கதம்பம் ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்தவுடன் வருக வருக ஒன்று வரவேற்று அன்பு மகள் ஷியாமலா, ஜெகபர் சாதிக் அவர்கள், நாகப்பன் அவர்கள், சரவணன் அவர்கள் போன்று அனைவரும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், வாருங்கள் என்று மிகவும் குதூகலமாக இருக்கின்றீர்கள் என்பதை தெரிய வைத்து வரவேற்பு தந்து வணக்கம் கூறிய வேளையில் நானும் அன்போடு உங்களை வரவேற்று நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அன்புடன் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய உலகறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் இயற்கையின் ஒரு சக்தி என்பதை உணர்ந்து அதை ஓம் நமசிவாயம் என்று நாங்கள் நமசிவாயவை உச்சரித்து கொண்டு இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறும் இந்த வேளையில் தான் உங்களுக்கும் வணக்கம் வைத்து அழைத்தேன். உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் எதுவாக இருக்கும் என்று

பாட்டு சவாரி வாரம் தோறும் வரும் திங்கள் நாளிலே பாட்டு சவாரியை நாங்கள் மகிழ்ந்து கேட்டு அங்கே வாக்களிக்கும் தேர்தல் களம் வந்து வாக்குச்சாவடியிலே அன்போடு பண்போடு பணிவாக அழகாக உங்கள் மன விருப்பத்தை தெரிவித்து வாக்களிக்கும் நாள். இந்த வாக்களிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு சுதந்திரம், உரிமை, அது மட்டுமல்ல அது அவர்களுடைய கடமை. அந்த ஒரு ஆயுதம்தான் எமது நாட்டின் தலையெழுத்தை, நாட்டு மக்களின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு உதவுவது அந்த வாக்கு என்ற ஒன்றுதான். அதை சரியான முறையிலே நாங்கள் உபயோகித்தால் நிச்சயமாக நிதானமான ஒரு நல்ல நேர்மையான ஒரு பொதுமக்களுக்கு சமதர்மமான ஆட்சியை பெற முடியும் என்றது திண்ணம். அது ஒரு புறம் இருக்க நாங்கள் வந்து எங்கள் அன்பு உறவுகள் தினமும் கேட்கும் பாடல்களை இன்று கேட்கும் வேளையிலே அதில் சிறந்த பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்று நிதானமான முறையிலே வந்து அழகாக வாக்குச்சாவடிகளிலே வாக்களித்து செல்வீர். அதற்காக 6478746415 என்ற எண்கள் கொண்ட தொலைபேசி காத்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் உபயோகிக்கலாம். அது மட்டுமல்ல, வாக்களிக்க வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கொண்டு வந்து பதிந்து விட்டு சென்றால் அந்த பாடல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அத்தோடு இன்று இன்னும் எங்களுடைய சோகம் குறையாத நாளாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அன்னை ஜானகி அம்மாவின் இழப்பை கொண்டு உங்களுக்கு கடந்த நிகழ்வுகளிலே வந்து அவருக்கு அனுதாபம் தெரிவிக்காதவர்கள் இன்றும் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட்டு சவாரியை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு முன்பு விரைவாக ஓடிச் செல்லும் இந்த வாக்கு சவாரிக்கு, பாட்டு சவாரிக்கு நாங்கள் வாக்களிக்க முன்பு என்ன பாட்டுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும், என்ன பாடல்கள் வரப்போகின்றது என்பது தெரிய வேண்டும் தானே. அந்த வகையிலே வழமை போல இன்றும் 5 பாடல்கள் வரிசையில் வந்து நிற்கின்றன. அவர்கள் யார் முந்தி செல்ல போகின்றார்கள் என்று இப்பொழுது தெரியாதுதான் எங்களுக்கு. அந்த பாடல்கள் என்ன வரியிலே அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது, ஆரம்பித்து செல்லும் வரையில் என்னென்ன திரைப்படங்களை யார் யார் பாடியிருப்பார்கள் என்ற விவரம் தரப்படும். அதை கொண்டு நீங்கள் மனதில் 5 பாடலையும் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியம் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி அன்பு உறவுகளுக்கு ஒரு வாய்ப்பு 5 பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்பது. ஒன்றன்பின் ஒன்றாக 5 கேட்டு அதை உள்வாங்கி இதற்குள் இன்று எனது மனதை எந்த பாடல் கவர்ந்திருக்கின்றது என்று ஓடி வந்து இரகசியமாக வாக்கினை தெரிவித்து அந்த பொன்னான வாக்குகள் சேர்ந்து எந்த பாடலுக்கு அதிகமாக வருகின்றதோ அந்த பாடல் வெற்றி பாடலாக கிடைக்கும். இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்படும். எல்லா பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான், ஆனால் எங்கள் மனதை கவர்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும் அல்லவா? சரி, அப்படி என்றால் என்ன பதத்திலே வரப்போகின்றது என்பதற்கு நான் சில தரவுகளை கொடுப்பேன். அதை கொண்டு யார் முதலில் வந்து சரியான பதத்தை தருகின்றாரோ அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு பாடல் வெற்றி பாடல் என்று கொடுக்கப்படும். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்று வரும் பதம் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், 3 எழுத்துக்களை கொண்ட பதம் ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு பாடலும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அந்த பதம் எதுவென்று தெரிய வேண்டுமே. இத்தனை பதங்கள் இருக்கின்ற 3 எழுத்திலே அத்தனையிலே எதுவென்று கண்டுபிடிக்கிறது? தரவுகளை கொண்டு கண்டுபிடிக்கலாம். நான் தருகின்ற தரவுகளை கொண்டு அடுத்து அதற்கு முன்பு எங்கள் காலநிலையை ஒரு தடவை கூறத்தானே வேண்டும். வளமை போல நான் இது கனடா, நீங்கள் ஆசிய நாடு, நாங்கள் அமெரிக்க நாட்டில் இருக்கின்றோம். வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை சக்கரம் சுழல்வது வித்தியாசம், அதிலும் நாங்கள் மாறுபாட்டிருக்கின்றோம் உங்களை விட. நீங்கள் எங்களை விட வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் தமிழர்கள், தமிழால் அன்னை தமிழால் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கு இன்று இப்பொழுது நான் இங்கே கலையகத்துள் நுழையும் பொழுது 26 பாகை சல்சு என்று வெளியே அறியக்கூடியதாக இருந்தது. உணர்வு வந்து அது 27 இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றது என்று. ஆனால் இது படிப்படியாக கூடி 29 வரை சென்று மீண்டும் 14 வந்துவிடும். இப்பொழுது கலையகத்துக்குள்ளே குளிரோட்டிகள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றன, வெப்பத்தை குறைத்து கொண்டிருக்கின்றது வெளியேயும். ஆனால் அது 27 உணர்ந்தாலும் காற்றலையிலே 14% ஈரப்பற்றிருக்கின்றது. அதனால் அது கொஞ்சம் அதிகமாக தோன்றவை நேரம் செல்ல செல்ல நேரம்
சூரியன் மேலெழுந்து போக இப்பொழுது நேரம் 11:39 2 மணி வரை இப்படி இருந்து 29 வகையை கண்டு மீண்டும் 5-6 மணி வரை வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கும். அந்த வழியிலே குளிரணுக்களும் பவனத்தில் இருக்கின்றதால் கொஞ்சம் சுலபமாக இருக்கலாம். அடுத்து பகல் வேளை நான் முன்பு கூறுகிறேன், ஆச்சரியக்கூடிய வகையில் இன்று 15:19 19 நிமிடம்தான் வந்துவிட்டு நாங்கள் 37:40-41 கண்டோம். 15:41 இப்பொழுது சுருங்கி குறைந்து கொண்டு வருகின்றது. இப்படியே படிப்படியாக குறைந்து 10வது மாதத்துக்கு வந்துவிட்டால் 8:00 பகலைத்தான் நாங்கள் காணுவோம். அடிக்கடி நான் கூறியிருக்கின்றேன், உங்கள் காலநிலையும் வந்து கூறுங்கள். இது நல்ல மிதமான காலம். இந்த காலநிலையை எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோரும் வெளியே நீச்சல் தடாகங்கள், கொட்டகைகள், ஆற்றங்கரைகள், பூங்காவனங்கள் என்று வெளிப்புறங்களுக்கு செல்கின்றார்கள். ஏனால் லேசான ஈரப்பதம் உள்ள காற்று வீசுவதனால் அங்கி ஒன்று மேல் அங்கி குளிர் அங்கி ஒன்றும் போட தேவையில்லை. எல்லோரும் சாதாரண உடைகளோடு திரிகின்றார்கள் பார்த்தேன். நல்லது அன்பு உறவுகளை இன்று இந்த வாரம் இதையெல்லாம் பாட்டு சவாரிக்கு வராது தானே. இதிலே வினாக்கள் வராது. வினாக்கள் எங்கே என்று சொன்னால் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் என்பது தானே வினா. சரி, கேட்டுக்கொள்ளுங்கள். 3 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதம் எதை கூறுகின்றது என்ன? நாங்கள் உலகத்திலே எது சிறந்தது என்று கூறுகிறோமோ அதை குறிக்கும் ஒரு பொருள், ஒரு பதம். சாதாரணமான பதவங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடிக்கடி உபயோகிக்கும் பதம். உணவு அருந்திவிட்டு கூறுவோம். ஒரு பிள்ளையின் நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்துவிட்டு அவரை பார்த்து இந்த பிள்ளை சிறந்த பிள்ளை என்று கூறுவோம். அழகான இதை பார்த்தால் எங்களுக்கு பிடித்தமானது அத்தனையும் இந்த பதத்தால் அழைத்துக் கொள்வோம். அது குடும்பத்தோடு இருக்கின்றது, கிராமத்தோடு இருக்கின்றது, நாட்டோடு இருக்கின்றது. நல்ல ஆட்சியை செய்கிற அரசாங்கங்களை நாங்கள் கூறிக்கொள்வோம். அந்த 3 வார்த்தை, அந்த 3 எழுத்து, அதுதான் அந்த வார்த்தை. எங்கே பார்ப்போம், யாருக்கு புரிகிறது, கொண்டு வாருங்கள் கேட்போம். எந்த எதுவும் சிறப்பாக இருப்பதை பார்த்து நாங்கள் எதிர்பார்ப்பதும் நாங்கள் நடத்தி கொண்டிருப்பதும் எங்களில் மற்றவர்கள் எங்கள் குணங்களிலே பார்க்க வேண்டியதுமாக இருக்கும். அதற்கு உபயோகிக்கும் ஒரு பதம் சுற்றி வளைத்துத்தான் கூறுகிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எங்கே பார்ப்போம், யார் அந்த 3 எழுத்து பதத்தை கொண்டு வருகின்றார்கள் என்று பார்ப்போம். இது 3 எழுத்து தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: இப்பொழுது நான் கூறிய விடயங்களிலே அந்த பதத்தை உச்சரித்து விட்டேன் பல தடவைகள். எங்கே பார்ப்போம், யார் கண்டுபிடிக்கின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு ஓடி வாருங்கள். முதலில் வருபவர் சரியாக கூறினால் அவருக்காக ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது, வெற்றி பாடலாக.

கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் நன்றி என்று கூறி எழுதியிருக்கின்றார். அங்கே ஜெகவர் சாதி அவர்கள் அன்பு கொண்டு எழுதியிருக்கின்றீர்கள், அது பொருத்தப்பாடு அடையவில்லை, அரசடி குப்பம் ஏதோ எழுதிவிட்டு அழித்து விட்டீர்கள், எங்கே பார்ப்போம், யார் தரப்போகின்றீர்கள், கிருஷ்ணன் அவர்களும் நிகழ்ச்சியில் ஆயத்தமாக இருக்கிறேன், வாருங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். கேட்போம், ஓடி வாருங்கள், அடுத்த பதம் யார் தரப்போகின்றீர்கள். நான் இப்பொழுது முதலில் உங்களுக்கு தரவுகள் தந்த வேளையிலே என்னுடைய உரையிலே இருக்கின்றது அந்த பதம், இரண்டு மூன்று தடவை உச்சரித்தேன் அந்த பதத்தை. பார்ப்போம் யார் வரப்போ, இன்னும் நாளிகை இருக்கின்றன. அடுத்து கிருஷ்ணன் பாசம் என்று எழுதியிருக்கார், பொருந்தவில்லை.

வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், நல்ல என்று எழுதியிருக்கின்றீர்கள். சரியான பதம் நல்ல. கிட்டிக்காரன் என்ற பெயரை கிருஷ்ணன் பெற்றுக்கொண்டு கிருஷ்ணனுக்காக ஒரு பாடலை தரும் வேளையில் அதே நிமிடத்தில் மகள் ஷியாமலா நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் அந்த பாடல் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்களும் தந்துவிட்டீர்கள். ஆனால் முதலில் தந்தது கிருஷ்ணன், இரண்டாவது நீங்கள் சரியானதை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் பெயர் பதியப்படுகின்றது. நல்ல என்ற பதத்திலே தான் இன்று பாடல்கள் வருகின்றது. வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு தொடர்வோம். பாட்டு சவாரி 154. கண்டுகொண்டோம் பதத்தை. நல்ல என்ற பதத்திலே இன்று 5 பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 5 பாடல்களை விட ஏனைய பாடல்கள் பல இருந்தாலும் இந்த 5 தான் இன்று போட்டியிலே எங்களுக்கு இடம் பிடித்த பாடலாக இருக்கின்றது. அதிலே இப்பொழுது 1 to 5 வரை பாடல்களை தொடர்ந்து தரப்போகின்றோம். முயற்சி செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சரியான பதத்தை கூறியவர்களுக்கு வாழ்த்துக்கை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். முதலில் ஒலிக்க இருக்கும் முதல் வரிசையில் நிற்கின்ற பாடல் என்று வரிசைப்படி அவர்களுக்கு இலக்கங்களை கொடுத்து விட்டிருக்கின்றார்கள். எழுத்து வரிசையின்படி பொம்மலாட்டம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே இசை அரசரும் இசை அரசியும் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று வி குமார் அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பாடலுக்கு. அது என்ன பாடலாக இருக்கும் கேட்போம். இதோ ஒலிக்கின்றது முதல் பாடலாக.

பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்து பாடலாக இசை அரசரும் இசை அரசியும் பாட வி குமார் இசையமைப்பாளர் இசையமைத்து கொடுத்த நல்ல நாள் பார்க்கவோ என்ற இனிமையான பாடலை கேட்டோம் அல்லவா. இரண்டாவது வரிசையிலே அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? அந்த பாடலை மெல்லிசை மன்னரின் இசையிலே இசை அரசர் மட்டும் பாடுகின்ற பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்து பாடல் ஊகித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் இரண்டாவது வரிசையில் என்று பாட வருகின்றது. சபாரியில் இணையும் இந்த பாடலையும் வரவேற்போம்.

நல்ல என்ற பதம் தாங்கி இரண்டு பாடல்கள் பாடி சென்றன. செவியோரம் தேன் பாய்ந்தது போல் இருந்த வேளையிலே மீண்டும் தேன்மலை பொழிய வேண்டும் என்று இசை அரசரும் இசை அரசி இருவரும் இணைந்து பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடல் மூன்றாவது நல்ல என்ற பதம் தாங்கி வர இருக்கின்றது. அது தங்கப் பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சிறந்த அந்த பாடலும் மூன்றாவது வரியில் நின்று பாடி சென்றதை கேட்டோம் அன்பு உறவுகளே. இன்னும் இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. அடுத்த இரண்டு நல்ல என்ற பதம் என்ன திரைப்படத்தில் வரப்போகின்றது என்று எண்ணும் வேளையிலே மீண்டும் இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மெல்லிசை மன்னர் தருகின்றார் ஒரு பாடலை. ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நான்காவது வரியிலே என்று பாடுகின்றது, கேட்போமா?

இனிமையான நான்காவது பாடலும் நல்லது கண்ணே என்று பாடி சென்ற வேளையிலே ஐந்தாவது பாடல் ஆதங்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றது. நானும் பாட வேண்டும், எங்கே கேளுங்கள் என்று கூறி மீண்டும் இசை அரசர் மட்டும் பாடும் பாடலாக இசை ஞானியின் இசையிலே தியாகம் திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

வல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான்.

0: சிறப்பாக ஒலித்து ஓய்ந்தன. இன்றைய பாட்டு சபாரி 154 நல்ல என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள். நல்ல நாள் பார்க்கவோ, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்லதொரு குடும்பம், நல்லது கண்ணே, நல்லவர்க்கெல்லாம் என்ற 5 பாடல்களும் மிகவும் இனிமையான பாடலாக எங்கள் காதோரம் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியத்தை பெற்று ஒன்றிய தமிழ் வானொலியின் பாட்டு சவாரிக்கு முதலில் நன்றி கூறுவோம். ஏனென்றால் 5 பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்கின்றோம். எல்லாம் ஒரு பாடல் கேட்டு தாமதித்து எவ்வளவு நேரத்துக்கு பின்பு கேட்போம். இது உடனுக்குடன் 5 பாடல் கிடைத்து விட்டது. இப்பொழுது உங்கள் கரத்திலே இருக்கின்றது இந்த பாடல்கள் 5 எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவிக்க கொண்டு வருவது. அதற்காக நீங்கள் 647-8746-1 என்ற எண்களை சுழற்றி ஓடி வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று நாங்கள் வாக்களித்து பார்ப்போம். இந்த வேளையிலே உங்களுக்கு 5 பாடல்களும் தந்திருக்கின்றோம். ஒன்றன் மீன் ஒன்றாக உங்கள் ஞாபகத்துக்கு அதே வேளை அன்பு மகள் ஷியாமலா சரியான நேரத்தில் தானும் அதை கவனித்து அந்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார். நன்றி ஷியாமலா உங்களுக்கு. இந்த வேளையில் இன்னும் ஒரு அன்பு உறவு ஏதோ எழுதி கொண்டே இருக்கின்றார். அவர் அழைத்து பார்க்கின்றாரா எழுதி பார்க்கிறார் தெரியவில்லை. இன்னும் அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு. பார்ப்போம். அது வேறு யாருமல்ல மஞ்சுளா அவர்கள். மஞ்சுளா அவர்களும் பாடல்களை தெரிவி கேட்டு 5 பாடலை உள்வாங்கி எழுதி அனுப்பியிருக்கின்றார். பெருமுதவி. நன்றி மஞ்சுளா உங்களுக்கும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. அதை நாங்கள் செய்வதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கும் வேளையில் 5 பாடல்கள் அழகாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றன. 5 பாடல்களுக்கும் நாங்கள் எந்த பாடல் சிறந்தது என்று நாங்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்காக வைக்க வேண்டும். ஷியாமலா அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்னு நான் கூறியிருந்தேன். நான் அவர் அனுப்பிவிட்டு உடனே அழைத்து விட்டார். ஏனால் என்னுடைய பதிவு முதல் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டு அதை கணியமாக செய்துவிட்டார். இருப்பினும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் உதவிக்கும் நன்றி. முன்னாள் தமிழ் வானொலியின் 5 பாடலையும் கேட்ட எங்களுக்கு நேரத்தை உணடிக்காமல் நேரம் சரியாக 12:10 காட்டும் வேளை உங்களுக்கு 9:40 என்று காட்டுகின்றது. சரியான நேரத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு சென்று முடிக்க வேண்டும் அல்லவா? அந்த 5 பாடல்களும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக்கி இருக்கின்றோம். இந்த விருந்திலே எந்த விருந்து சிறந்தது என்று ஓடி வந்து கேட்கலாம். ஏதாவது வினாக்கள் இருந்தாலும் நீங்கள் என்னை வினாவிக் கொள்ளலாம். வாக்குச்சாவடி திறக்கப்பட்டு விட்டது. வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு இணைந்து கொள்வோம். அன்புடன் ஒருவர் இணைந்தார், வந்து சென்று விட்டார், மீண்டும் வருவார் முதல் வாக்குக்காக என்று எண்ணும் வேளையில் வந்துவிட்டார் ஒரு உறவு, அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். பெயர் சொல்லி வாருங்கள். வணக்கம், பெயர் சொல்லி வாருங்கள். பெயர் சொல்லி வாருங்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருவள்ளூர்.
0: என்ன உங்களுடைய தொலைபேசி நலம் இல்லை போல் தெரிகிறது கிருஷ்ணா. விட்டு விட்டு பேசுகிறது. எங்க இருக்கின்றீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா? நேற்று சென்ற இடத்தில் இருக்கின்றீர்களா?
1: நேற்று
0: போல் என்று இல்லை என்பார்கள். ஆனால் நேற்று போல் என்று, ஆனால் எங்களுக்கு நேற்றை விட இன்று அதிகம் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? சரி, அது அப்படி இருந்தாலும் கடமைகள் நாங்கள் செய்யத்தானே வேண்டும். வருவது வரட்டும். அவரவரும் தங்கள் தங்கள் கடமையை செய்வது போன்று இயற்கையும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. 5 பாடல்களை நீங்கள் கேட்கும் வேளையில் அப்படி மனசு மிக மகிழ்வா இருந்திருக்குமே என்று
1: மிக்க மகிழ்ச்சி.
0: சரி, இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து மீண்டும் பேசுவோம். பாருங்கள், இப்பொழுது உங்களுக்காக பாடல்கள் பல்லவியோடு சரணங்கள் ஒலிக்கப்படும்.

0: கூட்டம் பழங்களின் தோட்டம் சந்தித்தான்.
1: கிருஷ்ணன் வந்து வாக்களித்த பாடல் வெற்றி பெறப்பட்ட கிருஷ்ணா என்று நான் வாழ்த்தும் வேளையில் நீங்கள் பாடலை கண்டுபிடித்தீர்கள், பதத்தை முயற்சி எடுத்து கண்டுபிடித்தீர்கள், அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்கு அதற்காக தர வேண்டும் வெற்றி பாடல்?
2: இன்னைக்கு ஜானகி அம்மா பாடலை கேட்டுருவேன்.
1: கேளுங்கள்.
2: முன்பு வந்து MS ராஜேஸ்வரி அம்மா மழலை குரல்ல பாடுறதுல கை தேர்ந்தவர்கள்.
1: ஆமா,
2: அது போல ஜானகி அம்மாவும்
1: பாடி பாக்குறீர்கள். வாழ்த்துக்கள். சின்ன பையன் மாதிரி தான்
2: பாடலாம், அப்படியும் பாடலாம்.
1: இனிமையான பாடல். அது மட்டுமல்ல, கண்ணா அவ வந்து குரல் கொடுத்திருக்கின்றார். உலமைய குழந்தை பிள்ளைகள், குழந்தை நட்சத்திரங்கள் குரலும் கொடுத்திருக்கின்றார். திருமதி அஜித் ஷாலினி குழந்தை பிள்ளை குழந்தை நட்சத்திரமா இருந்த காலத்தில் ஓரிரு படங்களுக்கு அவர் பின்னணியும் கொடுத்திருக்கின்றான் என்று பின்னர் அறிய கிடக்கின்றது. கண்ணா நீ அங்கே. சரி, அடுத்து இன்றைய வெற்றி பாடல, இன்றைய நீங்கள் நிகழ்ச்சியில வந்து பங்கு வெற்றியதுக்காக உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றதுவா, அது என்ன பாடல் வேண்டும்?
2: படம் வந்து முதல் மரியாதை.
1: ஓ, அதுலயும் ஒரு பாடல். என்ன பாடல் கொடுங்கள். என்ன பாடல்?
2: காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. இதுவும் ஜானகி அம்மாவும் மலேசிய
1: வாசுதேவ் பாடல். நல்ல பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இன்றைய பாடல் ஐந்தும் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: அருமை. இது பேருந்து பயணத்துல இந்த பாடல் கேட்கும்போது பயணம் கழிப்பு இல்லாமல் போக முடியும்.
1: இப்பொழுதும் பேருந்து பயணத்துல இருக்கின்றீர்களா? போனால் சிறப்பாக இருக்கும். பாடலை கேட்டுக்கொண்டு பயணம் செய்வதும் அலாதி ஆனந்தம். கண்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இப்பொழுது மகள் அனுஷா இருக்கின்றாரா, வாக்களிக்க வந்தாரா?
2: இருக்காங்க ஐயா.
1: அவருடன் கொடுப்போமா அவருடைய வாக்கு நிலையம் பெறுவதற்கு?
2: பெருங்கள் ஐயா, வாக்குகள்.
1: நன்றி. வணக்கம் மகளே. அனுஷா வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
3: நலமா இருக்கும்பா. நீங்க நலமாப்பா?
1: நாங்கள் நலம், நாங்கள் நலம். நல்ல காலையில் வெப்பமா இருக்கின்றோம் நாங்களும். உங்களை போன்றுதான், ஆனால் உங்களை போன்ற வெப்பம் எங்களுக்கு இல்லைத்தான். இருப்பினும் வெப்பம் வீட்டுக்குள்ளே தெரியாது, குளிரூட்டி இருக்கின்றது தானே. நலமா இருக்கின்றோம். சரி, ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா மகளே?
3: சென்றோம்பா.
1: பாருங்கள் போவோம்.

0: வந்துவிட்டோம். மகளே, நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நல்ல நல்ல பாடல்களை கேட்டு இருக்கிறோம் என்று கூறி கருத்துக்களை நான் இடையிடையே கேள்வி கேட்ட போது தந்தீர்கள் கட்டிக்காரை. இந்த பாடல் நாளும் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சுப்பா, கேட்க நல்லா இருந்துச்சு.
0: எல்லா பாடலும் நல்ல பாடலா இருந்ததா? இதை தெரிவு செய்கிற கடிதம் தான். சரி, உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
1: ஆகாய கங்கை, அந்த பாட்டுப்பா.
0: ஆகாய கங்கை எந்த பாடலா? ஆகாய கங்கை என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். இணையர்களாக வந்து மகிழ்வாக பேசி நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்து சென்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல்கள் மீண்டும் சந்திப்போம் மகளே. நான் அடுத்த உறவிடம் செல்கிறேன். நன்றி அம்மா, நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 154 வாக்களிக்க வருகின்றார். அடுத்த உறவு அவர் வந்துவிட்டார், இணைத்து விட்டேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதிக், தாங்கள், மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: சிறப்பு அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களே, வருக வருக வென்று உங்களை வரவேற்று நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்கின்றோம்.
2: இங்கு அனைவரும் நலமா இருக்கையா?
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பான பதில். இப்பொழுது நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணி வரும்பொழுதே பாடல்களை கேட்டீர்கள். ஒரு தடவை வாக்குச்சாவடி செல்வோமா வாக்களிக்க?
2: கண்டிப்பா செல்வோம்,
0: செல்வோம், செல்வோம், செல்வோம். பாருங்கள், போவோம்.

0: அன்னை. இந்த பாடல்களை ஐந்தையும் கண்டவுடன் நீங்கள் என்ன நினைச்சீர்கள்?
1: ஐந்து பாடல்களுமே கனத்தால் அழியாத காவிய பாடல்கள். ஐந்து பாடல்களுமே
0: அந்த ஐந்து பாடல்களும் ஜெகபர் ஜாதிக்
1: அவர்களே இனிமையான பாடல்கள்.
0: உங்களால் தெரிவித்தது கேட்கப்பட்ட பாடல்கள் தான்.
1: ஆமாயா, நிகழ்ச்சியா கேட்டிருக்கீங்க.
0: பாடல்களை நீங்கள் நிறைய.
1: ஆமாயா, ஆமாயா.
0: அதனால் இன்று நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தரும் வேளையில் உங்களுக்கு நாங்கள் தமிழ் வானொலி என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக ஒரு பழைய பாடல் தான்யா, கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற படத்துல இருந்து, நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகாராணி அப்படிங்கிற பாடல்.
0: ஆமா, இந்த பாடலும் போட்டிக்கு வந்தது. நல்ல இடம்.
1: ஆமா ஐயா,
0: வந்த இடம் இது கலாட்டா கல்யாணத்திலே நல்ல பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு. நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் பதத்தை கண்டுபிடிக்க, அதற்கிடையில் அடுத்தவர்கள் முந்தைய சிறப்பாக என்று உங்களுடைய சிரிப்பை கேட்டு நீண்ட நாட்களுக்கு பின்பு நீங்கள் மகிழ்ந்தவர்களோடு உறவாடுவதை எண்ணி நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: பார்ப்போம், உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறுகிறேன். முடிவிலே தெரியும். வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்கள் பணி தொடரட்டும். நேற்றைய தினம் நாங்கள் நல்ல உறக்கத்துக்கு சென்ற வேளையில் உங்கள் ஒளி உடனே கிடைத்து விட்டது. ஒட்டி பார்த்து உடனே தெரிந்து விட்டது. நான் திருக்கிடு மகளிடம் மகளை அழைத்தேன். மகள், நான் திடீரென்று எழுந்து வர மாட்டேன். மகளுக்கு அழைப்பு

0: அவருடைய மகள் ஐயா அடித்து விட்டார், நின்று விட்டது வானொலி சென்று பாருங்கள் என்று. அவருக்கும் கொஞ்சம் உடல் சோர்வு காரணமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து போட்டவர் ஒரு இடைவெளி வந்து விட்டது, அதனால தான் 2-3 நிமிடத்தில் திரும்ப வந்து விட்டது. உங்களுடைய அழைப்புக்கு, உங்களுடைய மஞ்சள் கடதாசிக்கு நன்றி சிரிப்புக்கு பஞ்சமில்லை. உங்கள் அதிபர் வானரசி மீரா அவர்கள் வந்துவிட்டால் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி குடும்பமாக இருந்து ஒரே லைனில் ஒரே வழியிலே ஒரு அழைப்பிலேயே வந்து நின்று எல்லோரும் கூடி இருந்து கும்மாளமாக போடுவேன். நான் அங்கே சரிந்திருந்தாலும் படுக்கையிலே இதை அருகிலே இருக்கும் பாணியில் கேட்டு மகிழ்ந்து சிரித்து கொண்டே இருப்பேன். இந்த சிரிப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. சிரிப்பு தான் உலகத்தில் சிறந்த மருந்து எந்த நோய்க்கும். அதனால் சிரிப்போம், சிரித்து வாழுவோம், மற்றவர்கள் சிரிக்க வாழ வேண்டாம் அப்படிங்கிற பாடல் இருக்குத்தானே. சரி, வாழ்த்துக்கள் வாருங்கள். அடுத்த உறவாக யார் பெற போகின்றீர்கள் என்று பாடல் போட்டியிலே நல்ல நாள் பார்க்கவோ, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்லது ஒரு குடும்பம், நல்லது கண்ணே, நல்லவர்க்கெல்லாம் என்ற வரி தாங்கி வந்த 5 பாடலை கேட்கும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த உறவு யாம் இருக்க பயமேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: அதுதான் தேவை. நலம், மகள் விருந்தால் நலம் இருக்கும், நலம் இருந்தால் மகள் இருக்கும் இல்லையா? நல்லவனா இருக்கின்றீர்கள்? நீங்க நல்லவனா இருக்கின்றீர்கள்?
1: நல்லவனாகவும் இருக்கின்றோம், வல்லவனாகவும்
0: இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், செல்வாக்கு தான் வாழ்த்துக்கள். நல்லவன், வல்லவன், நமக்கு நாமே நல்லவன். வாழ்த்துக்கள், சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? எங்களை போல இருக்கின்றதா உங்களுக்கு? நாங்கள் 25 என்று 29 காணப்போம்,
1: தாண்டிதான் இருக்கோம்.
0: நீங்க கெட்டிக்கார.
1: நேத்து 36
0: ஆடுறதாக்கின பெரியவர்கள் தான், தாராள மனப்பான்மைக்கு. அப்ப வெயில் அதிகமாக இருக்க அந்த காற்று இருக்கின்றத, காற்றோட்டம்
1: வெயில் அதிகம்தான், காற்று சில நேரம் விட்டு விட்டு காத்து அடிச்சுட்டு இருக்கு.
0: அதனால் அவியல் குணமா இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி ஒரு குழுக்கம் மாதிரி இருக்கும். இருப்பினும் வருவது வரட்டும் என்று தாங்கிக் கொள்வோம். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு போவோமா?
1: செல்வோம். என்னும் கடல்

0: காட்டறைக்கு வந்துவிட்டோம். கடினமான வேளையிலும் சரியான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கீங்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு கருத்துக்களை கூறினீர்கள், ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கேட்கும் போது திண்டாட்டம் வந்துவிட்டதோ இந்த பாடலுக்கு கொடுப்பது என்று.
1: ஆமாங்க,
0: உங்கள் பேச்சில் இருந்து தெரிந்து கொண்டேன். சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள்?
1: இந்த பாடலாம் கேட்கும்போது அந்த இந்திரலோகமே இங்க வந்தது போலவே.
0: அப்படியா? அடு சாக்கி என்றாரா?
1: ஆமா,
0: இந்திரலோகமே இறங்கி வந்துட்டா வந்து. ஆமா, அங்க எப்படியான பாடலாம் இருக்கு மாட்டே அப்பா? அங்கே பதிவு ஒன்று போட்டு விட்டு அழைத்து விட்டீர்கள். என்ன நீங்க பதம் கண்டுபிடிச்சீர்கள்? வேறு
1: ஏதாவது அருமைன்னு சொல்லிட்டு பதிவு
0: அருமை என்று வந்தீர்களா? மூன்று அருமை அருமையா, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று என்ன பாடலை கேட்போம்?
1: அந்த இந்திரலோகமே இங்க வந்தது போல பொண்ணு பிடிச்சிருக்கு படத்துல இருந்து.
0: அந்த இந்திரலோகமே இங்க வந்துட்டோ, அந்த இந்திரலோகம் பொண்ணு என்ன பொண்ணு பிடிச்ச முடியாது இல்லையா? அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போல என்றால் பொண்ணு பிடிச்சிருக்கு படத்தையும் சரியாக தான் தந்திருக்கின்றார்கள். பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்து பாடம் உங்களுக்காக தருகிறேன். வாக்களிக்கிறது உரிமை கடமை என்று எண்ணி ஓடி வந்து வாக்களித்தமைக்கு நன்றி. ஆனால் இந்த இக்கட்டான நிலையிலும் தெரிவு செய்து விட்டீர்கள் பாடலை. உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு வாக்களிப்பதற்கு ஆரம்பத்திலிருந்து ஆயத்தமாக ஆதங்கத்தோடு இருக்கின்றார், வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம் நாகப்பன். ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் மழை விட்டு விட்டதா?
2: மழையெல்லாம் விட்டுருச்சுங்க ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: குரலும் தெளிவாக இருக்கின்றது என்று கொஞ்சம் அதுகம் விட்டுட்டு போல இருக்கு. ரொம்ப நாளாச்சு. இதெல்லாம் ஒரு ஜூஜு பி உங்களுக்கு இல்லையாரு, சிறப்பு. அதிலும் இந்த அப்படி ஜலதோஷங்கள் வருபவர்களுக்கு சில கூடாத பழக்க வழக்கங்கள், அப்படி கூறுவது சரியோ தெரியவில்லை. இந்த மது பழக்கம், புகை பிடித்தல் பழக்கம் உள்ளவர்களுக்கு விரைவிலே மாறாதாம், அப்படியா?
2: அதுவும் இருக்குங்கய்யா. அது அதெல்லாம் வந்து கிரானிக்கல் டிசீஸ்ங்கிற மாதிரி உடவே உடாம தொடர்ந்து வந்துட்டு இருக்கா
0: அவங்களுக்கு.
2: உங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னா அடுத்த நாளே
0: அடுத்ததா போயிருமே, அவர் முட்டை காப்பியோட சரியில்லை.
2: நாங்கதான் மாத்திரையே சாப்பிடறது இல்லை,
0: நாங்க எடுக்கிறோம். எனக்கு வழக்கமான சில நிரந்தரமான மாத்திரைகள், எனக்கு சத்திர சிகிச்சைகள் நடந்தபடியால் உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கான மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மாத்திரைகள் சிறந்ததாண்டு இல்லை, எங்களுடைய எங்கள் நாடுண்டா கை வைத்தியங்கள், இயற்கை உணவுகளை எடுக்கலாம். இங்கே அப்படி இல்லை.
2: அதைத்தான் சொல்ல வந்தேன், உணவே மருந்து நமக்கு.
0: ஆமாம், உணவு தான் மருந்து. குறிப்பாக என்னை போன்ற இந்த சர்க்கரை குறைபாடுள்ள நோயாளிகளுக்கு மருந்து ஒன்றுமே தேவையில்லை. நான் 2.5 வருடம் எந்த மருந்தும் இல்லாமலும் வாழ்ந்திருக்கின்றேன். அந்த உணவு பழக்கத்தை கடைபிடித்து, உணவுதான் மருந்து, உணவுதான்
2: சீரான உணவு,
0: சரியான உணவு,
2: நேரத்துக்கு சாப்பிடணும்,
0: கட்டுப்பாடு. உணவு என்று கூறும் பொழுது சரியான நேரத்துக்கு சரியான அளவு சரியான உணவை பெற்றுக்கொண்டால் ஒரு விதம் வந்தீங்கன்னா சரியான தூக்கம் எல்லாம் வேண்டும். அது இந்த இயந்திர ஓட்டத்திலே ஓடுகின்ற இயந்திர நாட்களிலே எங்கே இயந்திரம் போல் வாழ்கின்ற வாழ்க்கையோடு இருக்கின்றோம். மற்றது எங்களுக்கு ஒன்று, நாங்கள் எங்களுடைய உடல் வந்து ஆசிய நாட்டு பண்பாட்டு பழக்க வழக்க உணவு முறைகளிலே வளர்ந்த உடன்பு அன்னையின் கருவில் இருக்கும் பொழுதே அது கிடைத்திருக்கின்றது. அது தொடர்ந்து வந்து நாங்கள் பாதியிலே வேறு ஒரு கலாச்சாரம் வேறு வாழ்க்கை முறை உள்ள இடத்திலே வந்து வாழும் பொழுது ஒப்பாததாக ஏற்படுகிறது. இங்கே இந்த இயற்கை உணவு என்பது கிடையாது, புரிகிறதா? இயற்கையான உணவு கிடைக்கவே கிடையாது. இந்த இந்த மாதத்தும் இந்த மாதம் அடுத்த மாதம் நாங்கள் இயற்கையாக நாங்கள் வீட்டு தோட்டங்களில் வைக்கின்ற மிளகாய் கத்திரியை காண முடியும். ஒரு கத்திரி கண்டு நட்டுவிட்டால் 4 கத்திரிக்காய், 2 மாதத்தில் அது முடிஞ்சு வந்தாலும் வரும். ஏனைய நாட்களில் எல்லாம் இறக்குமதிதான், மேல நாடுகளிலிருந்து வருகின்றன. நவீன உதவியோடு பதப்படுத்தப்பட்டு வருவதைத்தான் நாங்கள் இங்கே உண்ணுறோமா? அப்ப அதிலே உயிர் சத்துக்களையே எதிர்பார்க்க முடியாது.
2: ஐயா, ஒரு மட்டன் எடுக்கிறதா இருந்தா கூட எங்க ஊர்ல வந்து காலையில அறுத்த ஆட்டா 6 மணிக்கு அறுத்த ஆட்டா 8 மணிக்கு வாங்கிக்கலாம்.
0: 8 மணிக்கு பிறகு வாங்க மாட்டாங்களே யாரும்.
2: இல்ல இல்ல, 6 மணிக்கு அடுத்த ஆட்டம் 6:30 வாங்குவாங்க, 8 மணிக்கு வாங்குவாங்க. உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அடுத்த ஆட்டை தானே வாங்குவாங்க.
0: அந்த அறுத்த ஆடு அந்த பண்ணையிலே 3-4 மாத காலம் வாழ்ந்திருக்கும். அதை கொன்று இறைச்சியாக கொண்டு வந்து வைத்து விட்டால் 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது சுவைக்காக சுவையோ அதை என்ன செய்யாது, அதற்காக மாத்திரைகள் எடுத்து. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி செல்வோமா, சென்று வருவோம்,
2: வந்து கவனிப்போம்,
0: அதை கவனிப்போம்.

0: நல்லதோர் பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் நாகப்பன் அவர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: அது வந்து எல்லாரும் நல்லா நல்லான்னு சொல்ற போது நம்மளும் ஒரு நல்லா நல்லா கொண்டு வந்து
0: கூறுங்கள்.
1: அந்த மனசுக்கேத்த மகாராசா,
0: ஓ அவர்
1: ராமராஜ்.
0: மனதுக்கேற்ற மகாராஜன் அல்லவா அவர் உங்களுக்கு? அவர் நல்லா பிடிக்கும் தானே மகாராஜன்? அதுல என்ன பாடல்?
1: ஆமா, அதுல நல்ல நல்ல பிள்ளைகளே வாங்க, நான் சொல்ல போறேன் கதை ஒண்ணு வாங்க.
0: அடரா சாக்கியண்டாராம், நல்ல நல்ல பிள்ளைகளே வாங்க.
1: நீங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நீங்க, நான் சொல்ல போறேன் கதை ஒண்ணு வாங்க.
0: ஓ, நாங்கள நல்ல
1: பிள்ளைகளுக்கு
0: அந்த கதையும் கேட்டுக்கலாம். இனிமையான பாடல். அந்த பாடலை ஒளிபரப்ப காத்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து எங்களோடு இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம் நாகப்பன் அவர்களே.
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உறவுகள் ஆவலோடு ஓடி வந்து நல்ல என்ற பதத்தில் வந்த பாடலுக்கு புள்ளிகளை தந்து கொண்டு செல்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்து வரும் நேயர்கள் எந்த எந்த பாடலுக்கு வாக்களிக்கப் போகின்றார்கள், இன்று எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்பதை முடிவிலே தெரியும் என்று எண்ணும் வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலி. அழைத்திருந்தீர்கள் வந்த அழைத்த உறவுகள் மீண்டும் அழைக்க வேண்டும். வந்துவிட்டார் மகள் சியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? அதற்கிடையில ஒரு நன்றி, நீங்கள் இன்றைய பாடலையும் கடந்த வாரம் போல் எழுதி அனுப்ப எண்ணிருக்கீங்க. அதற்கிடையே என்னுடைய பதிவு
2: முன்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்பலாம்னு இருந்தேன்.
0: இல்ல, பாட்டு முடிஞ்சுதான். நான் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது தருவது உண்டு. நான் பார்த்தேன் உங்களுடைய பதிவை பார்த்து கொண்டு அது கணனியில இருக்கின்றதை நான் எல்லாம் தயார் நிலையில வைப்பது தானே, பிறலால் அழுத்தி விட்டால் வந்துடும். அதன் பின் பார்த்தா மகள் மஞ்சுளாவும் முற்று கேட்டுவிட்டு அவன் வரிசையாக எழுதியிருந்தார். நீங்கள்
2: என்னடா
0: ஒரு ஒரு தளம் என்னோட இணைந்து கொண்டிருக்கின்றதே வருது இல்லையேன்னு பார்த்து பார்த்து கொண்டிருந்தேன். இறுதியிலே அனுப்பிவிட்டார் அவர். அவருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி அம்மா. அங்கே நல்ல மழை பெய்யவில்லை என்று கூறினீர்கள். இந்த பாடலை கேட்ட பின்பு நல்ல மழை அன்று ஒரு பாடல் கேட்டீர்கள் தானே, மழை பெறுவதற்காக யார் ஒரு பாடல் கேட்டார்கள்? நீங்கள் தானே கேட்டீர்கள்? இல்லை, அது ஒரு கேட்டார்கள். வந்திருக்க வேணும் மழை
2: வரவில்லை.
0: வந்து அப்ப இன்னும் ஒரு தடவை கேட்டா வரும். வாக்குச்சாவடி போவோம். பாருங்க போவோம் பாக.
3: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

0: மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் போது செல்லுங்கள்.
1: காற்றலைக்கு வந்துவிட்டோம். பதங்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணன் அவர்கள் தந்த உடனே நீங்களும் தந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு வெற்றி பாடல் இருக்கின்றது. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: எனக்கு வந்து ஜானகிமா பாடின பாட்டுப்பா, கவிக்குயில் படத்திலிருந்து சின்னக்கண்ணன் அழைக்கிறான்.
1: சின்னக்கண்ணன் அழைக்கிறானா? சின்னக்கண்ணன் அழைக்கிறான்.
2: அது ஜானகிமா
1: பாடினது. ஒரே நிமிடத்தில்
2: பாலுமலி கிருஷ்ணா பாடினது வேண்டாம், இது வேணும். ஜானகிமா பாடினது
1: பாடியதான் கேட்குறீங்க. சின்னக்கண்ணன் அந்த ஒரே நேரத்தில் அவர் அனுப்பிய உடன் நீங்கள் அவர் இரண்டு தடவை முயற்சித்து மூன்றாவது தடவையாக அந்த பதிலும் தர உங்களுடைய பதிலும் வந்துவிட்டது. அதனால் இருவருக்கும் அந்த பாடலை கொடுக்கின்றேன். நான் சின்னக்கண்ணன் அழைக்கின்றான். இருவருக்கும் கடிகாரி கடிகாரி என்ற பெயரை தருகின்றேன் மகளுக்கு. சரி, அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் அது ஆக்கம் வருவதற்கு முன்பே இங்கே பெரிய ஆதங்கமாக எழுதியிருந்தீர்கள். நான் போட்டவுடன் மகளே உங்களுடைய வலைத்தளம் தான் நேற்று உங்களுக்கு அப்படி
2: இருந்தது. நீங்கள்
1: ஒரு தடவை இந்த புது தளம் எப்படி இருந்தது? உங்களுக்கு யார் கொடுத்தார்களோ அவரோட பேசும்போது
2: என்னுடைய
1: இன்கமிங் தடைபடுகிறது என்று கூறிக்கொண்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி சில தடைகள் இருந்தால் அவர்கள் நிவர்த்தி செய்து விடுவார்கள். நல்லது மகளே, பாடல் உங்களுக்கு இன்றைய பாடல் என்ன பாடல் வேண்டும்? இணைந்தமைக்கான பாடல்.
3: இன்றைய பாடல் வந்து நல்ல நல்ல நீளம் பார்த்தீங்க விவசாயி படம் பா.
1: அது மந்ததுதான் போட்டிக்கு வந்த பாடலே ஒன்று. நல்ல நல்ல நிலம் பார்த்து, நல்ல நல்ல நிலம்
2: பார்த்து,
1: நல்ல பாடல் அந்த பாடல். நல்ல நல்ல அந்த கடைசி சரணம் நல்ல சரணம், நிலம் பார்த்து.
3: ஆமாப்பா,
1: இனிமையான சரணம். வாழ்த்துக்கள் மகளே. விவசாயி விவசாயி தானே இது.
3: நன்றி.
1: விவசாயி.
3: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சிறப்பு வாழ்த்துக்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் அப்பாவின் வாழ்த்துக்கள். இணைந்தவர் இரண்டாவது அளவையாக இணைந்திருக்கின்றார். இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஓடி வர வேண்டும் ரேவதி. நேரம் சரியாக 12:40 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:10 10:10 என்று காட்டுகின்றது. ஈழமணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் இந்த வேளை இணைக்கின்ற அழைக்கின்ற உறவை இணைப்போமா விடுவோமா? இணைக்கத்தான் வேண்டும். அவருடைய இணைப்பு விட்டு விட்டு வருகின்றது, என்னவென்று தெரியவில்லை. இருவருடைய அழைப்பு ஒரே நேரத்தில். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. ஐயா, நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா பேசுறேன்.
1: ஆர் தேவா நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார். ஓம் நம சிவாய என்று கூறிக்கொண்டு நாங்களும் ஓம் நம சிவாய என்று கூறி சிவாய நமக்கு என்போருக்கு அபாயம் இல்லை என்று கொண்டு உங்களை வரவேற்றுக் கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா?
4: நல்லமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும்
1: சிறப்பாக
4: வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கையா?
1: இது அலைய வேண்டாம், நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடிக்கு போய் முதலில் வாக்கு அழைத்து விட்டு வருவோம். பாருங்கள், அலைச்சல் வேண்டாம்.

0: நீண்ட நேரம் பேசவில்லை, உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்திருந்தேன். பாடல்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். அதேவேளை உங்களுக்காக இன்று நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் நேர் நேரத்தில்?
1: அது படம் பேரும் வந்துட்டையா?
0: பரவாயில்ல, பாடலை சொல்லுங்கள். ஐந்து பாடல்கள் கேட்க எப்படி இருந்தது?
1: அருமையா இருக்கியா, அருமையா. எல்லாப்பட்டும் நல்லபடியா,
0: நல்லபடியா,
1: எல்லாப்பட்டும் நல்ல பொழுதுபோக்கு, நல்ல மன நிம்மதி, எல்லா நேர்களுக்கும் ஒரு மன நிம்மதி.
0: சிறப்பு சிறப்பு.
1: அதான்
0: சார், இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒரு பிறப்ப வேண்டும்? இப்பொழுது நீங்கள் பிஸியான நேரம் திருமண அரங்கல் திருமண ஒழுங்குகள் ஓடுபட்டு தெரிகிறீர்கள் என்று தெரிகின்றது. பத்திரிகை வச்சு கொண்டு அங்கு போறதா இங்கு வர்றதா, அவருக்கு வைக்கிறதா இவருக்கு வைக்கிறதான்னு, அதுதான் மகிழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சி தானே.
1: ஆமா, வெயில் அலை முளை
0: காலத்தில்
1: எழுதி வச்சிருந்தையா காணியா?
0: வேண்டும் அழைக்கலாம் நீங்கள்.
1: சரி, நன்றியா,
0: வேண்டும் அழையுங்கள். நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்து
2: அன்புமணி வழங்கும்
0: முக்கியமானவர் வருகின்றார், வர வேண்டும். மன்னர் அவர்களே வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஜோதி, நலமா இருக்கின்றீங்களா ஐயா?
3: நலமாம் வளமாம் மகிழ்ச்சியா உங்க ஆசிரியத்துல இருக்கேன். நீங்க எப்படியே இருக்கீங்க?
0: நாங்கள் சந்தோஷமாக மகிழ்வா இருக்கும். கூட காலம் உங்களுக்கு பணி அதிகமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
3: ஆமா,
0: ஊர்ல எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள் தானே?
3: நலமா இருக்கிறாங்க, நலமா இருக்கு.
0: நான் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்துவோம், பாருங்கள் வாக்குச்சாவடிக்கு போவோம்.

0: நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். போட்டி பலமாக இருக்கின்றது என்று பாடல்களுக்கு இருந்தால் எல்லா பாடலும் சிறந்த பாடலாக இருக்கின்றது. எதுக்கு போடுவது என்று கூறுகிறீர்கள். ஏதோ ஒன்றுக்கு போடுவோம், ஏதோ ஒன்றுக்கு போடத்தானே வேண்டும். இந்த ஜோ நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இன்று உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: சித்தா பாடத்துல இருந்து கண்கள் ஏந்து கண்கள், அந்த பாடல் ஐயா.
0: கண்கள் ஏதோ அந்த பாடல அவசரம் சென்று பாருங்கள். நலமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று அவசரமாக ஓடி வந்து திரும்பி திரும்பி சென்று மன்னம் வந்து விட்டார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? வணக்கம் வணக்கம். 3-4 தடவை அழைத்து கிடைக்காமல் இப்பொழுது கிடைத்து விட்டது உங்களுக்கு. வாக்களிக்க ஜனக்கூட்டம், ஜனக்கூட்டம் வாக்களிப்பதற்காக திண்டு முண்டி அடித்துக் கொண்டிருக்கின்றது. நலமாக இருக்கு. அங்கே மழை பொழிந்ததா?
2: இல்லையப்பா.
0: ஐயோ, என்ன நடந்தது? உங்களுக்கு மழை பெற வேண்டும், நிலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நேரத்தை பயன்படுத்தி வாக்குச்சாவடியை போவோம். பாருங்கள்.

0: நான் எதிர்பார்த்தேன் என்று ரேவதி வர வேண்டும் என்று வந்து விட்டீர்கள், நன்றி உங்களுக்கு. சரி, உங்களுக்காக என்ன பாடல நான் ஒளிபரப்பலாம்? முக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல், ஆலயமணியில் சிறந்த பாடல், அம்மாவின் குரலிலே வந்த பாடல், தெருவுகளிலே அந்த பாடலும் வந்திருக்கின்றது அங்கே. சரி, இனிமையான அந்த பாடலை தருகிறேன். ஐந்து பாடலும் கேட்கும் பொழுது அப்படி இருந்த இந்த பாட்டு சவாரி வெற்றி பெற வாழ்த்துக்களை என்ற ஒவ்வொருத்தருடைய மனதை தொடுகிற பாடல் தானே, எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி மனம் என்று பார்க்கிறது தானே. இதிலே உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நான் அடுத்த உறவுடன் செல்லலாம் எண்ணுகிறேன். நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் பெறலாம். நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வாக்குச்சாவடியில் அங்கே தில்லுமுல்லுகள் நிரவாமல் ஒழுங்காக வாக்குகள் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவா, உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம் தேவா. ரேவதி, நீங்கள் இணைப்பை துண்டித்தால்தான் அடுத்தவர்கள் வர முடியும் போல் தெரிகிறது. இங்கே தேவா, உங்களுடைய இணைப்பு வர வேண்டும். மீண்டும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைத்து கொண்டிருக்கின்றார் தேவா. உங்கள் பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேணும் தேவா? நினைத்து விட்டீர்களா? நினைத்து விட்டீர்களா?
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படம் பெரியா.
0: ஆமா,
1: உலகத்திலே மனத்தில் மட்டும் உயர்வு தாழ்வு இல்லை.
0: அந்த பாடல் உங்களுக்கு அன்று ஒளிபரப்பினேன் உங்களுக்கு. சரி, அந்த பாடலை இன்று ஒளிபரப்புகிறேன்.
1: எனக்கு நிம்மதியா இருக்கும்.
0: இந்த பாடலை கேட்டு நல்ல கருத்தான பாடல் ஐயா, சிறப்பான பாடல்.
1: நன்றியா,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம் தேவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றியா, நன்றி.
0: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணிக்கு அடுத்த உறவு வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்றேன். எங்கே அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. அன்பு மகள் மஞ்சுளா வந்திருக்கின்ற. வணக்கம் மகளே மஞ்சுளா, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: சத்தம் கம்மியா இருக்குதுப்பா.
0: சத்தம் கம்மியா வருவதில்லை. என்னுடைய ஒலி வரவில்லையா உங்களுக்கு? கேட்கவில்லையா மகள் மஞ்சுளா?
2: ரொம்ப கம்மியா கேக்குதுப்பா, தெரியல என்னன்னு.
0: உங்களுடைய ஒலியை கூட்டி வைக்க வேண்டும். இது எல்லோரோடும் பேசுவது போல தான் உங்களோட பேசுகிறேன் மகளே. உங்களுடைய பல அதிலே உங்களுடைய ஒலி ஒலிப்பகுதியை கூட்டி விடுங்கள், சத்தத்தை கூட்டி வையுங்கள். சரியா?
2: சொல்லுங்கப்பா.
0: இப்ப இப்ப இப்பொழுது கேக்குறதா மகளே? நான் கொஞ்சம் உரத்து பேசுகிறேன். சரி,
2: இப்போதான் இருக்கு, தெரியல என்னன்னு.
0: நான் என்ன கூறுவது, நான் கூறுவது என்னவென்று புரியவில்லையா? சத்தம் கூட
2: புரியுதுப்பா, காது கிட்ட வச்சுக்கணும் இருக்கேன்.
0: ஆ, அப்படியே கேளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களுக்கும் வாக்களிக்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: போலாம்.

0: காற்றலைக்கு வந்த பாடல்கள் கேட்கின்றதா?
1: எல்லாமே அதே சத்தம் தான் கேக்கு. தெரியல, இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்து பண்ண போன் பண்ண பிறதான் கம்மியா இருக்கு.
0: அப்படியா? நான் நினைக்கிறேன் உங்களுடைய வலைத்தளம் உங்களுடைய தொலைபேசியிலே ஏதோ ஒன்று அமுக்கப்பட்டு அழுத்தி விட்டீர்கள் போல் தெரிகின்றது. சரி, என்று உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக?
1: இப்போ அப்பா
0: என்ன பாடலை இன்று உங்களுக்காக ஒலிபரப்ப வேண்டும்? மஞ்சுளா,
1: இப்ப வந்து நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும்
0: அந்த பாடல் உங்களுக்கு
1: வேண்டும். பொன்னூஞ்சல் பட பாடல்.
0: ஆமாம், நல்ல காரியம் சீக்கிரம் அந்த பாடலும் போட்டிக்கு வந்த பாடலும் ஒன்றுதான். ஆனால் இந்த பாடல் தான் தெரிவித்தது, நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் பொன்னூஞ்சல் திரைப்படுத்தும் பாடல் மஞ்சுளா உங்களுக்காக தருவேன். நீங்கள் பாடல்களை முழுமையாக கேட்டு அதை வரிசையாக எழுதி அனுப்பியதுக்கு என்னுடைய நன்றிகள். சரியா? நீண்ட நேரம்
1: எழுதியிருக்கீங்களா?
0: ஆமா, நேர் நேரத்துக்கு நீங்கள் பதிவில விட்டீர்களா அதன் பாடல்? பதிவில
1: எழுதியிருக்கீங்களா?
0: எழுதிவிடுங்கள். நேர் நேரத்திலும் உங்களுக்கு விருப்பம் வளமையாக எழுதுவது போன்று எழுதுங்கள், இன்று கிடைக்கும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். மூன்றியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில வாக்காளர்கள் ஓடி வந்து அழைத்து வாக்குகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு ஞானசகரன் நீங்கள் அழைத்தீர்கள். மீண்டும் அழைத்தால் கிடைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் ஞானசகரன் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகனே ஞானசகரன், வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. என்ன
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி நலம் இல்லை போல் தெரிகின்றது. அதற்கு முன்பு நாங்கள் வாக்குச்சாவடிக்கு முதலில் போய்விடுவோம், வாக்கெடுத்து விடுவோம்.
2: சரிப்பா சரிப்பா,
0: அதை பின்பு வந்து பேசுவோம், பாருங்கள்.

0: பிறகு பின்ன
1: காற்றலைக்கு வந்து விட்டோம். நலமாக இருக்கின்றீர்களா ஞானசேகரன்? வாழ்த்துக்கள். உங்களுக்கு தினமும் நீங்கள் பாடலை எழுதும் பொழுது உங்களுக்கான பாடல்கள் ஒலிபரப்பாக்கப்படும். இன்று உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக?
2: நல்ல நல்ல நீளம் பார்த்து விவசாய படத்துலப்பா
1: அந்த பாடல் நல்ல நல்ல நிலம் பார்த்து என்றுதான் இன்னும் ஒருவரும் கேட்டிருக்கிறார். அந்த பாடலை இணைத்து விடுகிறேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற பாடல் சிறப்பு. இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். நன்றி ஐயா.
2: நன்றி நன்றி மகிழ்ச்சி. மீண்டும் இணைவோம்.
1: வாழ்த்துக்கள். நலம் பெறுக. முன்றியல் தமிழ் வானொலி. நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்த உறவாக இறுதியாக ஓடி வருகின்றார். நாங்கள் வாக்குச்சாவடி விளக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஒளி கிடைப்பதற்கு முன்பு அழைத்திருக்கின்றார். எங்கே அழைக்க வேண்டும்? மீண்டும் தர்மபுரியிலிருந்து இந்த அழைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. இன்று வாக்குச்சாவடியில் தில்லுமில்லு ஒன்றும் இல்லை. எந்தவிதமான குளறுபடி இல்லாமல் அழகாக நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்களும் விரைவாக கிரமமாக வந்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இனிமையான இந்த வேளையிலே தொடர்ந்து 5 பாடல்களை தந்த மூன்றியல் தமிழ் வானொலி சிறந்த பாடல் எதுவென்று தேடும் படலத்தில் இருக்கின்றோம். வந்து வாக்களித்து செயல்கின்றீர்கள். வந்துவிட்டார் அடுத்த வாக்காளர். வணக்கம் வணக்கம் அடுத்த வாக்காளர். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: எப்படி நலமாக இருக்கின்றேன் மகளே சாந்தி. நீங்கள் எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்க வேண்டும். நல்லது. சரி, உங்களுக்காக நான் என்ன உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கின்றேன். வாக்களிப்பதற்காக வாருங்கள், போவோம்.

வல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

0: வந்துவிட்டோம் காற்றலுக்கு. ஐந்து பாடல்களையும் கேட்கும் பொழுது சாந்தி எப்படி இருந்தது? நல்ல போட்டியாக இருக்கின்றது பாடல்கள், சிறந்த பாடல்கள். சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக ஜானகி அம்மா பாடிய பாடல்.
0: என்ன
1: பாடல்? தங்கச்சங்கிலி மின்னும் பயங்கிலி, அந்த பாடல்.
0: ஓ, துறல் என்ன போச்சு?
1: ஆமாங்க ஐயா, அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்ம சாந்தி அடைய வேண்டுகிறேன் ஐயா. அவங்க மாதிரி யாருமே பாட முடியாதுங்க. அவரோட கணவர் படித்ததுதாங்க ஐயா. அவரோட கணவர் இருந்த பிறகு ஒரு பாடலை பாடாமையே நிறுத்திட்டாங்களாம். என்ன பாடல்னா, நாதம் மின் ஜீவனே, அந்த பாடல். அந்த பாடல் வந்து அவர் கணவர் இருந்த பிறகு பாடுவதை நிறுத்திட்டாருங்க. அந்த பாடலை மட்டும் எந்த மேடையிலும் பாடுவதில்லை.
0: அந்த பாடலை பாடுவதில்லை, நடந்து விட்டார். என்றால் அவர் அவருடைய இசை பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் கணவர். மிகவும் நல்ல சுதந்திரம் கொடுத்து உறுதுணையாக தன் மனைவி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஒத்தாசை புரிந்தவர். அது ஒன்று நிறுத்தி விட்டார. நல்ல செய்தியை தந்திருக்கிறீர்கள், மற்றவர்கள் தராத
1: செய்தியும்
0: வேண்டாம் என்று. ஏனென்றால் தர வேண்டிய நேரம் கடந்து விட்டது, காலம் தாமதித்து தமிழ் இசையுலகிற்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தது குறைவு.
1: நினைச்சே பார்க்க முடியல. 48,000 பாடல்,
0: 48,000
1: ஒரு பாடல் கூட ஒழுங்கா பாடல. 48,000
0: பாடல் மகளே, அதுலயும் 17 மொழிகளிலே பாடி இருக்கின்றார். 17 மொழிகளில், அதுல எங்கள் நாட்டு சிங்கள மொழியிலும் பாடி இருக்கின்றார்.
1: சிங்கள சிங்களம்,
0: உங்கள் அனுதாபத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் இசை பிரியர்களாக இருக்கின்ற நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றி உங்களுடைய வாக்குச்சாவடியில் வந்து வாக்களித்ததுக்கு, பாடல் கேட்டதுக்கும் அனுதாபம். மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி மகள் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே முதலாவது ஒளி கிடைத்து விட்டது. அவர் அதற்கு முன்பு வந்துவிட்டார். அவர் வந்த பின்புதான் முதல் ஒளி கிடைத்தது. தொடர்ந்து பாடல்களை கேட்போம். ஒளியும் கிடைக்கட்டும். முடிவுக்கு வந்து இன்று எந்த பாடல் வெற்றி பெறுகிறது என்று பார்ப்போம்.

இரண்டாவது ஒளி தெரிகின்றது அன்பு உறவுகளே. முதலாவது ஒளி வரும் பொழுது அந்த ஒளி வருவதற்கு முன்பே சாந்தி நுழைந்து விட்டார். அவருடைய வாக்கை பெற்றுக்கொண்டு வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒளி கிடைத்தது. நான் பேசும்போது கூற முடியவில்லை, பேசிய பின்பு கூறியிருந்தேன். இப்பொழுது இரண்டாவது ஒளியும் எனக்கு தெரிந்துவிட்டது. கேட்போம் பாடலை.

மூன்றாவது ஒளி கிடைத்துவிட்டது. வாக்குச்சாவடி சாத்தப்பட்டு விட்டது. வாக்குச்சாவடியை மூடிக்கொண்டு அவர்கள் தங்கள் கர்மத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டு போவோம். இன்று வலைத்தளத்தில் எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. பாடல்களை தெரிவு செய்து எடுப்பது கடினமாக இருக்கின்றது. ஆதலால் நாங்கள் எங்கள் பாடலை, இந்த சரணத்து பாடலை கேட்போம். அது வரைக்கும் நான் வாக்கு சீட்டினை பெற்றுக்கொண்டு வந்து இப்போ உங்கள் பாடல் அத்தனையும் ஒளிபரப்பது கடினம் போல் தெரிகின்றது. காரணம், என்னுடைய வலைத்தளத்தில் ஏதோ தகராறு என்று பாடல்கள் நான் தெரிவு செய்வது கடினமாக இருக்கின்றது. என் உறவுகளே, என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. இருப்பினும் முயற்சிக்கிறேன். இல்லை, நோ இன்டர்நெட் என்று பதில் எனக்கு கிடைக்கிறது. ஏதோ ஒரு ஒரு இலை எங்கேயோ மாறி வந்து விட்டது போல் தெரிகின்றது. இருப்பினும் உங்கள் பாடல்கள் எல்லோருடைய பாடலும் இப்பொழுது தந்து செல்ல முடியாத காரணம் நேரம் பற்றாக்குறை இருப்பதனால் நீங்கள் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே நான் உங்களுக்காக உங்களுடைய வாக்குகள் அவர்கள் தரும் வரை காத்திருந்து வாக்கு வந்தவுடன் எண்ணி இந்த பாடல் முதல் பாடல் என்று கூறி நாங்கள் பேசி மகிழ்வோம். அதற்கிடையிலே தொடர்ந்து இந்த பல்லவி சரணங்களை கேட்போம், அல்லது பாடல்களை முதல் ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேட்போம்.

நன்றி ஞானசேகரன் அவர்களே. நீங்கள் நான் இங்கே எங்களுடைய வலைத்தளத்தில் சில தடை இருந்தபடியால் வந்து அதிபரும் வந்து பார்த்து கொண்டிருக்கேன். நான் வெளியே உங்களுக்காக பாடல்கள் தெரிவு செய்து தரும் வலைத்தளத்தில் எங்களுக்கு ஏதோ தடை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது அது எங்களுக்கு தேவைப்படவில்லை. நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன், ஆளியை பதித்துவிட்டு மன்னிக்க வேண்டும். இன்று 5 பாடல்களும் வந்து ஒலித்த வேளையிலே 5 பாடல்களும் புள்ளிகளை வந்து நீங்கள் தந்த வேளையிலே 5 பாடலும் சிறந்த பாடல்தான். ஆனால் 2 பாடல்கள் புள்ளிகளுக்குள் அகப்படவில்லை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்லது கண்ணே என்ற 2 பாடல்களும் புள்ளிகளை பெறவில்லை. 1வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு வரவில்லை. 3வது இடத்துக்கு அடுத்த 3 பாடல்களும் புள்ளிகளை பெற்று 2 இடங்களை 1 பாடலும், 2 பாடல்கள் 1 இடத்தையும், 1 பாடல் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றது. 2வது இடத்தை பெற்றிருக்கும் பாடல் 2 புள்ளிகளை பெற்று நல்ல நாள் பார்க்கவா என்ற பாடல் 2வது இடத்தில் இருக்கின்றன. 1வது இடத்தில் இருக்கும் பாடல்களாக நல்லதொரு குடும்பம், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2.

நாங்கள் போட்டி பலமாக இருக்கிறது நினைத்தேன், இப்படி பலமாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை தான். இருப்பினும் அந்த பாடல்களை தந்தவர்கள் கிருஷ்ணன், ஷியாமலா, மணிகமணும் கிருஷ்ணன், ஷியாமலா, தேவா, மஞ்சுளா, ஞானசேகரர் ஆகியோர் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு என்ற பாடல்களுக்கு வாக்களித்து முதலாவது இடத்தை கொடுக்க வைத்திருக்கின்றீர்கள். அதே வேளையில் அனுஷியா, ஜெகபர் ஷாதிக், நாகப்பன், அடுத்து ஜார்ஜ், அதைத் தொடர்ந்து சாந்தி, இவர்கள் நல்லதொரு குடும்பம் பாடலுக்கு வாக்களித்து முதலிடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய நாள் சிறந்த பாடலாக முருகல் தமிழ் வானொலியிலே இந்த இரண்டு பாடல்களும் தெரிவாகி இருக்கின்றன. உங்கள் அழைப்புக்கு, இணைப்புக்கு, வாக்களிப்பதற்கு என்னுடைய நன்றியை தந்து இன்றைய பாட்டு சவாரி 154 மிகவும் ஜனரஞ்சகமாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் அனைவரும் கேட்ட பாடல்கள் இன்று இப்பொழுது என்னால் ஒளிபரப்ப முடியவில்லை. காரணம், எங்கள் கலையகத்துக்குள் இருக்கும் நாங்கள் பாடல்கள் தெரிவு செய்து எடுக்கின்ற தளம் எங்களுக்கு தடைபடுகின்றது, பாடல்கள் எடுக்க முடியவில்லை. அதேவேளை தந்தாலும் இவ்வளவு பாடலும் ஒரே நேரத்தில் தர முடியாது, தூக்கத்துக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்ற பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல் மட்டுமல்ல, ஏனைய பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். இன்றைய நிலையில் ஒவ்வொருத்தருடைய மனோநிலையின் பாடி பார்த்தால் இந்த பாடல்கள் தான் எங்களுக்கு இந்த விடையை தருகின்றது. பூரணமாக புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு இன்று நேயர் நேரம், சர்வதேச நேயர் நேரம், மொன்றியால் தமிழ் நேயர் நேரம் நிகழ்வின் நேரத்திலே இந்த பாடல்கள் வளமை போல ஒளிபரப்பாக்கப்படும். நேற்றைய தினம் அன்னை ஜானகி அம்மாவுடைய நினைவை நாங்கள் கடைபிடித்த வேளையிலே நீங்கள் வந்து கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பியிருந்தேன், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இன்றும் இந்த பாடல்கள் 12 பாடல், அது மட்டுமல்ல 2 வெற்றி பாடல்கள், மொத்தம் 14 பாடல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி இந்த பாடல்களை அளித்த எல்லோருக்கும், அதாவது அந்த கலை குழுவினர்களுக்கு, இசையமைப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், அந்த குழுவினர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இவ்வளவு சிறப்பான பாடல் வந்து எங்கள் காதோரவும் வந்து இன்று போட்டிக்கும் வந்து தெரிவுக்கும் ஆகியிருக்கின்றது. அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனுப்பி வைப்போம் முடிவினை என்று கூறிக்கொண்டு மேலும் இந்த தொடர்ந்து இந்த பாடலை தருகின்றேன். சரியான நேரம் வரும்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். என்னுடைய நன்றிகளை ஏற்றுக்கொண்டு

சரியான முறையில் அறிவித்தோம். நான் தான் உன் வெளியே வரும் ஒலி அலைக்கு இருந்த ஆளியை இறக்கி பதித்து விட்டு குறைத்து விட்டு இங்கே அடுத்த திருத்த பேரை நடைபெறுவதற்காக இடம் கொடுத்த வேலை நான் பேசிவிட்டு அது கேட்கவில்லை. ஆனால் அதன் பின்பு சரிபார்த்து ஞானசேகரன் அவர்கள் உடனே அறிவித்து விட்டார் ஒலி வரவில்லை என்பதை எனக்கு தெரியப்படுத்தும் முகமாக அவர் அழைப்பு விட்டார். உடனே கவனித்தேன், நான் தான் பிழைப்பட்டிருக்கேன். இடது கையால் உயர்த்தி பதிக்கிறது, அதிலே விட்டுவிட்டேன். மீண்டும் அதை சரி செய்து உங்களுக்கு முடிவுகள் தந்து விட்டேன். நான் கூறவில்லை, இங்கே எல்லோரும் மகிழ்ச்சி தெரிவித்து தந்திருக்கேன். போட்டி பலமாக இருந்தது என்று அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். இது மூன்றியல் தமிழ் வானொலி. இன்னும் சில நிமிடங்கள் தொடரும் பாடல். அத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் கூறுகிறேன். உங்களுக்கு இன்றைய நேர நேரம் வேளையிலே, பகல் வேளையிலே இந்த பாடல்கள் அனைவருடைய பாடல்களும் கிடைக்கும்.

மேடையில் முழங்கு திரும்பி காப்போம், மேடையில் முழங்கு திரும்பி காப்போம், நல்ல நல்ல

0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: இதை தெரிந்துதானோ என்னவோ ரேவதி வந்து தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடலை தந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது எல்லோரும் போய் தூங்குங்கள் என்றும் மன ஆறுதலை கூறியிருக்கின்றார். சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தேர்தல். நீங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்போடு வந்து எனக்கு உற்சாகத்தை கொடுத்து சிறப்பாக நிறைவேறுவதற்கு வல்லமை கொடுத்த இறைவனை நாங்கள் நினைந்து கொள்வோம். அன்பு உறவுகளே, இன்றைய தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கும், எங்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்றது. நாங்கள் கொடுப்பது தான் தீர்ப்பு. அண்டையில் உலகளாவே இருக்கும் எத்தனை உறவுகள் இந்த பாடல்களெல்லாம் மெச்சி இருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றார்கள் என்றும் அது காவிய பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் பல தடவைகள் இந்த பாடல்களை எங்கள் நேயர் நேரம் விடுமுறை விருப்பங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை கேட்க கேட்க ஆனந்தம். ஆனால் ஐந்து பாடலும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது இன்று இந்த மனோநிலையில் யாருக்கு எப்படி ஏற்பட்டது என்றுதான் பார்த்தோம். சிறப்பான இந்த பாடல்களை தெரிவு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நேரம் சரியாக 1:28, உங்களுக்கு நேரம் 10:58. தொடர்ந்து பாடல்களை தருவதற்கு ஒன்று என்னுடைய வலைத்தளத்திலே நான் பாடல்களை தெரிவு செய்யும் தளம் எனக்கு ஏதோ குறைபாடு கண்டுபிட்டு பாடல்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறது. அத்தோடு இப்போ இந்த வேளையில் உங்களுடைய 14 பாடல்களையும் நான் ஒளிபரப்ப செய்ய முடியாது. அதனால் தான் இன்றைய நண்பகல் உங்களுடைய நேயர் நேரம் நேரத்திலே அந்த பாடல்கள் கிடைக்கும். இது தனி ஒரு நிகழ்வாக நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறும் வேளையிலே இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் அல்ல இறைவனிடம் இறைவா சமாதானம் அமைதி சமதர்மம் வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், மனித நேயம் அறம் ஜீவகாருண்யம் தலைக்க வேண்டும் என்று இருகரம் குப்பி கேட்டு அன்னை தந்தை ஆசானுடன் அன்பு தமிழ் தந்த எல்லாம் வல்ல இந்த நிலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே அவர்கள் தாழ்வணிந்து நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திப்புடைய ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் ஓடி வந்து நிதானமான முறையிலே நேர்மையான வகையிலே இந்த ஒரு தேர்தலை நடத்துவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி இணைந்து சிறப்பித்த கிருஷ்ணன் அனுஷியா ஜெகபிரசாதிக் சரவணன் நாகப்பன் ஷியமலா தேவா ஜோர்ஜ் ரேவதி மஞ்சுளா ஞானசேகரன் சாந்தி இவர்களுக்கெல்லாம் என் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். 2026 நிகழாவது மாதத்தின் 13வது நாள் பாட்டு சவாரி 154 இனிது நிறைவுக்கு வந்தது. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் வாழ்வோம் தமிழோடு.

0: விடுவேன். என்னடா நான் நம்பிக்கையா விட்டேன், அவர் இப்படி செய்துட்டாரே என்று. ஆனா சில நேரம் அந்த அறிவிப்பாளர் தெரியாம செய்திருக்கலாம். அதனால ஆனா இன்னொரு விடயம் ஒன்று, ஒரு சக்தி இருக்கிறது என்னிடம், அதாவது அது கடவுள் நாராயணனுடைய சக்தி. ஒரு விடயம்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: எல்லா மனிதர்களுக்கும் என்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்து கொண்டே வந்தால் அது நமக்கு ஒரு புகழை தரும். அது பிச்சை எடுக்கிற காரியமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக செய்கிற போது அதற்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ரயிலில எல்லாம் சில பேர் தொடர்ச்சியாக வந்து கையேந்தி கொண்டே இருப்பார்கள். அதில் பயணம் செய்கிற பயணிகளுக்கும் அப்படி கையேந்துகிறாரே அவருக்கும் கூட நட்பு வந்துவிடும். இவர்களுக்கு ஒரு 5 பைத்து கடனாக வேண்டும் என்றால் அவர் வட்டிக்கு கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்பாக மாறிவிடுவார். நான் சொல்வது வேடிக்கை அல்ல, ஒரு நடந்த நிகழ்ச்சி அதற்காகத்தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரிலே தொடர்ச்சியாக ஒருவர் ஒரே இடத்திலே நின்று பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தார். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லோரும் அவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். முடிந்தவர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள். அவர் பல்லாண்டுகளாக ஒரே இடத்திலே இருந்து பிச்சை எடுத்து அந்த பகுதியிலேயே அதிகமாக புகழ் பெற்று விட்டார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் இறந்து போனார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். இவரை பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும், நீண்ட காலமாக இதே இடத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டே இருந்தார். எனவே இவருக்கு நாம் நினைவாக ஏதாவது செய்ய வேண்டாமா என்று அவர்களுக்கு தோன்றியது. உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள், அவரை அதே இடத்திலே புதைத்து ஒரு நினைவு சின்னம் வைப்பது என்ற முடிவோடு அந்த இடத்தை ஆழமாக தோண்ட ஆரம்பித்தார்கள். பெரிய வேடிக்கை, உள்ளுக்குள்ளே ரத்தினங்கள், தங்கம், பொன், வெள்ளி என்னெல்லாமோ இருந்தது. அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு புதையல் இருக்கிற இடத்தில் அதன் மேலேயே நின்று கொண்டு ஒருவர் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்திருக்கிறார். ஆச்சரியமாக இல்லையா? தனக்கு காலுக்கு கீழேயே விலை மதிக்க முடியாத புதையலை ஒளித்து வைத்துக் கொண்டு அதன் தலை மீது நின்று கொண்டே அவர் காலமெல்லாம் கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டே இருக்கிறார். நான் இப்படி ஒரு மனிதரை சொன்னதற்காக நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த மனிதருடைய நிலையில்தான் பல பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலேயே ஒரு புதையல் இருக்கிறது, அதை எடுக்க மறந்து விடுகிறார்கள். யார் யார் இடத்திலேயோ போய் எதையோ கேட்கிறார்கள். நான் சொல்லுகிற புதையல் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. எல்லாருக்காலுக்கிழையும் அந்த புதையல் இருக்கிறது. அது என்ன புதையல் தெரியுமா? அதற்கு காலம் என்று பெயர். நம் ஒவ்வொருவருடைய கையிலும் 24 மணி நேரம் இருக்கிறது ஒரு நாளைக்கு. எல்லார் கையிலேயும் 24 மணி நேரம் இருக்கிறதே, அதை ஒழுங்காக முறையாக நாம் பயன்படுத்துகிறோமா? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கடித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இது வெறும் சினிமா பாட்டா? இல்லை, நல்ல நேரத்தை எல்லாம் பல பேர் தூக்கத்தினாலேயே அழிக்கிறார்கள். பஸ்ஸில் தூங்குகிறார்கள், ரயிலில் தூங்குகிறார்கள், பயணம் செய்கிற போது தூங்குகிறார்கள், அடுத்தவர் தோளில் சாய்ந்து கொண்டு தூங்குகிறார்கள். எப்படியெல்லாம் தங்கள் நேரத்தை பாழாக்க முடியுமோ அப்படியெல்லாம் பாழாக்குகிறார்கள். இது நியாயமான ஒரு காரியமா? முன்னேற விரும்புகிற மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியமா? மனசாட்சி உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமா? நம் கையிலே இருக்கிற 24 மணி நேரத்தை நாம் எப்போதாவது திட்டமிட்டு பகிர்ந்து பிரித்து எந்த வேலை முதலில் செய்யலாம், எந்த வேலை இரண்டாவதாக செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று திட்டமிட்டதுண்டா? உடனே சில பேர் தத்துவத்தை தொடங்கி விடுவார்கள். சார், காலம் என்று என்ன இருக்கிறது? உண்மையில் காலம் என்றே ஒன்று கிடையாது. இந்த பூமி சுற்றுவதால் தான் காலம் என்கிற மாயை, அதாவது இல்லாத ஒன்று உருவாகி இருக்கிறது. பூமி சூரியனை பார்த்து சுற்றுவதாலே பகல் இரவு என்று உண்டாகிவிட்டது. அது நாள், அது சூரியனை சுற்றி கொண்டே வருவது ஒரு வருடம் என்றெல்லாம் காலம் உண்டாகிவிட்டது. உண்மையாகவே காலம் என்ற ஒன்று இல்லை என்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். பிரபஞ்சம், மழைக்காலம், வெயில் காலத்தை, இளவேனில் காலம், முதுவேனில் காலம், பிறகு பனிக்காலம், பிறகு கோடை காலம் என்றெல்லாம் பகுத்து வைத்திருக்கிறது. இவையெல்லாம் அர்த்தம் இல்லாததா? உலகமே காலம் என்ற தத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. காலத்தை போற்ற பழக வேண்டும். நீங்கள் காலாகாலத்தில் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அது வெற்றி அல்ல, தோல்வியாக போய் முடியும். மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ, ஒரு தேர்வு நடந்தது. மருத்துவ மாணவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு பெரிய பேராசிரியர் கேள்வி கேட்டார். வாயில் நுழையாத ஒரு பெரிய பெயரை சொல்லி, அப்படி ஒரு பெக்யூலியர் டிசீஸ், வித்தியாசமான ஒரு நோயை சொல்லி, இதற்கு என்ன வைத்தியம் செய்வாய் என்று ஒரு மாணவனை கேட்டார். அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, திகைத்தான். உடனே பேராசிரியர் அடுத்த ஆள் என்று போய்விட்டார். பத்து நிமிடம் கழித்து அந்த மாணவன் விழித்துக் கொண்டு சொன்னான், ஐயா அதற்குரிய மருந்து என்ன என்று எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது, நான் சொல்லட்டுமா என்றார். அவனை தேர்வு செய்ய வேண்டிய அந்த பதிவாளர் சொன்னார், அப்பா உன் பேஷண்ட் இறந்து போய் 8 நிமிடம் ஆகிவிட்டது. என்ன பொருள், தாமதமாக மருந்து தெரிந்தாலும் பயனில்லை, காலத்தில் கொடுக்கவில்லை என்றால் மரணம்தான் மிஞ்சுகிறது. எனவே காலத்தை போற்றுவதற்கு பழக வேண்டும். காலம் கரைந்து கொண்டே போகிறது. ஒரு கற்பூரத்தை நீங்கள் வெளியிலே எடுத்து வைத்திருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்றால் அந்த கற்பூரம் முழுமையாக இருக்குமா? ஒரு ஐஸ் கட்டியை வெளியிலேயே நீங்கள் வைத்திருந்தால் அது உருகி போய்விடும் அல்லவா? அது எங்காவது முழுமையாக இருக்குமா? கற்பூரம் கரைகிறது, ஐஸ் கட்டி உருகுகிறது, அதுபோல் காலம் என்பது காணாமலேயே போய்விடுகிறது. அதனால்தான் எதை செய்தாலும் காலத்திலே செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு பழைய பழமொழி உண்டு, எது செய்தாலும் காலத்திலே செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்திலே சொல்வார்கள். காலாகாலத்தில் கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். காலாகாலத்தில் கல்யாணமாக வேண்டும், காலாகாலத்திலே பிள்ளை பெற வேண்டும். ஏன் தெரியுமா? காலாகாலத்தில் திருமணம் நடக்காமல் காலாகாலத்தில் பிள்ளை பெறவில்லை என்றால், நீங்கள் ரொம்ப தாமதமாக திருமணம் பண்ணி பிள்ளை பெற்றுக் கொண்டு தெருவிலே போனால் நீங்கள் அப்பாவா தாத்தாவா அம்மாவா பாட்டியா என்று தெரியாமல் உங்களை பார்த்து உலகம் பழித்து பேசிவிடும். எனவே பருவத்தே பயிர் செய் என்று ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. நீங்கள் மழைக்காலத்தில் ஒரு தாவரம் நன்கு வளர வேண்டும் என்று தீர்மானித்தால் மழை வராத காலத்தில் உழுது பயிரிட்டால்தான், விதை போட்டால்தான் மழைக்காலத்தில் வளரும். மழை எப்போது பெய்யுமோ அப்போது உழ ஆரம்பித்தால் பூமி என்னாகும்? நீங்கள் மழைக்காலத்தில் தாவரம் வளர வேண்டும் என்று விரும்பினால் அந்த மழை தொடங்குவதற்கு முன்பே நிலத்தை உழ ஆரம்பித்து விதை போட்டால் மழைக்காலத்திலே பழிச்சென்று வளர தொடங்கிவிடும். எனவே எதை செய்தாலும் உரிய காலத்தில் செய்வதற்கு நாம் பழக வேண்டும். பல பேர் காலம் என்பதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அது கடிகாரத்தின் 2 முள்ளுக்கு இடைப்பட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது கடிகாரத்தின் பெரிய முள்ளையோ சின்ன முள்ளையோ பொறுத்தது அல்ல. காலம் என்பது ஒரு வலிமையான தத்துவம். ஆங்கிலத்திலே பெரிஷபிள் குட்ஸ் என்று ஒரு குறிப்பிட்ட பொருள்களை சொல்லுவது வழக்கம். இங்கே கூட தேங்காய்க்கு வரி போட மாட்டார்கள், வாழைப்பழத்துக்கு வரி போட மாட்டார்கள், காய்கறிகளுக்கு வரி போட மாட்டார்கள் சில இடங்களிலே, சில நாடுகளிலே. ஏன் தெரியுமா? அவை அழுகக்கூடியது, அழுகு பொருள்களுக்கு வரி விதிப்பது இல்லை என்று அரசாங்கங்கள் உலகத்திலே பெருமளவிலே ஒரு கொள்கை வைத்திருக்கின்றன. உடனடியாக அவை விற்கவில்லை என்றால் அவை அழுகி போய்விடும், அதை வைத்திருக்கிறவர்கள் போட்ட மூலதனம் கூட கிடைக்காது. அதனாலே பழங்கள் எல்லாம் அழுகக்கூடியவை, பெரிஷபிள் குட்ஸ் என்று அதற்கு ஒரு சலுகை சொல்வார்கள். இதை வைத்து கூட தமிழ்நாட்டிலே வேடிக்கையான ஒரு பேச்சு வழக்கு உண்டு. வாழைப்பழம் என்பது ஒரு அழுகு பொருள், உங்களுக்கு தெரியும். இந்த வாழைப்பழத்தை உச்சரிக்கிற போது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களிலே, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலே வாழைப்பழம் என்று பேசுவார்கள். தஞ்சாவூர் திருச்சி இது மாதிரியான பகுதிகளிலே வாழைப்பழம் என்று அழகாக சொல்வார்கள். சென்னைக்கு வந்து விட்டால் வாயப்பயம் என்று கூட சில பேர் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதை வைத்துக் கொண்டு ஒருவர் வேடிக்கையாக சொன்னார், அந்த வயல்வெளியிலே இருந்து வாழையை பறிக்கிற போது கொஞ்சம் காய்வெட்டாக பறித்தால்தான் அது பல நகரங்களுக்கு போகிற வரை பக்குவமாக இருக்கும். எனவே அந்த காய்வெட்டாகவே வெட்டி விடுவார்கள். அதனால் தான் காய்வெட்டாக பறிக்கிற இடத்துல வாழைப்பழம் என்று கடுமையாக சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கிறது. அது லாரியிலே ஏற்றி நல்ல சூட்டிலே பயணம் செய்கிற போது கனிந்து பழமாகி விடுகிறது. அதனால் நடுவழியில் வருகிற போது அதை வாழைப்பழம் என்று கௌரவமாக சொன்னார்கள். அது மார்க்கெட்ல வந்து இறங்கி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் அல்லது ஏதோ ஒரு காரணமாக பழம் எடுக்கப்படாமல் அழுகிவிட்டால் வாழைப்பழம் என்று அது முழுமையாக அழுகி போய்விட்டது என்று வேடிக்கையாக சொல்வார்கள். இது வாழைப்பழத்தினுடைய கதி அல்ல, வாழைப்பழத்தினுடைய விதி அல்ல. வாழைப்பழம் எப்படி காலத்துக்கு கட்டுப்பட்டு அழுகுகிறதோ அப்படி காலமே ஒரு அழுகு பொருள் என்றார்கள். கவனித்தீர்களா? காலம், டைம் இஸ் எ பெரிஷபிள் குட், அழுகும் பொருள் என்று வகுத்து வைத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அழுகு பொருளை கையாளுகிறவர்கள் துரிதமாக, அவசரமாக, எச்சரிக்கையாக, உடனடியாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். வாழைப்பழத்தை ஏற்றிவிட்டு 2 ஆண்டு கழித்து அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க முடியுமா? எனவே அழுகுகிற பொருளை கையாளுகிறவர்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த வாழைப்பழம் போலவே காலம் என்கிற தத்துவம் அழுகக்கூடியது. ஆம், 2001 மறுபடியும் வராது, 2002 வேண்டுமானால் வரும், 2003 வேண்டுமானால் வரும், ஆனால் 2001 என்பது மறுபடியும் வராது. செப்டம்பர் மாதம் இப்போது போய்விட்டதென்றால் பிறிது ஒரு செப்டம்பர் அடுத்த ஆண்டிலே தான் வருமே ஒழிய இதே செப்டம்பர் மாதம் வராது. எனவே காலம் அழுகு பொருள். கற்பூரம் எப்படி காற்றில் கரைகிறதோ, ஐஸ் எப்படி உருகுகிறதோ, அப்படி அழியக்கூடியது காலம் என்கிற எச்சரிக்கை உணர்வு ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ஒரு திருமண வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது எனக்கு மனம் ரொம்பவும் வருத்தமாகிவிட்டது. நல்ல சாப்பாடு போடாததாலே எனக்கு மன வருத்தம் வரவில்லை. ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அதை மக்கள் எப்படியெல்லாம் பாழாக்குகிறார்கள் என்பதை பார்க்கிற போது மனம் ரொம்ப வருத்தமாக போய்விட்டது. மேலி நாடுகளில் எல்லாம் புஃபே என்று ஒரு அருமையான முறை வைத்திருக்கிறார்கள். அவரவருக்கு வேண்டிய அளவு உணவை எடுத்து சாப்பிடுவது என்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளிலும் இலை போட்டு பரிமாறுகிறார்கள். எல்லாவற்றையும் முதலாவதாக வைத்து விட்டு உள்ளே விடுகிறார்கள். அவரவர்கள் வேண்டியதை சாப்பிட்டு விட்டு வேண்டாதை அப்படியே எரிகிறார்கள். உணவு இப்படி வீணாக போகிறதே. உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கூட குப்பைத்தொட்டிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். எச்சல் இலையிலே எரிந்து விடுகிறார்கள். இதை பார்க்கிற போது என் மனம் ரொம்ப வருத்தப்பட்டது. பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒருவரிடத்திலே சொன்னேன், ஐயா இப்படி எல்லாம் உணவை வீணாக்குகிறார்களே, இப்படி வீணாக்கினால் இந்த நாடு என்னாகும், மக்கள் என்னாவார்கள் என்று வருத்தமாக சொன்னேன். அவர் ரொம்ப படித்தவர், உடனடியாக எனக்கு ஒரு மேற்கோள் சொல்ல ஆரம்பித்து விட்டார். நீங்கள் என்ன உணவு வீணாவதை பற்றி சொல்லுகிறீர்கள்? உலகத்தில் என்னென்ன எவ்வளவு எவ்வளவு சதவிகிதம் வீணாக்குகிறார்கள் தெரியுமா? ஆர்தர் பாரட் என்கிற ஒரு பெரிய ஆய்வாளர் அமெரிக்க நாட்டிலே நீண்ட காலம் ஆய்வு செய்து சில உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனிதர்கள் எப்படி எப்படி எல்லாம் பொருளை வீணாக்குகிறார்கள் என்று அவர் ஒரு பட்டியலே சொல்ல ஆரம்பித்து விட்டார். எப்படி வீணாக்குகிறார்கள்? நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிற காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள்கள் இருக்கிறதே, அதிலே 10% ஒவ்வொரு முறையும் வீணாகிறது என்று சொன்னார். எப்படி? நாம் சென்ட் உபயோகப்படுத்துவோம், கடைசியில் கொஞ்சம் வராது. கிரீம் பயன்படுத்துவோம், அது கடைசியில் எடுத்தால் வெளியில் வராது. அதே போல பேஸ்ட், சோப் சின்ன சின்ன துண்டாக இருக்கிற போது அப்படியே எரிந்து விடுவோம். சில பேர் தான் அதே சோப்பிலே, பழைய சோப்பிலே புதிய சோப்பை கொண்டு வந்து ஒட்ட வைத்து அதை பயன்படுத்துகிற யுக்தி தெரிந்து வைத்திருப்பார்கள். பல பேருக்கு அது தெரியாது. இப்படி காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள்கள் 10% குறையாமல் கண்டிப்பாக பாழாக போகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொன்னார். நான் சொன்னேன், உணவு அது கூட 20% மட்டுமே வீணாகிறது என்று ஆர்தர் பாரட் ஆய்வு செய்திருக்கிறார் என்றார். இந்தியாவிலே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனர்ஜி, ஆற்றல் எப்படியெல்லாம் வீணாகிறது. மின்சக்தி எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத போது விளக்கு எரிகிறது, ஏசி ஓடுகிறது, பல காரியங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதனால் அப்படிப்பட்ட முறையிலே மின்சக்தி வீணாவது ஒரு வகையான எனர்ஜி வேஸ்ட், ஆற்றல் விரயம், 30% என்று கணக்கு சொல்லுகிறார்கள். இதைவிட மனித சக்தியே எப்படி வீணாகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொலைபேசியிலே முடிக்க வேண்டிய காரியத்திற்காக பல பேர் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். தொலைபேசியிலே அழைத்து ஒரு 5 நிமிடம் 3 நிமிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்திற்கு பெரிய தொலைவு, ரயிலிலும் பஸ்ஸிலும் ஏன் விமானத்திலே கூட நெடுந்தொலைவு பயணம் செய்து அங்கு போய் 2 நாள் 3 நாள் என்றெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரவு செய்து பல பேர் தங்களுடைய அந்த ஆற்றலை விரயம் செய்கிறார்கள். ஒரு கடிதம், ஒரு இமெயில் மூலமாக முடிக்க வேண்டிய வேலைக்கு நெடுந்தொலைவு பயணம் செய்வதா? இப்படி எனர்ஜி, ஆற்றல் 30% வீணாகிறது. அதே மாதிரி பணத்தை மனிதர்கள் 40% பாழாக்குகிறார்களாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். பிளாக்கிலே டிக்கெட் வாங்குகிறார்கள். 10 ரூபாய்க்கு போக வேண்டிய விஷயத்துக்கு 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குகிறார்கள். ஒரு சாதாரணமான கடையிலே 15 ரூபாய் விற்கிற ஒரு பொருளை ஒரு ஆடம்பரமான கடையிலே போய் 25 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். நாம் ஒரு குறிப்பிட்ட இடம் தேடி வாங்கினால் 25 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை இடம் தெரியாமல் போய் வாங்குவதாலே 50-60 ரூபாய் என்று வாங்குகிறார்கள். இப்படி எல்லாம் மனிதர்கள் பணத்தை எப்படி வீணாக்குகிறார்கள் என்றால், 40% ஒருவன் பயன்படுத்துகிற பணத்தில் 100 ரூபாய் பயன்படுத்தினால் 60 ரூபாய் தான் அவனுக்கு பயன்படுகிறது, 40% பாழாக போகிறது என்று ஒரு புள்ளி விவரம் கண்டுபிடித்தார். அதே போல மருந்துகள் வாங்குகிற போது மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கி முழுமையாக யாரும் பயன்படுத்துவதில்லை. கொஞ்சம் சரியான உடனே மருந்துகளை அப்படியே வைத்து விடுவார்கள். மருந்துகளை மறந்து வைத்து விட்டு மறுபடியும் எங்காவது வெளியில் போகிற போது வாங்குவார்கள். ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் சொல்கிறார்கள், 50% மருந்துகள் வீணாகின்றன. இவையாவது மன்னிக்கலாம். கடைசியாக ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 60% நேரத்தை வீணாக்குகிறான். அச்சமாக இல்லையா? மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், இவர் ஏழை, இவர் கொஞ்சம் நடுத்தரமான பணக்காரர். இப்படி எல்லாம் பண பலத்தில் வேறுபாடு பல வகையில இருக்கும். இவருக்கு 1 கோடி ரூபாய் இருக்கிறது, இவருக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, இவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்றெல்லாம் பண பலத்தில் மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. அதே மாதிரி உடல் நலத்தில் மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டு. என் நண்பர் ஒருவர் மாறுதட்டிக் கொள்வார், எனக்கு எந்த வியாதியுமே வந்ததில்லை என்று பெருமையாக சொல்வார். இன்னும் சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்வார்கள், சர்க்கரை எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் கிடையாது என்று பெருமையாக சொல்வார்கள். எனவே உடல் நலத்தில் வேறுபாடு உடைய மனிதர்கள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடம்பிலே. இப்போது பாருங்கள், பணபலத்தில் வெவ்வேறு அளவான பணம் வைத்திருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், வெவ்வேறு வகையான உடல் நலம் வைத்திருக்கிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் என்று பொதுவாக ஒன்று இருக்கிறது. அது என்ன? காலம். ஒரு நாட்டின் ஜனாதிபதி தொடங்கி அந்த நாட்டின் கடைசி மனிதன் வரையில் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கிறது. கடைசி மனிதனுக்கு 12 மணி நேரம், ஜனாதிபதிக்கு 24 மணி நேரம், நடுத்தரவானோருக்கு 18 மணி நேரம் என்றெல்லாம் கிடையாது. கடைசி மனிதனிலே இருந்து தொடங்கி ஒரு தேசத்தின் உச்ச மனிதன் வரையில் மொத்தம் சமமாக கையில் வைத்திருப்பது 24 மணி நேரம். அப்படியானால் என்ன பொருள்? இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய போகிறீர்களோ அதை பொறுத்துதான் அது உங்களுக்கு கூடுதலாக பயன்படும், இல்லை என்றால் குறைவாக பயன்படும். அதற்கு என்ன பேர்? நேரத்தை நிர்வாகம் செய்தல், டைம் மேனேஜ்மெண்ட். 24 மணி நேரத்தை எப்படி பகுத்துக் கொள்வது, அதில் விழித்திருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, எதை செய்து முடித்த பிறகு எதை செய்ய வேண்டும், நடுவிலேயே என்ன செய்ய வேண்டும், இப்படி தங்கள் நேரத்தை நிர்வாகம் பண்ணிக் கொண்டால் நிறைய நேரம் உள்ளது போல ஒருவர் தன்னை ஆக்கி கொண்டு விட முடியும். தவறாக நேரத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் நேரம் இல்லாதவர்களைப் போலாகிவிடும். எனவே எல்லாருக்கும் இருக்கிற நேரம் 24 என்பதாலே நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிக மிக மிக முக்கியம். இந்தியாவில எல்லாம் பார்த்தால் பெண்கள் சமைப்பதிலேயே 18 மணி நேரத்தை ஒரு காலத்தில் வீணாக்கி கொண்டிருந்தார்கள். சமைப்பது, பரிமாறுவது, ஒருவர் மாற்றி ஒருவர் சாப்பிட வந்து கொண்டிருப்பார்கள், பிறகு பாத்திரங்களை விளக்குவது, இப்படியெல்லாம் 18 மணி நேரத்திற்கு மேலாக உணவை தயாரிப்பது, குழந்தைகளுக்கு கொடுப்பதிலேயே இந்திய பெண்களுடைய நேரம் வீணாகி கொண்டிருந்தது. இப்போது எவ்வளவோ வசதிகள் வந்துவிட்டன, மிக்சர், மிக்சி, கேஸ், குக்கர், பிரிட்ஜ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, குளிர்பதன பெட்டி, சமையலுக்கு விதவிதமான உபகரணங்கள், அரவை எந்திரங்கள், இப்போது வேக வைப்பதற்கான கருவிகள் என்று எத்தனையோ வந்துவிட்டன. இவையெல்லாம் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டால் சமைப்பது ஒரு மணி நேர வேலை மட்டுமே. மிக அதிகமாக திட்டமிட்டு அதிகமான நபருக்கு நீங்கள் சமைத்தாலும் கூட ஒரு மணி நேரத்திற்கு மேல் சமைப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு சமையல் முன்னேறி இருக்கிறது. இதை பயன்படுத்த வேண்டாமா? ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், நேரத்தை திட்டமிட்டால் எப்படி பயன்படுத்தலாம் என்பது தெரியும். நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது மயிலாப்பூரில இருந்து பாரிமுனை என்ற இடத்துக்கு பேருந்திலே பயணம் செய்வது வழக்கம். அதே போல பாரிமுனையிலே வகுப்பு 2.5 மணிக்கு முடிந்துவிடும், பிறகு அதில் ஏறி மயிலாப்பூருக்கு வர வேண்டும். அப்போது பஸ்ஸிலே பார்த்தால் சில பெண்கள் பூக்கடை என்ற இடத்திலே மொத்தமாக பூ வாங்கி கொண்டு வருவார்கள். 5 கிலோ 8 கிலோ என்று மடி நிறைய பூ வைத்திருப்பார்கள். பாரிமுனையிலே அந்த பேருந்து புறப்பட்டு மயிலாப்பூரில் வந்து நிற்பதற்குள்ளாக ஒரு 10 அல்லது 15 முழம் பூ கட்டி விடுவார். எவ்வளவு அருமையான பிளானிங் பாருங்கள். அந்த பேருந்தில் வருகிற போதே பூவை கட்டி விடுவார்கள். வந்த உடனேயே கட்டிய பூவை வியாபாரத்துக்கு வைத்துவிட்டு கட்ட வேண்டிய பூவை கட்டிக்கொண்டே வியாபாரம் செய்வார்கள். இது கூட ஒரு பிளானிங் தான். நேரத்தை எப்படி செய்ய வேண்டும், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு பூ விற்கிற பெண்மணிக்கு தெரிகிறது. ஆனால் இது தெரியாமல் எவ்வளவோ பேர் நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்குகிறார்கள். தூங்குதல், சினிமா பார்த்தல், அரட்டை அடித்தல். ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம், சிகரெட் குடிப்பதிலேயே பல பேர் மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்குகிறார்கள். 15 நிமிடத்துக்கு ஒரு முறை சிகரெட் பிடிப்பது, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சிகரெட் பிடிப்பது என்று மாறி மாறி திரும்ப திரும்ப காபி குடிப்பது, டீ குடிப்பது, அந்த காபி குடிப்பதற்கு அந்த எடுத்துக்கொள்கிற பல வினாடிகள், அப்புறம் ஒரு பொருளை தேடுவது, தொலைத்துவிட்டு தேடுவது, வைத்த இடம் எது என்று தெரியாமல் தேடுவது என்று கொஞ்சம் கூட எச்சரிக்கை இல்லாமல் நேரத்தை பல பேர் விரயம் செய்கிறார்கள். நேர விரயம் என்பது ஆபத்தானது. அது செய்யாமல் காலத்தை மிச்சப்படுத்தினால் காலம் நம்மை கௌரவிக்கும். காலம் என்பது வெறும் கடிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தத்துவம். அதனால்தான் யமன் என்கிற மரண தேவதையை கூட காலம் என்று சொன்னார்கள். காலம் செய்வதை வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? ஒரு விதையை நாம் மண்ணில் போடுகிறோம், அந்த விதை முளைக்கிறது, செடியாகிறது, கொடியாகிறது, பூக்கிறது, காய்க்கிறது, எல்லாம் எதனால்? காலத்தால். ஒரு காலத்தில் விதையாக இருந்தது, வளர்ச்சி என்கிற ஒன்றை பெற்று பூத்து காய்த்து இனவிருத்தி செய்து விதவிதமான மாறுதலை அடைவதற்கு என்ன காரணம்? அந்தந்த காலத்தில் அது அது நடக்கிறது என்று சொல்வோம். ஒரு காலம் வருகிற போது வளர்ச்சி வரும், ஒரு விதமான உயர்ச்சி வரும், ஒரு விதமான தேய்வும் வரும் இல்லையா. ஒருவர் போய் மருத்துவத்தில் சொல்லுகிறார், ஐயா கால் முற்று, எனக்கு வலது கால் முற்று வலிக்கிறது என்றார். மருத்துவர் தட்டி பார்த்து விட்டு, அவருக்கு 80 வயதுக்கு மேலே, தட்டி பார்த்து விட்டு சொன்னார், என்னையா செய்வது, உங்களுக்கு வயதாகி விட்டது என்றார். அவர் விசித்திரமாக கேட்டார், இடது காலுக்கும் அதே வயது தானே ஆகிறது, அது ஏன் வலிக்கவில்லை என்று கேட்டார். இவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வயதாகிவிட்டால் உடம்பிலே ஒரு ஒரு பகுதி ரிப்பேர் ஆக போய்விடும், முதுமை வந்து விட்டது, அதனாலே உங்களுக்கு இப்படி வந்து விட்டது. உண்மைதான். 25 வயதிலே அவர் ஃபுட்பால் பிளேயர், அதே கால் வைத்துக் கொண்டு அவர் எத்தனை பந்துகளை உரைத்திருக்கிறார், என்ன பலசாலியாக ஆடி இருக்கிறார். 80 வயதிலே அவரால் அது முடியவில்லை, அது காலத்தின் கோலம் என்று சொல்வோம். அவரை வளர்த்ததும் காலம், அவரை வாழ வைத்ததும் காலம், அவரை வீழ்த்துவதும் காலம். காலம் ஆக்கவும் செய்யும், காலம் அழிக்கவும் செய்யும். காலத்தின் வலிமையை நாம் நன்கு புரிந்து கொள்ளவர். காலம் மனது வைத்தால் ஒரு சிசுவை, குழந்தையை வாலிபனாக்கி, திறமையுடையவனாக்கி, ஆற்றல் உடையவனாக ஆக்கி, கடைசியில் முதுமை என்ற ஒன்றை கொடுத்து செல்லா காசாகவும் ஆக்கிவிடுகிறது. எனவே காலம் எவ்வளவு அருமையானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெற்று விடலாம். தமிழிலே ஒரு கணக்கு சொல்வார்கள், 8-8 கணக்கு சொல்வார்கள். தமிழ் பேச்சு வழக்கிலே ஒன்று உண்டு, 8 அப்படின்னா ஒரு 8 வைத்தால்னா நடப்பது என்று பொருள். நான் அந்த 2-8 வந்துடுறேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து விடுகிறேன் அப்படின்னு. நடப்பதை 8 என்பதாக சுட்டுகிற வழக்கம் உண்டு. அதனால காலம் நடப்பதை 8 கணக்கு வைத்தால், அது 8 எப்போது வைக்கிறது, 2வது 8 எப்போது வைக்கிறது என்று காலத்தின் நடையை தமிழிலே கணக்கு பார்த்திருக்கிறார். ஒரு குழந்தைக்கு 8 வயதுக்குள்ளே நன்றாக பேச தெரிந்திருக்க வேண்டும், சொற்றொடர்களை அமைக்கிற அந்த வாய்ப்பு வந்திருக்க வேண்டும். 8 வயதுக்குள் ஒரு குழந்தை பேசவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் பேசாது என்று கணக்கு சொன்னார்கள். 2வது 8 16 வயதுக்குள்ளாக ஒரு குழந்தைக்கு படிப்பு வரவில்லை என்றால் அது வாழ்நாள் முழுவதும் வராது என்றார். 2 8 வராத கல்வி என்றைக்குமே வராது என்று சொல்லி வைத்தார். அதே போல திருமணம் எப்போது நடக்க வேண்டும் என்றால் 3 8 திருமணம் முடிந்து விட வேண்டும், 3 8 முடியாத திருமணம் முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்பார். 4 8 சொந்த வீட்டுக்கு போய்விட வேண்டும், 32 வயதுக்குள்ளாக செல்வம் சேர வேண்டும், சொந்த மனை இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும். 4 8 வராத இல்லமும் செல்வமும் வராது என்று ஒரு கணக்கு சொல்வார். 5 8 என்று வருகிற போது 5வது 8 ஒருவன் அடைய வேண்டிய பெரும் புகழை அடைந்து தீர வேண்டும். வாழ்க்கையில் அப்போதுக்குள் 40 வயதுக்குள் புகழை எய்தவில்லை என்றால் வாழ்நாளில் புகழ் எய்துவது என்பது நடக்கிற காரியமில்லை என்றார்கள். அதுபோல 6 8 வராத ஞானம், 48 வயது 50 நெருங்குகிற போது ஞானம் வரவில்லை என்றால் வாழ்நாளில் பின்பு எப்போது வரும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எனவே மனிதன் அந்தந்த காலத்திலே நடக்க வேண்டியவற்றை அந்தந்த காலத்திலே செய்தாக வேண்டும். காலம் என்பது எவ்வளவு வலிமையான ஒரு தத்துவம் என்று சொன்னேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்துக்கு நீங்கள் பாருங்கள். வீட்டிலே அரிசியை வேக வைக்கிறோம், ரைஸ் குக்கர் என்றே இன்றைக்கு கொண்டு வந்து விட்டது. 20 நிமிடம் ரைஸ் குக்கரில் வைக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். தண்ணீர் 1:3 என்ற அளவில் வைத்து நல்ல அரிசியாக இருக்கும் என்றால் அந்த கணக்குப்படி தண்ணீரை வைத்து 20 நிமிடம் அது சரியாக வெந்து விட்டது என்றால் குக்கரை திறந்து பார்த்தால் மல்லிகைப்பூ மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அந்த அரிசி முத்து முத்தாக வெந்திருக்கும், பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நீங்கள் 20 நிமிடத்துக்கு குறைவாக கொஞ்சம் வைத்திருந்தால் தண்ணீர் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே என்ற 5 நிமிடம் நீங்கள் கூட வைத்து விட்டால் அரிசி சாதம் சாப்பிட முடியாது, கூழோ கஞ்சியோ மொத்தமாக ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். அந்த 20 நிமிடம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்கள் 2 நிமிடம் முன்னாடி எடுத்தால் அது வேகவில்லை, 2 நிமிடம் தள்ளி எடுத்தால் அது குழைந்து போய் விடுகிறது. அந்த உரிய காலத்தில் எடுத்தால் சாப்பிடுவதற்கு ஒரு பக்குவம் இருக்கிறது. எனவே ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள், இந்தியர்களுடைய நிறம் எப்படி இருக்கிறது, வேறு சிலருடைய நிறம் எப்படி இருக்கிறது, ஐரோப்பியருடைய நிறம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வெள்ளையாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். ஒரு சில பேர் உலகத்திலே கருப்பாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். சர்வபடி ராதாகிருஷ்ணன் சொன்னார், கடவுள் ஒரு கேக் செய்தார், அந்த கேக் வெந்திருக்கிறதா என்று அவசரமாக திறந்தார், அவர்கள் வேகாமலேயே வெளியில் வந்து விட்டார்கள், அவர்கள் வெள்ளையர்கள். அடுத்து சரியான நேரத்தில் எடுத்தார் அவர்கள் இந்தியர்கள், கொஞ்சம் விட்டுவிட்டு எடுத்தார், கருகி போய் ஒரு இனம் உலகத்தில் தோன்றிவிட்டது என்றார். எனவே எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அந்த காலத்தில் நடந்தால் அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது.
2: காலத்தை போற்றுவோம் என்று பலமுறை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சில பேர் வலது கையில் வாஷ் கட்டுவார்கள். வலது கையில் வாஷ் கட்டுவதை ஒரு அலங்காரமாக, ஆடம்பரமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு விதமான கர்வத்தோடு கூட கட்டுவார்கள். அவர்களை நான் குறைத்து பேசவில்லை, ஆனால் நேரத்தை காப்பாற்ற மாட்டார்கள். நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்கிற அறிவோ தெளிவோ இல்லாமல் நீங்கள் எந்த கையில் வாட்ச் கட்டித்தான் யாருக்கு பயன் இருக்கிறது? வாட்ச் என்றாலேயே கவனிப்பது என்று ஒரு பொருள் வருகிறது. காலத்தை கவனித்தல் என்ற பொருளிலே வாட்ச் என்று சொல்லி இருக்கிறார்களே, எவ்வளவு ஆழமான நுட்பமான ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா? உங்களுக்கு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் இத்தகைய விழிப்புணர்வு, காலத்தின் மீதான கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்து பல பேர் இதை ஒரு பெரிய பொருளாகவே பொருட்டாகவே கருதுவது இல்லை என்று நான் கருதுகிறேன். காலத்தை நாம் மீறுகிற போது ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து அரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆஹா, காலத்தை கொலை செய்கிறோமே, காலத்தை வீணாக்குகிறோமே என்கிற கவலை கொஞ்சமாவது இருக்க வேண்டும். ஆனால் சமூகத்தில், குறிப்பாக ஆசியாவிலே வாழ்கிற மக்களில் பெரும்பாலானோர் இப்படிப்பட்ட தவறு செய்வதாக உலகம் குற்றம் சாட்டுகிறது. அது பற்றிய விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், யாராவது தாமதமாக ஒரு இடத்துக்கு போனால் மேலை நாட்டுக்காரர்கள் இந்தியர்களே அப்படி என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிடுவார்கள். ஒருவர் தான் செய்கிற ஒரு தவறு காரணமாக ஒரு தேசத்துக்கே அவமானத்தை வாங்கி தருகிறாரே, எவ்வளவு பெரிய துக்கம் அது. தமிழர்களே இப்படி என்று யாராவது சொல்லிவிட்டால் தமிழர்கள் எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமா இருக்கிறோம்? இல்லையே, உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம். பல நாடுகளில் நாம் பணி செய்கிறோம். பல நாட்டு மக்களோடு பழக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டுவிட்டது. நாம் ஒரு நிமிடம் தாமதமாக போய் வேற்று நாட்டு, வேற்று மொழி, வேற்று இன மக்கள் மத்தியில் போக நேர்ந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த தமிழர்களே இப்படித்தான், சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார்கள். உங்கள் இனத்துக்கு அவமானம் தேடுகிறீர்கள், உங்கள் நாட்டுக்கு அவமானம் தேடுகிறீர்கள், உங்கள் சமூகத்துக்கே அவமானம் தேடுகிறீர்கள். எனவே காலத்தை பற்றி தயவு செய்து விழிப்பாக இருங்கள். ராக்கெட் பார்த்திருக்கிறீர்களா? அந்த ராக்கெட் புறப்படுவதற்கு முன்பு ஒரு 48 மணி நேரம், அந்த காலம் என்பது எவ்வளவு எச்சரிக்கையானது என்பதற்காக சொல்கிறேன். 48 மணி நேரம் கழித்து ஒரு ராக்கெட் புறப்பட வேண்டும் என்று விஞ்ஞானிகள் தீர்மானித்து விட்டால் அந்த 48 மணி நேரத்தையும் துல்லியமாக கவனிக்க தொடங்கி விடுவார்கள். கவுண்ட் டவுன் மெத்தட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் குறைக்கப்பட்டுக் கொண்டே வரும். அது எப்போது புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதற்கு முந்தைய 48 மணி நேரம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்படி முந்தைய 48 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே 47 மணி நேரம், 46 மணி நேரம், 44 மணி நேரம் என்று வரிசையாக குறைந்து குறைந்து ஒரு மணி நேரம், அதாவது 60 வினாடிகள், 60 மணித்துளிகள், அதன் பிறகு 50 மணித்துளிகள் என்று மணித்துளிகளை குறைத்துக் கொண்டே வருவார்கள். அந்த ராக்கெட் சீறி பாய்கிற போது 0, அது 48 மணி நேரத்தை சரியாக முடித்திருக்கும். அந்த ராக்கெட் சீறி பாய தொடங்கும். கொஞ்சம் யோசியுங்கள், நேரம் மொத்தமாக கொடுக்கப்பட்டு விட்டது. கவுண்ட் டவுன் சிஸ்டம் என்று நேரம் குறைந்து கொண்டே வந்து அந்த ராக்கெட் சீறி பாய்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணமும் ஒரு ராக்கெட்டின் தொடக்கம் தான் நண்பர்களே. நமக்கு கடவுள் நேரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கவுண்ட் டவுன் சிஸ்டத்தில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு 70 வயது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த 70 வயதில் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு வருட பிறந்த நாளிலும் ஒவ்வொரு ஆண்டு நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய முன்னேற்றம் ராக்கெட் போல் சீறி பாய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வினாடியும் கவுண்ட் டவுன் சிஸ்டத்தில் கணக்கு பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு நுட்பத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஒரு அலுவலகத்திலே பல பேர் தாமதமாக வந்தார்கள். தாமதமாக வருவதற்காக அதிகாரி ஒரு குறிப்பேடு வைத்தார். ஏன் தாமதமாக வருகிறார்கள் என்று காரணத்தை எழுதச் சொன்னார். எழுதுகிறவர்கள் உணர்ந்து எழுதி திருந்துவார்கள் என்று. ஆனால் யாரும் கவலைப்படவில்லை. யாராவது ஒருவர் தாமதமாக வருகிறவர் சைக்கிள் பஞ்சர் என்று எழுதுவார், ஸ்கூட்டர் டயர் பஞ்சர், டிராபிக் ஜாம் ஏதாவது ஒன்று எழுதுவார். பின்னால் தாமதமாக வருகிற எல்லாரும் டிட்டோ டிட்டோ டிட்டோ போட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து ஃபைலை பார்க்கிறார். முதலில் ஒரு நபர் எழுதியிருக்கிறார், என் மனைவிக்கு இரட்டை பிரசவம். அத்தனை பேரும் டிட்டோ போட்டிருக்கிறார்கள். அலுவலகத்தில் 40 பேர் வீட்டில் இரட்டை பிரசவமா? நேரத்தை பற்றிய ஆய்வு நம்மவர்களுக்கு இல்லை என்பதற்கு அடையாளம். காலத்தை காப்பாற்றினால் காலம் உங்களை காப்பாற்றும். ஆங்கிலத்திலே லேட் என்ற ஒரு சொல்லுண்டு. இறந்து போனவர்களை குறிப்பிடுகிற போது லேட் என்ற அடைமொழி போட்டு அவருடைய பெயரை சொல்வார்கள். அதுபோல சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்து, அலுவலகத்துக்கு லேட்டாக வந்து, அவர் உயிரோடு இருக்கும் போதே அவரை சொல்லுகிறவர்கள் லேட் சோ அண்ட் சோ என்னுடைய பெயரை விளையாட்டாக சொல்வார்கள். இப்படி இருக்கும் போதே செத்து போவது அவமானகரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்முடைய பெயரை சொல்லுகிற யாராவது ஒருவர் எப்போதும் லேட் என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னால் வெட்கப்பட வேண்டாமா? பல பேர் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தாமதமாக ஒரு காரியத்தை ஈடுபடுவது வருவது இவற்றை எல்லாம் குற்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். தாமதமாக வருவது என்பது நம்முடைய மனசாட்சிக்கே நாம் செய்து கொள்ளுகிற ஒரு துரோகம். காலம் பொன் போன்றது என்போம், அதைவிட உத்தமமானது காலம். எனவே நாம் ஒரு கொஞ்சம் தாமதமாக ஒரு காரியத்தை செய்தால் கூட அதனுடைய விளைவு ரொம்ப கடுமையாக இருக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் தாமதமாகவே விழாக்களுக்கு வருகிற பழக்கமுடையவர். ஆனால் அதை தவறு என்று புரிந்து கொண்டே அவர் சொல்வார், இந்த உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கிறது, இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், இந்த மதங்கள் எல்லாம் தங்களுக்குள் பலவிதமான கருத்து வேறுபாடு உடையவை, ஆனால் என்னுடைய ஒரே மதம் தாமதம், அது எல்லா மதத்துக்கும் பொது மதம் என்று வேடிக்கையாக சொல்வார். நகைச்சுவையாக இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் தாமதம் என்கிற மதம் உண்மையிலேயே எல்லா நாடுகளையும் விட்டு நீக்கப்பட வேண்டிய மதம். ஏனென்றால் அது மனித குலத்தையே சாகடிக்கக்கூடிய வலிமையுடையது. இந்த தாமதம் எப்படி ஏற்படுகிறது, எப்படி சரி செய்யலாம், ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லுகிறேன். 9 மணிக்கு அலுவலகம். எனக்கு தெரிந்த ஒருவர் எப்போதும் 9:10 வருவார் அல்லது 9:15 வருவார். எப்போதும் அவருடைய முதலாளி சொல்லி பார்த்து விட்டார், மேனேஜர் சொல்லி பார்த்து விட்டார், அவரால் முடியவே இல்லை. அவர் சொன்னார், நான் என்ன செய்வது, எப்போது பார்த்தாலும் 9 மணி அலுவலகம் வந்து ஓடி அடித்துக் கொண்டு வருகிறேன், எனக்கு அது 9:30 ஆகிவிடுகிறது என்று வருத்தப்பட்டார். அவருக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். என்ன யோசனை தெரியுமா? உங்கள் மைண்ட் செட் அதை மாற்ற வேண்டும். அலுவலகம் 9 மணி என்று நீங்கள் முடிவு செய்து விட்டதால் 9 மணிக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிற போதெல்லாம் 9:10 ஆகிவிடுகிறது. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? அலுவலகம் 8:30 என்று மைண்ட் செட் உங்கள் மனத்தை மாற்ற வேண்டும். 9 மணி அலுவலகம் என்று திட்டமிட்டுக் கொண்டு நீங்கள் பயணப்படுகிற போது 10-10 நிமிடம் தாமதமாக போகிறது என்றால் அலுவலகம் தொடங்குகிற நேரம் 9 என்று உங்கள் மனத்துக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? 8:30 என்று சொல்லிவிடுங்கள். 8:30
0: நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசகுட்டி எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா?
1: நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம்.
0: நீங்க பாக்க மாட்டீங்களா? இது என்ன சைக்கிள் செயின்?
1: என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால்னு சைக்கிள் செயின் குறிவு மூஞ்சில் அறிஞ்சிட மாட்டேன்.
0: யார் மூஞ்சில?
1: அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான்.
0: அதானே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான்.
1: இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாங்க, இப்பதான் கூத்தடிக்கிறானா?
0: வாய் மூடு.
1: அடேங்கப்பா இது சங்கீத கூட்டா விடா சாமி.
0: அப்பா அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்து இருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா.
2: ஆமாமா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சுமா.
0: ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற. கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்